ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது எப்படி சாத்தியமாகும் என்று. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. கவலைப்பட்டு நிற்கிற காரியத்திலேயும் ஆமென், அவர் அற்புதத்தின் தேவனாய் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு அறிந்து கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா, நமக்காக மகிமை மேகமாய் வெளிப்பட்டிருக்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியராக எங்களை தெரிந்தெடுத்த தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஓஷா

எங்கள் கிரீடங்களை நாங்கள் இறக்கி வைத்து எங்கள் தேவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்றவர், இனிமேலும் வருகின்ற, சீக்கிரம் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் மத்தியில செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வி வர்ஷிப் யூ. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையால கர்த்தரங்களை நிரப்புகிறபடியால நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம் எல்லாரும் ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆராதனை மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வி வர்ஷிப் யூ ஜீசஸ். ஆமென். ரபா ஹம்தாரா கபாலா தூரா பாலா பாலா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்பாக தடைகள் தகர்க்கப்பட்டு போகிறபடியால உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மிகார்ந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா. ஹல்லேலூயா. ஆமே. ஆமே. ஆமே. நீர் உட்பிரவேசிங்கப்பா. உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசுகிறவர் ஐயா. உங்களுடைய சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து நீர் ஆண்டவரே பேசுகிற சத்தம் இன்றைக்கு எங்களுக்குள்ள ஆண்டவரே துணிக்கட்டும். கர்த்தர் நீங்க பேசுங்க. உம்முடைய ஆண்டவர் ஊழியக்காரரை கருவியாக்கி பயன் உமக்கு ஆண்டவரை கருவியாக்கி எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நீர் அப்படி செய்திருக்கிற கிருபை காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமே. நாம அனைவர் உட்காருவோம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி காணிக்கைகளை நாம் செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா.

0: யாராகிலும் சாட்சி சொல்ல இருந்தால் உங்க சுருக்கமான சாட்சியை நீங்கள் சொல்லி அமர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சாட்சிகள் இருந்தால் சுருக்கமாக எழுந்து உங்கள் சாட்சியை சொல்லி அமர உங்களை அன்பாய் கேட்கிறேன்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ரெண்டு வாரங்களுக்கு முன்பு நல்ல திடீர்னு சகப்பாயிடுச்சு, ஒரே உறுத்தல், வலி, ஒண்ணுமே முடியல. ஓய்யோ என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஹாஸ்பிட்டலு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் ஏசப்பா நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த கண்ணில் இந்த ரத்த மாதிரி சகப்பாயிடுச்சு, ஏசப்பா எனக்கு வலி குத்தல் இந்த சகப்பு எல்லாம் எனக்கு மாறிடுச்சுன்னா நான் ஆலயத்தில் சாட்சி சொல்கிறேன் ஏசப்பான்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மூணு நாளுக்கு அப்புறம் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அப்போ கண்களில் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு வாரத்துக்கு மருந்து ஊத்துங்க சரியாயிருந்தாங்க. ரத்த மாதிரி இந்த சகப்பு வலி குத்தல் எல்லாமே பரிபூர்ணமா இயேசுவின் நாமத்தினால் சுகமாயிடுச்சு. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
0: ஹல்லேலூயா.
2: ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் பாத்திரம் கழுவி கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடி டம்ளர் கை தவறி கீழே உடைந்து விழுந்து அதனுடைய ஒரு பாகம் என்னுடைய காலில் விழுந்து மிகவும் ஆழமாக போய் வீடு முழுவதும் ஒரே ரத்தம். மருத்துவமனைக்கு வந்தோம். வந்து பார்த்து எல்லாம் டாக்டர்லாம் செக் பண்ணாங்க. கடைசியில் உள்ள எந்த சில்லும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, ஒரு நூல் அளவில் இன்னும் கொஞ்சம் போயிருந்ததுன்னா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தார். அப்படி எதுவும் இல்லாமல் கடைசியில் மூணு தையல் போட்டு இப்போ நல்ல ஆண்டவருடைய கிருபையில் எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். ஒரு நூல் இல்லை அளவில் ஆண்டவர் எந்தவித ஆபத்து வராமல் அவருடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து கொண்ட மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி
0: செலுத்துகிறேன்.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 94வது ஆண்டுல எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை பண்ணினாரு. உன் கூடாரத்தின் நிலத்தை பெரிவாக்கு, தடசியாத உன் மூளை உறுதிப்படுத்துன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தை கத்து இந்த 2022 நிறைவேற்றினாரு. அதை முடிக்க இந்த முடிந்த வாரத்துல எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் இருந்த நிலைமை என் ஊழியக்காருக்கு நல்லாவே தெரியும். அவரால் உள்ள கூடி வர முடியாது. ஒரு ஜனல் வழியில் ஏறி இறங்கணும், ஒரு சின்ன பெட்டி கிடக்க கூட பெருசாக இருக்கும். அதை விட ரொம்ப மிகவும் சிறிய இடத்துல நான் ஜீவிப்பேன். உதவி யாரும் இல்லை. ஏசப்பா பெரியவராக இருந்து சகல தேவைகளை சந்தித்து ஆனால் இக்கட்டான நிலைமையில் அந்த வீடை வாங்க வைத்து அதனுடைய முடிக்க வைத்து அதை தங்க வைத்த தேவனுக்கு கோடான கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கு தத்துவத்தை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த போட்டியில எனக்கு ஆண்டவர் வெற்றி தந்தார். வெற்றி தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி.
0: அல்லேலூயா. ஆண்டவர் எழுப்பின நல்ல சாட்சிகளுக்காக நம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக நீர் செய்த நன்மைகளை உங்க பிள்ளைகள் சாட்சியாக சொல்ல ஆண்டவர் கொடுத்த அனுகிரகத்துக்காக, கிருபைக்காக நாங்களும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். கர்த்தாவே, காணக்கூடாத தேவனாய் இருந்தாலும் நாங்கள் காணக்கூடிய நன்மைகளை, எங்கள் கைகளினால் நாங்கள் தொட்டு அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை, எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாய் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருகிற மகிமையுள்ள தேவன். உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் எங்கும் சாட்சிகளா இருக்கணும். உம்முடைய பிள்ளைகள் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்த உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கென்று கொடுத்தவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதை உங்க பிள்ளைகள் தங்கள் சாட்சியான வாழ்க்கையின் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த கர்த்தர் கிருபையை தாரும். கொடுத்ததற்குரிய பலனை பரத்திலிருந்து கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவேறிடுச்சுன்னா உங்க எண்ணம் காட்டிலும் சந்தோஷமா உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தான் ஆராதனைக்கு முதன் முதலாக வந்திருக்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய இனிய பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆராதனை முடிந்த உடனே சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் எப்பொழுதும் போல 10 மணிக்கு ஆரம்பமாகும். புதன்கிழமை இரவு பெண்களுக்குரிய முழையிரவு ஜெபம். புதன்கிழமை இரவு 9:30 விடிய காலம் வரைக்கும் நடைபெறும். நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க இங்கே எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்லி ஃபார் லேடிஸ், பெண்களுக்கு மாத்திரமே. நம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. லிவிங் ஜீசஸ் நம்பிக்கை எல்லா டிவி ப்ரோக்ராமையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:20-21 2 தீமோத்தேயு 2:20-21
4: ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
0: ஜோம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பா என் கூட பேசுங்க. என்னங்க பேசுகிறவர் கர்த்தர். எல்லாரும் வாயை திறந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க. என் கண்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. என் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம். மகா இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே கூடாது என்று சொன்னீர். உம்முடைய பாதத்தில் அடிமை என்னை முற்றிலும் ஆண்டவரே சரணாகதி அடைய செய்கிறேன். கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையை தாரும், வார்த்தைகளே வாயிலே வையும், பிரயோஜனமானவைகளை பேச கிருபையை தாரும். சுயமாய் எதுவும் வேண்டாம் கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவைகளை மாத்திரம் பேசுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை தாரும். உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்கள் நல்ல நிலங்களாய் மாறட்டும். தங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் நான் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாசிப்போம். 2:20.
4: ஒரு பெரிய வீட்டிலே,
0: ஒரு பெரிய வீட்டிலே
4: பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல்,
0: பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல்,
4: மரமும்
0: மரமும்
4: மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
0: மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
4: அவைகளில்
0: அவைகளில்
4: சில கணத்திற்கும்,
0: அந்த பாத்திரங்களிலே சில பாத்திரங்கள் கணத்திற்கும்,
4: சில கனவீனத்திற்கும் ஆனவைகள்,
0: சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
4: தன்னை சுத்திகரித்துக் கொண்ட
0: தன்னை சுத்திகரித்துக் கொண்டால்
4: அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
0: அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
4: எஜமானுக்கு உபயோகமானதும்
0: எஜமானுக்கு உபயோகமானதும்
4: எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
0: எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
4: கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்
0: கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் நான் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு கணத்துக்கு உரிய பாத்திரம். ஆமென். கணத்துக்கு உரிய பாத்திரம். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வீடு. இருபதாவது வசனத்தை போடுங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல்
4: மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
0: மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
4: அவைகளில் சில கனத்திற்கும்
0: அவைகளிலே சில கனத்திற்கும்
4: சில கனவீனத்திற்கும் ஆனவைகள்.
0: அவைகள் கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய வீட்டிலே, வீடு எப்படிப்பட்ட வீடு? பெரிய வீடு, சரியா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க வீடு தான் இந்த ஊர்ல பெரிய வீடு இல்லையா. நம்ம தேசத்துல இருக்கிற ஐயா அம்பானி அதானி எல்லாருமே அவங்க வீட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய வீடு. ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னார், தன்னுடைய வீட்டினுடைய சதுர அடி 100,000 ஸ்கொயர் ஃபீட். அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், குன்னூர்ல பிரசங்கிக்கும் போது தான் அவர் சொன்னார், என்னுடைய வீடு 100,000 சதுர அடி கொண்ட வீடு. யாராவது இருக்கிறீங்களா அப்படி? அப்படி யாரும் இல்லை. நமக்கு அதை பார்த்தா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இதை காட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னவர்கள் இதை விட பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் உலகத்திலேயே பெரிய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா பெரியவருடைய வீடு தான் பெரிய வீடு. அல்லேலூயா. உலகத்தில் மத்தேயு 21:13 நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 21:13
4: என்னுடைய
0: வீடு
4: ஜெப வீடு எனப்படும்,
0: ஜெப வீடு எனப்படும்
4: என்று எழுதியிருக்கிறது,
0: என்று எழுதியிருக்கிறது. சில இடங்களிலே என் பிதாவின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? 100,000 ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லாவிட்டால் 500,000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள வீடா இருக்கட்டும், அது அவர்களுக்காக கட்டப்பட்ட வீடு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 21:13 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், சொல்லுங்க, ஜப வீடு. சகல ஜனங்களுக்குமே ஜப வீடு. இது கர்த்தருடைய வீடு. இது யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. இதை நாம் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், சிலர் சொல்லுவாங்க, நான் அதை விற்று இந்த வீடை கட்டினேன், அங்கே நான் கடன்பட்டு இந்த வீடை கட்டினேன். ஆனால் இயேசு சொன்னார் அல்லவா, என்னுடைய வீடு என்று. அந்த வீடாகிய சபை இருக்கிறதே தன்னுடைய இரத்தம் சிந்தி கட்டின வீடு. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. இது ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்ட வீடு. ஆமென். இது விலையேற பெற்ற வீடு. இது விலையேற பெற்ற வீடு. இந்த வீட்டில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு என்று சொல்லிவிட்டு, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. புரியுதா? இதுல விலையேற பெற்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள். அடுத்தது பார்க்கறதுக்கு ஒருவேளை அழகா இருக்கலாம், மரத்திலான பாத்திரங்கள், மண்ணினாலான பாத்திரங்கள், மண்ணினால பாத்திரங்கள். ஆனால் இதுல வெளியேற பெற்றது எது அப்படிங்கிறத நான் அறிகிறேன். பொன்னும் வெள்ளியும் வெளியேற பெற்றது, பொன்னும் வெள்ளியும் வெளியேற பெற்றது. எதை வைத்து சொல்லுகிறேன், திடீர் என்று ஒரு நாள் அக்னி இதை சோதிக்கும் என்று சொன்னார். இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்களை அக்னி சோதிக்கும் என்று சொன்னால் சோதிக்குமா சொல்லுங்க. அமேன். வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அப்ப பொன்னான பாத்திரங்கள் இப்ப எங்க இருக்காங்க? அந்த விலையேற பெற்ற பாத்திரங்கள் ஆண்டவருடைய பெரிய வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா? நம்முடைய விசுவாசம் எல்லாம் பாருங்க, சில வேளைகள்ல ஆண்டவர் சோதிப்பார். அக்கினி போன்ற சோதனைகளினாலே கர்த்தர் சோதிப்பார். அந்த சூழ்நிலையில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும், இன்னும் ஒரு பக்கத்தில் இந்த பெரிய வீட்டிலே மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் இருக்கும். இந்த சோதனையில பாத்தீங்கன்னா, இந்த பொன்னினாலான பாத்திரமும் வெள்ளியிலான பாத்திரமும் எந்த விதத்திலும் அழிஞ்சு போகாது. ஒருவேளை உருமாறலாம், அது என்ன செய்யலாம், உருமாறலாம், ஆனால் அழிந்து போகாது. ஆனா மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் அழிந்தே போகும். மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் என்ன செய்யும், அழிந்து போகும். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாகும். மண்ணெல்லாம் மண்ணெல்லாம் அப்படி ஆகும். மரங்கள் என்னாகும், எரிந்து சாம்பலாய் ஒண்ணுமே இல்லாம போகும், ஒண்ணுமே இல்லாமல் போகும். இந்த சவுண்ட கொஞ்சம் எக்கோடிக்குது, குறைங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப மண்ணினாலான பாத்திரங்களும் எங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. மரத்தினாலான பாத்திரங்கள் எங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. பொன்னினாலான பாத்திரங்களும் வெள்ளியினாலான பாத்திரங்களும் எங்கதான் இருக்கு, எல்லாமே எங்கதான் இருக்கு, இந்த பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னால் அல்லவா என்னுடைய வீடு என்று, அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அது இந்த வீடு எது, இதுதான் இந்த வீடு, அதுதான் இந்த வீடு, சரியா? அப்ப மண்ணினால் ஆன பாத்திரங்களும் உண்டு, மரத்தினாலான பாத்திரங்களும் உண்டு, பொன்னினாலான பாத்திரங்களும் உண்டு, வெள்ளியினாலான பாத்திரங்களும் உண்டு. இதுல கனத்துக்குரிய பாத்திரம் எது, நம்ம பார்க்கிற மாதிரி பார்க்க கூடாது, கத்தர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் அழிந்து போகாமல் தன் விசுவாசத்துல உறுதியாக, ஆமென், கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாக, வசனத்திலே நிற்பதிலே ஸ்திரமாக, என்ன வந்தாலும் சரிதான், என் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், ஆமென், ரட்சியாமல் போனாலும் ஆமென். எதனால சோதிக்கப்பட போறாங்க, அக்னியினால, புரியுதா? இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் அக்னியில போட்டாங்கல்ல, மூணு பேரும் பாத்தீங்கன்னா சாம்பலா போகல. இதுதான் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இருந்த விலையேற பெற்ற பாத்திரம். ஆமென். விலையேற பெற்ற பாத்திரம் என்பது இந்த பாத்திரம் தான். அப்ப சில பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரம், சில பாத்திரங்கள் கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். அப்ப கனப்படுத்த முடியாமல் கனவீனத்துக்குரிய பாத்திரமும் எங்கதான் இருக்கு, பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க, எந்த வீட்டுக்குள்ள இருக்கு, பெரிய வீட்டுக்குள்ள இருக்கு. அது எந்த வீடு, இந்த வீடு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இந்த வீடுதான் அந்த பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கா, விலையேற பெற்ற பாத்திரங்களும் உண்டு. எந்த சோதனை வந்தாலும் ஆமென், ஒருவேளை ஷேப் மாறும், ஆனா தன்மை மாறாது. சோதிக்கப்பட்ட பின்பு சுத்தமான பொன்னாக விளங்குகிற அனுபவம் உள்ளவர்களும் உண்டு. சோதிக்கப்படும் போது தங்கள் விசுவாச வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போனவர்களும் உண்டு, ஒன்றுமே இல்லாமல் போனவர்களும் உண்டு. அப்ப கணத்துக்குரிய பாத்திரம் எது? எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பதுதான் கணத்துக்குரிய பாத்திரம். ஆமென். சூழ்நிலைகள் என்று வரும்போது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போகிறது பாருங்க, அது கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். இந்த கணத்துக்குரிய பாத்திரம் எது? இந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்வது, இந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்வது உலகமாகிய பாவமாகிய அக்கிரமமாகிய இந்த பொல்லாப்பில் இருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு வேத வசனத்தோடு இசைந்து போகிறாங்க பாருங்க. இது விலையேற பெற்ற பாத்திரம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால உலகம், மாமிசம், பிசாசு, அடிமைத்தனங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிமையாயிருக்கிறவர்கள் மீட்கப்பட்டு, எதனாலே மீட்கப்பட்டார்கள்? விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது, விலையேற பெற்றது. ஒருபடி மண்ணை கொண்டு போய் எவனும் 1 கோடி ரூபாய்க்கு வாங்க மாட்டான். ஆனா அந்த மண் இன்னைக்கு தேவ சாயலாய் மாறி அது பின் தன் பாவத்தினாலே பின்வாங்கி போனாலும் கூட, ஆமேன், கத்தர் உங்களையும் என்னையும் ஜீவனை கொடுத்தே வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆமென். இந்த விலையேற பெற்றவர்கள் எதோடு இசைந்து போகும் போது நம்ம விலையேற பெற்ற பாத்திரமா இருப்போம். மீட்கப்பட்டுட்டோம்ல. இப்ப கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு எதை போல, எப்படி ஏனோக்கும் தேவனும் ஒன்றாக நடந்தார்களோ. ஆமென். முன்னால போன அதிக பிரசங்கி, ஆண்டவருக்கு முன்னாலையும் போக கூடாது, வசனத்துக்கு முன்னாலையும் போக கூடாது, பின்னால போனா சொல்லுங்க அதுவும் நேர்த்தியாயிராது. தேவனோடு இசைந்து, எப்படிங்க? தேவ வசனத்தோடு இசைந்து, கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கணத்துக்கு உரிய பாத்திரங்கள். ஆமென். அவர்கள் யாருங்க? இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும்ல, பெரிய வீட்டில் இருக்கும், ஆனால் யாருன்னு தெரியுதில்ல ஓரளவு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுனா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமேன். வீடை பற்றி மட்டும் பேச கிட்டக்கப்படாது, வீட்டுக்குள்ள இருக்கிற நான் எப்படிப்பட்டவங்கிறது முக்கியம். ஆமேன். எங்க வீடு பெரிய வீடு, எங்க வீடு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டில் நீ கணத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்கு உரிய பாத்திரமா? இது மிக முக்கியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னதான், நான் ஒரு நேரம் கணத்துக்குரியவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு வசனத்தோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அப்படித்தான் போட்டிருக்கு, தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான் என்பதற்கு அடையாளம் அதனுடைய நடந்தான், தேவனோடு குடியிருந்தான். சஞ்சரித்தான் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? தேவனோடு கூட குடியிருந்தான், தேவனோடு கூட நடந்தான். இருவர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமனப்பட்டு நடப்பார்களா? வேதம் கேட்குது இது. இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ இல்லையா? அப்ப ஏனோக்கும் தேவனோடு நடந்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனோடு நடந்தான், தேவனோடு நடந்தார் என்றால் இருவரும் ஒருமனப்பட்டு நடந்தார்கள். ஆமென். வேத வசனத்தோடு கூட மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றிணைந்து இசைந்து வசனத்துக்கு முன்னே பின்னே செல்லாமல் வசனமே என் வாழ்க்கை என்று நான் வாழ்வேனேயானால் நான் விலையேற பெற்ற சொல்லுங்க பாத்திரம், நான் விலையேற பெற்ற சொல்லுங்க பாத்திரம், நான் கணத்துக்குரிய பாத்திரம். நான் எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆமா, பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் கணத்துக்குரிய பாத்திரம் அல்ல. பெரிய வீட்டுக்குள்ள இருந்தாலும், பெரியவருடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும், இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபையாகிய பெரிய வீட்டுக்குள்ளே நான் இருந்தாலும், நான் யாருன்னு பார்க்கணும். எங்க வீடு பெருசு, அந்த வீட்டில் நான் யாரு? கணத்துக்குரிய பாத்திரமா, கணவீனத்துக்குரிய பாத்திரமா? இப்ப பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இன்னொரு பாத்திரமும் இருக்கான், அது கணவீனத்துக்குரிய பாத்திரம். சில பாத்திரம் எப்படி இருக்கான்? கணவீனத்துக்கு உரிய பாத்திரம். இந்த கணவீனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லும் போது, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட இவர்கள் வசனத்தோடு ஒண்டி வாழாதவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். பைபிளில் நீங்க வாசிச்சு பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5:4-6 நாம் வாசித்து பார்க்கிற வேளையில்,
4: அவன் இயேசுவை அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
0: அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து, எத்தனைதான் சங்கிலிகளை அவன் மேலே போட்டு கட்டினாலும் அவன் என்ன செய்வானா? சங்கிலியை முறித்து அதெல்லாம் ஒடச்சிருவான். அந்த சங்கிலிகள் எல்லாம் அவனுக்கு நத்திங், அவனுக்கு ஒன்றும் கிடையாது. எத்தனை சங்கிலிகளை போட்டு கட்டினாலும் அவனுக்கு கட்டப்படுகிற சங்கிலிகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சங்கிலிகளை அவன் முறித்து
4: விலங்குகளை தகர்த்து போடுவான்.
0: விலங்குகளை எல்லாம் என்ன செய்வான்? தகர்த்து போடுவான்.
4: அவனை அடக்க,
0: அவனை அடக்க
4: ஒருவனாலும் கூடாதிருந்தது.
0: இது ஏவன்? கல்லறையிலேயே குடியிருந்த ஒரு மனிதன் இல்லையா? கல்லறையிலேயே குடியிருந்த மனிதன், இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள், இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள். சரி, வாசிங்க தொடர்ந்து 5
4: அவன் எப்பொழுதும்,
0: அவன் எப்பொழுதும்
4: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
4: மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு,
0: கூக்குரலிட்டு
4: கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான்.
0: சரி, வாசிங்க.
4: அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது,
0: இப்ப இயேசு அந்த பகுதிக்கு போகிறார்,
4: ஓடி வந்து.
0: இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிக்கணும், இவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இல்லையா? கல்லறையில தான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இயேசுவை அவன் காண்கிறான். கண்ட உடனே என்ன செய்தான்?
4: ஓடி வந்து
0: இயேசு கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவை கண்டபோது அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வருகிறான்.
4: அவரை பணிந்து கொண்டு,
0: அவனை பணிந்து கொண்டு,
4: இயேசுவே
0: பணிந்து கொண்டு,
4: ஜபம் பண்ணி,
0: ஜபம் எல்லாம் கிடையாது, பணிந்து கொண்டுனா, பணிந்து கொண்டுனா தொழுது கொள்ளுதல். தொழுந்து கொண்டது யாரு? இவன் எந்த சங்கிலிகளுக்கும் கீழ்படிய மாட்டான், எந்த கட்டுகளுக்கும் கீழ்படிய மாட்டான். எத்தனை விலங்குகளை போட்டாலும் அதெல்லாம் என்ன செய்வான் சொல்லுங்க? முறிச்சு தள்ளிடுவான். ஆனா இயேசுவை பார்த்த உடனே ஓடி வந்து காலில் விழுந்து ஆராதிக்கிறான். எப்படிங்க? அவன் என்ன செய்கிறான்?
4: ஓடி வந்து அவரை பணிந்து,
0: பணிந்து, பணிந்து இல்லையா? பணிந்துனா தொழுது கொண்டு, இயேசுவை தொழுது கொண்டு. யாரு? எந்த சங்கிலிகளுக்கும் அடங்க மாட்டான், எத்தனை விலங்கு போட்டாலும் நிற்க மாட்டான், எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருவான். ஆனால் வர்ஷிப் பண்ணுறதுல ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா நீங்கள் அதை கவனிக்கணும். ஆராதனையில் ஒன்றும் குறையில்லை, ஆனால் எந்த வசனத்துக்கும் கட்டுப்பட மாட்டான், எந்த சத்தியம் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டான். விதவிதமாய் குழல் ஊதினாலும் காதை அடைத்து கொள்ளுகிற விரியம்பாம்பு போல இருப்பான். நான் உங்களை சொல்லலை, நான் உங்ககிட்ட பேசுகிற நேரம் தேவ தூதர்களாக நினைத்து பேசி கொண்டிருக்கிறேன். உலகத்தின் நிலைமையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அப்படி ஆயிரப்படாதுன்னு புரியுதா? நல்லா கவனிக்கணும். ஆமென், புரியுதா? அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடல, இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே ஓடி வந்தான், ஓடி வந்தான், பாதத்தில் விழுந்துட்டான், அவரை பணிந்து கொண்டான், பாதத்தில் விழுந்தான். இது வந்து ஒரு நல்ல விசுவாசி செய்கிற அத்தனை வேலையும் அவன் செஞ்சிட்டான். உண்மை அப்படித்தானே? ஆனா சங்கிலிகளினாலே என்னதான் சொன்னாலும் கட்டு என்னதை அவன் உள்ள அடங்கியே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் ஈஸியாக உடைச்சிடுவான். அவனுக்கு அது வந்து உடைக்கிறதுங்கிறது அவனுக்கு சர்வசாதாரணம். ஒன்று ரெண்டு சங்கிலி இல்லை, ஏகப்பட்ட சங்கிலியை போட்டு கட்டோ கட்டுன்னு கட்டினாலும் அதையெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசுவை கண்டா காலில் விழுந்து அவரை பணிந்து கொள்வான். காணாத வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வராத வரைக்கும், இட நாட்கள் எல்லாம் எந்த சங்கிலிகளும் அவனை கட்டி வைக்க முடியாது. ஆனா ஓடி வருவான் பாருங்க, நான் உங்களை சொல்லலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓடி வருவான் பாருங்க, அவ்வளவு வேகமா ஓடி வருவான். எங்க போறேன்னு கேட்டா இயேசுவை பார்க்க போறேன்னுவான். இயேசுவை பார்த்துட்டா அப்படியே விழுந்துருவான், அவரை வர்ஷிப் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் செயின் எல்லாம் அத்து போட்டுவான். நான் உங்களை சொல்லலன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்ல முடியும் என்னால, நான் உங்களையே சொல்லலை. அல்லே லூயா, சொல்றது புரியுதா? உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் உங்களோடு கூட, புரியுதா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமே, இதை வச்சு ஏதாவது ஆண்டவர் உணர்த்துனா உணர்வடைவீங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப யாரு விலையேற பெற்றது சொல்லுங்க? வசனத்தோடு நடக்கிறவன். ஆமேன். அது சும்மா கடமைக்கு நடக்கிறவன் இல்ல, இசைந்து நடக்கிறவன். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லி இருக்கிறவனமாய் இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ? நடக்கவே முடியாது. அப்ப ஏ நோக்கம் ஆண்டவரும் எப்படி நடந்தார்கள்? ஒருமனப்பட்டு நடந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒருமனப்பட்டு நடந்ததுனாலதான் அப்படியே நடந்து போய் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஏ நோக்குக்கு எத்தனை காரியங்களை பேசியிருப்பாரு. அத்தனைக்கு அவன் கட்டுப்பட்டான், ஒன்றை அவன் உடை தெரியல. அதனால் ஒரு நாள் இப்படி நடந்து கொண்டே இருக்கும் போது காணப்படாமல் போனார்கள். அல்லேலூயா. ஏ நோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆமே, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, பரம ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு ஒத்தி இசைந்து இணைந்த ஒரு வாழ்க்கை அவனை நித்தியத்துக்கு நேராய். ஆண்டவர் சொன்னாரல்லவா, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு என்றே அங்கே அழைத்து செல்வார். ஆமேன். அந்த இடத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்வார். அல்லேலூயா. ஆமேன். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதமும் இருக்கு இல்லையா? ஆசீர்வாதமும் இருக்கு. இதெல்லாம் சங்கிலி. ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளை விடுதலையா இது செயல்பட விடுதுங்கிறீங்களா? இல்லை. இஷ்டத்துக்கு வாழ விடுதுங்கிறீங்களா? இல்லை. போய் கல்லறையில் படுக்கணும்னு சொன்னா இது விடுதுங்கிறீங்களா? இல்லை. இது எச்சரிக்குது. இது எப்ப பார்த்தாலும் நம்மை கட்டி கட்டி கட்டி கட்டி போடுது. ஆனா நம்ம கட்டினா நம்ம யாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி ஓடி வந்துடுவோம், பாதத்தில் விழுந்துருவோம், பாதத்தில் விழுந்துருவோம், ஆராதிப்போம். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவனும் என்னை கட்ட முடிய முடியாது, எவனும் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. என் வாயை கட்டுப்படுத்த முடியாது, என் நாவை கட்டுப்படுத்த முடியாது, என் கால்களை கட்டுப்படுத்த முடியாது. சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்? கனவீனத்துக்கு உரிய பாத்திரங்கள். வீடு பெரிய வீடு, காரணம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்தப்பட்டபடியினால் இது பெரிய வீடு. பெரிய வீட்டுக்குள்ளே இருக்கிற நாம் யார்? கனத்துக்குரியவர்களா? கனவீனத்துக்கு உரியவர்களா? கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ரேஷியஸான அந்த வெசல்ஸ் இருக்குல்ல, அந்த கனத்துக்குரிய விலையேற பெற்ற அந்த பாத்திரங்கள் என்று சொன்னால், அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? எது அந்த விலையேற பெற்ற ப்ரேஷியஸான அந்த பாத்திரம் எது? விலையேற பெற்ற பாத்திரம் எது? கனத்துக்குரிய பாத்திரம் எது என்பதை குறித்து அதிகமாக இல்லை, ரெண்டே காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று வாசியுங்கள், சங்கீதம் 119:144. சங்கீதம் 119:144.
4: உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
0: என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
4: அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன்.
0: அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். என்னை உணர்வுள்ளவனாக்கும். தாவீது இதே சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல அவர் சங்கீதத்தை பாடிக்கொண்டே வருவார். சங்கீத 119 அப்படி பாடிக்கொண்டே வரும்போது திடீர்னு சொல்லுவாரு, ஆண்டவரே நல்லாதான் பாட்டெல்லாம் பாடுறேன், பாடக்கூடிய கிருபையெல்லாம் தந்திருக்கிறீங்க, உமக்கு தோத்திரம், ஆனாலும் என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். என்னை என்ன செய்யும்? உணர்வுள்ளவனாக்கும். காரணம் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? செத்திருக்கிற என் நிலைமை, செத்திருக்கிற என் நிலைமை, மரித்திருக்கிற என் ஆத்துமா, மரித்திருக்கிற என் ஆத்துமா பிழைத்திருக்கணும்னு சொன்னா, மரித்திருக்கிற ஆத்துமா பிழைத்திருக்கணும்னு சொன்ன ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். வீடு பெருசா இருக்கலாம், ஒரு பெரிய மாளிகையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் செத்தவனா இருந்தா அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே கிடையாது. உண்மைதானே சொல்லுங்க? எனக்கு மரியாதையே கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய வீடு 500,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் தான் கட்டினவர், அந்த அவர் தான் இன்றைக்கு செத்து போயிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? அவ்வளோ பெரிய வீடை கட்டி எப்படி சொல்லலாம், என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா மாளிகை அல்லவா அப்படின்னு அவர் புகழக்கூடிய அளவுக்கு பெரிய வீடை கட்டிட்டாரு, செத்து போயிட்டாரு. மனைவி என்னங்க சொல்லுவா? சாயங்காலம் ஆச்சு, 5 ஆச்சு, எங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தூக்குங்க. ஏன், கொஞ்சமாவது உயிர் இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் இன்னைக்கா செத்தாரு, அவர் 6 அவர்கிட்ட எந்த விதமான அசைவும் கிடையாது, 6 அவர்கிட்ட எந்த பலனும் கிடையாது, படுத்தே தான் இருக்கிறார், செயலற்று கிடைக்கிறாரு. இங்கே தான் அப்படி ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அவர் சாகவே இல்லை, ஆனால் ஒரு லேசாக தான் மூச்சு இருந்துச்சு. 6 வச்சிருந்தாங்கல்ல, கொஞ்சமாவது மூச்சு இருக்கணும், கொஞ்சமாவது செயல்பாடு இருக்கணும், கொஞ்சமாவது, கொஞ்சமாவது, கொஞ்சமாவது. புரியுதா? நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அவரால் செயல்பட முடியாது, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா லேசா கண்ணை திறந்து பார்ப்பார், உணர்வு இருக்கப்ப. கில்லுனா கையை எடுக்கிறாரு, அப்ப உணர்வு இருக்குது. அப்படியே 6 இழுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு சத்தமுமே இல்லை, மூச்சு நின்று போச்சு. முதல் நாள் சாயங்காலம் இறந்தார். அடுத்த நாள் எங்கே இந்த வீடெல்லாம் கட்டினவர் அவர் தாங்க, இங்கேயே வச்சிருப்போம் அவரை சொல்லுவாங்களா. செத்துட்டா அவன் கனவீனத்துக்குரிய பாத்திரம், கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலை, தூக்குங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்த நேரம் கூட்டிட்டு வாங்கன்னாங்க. கொஞ்சம் போல தான் கிரு கிருச்சு, கூட்டிட்டு வாங்க ஐயாவை கூட்டிட்டு வாங்க, வீட்டில் வச்சே பார்த்துக்கலான்னா. இப்ப இருந்தது அந்த கிரு கிருங்கிற சவுண்டு போயிருச்சு. இப்ப என்ன தெரியுமா, கட்டுன மனைவியே சொல்லுது, தூக்குங்க. என்னங்க தூக்குங்க, அவர் இங்கேயே இருந்தாருன்னா நார ஆரம்பிச்சிடும். அவருக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன். தூக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. ஆமென். தூக்குங்கன்னு என்ன அர்த்தம், அது ஒண்ணுக்கும் உதவாதுன்னு அர்த்தம், வேஸ்ட்னு அர்த்தம். இதனால தான் தாவீது சொல்றாரு, தாவீதுக்கு ஆலயம்னா ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 122:1 என்ன தெரியுமா சொன்னாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது
4: எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: நான் தூக்கமடைந்தேன்னு சொல்லல,
4: மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: தூக்கமடைந்தேன்னு சொல்லல, தூக்கமடைந்தேன்னு சொல்லல, மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். ஒரு ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை உள்ள தேவ மனுஷன். யாரு யாரு? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா, ஆலயத்தின் மேல ஆசை மட்டும் இருந்தா போதாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நான் இருந்தால் மாத்திரம் போதாது, நான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவனுடைய ஆலயத்தை விரும்பினவனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தவனுமாகி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், நான் சபைக்குள்ள ஒரு செத்தவனாய் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள நான் எப்படி இருக்கக்கூடாது, நான் செத்தவனாய் இருக்கக்கூடாது. வீடு பெரியதாய் இருந்தால் போதாது, அதற்குள்ளே இருக்குவதற்கு சாக்கியத்தை பெற்ற நான் உயிருள்ளவனாய் இருக்கணும். உயிருள்ளவன் என்பதற்கு அடையாளம் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். நீர் என்னை என்ன செய்யணும், உணர்வுள்ளவனாக்கும் என்னை. நீர் உணர்வுள்ளவனாக்கும். வேதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வெளிப்படுத்தின விசேஷம் 3:1
4: சர்தை
0: சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
4: சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
0: சர்தை பட்டணத்திலே இருந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
4: தேவனுடைய
0: ஏழு ஆவிகளையும்
4: ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும்
0: சரீரத்துல உயிரா இருக்கிற ஆத்மாவில செத்து
4: போயிட்டாங்கிறார்.
0: சரீரத்தில் உயிராயிருப்பதற்கு அடையாளமாய் நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற, ஆனா உன் ஆத்மாவில் நீ என்ன செஞ்சிட்ட, செத்து போய்விட்டாய். உன் ஆத்மாவில் நீ என்ன செஞ்சிட்ட, சர்தை சபை பெரிய சபையா, நான் போனதில்லை, போயிருக்கீங்களா, சர்தை என்னும் பட்டணத்தில் இருந்த சபை பெரிய சபையா, சரி இருக்கட்டும். சபை பெருசா இருந்தா என்ன, உள்ள இருக்கிறவன் உசுரா இருக்கணும். சில சொல்லுவாங்க, எங்க ஊர்ல தான் எங்க சபை தாங்க கோட்டை சபைன்னு சொல்லுவாங்க, பெரிய சபைங்க அப்படின்வாங்க. சபை பெருசா இருந்த பிரயோஜனம் இல்லை, உள்ள இருக்கிறவன் உயிரா இருக்கணும். ஆமேன், சொல்றது புரியுதா? ஆமேன். உசுராறீங்க இல்ல, இல்லைன்னா தூக்க சொல்லிடுவேன். சொல்றது புரியுதா? சபை பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, சபை சிறியதா இருக்கிறது முக்கியம் அல்ல, சபை மீடியமா இருக்கிறது முக்கியம் அல்ல, உள்ள இருக்கிறன்னா உணர்வோட இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். உள்ளே இருக்கிற நான் எப்படி இருக்கிறேனா, உணர்வோடு கூட இருக்கிறேனா, இதுதான் முக்கியம். ஆனா இதே சபையில 3:4 வசனத்தை வாசிங்களேன்,
4: தங்கள்
0: வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத.
4: சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு.
0: சில பேர்
4: சர்தையிலும்
0: சர்தை சபைக்குள்ள
4: உனக்கு உண்டு.
0: உணர்வு உள்ளவர்களும் சிலர் உண்டு.
4: உண்டு.
0: இதைத்தான் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார். சொல்லுங்க, கனவீனத்துக்குரிய சில பாத்திரங்கள்னு சொல்றார்ல, அது போக கனத்துக்குரிய சில பாத்திரங்கள். ரெண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அந்த பெரிய வீட்டிலே கனத்துக்குரிய ஒரு சில பாத்திரங்கள், கனத்துக்குரிய சில
4: பாத்திரங்கள்
0: பாத்திரங்கள். இதைத்தான் இங்கே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின போது அவர் எழுதுகிறார் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில். ஆனாலும் சர்தை சபையை நான் மொத்தமா சொல்ல மாட்டேன், சர்தை சபையிலும் உணர்வு உள்ளவன் சிலர் உண்டுங்கிறாரு. சொல்லுங்க ஆண்டவரே, அந்த சிலர்ல நான் ஒருத்தனா இருக்கணும். அல்லேலூயா. அந்த சிலரிலே நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும், நானும் ஒருவனா இருக்கணும். அந்த சிலரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். சொல்ற புரியுதா? ஆமென். உணர்வு இல்லைனா என்ன ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. உணர்வு இல்லைனா என்னாகும்? செத்து போன ஆத்மா. பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு. செத்தவனோடு செத்தவனாக நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? செத்தவனோடு செத்தவனாக நீங்களும் நானும் சொல்லுங்க இருக்கக்கூடாது. சபையில் தேவனுடைய பிள்ளைகள் உயிருள்ளவர்களாக இருக்கணும். ஆமே. நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கக்கூடாது? செத்து போன நிலைமையில் இருக்கக்கூடாது. இஸ்ரேலிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் செங்கடலிலே மோசைக்குள்ளாக சொல்லுங்க ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள், 1000 நன்மைகளை ஆண்டவரிடத்திலே வனாந்தர வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்த ஜனங்கள், ஆண்டவர் அவர்களை குறித்து ஏசாயா 1:13 ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. தேவன் அவர்களுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு. நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் நடுவிலே தான் இருக்கிறார். ஆனால் ஏசாயா 1:13 ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறாரு,
4: இனி
0: எதோட ஒப்பிட்டு சொன்னார் தெரியுமா? மாடுகள் தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், என் ஜனங்களோ உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். என் ஜனங்களோ எப்படி இருக்கிறார்கள்? உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆத்மாவிலே செத்து போயிருக்கிறார்கள். இது என்ன காலம்னு நினைக்கிறீங்க? நமக்கு உணர்வு வரணும் இல்லையா? நமக்கு உணர்வடைய வேண்டிய காலம். இப்ப பாத்தீங்கன்னா பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில பயங்கர யுத்தம், பயங்கரமான யுத்தம், பயங்கர யுத்தம். நேற்று தினத்திலே இன்னும் ஒரு தீவிரவாத இயக்கமும் அந்த பாலஸ்தீனாவிலே இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தோடு சேர்ந்து விட்டது. பயங்கரமான யுத்தம். வசனம் என்ன சொல்லியிருக்கு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நம்ம கேள்விப்படலை, நம்ம இப்ப

0: வராது. அப்ப இப்பைக்குள்ள வர மாட்டாரு, ஒன்னும் ஆகாது. ஏன் இப்பதுக்குள்ள, இப்பதுக்குள்ள உலகத்துக்கு தான் முடிவு வராது, உங்களுக்கும் எனக்கும் முடிவு வரும். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க, அந்த உணர்வு இல்லாததுனால தான் நம்ம பாருங்க எங்கேயாவது அந்த சைக்கிள் கேப் ஒன்று கிடைக்கான அப்படியே தேடுவோம். அதுக்குள்ள நுழைஞ்சி நமக்குள்ள ஒரு சந்தோஷம். உணர்வு இல்லாமல் இத்தனை எத்தனை காலம்தான் இப்படி வாழப்போறோன்னு நமக்கே தெரியலை. புரியுதா? உடனே முடிவு வராதுன்னா உலகத்துக்கு முடிவு வராது, உலகத்துக்கு முடிவு வராது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் எப்ப வேணாலும் முடிவு வரும். இயேசு கிறிஸ்து எப்ப வேணாலும் வருவார். இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஆமேன், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. ஆமேன், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. எப்ப வேணாலும், எப்ப வேணாலும் இந்த அத்திமரம்ங்கிறது எதை காண்பிக்கிறது? இஸ்ரேல் தேசத்தினுடைய ஜனங்களுடைய அரசியலை அது உணர்த்துகிறது. புரியுதா? அது எதை உணர்த்துகிறது? இஸ்ரேல் ஜனங்களுடைய அரசியல் நிலைமை. இந்த அரசியல் நிலைமையை நீங்க இன்னைக்கு நல்லா பாருங்க. யுத்தம் எங்க வந்துருச்சு? எருசலேமை மையமாக கொண்டு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இது இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஏய் பரவாயில்லையா, இஸ்ரேலுக்காரன் போடு போடுன்னு போட்டான், ஐயா போடு போடுன்னு போட்டான். உண்மைதான், அவனை யாரும் எதிர்க்க முடியாது, அவன் தான் ஜெயிப்பான். காரணம் கர்த்தர் அவர்களோடு. ஓகே, அதில் எனக்கு என்ன சந்தோஷம்? இதெல்லாம் அடையாளம் ஐயா, எனக்கு உணர்வு வரணும். இப்போ இயேசு எப்போ வேணாலும் வருவார். இதெல்லாம் வருகைக்கு முன்பாக உள்ள அடையாளம். இயேசு எப்போ வேணாலும் வருவார் என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். உணர்வு இருக்கா? நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட்டை. ஏ இந்தியா ஜெயிச்சிருச்சான், உனக்கு அப்படியே அள்ளி கொடுக்க போறேன், அது லீவ் போட்டு பார்க்க. நான் உங்களை சொல்லல, பார்க்கறவங்களை சொல்றேன். இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா 2023 இயேசுநாதர் வர போறான்னு அர்த்தமா? இல்ல, கேக்குறேன். நமக்கு உணர்வு வேணும். என் ஜனத்துக்கு வாசிங்க, எரேமியா 4:22. எரேமியா 4:22.
1: என் ஜனங்களோ மதியற்றவர்கள்.
0: என் ஜனங்களோ மதியற்றவர்கள்.
1: என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள்.
0: ஐயோ, நான் சொல்ல மாட்டேன்பா, என் அவரே சொல்லிட்டாரு.
1: பைத்தியமுள்ள பிள்ளைகள்
0: அவரோ வேணா,
1: அவர்களுக்கு உணர்வே இல்லை.
0: இதை மட்டும் நான் சொல்லுவேன், அவர்களுக்கு உணர்வே இல்லை. சொல்றது புரியுதா? எதுக்கு மேல பைத்தியம் சொல்லுங்க? பணத்துக்கு மேல, அதுக்கு மேல, இதுக்கு மேல, இதுக்கு மேல பைத்தியம். என் ஜனங்களோ பைத்தியம் பிடிச்ச பிள்ளைகள். வருத்தமா சொல்ல, எவ்வளவு வருத்தமா சொல்லுவாருங்கிறீங்க, கேட்கறதுக்கு நமக்கு சிரிப்பா தெரியலாம். என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை.
1: பொல்லாப்பு செய்யவர்கள் அறிவாளிகள்.
0: பொல்லாப்பு செய்வதற்கு கிரிமினல்கள்.
1: நன்மை செய்யவோ
0: அறிவாளிகள். என்னங்க அர்த்தம் சொல்லுங்க?
1: பொல்லாப்பு செய்ய,
0: ரொம்ப அழகா பொல்லாப்பு செய்யறானா அவன் கிரிமினல் அர்த்தம் இல்லையா? பொல்லாப்பு செய்வதிலே அவர்கள் கிரிமினல்கள்.
1: நன்மை செய்யவோ,
0: நன்மை செய்யவோ
1: அவர்கள் அறிவில்லாதவர்கள்.
0: அவர்கள் அறிவே இல்லாதவர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு என்ன கிடையாது? உணர்வே இல்லை. உணர்வுள்ளவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள். ஆமென். அவர்களுக்கு என்ன உண்டு? கனம் உண்டு. உணர்வுள்ளவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள். உணர்வுள்ளவர்கள் யாருங்க சொல்லுங்க? பிழைத்திருக்கிறவர்கள். இந்த உணர்வு எதனால வரும் தெரியுமா உங்களுக்கு? உணர்வு எதனால வரும் வாசிங்க. சங்கீதம் 119:169. சங்கீதம் 119:169.
1: கர்த்தாவே, என் கூப்பிடுதல் சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
0: உம்முடைய வசனம் தான் என்னை உணர்வுள்ளவனாக்கும்.

0: அல்லேலூயா, ஆமே. என் செத்த நிலைமையை மாற்றக்கூடியது எது? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைப்பான். ஆமே, நல்லா கேட்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும். சரீரம் ஜாகிரதை பத்தி கவலைக்கூட படக்கூடாது, என் ஆத்துமா சாகக்கூடாது, என் ஆத்துமா சாகக்கூடாது. என் ஆத்துமா சாகாம இருக்கணும்னா அவருடைய வார்த்தை தான் என்னை பிழைக்க செய்யும். கர்த்தருடைய வார்த்தை என்னை என்ன செய்யும்? பிழைக்க செய்யும். நீங்க வேதத்தில் வாசி பாருங்க, லாசரு பிழைத்தான் இயேசுவின் வார்த்தையினால. இயேசுவின் வார்த்தையினால தான் என்ன செய்தான்? பிழைத்தான். நம்மை பிழைப்பூட்டக்கூடியது, நம்மை பிழைக்க செய்யக்கூடியது, நம்முடைய ஆத்துமாவை சாகாமல் காக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். அப்ப கர்த்தருடைய வசனம் நம்மை உணர்வுள்ளவனாக ஆக்கும். நம்ம அநேக நேரத்தில் உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். ஒரு சகோதரன் வந்தார், ஒரு ஓமையை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு சகோதரன் வந்தார், வந்து ரொம்பவே அழுதார். அழுதுட்டு சொன்னாரு, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் கிளாஸ்ல ஃபஸ்ட்டு தான், ஏகப்பட்ட கப்ஸ் அவன் வாங்கி வச்சிருக்கிறான். அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு சொல்லிட்டு இப்ப கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். சில பாடங்கள்ல ஜஸ்ட் பாஸ், சில பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்கிறான், சில பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்கிறான். இதை இவர் சொல்லிட்டு ரொம்ப அழுகிறார். அப்பொழுது போதகர் கேட்கிறார், எந்த போதகர்னு கேட்கக்கூடாது. போதகர் அவருடைய சொல்ல வந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவரிடத்திலேயே பேசி அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? அப்பந்தான் அவர் சொன்னாரு, கத்தர் மறந்தால் அப்படிதான் பிரதர் ஆகும், கத்தர் மறந்தால் அப்படிதான் ஆகும். காரணம், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய். இல்ல பாஸ்டர், நான் பைபிள் ஒழுங்கா வாசிப்பேன் பாஸ்டர். பைபிள வாசிக்கிறது அது எல்லாரும் வாசிக்கிறானே. ஒரு நாள் என்கிட்ட ஒரு பிரின்சிபால் சொல்லும் போது சொன்னாரு, நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பார் அவரு, என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அடிப்பார் பாருங்க, பக்கு பக்கு பக்குன்னு. ஆனால் ஊழியத்துக்கு அவரு தன்னுடைய ஸ்கூல் எல்லாம் திறந்து கொடுப்பாரு, அவரும் வந்து உட்காருவார். மீட்டிங் முடிஞ்ச உடனே, அந்த ஜபக்கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கெல்லாம் கேக்கெல்லாம் கொடுப்பார், வந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அவர் சொன்னார், ஏர்லி மார்னிங் 3 o'clock நான் எந்திரிச்சிருவேன், பைபிள் வாசிப்பேன், மற்ற புஸ்தகங்கள் ஸ்பிரிச்சுவல் புஸ்தகங்கள் வாசிக்க வேண்டியதெல்லாம் வாசிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பேன். எதுக்கு இதை சொல்கிறேன் நான்? பைபிள் வாசிக்கிறது ஒன்றும் புனிதம் இல்லை, நான் பைபிள் வாசிக்கிறதுனால அப்படியே உணர்வுள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல. நான் பைபிள் வாசிக்கிறதுனால நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அது பொருள் அல்ல. அதில் உள்ளதை எல்லாம் உறிஞ்சி சாப்பிடணும். என்ன? அல்லேலூயா, ஆமென். அதில் உள்ளதெல்லாம் அப்படியே உறிஞ்சி சாப்பிடணும். இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான், ஆமென். வேதத்தை நீ மறந்தாய், கர்த்தர் உன் பிள்ளைய மறந்துட்டாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரன் சொன்னார். அப்பந்தான் அவர் சொல்றாரு, என் சூழ்நிலைகளின் நிமித்தம் தியானிக்கவோ, இல்லாவிட்டால் வேதத்தை அப்படியே கை கொள்ளவோ என்னால முடியல, என்னால முடியல. புரியுதா? அப்பொழுதுதான் ஊழியக்காரர் சொன்னாரு, அப்ப அவருக்கு என்ன கிடையாது அந்த மனுஷனுக்கு, மகன் உலக பிரகாரமா நல்லா படிக்கல, பெற்றோர்களுக்கு கீழ்படியல, ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான். இந்த இதெல்லாம் பார்க்குற நேரம் அவருக்கு ஒரு கவலை இருந்தாலும், இவைகள் எல்லாவற்றுக்குமே காரணம், தகப்பனாகிய நான் வேதத்தை மறந்ததினால் கத்தர் என் பிள்ளைய மறந்துட்டாரு அப்படிங்கிற உணர்வு தகப்பனுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருக்கணும். அது நடக்குமா? நடக்கும். ஆமென். நான் என் ஆத்துமாவிலே சாகாமல் இருந்தால் என் குடும்பத்தில் அது நடக்கும். என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். புரியுதா? இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்றால் கர்த்தர் என் பிள்ளைய மறந்துட்டார்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் என் பிள்ளைய மறந்துட்டாரு. நான் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, தகப்பனாகிய நான் ஆண்டவர் சமூகத்துல உணர்வுள்ளவனாய், கர்த்தாவே வேதத்தில் நான் எதை மறந்துட்டேன், ஓசியா 4:6 வேதத்தில் நான் எதை மறந்தேன், நீர் என் பிள்ளைகளை மறப்பதற்கு என்று ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரணும். இதான் உணர்வு. ஆமென். நான் வந்து அப்படியே 4 சொல்லி என் பிள்ளைக்காக அழுது ஜெபம்ன்றது உணர்வு அல்ல, அது சுயநலம். அது சுயநலம். உணர்வு என்றால் என்ன? நல்லா இருந்தவன் ஏன் இப்படி போயிட்டான்? காரணம் என்ன? நான் வேதத்தை மறந்துட்டேனா? வேதத்தை மறந்தவங்களுடைய பிள்ளைகளை தானே கர்த்தர் மறப்பாரு. நான் எதில் வேதத்தை மறந்தேன் என்பதை அந்த உணர்வு எனக்குள்ள வரணும். நான் வேதத்தை மறந்தால் என் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பார் என்கிற அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வரணும். யாருங்க வெளியேற பெற்றவர்கள் சொல்லுங்க? உணர்வுள்ளவர்கள். இந்த உணர்வு எதனால வரணுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே வசனத்தினால். சங்கீத 119:104 வாசிங்க.
1: உமது கட்டளைகளால்,
0: உமது கட்டளைகளால்
1: உணர்வடைந்தேன்.
0: எதனாலே உணர்வடைந்தேன்?
1: உமது கட்டளைகளால்.
0: ஒரு இடத்துல சொல்றாரு ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும்னு சொல்றாரா? இப்ப சொல்றாரு ஆண்டவரே, அந்த கட்டளைகளால் நான் உணர்வு அடைந்து விட்டேன். எனக்குள்ள உணர்வு வந்துடுச்சு. எதை வைத்து வந்தது? உம்முடைய வசனத்தினால், உம்முடைய கட்டளைகளினால் எனக்குள்ளே உணர்வு வந்தது. ஆமென். உம்முடைய கட்டளைகளால் எனக்குள்ள என்ன வந்தது? உணர்வு வந்தது. எப்பயுமே வசனத்தினால நமக்கு உணர்வு வரணுமே ஒழிய வாதையினால உணர்வு வரக்கூடாது. எப்படிங்க? வசனத்தினால நமக்கு உணர்வு வரணும், வாதையினால வரக்கூடாது. வார்த்தையினால வரணும், வாதையினால வரக்கூடாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாதைய உண்டு பண்ணாதான் உணர்வே வருது, பார்வோன் மாதிரி இல்லையா? வாதையை அனுப்ப வேண்டியதா இருக்கு. வாதையை அனுப்புனாதான் உணர்வே வருது. கடந்த சுமார் 2 முன்பு ஒரு பிள்ளைக்கு ஒரு கொடூரமான ஆவி ஏவப்பட்டு இங்க கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, நான் இந்த உயிரை எடுக்காம போக மாட்டேன்னு நிக்குது. நான் இந்த உயிரை எடுக்காம போக மாட்டேன், 3-4 டைமுங்குது. அது அவ்வளவு ஒரு ஒரு வெறியோட வந்திருக்கு. வெறியோட அனுப்பி வெறியோட வந்திருக்கு. அது வந்து வெறி வெறி ஆவி. அந்த வெறி வெறி ஆவி வெறியோட அனுப்பி வெறியோட வந்திருக்கு. 3 நான் தூக்கிட்டு போவேங்குது. நான் இதை சரி முடிஞ்சால் தூக்கிட்டு போனேன். அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. பல முறை சில முறை வீடுகளுக்கும் போனேன், பல முறை சொல்லிட்டேன், செவி கொடுக்கல. நேற்று திடீர்னு ஃபோனு, பாஸ்டர் வரட்டுமா ஜெபம் பண்ண, ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற எப்பொழுதும் ஜெபிக்க மாட்டேன், போ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், மற்ற என்றைக்குமே அடுத்தவங்களுக்காக நான் என்ன செய்யறதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டேன். இன்னைக்கு வரும், ஏதாவது ஆயிதான் நமக்கு உணர்வு வரணுமா? நன்மை செஞ்சவரை நம்ம தேடணுங்கிற உணர்வும் நமக்கு வரப்படாதா? இது பார்வோனின் ஆவி, வார்த்தையினால் வரணியா உணர்வு, வாதையினால் வரக்கூடாது. எதனால வரக்கூடாது? புரியுதா? இளையகுமாரனுக்கு பஞ்சத்தினாலதான் உணர்வே வந்துச்சு, எங்க அப்பாங்கிற உணர்வு. தூரத்தில் இருந்தாலும் எங்க அப்பா நல்ல வசதியா இருக்காரு, வேலைக்காரனுக்கு கூட எவ்வளோ ஆகாரம் போட்டு எங்கள் அப்பா வளர்ப்பார் தெரியுமா? ஆனால் நானும் இங்கே பசியினாலே சாகிறேன். சிலருக்கு வாதையினால தான் உணர்வு வரும். இதெல்லாம் நம்முடைய எவ்வளவு ஒரு அது என்ன சொல்ல உணர்வில்லாத நிலைமைகள். வாதையினால சிலருக்கு உணர்வு, சிலருக்கு தொழிலில் கையை வைக்கணும் அப்போ தான் உணர்வு. கத்தர் தொழிலில் கையை வைக்கணும், அங்கே தான் ஆசீர்வாதமே. ஆனால் எப்படி வைக்கிறாருன்னு பார்க்கணும். மெதுவாக வச்சா பனி போல வச்சா ஆசீர்வாதம், வேகமாக வச்சார்னா உடஞ்சி போயிடும். எப்படி வைக்கணும் புரியுதா? எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்திருக்கணும். படிப்பில் பனி போல பெய்யணும் ஆசீர்வாதம், வெள்ளம் போல வந்துடக்கூடாது. புரியுதா? ஆமாம், சிலருக்கு வாதம் வந்தால் தான் உணர்வு, சிலருக்கு பஞ்சம் வந்தால தான், தரித்திரம் வந்தாதான், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் உணர்வு. புரியுதா? யாக்கோபுக்கு பாருங்க, ரூட்டு மாற்றி போகிறான். பெத்தேலுக்கு போனால் என்ன செய்யணும்? சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேறணும். ஐயோ அப்படி கொடுக்குறேன்னா எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? நம்ம ஒன்று செய்வோம், ரூட்டை மாற்றி சுக்கோத்துக்கு போயிடுவோம்னா எப்படிங்க? அப்படியே போய் சுக்கத்தில் கொஞ்ச நேரம் தங்கிட்டு பெத்தேலுக்கே போகாமல் அந்த ரூட்டில் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு இவன் கூகுள் மேப்பெல்லாம் போட்டுட்டான். கூகுள் மேப்பில் ஒரு ஆன்டி பேசிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆன்டி பேசுனா கேட்காதீங்கப்பா, காரணம் ஏவாள் பேசி தான் பிரச்சனையே வந்துச்சு. என்ன செய்ய, அங்கிள் பேச மாட்டேங்கிறாரே, ஆன்டி மட்டும் தான், அதில் ஆன்டி மட்டும்தான் பேசிக்கிட்டே வராங்க. ஆன்டி வேலை பேசி பேசி சில வேலைகள் ஆன்டி சொன்ன மாதிரியே போயிட்டோன்னு வைங்க, அது நேராக கல்லற தோட்டத்துக்கு கூட கொண்டு போயிருது வண்டியை, புனை எரிக்கிற இடத்துக்கு கூட கொண்டு போயிருது. அப்படிதானே பிரதர்? ஆமாம், பாருங்கள், நான் எல்லா அனுபவத்தோடு தான் சொல்லுவேன். அந்த கூகுளையே பார்த்து பார்த்து போனால் புனை எரிச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இவனும் அதுதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெத்தேலுக்கு போகாமல் எப்படி போகலான்னு சொல்லிட்டு இவன் கூகுள் மேப் போட்டு பார்த்தா அது சுக்கோத்து ரூட்டை காமிக்குது. இவன் சுக்கோத்தில் போய் தங்குனான். அங்கே ஒரு அவலட்சணமான ஒரு ஒரு ஒரு அருவருக்கத்தக்க சம்பவம் மகளுக்கு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகுதான் புத்தி வருது. ஒவ்வொன்றிலையும் நமக்கு அடித்து அடித்து தான் புத்தி வரணுமா? இல்லை, கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாதையினால் அல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் உணர்வடையணும். அல்லேலூயா. ஆண்டவரே, வாதையினால் அல்ல, உங்க வார்த்தையினால் நான் உணர்வடையணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க வார்த்தையினால் நீங்க உணர்வடையலன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரம். நீங்க பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க, நீங்க பெரிய வீட்டுக்குள்ளதா இருக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் உண்டு இது தேவையில்லாததுன்னு சொல்லி ஆளை தேடுவீங்க. கொடுக்கறதுக்கு இடத்த நிரப்பிக்கிட்டு இருக்கு, கொடுத்துரு, இதை வித்துரு, இல்லை காசெல்லாம் வேணாம் சும்மாவே கொடுத்துரு, இது எதுக்கு இடத்த நிரப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி உணர்வு இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உணர்வுள்ளவனா இருக்கணும். காரணம், சில பாத்திரங்கள் கனத்துக்குரியது, சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரியது. நீங்க என்ன பாத்திரம்னு பாருங்க. உணர்வுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, கர்த்தாவே வாதையினால் அல்ல உங்க வார்த்தையினால் நான் உணர்வடையணும். உம்முடைய வார்த்தையினாலே நான் உணர்வடையணும். யாத்துமா பிழைச்சிருக்கணும். ஆமென். வெறும் ஆகாரத்தினால் அல்ல, உம்முடைய வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைச்சிருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் ஒரு காரியத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஓ ஜீசஸ், என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்ததினாலே நீங்களும் நானும் இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிறோம். பெரிய வீடு என்பது பெரியவருடைய வீடு, பெரியவருடைய வீடு அது, பெரிய வீடு. இந்த பெரிய வீட்டுக்குள்ள அல்லேலூயா இருக்கிற நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. கணத்துக்குரிய பாத்திரமா, கணவீனத்துக்கு உரிய பாத்திரமா? அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுக்கு எப்பயுமே ஆசீர்வாதமாதான் பேசணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகம் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னை நடத்துகிற விதமே, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சபையை பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. சபை பரிசுத்தம் அடைவதற்கு ஆத்துமா உணர்வுள்ளதாய் மாற வேண்டும். ஓ ஜீசஸ், நான் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டுமே. ஆனால் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் வேதத்தை மறக்க கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எதை அதிகமாய் கனப்படுத்தினார் தெரியுமா? தனக்கு வருகிற சகல பிரஸ்தாபங்களை காத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே, நாமே விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் யார்? கணத்துக்குரிய பாத்திரமா, கணவீனத்துக்குரிய பாத்திரமா? எல்லாரும் நம்ம கேட்போம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கணத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதினுடைய ஜெபத்தில் தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். எதனாலே உணர்வுள்ளவனாக்கணும் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னை உணர்வுள்ளவனாக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினாலே என்னை நீர் உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தரம் இல்லாத ஒரு விசுவாசியாக நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்டாலும், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென், அல்லேலூயா, அவைகளுக்குள்ளே கட்டப்படாம இருக்கிற தரம் இல்லாத ஜீவியம் அல்ல, அவைகளால் கட்டப்பட்டிருக்கிற வசனங்களாகிய சங்கிலிகளை தரிக்கிறவர்களாக, முறிக்கிறவர்களாக அல்ல, அதற்கு உள்ளே வாசம் எடுக்கிறவர்களாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையினால் நான் உருவாக்கப்படணும், உங்க வார்த்தையினாலே நான் உருவாக்கப்படணும், உங்க வார்த்தையினாலே நான் உணர்வடையணும். அல்லேலூயா. வா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாதையினால் நான் உணர்வடைய கூடாது, அடிப்பட்டு நான் திருந்த கூடாது. ஆண்டவரே உங்க வார்த்தையினால் நான் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும், நான் சபையிலே விலையேற பெற்ற, நான் இந்த சபையிலே விலையேற பெற்ற ஒரு மனுஷனாய் நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா கிருபை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்களும் மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வந்த என்னோடும் எங்களோடும் நீங்க பேசின உங்க கிருபையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் பெரியவரே, உன்னதமானவரே உன்னதமானவரே, உமக்கு மேல பெரியது எதுவுமே இல்லை. உங்க வீட்டுல நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க இந்த பெரிய வீட்டுல. ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபையை தாரும். நாங்கள் கனத்துக்கு உரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்படணும். உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடியினாலும் வாதைகளினாலும் உணர்வடையாதபடிக்கு உங்க வார்த்தைகளினால் நாங்கள் உணர்வடைய ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகமும் கிருபையும் பலனும் தாரும். அந்த உணர்வை கட்டளையிடும், அந்த உணர்வை கட்டளையிடும். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடும். பெரிய வீட்டிலே தாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை உங்க பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க, உலகத்திலே நடக்கிற யுத்தங்கள் பஞ்சங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது, கொள்ளை நோய்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது, இவர்கள் உள்ளங்கள் உணர்வடையட்டும், இவர்கள் உள்ளங்கள் உணர்வடையட்டும். ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வாரம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன் அமேன் அமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இயேசு மகாராஜாவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: சங்கீத புஸ்தகம் 55:22.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால செமக்க முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறதுமா தெரியல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால அவர் மேட்டு அவற்றை சொல்லிடணும், எனக்கு இது தான் ஆண்டவரே, என் பார எனக்கு இது தான். நம்ம சொல்லிவிட்டால் அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன், சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்கிற உன் பார்த்த என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன் ஆதரிப்பார். உன் பார்த்த கர்த்தர் மேலே வச்சிருன்றார். நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55:3.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்தால் என்ன தான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற ஒரு செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நான் நம்ம என்ன சொல்கிறோம், அமைதியாக இருக்கோம். ஆண்டவர் கூப்பிட யாரையோ கூப்பிட்றாங்க, யாராக போட்டோம், நமக்கென்ன அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை கத்துட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு நம்மளோட பேசுவார், என்னிடத்தில் வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிட்றாரு. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, கத்துட்டு நம்ம பார்த்தலாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா. அவ் உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்க, யோனா 1:5.
1: அப்பொழுது கப்பல்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து
0: பாரத்தை லேசாக்கும்படி
1: கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சோம், பாரத்தை எங்கே எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க, கடல் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிறோம். அதனால ஆண்டு சொல்லுவன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம், இல்லாண்டவரை நானே சுமந்துக்கிறேன், நானே அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராக இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், நீ ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறார். நம்ம கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகிருது, வியாதி அதிகமாகிருது, பலவீனம் அதிகமாகிருது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிருது. கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதான் ஆண்டவர், என் கண்ணீர் இதான் ஆண்டவர், நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாற வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4.
1: என் அக்கிரமங்கள்
0: என் தலைக்கு மேலாக பெருகிட்டு
1: அவைகள் பார சுமையை போல.
0: அந்த அக்கிரமங்களுக்கு எப்படி இருக்கா, பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுகிறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்கள் எடுத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாரம் என்ன ஆயிடுது, அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அதுக்கு மீறி செபிச்சா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கத்தர் விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாரம். நம்ம என்ன செய்கிறோம், செபிக்கமேன்னு சொல்லிட்டு வாயிட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிட்டு எல்லாரும் செவிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செவிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்ல, அவர்கிட்ட சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:5-6.
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்காமல். சங்கீதக்காரர் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், பக்தி உள்ள எவனும் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் இருந்தாலும் அவளை நினைச்ச முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தரின் மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள செவிக்க முடியாது. இவன் நல்லவங்கள போல பேசலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தனா நினைச்சிடலாம், அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனா மனசுல என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை
0: மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை.
0: எப்ப நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: மீறுதல் என்ன செய்யணும், கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரீர், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்,
0: நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காக தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படித்தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். யாரையாவது எதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணி புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளால் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து,
0: விட்டு விடுகிறவனோ, விட்டு அறிக்கை செய்து மாத்தல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் இன்னைக்கு இதெல்லாம் போல என்ன பண்ண, என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுட்டா தான் இரக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம் விட்டுக்கிடுறவனா இறக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டுக்கிடுறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்போதான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில சொல்றாரு 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள், சிவேர் என்று இருந்தாலும்,
0: வறண்ட மலையை போல்
1: வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும், பஞ்சை போலாகும்,
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள், சிவேர் என்று இருந்தாலும், உறைந்த மலையை போல், வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்டு அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள், ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்,
0: பஞ்சை போலாகும், ரத்தம்பரம் சிகப்பாக இருந்தாலும் பஞ்சு போல் மாற்றிடுவார். நான் பாவத்தை அறிக்கிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் தான் இறக்க பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்னியோவான் 1:7-8
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடு ஒருவர்
0: ஐக்கியப்பட்டிருப்போம்.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டதான் அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: நம்மை சுத்திகரிக்கும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்.
0: நான் செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிரமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
0: எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயம் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கணும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியரோட நம்ம நல்லா தானே செவிக்கிறேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கிடணும். அறிக்கையிலன பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்றைக்கி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவர் கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவர் கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கோம் எனக்கு காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் எனக்கு காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போனோம், பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுறதே இறக்கம் பெற முடியும். அறிக்கை சொல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
1: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா, வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது. பாவம் பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கழு சுவிசேஷம் 5:25-26
1: அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு
0: தனக்கு உண்டானவைகளை எல்லாம்
1: செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது
0: அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசந்த கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரமபிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்களை செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செங்க வியாதி குணமாக்குங்க, ஸ்பா நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கட்டிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கிரியை இயேசுக்கு நாமத்தில் அழித்து போடுற எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் சாத்தண்டு கிரியை அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யப்பா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க அப்பா. மே துதிக்கிறோம், கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, கயிர்வெளியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னியை குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜாமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களுக்கு குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் பைதோ மாம்சம் யாருக்கும் தேவனாய் கர்த்தர். என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமே. வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கிடைக்கணும். ஐயா திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கிப்படுங்கப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்ததற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறீ செய்ய. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தலும் உண்டாகி ஜோதியின் பிதாளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களை வேற்றுமலை எந்த நிலையிலும் சொன்னீரை கர்த்தாவே. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. நன்மைகளை அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செபிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனை. பலத்த காரியத்தை செய்யுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்லா சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ளே வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்கப்பா. கர்த்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர்தான் எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி தரப்படுறதை காய்ச்சோ திறமை. எத்தனை பேர் கடனால் கண்ணீர் அடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமானம் இல்லை, எத்தனை குடும்பங்களை சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்கள் தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நம்மைக்கு இப்படட்டும் எல்லா துதிகான மாக்கிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரி அஸ்பாமத்தில் தாழ்மையாக கேஜிடுவோம் பரமபிதாவே ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு. கலங்காதீங்க
2: நேயர்களே. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1 0 4 9 0 1 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9 4 4 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மத்தேயு சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டாங்க, பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும்
0: சொஸ்தமாக்கினார்.
1: அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர்தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும்போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால எத்தனையோதோட புண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோதோட சிறங்குனால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துறாரு. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால் தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால் தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: ஆணிலும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பாய்ப்பிடையே ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வாங்க வியாதியை சுகம்.

0: நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை
0: உன் ஆயுசு நாட்களை
1: பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் எழுச்சி வேறு பூர்ணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாள் பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? பூர்ணப்படுத்த போகிறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, இயேசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சுருங்க. முத என்ன பார்த்தோம்? நம்ம பாவம் நமக்கு பாரமாக. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர் ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக்கின் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹலேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமாக இருக்குது? முத பார்த்தோம் என்ன பாரமாக இருக்குது? பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: மதந்து பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது? பெருந்திண்டினாலும் வெறியினாலும் வெறி சண்டை வெறி பிரச்சனை வெறி பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும்
0: லௌகீக கவலையினாலும்
1: பாரம் அடையாத படிக்கும்
0: நீங்கள்
1: நினையாத நேரத்தில்
0: அந்த
1: நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்கள். மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முத என்னது?
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது? வெறி. வெறி சண்டை வெறி கோ வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறியை சொல்லலாம். லவ்யூ கவலை. இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறது, நமக்கு நம் பாறை வருது. இந்த பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிடணும். ஒரு ஒரு குறையுமே வைக்க மாட்டார். சின்ன குறை கூட கர்த்தர் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி, வெறி, லவ்யூ கவலை. நம்ம இரு இந்த மூணு நாள் நம்ம இரு என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறுதியாக பாரமாயிருது. இந்த மூணு காரி நமக்குள் வராத விடிக்க காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. முத என்னது? நம்ம முதல்ல
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும்
0: நீங்கள்
1: நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்கும் போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியாது? நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டார்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி, பாரம், வெறி, வெறி, லகுவி கவலை, இந்த மூணு காரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யணும்? பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம். பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே, என்னை கரங்களை பிடிக்கிறப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா. என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 கடைசி.
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படும். இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராம பார்த்துக்கணும். பெருந்திண்டி, வெறி, லவ் கவலை வராடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எப்போ என்னன்னு என்ன உண்டுதலாம், எதை விடுத்தலாம், என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31.
1: ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
0: எண்ணத்தை
1: குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
0: எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய்

0: பாருங்க எப்படி இருக்கு, நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க, இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலு போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது, இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டவர் சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம், அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: பூமியில் எங்கும் குடியிருக்கிற
0: அனைவர்
1: மேலும்
0: அது
1: ஒரு கன்னியை போல வரும், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
0: இப்ப எல்லா காரியம் சம்பவிக்க போகுது, இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும், அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், அப்போ தான் பரலோக்கு போக முடியும். முதல் நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது, நம்ம அக்கிரமம் நிறையா இருக்கும்போது நம்ம உள்ளம் பாரமடையுது, ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது, மூன்றாவது வெறி, நான் என்னத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி செய் சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை, இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோண்டு அவருக்கு முன்பாக நிற்கின்ற 26.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
0: எல்லா காரியம் நடந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்கள் என்ன பண்ணணும், என்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் முடியாது, தாவிராஜா சொல்லிட்டார் என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு, ஆண்டவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை பொறுப்பிடும், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் சொல்லி கருத்து கருத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.

0: பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டுன்னு சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஜபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் நம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் ஒரு குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ, கத்த நோக்கி பார்த்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா, இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படியால் கவலை எல்லாரும் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வார என்று இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்க பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்கள் மன்னித்தரல ஆண்டவரே. உங்க ரத்தத்தின உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார, பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தம் அடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்க தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதியினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோட இணைந்து ஜெபிக்க, இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலைய டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க முடியும், பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்காவே இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு ஒரு வியாதியும் சுகமாக்க, ஒவ்வொரு நோயும் சுகமாக்க, ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க, மந்திர கட்டு, சேவனை கட்டு உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய, கட்டச்சப்படுத்தினால பாப்பா அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா அப்பா அப்பாமே துதிக்கிறேன். கேன்சர் வியாதியை சுகமாக்க, கிட்னி பலத்தை குணமாக்குங்கப்பா, கிட்னி பலத்தை குணமாக்கப்பா, கிட்னி பலத்தை குணமாக்கப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை ஆண்டவரே கெஞ்சிறப்ப. நரம்பு பலவீனத்தை குணமாக்குப்பா, நரம்பு பலவீனத்தை குணமாக்க, காய்ச்சலை குணமாக்க ஆண்டவர், காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமாலை குணமாக்குங்கப்பா. ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா. முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுகில் பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமாளாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கிட்ட ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை. இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும்ப்பா. தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒரு மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்க. வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டும். பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து வாழ்றவங்கள மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை. யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர். பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவர். யார் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுகத்து நாமத்தில் சாத்தன் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுகத்தால் நிருமலைக்கு செபிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். ஏசு நாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000002229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் எஸ்ரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443070190 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்காலும் சுவிசேஷம் 15:31
1: அதற்கு தகப்பன்,
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது,
0: உனக்குள்ளதாயிருக்கிறது. இப்ப நம்ம ஆண்டவராய் இயேசுகிறது நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதா இருக்கிறது. நம்ம கத்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சிருக்கிறோம் அத்தனையும் நமக்குரிய தான், அதை என்னோடையெல்லாம் உனக்குரியதாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம இருப்போமானால் அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம், பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்கிறாரு 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: அப்போ கத்திர சங்கீதக்காரர் சொல்கிறார், நீ எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் அப்போ நம்மளை மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்போ கத்திரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் பார்த்தீங்களா. கர்த்தரோடு இசைந்திருக்க என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரு அதெல்லாம் நம்ம கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவ அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யுமா, ஒரே ஆவியா கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியா இருது. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தனை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாக நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மளோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நமக்கு தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கிறதான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்கள், வாசி பாருங்கள். அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேல் புஸ்தகம் 2:32. யோவேல் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற என்னுடையா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தர் எப்போதான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா. 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலி சொல்லி ஆண்டவர் தூச்சிட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம், ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா அவர் தூச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தோம்னா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறான் கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ள நினைச்சு எப்போதும் கத்திர நினைச்சுனோம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம் யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு யாரை விடையது, கர்த்தருடையது. அதாங்க சொல்ல மகனே எப்போது என்னோடு இருக்கு, என்னுடையெல்லாம் ஒன்று அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே சொல்கிற பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவரை நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
0: தேவன் ஆவியாயிருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாடு போகிறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ அதே போல் பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல.
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல. கர்த்தர் சொன்னார், கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்பட. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான விசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம், மகனை எப்போதும் என்னோட என்னோட இல்லை உன்னோட. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவா பாருங்கள், ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முதல் அவர்களுடையது என்னதாக இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்.
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடின என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவரிடத்துல ஒன்று இருக்கு. அதுவும் சரி, ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பார். அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையது தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் வர்றதுக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் உன்னுடையவள். நம்ம அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான், கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாராலதான் வருது, கர்த்தராவது வருது. ஐஸ்கிரீம் காலம் உம்மால வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும்
0: சத்துவமும்
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
1: பலப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினாலாகும்.
0: அவர் கரத்தினாலாகும் மேன்மைப்படுத்த ஒரு கருத்தினால் ஆகும், பலப்படுத்த ஒரு கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவற்றத்தான் இருக்குது. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும், அவரை சிநேகித்தா போதும், அதிகாலையில் இருந்து செவிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காமல் இருந்துகிட்டே கஷ்டங்கள் மாறலையே நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்ற என்ன இருக்கா? ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவற்றும் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசி மாத்திரல தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாய் கர்த்தர்
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாய் கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உனக்கு சொன்ன
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்.
0: அநேக ஜாதிகள் கடன்
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ என்ன செய்ய போகிறதில்ல, கடன் வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கு, என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடைய இது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். இது மாத்திரம் முறையும் ஆசிரியச்சு மேல் ஆசிரியத்தில் மேனேஜர் வரா. இவ்வாகம் 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேல் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
0: தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதி
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடு இருக்கு, என்னோடையெல்லாம் உன்னோடைய. அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் காலை அதிகாலை இருந்து செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சமம் பண்ண போகிறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல, நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால் கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே விட வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கினியில் நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்பனிகள் பெல்லிசனிகள் எல்லா கிரியலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்த பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்த பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரடி செய்யீரே, எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம, நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிறாய், தர வேண்டுமாப்பா தர வேண்டும், இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரடி செய்யீரே, மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை, குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்காண்டவரை மாற்றுங்கப்பா, ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை, வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா, அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, தகப்பனையுமே துதிக்கிறோம், கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க, எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம், எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே, கர்த்த நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார், இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 1924192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம்
1: என்னதான்
0: கர்த்தருடையது சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடதான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது. அன்றையின் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாரும் அப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், குழப்பமாக இருக்குது. வருமானம் வருது, எப்படி போகுதுன்னே தெரியுறதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யார் உடையதான்? கர்த்தருடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. ரெண்டு குறைஞர் புஸ்தகம் 2:14
1: கிறிஸ்துவுக்குள்
0: எப்பொழுதும் எங்களை
1: வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்கிறாரு? வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாம் ஒற்றின் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்கிறார், மகனே எப்போது என்னோடையெல்லாம் உன்னுடைய என்ன இருக்குது? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு சேர்த்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு சேர்த்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்ட எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முதல் பார்த்தோம் கர்த்த ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்துருது. எப்போ? நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது. ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நான் ஜெயத்தை தரப்பா, எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதம் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்ச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்னு. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமைக்கு தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்,
0: பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்
1: தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார்.
0: தேவனுடைய வல்லமையினால்
1: பிழைத்திருக்கிறார்,
0: பிழைத்திருக்கிறார்.
1: அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்,
0: அவருக்குள் பலவீனராயிருந்தும்
1: உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஒளியுமே நல்லா செய்யலாம், வல்லமையாக செய்யலாம். அது மாத்திர என்ன கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்தை செய்யும் பிறகு தேவண்ட வல்லம் இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவண்ட வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நம்முடைய வல்லமை உங்களுடைய தானப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் என்னை ஊழியும் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? ரெண்டு நாளாம் புஸ்தகம் 16:9
1: என்ன
0: செய்யும் உலாவிக்கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தரமாட்டாரு, தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாயிருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கணும் கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றுமப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முத கத்துற என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடுக்கு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்தரை தொழுது கொள்ளணும். கத்தர் தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னோட இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதான் சொல்கிறேன், என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டவர் ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம், ஆவிக்குறி கருத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின்வாங்கிடுற, என்னை அறியாமே சோர்ந்து போய் பின்வாங்கிற ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். ரெண்டு நாள் நல்லா செபிக்கிறேன், மூணாவில் என்னால் முடியலப்பா, எனக்கு செபிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முன்ன முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடைய இது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமா தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்குறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாதிக்கல கத்திரி பாதிக்கு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாசித்து பாருங்கள் சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே
0: உம்முடைய வல்லமை
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, நம்ம வல்லம் பெற்றிருந்தால் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடைய தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13.
1: ராஜ்யமும்
0: ராஜ்யமும்
1: வல்லமையும்
0: வல்லமையும்
1: மகிமை

0: பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார்.
0: ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? பிதா எப்படி இருக்காரா? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறாரு. அதான் ராஜ்யம் அவருடையதான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர, எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர,
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: பார்த்துட்டு இருக்கோம், எப்ப வருவாரு எப்ப வருவாரு, ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனை நாள் வாழ்ந்தாலும், 100 வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்க போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போறப்ப கர்த்தரோடு இருந்தா பரலோகம், கத்திருப்பிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படாத சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100 வருஷம் 90 வருஷம் அவ்வளோதான். பரலோகத்து தான் நமக்கு யூக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தால் தான் அந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணப்பா, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடுன்னு நினைக்கலங்கப்பா. சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்,
0: என் பிதாவின் வீட்டில்
1: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளோ இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால்,
0: அப்படி இல்லாதிருந்தால்
1: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
0: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: கர்த்தர் என்ன நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் போய் உங்களுக்காக,
0: நான் உங்களுக்கு போய் உங்களுக்காக
1: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
1: நான் இருக்கிற இடத்திலே,
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி,
0: நீங்களும் இருக்கும்
1: நான் மறுபடியும் வந்து,
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்துடும் என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படி வேணாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த 3:3
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி,
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து,
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: நீங்கள் உங்களை என்ன செஞ்சிடும், என்ன இடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்ய.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பார்த்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, ஆனால் நமக்கு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடைய உன்னுடைய மொதல் என்னென்ன ஆண்டு இது, மொதல் ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது, நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கர்த்தருக்காக செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலவத்து வழியை பிரவேசிக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலவத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன மூலியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த புலிகன் புலி ஒருவன் எனக்கு புலியும் செய்வானா, பிதாவானவர் கணம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேன்னா புளிஞ்சவங்களும் அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக

0: இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறோ அங்கேயும் நம்ம இருப்போம். அதனால் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா. எப்போதும் துதிக்க, செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொழணும். அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கார், வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தருடையது. நான்காவது என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே முடிய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா. வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா? வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிரவன் ஒளிஞ்சிரவன் ஒவ்வொருவரும் கர்த்தர் நோக்கி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா, அந்த ராஜ்யத்துக்கு தான் எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை. உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும் வாசித்து பாருங்கள். ஒன்று குறிந்தியர் 7:31 வசனம்.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: இருக்க வேண்டும்.
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி? நாடகம் நடிக்கும்போது நம்ம ராஜாவாக நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும் அந்த வேஷம் என்ன செஞ்சிடும்? கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி, உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த ஐந்து காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் மோடி எப்போது இருக்கணுமப்பா? செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்திரத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே, நான் எப்போது மோடி இருக்க எனக்கு கிருபை தாங்க சப்பா. என்னை பலப்படுத்துங்க. நான் கஷ்டப்படுறது முடிய சித்தம் இல்லை ஆண்டவரே. வெள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் தாங்க. ஐஸ்வர்யம் கனம் கர்த்தரால் உம்மால் தான் வருது ஆண்டவரே. ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வல்லமை தாங்கப்பா. நம்ம ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, சபை மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். லைவ்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கர்த்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கர்த்தர், பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்துடைய கிருபை நாள் அவங்களை தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால் முடிச்சுட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் அப்பா பாட கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்கி கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை மாற்றுங்க. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க சப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது எசப்பா, சோர்ந்து போகக்கூடாதப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலையில்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க சப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கில்லா சகோதரி குழந்தை பாய்க்கத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் தானப்பா அது தர முடியும் ஆண்டவரே. நீங்கள் தான் தரணும் குழந்தை பாய்க்கத்தை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை கொடுங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாண்டு தந்திரலும் அடியாச்சு வைக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தார முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறு வரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் நீர் கட்டிட முடியாச்சு வைக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனராக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். கத்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா. கத்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க உண்மையை நம்பி இருக்க உம்மோடு இருக்க கிருவை தரும்படிக்காய்ச்சி வைக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும் ஐயா, சந்தோஷம் இருக்குமா ஐயா, இருக்காதானே ஆண்டவரே. குடியை மாற்றுமையை தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் திற மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்றே மாற்றினீரப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா. ராஜா இயேசுவே இயேசுவே, கண்மலையை தண்ணீர் திற மாற்றுகிறவர் நீ. குடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று செப்பிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமையும் வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர். அப்பாடி சீவுள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அப்போ ஆமை ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளெல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜபத்தோடு துதியோடு போக கிருபை தாருமப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்கள் தான் பாதுகாலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா உமக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
6: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்க என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாருக்கும் அங்கே பிள்ளைகள் பேரம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது அங்கே, சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுவியா? அப்போ ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை, நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் பாக்கம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம்.
1: பெண்ணிமனை
0: குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெண்ணிமன் எப்படி இருந்தாரா? கர்த்தருக்கு பிரியமானவன்,
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: பெண்ணிமன் எப்படி இருந்தாரு? கர்த்தருக்கு பிரியமானது அவர். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்கள் பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்னாலும் வாழ்க்கையை என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அனுதரை பிரிப்படுத்தி வாழ்றானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறேன்னா எப்படி என் வாழ்க்கை இருக்குது இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது. நான் வந்து மனிதரை பிரியப்படுத்தி வாழ்கிறேன்னா, இல்லை கர்த்தர் பிரியமான பிள்ளை வாழ்கிறேன்னா சொல்லி நம்ம உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் பிரியமான செயனுக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலே உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நமக்கு. நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேனா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமா இருந்தால் இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே நீ முடி நல்ல ஆவினால் என்ன செம்மையான வழியை நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சி நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாக இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவர் இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அப்போ நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை தனியே இருக்க விட மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஆண்டவரே உங்க பிரியமானதை செய்யறனாப்பா, இல்லை நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டு இருக்கணா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது? நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு? உண்மையா இருந்தா கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். 51வது சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதான் கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு? நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மையில சின்ன காரியமா பெரிய காரியமா அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய்வதோட கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கர்த்தருக்கு பிரியும், உண்மைகளாக கர்த்தர் பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் உண்மைகளாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானதை செய்கிறவர்களே அவன் நான் என்ன செய்வதில்ல தனியாக இருக்கவில்லை. அதே போல் நம்மளும் கர்த்தர் பிரியமானதை எப்போது செஞ்சாலும் பார்க்குறோமே தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது எது பிரியுமா கர்த்தருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும். பார்த்தீங்களா, கிறிஸ்துக்கு ஊழியம் உண்மை உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குறோம், அதை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் பார்க்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். உண்மையாக செஞ்சால் நம்ம கர்த்தருக்கு எப்படி இருப்போம்? பிரியனாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நம்ம பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிற போல எல்லாவற்றிலும், ஆத்மா மாத்திரம் இல்லை, நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்துலையும் எல்லாவற்றையும் செய்வேன், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10.
1: கர்த்தரின் நாமம்,
0: கர்த்தரின் நாமம்
1: பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்,
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு, யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேல செய்வோம், நம்ம சுகமா இருப்போம். இந்த ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமப்பா. நம்மளா நினைக்கிறவரை நம்ம நீதிமான் தான், கரெக்ட் தான், கர்த்தருக்கு வந்துட்டோம், நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்க கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவுங்க, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது, சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, ரோமர் 5:9.
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் செய்ய, இன்றைக்கி உங்கள் பிரியமெல்லாம் பேசியிருக்கனே, கோப்பட்டிருக்கனே, இன்றைக்கி நான் கசப்பு வந்திருக்குது, என் வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்ப சொல்லணும். நான் இன்றைக்கி கோப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்றைக்கி போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசு பாவம் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்றைக்கி கோப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் வேதம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களும் ஆண்டு பிரியமில்லாத குழந்தை மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாடை கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால் முடியும், தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பரம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் இன்னைக்கு கழுவுணும், இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை இன்றைக்கி நம்மளை சுத்திகரிக்கும், இந்த பாவம் இன்றைக்கி இப்படி செஞ்சுட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள், நீதிமொழி புஸ்தகம் 21:26.
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்,
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும், மனசு வரும், சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களாம், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துல யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமானம் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கமா, நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு கொணாதி விஷயங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி, நீதிமணியின் புஸ்தகம் 15:28.
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்,
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமான இல்லாட்ட பட பட படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமாலா இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட பட படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனா நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்திரன் சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க, சொன்ன மனசு அவங்க புண்படுத்துமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்திரன் சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா. ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு இப்போ அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா. அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. என்ன செய்வாங்க அங்கே போய் நீதிமான் என்ன செய்வாங்களா, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமன்றனா என்ன சொல்ற, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்த நீதிமன்றம் மாத்துறாரு. அப்போ நீதிமன்றம் ஆண்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீதிமன் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யுங்க, மற்றவங்களேருந்து மன நோக பேச மாட்டாங்க. பிரதத்திரன் சொல்கிறதுக்கு அவங்கள மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னால் அவங்க மனசு பின்பற்றுமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை பின்பற்றுமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன். இன்னொரு ஆண்டவர் நீதிமானுக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானை மாற்றினா, நம்ம உள்ளத்துக்குள்ளே பாடிட்டே இருக்கணும். அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும். என் இறுதி உங்களை இறுதியத்தோடு கலந்துருக்கணும். நீதிமான் செய்யலாம், பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா? பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமன் பாடி மகிழ்வான். அதிசயமான இருக்க, நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பார்த்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும். அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதான் நீதிமன்ற குணம். மொதல் யார் சுகமாக இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமாக இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமாக இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமாக இருப்பாங்களாம் பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து, சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்வோம், எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, ஒரு பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு, வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பெருமூச்சு விடுறது. நம்மளால் அவங்க சீர்றாங்கல்ல, எதிர்பார்க்குறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க. அவங்க மீது கத்திர என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: சீர்றவங்க சீர்றவங்க போய் சாட்சி சொல்கிறாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்டில் போட்டு போய்கலான்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறா,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹல்லேலூயா. உள்ள உடஞ்சிதான் இருப்பாங்க. அது மாத்திர இல்ல, பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்பார்க்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் இத்தனை கெட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா இக்கெட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா, கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்னை பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கத்துற வேதம் சொல்லுது, 17:17.
1: கர்த்தாவே சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்.
0: பார்த்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டுக்கிற கத்து கேட்போம். சிறுமை ஒன்றவங்க தான், நம்ம ரொம்ப அற்பமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கோம். எல்லாரையும் பார்த்தா அற்பமாக காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனால் கத்தர் என்ன செய்கிறார், சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்தர் என்ன செய்கிறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்பார்க்கா, உங்களை பற்றி நிறைய பேர் அற்பமாக நினைக்கிறாங்களா, உங்கள் மேலே சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கத்தர் எல்லாத்தையும் விலைக்கு உங்களை காத்து உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். நம்ம கத்திர கேட்கும்போது நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கத்திர என்ன செய்யறாரு, நமக்கு நம்மளுடைய வேண்டுதல கேட்பார். ஹலேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவிக்க போகிறோம். செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடு மே துதிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனாய் கத்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், அனுகிற சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாந்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடைய மகத்துவம்ல நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மலர்ந்திருவாத மக்கள் மலர்ந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாக மாற்றுமையா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசுனிகளை உடைத்து போடும், பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும், கடன் பிரச்சனை மாறணுமையா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா, சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தரணையா. அப்பாமை துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச்சியங்களா செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம், செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யேசுபா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கெஞ்சிக்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்எஸ் பண்ணுற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பன முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

மரணமற்றவர்களின் புரிதலை தாண்டி அந்த பரந்த நித்திய ராஜ்யத்தில் சொர்க்கத்தின் மகிமை ஒளிர்கிறது. தெய்வீக ஒளியில் மூழ்கிய பொன்னான நடைபாதைகள் கண்கள் காணும் எல்லை வரை விரிகின்றன. தூய்மையின் நினைவு சின்னங்களாக உயர்ந்த தூண்கள் எழுகின்றன. கீழே மெதுவாக ஓடும் சுருக்கமான கிறிஸ்தல் நதிகள் மேலுள்ள முடிவற்ற மகிமையை பிரதிபலிக்கின்றன. தேவதூதர் கூட்டம் ஒன்று திரள்கிறது. அவர்கள் குரல்கள் முழுமையான ஒற்றுமையில் நித்திய ஆராதனையின் பாடல்களை உச்சத்தில் உள்ளவருக்கு எழுப்புகின்றன. இந்த பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் தேவனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இருப்பு அன்பும் நீதியும் ஒளிரச் செய்கிறது. கருணையும் அதிகாரமும் நிறைந்த கண்களுடன் அவர் தனது சிங்காசனத்திலிருந்து எழுகிறார். அவருடைய இயக்கம் சொர்க்கத்தை அசர வைக்கும் வியப்பை ஏற்படுத்துகிறது. அவரது கட்டளைக்கு இணங்க ஒரு கம்பீரமான குரலில் ஒரு குரல் ஊதப்படுகிறது. அது புனித வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாளின் விடியலை அறிவிக்கிறது. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு கூச்சலோடு, பிரதான தூதரின் குரலோடு, தேவனுடைய குரல் ஊதலோடு இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. இப்போது ஒரு கணத்தில் அவர் மேகங்களில் தோன்றி பூமியின் மேல் நின்று சொர்க்கத்தின் மகிமையால் முடிசூடிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் பரிசுத்தர்களின் ஆத்துமாக்கள் வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய வாக்குறுதியின் நிறைவேற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றனர். இவர்கள்தான் கிறிஸ்துவில் இறந்தவர்கள், அவருடைய அன்பில் வாழ்ந்தவர்கள் மற்றும் விசுவாசத்திற்கு நிலைத்திருந்தவர்கள். இந்த நியமிக்கப்பட்ட நாளுக்காக காத்திருக்கும் போது அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டன. இன்று பரிசுத்தி நாளில் அவர்களின் ஆத்துமாக்கள் உயிர்த்தெழும் உடல்களுடன் மீண்டும் இணைக்கப்படும். வேதாகமம் அறிவிப்பது போல கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 4:16-17. தூதர்கள் தங்கள் வல்லமையான சிறகுகளுடன் ஆகாயத்தில் பரவி தங்கள் பரிசுத்த பணி நிறைவேற்ற தயாராகின்றனர். அதாவது தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பூமியின் எல்லா மூலைகளிலிருந்தும் சேர்த்து அவருடைய சந்நிதியில் கொண்டு செல்ல. இதுதான் கர்த்தரின் மகத்தானதும் பயங்கரமானதுமான நாள், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாள். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு மாற்றப்பட்டு அவருடன் சேர அழைக்கப்படுகிறார்கள். அனைவரும் இதை காண்பார்கள். அனைவரும் அவருடைய மகிமையை பார்க்கப் போகிறார்கள். மேலும் உலகம் கர்த்தரின் வரவுக்காகும் அந்த மகா நாளால் அதிர்ச்சி அடையும். ஒரு மிகுந்த மரியாதையும் வல்லமையும் உள்ள தருணத்தில் பிரதான தூதர் தன் தலையின் மேல் கம்பியை உயர்த்தி தெய்வீக நோக்கத்துடன் முகம் பிரகாசிக்கிறார். பிறைப்பு தானாகவே இந்த அழைப்புக்காக காத்திருக்கிறது போல் அவர் ஒரு பெரும் ஒலியுடன் கம்பியை ஊதுகிறார். ஏனெனில் கம்பி ஒலிக்கும், இறந்தவர்கள் அழியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள், நாமும் மாற்றப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52. இந்த வல்லமையான ஒளி வானகத்திலும் பூமியிலும் ஊடுருவி அதன் சக்தியால் அனைத்து படைப்பையும் நிரப்புகிறது. அந்த ஒளி பூமியை அடையும் போது ஒரு பெரிய நிலநடுக்கம் நிலத்தை அதிர வைக்கிறது. மலைகள் நடுங்குகின்றன, நகரங்கள் இதுவரை காணாத வலிமையால் தாக்கப்படுகின்றன, மற்றும் நிலம் வானத்திலிருந்து வந்த அழைப்புக்கு பதிலளிப்பது போல பிளக்கிறது. ஒரு அமைதியான நகரத்தில் தெருக்கள் அதிர்கின்றன, கட்டிடங்கள் ஆடுகின்றன, கண்ணாடிகள் உடைந்து தூசி எழுகிறது, நிலம் கடுமையாக நடுங்குகிறது. ஆனால் இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு புனித அமைதி இந்த தருணத்தை சூழ்கிறது. அது பயமுறுத்தும் ஒன்றாகவும் புனித எதிர்பார்ப்பால் நிரம்பியதாகவும் உள்ளது. ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் இப்படி சொல்கிறார், இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் கடலையும் உலர்ந்த நிலத்தையும் அதிர வைக்கிறேன். ஆகாய் 2:6. இது ஒரு அறிகுறி. கர்த்தரின் மகாநாள் ஆரம்பமாகியுள்ளது. இப்போது ஒரு கல்லறையின் அமைதியான சூழலில் நிலம் நடுக்கமடைய ஆரம்பிக்கிறது. எல்லா படைப்பும் ஒரு புனித வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்கு சாட்சியாக நிற்கும் போல் உள்ளது. கல்லறைகள் முழுவதும் நிலம் பிளந்து திறக்கிறது. ஒவ்வொரு கல்லறையிலிருந்தும் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. எலும்புகள் நகரத் தொடங்கி மீண்டும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவில் இறந்தவர்களின் உடல்களில் உருவாகின்றன. ஏனெனில் கல்லறைகளில் இருப்பவர்கள் அனைவரும் அவருடைய குரலை கேட்டு வெளியே வரக்கூடிய நேரம் வரப்போகிறது. யோவான் 5:28-29. ஒவ்வொருவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அழிவின்றி புதிய உயிரும் சிறப்பான மகிமையான உடல்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன.
அவர்கள் எழும்பும் போது விசுவாசிகள் ஒளிரும் வெள்ளை ஆடைகளில் ஆடை அணியப்பட்டு அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியாலும் அதிசயத்தாலும் பிரகாசிக்கின்றன. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கின்றனர், ஏனெனில் இன்றுதான் அவர்கள் எதிர்பார்த்த நாள், அவர்களது படைப்பாளியுடன் மீண்டும் சந்திக்கும் நாள். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் கூடி மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இது விசுவாசிகளின் உயிர்த்தெழுதல், அவர்கள் முழுமையாக ஆக்கப்பட்டு தங்கள் இரட்சகருடன் சேர தயாராகும் தருணம். கஹழல் மீண்டும் ஒலிக்கும் போது அவர்கள் நித்தியத்தின் ஒளியில் நிரம்புகிறார்கள், இறுதியில் பழைய வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன என்பதை அறிந்து மகிழ்கிறார்கள். அப்போது இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் ஆட்டுக்களில் அரைப்பவர்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40-41. உண்மை மிக தெளிவாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் உள்ளது. எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்குறுதி நிறைவேறியது, விட்டுவிடப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்றென்றும் இழக்கப்பட்டது. இது விசுவாசத்தை காத்தவர்களையும் தங்கள் பாவங்களில் தங்கியவர்களையும் பிரிக்கும் நாளாகும். வீட்டறைகளிலும் நகர வீதிகளிலும் பூங்காக்களிலும் சந்தைகளிலும் மக்கள் தங்கள் அன்பினர்களை திடீரென கண்முன்னே காணாமல் போகும் அதிர்ச்சியில் பார்க்கிறார்கள். அவர்களின் உடைகள் மற்றும் சொத்துக்கள் அவர்கள் வானத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த தருணத்தின் அமைதியான நினைவாக மட்டும் மீதம் இருக்கின்றன. கார்கள் மோதி விழுகின்றன, அலாரங்கள் ஒலிக்கின்றன, அழுகை காற்றில் ஒலிக்கிறது. வீடுகளிலிருந்து நெடுஞ்சாலைகள் வரை பயமும் குழப்பமும் நிறைந்த சத்தம் பூமியை நிரப்புகிறது, ஏனெனில் உலகம் இப்போது என்றென்றும் மாறிவிட்டது. இந்த குழப்பத்தின் நடுவில் உலகம் முழுவதும் செய்தி நிலையங்கள் இந்த முன்னே பிரசிடென்ட் இல்லாத நிகழ்வை ஒளிபரப்ப துடிப்புடன் முயற்சிக்கின்றன. தொலைக்காட்சி திரைகள் மினுக்குகின்றன, பதற்றமான செய்தியாளர்கள் விளக்க முடியாததை விளக்க முயற்சிக்கின்றனர். உலகத் தலைவர்கள் தோன்றுகிறார்கள், நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை வழங்குகிறார்கள், ஆனால் அவர்களின் முகங்கள் அவர்களது குழப்பத்தையும் நம்ப முடியாத நிலையையும் வெளிப்படுத்துகின்றன. இதற்கு பதிலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, இழப்பும் துறக்கப்பட்டதின் குளிர்ந்த உண்மை மட்டுமே உள்ளது. ஆனால் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். குழப்பத்தின் அழுகைகளில் உண்மையை இப்போது உணர்ந்த கிறிஸ்தவர்களின் வேதனையுடன் கூடிய குரல்களும் இருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை அறியாததால் அல்ல, ஆனால் பாவத்தில் தொடர்ந்ததால், அவருடைய அழைப்பிற்கு முழுமையாக ஒப்படைக்க மறுத்ததால். எனக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். மத்தேயு 7:21. அவர்களின் அழுகை வருத்தத்தால் நிரம்பியுள்ளது, ஏனெனில் அவர்கள் தங்களது தேர்வின் விளைவுகளை அறிந்துள்ளனர். ஆண்டவரின் சந்நிதியில் இருப்பதற்கான கடைசி வாய்ப்பு கடந்துவிட்டது. இப்போது துயரத்தில் கனிந்த இதயங்களுடன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பயங்கரமான உண்மையை எதிர்நோக்குகிறார்கள். பிடிப்புக்கு பிறகு விரைவில் வரவிருக்கும் பெரிய உபத்திரவிலிருந்து யாரும் மீட்கப்பட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது அவர்கள் இப்போது எதிர்கொள்ள வேண்டிய கடுமையான எதிர்காலத்தின் வெளிப்பாடு. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கும்போது வேத வாக்கியத்தின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. எனவே விழிப்புடன் இருங்கள், மனிதகுமாரன் வருகிற நாள் அல்லது மணி நேரம் உங்களுக்கு தெரியாது. மத்தேயு 25:13. உலகம் என்றும் மாறிப்போய் நிற்கிறது, புதியதும் பயங்கரமானதுமான அத்தியாயமான உபத்திரவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஆனால் மறைந்து போனவர்களுக்கு இது ஒரு மர்மம் அல்ல. அவர்கள் தங்களை மாற்றப்பட்டவர்களாக காண்கிறார்கள், தெய்வீக ஒளியில் நனைந்த மேகங்களில் நிற்கிறார்கள். அவர்களின் பூமியில் உள்ள உடைகள் வெள்ளை ஒளிரும் ஆடைகளாக மாறி சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. மேகங்களின் மீது அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் பழங்குடிகளிலும் மொழிகளிலும் இருந்து ஒன்று திரண்டு ஒரே நோக்குடன் ஒன்றிணைகின்றனர். அவர்களின் முகங்கள் தெய்வீக சக்தியால் பிரகாசிக்கின்றன, அவர்களை அழைத்தவரின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. இதற்கு பிறகு நான் பார்த்தேன், இதோ எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், எல்லா தேசங்களிலும் பழங்குடிகளிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் சேர்ந்தவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து நின்றார்கள். வெளிப்படுத்தல் 7:9. அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் மேகங்களில் ஒலிவுமலையின் உச்சியில் பரலோகத்தின் வாயிலில் ஒன்று திரண்டு நிற்பார்கள். அவர்களின் ஆடைகள் பரலோக காற்றில் அலைகின்றன.
வானம் தெய்வீக சக்தியால் துடிப்பதாக தெரிகிறது. இது பூமிக்கும் நித்தியத்திற்கும் இடையிலான ஒரு வாயிலாகும். அவர்களுக்கு மேல் வானம் திறந்து பரலோகத்தின் மகிமையான படிக்கட்டுகள் இறங்கும் காட்சியை வெளிப்படுத்துகிறது. அந்த படிக்கட்டுகள் சாம்பல் நீல நதிகளைப் போல ஒளிர்கின்றன. மேகங்களில் இருந்து மலையின் உச்சிக்கு தண்ணீர் போல் பாய்ந்து வருகிறது. ஒவ்வொரு படியும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அது பரலோகத்தின் சாராம்சத்திலிருந்து உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது. விசுவாசிகள் மேலே நோக்கி பார்ப்பார்கள். அவர்களின் இதயங்கள் சொல்ல முடியாத ஆனந்தத்தால் நிரம்பியிருக்கும். இசைக்கருவி மீண்டும் ஒலிக்கிறது. அதன் ஒளி பரலோகம் எங்கும் எதிரொலிக்கிறது. நித்தியத்திற்கான பயணம் தொடங்கிவிட்டதை அறிவிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் போது காற்று மேலும் இலகுவாகிறது. உலகின் சுமைகள் எல்லாம் அகலுகின்றன. வாருங்கள் என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை உரிமையாக்குங்கள். மத்தேயு 25:34. அவர்கள் மேலே ஏறி செல்லும் போது மேகங்கள் விலகி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியை வெளிப்படுத்துகின்றன. அது பரலோகத்தின் பொற்கதவுகள், உயரமும் மகிமையுமாக திகழ்கின்றன. அந்த கதவுகள் நித்திய ஒளியில் பிரகாசிக்கின்றன. அவற்றின் நுணுக்கமான வடிவமைப்புகள் எல்லா நிறங்களிலும் மணிமக்களால் ஒளிர்கின்றன. கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்குகின்றன. அவற்றின் பொற்கால பாதை வெளியே நீளுகிறது. விசுவாசிகளை உள்ளே வர அழைக்கிறது. உள்ளிருந்து வெளிவரும் ஒளி வெப்பமும் பிரகாசமும் கொண்டது. பரலோகம் தன் பிள்ளைகளை வீடு திரும்ப வரவேற்கும் போல் தெரிகிறது. ஒருவருக்கொருவர் அவர்கள் அந்த கதவுகளை கடந்து செல்கிறார்கள். அவர்களின் முகங்களில் ஆச்சரியமும் பக்தியும் நிறைந்திருக்கிறது. பொற்கால வீதிகள் அவர்களுக்கு முன் விரிகின்றன. கடைசியில் தேவனின் சிங்காசனத்தின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. வானதூதர்களின் பாடல்களின் ஒளி அந்த இடத்தை நிரப்புகிறது. அவர்களின் இசை ஒத்திசைவு மீட்கப்பட்டவர்களின் மகிழ்ச்சியுடன் ஒலிக்கிறது. விசுவாசிகள் முன்னே நடக்கிறார்கள். அவர்களின் அடிகள் இலகுவாகவும் ஆன்மாக்கள் உயர்ந்தும் இருக்கின்றன. அவர்கள் தேவனின் நித்திய ராஜ்யத்தில் நுழைந்து விட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அந்த காட்சி மங்கிவிட்டு சர்வ வல்லவரின் சிங்காசனத்தை நோக்கி செல்லும் பொற்கால பாதையின் படமாக மாறுகிறது. அங்கு ஆண்டவரின் மகிமை பரலோகத்தை முழுவதும் ஒளிரச் செய்கிறது. இனி பூமியின் எல்லைகளால் கட்டுப்படாமல் விசுவாசிகள் நித்தியத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். இது ஒவ்வொரு வாக்குறுதியின் நிறைவேற்றமும் ஒவ்வொரு விசுவாச செயலுக்கான பலனும் காலங்களின் உச்சக்கட்டமும் ஆகும். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இது பரலோகத்தின் மகிழ்ச்சி. இது அந்த மகத்தான மற்றும் மகிமையான நாளில் அழைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பலன். இந்த அதிசயமான தரிசனம் முடிவுக்கு வரும்போது ஒரு மறுக்க முடியாத உண்மை மட்டும் நிலைத்திருக்கிறது. கர்த்தரின் மகிமையான திரும்பும் நாள் வரப்போகிறது. அதன் தாக்கம் என்றென்றும் ஒலிக்கப் போகிறது. ஆனால் கேள்வி இது, நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் விசுவாசிகளுடன் பிரகாசமான ஆடைகளில் ஆட்கொண்டு நம்முடைய வல்லமையான கர்த்தரின் முன்னிலையில் உயர்ந்து நிற்பீர்களா? அல்லது நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு துக்கத்துடன் பார்த்து கொண்டு கிருபையின் தருணம் கடந்துவிட்டது என்பதை அறிந்து வருந்துவீர்களா? இது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இது மனம் திரும்பவும் தயார் செய்யவும் அழைக்கும் ஒரு அழைப்பு. வேதாகமம் நம்மை நினைவூட்டுகிறது, ஆகையால் மனம் திரும்புங்கள், மாற்றமடையுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காகவும் கர்த்தரின் முன்னிலையில் புத்துணர்ச்சி தரும் காலங்கள் வருவதற்காகவும். அப்போஸ்தலர் பணிகள் 3:19. மனந்திரும்புதல் என்பது வெறும் துக்கம் அல்ல, அது பாவத்திலிருந்து விலகி எளிதில் நம்மை சிக்க வைக்கும் பாரங்களை விட்டு முழு மனதுடன் இயேசுவை பின்பற்ற தேர்வு செய்வதாகும். ஆனால் நாம் ஏமாறக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவின் பகைவர் சாத்தான் இந்த உலகத்தின் விஷயங்களில் நம்மை கவனத்தை சிதறடிக்கவும் சிக்க வைக்கவும் இடையறாது உழைக்கிறான். பணத்தை நேசிப்பது, இது பலரை பேராசைக்கும் ஊழலுக்கும் தூண்டி அவர்களின் இதயங்களை பரலோகத்தின் நிலையான செல்வத்திலிருந்து விலக்குகிறது. பணத்தை நேசிப்பது எல்லா விதமான தீமைகளுக்கும் வேறாகும். அதிகாரம் மற்றும் பதவிக்காக விரும்புவது பலரை சிலுவையின் தாழ்மையும் கிருபையும் காண முடியாமல் செய்கிறது. உடல் இன்பங்களை நேசிப்பதையும் கவனமாக இருங்கள். அது ஆசை, அதிகப்படியான அனுபவம் அல்லது உலகியலான விருப்பங்களை நாடுவது எதுவாக இருந்தாலும் சாத்தான் திருப்தி என்ற மாயை மூலம் பலரை கவர்கிறான். ஆனால் இவை அனைத்தும் ஆத்மாவை காலியாகவும் தேவனிடமிருந்து தூரமாகவும் விட்டுவிடுகின்றன.
அநாகரீகம், விக்கிரகாராதனை, பொறாமை, மதுபானம், சுயநலாசை ஆகியவை அனைத்தும் இதயங்களை வழிதவரச் செய்யும் பகைவரின் கருவிகள். ஏமாறாதீர்கள். வியாபாரிகள், விக்கிரகாராதாரர்கள், விபச்சாரிகள், திருடர்கள், பேராசையர்கள், மதுபானிகள், பழிவாங்குபவர்கள், மோசடிக்காரர்கள் ஆகிய எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமை செய்ய மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 6:9-10. இந்த ஆசைகள் வலுவானவை, ஆனால் தேவனுடைய கிருபை அதைவிட வலிமையானது. நாசத்திற்கு வழிவைக்கும் இவற்றிலிருந்து விலகி நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பிப்பவரும் நிறைவு செய்பவருமான இயேசுவை நோக்கி உங்கள் பார்வையை நிலைநிறுத்துங்கள். ஆனால் இந்த எச்சரிக்கைகளுக்கிடையிலும் நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்பிக்கைக்குரியவரும் நீதிமானுமாக இருப்பதால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார். 1 யோவான் 1:9. நீங்கள் என்ன செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் விலகியிருந்தாலும், கர்த்தரின் கரங்கள் விரிவாக திறக்கப்பட்டுள்ளன, உங்களை மன்னித்து மீட்டெடுக்க தயாராக உள்ளன. அவர் உங்களை பெயரால் அழைக்கிறார். அவரது அன்பின் வெளிச்சத்தில் நடக்கவும், அவர் திரும்பி வருகிற நாளுக்காக தயார் செய்யவும் அழைக்கிறார். இப்போதுதான் செயல்பட வேண்டிய நேரம். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்பதை நீங்கள் தாங்களாகவே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:2. நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு அவருடைய சபைக்காக திரும்பி வருகிற நாள் அல்லது மணி யாருக்கும் தெரியாது. தாமதிக்க வேண்டாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக மட்டுமல்ல, இது உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் ஆகும். இந்த நம்பிக்கையும் அவசரத்தையும் கொண்ட செய்தியை அவர்களுடன் பகிருங்கள். கர்த்தர் விரைவில் வருகிறார் என்றும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பம் என்றும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உண்மையை பரப்புவதில் பயம் அல்லது தயக்கம் உங்களை தடுக்க விடாதீர்கள். நித்திய வாழ்வுதான் இப்போது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே சென்று அனைத்து ஜாதிகளையும் சீடர்களாக மாற்றுங்கள். அவர்களை பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியாரும் என்ற நாமத்தில் தண்ணீரில் நன்யா புனிதம் செய்யுங்கள். மத்தேயு 28:19. இந்த உலகத்தின் போராட்டங்களில் சோர்ந்து போனவர்களுக்கும் பாரம் சுமக்கும் உணர்வில் இருப்பவர்களுக்கும் மனதை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வலியை, உங்கள் சோதனைகளை, மேலும் உயர்ந்த ஒன்றை நாடும் உங்கள் ஆசையை காண்கிறார். ஒருநாள் தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இனி மரணம் இருக்காது, துயரும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இதுதான் பரலோகத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் வாக்குறுதி. ஆகையால் சகோதரர்களே, சகோதரிகளே, உறுதியாக நிலைத்திருங்கள். இந்த உலகத்தின் கவன சிதறல்களுக்கு எதிராக நிலைத்து உங்கள் விசுவாசத்தை உறுதியாக பிடித்து ஒவ்வொரு நாளையும் அவர் திரும்பி வரக்கூடிய நாளாக வாழுங்கள். அந்த கம்பை ஒலிக்கும் போது, பரலோகங்கள் திறக்கப்படும் போது உங்கள் இருதயம் தூய்மையாகவும் உங்கள் விளக்கு பிரகாசமாகவும் நீங்கள் தயார் நிலையில் காணப்பட வேண்டும். இது உங்கள் தருணம். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், கிருபையை தேர்ந்தெடுங்கள், கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்கள். பரலோகத்தின் மகிமை உங்களை காத்திருக்கிறது.

ஆரம்பத்தில் தேவன் பரலோகத்தையும் பூமியையும் படைத்தார். ஆனால் அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக, பரலோகங்களுக்கும் மேலாக நித்தியமானது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம் உள்ளது. இதுதான் பரலோக ராஜ்யம், உயர்ந்தவரின் சிங்காசனம். அங்கு அவரது மகிமை என்றென்றும் பிரகாசிக்கிறது. கர்த்தர் அறிவிக்கிறார், பரலோகம் என் சிங்காசனம், பூமி என் கால் தளமாகும். ஏசாயா 60:61, பரலோக ராஜ்யம் இதுவரை யாரும் கண்டதும் இல்லை, கற்பனையிலும் இல்லாதது. ஒளிரும் தங்கத்தாலான கோபுரங்கள் பெருமையுடன் வானத்தை நோக்கி எழுகின்றன. அவற்றின் சுவர்கள் உயிருள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமான ஒளியில் மின்னுகின்றன. தங்கத்தாலான தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. அவற்றின் மேற்பரப்புகள் தெய்வீக சக்தியால் நிரம்பி ஒளிரும் போல் தெரிகின்றன. நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்கள் கால்கள் தூய தங்கத்தாலான தெருக்களைத் தொடும். அவை மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதால் பரலோகத்தின் பிரகாசமான மகிமையை கண்ணாடி போல் பிரதிபலிக்கின்றன. இந்த தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. நகரத்தின் முழுவதும் இசைவாக பின்னி பின்னி அவற்றில் நடக்கும் அனைவரையும் தேவனின் சிங்காசனத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. இந்த நகரம் தேவனின் மகிமையால் ஒளிர்கிறது. அதன் பிரகாசம் மிகவும் அரிய ரத்தினம் போலவும், ஜாஸ்பர் கல் போலவும், கண்ணாடி போல் தெளிவாகவும் உள்ளது. சகல இடங்களிலும் சர்வ வல்லவரின் ஒளி நிரம்பியுள்ளது. ஏனெனில் தேவனின் மகிமையே அதன் ஒளியாகும். இங்கே எந்த நிழலும் இல்லை, சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனின் மகிமையே இதற்கு ஒளியளிக்கிறது, மற்றும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே அதன் விளக்காக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:23, இந்த நகரத்தின் ஒவ்வொரு மூலையும் அவருடைய மகிமையால் ஒளிர்கிறது, அந்த ஒளி ஒருபோதும் மங்காது. இயேசு தாமாகவே இந்த மகிமையான இடத்தை பற்றி பேசினார். என் பிதாவின் வீட்டில் பல அறைகள் உள்ளன என்று கூறினார். அது இல்லை என்றால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக இடம் தயார் செய்ய அங்கே செல்கிறேன். நான் சென்று உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வந்து உங்களை என்னுடன் அழைத்துச் செல்வேன், நீங்கள் நான் இருக்கும் இடத்திலேயே இருக்கும்படி. யோவான் 14:2-3. இந்த நகரத்தின் மையத்தில் உயிரின் நீர் நதி கிறிஸ்தல் போல வெளிரும் ஒளியுடன் ஓடுகிறது. அது பாடும் போல தோன்றும் நீரூற்றுகளாக சிதறி விழுகிறது. அவற்றின் நீர் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களுடன் பிரகாசிக்கிறது. வானுலக உயிரினங்கள், ஒளிரும் மற்றும் பறவை போன்றவை அந்த நதியிலிருந்து குடிக்கச் சேர்கின்றன. அவற்றின் இசை வானத்தின் நித்திய இசையுடன் கலந்து ஒலிக்கிறது. அதன் நீர் பூமியில் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களில் பிரகாசிக்கிறது. இது கடவுளின் நித்திய வளங்களின் ஒரு சின்னமாகும். அவரிடம் வருகிற எல்லோருக்கும் அவர் இலவசமாக வழங்கும் உயிர் இதுவே. நதியின் இருபுறமும் உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் விரிந்து பல பழங்களால் நிறைந்திருக்கின்றன. இது சாதாரண மரம் அல்ல. இதன் பழம் மிகுந்ததும் நித்தியமானதும் ஆகும். இதன் இலைகள் வேதாகமம் கூறுவது போல ஜாதிகளின் குணமாக்கலுக்காக இருக்கின்றன. வெளிப்படுத்தல் 22:2. இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் தமது ஜனங்களுக்கு கடவுள் அளித்துள்ள மீட்பு, ஒற்றுமை மற்றும் முழுமையின் வாக்குறுதியை அறிவிக்கிறது. இந்த நகரில் துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வலியும் இல்லை. ஒவ்வொரு காயமும் குணமாக்கப்படுகிறது, ஒவ்வொரு சுமையும் நீக்கப்படுகிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, வலியும் இல்லை. ஏனெனில் பழைய ஒழுங்குகள் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. துக்கமும் இழப்பும் அறியப்படாத இடம் ஒன்றை கற்பனை செய்யுங்கள். மகிழ்ச்சி நிரம்பும் ஒரு வீடு, கடவுளின் சமாதானம் என்றென்றும் ஆட்சி செய்யும் இடம். அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். அவர்களின் முகங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியால் பிரகாசிக்க, எல்லோரும் ஒற்றுமையுடன் நடந்து இதையெல்லாம் சாத்தியமாக்கிய ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கடவுளின் சிங்காசனம் இதன் மையத்தில் நிற்கிறது. அதை சுற்றி ஒரு பச்சை வானவில் உள்ளது. அது அவரது வாக்குறுதியையும் விசுவாசத்தையும் அறிவிக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல் ஒளிப்படுகிறது, இடியோசை கேட்கிறது. இது அவருடைய ஒப்பற்ற சக்தி மற்றும் அதிகாரத்திற்கு சாட்சியாகும். சிங்காசனத்தின் முன்பாக கண்ணாடி போல துல்லியமாக இருக்கும் ஒரு கடல் உள்ளது. அது சொர்க்கத்தின் பரிபூரணத்தை பிரதிபலிக்கிறது. சிங்காசனத்தை சுற்றி உயிருள்ள உயிரினங்களும் மீட்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் கூறுவதை நிறுத்துவதில்லை. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியானவன், அவன் அதிகாரமும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் புகழும் பெற தகுதியானவன். வெளிப்படுத்தல் 5:12.
அவர்களின் ஆராதனை என்றென்றும் தொடரும். அவர்களின் மகிழ்ச்சி முழுமையானது, ஏனெனில் அவர்கள் சர்வ வல்லவரின் முன்னிலையில் இருக்கிறார்கள். இது சொர்க்கம். அளவற்ற மகிமையும் கற்பனைக்கு பப்பாற்பட்ட அழகும் கொண்ட இடம் அவரை நேசித்து பின்பற்றியவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறுகிறது, ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் புதியதாக ஆக்கப்படுகின்றன. ஆண்டவர் அறிவிக்கிறார், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21:5. அவர் அனைவரையும் தன் மகிழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறார். அவருடைய மகிமை முழுமையாக ஆட்சி செய்யும் இந்த நித்திய இல்லத்தில் அவருடன் என்றும் வாழ அழைக்கிறார். சொர்க்கத்தின் பிரகாசத்தின் மையத்தில் தன் ஜனங்களுக்கிடையே ஆட்சி செய்யும் ஒருவர் கிறிஸ்துவே. இயேசு பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆனால் இப்போது மகிமையில் என்றும் வாழ்கிறார். நம்மிடையே நடந்தவர், நம்முடைய சுமைகளை சிலுவையில் ஏற்றவர், இப்போது தன் பிரியமானவர்களுடன் தன் வாக்குறுதியின் நிறைவில் வாசம் செய்கிறார். இங்கே இந்த பரிசுத்த இடத்திலே அவர் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் இருக்கிறது, அவர் அவர்களுடன் வாசம் செய்வார், அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. அவருடைய இருப்பு மிகுந்த ஆற்றலாக உள்ளது. அவருடைய முகத்தின் பிரகாசம் சூரியனை விட அதிகமாக ஒளிர்கிறது. அவருடைய குரல் வல்லமையான நீரின் ஓசையைப் போல ஒலிக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் பாவங்களை தாங்கிய ஆட்டுக்குட்டி இப்போது வெற்றி கொண்டு ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆணையில் உள்ள குத்து தடங்கள் அவரது அளவற்ற அன்புக்கான சாட்சியாக இருக்கின்றன. அவரை சுற்றி மீட்கப்பட்டவர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்கள் வெறும் ஆராதகர்களாக அல்ல, ஆனால் அவருடன் இணைந்து ஒருமைப்பாட்டில் ஆட்சி செய்யும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இது வெற்றி பெறுபவருக்காக அவர் அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றமாகும். நானும் என் தந்தையுடன் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல வெற்றி பெற்றவருக்கு என் சிங்காசனத்தில் என்னுடன் அமரும் உரிமையை நான் அளிப்பேன். வெளிப்படுத்தல் 3:21. ஆட்டுக்குட்டி ஆட்சி செய்யும் போது எண்ணற்ற தூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வட்டமாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவரும் சர்வ வல்லவரின் முடிவில்லா படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவர்களின் வடிவங்கள் மகத்தானதும் பல்வகைமையுடனும் உள்ளது. செராபீம்கள் சிங்காசனத்தின் மேல் மிதக்கின்றனர். அவர்களின் 6 இறக்கைகள் தெய்வீக நோக்கத்துடன் அசைகின்றன. 2 இறக்கைகளால் அவர்கள் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்திலிருந்து தங்கள் முகங்களை மறைக்கின்றனர். 2 இறக்கைகளால் அவர்கள் தங்கள் கால்களை பணிவுடன் மூடுகின்றனர். 2 இறக்கைகளால் பறக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் என்றும் பாடலாய் எழும்புகின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வவல்ல கர்த்தர். முழு பூமியும் அவருடைய மகிமையால் நிரம்பியுள்ளது. எசாயா 6:3. இந்த பாடல் பரலோகத்தில் முழுவதும் ஒலிக்கிறது. அதிசயம் மற்றும் வியப்பால் ஒவ்வொரு மூலையையும் நிரப்புகிறது. செராபீம்களின் கீழே கெருபீம்கள் தேவனுடைய மகிமையின் காவலர்களாக நிற்கின்றனர். அவர்களின் 4 முகங்கள் ஒரு சிங்கம், ஒரு எருமை, ஒரு மனிதன் மற்றும் ஒரு கழுகு உருவாக்குனரின் பண்புகளை அறிவிக்கின்றன. வலிமை, சேவை, ஞானம் மற்றும் விரைவு. கண்களால் முழுமையாக மூடப்பட்டுள்ள அவர்கள், அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீக விழிப்புணர்வு நிறைந்துள்ளது. பரிசுத்தமற்ற எதுவும் சிங்காசனத்திற்கு அருகில் வராமல் பார்த்துக் கொள்கின்றனர். இந்த மகத்தான உயிரினங்கள் தேவனுடைய இருப்பின் சக்தி மற்றும் விழிப்புணர்வுக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றன. அவர்களின் உருவங்கள் தேவனுடைய ஆவியோடு முழுமையான ஒற்றுமையில் நகர்கின்றன. எசேக்கியேல் 10:1-22. அவர்களுக்கிடையே உயர்ந்து நிற்பவர்கள் பிரதான தூதர்கள், பரலோக இராணுவங்களின் தளபதிகள். மிகேல் தேவனுடைய ஜனங்களின் பாதுகாவலர், எப்போதும் தயார் நிலையில் வான உலக படைகளை வழிநடத்துகிறார். அவர்களின் இருப்பு தேவனுடைய அசைக்க முடியாத அதிகாரத்தையும் தன் படைப்பை பாதுகாக்கும் அவரது உறுதியையும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் நினைவூட்டுகிறது. ஆனால் தங்களுடைய சக்தியிலும் கூட பிரதான தூதர்கள் ஆட்டுக்குட்டியின் முன் தாழ்மையுடன் தலைவணங்குகிறார்கள். எல்லாவற்றிலும் அவருடைய மேலாதிக்கத்தை அறிவிக்கிறார்கள். சிங்காசனத்தை சுற்றி 4 உயிருள்ள உயிரினங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை அறிவிக்க தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் உயிரினத்திற்கு சிங்கத்தின் முகம் உள்ளது. இது வலிமையும் மகத்துவத்தையும் குறிக்கிறது. 2வது உயிரினம் மாடு போல் உள்ளது. இது விசுவாசமான சேவையை நினைவூட்டுகிறது.
மூன்றாவது, உயிரினத்திற்கு மனிதன் போன்ற முகம் உள்ளது. இது ஞானத்தையும் புரிதலையும் பிரதிபலிக்கிறது. நான்காவது, உயிரினம் பறக்கும் கழுகை போல உள்ளது. இது தேவனுடைய எல்லை கடந்த தன்மையையும் பார்வையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த உயிரினங்கள் அவற்றின் உருவங்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் தெளிவாக காண்கின்றன. ஆனாலும் அவற்றின் பார்வை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரை நோக்கியே நிலைத்திருக்கிறது. பகலும் இரவும் அவர்கள் பாடுகிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். வெளிப்படுத்தல் 4:8 அவர்களின் ஆராதனை பரலோகத்தையே முழுவதும் புகழின் இசைக்கச்சேரிக்குள் இழுத்துச் செல்கிறது. அவர்களின் குரல்கள் தேவனுடைய நித்திய பரிசுத்தத்தை அறிவிக்கின்றன. அங்கே தேவதூதர்களும் உயிருள்ள உயிரினங்களும் நடுவில் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்ட பரிசுத்தர்கள், பிரகாசமான வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் கைகளில் பனை இலைகளை பிடித்திருக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றிகரமான பாடலாக உயர்கின்றன. இரட்சிப்பு நம் தேவனுக்கே. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே. வெளிப்படுத்தல் 7:10 அவர்களின் மகிழ்ச்சி அடக்க முடியாதது. அவர்களின் முகங்கள் கிறிஸ்துவின் சந்நிதி மட்டுமே தரக்கூடிய சமாதானம் மற்றும் நிறைவை ஒளிரச் செய்கின்றன. இதோ நித்தியத்தின் மகிமை நம் முன் விரிகிறது. இது ஒரு மகத்தான ராஜசீயமான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதியானது. இங்கு காலம் தன்னை ஒப்படைக்கிறது, துயரம் முடிவடைகிறது, ஆன்மா தனது உயர்ந்த அழைப்பை அடைகிறது. இது தெய்வீகமான மகிமையை விட குறைவல்ல. இது தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறியது. அவர் தம் ஜனங்களுக்கு கொண்டிருந்த நித்திய அன்பின் உச்சக்கட்டம். உங்கள் இருதயத்தை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இது வரப்போகும் நிகழ்வின் தரிசனம். முதலில் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து, பிற எந்த விருந்தும் ஒப்பில்லாத ஒரு பரலோக விருந்து. வெளிப்படுத்தல் 19:6-9 பல நீரின் ஓசை போல் ஒலிக்கும் குரல்களுடன் கிறிஸ்துவும் அவரது மணமகளும் ஒன்றிணைவதை அறிவிக்கின்றன. இங்கு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் ஒன்று கூடி கொண்டாடுவார்கள். நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ஒளியில் பிரகாசித்து அந்த மகிழ்ச்சி, அந்த உடன்பிறப்பு, முடிவில்லா அன்பை கற்பனை செய்யுங்கள். பரலோகம் முழுவதும் சிறந்த ஒற்றுமையில் மகிழ்கிறது. இது வெறும் விருந்து அல்ல. இது நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கை, நித்தியமாக முத்திரை போடப்பட்ட வாக்குறுதி. அதன்பின் பரிசுத்தர்கள் கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தல் 24:6 ஒரு மகிமையான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையுள்ளவர்கள் 1000 ஆண்டுகளுக்கான ராஜ்யத்தில் அவருடைய அதிகாரத்தில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஞானத்துடன் ஆட்சி செய்து நீதியுடன் சேவை செய்வார்கள். உலகத்தில் தன் ராஜ்யத்தை பரலோகத்தில் இருப்பதைப் போல நிறுவும் இரட்சகரின் அருகில் நின்று தெய்வீக நோக்கத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பின் இறுதி நிறைவு. மகிமையின் ராஜாவுடன் சேர்ந்து ஆட்சி செய்யவும் சேவை செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் ஒற்றுமை முழுமையாக ஆட்சி செய்யும். எல்லா பிளவுகளும் அழிக்கப்படும், எல்லா தடைகளும் நீக்கப்படும். பரிசுத்தர்கள் அனைவரும் சிறந்த உடன்பாட்டில் ஒன்றாக சேர்வார்கள். ஆபிரகாமுடன் பக்கத்தில் நடக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மோசேயுடன் உரையாடவும், பவுலுடன் ஆராதிக்கவும், விசுவாசத்தின் வீரர்களுடன் இப்போது உங்கள் நித்திய தோழர்களாக இருப்பதை கற்பனை செய்யுங்கள். இன்னும் இந்த அதிசயம் மனிதர்களை மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கடந்துள்ளது. எசாயா 11:6-9 படைப்பில் மீண்டும் நிலைபெறும் ஒற்றுமையின் ஆச்சரியமான காட்சியை வர்ணிக்கிறது. நரிகள் ஆட்டுக்குட்டிகளுடன் வாழும், புலிகள் ஆடுகளுடன் படுத்திருக்கும், சிங்கங்கள் மாடுகள் போல் புல் தின்று வாழும். அச்சமும் இல்லை, வன்முறையும் இல்லை, அமைதியே நிலவும். குழந்தைகள் எல்லா உயிரினங்களுடனும் சிரித்தும் சுதந்திரமாக விளையாடியும் இருப்பார்கள். இது மறுபடியும் உருவான ஏதேன் தோட்டம், தேவனின் சிறப்பு படைப்பை கொண்டாடும் ஒரு விழா. ஒவ்வொரு உயிரும் முழுமையான ஒற்றுமையில் தங்கள் படைப்பாளியை ஒன்றாக மகிமைப்படுத்தும். அதற்கு பிறகு பரலோகத்தின் அதிசயங்கள் உங்கள் முன் விரிகின்றன. வெளிப்படுத்தல் 21 ஒரு கற்பனைக்கு பெட்டாத அழகை கொண்ட இடத்தை விவரிக்கிறது. அங்கு தெருக்கள் பொன்னை போல பிரகாசிக்கின்றன. தேவனின் மகிமையே அந்த இடத்தின் ஒளியாகும். வாழ்க்கை நதிகள் ஓடுகின்றன. மரங்கள் பெருமளவில் கனிகளை தருகின்றன. ஒவ்வொரு மூளையும் அவருடைய இருப்பால் ஒளிர்கிறது. பரிசுத்தர்கள் இந்த அதிசயங்களை ஆராய்ந்து தேவனின் மகிமையின் முழுமையை வியப்புடன் காண்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் அவருடைய மகிமை வெளிப்படும். ஒவ்வொரு காட்சியும் பயமுறுத்தும் வியப்பை தரும்.
இது உங்கள் நித்திய இல்லம். படைப்பாளி தன் அன்புக்குரியவர்களுடன் என்றென்றும் வாசம் செய்யும் இடம். இனி மரணமில்லை, துயரமில்லை, வேதனை இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 பழையவையெல்லாம் மறைந்து நித்திய ஓய்வால் மாற்றப்படும் என்று நமக்கு உறுதி அளிக்கிறது. எபிரேயர் சாப்டர் 4:9 ஒரு சபாத்து ஓய்வை பற்றி பேசுகிறது. அங்கு தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சந்நிதியில் சமாதானம், ஆனந்தம் மற்றும் நிறைவை அனுபவிக்கிறார்கள். இது சோர்வால் வந்த ஓய்வு அல்ல, தெய்வீக திருப்தியால் நிரம்பிய ஓய்வு. நீங்கள் அவருடைய அன்பில் வாசம் செய்ய போகிறீர்கள், அவருடைய கிருபையால் அணைக்கப்பட்டு என்றென்றும். இப்போது அன்புள்ளவரே, இதை கேளுங்கள். இந்த நித்திய மகிமையின் தருணத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பாதீர்களா? நேரம் நெருங்கி வந்துவிட்டது. அழைப்பு தெளிவாக உள்ளது. கிறிஸ்துவை நம்புங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள். தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களை செய்யுங்கள். அவருடைய நாமத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் மறக்கப்படாது என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த அழைப்பு உங்களுக்காக விரிவாக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் இதயம் நம்பிக்கையால் கலங்கட்டும், ஏனெனில் அவருடைய திரும்பி வருதல் நெருங்கி உள்ளது. இது வெறும் ஒரு கதை அல்ல, இது நித்தியத்தின் உண்மை. இந்த நித்திய மகிமையில் வாசம் செய்யும்வர்களில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்களா? தேர்வு உங்களதே. ராஜா காத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் அளிப்பீர்களா?

பிடிப்புக்கு பிறகு ஒரு தொடர் அதிசயமான நிகழ்வுகள் நடைபெறத் தொடங்கும். இது துன்பகாலத்தை, அதாவது பூமியில் வாழும் மக்களுக்கு தேவனுடைய தீர்ப்பை அறிமுகப்படுத்தும். துன்பகாலம் பைபிளில் முன்கூட்டியே சொன்ன ஒரு காலம். பூமியில் 7 ஆண்டுகள் நீடிக்கும் தேவனுடைய தீர்ப்பு காலமாகும். இது அதிகரிக்கும் பேரழிவுகளும் ஆழமான ஆன்மீக போராட்டங்களும் அடையாளமாகும். இது சீல்கள் உடைக்கப்படுவதால் துவங்குகிறது. அதன் மூலம் உலகை என்றும் மாற்றும் பேரழிவுகள் தொடர் நிகழ்வுகளாக வெளிப்படுகின்றன. ஏனெனில் அவர்களுடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிலைத்திருக்க முடியும்? வெளிப்படுத்தல் 6:17. பரிசுத்த வேதாகமத்தில் முன்கூட்டியே சொன்ன 7 ஆண்டுகள் துன்பகாலம் பரலோகத்தில் துவங்குகிறது. பரலோக சிங்காசன அறையில் விவரிக்க முடியாத மகிமையுடன் கூடிய ஒரு காட்சி பிரபஞ்சத்தையே கவர்கிறது. அநேகமான தேவதூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வளைந்து அவர்கள் குரல்கள் அருவி போல் ஒலிக்க ஆராதனை செய்கிறார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன். இந்த பரிசுத்த வளிமண்டலம் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கிறது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறங்கள் தங்க நிறத்துடன் இசைவாக கலந்து அந்த இடத்தை பயமும் மரியாதையும் நிறைந்ததாக மாற்றுகின்றன. அந்த மயத்தில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து பிரகாசமான ராஜரீக ஆடைகளில் தோன்றுகிறார். அவரது கிரீடம் உலகத்திற்கு புறம்பான மகிமையுடன் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு ரத்தினமும் அவருடைய பரிபூரண அதிகாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. அவரது கையில் 7 முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருள் மங்களான ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அதன் விளிம்புகளில் தீர்ப்பும் மீட்பும் குறிக்கப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரையும் யூதாவின் சிங்கத்தையும் பாருங்கள். சுருளை திறந்து அதன் முத்திரைகளை உடைக்க தகுதியுள்ள ஒரேவர் இவரே. வெளிப்படுத்தல் 5:5. அந்த தருணம் வந்துவிட்டது. இது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட காலம், கிருபையின் காலம், தீர்ப்பின் காலம். தெய்வீக நோக்கத்துடன் இயேசு முதல் முத்திரையை உடைக்கிறார். ஒரு இடிமுழக்கம் போல ஒலி பரலோகத்திலே முழுவதும் ஒலிக்கிறது. அந்த சுருள் பிரகாசமான ஒளியை வீசுகிறது. பரலோக உலகில் ஒரு பிளவிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை தோன்றுகிறது. அந்த குதிரையின் சவாரி ஒரு கிரீடம் அணிந்து, ஒரு வில்லுடன், கவர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையால் நிரம்பி அனைவரின் கவனத்தையும் வியப்பையும் ஈர்க்கும் வகையில் தோன்றுகிறார். நான் பார்த்தேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதன் சவாரி ஒரு வில்லை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி கொள்ளும் நோக்கில் புறப்பட்டார். வெளிப்படுத்தல் 6. இந்த சவாரி கிறிஸ்துவல்ல, ஆனால் உலகம் உடைந்திருக்கும் நிலையில் சமாதானம் கொண்டு வருவதாக தோற்றமளித்து அதிகாரத்திற்கு எழும் மோசடி செய்பவன் அந்தி கிறிஸ்துவே. சமாதானத்தின் மூலம் அவர் பலரை அழிப்பார். தானியேல் 8:25. கோளாறு மற்றும் நம்பிக்கை இழப்பு நிறைந்த உலகில் ஒரு மனிதர் எழுந்து நாடுகளின் மனதையும் இதயத்தையும் கவர்கிறார். அவரது வார்த்தைகள் மென்மையானவை, அவருடைய வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமானவை. அவர் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் சமாதானத்தை பற்றி பேசுகிறார். பிடிப்பின் பின் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வுகளை வழங்குகிறார். நிலைத்தன்மையை இயங்கும் உலகம் இந்த கவர்ச்சி மற்றும் பார்வையுள்ள மனிதரிடம் தனது நம்பிக்கையை வைக்கிறது. அவர் கூட்டணிகளை உருவாக்குகிறார், ஒப்பந்தங்களை நடத்தியுள்ளார், உலகளாவிய முக்கியத்துவத்திற்கு உயர்கிறார். ஆனால் அவரது பாதை மோசடியில் அமைந்தது ஒரு இருண்ட உண்மையை மறைக்கிறது. பிரதிவேர் எழுச்சி. தந்திரமும் தூதரசும் மூலம் அவர் அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறார். நாடுகள் அவரது தலைமைக்கு தலை வணங்குகின்றன. அவரது சமாதான வாக்குறுதிகள் ஒரு தீய நோக்கத்தை, தேவனை எதிர்த்து கிளர்ச்சியை மறைத்திருப்பதை அறியாமல் இருக்கின்றனர். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன, கூட்டணிகள் உருவாகின்றன, உலகம் ஒரு ஆபத்தான அமைதியில் உறங்குகிறது. ஆனால் இந்த அமைதி தற்காலிகமானது. மற்றொரு குதிரை பிரகாசமான சிவப்பு வெளியே சென்றது. அதன் சவாரிக்காரருக்கு பூமியிலிருந்து அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:4. 2வது முத்திரை திறக்கப்படும் போது உலகம் முழுவதும் போர் வெடிக்கிறது.

பிரதிபேர் ஏற்படுத்திய அந்த நுண்ணிய அமைதி சிதறுகிறது. நாடுகள் நாடுகளுக்கு எதிராக எழுகின்றன. குழப்பம் பூமியை முழுவதும் ஆட்கொள்கிறது. இயேசு இந்த காலத்தை பற்றி எச்சரித்தார், நீங்கள் போர்களையும் போர் வதந்திகளையும் கேட்பீர்கள் என்று கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு எதிராகவும் ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு எதிராகவும் எழும். மத்தேயு 24:6-7. இரத்த பாய்ச்சி அளவில்லாமல் நடைபெறுகிறது. எண்ணற்ற உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இதயங்கள் உடைக்கப்படுகின்றன. நான் பார்த்தேன், இதோ ஒரு கருப்பு குதிரை, அதன் சவாரிக்காரரின் கையில் ஒரு தராசு இருந்தது. நான் ஒரு குரலை கேட்டேன், ஒரு தினாருக்கு 1 குவாட் கோதுமை என்று கூறியது, மற்றும் 1 தினாருக்கு 3 குவாட் பார்லி. ஆனால் எண்ணெயையும் திராட்சை இரசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள். வெளிப்படுத்தல் 6:5-6:6. மூன்றாவது முத்திரை பசியை கொண்டு வருகிறது. பயிர்கள் தோல்வி அடைகின்றன. உலகளாவிய பொருளாதாரம் முற்றிலும் சிதறுகிறது. ஒரு நாள் சம்பளத்தில் 1 ரொட்டி கூட வாங்க முடியாது. பசி மற்றும் அவலமான நிலை நாடு முழுவதும் பரவுகிறது. பூமி துக்கம் கொண்டு வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. எசாயா 24:4. செல்வம் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஏனெனில் பற்றாக்குறை பூமியின் ஒவ்வொரு மூலையையும் தொடுகிறது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கூட இப்போது ஆடம்பரங்களாக மாறுகின்றன. உயிர் வாழ்வது மிகவும் கடினமாகிறது. நான் பார்த்தேன், அப்போது ஒரு வெளிர் குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரரின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். அவர்கள் பூமியின் 1/4 பங்குக்கு வாழால், பசியால், தொற்று நோயால் கொல்லும் அதிகாரம் பெற்றனர், மற்றும் காட்டு மிருகங்களாலும். வெளிப்படுத்தல் 6:8. 4வது முத்திரை உடைக்கப்பட்ட போது மரணம் பூமியெங்கும் பரவுகிறது. மனிதர்களில் 1/4 பகுதி போர், பசி, நோய் மூலமாக அழிகின்றனர். மற்றும் காட்டு மிருகங்களின் தாக்குதலாலும் கூட. இழப்பின் அளவு அதிர்ச்சி அளிக்கிறது. நம்பிக்கையற்ற நிலை உலகத்தை மூடுகிறது. இந்நேரம் வரப்போகிறது என்று இயேசு முன்கூட்டியே சொன்னார். ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு எதிராக எழும். பல இடங்களில் பசியும் நிலநடுக்கமும் இருக்கும். இவையெல்லாம் பிறப்பு வழி ஆரம்பமே. மத்தேயு 24:7-8. 5வது முத்திரை வானத்தில் உள்ள காட்சிக்கு திரும்புகிறது. அங்கு மறைமரணங்களை செய்தவர்களின் குரல்கள் நீதிக்காக அழைக்கின்றன. நான் பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக இருந்ததற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்த்தேன். அவர்கள் உரக்க கூவி, அண்டை ஆண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, எப்போது நீர் நம்முடைய இரத்தத்திற்கு நீதியும் பழிவாங்குதலும் செய்வீர் என்று கேட்டார்கள். வெளிப்படுத்தல் 6:9-10. இவர்கள் தங்கள் சாட்சியில் உறுதியாக நின்று தங்கள் விசுவாசத்திற்கு உச்சமான பலியை செலுத்திய விசுவாசிகள். அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு தேவனுடைய தீர்ப்பு வரையிலான காலம் வரை ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தர்களின் மரணம் மதிப்பு மிக்கதாகும். சங்கீதம் 116:16-15. அவர் 6வது முத்திரையை திறந்தபோது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. வெளிப்படுத்தல் 6:12-13. 6வது முத்திரை பேரழிவுகளை கிளப்புகிறது. நிலநடுக்கங்கள் பூமியை அதிர வைக்கின்றன. சூரியன் இருண்டு விடுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழும் போல் தெரிகின்றன. வானமே சிதறி போகும் போல் தோன்றுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றன, ஏனெனில் தேவனே நீதிபதியாக இருக்கிறார். சங்கீதம் 50:6. அரசர்களும் சாதாரண மக்களும் ஒரே போல் தஞ்சம் தேடி எங்களை மேல் விழுந்து மறைத்து விடுங்கள் என்று அழைக்கின்றனர். அரியணையில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் மறைந்து விடுங்கள் என்று அவர்கள் கூச்சலிடுகின்றனர். இந்த பயம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது, ஏனெனில் பூமி தெய்வீக தீர்ப்பால் அதிர்கிறது. இதற்கு பிறகு நான் பூமியின் 4 மூலைகளிலும் 4 தூதர்களை நின்று கொண்டு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து வைத்திருப்பதை பார்த்தேன். எந்த காற்றும் பூமியிலும் கடலிலும் மரங்களிலும் வீசாதபடி அவர்கள் தடுத்தனர். இந்த அமைதிக்குள் மற்றொரு தூதன் கிழக்கிலிருந்து எழுந்து வருகிறார். அவர் உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துச் செல்கிறார். அவரது குரல் வானகங்களில் சக்தி வாய்ந்ததாக ஒலிக்கிறது. நாம் எங்கள் தேவனின் ஊழியக்காரர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள்.
வெளிப்படுத்தல் 7:3. இந்த ஆட்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு துன்பத்தின் போது தேவனுக்கு விசுவாசமான ஊழியக்காரர்களாக பிரித்து வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தெய்வீகமான ஒரு முத்திரையால் முத்தமிடப்பட்டுள்ளனர். இது அவர்களுக்கு பாதுகாப்பும் உலகளாவிய குழப்பத்தின் நேரத்தில் சுவிசேஷத்தை பரப்பும் சாட்சிகளாக அனுப்பப்படுவதையும் குறிக்கிறது. இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மீட்கப்பட்ட முதல் கனிகள். தூய்மையானவர்களும் குற்றமற்றவர்களும் இருளால் ஆட்கொடுக்கப்பட்ட உலகில் அவருடைய சத்தியத்தை அறிவிக்க உறுதியாக நிற்கின்றனர். வெளிப்படுத்தல் 14:4. முத்தமிடப்பட்ட 144,000 பேர் தேவன் இஸ்ரவேலுடன் கொண்டிருக்கும் உறுதியான உடன்படிக்கையின் சின்னமாக நிற்கின்றனர். நியாய தீர்ப்பின் நேரத்தில் அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கவும் பலரை மனந்திரும்ப அழைக்கவும் தயாராக இருக்கின்றனர். கர்த்தர் சியோனை தேர்ந்தெடுத்தார். அவர் அதை தம்முடைய வாசஸ்தலமாக விரும்பினார். சங்கீதம் 1:132-13. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்தபோது சுவர்க்கத்தில் சுமார் அரை மணி நேரம் அமைதி நிலவியது. வெளிப்படுத்தல் 8:1. அந்த இடைவேளை ஆழமானது. எல்லா படைப்பும் எதிர்காலத்தில் வரப்போகும் கடுமையை எதிர்பார்த்து மூச்சை தடுத்து நிற்கும் போல் உள்ளது. பின்னர் நான் தேவனின் முன்பாக நிற்கும் 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 கம்பைகள் கொடுக்கப்பட்டன. வெளிப்படுத்தல் 8:2. சுவர்க்கத்தில் ஒரு தூதன் தங்க தூபக்களத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திற்கு அணுகுகிறான். அதில் தூபம் நிரம்பி பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்துள்ளது. அந்த தூதன் தூபக்களத்தை பூமியில் எரிகிறான். அதன் பின் இடியோசை, மின்னல் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகின்றன. அந்த 7 தூதர்கள் தங்கள் கம்பைகளை உயர்த்தி ஊத தயாராகின்றனர். ஒவ்வொரு கம்பை ஊதலும் முந்தையதை விட கடுமையான தீர்ப்பை அறிவிக்கிறது. முதல் தூதன் தனது கம்பையை ஊதுகிறான். அதன் பின் பனித்துளிகள் மற்றும் தீ, இரத்தத்துடன் கலந்தவை பூமியில் வீசப்பட்டன. பூமியின் 1/3 பகுதி எரிந்து போனது. மரங்களின் 1/3 பகுதியும் எரிந்து போனது. மேலும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போனது. வெளிப்படுத்தல் 8:7. பூமியின் 1/3 பகுதி தீயால் அழிக்கப்படுகிறது. பசுமை காடுகள் மற்றும் வளமான நிலங்கள் சாம்பலாக மாறுகின்றன. வானம் புகையால் இருண்டு விடுகிறது. பூமி தூக்கித்து வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. ஏசாயா 24:4. இரண்டாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் வீசப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:8. கடலின் 1/3 பகுதி இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள உயிரினங்களின் 1/3 பகுதி இறந்தது. மேலும் கப்பல்களின் 1/3 பகுதி அழிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:9. மூன்றாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுந்தது. அது ஒரு விளக்கேற்றை போல எரிந்தது. அது நதிகளின் 1/3 பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. வெளிப்படுத்தல் 8:10. அந்த நட்சத்திரத்தின் பெயர் கருவேம்பு என்று அழைக்கப்படுகிறது. நீரின் 1/3 பகுதி கருவேம்பு போல் கசப்பாக மாறியது. அந்த நீர் கசப்பாகியதால் பலர் அதனால் இறந்தார்கள். வெளிப்படுத்தல் 8:11. நான்காவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது சூரியனின் 1/3 பகுதி தாக்கப்பட்டது. அதன் வெளிச்சத்தின் 1/3 பகுதி இருண்டு போயிற்று. வெளிப்படுத்தல் 8:12. அதேபோல் சந்திரனின் 1/3 பகுதியும் நட்சத்திரங்களின் 1/3 பகுதியும் தாக்கப்பட்டன. அவற்றின் வெளிச்சத்தின் 1/3 பகுதி இருண்டு போயிற்று. நாளின் 1/3 பகுதி ஒளிராமல் இருந்தது. அதுபோல் இரவின் 1/3 பகுதியும் ஒளிரவில்லை. வெளிப்படுத்தல் 8:12. நீ ஆனால் அடுத்த தீர்ப்புக்கு முன் ஒரு எச்சரிக்கை. பின்னர் நான் பார்த்தேன். அப்போது ஒரு கழுகு நேராக மேலே பறந்து கொண்டு அதிரடியான குரலில் அழைத்தது. அந்த 3 தூதர்கள் ஊதப்போகும் மற்ற கம்பைகளின் ஒலிக்காக பூமியில் வாழும் மக்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று கூறியது.
வெளிப்படுத்தல் 8:13 வானத்தில் இருந்து ஒரு அழைப்பு.

பின்னர் ஐந்தாவது தூதர் தனது கம்பையை ஊதினார். அப்போது நான் வானிலிருந்து பூமிக்கு விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். அவனுக்கு ஆழமற்ற குழியின் துவாரத்தின் சாவி கொடுக்கப்பட்டது. அவன் ஆழமற்ற குழியின் துவாரத்தை திறந்தான். அந்த துவாரத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு புகை போல புகை எழுந்தது. அந்த துவாரத்திலிருந்து எழுந்த புகையால் சூரியனும் காற்றும் இருண்டு போனது. வெளிப்படுத்தல் 9.1.2. அந்த புகையிலிருந்து பூமியில் ஈடியங்கள் வந்தன. அவற்றுக்கு பூமியின் பாம்புகளுக்கு உள்ள சக்தி போல சக்தி கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கு பூமியின் புல், எந்த பசுமை தாவரம் அல்லது எந்த மரமும் சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேவனுடைய முத்திரை தங்கள் நெற்றியில் இல்லாத மனிதர்களை மட்டும் சேதப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. வெளிப்படுத்தல் 9:3-4. ஆறாவது தூதன் தன் கர்ணை ஊதினான். அப்போது நான் ஒரு குரலை கேட்டேன், பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கூறியது. வெளிப்படுத்தல் 9:14. அந்த 4 தூதர்கள் அந்த மணி, அந்த நாள், அந்த மாதம், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 9:14-15 ஒரு பெரும் தீய ஆவிகளின் படையை விடுவிக்கிறது. இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் மனிதர்களில் 1/3 அழுகின்றனர். குதிரை ஏறிய படை வீரர்களின் எண்ணிக்கை 10,000 மடங்காக இருந்தது. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். வெளிப்படுத்தல் 9:16. இந்த அழிவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தாலும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 9:21. பின்னர் 7வது தூதன் தன் கர்ணை ஊதினார். அப்போது பரலோகத்தில் பெரும் சத்தமான குரல்கள் எழுந்தன. உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ஆகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று கூறினார்கள். வெளிப்படுத்தல் 11:15. 7வது கர்ணை ஊதல் என்பது தேவனுடைய திட்டத்தின் நிறைவை அறிவிக்கிறது. பரலோக குரல்கள் கிறிஸ்துவின் என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியை அறிவிக்கின்றன. நியாய தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது. விசுவாசிகள் நீதிமான்களாக நிரூபிக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் கோபித்தனர், ஆனால் உமது கோபம் வந்தது. இறந்தவர்களுக்கு நியாயம் செய்யும் நேரமும் உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படும் சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கும் நேரமும் பூமியை அழிக்கும் அழிப்பவர்களை அழிக்கும் நேரமும் வந்தது. வெளிப்படுத்தல் 11:18. பரலோக ஆலயம் திறக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. இது தேவன் தன் வாக்குறுதிகளுக்கு உண்மையாய் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் இப்போது ஒரு புதிய இருள் எழுகிறது மற்றும் ஒரு புதிய போர் தொடங்கப் போகிறது.

இப்போது பரலோகத்தில் போர் எழுந்தது. மிகேல் மற்றும் அவரது தூதர்கள் பாம்பை எதிர்த்து போரிட்டார்கள். பாம்பும் தனது தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். இது வெறும் பலத்தின் போர் அல்ல, நோக்கத்தின் போர். உண்மையின் படைகள் பொய்களின் குழப்பத்திற்கு எதிராக போரிட்டன. பரலோகங்கள் நடுங்கின. இரு படைகளும் மோதின. ஒளியின் ஆயுதங்கள் நிழல்களை தாக்கின. அந்த போரின் ஒலி படைப்பில் முழுவதும் ஒலித்தது. பாம்பு கடுமையாக போரிட்டது, ஆனால் அவனது பெருமை அவனை உண்மையிலிருந்து காக்க முடியவில்லை. எழுதியிருக்கிறது போல் அவன் சர்வ வல்லபனின் சக்திக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் போதுமான வலிமை இல்லாததால் அவர்கள் தங்கள் இடத்தை இழந்தார்கள். பரலோகத்தில் அந்த பெரிய பாம்பு, பழமையான பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் அல்லது பிசாசு, உலகமெங்கும் மக்களை வழிதவரச் செய்பவன், கீழே தள்ளப்பட்டான். அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அவனுடன் அவனுடைய தூதர்களும் வந்தார்கள். வெளிப்படுத்தல் 12:9. பூமிக்கும் கடலுக்கும் அற்புதம், ஏனெனில் பிசாசு உங்களிடம் இறங்கிவிட்டான். அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான், ஏனெனில் அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெளிப்படுத்தல் 12:12. பின்னர் நான் கடலில்

இருந்து ஒரு மிருகம் எழுந்ததை பார்த்தேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் துஷ்டமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தல் 13:1. நான் பார்த்த மிருகம் ஒரு புலி போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. பெரிய பாம்பு அதற்கு தனது சக்தியையும் ஆசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் கொடுத்தது. முழு உலகமும் ஆச்சரியப்பட்டு, இந்த மிருகத்திற்கு ஒப்பானவர் யார் என்று கேட்டார்கள். அவனுடன் யார் போர் செய்ய முடியும்? வெளிப்படுத்தல் 13:4. அவனுக்கு பெரும் வார்த்தைகளையும் துஷ்டமான பேச்சுகளையும் பேச ஒரு வாய் கொடுக்கப்பட்டது. அவன் 42 மாதங்கள் செயல்பட அதிகாரமும் பெற்றான். வெளிப்படுத்தல் 13:5. இந்த மிருகம் வெறும் பயங்கர உருவம் மட்டுமல்ல, சாத்தானால் அதிகாரம் பெற்ற அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் ஜாதிகளை ஆளவும் ஏமாற்றவும் வந்தவன். இந்த அதிகாரத்துடன் அந்த மிருகம் பூமியை அதிர வைத்து பலரின் மனங்களை ஏமாற்றும். அந்திகிறிஸ்து ஒரு நம்பிக்கையின் ஒளியாக நாடுகளை ஒன்றிணைக்கும் சமாதானகரராக தோன்றினான். ஆனால் அவனது மிகப்பெரிய சாதனை இன்னும் வரவில்லை. அவன் இஸ்ரவேலும் பல நாடுகளும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினான். பல ஆண்டுகளாக இருந்த பிளவுக்கும் மோதலுக்கும் தீர்வாக இந்த ஒப்பந்தம் பாராட்டப்பட்டது. இந்த உடன்படிக்கையுடன் இஸ்ரவேல் தங்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டும் உரிமையையும் பழைய பலிகளை மீண்டும் நடத்தும் உரிமையையும் பெற்றது. அவன் பலருடன் ஒரு வாரத்திற்கு வலுவான உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். உலகிற்கு இது ஒரு புதிய யுகத்தின் விடியலாக, இடையறாத குழப்பத்திற்கு பிறகு அமைதியின் ஒளியாக தோன்றியது. ஆனால் இந்த உடன்படிக்கை வெறும் அரசியல் யுக்தி அல்ல. இது திட்டமிட்ட ஏமாற்றத்தின் முதல் படியாக இருந்தது. இரட்சகராக போற்றப்பட்ட அந்திகிறிஸ்து தனது இறுதி துரோகத்திற்கு மேடையை அமைத்துவிட்டான். 7 ஆண்டுகளின் பாதியில் அந்திகிறிஸ்து இஸ்ரவேலும் மற்ற நாடுகளும் செய்த உடன்படிக்கையை முறியடிக்கிறான். ஒரு காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஆனால் அது நசுங்கி அவன் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி இறுதி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். தானியேல் 9:27. இந்த அவமதிப்பு செயல் இறுதி துரோகத்தை குறிக்கிறது. அந்திகிறிஸ்து பரிசுத்த ஆலயத்தை மாசுபடுத்தி தன் உருவத்தை வழிபாட்டிற்காக நிறுவுகிறான். இது தானியேல் முன்கூட்டியே சொன்ன அழிவின் அருவறுப்பாகும். இதை இயேசு கிறிஸ்துவும் தன் வார்த்தைகளில் உறுதிப்படுத்தினார். மத்தேயு 24:15. அவன் தேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தையும் வழிபடப்படும் அனைத்தையும் எதிர்த்து தன்னை உயர்த்தி தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று அறிவிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. இது திருப்புமுனை. சட்டமின்மையின் மனிதன் வெளிப்படும் தருணம். முன்பு மறைக்கப்பட்டது இப்போது வெளிப்படுகிறது. பயங்கரமான துல்லியத்துடன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. பாதிக்கப்பட்ட காலம் அதன் இருண்டமான நேரத்திற்குள் நுழைகிறது. அங்கு தீமையின் ஆட்சி அதிகரிக்கிறது. இந்த குழப்பம் உலகம் இதுவரை கண்டதில்லாத அளவுக்கு உள்ளது. ஒரு காலத்தில் பெருமை கொண்டும் சுதந்திரமாக இருந்த நாடுகள் இப்போது ஒரே அதிகாரத்திற்கு முன்பாக முழுமையாக குனியுகின்றன. இது வேதாகமம் முன்கூட்டியே கூறிய தருணம். மிருகம் முழுமையான அதிகாரத்திற்கு எழும்பும் காலம். பூமியின் எல்லா மூலையிலிருந்தும் விசுவாசத்தை கோரும் நேரம். இருப்பினும் இந்த விசுவாசம் சுதந்திரமாக வழங்கப்படுவதல்ல, அது கட்டாயப்படுத்தப்படுகிறது. பயமும் மோசடியும் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டு தலைவணங்க மறுப்பவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அவர்கள் அரசின் எதிரிகளாக குறிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் குற்றம் மிருகத்தை வழிபட மறுப்பதும் அதன் முத்திரையை ஏற்க மறுப்பதும் தான். அவருக்கு பரிசுத்தர்களுடன் போர் செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை வெல்லவும் அனுமதி வழங்கப்பட்டது. பூமியில் வாழும் அனைவரும் உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அவனை வழிபடுவார்கள். அதன் கோபம் அதன் அவமதிப்பான கோரிக்கைகளுக்கு தலைவணங்க மறுக்கும் பரிசுத்தர்களின் மீது கடுமையாக விழுகிறது. அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள், மேலும் வெல்லப்படுகிறார்கள். நான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்து வருவதை பார்த்தேன். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது ஒரு பாம்பை போல பேசியது. மென்மையில் மறைந்துள்ள ஒரு மோசடி. அது முதல் மிருகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி பூமியை அவனை வழிபட வைக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுக்குட்டியாக தோன்றுபவர்கள் எல்லோரும் உண்மையின் மேய்ப்பர் அல்லர்.
இது மக்களின் முன்னிலையில் வானிலிருந்து தீயை இறக்கி அழைக்கும் போன்ற பெரிய அதிசயங்களை செய்கிறது. இந்த அடையாளங்களால் அது பெரும்பான்மையையும் ஏமாற்றி முதல் மிருகத்தின் தெய்வீகத்துவத்தை நம்ப வைக்கிறது. உலகம் வழிந்து வருகிறது. அவர்கள் ஆன்மாவின் பகைவரால் உருவாக்கப்பட்ட பொய்யை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது மிருகம் மிருகத்திற்கு ஒரு உருவம் அமைக்கவும் அதை பேசச் செய்யவும் என்று கட்டளையிடும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான். அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் அனைவரையும் கொல்லச் செய்யவும் முடிந்தது. இது மிக உயர்ந்த ஏமாற்று நிலை. ஒரு பொய்யான கடவுள் மரண தண்டனையின் கீழ் வணக்கத்தை கோருகிறான். இந்த கணத்தில் மனிதர்களின் இதயங்கள் வெளிப்படையாகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், சுதந்திரர்களும் அடிமைகளும் அனைவரும் அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு குறியை பெறச் செய்கிறான். அந்த குறி மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இல்லாமல் யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளிப்படுத்தல் 13:16-17 வரை. பொருளாதார சிரமமும் குழப்பமும் உலகத்தை ஆட்கொண்ட போது அந்த குறி உண்மையான விசுவாசத்தின் இறுதி சோதனையாக மாறியது. அந்த குறியை ஏற்க மறுத்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர். இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அவனுடைய எண் 666. இந்த அச்சுறுத்தும் எண் 666 மனித குலத்தின் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியை நினைவூட்டும் ஒரு குளிர்ச்சியான எச்சரிக்கையாக நிற்கிறது. புனித ஆலயத்திலிருந்து இடியோசை போல் ஒரு குரல் ஒலித்தது. போய் தேவனுடைய கோபத்தின் பாத்திரங்களை பூமியில் ஊற்று. இறுதி தீர்ப்புகள் வெளிப்படப் போகின்றன. உலகத்தை அதன் அடிப்படை வரை அதிர வைக்கின்றன. வெளிப்படுத்தல் 16:1. முதல் தூதர் சென்று தன் பாத்திரத்தை பூமியில் ஊற்றினார். மிருகத்தின் குறிப்பெற்ற மனிதர்களுக்கு ஒரு மோசமானதும் வேதனையூட்டும் புண் விழுந்தது. அவரது உருவத்தை வணங்கியவர்களுக்கும் தீயவர்களின் பெருமை வேதனையாக மாறியது. அவர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. முடிவில்லா வேதனை மட்டுமே உள்ளது. இருந்தும் அவர்களின் இதயங்கள் மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:2. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதனின் இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறந்தது. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பியிருந்த பெருங்கடல்கள் இப்போது ஒரு கல்லறையாக, கடவுளின் தீர்ப்புக்கான சாட்சியாக அதன் நீர்களின் மரணத்தை புலம்பி நிலம் அமைதியில் மூழ்கியது. வெளிப்படுத்தல் 16:3. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினார். அவை இரத்தமாக மாறின. பின்னர் நதிகளும் ஊற்றுகளும் இரத்தமாக மாறின. நீரின் தூதரை நான் கேட்டேன், பரிசுத்தமானவரே, நீர் இருந்தவரும் இருப்பவரும், இந்த தீர்ப்புகளில் நீர் நீதிமானாக இருக்கிறீர், ஏனெனில் அவர்கள் உமது பரிசுத்த ஜனங்களின் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களுக்கு அவர்கள் உரியது போல் இரத்தம் குடிக்க நீர் கொடுத்திருக்கிறீர். வெளிப்படுத்தல் 16:5. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியனின் மீது ஊற்றினார். மனிதர்களை அக்கினியால் சுட்டெரிக்க அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மிகுந்த வெப்பத்தால் சுட்டெறிந்தார்கள். இந்த பேரிடர்களுக்கு அதிகாரம் உள்ள தேவனின் நாமத்தை அவமதித்தார்கள். ஆனால் அவர்கள் மனந்திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:8-9. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். அதன் ராஜ்யம் இருளில் மூழ்கியது. மக்கள் தங்கள் நாவை வேதனையில் கடித்தார்கள் மற்றும் வானத்தின் தேவனை சபித்தார்கள். வெளிப்படுத்தல் 16:10-11. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரதேஸ் நதியின் மீது ஊற்றினார். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கின் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. நான் பார்த்தேன், மூன்று அசுத்த ஆவிகள் தவளைகள் போல அரக்கனின் வாயிலிருந்து, மிருகத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தன. அவை அவர்களை எபிரேயில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தன. வெளிப்படுத்தல் 16:16. ஏழாவது தூதர் தன் பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். அப்போது பரலோக ஆலயத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய குரல் முடிந்தது என்று கூறியது.
வெளிப்படுத்தல் 16:17. அங்கே குரல்கள், இடியுடன் கூடிய மின்னல்கள் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. மனிதர்கள் பூமியில் இருந்ததிலிருந்து இது போன்றது ஒருபோதும் நிகழவில்லை. ஒவ்வொரு தீவும் மறைந்து போனது.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 96 10 வசனம்.
1: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
0: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசுக்கு ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மள ஒரு நாள் அவரோட தான் ராஜரீகம் பண்ண போறோம். ஹலேலூயா. அதுக்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், என்ன வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, அதுக்கு தான் நம்ம இந்த பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மளும் என்ன செய்ய போகிறோம், ஒரு நாள் கர்த்தராக இயேசுகிறதோட அவருக்கு ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அந்த ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசுகிறதோட நம்மளும் ஒரு நாள் ஆள போகிறோம். அந்த அழுகைக்குத்தான் நம்ம இவ்வளோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலையிலும் அவருக்காக வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலிலுயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
0: ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்ம ஆள்றமா இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின,
0: அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜரீகம்
1: பண்ணுவார்,
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின,
0: அல்லேலூயா. நம்ம வாழுகிற இந்த ராஜ்யம் எப்படி ராஜ்யமா வரப்போகுது, கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. அங்க கர்த்தர் என்ன செய்ய போறாரு, சதா காலம் அரசாளுவார். அந்த அரசாளும் போது நம்மளும் கர்த்தராகி தேவனோடு தான் அரசாள போறோம். அதுக்கு தான் இந்த உலகத்துல ஒரே வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழணும், சரியா? அதுதான் சொல்றாரு. இன்னொருக்கு வாசிக்கு கேட்கலாமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
0: அது கர்த்தர் வேதம் சொல்லுது, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகம் நம்ம வாழ்றோம் இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும்
0: அவருடைய
1: கிறிஸ்துவுக்கும் உரிய
0: ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜ்யபாரம்
1: பண்ணுவார்,
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின,
0: கர்த்தர் ராஜ்யமும் கிறிஸ்துவ ராஜ்யமும் அந்த உலகம் முழுவதும் மாறப்போகுது. நம்ம ஒரு வழி நினைக்கிறீங்க, நம்ம குடியிருக்கிற இடம் எப்படி மாறப்போதா அப்படின்னு பாக்கலாம். கட்டாயம் 1000 வருஷ அரசாட்சியில கர்த்தர் கர்த்தருடைய ராஜ்யமும் கிறிஸ்துவோட ராஜ்யமும் அந்த உலகம் மாறப்போகிறது. ஹலேலூயா. அதுல அப்பல இப்படிலே இருக்காது, அப்பல வேற மாதிரி இருக்கும். அப்ப அத நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல வாசித்து பாருங்க. யாசாயர் 11:11 அப்பொழுது
1: ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
0: ஓனாய் என்ன செய்யும், ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
1: புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்.
0: புலி என்ன செஞ்சிடும், வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்.
1: கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும்,
0: காளையும்
1: ஒருமித்து இருக்கும்.
0: பாத்தீங்களா, கன்றுக்குட்டி காளை
1: ஒருமித்து இருக்கும்,
0: ஒன்னா இருப்பாங்களாமா.
1: ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்.
0: சிங்கம் இப்ப மாம்ச திங்கிற சிங்கம் என்ன, 1000 வருஷத்துல என்ன செய்யும்,
1: வைக்கோல்
0: வைக்கோல் திங்கும். இப்ப மாம்சத்தை பார்த்தா விடுறதில்ல, எந்த மிருகத்தை பார்த்தாலும் விடுறதில்ல, மனுஷரை பார்த்தாலும் விடுறதில்ல. அந்த சிங்கம் என்ன செய்யப்போது, இந்த 1000 வருஷ அரசாட்சியில
1: வைக்கோல்
0: திங்கும்.
1: பால் குடிக்கும் குழந்தை, விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்.
0: பால் குடி குழந்தை எதுல விளையாடுமா, பிரியம் பாம்பு வலையில் விளையாடும்.
1: பால் மறந்த பிள்ளை,
0: பால் மறந்த பிள்ளை
1: கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும்.

0: கட்டிபிரியின் புத்தியிலே தன் கையை வைக்கும்.
1: என் பரிசுத்த பர்வதம் எங்கும்,
0: என் பரிசுத்த பர்வதம் எங்கும்
1: தீங்கு செய்வாரும் இல்லை,
0: தீங்கு செய்வாரும் இல்லை,
1: கேடு செய்வாரும் இல்லை,
0: கேடு செய்வாரும் இல்லை.
1: சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல்,
0: சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல்
1: பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
0: பூமி என்ன கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். நீ வந்து இயேசு அறிஞ்சுக்கோ, நீ யாரும் சொல்ல வேண்டாம். சமுத்திரம் எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கு, அதே போல பூமி முழுது எப்படி இருக்குமா, கத்திர அறிகிற அறிவில் இருந்திருக்கு. யாருக்கு போய் நீங்க இயேசுவை அறிஞ்சிக்கோங்க, நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 1000 வருஷம் அரசியல் அப்படி இருக்கும். அதுதான் சொல்றாரு, இந்த உலகத்தின் ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறப்போகுது, கிறிஸ்துவோடைய ராஜ்யமா மாறப்போகுது. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொல்லி கத்த நமக்கு பைபிளையும் கொடுத்து இப்படிலாம் வாழணும்னு சொல்லி கத்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. இல்லைன்னா நம்ம சொல்லியிருப்போம், எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு தான் வேதாகமத்தை நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் மொழியிலே கத்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தாய்மொழியில பைபிள் கிடையாது. நமக்கு தாய்மொழியில் தமிழ் மொழியை கொடுத்து படிப்பை கொடுத்து, ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர்லாம் படிக்காம இருப்பாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்க வச்சு, எல்லாரையும் தமிழ் மொழி கூட இல்லை இங்கிலீஷ்ல படிக்க வச்சு எல்லா தாய்மாரும் நல்லா செஞ்சிருக்காங்க. நாளைக்கு கர்த்தர் என்னை பத்தி இது தெரியாது, யாருமே எனக்கு சொல்லலைன்னு யாரும் என்ன செய்ய, சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நாளைக்கு எனக்கு ஆண்டவரே உங்களோட வசனத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகம் எப்படி மாறப்போகுது, கர்த்தருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. கர்த்தருங்க சதா காலம் ராஜ்யம் பண்ண போற. அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியன் புஸ்தகம் 14:9
1: அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார்.
0: கர்த்தர் பூமி மீதெங்க எப்படி இருப்பாரா, ராஜாவா இருப்பார். அப்பதான் பூமி மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அப்பதான் சிங்க என்ன செய்ய, வாய்க்கோல் சாப்பிடுவோம். அல்லேலூயா. பால் மருந்த குழந்தைங்க என்ன செய்ய, கட்டுரையும் பெத்துல கையை விடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாலும், நான் ஆயத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்ட நிச்சயமா அவர் அரசாங்கத்தை செய்ய போற. ஆயத்தமா இருந்தா நம்ம கத்தரோட அசல்வோம், அதுதான் முக்கியம். நான் அரசாலாம நம்ம இப்படியே இருப்போம் நினைச்சா இருக்கா, இருந்த உடனே இருக்கலாம். ஆனா இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டு சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் வாசனத்தை கீழ்ப்படிந்து வாழுவோம்னா அவர் ராஜ்யத்துல என்ன செய்வோம், அரசால முடியும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால்,
0: அவரோட பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
0: அவரோட கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். சும்மா வீட்டு நம்ம நம்ம பாவம் செஞ்சிட்டு நம்ம பாடுகள் இருக்கு, நம்ம பாடு என்ன கஷ்டப்படுறேன், என்ன பாடு, என் பிள்ளைகளால பாடு, அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தமா வர்ற பாடு. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் அதெல்லாம் பாடு இல்ல, கர்த்தர் நிமித்தமாய் வருகிற பாடுகள் சபித்தமானா அவர் இடத்துல என்ன செய்வோம், ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் நிமித்தம் பைபிள் தூக்கிட்டு வாரீங்க, வர்றவங்க சொல்லுங்க என்ன பைபிள தான் தூக்கிட்டு போற, உனக்கு என்ன நடந்துச்சு, பைபிள் தான் தூக்கிட்டு போற, எப்ப உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கஷ்டம் மாறிடுச்சா இல்லையான்னு சொல்லி அவமானம் பேசுறாங்களா, அந்த மாதிரி பாடுகள். நீ ஆண்டவரை தேடினா உன அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட பாடுகள் சபித்தமானால் அவர் என்ன செய்வார், அவரவர் கூட ஆளுகையும் செய்வோம். சும்மா ஏதோ பாடு நம்ம தப்பு பண்ணிட்டு பாடு செஞ்சுட்டா, ஐயோ நான் எவ்வளவு பாடு, எனக்கு பிறந்திலிருந்து பாடுதான் அப்படி நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, நான் பிறந்திலிருந்து பாடுதாங்க, என் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் கடன் பிரச்சனை கஷ்டம், வேலை எவ்வளவு கஷ்டப்படலாம் செஞ்சிருக்கிறேன், நான் பிறந்திலிருந்து கஷ்டம்தான் துன்பம்தான், அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தம் பாடுற பாடத்தான் பாடும்போது கத்து நமக்கு என்ன செய்வார், அந்த பாடுகள் படும்போது நம்ம என்ன செய்ய, அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. நம்ம என்ன கத்திருக்கா எதை செஞ்சிருக்கோம் யோசித்து பாருங்க. 1 பேர் புஸ்தகம் 4:16
1: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்,
0: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்
1: பாடுபட்டால்,
0: பாடுபட்டால்
1: வெட்கப்படாமல் இருந்து,
0: வெட்கப்படாமல் இருந்து
1: அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்,
0: அது நிமித்த தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்து நிமித்தம் பாடுபடும் போது வெட்கப்படக்கூடாது. என்ன பைபிள் தூக்கிட்டு போறியா, என்ன நீ அங்க போய் என்ன செய்ய போற, நம்மள பேசுவாங்க, பைபிள் தூக்கிட்டு போ, நமக்கு என்ன கிடைச்சிச்சு, இதுதான் கிடைச்சி, குடும்பத்துல துன்பம் தான் கஷ்டம் தான் கிடைச்சிச்சு, அப்படிலாம் குழப்புவாங்க. அதை பார்த்து நினைச்சுங்கிறது வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் பைபிளே தூக்க மாட்டேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் பைபிள் வேண்டாம், வசனம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படின்னா இருக்க வேண்டியதாக இருக்கலாம். 1000 வருஷம் அரசாட்சியில் நமக்கு ஆளுகை கிடைக்காது. கிறிஸ்து நிமித்தமாய் பாடுபட்டால் வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க இப்படி சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்லிட்டேன், இனிமேல் பைபிள் தூக்கிட்டு வரமாட்டேன், எங்கள் வீட்டு பக்கம் அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு போயிருந்தோம் இருப்போம்னா கத்திரத்தில் என்ன செய்ய முடியாது, ஆளிக செய்ய முடியாது. சொல்லத்தான் செய்வாங்க, என்ன வந்தாலும் சொல்லுவாங்க. நம்மளை பற்றி சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 4:13
1: கிறிஸ்துவின் மகிமை,
0: கிறிஸ்துவின் மகிமை
1: வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக.
0: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது என்ன செய்ய, களி கூர்ந்து
1: மகிழும்படியாகவும் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள்.
0: பாடுகளுக்கு பங்காளி ஆனதால் என்ன செய்ய, சந்தோஷப்படுங்கள். எத்தனை பேர் பாருங்க, பாடுகள் பங்காளியாக எத்தனை பேர் அவங்களுக்காக ஆண்டவருக்காக சீமனை கொடுக்குறாங்க. அவங்களாம் இந்த நாள் பார்த்தா கஷ்டமா இருக்கும். பரலோகத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பாடுகளுக்கு பங்காளி ஆனப்பிள்ளார அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நமக்கு சின்ன பாடாது, கத்திர நிமித்தம் பாடணும். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்க கேட்போம். என்ன இருக்கு,
1: அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்,
0: அவரோடு கூட
1: ஆளுகையும் செய்வோம்.
0: எதா பாடு இல்ல, நம்ம நம்ம நம்ம வீட்டுக்காக உலகத்துக்காக பாடுபட்டோம், குடும்பத்துக்காக பாடுபடுறோம், நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம், நம்ம குடும்பத்துக்கு அந்த பாடல இல்ல, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அவருக்காக பாடுபட வேண்டும், அவருக்காக அவமானப்பட வேண்டும், அவருக்காக நிந்திக்கப்பட வேண்டும். கத்திற்கான என்ன பாடுபட்டாலும் நம்ம வெக்கப்படாம இருக்கணும். பாடுகள் வரும்போது மகிழ்ந்து களி கூறணும், அதான் பெரிய பாக்கியம். 1 பேதுரு 4:14
1: கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்,
0: நீங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்
1: நிந்திக்கப்பட்டால்
0: பாக்கியவான்கள்.
1: ஏனென்றால்
0: தேவனுடைய ஆவியாகிய
1: மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார்.
0: அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்.
1: உங்களாலே மகிமைப்படுகிறார்.
0: பாத்தீங்களா, நம்ம நித்திட்டவங்களால தூஷிக்கப்பட நம்ம நிமித்தம் என்ன செய்யறாரு, மகிமைப்படுகிறார். பாடுகள் பட வேண்டும், கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அப்பதான் 1000 வருஷ அரசாட்சியில அவரோட ஆளுகை செய்வோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போற நம்மளெல்லாம் கூட்டிட்டு போவார். அதுக்கு இப்பயே தகுதி ஆகணும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம மரிச்ச பிறகு தகுதியெல்லாம் முடியாது. இப்பயே நம்ம தகுதி ஆகணும். இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம தகுதியாகணும். அல்லேலூயா. அதனால நம்ம பாடுகளை பார்த்து நினைச்சு வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த பாடுகளை நம்ம பாடுறோமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மளை அப்படின்னு சொல்லி நம்ம வெக்கப்பட்டு ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதாங்க பரிசுத்த பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு புஸ்தகம் 5:1
1: உங்களில் உள்ள மூப்பருக்கு
0: உடன் மூப்பரும்
1: கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி
0: வெளிப்படும் மகிமைக்கு
1: பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால்,
0: பாத்தீங்களா அவர் என்ன சொல்ற, இனி வெளிப்படுற மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பங்காளியுமா இருக்கிற நம்மளுக்கு பாடுபடும் போது நம்மளும் இந்த மகிமைக்கு என்ன செய்வோம், பங்காளியாய் மாறுவோம். கிறிஸ்து நிமித்தம் பாடுபடணும். ஏதோ பாடு எங்க வீட்டில் பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் காடன் கஷ்டம், என் பிள்ளைகள் ரொம்ப எனக்கு திட்டுறாங்க, என் பிள்ளைங்க அப்படி செய்யறாங்க இப்படி, அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தமா பாடுபட வேண்டும். கர்த்தர் எங்க அரசல போறாரு, பூமி எங்கும் இந்த உலகத்துல அரசால போறாரு, அப்ப நம்ம அவரோட அரசாழ்வோம். அப்படித்தானே வாசிக்க கேட்டோம், வாசி பாருங்க. சகரியன் புஸ்தகம் 14:9
1: அப்பொழுது கர்த்த பூமியின் மீதெங்கும்
0: ராஜாவா இருப்பார். ஹல்லேலூயா. பூமியின் மீதெங்கும் அவர் எப்படி இருப்பாரு, ராஜாவா இருப்பார். ஆளிகை செய்ய போறோம், அதுக்குத்தான் நம்ம தொழுகத்துல பாடுபட வேண்டும், கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். 1 பேதுரு 5:1 பேதர் சொல்ற பாருங்க, உங்களில் மூப்பருக்கு
1: உடன் மூப்பனும்
0: உடன் மூப்பனும்
1: கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
1: சாட்சியும்
0: சாட்சியும்
1: இனி வெளிப்படும் மகிமைக்கு
0: இனி வெளிப்படும் மகிமைக்கு
1: பங்காளியுமாயிருக்கிற நான்.
0: இனி வெளிப்படும் மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? பங்காளியுமா இருக்கிறாரா? நமது பங்காளியாய் மாறணும். அல்லேலூயா. அதற்காக சின்ன சின்ன பாடுகளாவது நாம் பாட வேண்டும். ராமர்களின் நிருபம் 8:18.
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள்
0: இக்காலத்து பாடுகள்
1: இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு
0: இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும்
1: மகிமைக்கு
0: மகிமைக்கு
1: ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்.
0: ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவே இல்லை. சின்ன சின்ன பாடுகள் தான் நம்பலாம். ஆனால் அந்த பாடுகளை பற்றி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் கிறிஸ்துக்காக மறிப்பேன்னு சொல்லி உண்மையா நிலைச்சிருக்கணும். அதை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிட பண்ணத்தக்க இல்லைன்றி நான் என்ன செய்யறேன் என்றேன் பரிசுத்தபவுல் சொல்றாரு. கத்துட்டா பாடுபாடட்டா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம்? விலகி போயிடுறோம். கத்துற பாடுபாடட்டா அவர் இடத்துல என்ன செய்ய முடியாது? அழுகையும் செய்ய முடியாது. 1000 வருஷத்துல நம்ம வந்து தேவனிடத்தில் அரசாட்சி செய்ய முடியாது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 5:40-41.
1: அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு
0: அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து
1: இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு
0: அவர்களை விடுதலையாக்கினார்கள்.
1: அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும்
0: வீதிகளிலேயும்
1: இடைவிடாமல்
0: உபதேசம் பண்ணி
1: இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள்.
0: பாத்தீங்களா? அடிச்சு இனிமேல் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அலசங்கத்தை விட்டு போங்க, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனால் அவர் அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது அது ஒரு பாக்கியம் என்னாங்களாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லி என்னாங்களாம். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் எனக்காக பயப்படவே இல்லை. உங்களுக்காக எனக்காக அவர் வெக்கப்படவே இல்லை. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யல? வெக்கப்படவே இல்லை. இது என்னுடைய மகா, இந்த மகா வந்து கண்பார்வை இல்லை, இவ்வளவு போய் என் பிள்ளைன்னு சொல்லணுமான்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. நம்மளை பார்த்து என்னுடைய மகன்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்னுடைய மகன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்பட்டாரா? வெக்கப்படவே இல்லை. அவரை பற்றி சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்ற, அவரோட பாடுபட்டு அவரோட ஆளிகையும் செய்வோம். ரெண்டாவது ஆண்டு இடத்துல ஆளிகை சொன்ன என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 7:18.
1: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள்
0: ராஜரீகத்தை பெற்று
1: என்றென்றைக்குமுள்ள
0: சதா காலங்களிலும்
1: ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
0: ராஜ்யத்தை என்ன செய்வாங்க?
1: சுதந்தரித்து.
0: உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நமக்கு அதுல ஒரு பங்கு கட்டாயம் வேணும். நம்ம கிறிஸ்தவங்கள இருந்துட்டு இதோட போயிடக்கூடாது. அந்த உன்னதனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற என்ன செய்யணும்? பரிசுத்தமானா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்தமானா இருக்க வேண்டும். அதே தான் கீ சொல்றாரு பாருங்க. தானியேல் 7:27.
1: வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டும். தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம சர்ச்சைக்கு வர உண்மைதான். நம்ம சுபாவம் மாற வேண்டும். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோ, வந்த பிறகு எப்படி இருக்கோம்? ஒன்னு என்ன பண்ணிருக்கோம், நம்ம சினிமா பாக்கிறது விட்டுருக்கோம். அது கூட நிறைய பேர் சீரியல்ல வீட்டுல பார்த்தாலும் பாப்பீங்க. பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு, புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறதா, நம்மளே நம்ம அலசி போக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்,
0: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
1: புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
0: புது சிருஷ்டியாய் இருக்கிறான்.
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
0: பழைய காரியங்கள் நம்ம வீட்டு என்ன செஞ்சிருந்தோம், மின்பு போல தான் குறை சொல்றோம், மின்பு போல தான் கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், முன்பு போல தான் பின்னால பேசுறோம், மின்பு போலயே தான் இருக்கிறோம், முன்பு போல தான் மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோம், பின்னால பேசுறோம், குறை சொல்றோம். அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? அருமையானவர்களே, நம்மளே நினைச்சு பாருங்க, ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். நம்ம ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம், தேவனை துதிக்கிறோம், அந்த பாயிலே நம்ம திரும்ப குறை சொல்றோம், அங்க சொல்றோம், இங்க சொல்றோம், இதை பண்ணி சொல்லிக்கிறோம், குழப்பிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை மாற வேண்டும், நம்ம எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். நாம பழைய காரியத்தில் இருந்து தான் இருக்கிறோம். வாழ்க்கை மாற வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்த புது சிருஷ்டியாய் மாறும். பழையவில என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். வாழ்க்கையில ஒளிஞ்சு போயிருக்கா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? முன்பு இருந்த வாழ்க்கை தான் வாழ்றோம். கயசின் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களாலே என்னாலே மாற முடியாது, கர்த்தரத்தை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் ஒரு புது சிருஷ்டியை நம்ம மாத்த முடியும். நல்லா நினைச்சு பாருங்க, கர்த்தருக்குள் வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், இப்ப வந்தாப்புறம் எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்னால்தான் பேசுறோம், மற்றவங்க தான் குறை சொல்றோம், அப்படி சொல்றோம், இப்படி சொல்றோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். பழைய காரியம் தான் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பழைய காரியம் ஓடிக்கிட்டே இருக்குது. புது சிருஷ்டியை மாற வேண்டும். நம்ம புது சிருஷ்டியை மாத்திரம்தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம இப்படி செய்யறோமா யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும் ஐயா. நான் இப்படியே தான் இப்ப என்ன ஒன்னே சினிமா பாக்குறது விட்டுருப்போம். அது கூட வீட்டில் விட நிறைய பேர் சீரியல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமாலாம் பார்ப்பாங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? கிறிஸ்தவனா கிறிஸ்தை போல மாற வேண்டும் அருமையானவர்களே. அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்பட்டால் வழியே பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை நாளுக்கு நாள் நாள் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர்க்கு அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவே நீ மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்பா, எனக்கு மாற்றமே இல்லையே. ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றும், என் வாழ்க்கை மாற்றும் ஆண்டவரே. 2 Corinthians 4:16
1: நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை,
0: நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை,
1: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்,
0: எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும்,
1: உள்ளான மனுஷனானது,
0: உள்ளான மனுஷனானது
1: நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்.
0: நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் புதி, நாளைக்கு கொஞ்சம் புதி, இப்படியே மாறப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஆண்டு கையில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீ மாற்றும், நான் இப்படியே இருக்கேன் அப்ப, என் சுபாவம் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும், நடை மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். தானியேல் புத்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்,
0: ராஜ்யங்களும் ராஜரீகமும்,
1: ஆளுகையும்
0: ஆளுகையும்,
1: மகத்துவமும்
0: மகத்துவமும்,
1: உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய,
0: உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்க,
0: பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம துதிக்கிறதுல மாறணும். துதிக்கிற நாளுக்கு நாள் அதிகமா துதிக்கணும். செபத்துல மாற வேண்டும். துதிக்கிறதுல மாற செவம் பண்ணுங்க. செபிக்காதவங்களாம் செவம் பண்ணுங்க. அப்படி சொன்னா தான் நம்ம செபிப்போம். நம்மளுக்கு நம்ம கற்று நம்ம செய்த நன்மை நினைச்சு நம்ம துதிக்கிறது இல்ல. செபிக்காதவங்கெல்லாம் சேவம் பண்ணுங்க, அமைதியா இருப்பாங்க. சேவம் பண்ணுங்க, செபிக்காதவங்களாம் சேவம் பண்ணுங்க. தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே. நாங்க சொல்றேன்னு சொல்லி கோவிச்சிக்காதீங்க. உங்க வாழ்க்கை பரலோகத்துக்கு வரணும். நம்ம சபையிலிருந்து ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு வரணும். மனவாட்டியே தேவை நம்மளை மாத்தணும். அதுக்கு தான் எங்களுக்கு வாஞ்ச கத்த சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகம் 20:26 எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுங்க.
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
0: நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
1: நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு,
0: நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு
1: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன்.
0: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். பாத்தீங்களா, ஆண்டு கேட்ட பரிசுத்தம் ஏதோ பரிசுத்தம் இல்ல, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்தா தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவரே ஏதோ வாரம் போறோம், அவ்வளவுதான போயிட்டு உட்கார்ந்துடுறோம். திரும்ப இந்த இடத்துக்கு போனவொடனே நம்ம என்ன செய்யறோம், பழைய காரியத்தை நம்ம ஆரம்பிச்சிடறோம். பழைய வாழ்க்கை நமக்குள்ள வந்துருது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நான் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களாம் இருந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய மொனமொன மொணங்கிறது, பழைய குழப்பம், பழைய சிந்தனை, பழைய கசப்பு, பழைய வெறுப்பு, பழைய வைராக்கியம், பழைய காரியங்கள், மற்றவங்களை பேசுறதுல, இதுலயே நமக்குள்ள மாற்றம் இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீங்க பைபிள் வாசித்தா தானே, நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு? பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, பைபிள் வாசித்து வசனத்தை வச்சு நம்மளே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவரே நான் எங்க இருக்கிறேன்? பைபிள் தான் நமக்கு முகம் பாக்குற கண்ணடி. பைபிள் வாசித்தா தான் கண்ணடி வாழ்க்கை மாற முடியும். கர்த்தாவே நான் வாழ்க்கை இது இருக்கு, என்னை விட்டு எடுத்து போடுங்க. எதா செய்யறோம்? என்ன மாதிரி ஊழிஞ்ச கண்டறியா ஊழிஞ்சா மட்டும் கர்த்தர் என்னை கூட்டிட்டு போற மாட்டாரு. நம்ம எல்லாமே நம்ம கருதிடும். ஆண்டவர் சொல்ற பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? உள்ள தலைச்சி பாருங்க, பழைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பின்னால பேசுறோம், மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோம், அவங்கள பாருங்க நான் பரவாயில்லன்னு சொல்றோம், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறேனே, நான் எப்படியா மாற வேண்டும் சொல்லி நினைப்போம், கேட்போம், எப்படி இருக்கும் ஆண்டு விரும்புற பாருங்க. ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:14-16.
1: நீங்கள்
0: முன்னே
1: உங்கள் அறியாமையினாலே
0: கொண்டிருந்த
1: இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது.
0: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
1: நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
0: உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள்.
1: நான் பரிசுத்தர்,
0: நான் பரிசுத்தர்,
1: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர்கள், நீங்கள் பரிசுத்தர், நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியும். ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அரசாழ்வோம். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே. உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போக போகுது. இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்லை. உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. நீங்க கோடி பணமே சேர்த்து வச்சாலும் உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. கத்திரிட்ட நான் பரிசுத்தர்கள், நீங்கள் பரிசு, நடக்கல எல்லாவற்றையும் பரிசுத்தம் இருங்க. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும், உலகத்தாழ முடியும். உலகத்தாழனை போல பரிசுத்தம் இருந்தாத்தான் அவர் ராஜ்யத்துல உலகத்தாழ முடியும். கத்து வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. எப்ப பரிசுத்தமாக்க போறோம்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாளுக்குல நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் பரிசுத்தம், நாளைக்கு கொஞ்சம் பரிசுத்தம். அந்த வாசல் அருமையா சொல்லு பாருங்க. நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிக்கலாம், 2 Corinthians 4:16 என்ன அருமையா சொல்லுது பாருங்க. பரிசுத்த பவுல் எழுதுறார் பாருங்க, ஆனபடினால
1: நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. எங்கள் புறம்பான மனுஷனானது
0: அழிந்தும்
1: உள்ளாந்த மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: எப்படி இருக்கணுமா? நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புதிதாக்கப்படணும். நம்ம இதே இப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு கத்திரிக்கு எப்படி சம்பந்தம் முடியும்? அவர் தீமை பார்க்க மாட்டாத சித்தக்கண்ணன். அப்புறம் பாவத்தை நம்ம செபத்தை கேட்பாரா? யோசிச்சு பாருங்க, நான் எப்படி வேணாலும் செபிச்ச கேட்டுருவாரு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம சுபாவம் மாற வேண்டும். நீங்க என்னதான் உலகத்தை சேர்த்து வச்சாலும் உலகத்துக்கு 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. ஆண்டவர் வழி சொல்லியிருந்தா போயிருக்கலாம். நீங்க 10 லட்சம் கொண்டு இருந்தீங்கன்னா உலகத்தை ஆள முடியும். நீங்க வந்து இந்த 1000 ஆசை அடிச்சு இருக்க முடியும் சொன்னா வேணா நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சு போயிடலாம். அப்படி அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படும். அப்ப நம்ம பரிசுத்தம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:15
1: கர்த்தராகிய தேவனை,
0: கர்த்தராகிய தேவனை
1: உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
0: உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டே தேடிட்டு துதிச்சிட்டு செவிச்சிட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமே அற்றவரான யாருமே பரிசுத்தவன்கள் அல்ல. இப்ப நம்ம காண்ற கையில பைபிள் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜ்யத்தை பத்தி தான் பேச நம்ம காண்டு திட்டமா சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் சரி கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் நினைங்க, செவ மண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். நான் இப்படி கோபப்படுறேன், இப்படியேதான் பழைய சுவா எனக்குள்ள இருக்கு. என்ன நம்ம விட்டு இருக்கோம் யோசித்து பாருங்க. கடவுள் அறியாதுக்கு முன்னால எப்படி, கிறிஸ்து அறியாதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், கிறிஸ்து அறிஞ்ச பிறகு என்னென்ன வாழ்க்கையின வாழ்க்கையில மாற்றம் இருக்குது யோசித்து பாருங்க. ஒரு வேலைக்கு நான் அதிகமா சேமன்றே நினைக்கலாம். கத்தர் சொன்னார் மிகுதியா சேமனால் நான் என்ன செய்ய மாட்டேன் கேளைன்னு சொல்லியிருக்கிறாரு. மிகுதியா என்ன சேமன் கேட்க மாட்டாரு. பரிசுத்தவங்க செவத்தைதான் கத்தர் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களாலும் பரிசுத்தமாக வேண்டும். கத்திட்டு கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஆண்டவரே நடக்கல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா? அதுக்கு தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்காக தான் பாடுகள் பாடு சகிச்சார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12.
1: அந்தபடியே இயேசுவும்
0: தம்முடைய
1: சொந்த ரத்தத்தினாலே
0: ஜனத்தை
1: பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கைகளானே கால்களானே விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காய் உங்களுக்காய் நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவணும் அப்பா. நம்மளை பரிசுத்தமாக தான் பாடுபட்டார் அருமையானவர்களே. நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் அல்லவா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஐயா, என்னோட அக்கிரமத்தை மன்னியும், நாம் ராஜ்யத்துக்கு வரணும் அப்பா, என் பரிசுத்தமான சனமாய் என்னை மாற்றும். நம்முடைய 1000 வருஷம் ஆட்சியாட்சியில் ஆளுகை செய்யணும், உம்மோட ஆளுகை செய்யணும். நான் உம்மோட இருக்கணும். எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, ரத்தத்தால கழுவுங்க. நம்ம அலசி பார்க்கறதே கிடையாது. நம்ம ஒத்துக்கொள்வோம், ஆண்டவரே என்னால முடியலப்பா, எனக்கு பரிசுத்தமான எனக்கு உதவிச்சிங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், நான் உம்மோட ஆளுகை செய்யணும். ஆண்டவரே இந்த பூமியை ஆள வேண்டும். ஆண்டவரே இந்த 1000 வருஷம் நானும் கூட இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். கேட்கணும், கேட்ட ஆண்டவர் கட்டாயம் தருவார். நம்மளை மீட்கிறது தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, நகரத்துக்கு புறமே பாடுபட்டு அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவுப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவுப்படணும். ஏசுக்கு திறத்தை கழுவும் ஐயா. நம்ம உள்ளத்தை அலசி அலசி பார்க்கணும். நம்ம துணியில ஒரு அழுக்கொட்டிச்சுனா எப்படி பாக்குறோம்? அதை பார்க்கல நம்ம ஆத்மா கோடி மடங்கு வெளியேறப்பட்டது. ஆத்மா பார்க்கணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா, உண்மை போல என்னை மாற்றும். ஆண்டவரே உண்மை போல மாற்றும், என்னை மாற்றுங்கப்பா, நீங்க மாற்ற முடியும். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்த சொன்னாரா இல்லையா? லேபியராமத்தில் வாசித்து பாருங்க. லேபியராம் புஸ்தகம் 22:32. கத்துட்டு ஒப்பு கொடுத்தா உங்களை மாத்துவார், ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா விட்டுருவார். அவ்வளவுதான்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீ பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமான சனமாய் மாற்றும், நம்மோட ஆளிகை செய்யணும். ஆண்டவர் இந்த உலகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மோட ஆளிகை செய்யணும், கர்த்தர் ரத்தத்தினால கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க, 119:9.
1: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்?
0: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்?
1: முது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்.
0: கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை என்ன செய்யணும்? காத்துக் கொள்ளணும். வசனத்தை யோசிக்காம கேட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு அப்படி எங்கேயோ யோசிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் வசனம் உள்ளத்துல ஒண்ணுமே செய்ய. வசனத்தோட தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு.
0: பாருங்க, நான் உமக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உன் வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இதயத்துல வயிற்று வைக்கணும். கத்திருக்கூடாது, நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும், இருந்து வாசனத்தை நம்ம இதயத்துல வயிற்று வைக்க வேண்டும். அப்பதான் பரலூர் வச்சுட்டு போக முடியும், அப்பதான் அவரோட ஆள முடியும். முத என்ன ரெண்டு திமுத்தி ரெண்டாவது அதிகாரம் 12 வசனம்,
1: அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்,
0: பாடுகள் என்ன செய்ய பாடுபடுறது மட்டும், பாடுகள் என்ன செய்யணுமா சகிக்கணும், பாடுபடுறது இல்ல, பாடுகளை சகிக்கணும். அவர் முறுமுறுக்காம அதுதான் நல்லா சொல்றாரு, பாடுகள் சகித்தோமானால்
1: அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
0: பாடுகள் பாடுபட்டா மட்டும் இல்ல, பாடுகள் என்ன செய்யணும் சகிக்கணும், முறுமுறுக்க கூட, பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம் ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. ரெண்டாவதாக தானியல வாசிக்கிறோம், 7:27 என்ன சொல்ற, உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும், எப்படி வாழணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தர், ஏதோ பரிசுத்தர் இல்லை, எனக்கேற்ற பரிசுத்தவன்கள் இருக்குன்னு சொன்னார், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவன்கள் இருக்கணும். மூன்றாவதாக தேவன் ஆளுகை செய்யும் போது நம்ம ஆளுகை செய்ய முடியும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20:4
1: அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல்
0: உட்கார்ந்தார்கள்,
1: நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறைசீதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும்
0: மிருகத்தையாவது
1: அதன் சொரூபத்தையாவது
0: வணங்காமலும்
1: தங்கள் நெற்றியிலும்
0: தங்கள் கையிலும்
1: அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன்
0: அவர்கள்
1: உயிர்த்து
0: கிறிஸ்துவுடனே கூட
1: 1000 வருஷம் அரசாண்டார்கள்.
0: அவங்க கையிலாவது நெத்திலாவது மிருகத்தின் முத்திரை தரிக்காதவங்க அரிச்சவங்க கர்த்தரோட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்ப நம்ம முத்திரை தரிச்சிட கூடாது, மிருகத்தின் முத்திரையோ கையிலையோ நெத்திலையோ தரிக்காம இருக்கணும். நாளைக்கு சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுவான், முத்திரை குத்தலைன்னா உங்களுக்கு என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, விற்கவும் முடியாது, வாங்க முடியாது, பொருளுக்குள்ள விற்கவும் முடியாது, நீங்க இந்த ஏதாவது தேவைன்னு சொன்னா அங்க வாங்கவும் முடியாது. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அன்று கொடுத்த நாட்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும். சரி, முத்திரை குத்தனை என்ன கிடைக்கும் பாருங்க, வெளிப்படுத்தும் சீசம் 14:11
1: அவர்களுடைய வாதையின் புகை,
0: அது அவர்களுடைய வாதையின் புகை
1: சதா காலங்களிலும் எழும்பும்.
0: பாத்தீங்களா, அவைகளுடைய வாதையின் புகை என்ன செய்யுமா, சதா காலங்களில் எழும்பும்.
1: மிருகத்தையும்
0: அதன் சொரூபத்தையும்
1: வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை
0: தரித்துக் கொள்கிற எவனுக்கும்
1: இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
0: பாத்தீங்களா, மிருகத்தின் முத்திரை தரிச்சு கொண்டு என்ன இராது, இரவும் பகலும் இளைப்பாறலே இருக்காது. பரவாயில்லங்க, நம்ம எவ்வளவு ஒரு வாழ்க்கை வளர்ந்துருப்போம்னா, இப்ப நம்ம மித்திரை தறி கேட்டா என்ன செய்ய மாட்டோம், விற்க முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒண்ணும் முடியாது, சரி தரிச்சிக்கலான்னு தரிச்சா என்ன, சரி இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காது. பைபிள் கிடைக்காது அப்பெல்லாம், அந்த கிறிஸ்து காலத்துல பைபிள் கிடைக்காது, வாசிக்க முடியாது, பயங்கரமான கஷ்டங்கள் காலம், பைபிள் வாங்க முடியாது, பைபிள் கிடைக்காது, அபிஷேகத்தில் நிறைஞ்சு செபிக்க நமக்கு இடம் கிடைக்காது, எங்க போய் செய்ப்புன்னு செபிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில என்ன எண்ணங்கள் இருக்கு, எண்ணங்களையும் சிந்தனைகள் கூட கத்திர என்ன செய்யறோம், ஒரு நாள் நம்மதான மனசுல என்றோம், யாருக்கு தெரியும் நினைக்க கூடாது. நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகள் கூட கத்திர ஒரு நாளைக்கு என்ன செய்வார், ஞாயிற்றுக்கு நாளுக்கு ஒரு நாள் இருக்குது இல்லையா, அதனால இப்பயே நம்ம பரிசுத்தமாக வேண்டும். முத்திரை தரிச்சு கொண்டா என்ன கிடைக்காது, நமக்கு என்ன இருக்காதான், இரவும் பகலும் இளைப்பாறு இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-17 பாருங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க.
1: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும்,
0: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள்,
1: தரித்திரர்,
0: தரித்திரர்,
1: சுயாதீனர்,
0: சுயாதீனர்,
1: அடிமைகள்,
0: அடிமைகள்
1: இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது
0: வலது கையிலாவது
1: நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது
0: அது நாமத்தையாவது
1: அது நாமத்தின் இலக்கத்தையாவது
0: தரித்துக்
1: கொள்கிறவன்
0: தவிர
1: வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
0: கொல்லவும் வாங்க முடியாது விற்க முடியாதபடி செய்தது.
1: இதுல ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது அதனுடைய இலக்கம் 666.
0: அதன் விளக்கம் எப்படி இருக்குமா? 666. அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். நமக்கு யாருக்கும் தெரியும், புத்தி உள்ளவன் என்ன செய்யும், கணக்கு பாக்கு கடவுது. அதனால என்ன செய்யணும், புத்தியில் இருந்தாலும் நம்ம கடை பார்க்க முடியும். அதனால முத்திரை போய் நம்ம குத்தாத படிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எப்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் குத்துவாங்களா பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 13:8.
1: உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டு புஸ்தகத்துல பேர் எழுதப்படாம இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அதை வணங்குவாங்க. அப்ப அதை வணங்கக்கூடாது என்ன செய்யணும், இப்பயே நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவர என் பேர் என்ன செய்யுங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்க, ஆண்டவரே என் பேரை சீஃப் மினிஸ்டர் எழுதுங்க. ஆண்டவரே யார் பேர் ஆண்டவர் சீஃப் மினிஸ்டர் எழுதுவா? வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்
0: அருவருப்பையும்
1: பொய்யையும்
0: நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: தீட்டுள்ளது அருவருப்பு பொய்ய சொல்றவங்க அங்க என்ன செய்யறது, அங்க என்ன செய்ய முடியாது,
1: பிரவேசிக்கவில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: தீட்டான காரியங்கள் பொய் நம்மளை நினைச்செல்லாம் பொய் பேசிட்டு இருந்தா தேவனுடைய புஸ்தகத்துல பேர எழுத முடியாது. நம்ம இப்பயே அதை சரிபடிக்கணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டு தருணத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த தருணத்துல வாழ்க்கைய சீர்படுத்தணும். அல்லேலூயா. அவரோட என்ன செய்ய முடியும், ஆளிகை செய்ய முடியும். மொதல் யார் ஆளிகை செய்வார், பாடுகளை சகித்தோமானா அவரோட ஆளிகையும் செய்வோம். ரெண்டாவது பரிசுத்தவன் சனங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளிகை கொடுக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தம் ஆழ்ந்தா அவர் இந்த உலகத்தை நம்ம ஆளிகை செய்வோம். அல்லேலூயா. இந்த உலக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் வைப்பது, கிறிஸ்துவுக்கு சொந்தம் வைப்பது. அப்ப நம்மளும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளும் அதை என்ன செய்வோம், ஆளிகை செய்வோம். மூன்றாவது ஆளுக்கு ஆளிகை கொடுக்கிறாரு, மிருகத்தையும் சொருவத்தையும் வணங்காத யாவருக்கு என்ன செய்ய, அந்த அந்த ராஜ்யத்தின் ஆளிகை நமக்கு கொடுக்கிறார். சாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் யார் ஆளிகை செய்வாங்களா பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 22:4-5.
1: அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும்.
0: யார் நம்ம நெற்றியில் இருக்கும், கர்த்தருடைய நாமம் நம்முடைய ஊழியஞ்சரம் நெத்தியில
1: இருக்கும்.
0: ஹல்லேலூயா. எவ்வளவு தெரியும் பாக்கி பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமம் யார் நெத்தியில இருக்கும், அவருடைய ஊழிகார் நெத்தியில இருக்கும்.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர் சதா காலங்கள் என்ன செய்வாங்க, அரசர் ஊழியருக்கு பெரிய பாக்கியம். அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்ய வேண்டும். அதங்க சொல்றாரு ஊழியத்தின எப்படி செய்யணும்னு சொல்லி கொலாசியர் 4:17. ஏதா தானாதுன்னு சொல்லி போக முடியாது.
1: அர்ப்பிக்கை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி
1: கவனமா இருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தர் ஊழியத்தை நம்ம கையில பெற்றிருக்கோம், அதை நிறைவேற்றின எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏதோ ஏனதோன்னு ஒளிஞ்சிருதல்ல, முடிஞ்சா போற முடியல இல்ல, நாளை போய்க்கலாம், நாளைக்கு இல்ல, நாளைக்கு நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம நினைச்சிடும், அவர் அவரோட ஆளிகை செய்ய முடியும், சதாக்காலம் ஆளிகை செய்ய முடியும். உலகத்தை நம்ம ஒரு நாள் ஆள போறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு ஆள் நம்ம கர்த்தரோட ஆளிகை செய்யணும்னு சொன்னா முதலாவது பாடுகளை சகிக்கணும். பாடு வந்து எனக்கே அந்த பாடு

0: எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அந்த கஷ்டம் இல்ல, கத்திற்காக பாடுகளை சகிக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமா வாழ வேண்டும். மூன்றாவதாக மிருகத்தின் முத்திரைய தரித்துக் கொள்ளக்கூடாது, வணங்கக்கூடாது, மிருகத்தை வணங்க கூடாது, அவனை தரித்துக் கொள்ளவும் கூடாது. கத்திரத்தை பெற்ற ஊழியத்துல என்ன செய்யணும், செய்யறதுக்கு எப்படி இருக்கணும், சாக்கிரதையா இருக்கணும். எப்படி செய்யணும், இங்க சொல்றாரு கொலோசியர் 3:24 எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி.
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அதை மனிதருக்கென்று செய்யாமல், பேருக்காக புகழ்க்காக நம்ம பார்த்து இவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டாங்க மற்றவங்க புகழாத விடிக்கு, மனுஷனுக்கென்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஊழியர் முக்கியம் அல்ல, மனிதருக்கு அல்ல, கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கர்த்தர் ஊழியத்தை செய்யற நாம் கவனமாய் செய்ய வேண்டும். என்ன சின்ன ஊழியமா பெரிய கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம இதைத்தான் செய்யணும். இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய ஊழியரை போல நம்ம வந்து டேஜில் பிரசங்கம் பண்ண முடியாது. கொடுத்திருக்க ஊழியத்தை, நம்மள கரியில கொடுத்த ஊழியத்தை மனப்பூர்வமா செய்ய வேண்டும், கவனமா செய்ய வேண்டும். அதான் ஆண்டு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும்
1: இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: ஊழியம் செய்யறவங்க ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்கோம், நம்ம அங்கே இருப்போம், பிதாவை நம்மள கனம் பண்ணுவார். அதுக்குத்தான் நம்ம ஊழியம் செய்யறோம். என்ன நம்ம பெரிய பெரிய ஊழியம் நம்ம கையில கத்திரியாதான் கொடுத்துருக்கோம், அதை கரெக்டா செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யாம இருப்போம்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும், அதை ஏனாவதான் நம்ம செய்வோம்னா எப்படி கர்த்தர் நம்மளுக்கு அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவரோட எப்படி நம்ம ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் கையில கொடுத்த ஊழியத்தை உண்மையாக செய்ய வேண்டும். பாடுகளை சகித்தோமானால், பாடுகள் வரும்போது ஆண்டவர் மொறுமுறுக்கம் அல்ல, சகிக்க வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், மிருகத்தை வணங்கக்கூடாது, முத்தியில நெத்திலையாவது கையிலாவது முத்திரை தரிக்க கூடாது. அப்பதான் அவரோட ஆளுகை செய்ய முடியும். நான்காவது ஊழியம் செய்ய வேண்டும். இப்பதான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டு சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 4:35
1: அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும்,
0: அறுப்பு காலம் வருது இன்னும்
1: 4 செல்லும்,
0: 4 செல்லும்
1: என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா,
0: நீங்க சொல்லுறது இல்லையா,
1: இதோ வயல் நிலங்கள்,
0: இதோ வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலம் என்ன ஆச்சு, அறுப்புக்கு
1: விளைந்திருக்கிறது என்று.
0: பாருங்க எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எங்க பார்த்தாலும் இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டிய காலம் இதுதான்.
1: இதோ
0: இதோ
1: வயல் நிலங்கள்,
0: வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
1: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்,
0: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்
1: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை பத்தி சொல்லணும். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரும் வேதனையில இருக்காங்க, இயேசு பத்தி எதை ஒன்று சொல்லக்கூடாது. இயேசுக்கு உங்களை ஆசீர்விப்பார், இயேசுக்கு கண்ணீர் துடைப்பார். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு மதமாற்ற வரல, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு பத்தி மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும், யாரும் நரத்து போகக்கூடாது. அதுக்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். இயேசுகத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டும், அவரை பத்தி நம்ம சொல்லணும். நம்ம தேவனை கேட்டு எங்க மதம் மாற்றுங்க, அந்த மதம் இந்த மதம் சொல்லவே இல்லை. நம்ம கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்ய வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணும் கருத்துமா ஒழுங்கும் கிருமா செய்ய வேண்டும். இந்த நாளில் நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவர் தான் சொன்னார் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கும் எனக்கும் ஐயோ. 1 Corinthians 9:16-17
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை,
0: எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது,
0: விழுந்த கடமையா இருக்கிறது.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ,
0: சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு
1: ஐயோ.
0: ஐயோ,
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு,
0: உற்சாகமா அப்படி செய்த எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்,
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது,
0: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்பிப்படு. ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் இருக்குது. அதனால கத்திரி ஊழியத்தை நம்ம உண்மையா செய்வோம்.

0: சுத்தமா செய்வோம். கத்தர் வரப்போறாரு, அவர் இடத்துல ஆளுகை செய்யணும், என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், கத்தரோட பாடுகளை சகிக்க வேண்டும், இரண்டாவதாக பசுத்தவன்களா இருக்க வேண்டும், மூன்றாவதாக முத்திரையை தரிக்க கூடாது, மிருகத்தை வணங்க கூடாது, அப்பதான் ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும், நான்காவதாக ஊழியத்தை செய்ய வேண்டும், அப்பதான் தேவனிடத்துல நம்ம என்ன செய்ய சதாக்காலம் அவரோட ஆளுகை செய்வோம். கத்தர் வரப்போற, கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தரத்தில் ஒப்பு வைத்து சவம் பண்ணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, நம்ம எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார், நிறைய சனங்களுக்குள்ள குறை சொல்ற புத்தி, அங்க பேசுறது, இங்க பேசுறது, அப்படி பேசுறதெல்லாம் இருக்கு, நீ எத்தனை நாள் ஒழிச்சு வைக்க போற, சொல்லாம இருந்தா எத்தனை நாள் அவங்க மனம் திரும்ப போறாங்க, கட்டாயம் சொல்லுனாரு, நாங்கள சொன்ன எல்லாம் கோவிச்சுக்கோங்க, இல்ல சொல்லு, அங்க பேசுறது, இங்க பேசுறது, கூடி பேசுறது, மற்றவங்களை குழப்புறது, இந்த காரியங்களாம் நமக்குள்ள இருந்தா எப்படி போக முடியும்னு சொல்லுன்னு சொன்னார். அதான் சொன்னேன், யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நீ மன்னி மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும், என் குணங்கள் மாற வேண்டும், நான் எல்லாம் தானே இருக்கேன், இப்படியே இருக்கேன், என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நாளுக்கு நாள் என்ன செய்யணும், நம்ம புதிதாகப்படணும், இன்னைக்கு புதியதாக, நாளைக்கு அதோட புதிதாகப்படணும். கர்த்தர் சொன்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேன், நீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்கறதும் கொடுக்காது உங்க கையில இருக்கு.
1: எப்படி இந்த உலகத்தில் இயேசு இரட்சகராக பிறந்தாரோ, அவருடைய இன் உயிரை நமக்காக அளித்தாரோ, அதே போல இன்னும் சில காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. மத்திய வானத்திலே ஆண்டவராய் கர்த்தர் வந்து ஒரு கூட்டத்தை, அவர் தமக்கென்று ஆயத்தமாயிருக்கிற ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இயேசுவின் வருகை வந்த பிறகு இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுமை செய்ய போகிறான். அவனுடைய ஆளுகை 7 வருடம் முடிகின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகிற்கு வரப்போகிறார். இந்த உலகில் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாமல், அவன் நாமத்தை தரித்துக் கொள்ளாமல், அவனை வணங்காமல் யார் யாரெல்லாம் பரிசுத்த கூட்டம் காத்திருக்கிறதோ அந்த கூட்டத்தை ஆண்டவராய் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கும். அந்தி கிறிஸ்துவையும் அவனது முத்திரையும் தரித்துக் கொண்டவர்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது. சாத்தான் 1000 வருடம் கட்டி வைக்கப்படுவான். இயேசு அந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இந்த செய்தி தான் நம்ம கேட்டோம். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே நாமும் அந்த ஆட்சியிலே ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி 4 காரியங்களை ஆவியன் நம்மோடு கூட பேசினார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானார், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகின்ற பாடுகளை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பங்காளிகள் ஆனதால், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். எனவே ஒருவேளை இயேசு நிமித்தமா பாடுபட்டு கொண்டிருக்கீங்களா, கலங்காதீங்க. ஆண்டவரே என்ன பாடு வந்தாலும் ஒருபோது நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் உள்ளான மனிதனை புதிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. இரண்டாவதாக, பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மேல் ஆளுகை ஆண்டவர் தருவார். உன்னதமான தேவன் இந்த உலகத்தின் கீழ் இருக்க சகல ராஜ்யத்தின் ஆளுகையையும் பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கேட்டோம். கேட்போமா, கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் மாற்றும், நீ சொல்கின்ற சொல்லி இருக்கின்ற பாவ சுபாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடும், என் மனித உள்ளான மனிதனை புதிதாக மாற்றும், எனக்குள் இருக்கிற அனைத்து பாவ ரோகங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ராஜா என்று சொல்லி கேட்போமா. மூன்றாவதாக, அந்தி கிறிஸ்தன் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களும் அவனை வணங்காதவர்களும் ஆகியிருக்கிற கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். யார் அவனை வணங்காமல் இருப்பார்கள்? ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அவனை வணங்க மாட்டார்கள். கர்த்தர் சமுத்திரம் கேட்போம், ஆண்டு அப்படியானால் என்னுடைய பெயரை உன் ஜீவபுஸ்தத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும். இனி ஒரு காலம் வரப்போகிறது, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. நான் ஒருபோதும் அவனுடைய முத்திரை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அவனை வணங்க கூடாது. இப்பொழுது என் பெயரை ஜீவ புஸ்தத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நான்காவதை கர்த்தர் சொன்னார், அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ, ஆமென், அவர்கள் இயேசுவோடு கூட உலகத்தை ஆளுக செய்ய போகிறார்கள். சதா காலம் ஆயிரம் வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே அவர் சொன்னார், கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, எங்கும் மகிழ்ச்சி, எதிலும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, என் உலகம் எங்கிலும் சமாதானம் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு நேராய் நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா?

கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். சற்று கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல இயேசு ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? 5 வருடம் ஒருவர் அரசாட்சி செய்யும் பொழுதே எத்தனையோ மகிழ்ச்சி அடைய, இயேசு 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாரு. ஹலேலூயா. எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம், ஹலேலூயா. எல்லாம் செழிப்பு, எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம், எங்க பார்த்தாலும் தேவ தூதர்கள், எங்க பார்த்தாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பார். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த ஆட்சி. ஹலேலூயா. இப்ப கேட்கலாம், ஆண்டவரே அந்த ஆட்சியில் என்னையும் ஏற்றுங்க. யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போறீங்க? நானும் வரணும் ஆண்டவரே. பாடுகளை பொறுமையோடு கிறிஸ்துவுக்காய் நான் சகிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்ப மிருகத்தின் முத்திரையை, அந்த கிறிஸ்தின் முத்திரையை நான் தரித்து கொள்ள கூடாது ஆண்டவரே. என்னை மாற்றும், என்னை மாற்றும், மாற்றும். உமக்குண்டு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்தரே, நன்றியோடு குடும்பை துதிக்கின்றோம் அப்பா. இந்த வேலையில யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து அப்பா இந்த மகிமையான ராஜ்யத்திலே, இந்த உலகத்தினின் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறீரே, அந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே உமது பிள்ளைகளை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் இந்த கூடுதல் ரகசிய வருகைகளுக்கு என்று வைத்திருக்கிறீர்களோ அவரை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. 1000 வருஷ அரசாட்சிக்கு என்று யார் யாரெல்லாம் இதற்கு இதில் ஆயத்தப்படுத்த சித்தம் ஆயிருக்கிறீரோ அவரை வேறு பிடித்து எடுப்பீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்மோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய, 1000 வருடம் ஆளுகை செய்ய ஆண்டவர் உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை செய்யிக்க, ஆண்டவரே உம்மோடு கூட பரிசுத்தமாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே சூத்திரம். அப்பா அந்தி கிருஷ்ணன் முத்திரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த முத்திரை தரித்து கொள்ளாதபடிக்கு, அவன் வணங்காதபடிக்கு எங்களை காத்து கொள்ளவும் ஆண்டவரே சூத்திரம். இந்த உலகத்தில் உமக்குன்ற இப்பொழுதே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் முழு மனதோடு ஊழியம் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யார் எல்லாம் இந்த சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி. கடைசியாக இந்த காரியங்களுக்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையோடு கொடுக்கும்.

0: சொன்னே பொழுதீடு வல்லமை.
1: ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் தொடுங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அபிஷேக ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமை ஆண்டவரே. அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்கப்ப கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நாலு விதமாக நாங்கள் ஊழியம் செஞ்சு எப்படியாவது கர்த்தாவை ஊழியம் செய்யவும் அப்ப பாடுகளை சகிக்கவும் பரிசுத்தம் வாழவும் முத்திரை தரிக்காது இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் வேதனைப்பட்டு சுவாமி உங்களுக்கு ஆளுகை செய்ய வேண்டுமே, அதுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும், சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்கப்பா, உன்னதாவை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்கப்பா, தகப்பறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலையில் அப்பாமை ஸ்தோத்திர ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் போராடி செபிக்கிறவங்களாய் மாற்றும் ஆண்டவரே, கண்ணீரோடு செபிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, பலி இருந்தாலும் குணமாக்க, மந்திரம் செய்வினைகள் பெலிசினியங்களை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க. அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

Please.

அவங்க உங்களை என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க?

0: சீக்கிரம் சீக்கிரம் போங்க.
1: இயேசுவே,
0: சீக்கிரமா போங்க, வேகமா நடங்க.
2: இயேசுவே,
0: வேகமா போங்க, நேரம் இல்ல, சீக்கிரம் போங்க. என்ன இது, என்ன நடக்குது?
1: இயேசுவே,
3: தோமா,
1: இயேசுவே, உங்களை என்ன பண்ணாங்க?
3: ஒரு வழியா வந்துட்டியா?
1: ஆண்டவரே, மன்னிச்சிருங்க.
0: மத்தவங்க எல்லாம்
1: எனக்கு தெரியாது. இயேசுவே, இயேசுவே, உங்களை இந்த நிலைமைக்கு நாங்க ஆளாகிட்டவே.
0: வேகமா போங்கன்னு
1: சொன்ன,
0: சீக்கிரம்.
1: அவரை தொடாத.
0: வேண்டாம், நிறுத்து.
1: பெரிய பாவம் பண்றீங்க.
4: நீங்க நிக்காத போங்க.
1: எங்க போறோம்?
5: இந்த பக்கம் போறோம். எங்க குடும்ப கல்லறை இங்கதான் இருக்கு. நமக்கு நேரம் இல்ல, ஓய்வு நாள் ஆரம்பமாக போகுது.
0: சீக்கிரமா அவனை உள்ள கொண்டு போங்க.
6: யூதர்களே, நான் சொல்றத கேளுங்க. ரோமானியர்கள் உங்க எஜமானனை சாகடிச்சிட்டாங்க.
0: அவங்க கிட்ட வரவிடாதீங்க.
6: அவங்க அவரை சாகடிச்சிட்டாங்க.
7: இங்க இருந்து போயிடுங்க.
6: ஒரு உண்மையான மனிதனை சாகடிச்சிட்டாங்க.
0: அவங்க
6: இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே
0: ஆகணும். கைது பண்ண
6: சொல்லியே ஆகணும்.
7: எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க.
6: வரை அவர்களை சும்மா விடக்கூடாது.
7: அவங்களை பிடிங்க, வராதீங்க,
6: போயிடலாம்.
5: நேரம் ஆயிடுச்சு. நாம இந்த கல்லற கதவை சாத்திட்டு கிளம்பணும், சீக்கிரம்.
1: இல்ல, இவரை இந்த நிலைமையில விட்டு போக முடியாது. இவரை காப்பாத்ததான் முடியல. அடக்கமாவது ஒழுங்கா பண்ணுவோம்.
5: புரியுது, ஆனா வேற வழி இல்ல. வா, போகலாம், சீக்கிரம்.
0: நாம இப்ப கிளம்பின தோமா,
5: வா வா, போகலாம்.
0: சீக்கிரம் கல்லறையை மூடுங்க. பிலோத்தோட ஆளுங்க வராங்க, சீக்கிரம் போங்க.
5: பெண்களை கூட்டிட்டு போங்க. நாம உடனே கிளம்பி ஆகணும். வா.
1: நீங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. எங்க எஜமானரை விட்டுட்டு என்னால வர முடியாது.
5: நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. இங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல.
0: சீக்கிரம் இங்க இருந்து போங்க.
5: அவங்க அம்மாவை பாரு, அங்க இருக்கிறவங்களை பாரு. அவங்களுக்கு உதவி தேவை. நீ அவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ.
0: சின்ன, எதுக்காக இங்க நிக்கிறீங்க? பைத்தியமா உங்களுக்கு? என் மனசு மாறத்துக்குள்ள அவனை இருந்து கூட்டிட்டு போ,
5: சீக்கிரம்.
1: உங்களை எப்படி விட்டுட்டு போறனே?
5: ரொம்ப நன்றி.
4: முட்டாள், ஒரு ரோமானிய வீரன் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு?
0: எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க நல்லாதான் போயிட்டு இருக்கேன்.
4: எங்க அந்த பைத்தியக்காரன் பராபாஸ்?
5: தப்பு செய்யாதவரை சிலுவையில அரைஞ்சிட்டீங்க.
4: பிலாத்தோட தீர்ப்பு அது. நீ எங்க கூட வா. அந்த சவத்தை பின்பற்றினவங்க எங்க?
0: அவங்க கூட்டத்தோட எப்பவோ போயிட்டாங்க.
4: அவங்கள தப்பிக்க விட்டுட்டியா? இந்த புரட்சிக்கு காரணமானவங்க எல்லாரையும் கைது பண்ணிடு. அவங்கள போய் தேடுங்க. ராத்திரி இங்கேயே காவலுக்கு இருங்க. சில பைத்தியக்காரர்கள் திரும்பி வந்தாலும் வரலாம்.
0: அப்படியே செய்யறேன்.
4: என் கூட வரணும்னு சொன்னேன்.

0: நாம எங்க போறது? இந்த நகரம் நமக்கு பழக்கம்
1: இல்லாது. ஏதாவது இடத்தை கண்டுபிடிப்போம்.
2: எஜமான் கடைசியா இரவு விருந்துக்கு போன அந்த வீட்டுக்கு போவோம்.
1: அது அங்க இருக்கு, வாங்க போலாம்.
3: இங்க வா, உடன் படிக்கனா உனக்கு என்னன்னு
1: சொல்லித்தர.
2: இந்த பக்கம்

0: நீங்க வந்துட்டீங்களா தோமா?
1: அவங்கள உட்காரவை.
2: யோவான்,
1: யாக்கோபு,
0: வாங்க. மெதுவா,
1: நல்லா நீங்க உயிரோட இருக்கீங்க.
3: எங்க இருந்தீங்க? நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க?
0: நாங்கெல்லாம் இங்கதான் இருந்தோம்.
2: உனக்கு அடிபட்டுருச்சா தோமா?
3: இல்ல, இது என்னோட ரத்தம் இல்ல, இது இயேசுவின் ரத்தம். ரோமானிய மிருகங்கள் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க?
4: தோமா, உங்களை மாதிரி தான் நாங்களும் வேதனையில் இருக்கோம்.
3: அவரை நம்மள நண்பர்கள்னு சொன்னாரு. அவரு கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இந்த அப்பத்தை தான் அவர் நமக்கு கொடுத்தாரு. நாம தான் துரோகிகள். அவருக்காக நாம என்ன செஞ்சோம்?
1: ஓடி போயிட்டோம். போய் சொல்லிருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே மூன்று முறை அவரை மறுதளிச்சிட்டோம். நான் பயந்துட்டேன்.
0: சமாதானம் சகோதர.
1: சமாதானம், சமாதானம், சமாதானம். உனக்கு என்னாச்சு?
3: நான் அங்க தாமதமா போனேன். எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சது.
1: நாம எல்லாரும் இங்க இருக்கோமா?
2: யூதாஸ் தவிர நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கோம்.
1: யூதாஸ் தூக்கு போட்டுக்கிட்டான்.
4: ஏன் அப்படி பண்ணா? எதுக்கு? எதுக்கு அப்படி செஞ்சா?
1: நம்ம எதிரிங்க கிட்ட அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான்.
3: அதுவும் முத்தத்தால.
1: நம்மளையும் யாராவது காட்டி கொடுப்பாங்க. நம்ம பெயர் பட்டியல் அவங்க கிட்ட இருக்கு. நகரத்தில் உள்ள எல்லா இடங்கள்லயும் பிலாத்து நம்ம பெயர்களை போட்டிருக்கான். அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க.
2: நாம உடனே கிளம்பணும். உடனே?
0: ஆமா, உடனடியா கலீலியாவுக்கு போ.
1: சரியா சொன்ன. கலீலியாவுல நாம சமாதானமா வாழலாம்.
3: சமாதானமா? சமாதானத்தோடையா? எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அவருக்கு சொந்தம் இல்லாத கல்லறையில அவர் இருக்காருங்கிறத மறந்துட்டீங்களா?
1: நாங்க யாரும் அவரை மறக்கல தோமா. அவரை பின்பற்றதுனாலதான் இன்னும் நாங்க இங்க இருக்கிறோம்.
3: ஆமா, ஆனா இப்ப அவரை கைவிட்டுடலாம் சொல்றீங்களா? ரோம வீரர்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவரை நாம முறைய அடக்கம் பண்ணணும்.
1: ஆனா நாம செத்து போறத இயேசு பிரபு விரும்ப மாட்டாரு.
3: இதுதான் உங்க முடிவா? சரி, நான் தனியாவே போறேன்.

0: எஜமானே, நான் உங்களை தனிமையில விடமாட்டேன், நிச்சயமா விடமாட்டேன்.
1: உங்க கைகளை கழுவிக்கோங்க. நீங்க அவரை விசுவாசிச்சீங்க, அது அவருக்கு தெரியும்.
0: ஆமா, ஆனா இப்போ அவர் ஏதோ ஒரு கல்லறையில இருக்காரு.
1: அவர் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பண்றது, நாம அதை ஏத்துக்கணும்.
0: முடியாது, நான் அவர் கல்லறைக்கு போயாகணும்.
1: தாமஸ் அப்படி பண்ணக்கூடாது, அது நல்லதில்ல. ஓய்வு நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு.
0: அவரை எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்.
1: ஆனா அது ஆபத்தானது, நீங்க தனியா போகாதீங்க, மத்தவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. யாராவது உங்க கூட வரலாம்ல? நான் வரேன்.
0: வேண்டாம் ஜோயனா, இது என்னோட கடமை.
2: அவர் இறந்து போன இடத்துல ரோமானியர்களோட அதிகாரம் என்னன்னு நீங்க காட்டியிருக்கணும். அந்த சிலுவையை நாம இன்னும் உறுதிப்படுத்திருக்கணும்.
3: யூத தீர்க்க தரிசி, அதுவும் பஸ்கா பண்டிகையில ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கூட்டத்தை அமைதியாக்கத்தான் அவரோட உடல் அங்கிருந்து எடுத்தோம்.
2: அமைதியாக்கவா? இந்த மாதிரி எல்லாம் உன்னால எப்படி பேச முடியுது? சரி ஜோசப், உன் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை நீ கொடுத்திருக்க, எதுக்காக அப்படி செஞ்சனு நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: ஆமா, நான் ஒரு ரோம குடிமகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன்.
4: அந்த நாசரேன சிலுவையில போடும்போது கூட இவன் கூட தான் இருந்தான்.
2: ஏன், அவன் உனக்கு சொந்தமா?
3: அவன் ஒரு அண்ணிய, ஆனா யூத விதிமுறைகள் இரக்கம் காட்ட சொல்லுது.
2: அவங்களை நீ பாத்திருக்க, அதனால உன்னால அடையாளம் காட்ட முடியும். அவங்க இப்ப எங்க இருக்காங்க?
3: தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அவங்களை எப்பவும் பார்த்ததில்ல.
2: உன்னோட பேரும் இந்த பட்டியல இருக்கு, அரிமத்தேயு யோசேப். இயேசுவை பின்பற்றவங்களுடைய பட்டியல் இது. அவங்களை பிடிக்கணும், பிடிச்சு தண்டனை கொடுக்கணும்.
3: இதுல அப்படி இல்லையே.
2: உனக்கு நிச்சயமா தெரியணுமா?
3: நிச்சயமா.
2: உங்ககிட்ட இருக்கிற தலைவனை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. நீ அவங்களை பாதுகாக்கிறியா?
3: நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களை எனக்கு தெரியாது.
2: தெரிஞ்சிருக்கணுமே, உன் கல்லறையை தானே நீ கொடுத்த, அதனால திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது நீ சொல்லணும், சொல்லுவல. ஆனா ஒரு எச்சரிக்கை, கல்லறையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு நான் எடுத்துப்பேன்.
5: அந்த நசரேனோட உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
2: இப்போ நீ கிளம்பலாம்.

0: முட்டாள்தனமா இந்த இடத்துக்கு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும்.
1: அப்ப என்ன கைது செய்.
0: அவங்க உன்னை உயிரோட எதிர்பார்க்கல.
1: என்ன எதுக்காக தயங்குற?
0: நீ சாக தயாரா இருக்க இல்லையா?
2: அதுக்காக நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். முட்டாள சாகடிச்சா கெட்டது நடக்கும். நீங்க எது கிளம்பு.
1: நீ எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு நீ எங்களை தப்பிக்க விட்ட.
0: இத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் அந்த தப்ப பண்ண நான் விரும்பல. போ, கலீலியரோட பட்டத போதும். அவங்க வரத்துக்குள்ள இங்கிருந்து போயிட.
1: பயப்படுறியா? யார பார்த்து பயப்படுற? சிலுவையில் அரைஞ்சவரை பார்த்தா இல்ல செஞ்ச பாவத்தை நினைச்சா? சீக்கிரம் அவரை கொன்னல்ல, அதே மாதிரி என்னையும் கொண்டுட.
3: நூற்றுக்கு அதிபதி, என்னங்க?
2: ஒன்னும் இல்ல, ஏதோ மிருகம் கயஸ். நீ தூங்க.
1: ஒன்னு என்ன கொல்லு இல்ல உதவி செய். அவரோட உடலை எடுக்காம நான் இங்கிருந்து போக போறதில்ல.
0: உனக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு உதவ முடியாது. தேவாலயத்தில் இருக்கிற போதகர் கிட்ட போ.
1: கையப்பா கிட்டயா? அவர்கிட்ட உதவிக்கு போறதுக்கு பதிலா என் கைய வெட்டிக்குவேன். ஆரம்பத்தில இருந்தே எங்க எஜமானுக்கு எதிராக இருந்தவர் அவரு.
0: அப்படின்னா அரிமத்தா யோசிப்பு உங்களுக்கு உதவலாம்.
1: அவர் யாரு?
0: இந்த கல்லறைய உனக்கு கொடுத்தவர். அவரை விட அதிகமா அந்த இடத்துல இருக்கிறவங்கள உனக்கு தெரியும்ல. அவரை நீ சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து நகரத்துல அவரோட தான் பெரிய வீடு.
3: என்ன மிருகமா? எந்த மாதிரி மிருகம்னு சொல்ல முடியுமா லொஞ்சாயினஸ்? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா?
2: மிருகம்னு சொன்னல்ல, ஒரு மிருகம். நீயே இந்த காவல் வேலையை பாத்துக்க, நான் தூங்குறேன்.
3: மிருகம்னு சொல்றியா? பொய்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது லொஞ்சாயினஸ்.
1: நண்பா, அரிமத்தியா யோசப்போட வீடு எங்கன்னு தெரியுமா?
4: அந்த பக்கம் இருக்கு.
1: நன்றி.
4: அவங்க சீடன்ல ஒருத்த அரிமத்தையா யோசப் வீட்டுக்கு போறான்னு சொல்லு.
5: சரி. யார் அது? என்ன வேணும்?
1: யோசிப்ப பாக்கணும். அரிமத்தையா யோசிப்பு,
5: வாங்க உள்ள வாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்?
1: வெளியில என்ன தேடிட்டு இருக்காங்க?
5: அந்த நாசரேனோட சிஷியாரா நீங்க? வாங்க. உன் பின்னால யாராவது வந்தாங்களா? நீங்க வரும்போது யாராவது பார்த்தாங்களா?
1: ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தா.
5: சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
1: இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எஜமானோட உடலை அங்கிருந்து வெளியே எடுக்கணும்.
5: கல்லறையில காவல் இருக்குன்னு உனக்கு தெரியும்?
1: தெரியும். ஆனா ஆலயத்துல நீங்க ஒரு அங்கத்தினர். இது பிலாத்தோட உத்தரவுன்னு சொல்லுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க.
5: அது நிச்சயமா நடக்காது.
1: உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப பெண் வாங்குறீங்க?
5: அதுக்காக நான் சொல்லல.
1: இல்ல, எனக்கு புரியுது. நீங்க நிறைய இழக்க வேண்டியிருக்கும். நீங்க பணக்காரர்.
5: ஆமா, பணக்காரன் தான்.
1: எஜமான் அடிக்கடி சொல்வாரு, ஊசியின் காதல ஒட்டகம் நுழையிறது சுலபம், ஆனா
5: தேவனோட ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவன் நுழையிறது கஷ்டம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எங்கள ஒருத்தரா நீங்க இருக்க முடியும்னு என்னால நம்ப முடியல. ஆனா நீங்க அவர் உடலை கேட்டீங்க, எதுக்காக?
5: இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கணும்.
1: இல்ல, எஜமானோட உடல் இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
5: என்ன பேசுற? ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் உனக்கு உதவ முடியாது.
1: நீங்க உதவி செய்ய வேண்டியது எங்களுக்கு இல்ல, அவருக்கு.
5: நான் கைஃபா கிட்ட பேசுறேன்.
1: அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார்.
5: அவருக்கு சாதகமா இருந்தா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
1: நானும் வரேன்.
5: வேண்டாம், அது ஆபத்தானது.
1: தெரியும், உங்களுக்கும் தான்.

0: உன் பேர் என்னன்னு சொல்றியா?
1: என் பேரு தோமா, கப்பர் நகூம சேர்ந்த தோமா.
0: கைஃபா.
2: சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம்.
0: ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன பேசினாலும் எதுவும் பேசக்கூடாது.
3: யோசப், என்ன விஷயம் யோசப்?
0: நசரேனோட சிஷ்யன் ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தான்.
3: பிலாத் பட்டியல் இருக்கிற அவர் பேரை அடிக்க வேண்டியது தானே? கொஞ்ச நேரமாவது அவர் சமாதானமா இருக்கும்.
1: கேலி பேச்ச கேட்க நான் ஒன்னும் இங்க வரல. எங்க எஜமா உடல் எங்களுக்கு வேணும்.
3: என் கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் அவனுக்கு?
0: இவன் இப்படி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க, எருசலேம்ல நாசரேனோட உடல் இருக்கிற வரைக்கும் புரட்சி வெடிக்காம இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
3: நீ சொல்றதும் சரிதான், உடல் அங்க இருக்கிறது சரியில்லைதான். இன்னொரு இடத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரமா தேடுறது நல்லது.
1: கலிலேயா, அதுதான் எங்க எஜமானோட ஊரு. அங்கதான் அவர் அடக்கம் செய்யப்படணும்.
0: அதனால எருசலேமுக்கு சமாதானம் வரும்.
3: இங்க பாரு, நீ இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பிட்டனா உன்னை நாங்களும் எதுவும் செய்யாம விட்டுடுவோம்.
1: முடியாது. இயேசுவோட வார்த்தைகளை மறக்க முடியாது. அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
3: ஆமா, அவர் ஒரு ராஜா, தாவீதை விட ஒரு நல்ல ராஜா. ஆனா இஸ்ரவேல அதனுடைய வேதனையிலிருந்து விடுவிச்சாரான் சொல்லு. அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தாரா? இல்ல, அவர் எதை செய்யணுமோ அது எதையுமே அவர் செய்யல.
0: எல்லாம் முடிஞ்சிருச்சு, இயேசுவும் செத்துட்டாரு. ஆனா நாம் எடுக்கிற முடிவு மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தலாம்.
3: உண்மைதான்.
0: அவரோட பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல பிலாத்துவும் சந்தோஷப்படுவாரு, உங்களுக்கு நன்றியும் சொல்லுவாரு.
3: உனக்கு அந்த உடல் தேவையா? சரி, உனக்கு அந்த உடல் கிடைக்க நான் உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி நான் பொந்தி பிலாத்து கிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: நல்லவே போய் சொல்றீங்க, உண்மையான வியாபாரி.
0: நீ உன் வாய் அடக்க கத்துக்கணும். இங்கிருந்து நீ உயிரோட திரும்பி போறதே பெரிய விஷயம்.
1: உண்மையிலேயே நீங்க யாரு? மாறு வேஷத்துல இருக்கிற சீடனா, இயேசுவுக்கும் அவரோட எதிரிகளுக்கும் நண்பனா? உண்மையிலேயே நீங்க யார் பக்கம்?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உயிரோட இருக்க உனக்கு தேவையானது கிடைக்க போகுது.

0: கல்லறைக்கு சொந்தக்காரனான யோசேப்ப சந்திச்ச. நாங்க கைப்பா கிட்ட போனோம்.
1: கைப்பாவா? எஜமானுக்கு எதிராக சாட்சி சொன்னவனுக்கு காசு கொடுத்தவன் கைப்பாங்கறத மறந்துட்டிய? ஒருவேளை இவனுக்கும் காசு கொடுத்துட்டான் போல இருக்கு.
0: என்ன சொன்ன?
1: நீ ஒரு துரோகின்னு. யூதாஸ் மாதிரி.
2: இங்க பாரு, இங்க பாரு தோமா. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு தெரியாதா?
0: தெரியும். இதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனா
3: வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தான்.
0: இப்ப என்ன செய்யறது பேதுரு?
1: நாம கிளம்பணும் உடனடியா.
2: நாம காத்திருக்கணும்.
0: காத்திருக்கணுமா? எதுக்காக யோவான்?
2: ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக எஜமான் சொல்லலையா? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நிறைய அறைகள் உண்டு.
0: உன்கிட்ட ரகசியமா சொன்னாரா? அங்க போய் சேர்றதுக்கான ஏதாவது வரைபடம் கொடுத்தாரா?
2: உனக்குள்ளேயே நீ தேடணும்.
0: எங்க எங்க?
2: நீ தொட்டு பார்க்கிற விஷயத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது.
0: இங்க பாரு, அவர் பட்ட பாடுகளை என்னால மறக்க முடியாது.
4: சகோதரா, நான் சொல்றது கேளு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்மள நாமே காயப்படுத்திக்கிறதுனால எந்த துன்பமும் விலகிடாது.
2: அவர் நம்மோட இருக்கிறத நாம உணரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் தேவகுமாரனுடைய ஆவி இருக்கு.
0: எந்த தேவன் தன்னுடைய குமாரனுக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு?
2: மரியாள்,
0: என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அளவு நானும் வச்சிருக்கேன். அவருக்கு நாம மரியாதை செலுத்தணும். அதுக்காக தான் நான் கைபா கிட்ட போனேன். கைபாவும் அவருடைய உடலை கலிலேயாவுக்கே கொண்டு போக சம்மதிச்சிட்டான். அவரோட ஊருக்கே அவரை கொண்டு போவோம்.
4: அது எப்படி முடியும்?
1: இது ஒரு சதி. நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கான சதி. கல்லறையிலே கைது பண்ணிடுவாங்க.
2: பெண்கள், பெண்கள்லாம் சடங்கு செய்யறதுக்காக கல்லறைக்கு போயிட்டாங்க.
0: நாம என்ன கோழைகளா பெண்களை அனுப்பியிருக்கீங்க?
4: அமைதியார், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க அந்த பட்டியல் இல்ல.
0: மரியாள்,
4: என்னாச்சு? மத்தவங்க எங்க?
5: உங்களை ஏதாவது பண்ணாங்களா?
6: நம்ம எஜமானர்,
0: அவருக்கு என்னாச்சு சொல்லு.
6: காணும்.
0: காணுமா? என்ன சொல்ற?
6: அவரை காணும். அவர் உடல் வச்ச இடத்துல இல்ல.
1: அப்ப அவரோட உடலை திருடிட்டாங்களா?
0: யார் அது?
6: எனக்கு தெரியல. கல்லறை திறந்திருந்தது.
0: அங்க இருந்த காவலர்கள் எங்க?
6: அவங்க அங்க இருந்த அடையாளமே தெரியல.
1: சொன்ன சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு.
4: உன்ன அவங்க ஏமாத்தி இருக்காங்க.
2: மத்தவங்க எல்லாம் எங்க?
6: அவங்க அங்கதான் இருக்காங்க.
2: வாங்க போலாம்.
4: இங்கே இருங்க. நாங்க திரும்பி வரலன்னா நீங்க உடனே கிளம்புங்க. எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம்.
1: தோமா,
0: நான் போய் ஆகணும். என்ன தடுக்காதீங்க.

0: जो है ना ये नाचे उनको नाग ले यार याद पातिया
1: इल्ल
0: நல்ல யோசிச்சு சொல்லு. யாரையாவது பாத்திருக்கணுமே, ஆசாரியார், ரோமர்கள், வீரர்கள்.
1: யாரையும் பாக்கல தோமா, யாரையும் பாக்கல.
0: சரிவா.
2: சொன்னது உண்மைதான், இங்க அவரோட உடல் இல்ல.
3: இந்த சமாதானத்தை உணர முடியலையா? மரணமே இந்த இடத்த விட்டு போன மாதிரி இல்ல.

0: பலம் வாய்ந்தவங்க தான் இதை செஞ்சிருக்க முடியும்.
1: அவர் அவமானப்படுத்ததான் இப்படி செஞ்சிருக்காங்க. மரணத்துக்கு அப்புறமும் அவரை தோக்கடிக்க நினைச்சிருக்காங்க.
0: ரத்த கரையும் இல்ல, சண்டை போட்டதுக்கான அடையாளமும் இல்ல.
1: இங்க இருந்த காவலர்கள் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே.
0: ஒருவேளை அவங்க சரீரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆடைகளை விட்டுட்டு போயிருக்கலாம்.
1: கல்லறை திருடர்கள்
0: இல்ல, அவங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்ல.
2: அவர் இங்கதான் இருந்தாரு, அவரு விலை மதிப்பு இல்லாதவர்.
1: ஆமா, நாம அவரை தேடி பார்க்கணும்.
3: அதுதான் உன் பிரச்சனையா தோமா?
1: ஏதாவது செய்யணும்னு முயற்சியாவது பண்றனே.
3: அவரோட வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எந்த பொய்யும் சொல்லல.
1: அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகப்படல.
3: உண்மையா சொல்றியா தோமா?
0: ரோமர்கள் வந்துருவாங்க, நாம உடனே கிளம்பி ஆகணும்.
1: எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான்.
2: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அவரை நினைவு கூறுவோம்.
0: அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, உடனே கிளம்பிடும். சீக்கிரம் வாங்க, போலாம். யவன் சீக்கிரம் வாங்க போலாம். சேனியர்களை சேர்ந்த ரோமர்களும் அவரை பின்பற்றுவோம் நினைச்சு பயப்படுறாங்க. சரீரம் இல்லனா அவர் உயிரோட இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே. அவரை பத்தி பேசினாலும் நிச்சயம் அவரை பத்தி யாருமே நம்ப மாட்டாங்க.
1: முட்டாள்தனமா இருந்தாலும் உறுதியானவங்க. அரிமத்திய யோசப்ப நம்மளை பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்.
0: நாம பதுங்கி இருக்கிற இடத்த பத்தி சொன்னியா?
1: இல்ல இல்ல,
0: என்ன மன்னிச்சிருத்தோமா? ரோமர்களுடைய நண்பனை போய் நீ நம்பியிருக்கேன்.

0: யோசேப்பு எங்க?
1: யோசேப்பு இங்க இல்ல, குந்தே பிலாத்திய கூப்பிட்டதுனால அரண்மனைக்கு போயிருக்காரு.
0: துரோகி,
2: அவன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான், எதிர்த்து சண்டை போட மாட்டான். நான் அப்புறம் பேசுறேன்.

0: ஐயா, கொஞ்சம் தயவு செய்து உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா தயவு செய்து ஐயா.
1: என்ன?
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: இதுவரைக்கும் வாங்கினது பத்தாதா?
1: அந்த அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த வெளிச்சம்
0: ரொம்ப நேரமா எங்களை காக்க வச்சிட்ட.
1: எல்லா இடத்துலயும் இருந்துச்சு.
0: இழுத்துட்டு போங்க அவனை, நோவா மலைக்கு கொண்டு போங்க. இவன் பைத்தியக்காரன், ஆபத்தானவன். இயேசுவுடைய சிஷ்யர்களோட உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னல, நேத்து நடந்தது எதுவும் தெரியாதுன்னு வேற சொன்ன.
2: எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
3: நீ போய் சொல்ற, எங்க ஆளுங்க உன்னை பின்தொடர்ந்தாங்க.
0: இங்க பார், உண்மைய மரியாதையா சொல்றியா இல்லையா?
1: சொல்றேன், நிச்சயமா சொல்றேன்.
0: நல்லது, கல்லறைக்கு போலாம், அவங்களை இழுத்துட்டு வாங்க.
1: Oh, my God.

0: ஸ்திரீயே.
1: மன்னரே,
0: நீ எதற்காக அழுகிறாய்? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்?
1: யஜமானரே,
0: மரியாதை.

0: தள்ளி போக, வழிய விடுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான்
2: நாம இருக்கிறது. அவங்களுக்கு தெரியுமா
1: என்ன நடக்குதுன்னு? எனக்கு சரியா தெரியல. ஆனா மரியா, உனக்கு என்னாச்சு?
3: அவர் என்ன பார்த்த?
1: யார பார்த்த?
3: ஹேஜமானர்.
1: அவரோட உடலை பாத்தியா?
3: உயிரோட பார்த்த. அவர் என்கிட்ட பேசினாரு.
2: உன்கிட்ட பேசினாரா? நிஜமா அவ சொல்ற?
0: எந்த இடத்துல?
3: நான் கல்லறைக்கு போனேன், அவரை பார்க்கணும்னு போனேன். நான் அவரை பார்த்தேன். இந்த செய்தியை அவரோட சகோதரர்களுக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு.
0: மரணத்தை ஜெயிச்சு வந்துட்டாரு.
2: லாசர் மாதிரி நிச்சயமா இருக்கலாம்.
0: அவர் உன்னை தொட்டாரா?
3: அவரோட கால்களை என்ன கட்டி பிடிச்சுட்டேன். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு.
0: பேதரு, இது உண்மையா இருக்க முடியாது.
2: அமைதியா இரு சைமன்.
3: என்ன நீங்க நம்பலையா? இது வெறும் கனவு இல்ல. அவரை நான் பார்த்த, அவர் என்ன கூப்பிட்டாரு.
1: ஒருவேளை உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது உன்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம்.
3: இல்ல, அவர் எஜமானர் தான். அவர் உயிர் தெழுவேன்னு நம்ம கிட்ட சொன்னார்ல?
1: ஆமா, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மரியாள், அவரு காட்சி தரதா இருந்தா அவர் பேதுருக்கோ சீமோனுக்கோ யோவானுக்கோ அவங்க அம்மாக்கோ காட்சி தந்திருக்கலாம். ஏன் எனக்கு கூட தந்திருக்கலாம். மரியாள், எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு எதுக்காக முதல்ல காட்சி கொடுக்கணும்?
0: தோமாவும் இருதயத்துக்கு என்னாச்சு? உனக்கு விசுவாசம் இல்லையா?
4: இது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது.

0: எஜமானே, அது நீங்க தானே? என்கிட்ட பேசுங்க எஜமானே. எஜமானே, எஜமானே, மறுபடியும் என்னை விட்டு போகாதீங்க எஜமானே. ஜான், என்னை ஏன் பின்தொடர்ந்த? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா?
1: ஆமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ விசுவாசிக்கிற, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறேன்.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட பேசிதான் ஆகணும்.
1: அப்படின்னா உண்மையா அவரை தேடணும்.
0: அவர் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது.
1: அவர் உனக்காக வருவாரு தோமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: இந்த பக்கம் வாங்க, இங்கதான்.

0: சீக்கிரம் போங்க.
1: அறிமுகம் யோசிப்பு.
2: சீக்கிரம் காயப் சொல்லு, என்ன நடந்தது?
3: நாங்க ஓய்வு எடுக்கணும்னு கட்டளை இட்டாரு. முதல் காவல்ல அவர் தான் நின்னாரு. நாங்க அந்த இடத்துல நெருப்புக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பயங்கர சத்தம் கேட்டது.
2: யார் அது?
3: அது இறந்து போனவரோட சீடர்கள்.
2: அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா?
3: ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்கள ஒருத்தங்கிட்ட லோஞ்சைனஸ் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த. அவன் இயேசுவை பின்பற்றுகிறவங்கறத புரிஞ்சுகிட்டேன். அதுக்கப்புறம் நஸ்ரேனோட உடலை அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க. கல்லறை விட்டு போகும்போது கத்துனாங்க. போர்ல கத்துறா மாதிரி அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போனாங்க.
2: என்னால நம்பவே முடியல. கடமையை மறந்துட்டு ஏன் தூங்குனீங்க? உங்களை சிலுவையில அறையாம இருந்தது உங்க அதிர்ஷ்டம். இங்க நிக்காதீங்க, போங்க. போ. இப்பவாது நீ உண்மைய சொல்றியா?
4: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்.
5: என்ன தைரியம் இருந்தா ஒரு ரோம் அதிகாரி கிட்ட இப்படி பேசுவ?
2: ஒருவேளை அவங்க மேல இறக்கப்பட்டு பேசியிருந்தா அது தப்புன்னு உணர்வ. இந்த மக்கள் உன் விசுவாசத்துக்கு உரியவங்க இல்ல.
4: எதுக்காக அவங்க உடல திருடணும்?
5: புரட்சிய உண்டு பண்றதுக்காக.
2: ஒரு தியாகி அவரை உருவாக்கலான்னு. நீயும் அவங்கள ஒருத்தன்.
4: ஆனா நான் அப்படி இல்ல. பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
2: அப்படியா? காய்ஃபா எதுக்காக என்கிட்ட வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து அவர் உடல் அங்கிருந்து எடுக்கணும்னு நீ சொன்னதா ஏன் சொல்லணும்?
4: அது உண்மைதான்.

0: மக்களோட மனசுல என்ன இருக்குங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட நோக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கல.
1: நீ நல்லா புரிஞ்சுகிட்ட போல இருக்கு. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? அந்த உடலை என்ன பண்ணாங்கன்னு
0: எனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க ஆலயத்தை விட்டு போகும்போது அந்த ஆள் அங்கிருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் பாக்க,
1: நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க.
2: கொஞ்ச நாள் ரோமோட சிறைச்சாலையில நீ இருந்தீனா வந்து கெஞ்சுவ, காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு.
1: சரி போகலாம்.
3: அது எல்லாம் போய் எதுக்காக?
4: அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வா.
3: எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க?
4: முதல்ல உடலை ஒளிச்சு வச்சு நம்மளை குற்றவாளிகளாக்கி நம்ம எல்லாரையும் நாடோடிகளா அலைய விட போறாங்க. நாம நினைச்சது சரிதான், ஏமாத்த பாக்குறாங்க.
3: கைஃபா உன்னை மாட்டி விட பாத்திருக்கான்.
4: ஆமா, அரிமத்தியா யோசிப்பு கிட்ட பேசி பாக்கணும். அவன் பேசுறத விட அதிகமா அவனுக்கு தெரியும்.
3: ஆனா பிலாத்தோட இருட்டறையில இருக்கான்.
4: நீ அரண்மனையில தானே வேலை செஞ்ச, நீ எனக்கு உதவி செய்யலாமே. என்னாச்சு ஜோயனா?
3: மரியாள் சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நான் அவளை நம்புறேன்.
4: அது உன்னோட விருப்பம். நீ வந்தாலும் வரலனாலும் நான் உள்ள போறேன்.
3: தோமா, நான் உனக்காக உதவி பண்றேன். ராத்திரி சந்திக்கலாம்.
4: இல்ல, காலையில வரேன். நான் ஆலயத்துக்கு போய் ஜபம் செய்ய போறேன். என் சகோதரங்க கிட்ட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு வேணா, நான் எஜமானோட தான் திரும்ப வருவேன். இல்ல அவரை தேடி உயிரை விட்டுருவேன்.
3: உண்மையிலே அவர் உயிர் தெழுந்திருந்தாருனா?
4: அப்படி இருந்தா நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன்.
5: இஸ்ரவேல் மக்களே, நன்றி சொல்லுங்கள். கள்ள போதகத்திலிருந்து நாம் அனைவரும் தப்பித்து விட்டோம். நஸ்ரேனுடைய கள்ள போதகத்திலிருந்து நாம் தப்பித்தோம். நீங்கள் ஜபியுங்கள். அவரை பின்பற்றுபவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜபியுங்கள். அவர்கள் அவருடைய உடலை திருடிவிட்டனர். அவரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய தேவையில்லாத நினைவுகளை நமது சந்ததியினருக்கு கொண்டு வர வேண்டும் என்று.
4: நீ சொல்றது பொய் கயப்பா. நாங்க அவரை எடுக்கல. அவர் எங்க எஜமா. யார் எடுத்தான்னு உனக்கு தெரியும். ரோமர்களுக்கு அவரை வித்துட்ட பிலாத்து உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? மக்களை எத்தனை அவமானங்களை தான் தாங்குவீங்க? எத்தனை சாபங்களை ஏத்துக்குவீங்க? எங்க எஜமா மேல நாங்க அன்பு வச்சிருந்தோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் அடக்கம் பண்ணும்போது அவரை போத்தின துணி. நாங்க அவர் உடலை எடுக்கல. நான் சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். வேணும்னா உங்க கண்ணாலே வந்து பாருங்க. ஆமா, என் கூட வாங்க. நேத்து ராத்திரி அந்த கல்லறையை யாரோ திறந்திருக்காங்க.
1: போக விடாதீங்க.
4: வாங்க,
1: சீக்கிரம் போங்க. பிடிங்க அவனை.
4: என் கூட வாங்க.
1: விரட்டி பிடிங்க அவனை. இங்கிருந்து போக விடாம தடுத்து நிறுத்துங்க.
6: எல்லாரும் எங்க போறீங்க? நானும் வர.
0: ரொம்ப நல்லா பேசின நண்பா. நாங்க பேசுற மாதிரி நல்ல எழுச்சியா இருந்தது.
4: பரபாஸ்,
0: என்ன ஞாபகம் வச்சிருக்கியா?
4: என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல.
0: எனக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா உங்க எஜமானர் உயிரோட இருந்திருப்பாரு.
4: அவரால் தன்னை தானே காப்பாத்திட்டு இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல.
0: சாகரத்துக்கு அவரே வந்தாருன்னு சொல்றியா? சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு. உயிரோட இருந்ததை விட செத்து போனதுதான் மன்றத்துக்கு பயனுள்ளதா இருந்தது. உனக்கு அது தெரியாது. உங்க எஜமா மாதிரியே நீயும் செத்து போனவன் தானே.
4: நீ எஜமா ஒரு தீர்க்க தரிசி. அவரோட வார்த்தைகளை கேட்க நீ மறுத்துட்ட.
0: இஸ்ரேலுக்கு நிறைய தீர்க்க தரிசிங்க இருக்காங்க. எங்களுக்கு தேவை வீரர்கள் தான். உங்க நசரேன் புதிய ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொன்னாரு. எவ்வளவு பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க. ஆனா அவர் சண்டை போடுறதுக்கு தயாராவே இல்ல. அதனாலதான் அவர் செத்து போனாரு.
4: அவருக்கு பதிலா ஒன்னதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும்.
0: உனக்காவது வீரம் இருக்க, உன்னை பாராட்டுற. நீ வீரம் தான். நீ எங்க கூட வந்துரு. எங்களோட போராட்டம் ஆரம்பிக்க போகுது. இதுதான் சரியான நேரம். அவரோட உடல் காணாம போயிடுச்சு. மக்கள் ஆயுதங்களை ஏந்த ஆரம்பிச்சுட்டாங்க.
4: அவரோட உடலை எடுத்தது நீ தானே?
0: நாங்க சண்டை போடுறவங்க பிணந்தின்னீங்க இல்ல.
4: அப்ப வேற யாரு எடுத்தாங்க?
0: காக்காவோ கழுகோ, உனக்கு என்ன?
4: எனக்கு தெரியணும்.
0: நிறைய நண்பர்களை இழந்திருக்க. எனக்கும் அந்த வேதனை தெரியும். கனவுல வாழ்றத விட்டுட்டு செயல்முறையில இறங்குற நேரம் இது. மக்களுக்கு என்ன பிடிக்கும்? கொஞ்ச நாள்ல எரிசலமே நம்முடையது. எங்க கூட வந்துரு.

0: நீயும் கூட இருக்கிற மத்தவங்களும் உயிர் வாழ்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது.
1: இயேசுவே, தயவு செஞ்சு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. எனக்கு அடையாளம் வேணும். கண்டிப்பா.

0: நல்லா கவனமா பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா சீக்கிரமா. ஆமா. சீக்கிரமா அவ வேலையை முடிக்கலாம். பெஞ்சமின்
2: சொல்லுங்க.
1: தோமா, இதா பெஞ்சமின், இவர் என் நண்பர். சிறைக்குள்ள போறதுக்கு உனக்கு உதவுவாரு.
2: என் கூட வாங்க. இந்த பக்கம் அமைதியா வாங்க. இதுதான் அந்த இடம். அவர் இங்கதான் இருக்காரு.
3: யோசேப்பு, தோமா, நீ இங்க என்ன பண்ற?
4: அது முக்கியம் இல்ல. நீ ஏன் இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கதான் வந்தேன். நீ எதுக்காக என்ன கயபா கிட்ட கூட்டிட்டு போன?
3: நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? நான் அவங்களை சார்ந்தவனா இருந்தா நான் ஏன் இங்க இருக்கணும்? கைஃபா ஒரு ரோம் அதிகாரி, அதனால நான் அவனை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன்.
4: இங்க எல்லாரையும் மாட்டிவிட முயற்சி பண்ணிருக்கேன்.
3: நிச்சயமா இல்ல. முதல்ல கைஃபா நம்ம கூட தான் இருந்தான்.
4: அவங்க உன்னையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவறியா?
3: ஆமா.
4: கல்லறை கிட்ட காவலர்கள் சொன்னதை நீ நம்புறியா?
3: உனக்கு எப்படி அது தெரியும்?
4: நான் அங்கதான் இருந்தேன்.
3: அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் சொன்னாங்க.
4: யார் சொன்னது?
3: பிள்ளாத்து சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான். நூற்றுக்கு அதிபதி சொன்னதையும் லான்சேஸ் சொன்னதையும் அவன் நம்பல.
4: ரோமர்கள் இயேசுவோட உடலை எடுத்திருப்பாங்களா?
3: எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை மரபாசம் எடுத்திருக்கலாம்.
4: மரபாசம் எடுக்கலையா? நான் அவன் கிட்ட பேசினேன்.
5: ஒழுங்கா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீ இப்ப எங்க கூட வந்தாகணும். வா வா, சீக்கிரமா வா. கைஃபா, பராபாசும் நாசரனை பின்பற்றவங்களும் திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
6: அது இல்ல,
5: நாங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்களா?
6: அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானது. நசரேனோட சேர்ந்து அந்த பரபாசிய நான் சிலுவையில நிச்சு அரைஞ்சிருக்கணும். போராட்டம் வெடிச்சு எருசலேமே பத்தி எரிஞ்சிருக்கணும்.
5: கொஞ்ச நேரம் பேசாம இரு கைஃபா, என் கோபத்துல இந்த நகரமே எரிஞ்சிரும்.
6: சடலத்தை காணாம மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மறுபடியும் தண்டனையை கடுமையாக்க வேண்டியதுதான்.
5: இல்ல, அந்த சடலம் எங்க?
7: உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்.
5: விக்டோரியஸ்,
7: அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவருடைய சீடர்களும் ஒன்னும் பண்ணல.
5: ஓ, அவங்கள ஒருத்தன் தானா நீ? நீ அதை ஒத்துக்கிறல்ல?
7: ஆமா, நானும் ஒருத்தன் தான்.
5: வந்துட்டியா வழிக்கு? உங்ககிட்ட இருந்து நான் எப்படி உண்மையை வரவழைச்சேன் பாத்தியா? சிறைச்சாலைக்கு கொண்டு போங்க, அங்கேயே கிடந்து அழுகட்டும். போ.
6: நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நசரேனை பின்பற்றவங்க மக்கள் மத்தியில ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க.
3: நாம தான் அந்த சடலத்தை திருடிட்டோம் சொல்றாங்களா?
6: இல்ல, அவங்களோட மேசியா மரணத்திலிருந்து உயிர் தெழுந்துட்டாரா?
5: உயிர் தெழுந்துட்டாரா? இந்த மக்கள் எதவானாலும் நம்புவாங்க.
6: அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க நூற்றுக்கு அதிபதி லஞ்சா எனசு எரிசிலமை விட்டு உடனே அனுப்புறதுதான் நல்லது. ஏன்னா இந்த பொருளை மேலும் பரவச்சுனா இவங்களை நாம தடுக்கவே முடியாது.
5: உங்க ஆளுங்களை நீ தான் பாத்துக்கணும் கைஃபா. லான்ஜைனஸால எந்த பிரச்சனையும் வராது.
6: ஏதோ நான் சொல்ல வேண்டியது
8: சொல்லிட்டேன். மன்னிச்சிட்டு யோசேப், எல்லாம் என் தப்புதான். உன்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போற.
3: என்ன பத்தி யோசிக்காத.
8: அவங்க உங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியல.
3: கொஞ்சம் அமைதியா இருத்தோமா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும்.
8: நிஜமாவா? இயேசு இறந்துட்டாரு, நாங்க தோத்துட்டோம். அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது.
3: நீ அற்புதத்தை நம்ப மாட்டியா?
8: இயேசு இந்த உலகத்தை ஜெயிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மரணத்தை அவரால் ஜெயிக்க முடியாது.
3: ஜெயிச்சிட்டாரா?
4: அவரை கல்லற கிட்ட பார்த்ததா ஒரு ஸ்திரீ சொல்றாங்க.
3: அவங்க உண்மையதான் சொல்றாங்களா?
4: எங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அவ தன்னோட கற்பனையில பாத்திருப்பான்னு நினைக்கிறோம்.
3: சொல்றத கேளு தோமா, இது முடிவில்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு.
2: சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க.

0: அதோ அங்க இருக்கான், சீக்கிரம் வாங்க, அவனை விடாதீங்க. நீ அந்த பக்கமா போ. ஒரு இடம் விடாம சுத்தி வளைங்க, போங்க.
1: அவர்கிட்ட பேசுனீங்களா?
2: பேசுன. ஆனா அவங்க சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டயும் நான் பேசியாகணும்.
1: ஜாக்கிரத தோமா, அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க.
2: கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்.
1: தேவன் உங்க கூட இருந்து வழி நடத்திட்டோம்.

0: என் கூட வரியா? ரொம்ப கம்மிதான்.
1: வேண்டாம்.
0: நானா கூப்பிட்ட கூட வர மாட்டேங்கிறாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல?
2: ஆமா ஆமா,
0: அது எப்படி அதுல இருந்து மறைஞ்சிருப்பாரு?
2: அதுதான் அதிசயமா இருக்கு.
0: யாரோ சும்மா வேணும்னே கதை கட்டி விட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது.
1: இல்ல வச்சுக்க, இங்க பாரு, ஏதோ திடீர்னு உடல் மறைஞ்சதா வினோதமான கதை ஒண்ணு சொல்றாங்க.
3: இது தெரியாதா? அத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்சைனஸ் துன்புறுத்துறதா சொல்றாங்க. பிலாத்தோட நூற்றுக்கு அதிபதி
1: லஞ்சைனஸ். அவனை தெரியுமா?
3: நல்லாவே தெரியும். அதாவது ரோமர்கள் அவனை பைத்தியக்காரன் சொல்றாங்க, ஆனா நான் நம்பல.
1: அந்த காவலாளி இப்ப எங்க இருக்கான்?
3: தெரியாது நண்பா, யாருக்கும் தெரியாது.
1: அந்த கல்லறை கிட்ட இருந்த மத்த காவலாளிகளுக்கு தெரியுமா?
3: காயசன் ஒருத்தன் இருந்தான், அவனையும் சவுக்கால் அடிச்சிருக்காங்க. குளிக்கிற இடத்துக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான்.
1: கண்டிப்பா.
3: சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? யாராவது வந்து என் உடம்ப பிடிச்சு விடுங்க. அப்படித்தான் அறிவு கட்டவன், அறிவு கட்ட பொந்தி பிலாத்து. 25 வருஷமா வேலை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? இதுக்கு அவன் என்ன சாகடிச்சிருக்கலாம். இனிமே இந்த காயஸ் தன்னோட சொந்த வாழ்க்கையில தான் கவனம் செலுத்த போறான். நியாயமே இல்லாத உலகம் இது. நசரத்தை சேர்ந்த இயேசு அவனை அடிச்சு அடிச்சு எங்களுக்கு தான் கை வலி. 2 மணி நேரம் அடிச்சோம், அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனை சிலுவையில வேற அறையணுமா? எங்களுக்கு பசி தாங்கல, ஆனா வேலை செய்யணும். என்ன பாரு, எப்படி இழைச்சு போயிருக்க. அதுவும் இல்லாம 2 ராத்திரி அவனை காவல் காக்கணுமா? காவல் காக்கும்போது தூங்கினாலும் அதுக்குன்னு தனியா தண்டனை வச்சிருக்காங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு கடவுளா பார்த்து கருணை காட்டினாதான் உண்டு.
1: ஒருவேளை நீங்க சவுக்கால் அடிச்சது அவரோட கடவுளா இருக்கலாம்.
3: நான் ஒரு ரோம வீரன், அவன் யூத குற்றவாளி.
1: குற்றவாளியா?
3: மத்தவங்களோட ரொம்ப மோசமானவன். அவனை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்கிறான். லஞ்சைனஸ்க்கு என்னாச்சு? பரிதாபப்பட்டான், அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறான்.
1: லஞ்சைனஸ் அவனுக்கு என்னாச்சு?
3: பத்திரமா இருக்கான். ஏன் கேக்குற?
1: வேற ஒண்ணும் இல்ல, இயேசுவோட உடல் எங்க போச்சுங்கறது அவனுக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க.
3: ரொம்ப ஆர்வம் காட்டுற. எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏய், நான் உன்ன அந்த கல்லறை கிட்ட பாத்தனே, நீ அந்த நசரேன பின்பற்றவன் தானே?
1: வேண்டாம், நான் சொன்னத நீ செஞ்ச உனக்கு இதுல நிறைய லாபம் இருக்கு. ஆனா நீ எனக்கு சரியான தகவலை கொடுக்கணும்.
3: அதாவது அவரோட உடல் பத்தின தகவல் உனக்கு வேணும் இல்லையா?
1: உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன்.
3: சரி சரி, அதிகமா பேசாம நான் சொல்றத கேளு. சாயங்காலம் நீ தனியா நான் சொல்ற இடத்துக்கு தங்கத்தோட வா.

0: இது வாங்கிங்க, இது நல்லா இருக்கு.
1: நல்லாவே இல்ல.
2: இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவரை கொண்டு வர போற. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள
3: தோமா அவரு நாங்க பார்த்தோம். எங்கேயே வந்தாரு? அவர் உயிரோட இருக்காரு. அவர் திரும்ப வந்துட்டாரு.
4: இயேசு சொன்ன மாதிரியே உயிர் தெழுந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் தேவகுமாரன் தான்.
2: இல்ல இருங்க,
5: நாங்க எல்லாருமே பார்த்தோம்.
4: அவர் எங்க கிட்ட பேசினாரு.
2: எங்க எங்க எப்போ?
3: இங்கதான் தோமா, சாயங்கால நேரத்துல. நீ போனதுக்கு அப்புறம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா திருவிருந்து எடுத்தோமே, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
1: எங்க கிட்ட வந்தார் தோமா, அவர் சொன்னபடியே.
2: ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தாரு? ஜோயனா, நீ அவரை பாத்தியா?
1: நான் உன் கூட இருந்தேன்.
2: ஆமா, என் உயிரை பணைய வச்சு பல ஆபத்துகளை தாண்டி அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இல்லாதப்ப உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு.
4: சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. என்னோட தகப்பன் என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை சுவிசேஷத்தை பரப்பவும் ஞான ஸ்நானம் பண்ணவும்
3: என்னோட நாமத்தினால நோய்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை விரட்டவும் அனுப்புவேன்னாரு.
5: நாம மன்னிக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாரு.
2: நம்ம எஜமானுக்கு நடந்த கொடுமைய உன்னால எப்படி மன்னிக்க முடியும் சிமோன்? நீங்க காத்துக்கிட்டு இருந்ததால இப்ப இயேசுவோட பேரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்பனா இவ்வளவு நேரம் தேடினது வீணா?
1: தோமா கொஞ்சம் அமைதியாயிரு.
3: முதல்ல உனக்கு கிருபைய காட்ட.
2: நீங்களோட என்ன மன்னிக்க நினைக்கிறீங்களா பேதுரு?
3: அப்போதான் நீயும் அத மத்தவங்களுக்கு பண்ணலாம்.
2: நீங்க ரொம்ப அன்பானவர். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவரை பாத்தீங்க, உங்க முன்னாடி நின்னார்னு சொல்றீங்க. ஆனா நான் பாக்கலையே. நான் தப்பான இடத்துல இருந்துட்டேன். எப்பவும் தப்பான இடத்துல தான் இருந்திருக்கேன்.
3: தோமா நில்லு, நாங்க சொல்றது நம்பு.
2: என்னால முடியாது. நீங்க எல்லாரும் கனவு காண்றவங்க, கோழைங்க.
1: நான் விசுவாசிக்கிற, நீயே விசுவாசிக்க மாட்டேங்கிற. இருக்கிறவரை இல்லாதவர்னு நீதான் தேடிட்டு இருக்க தோமா. நீயே அத நம்ப மாட்டேங்கிற.
2: என்னால முடியாது.

0: அவரோட கரங்கள்ல ஆணியால் அடிச்ச தழும்புகள் இருக்கு. அதுல கைய வச்சு பார்த்தா தான் நம்புவேன். அவரோட விலாவை தொட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் நம்புவேன். இன்னைக்கு ராத்திரி அவரோட உடலை கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் நீங்க நம்புங்க.
1: தோமா, தோமா, இருக்கிற ஒரு விஷயத்த நீ ஏன் இல்லாதது போல தேடிட்டு இருக்க?

0: கொஞ்ச நேரத்துக்கு இங்க யாரும் வராம பாத்துக்கங்க. இவனை மத்தவங்களோட சேர்த்து போடுங்க.
1: சரி
2: கயாஸ்,
0: உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
2: இல்ல, முதல்ல உடல கூட
0: உண்மையை சொல்லு. உனக்கு தங்கம் யார் கொடுத்தது?
2: கல்லறைக்கு சொந்தக்காரன்.
0: நீ போய் சொன்னா தப்பிக்க முடியாது.
2: வழிய காட்டு.

0: இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்?
1: இது நல்ல கேள்விதான்.
0: இங்க வச்சிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்?
2: அவர் இறந்துட்டார்ல, இவங்க எல்லாருமே இறந்தவங்க தான். இறந்தவங்களை இங்கதான் வைப்பாங்க. பரபாஸ், நீ தேடுறதும் இங்கதான் இருக்கு. எப்படி இருக்கான் பாரு.

0: இந்த இடம் நரகம் மாதிரி இருக்க.
1: எல்லாரும் கடைசியில இங்கதான் வந்தாகணும். இதோ இங்க இருக்கான் பாரு.

0: இது அவர் இல்ல.
1: என்ன சொல்ற?
0: இது எஜமானோட உடல் இல்ல.
1: நான் சரியா தான் காட்டிருக்கேன். மரியாதையா தங்கத்தை கொடுத்துட்டு உடலை எடுத்துட்டு போ, இல்லன்னா பிள்ளாத்துக்கிட்ட மாட்டிப்ப.
2: காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது உதவி செய்யுங்க.
1: நீ எதுக்காக என்னை காப்பாத்தின? நான் உன்னை எப்படியும் பிள்ளாத்துக்கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு தெரியாதா?
3: எதிரிகளை அன்பு செய்யணும்னு இயேசு சொல்லியிருக்காரு.
1: கொஞ்சம் இரு, உனக்கு நான் என்ன செய்யணும்?
3: லஞ்சாயினஸை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க.
1: ஊருக்கு ஒதுக்குப்புறமா பைத்தியக்காரங்களை அடிக்கிற இடத்துல அவனை அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. சீக்கிரமா போனா அவனை உயிரோட பிடிக்கலாம். கிளம்பு.

0: திரும்பி போங்க.
1: இங்க இருக்கிற அறுவரு பணவங்க கூட தான் உன்னோட நாள் முழுக்க கழிக்க போறியா? வா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா குடிக்கலாம்.
2: இவனை விட்டுட்டு வர சொல்றீங்களா?
1: மத்தவங்கள மாதிரி அவனும் ஒரு பைத்தியம்தான். அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். வா.
2: சரி, வரேன், வாங்க.

0: எனக்கு எனக்கு அப்பமா அப்பம் கொடுங்க.
1: உனக்கு லஞ்ச் ஐனஸ் தெரியுமா?
0: லஞ்சைனஸ்
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா? லஞ்சைனஸ் லஞ்சைனஸ் என்ன பாரு, உனக்கு என்ன தெரியும்? நசரேனோட உடலை யார் திருடினாங்க? எனக்கு தெரியும், நான் அங்க தான் இருந்தேன். எனக்கு தெரியும், எழுந்துற ஏன் கூட வா.

0: நீ தான இயேசுவோட உடலை கொண்டு போகணும்னு ஆர்வமா இருந்தவன்.
1: ஆமா, யார் எடுத்தாங்க?
0: வெளிச்சம்.
1: வெளிச்சமா? என்ன சொல்ற?
0: வெளிச்சம், வானம், ராத்திரியில பிரகாசம், கல்லறையில இருந்த கல்லு திறந்துடுச்சு.
1: அதுக்கப்புறம் என்னாச்சு?
0: நான் கல்லறைக்குள்ள போன, முழங்கால் பறியிட்ட.
1: அப்புறம்
0: அவரை அங்க காணும்.
1: காணும்?
0: கல்லறை காலியா இருந்துச்சு. தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க.

0: அவ்வளவு வெளிச்சம் எவ்வளவு எவ்வளவு வெளிச்சம்
1: பார்வை போயிடுச்சா?

0: நான் எங்க இருக்க?
1: கவலைப்படாத, பாதுகாப்பான இடத்துல இருக்க.
0: எனக்கு எதுக்காக நீ உதவி செய்யற?
1: எல்லாரும் சகோதரர்கள் இயேசு சொல்லியிருக்காரு.
0: என்னோட சொந்த கைகளால தான் நான் அவரை சிலுவையில் அரைஞ்ச. அவர் சத்தம் போட்டு, பிதாவே உன்னுடைய கரங்களில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன். உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரன் தான். நான் தான் அவரை ஈட்டியால குத்துன. அந்த ரத்த குடையாமல தெளிச்சது. நான் அதை மறக்க முடியாது. அந்த கலரையில நீ என்கிட்ட தெரியுமான்னு கேட்டல்ல. நான் அவரை பார்த்த
1: இன்னும் இல்லை, தேடிக்கிட்டு தான் இருக்க.
2: நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க.

நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் களி கூறும். அந்த மகிழ்ச்சி அளவில்லாததாக இருக்கும்.

0: எனக்கு உதவுங்க.
1: விட்டு போற தயவு செஞ்சு என் கூட வா.
2: இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும்ல?
1: தெரியும்.
2: உங்க நண்பர்களை நீங்க பார்க்க வேணா?
1: நண்பர்களா?
2: அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க?
1: நண்பர்களா? நண்பர்கள் அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு என் நண்பர்கள்
2: தோமா
1: உங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது. என்னால முடியாது, முடியாது.
2: தோமா எனக்கு ஒன்னும் புரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லஞ்சாயினஸ் பாத்தீங்களா?
1: லஞ்சாயினஸ், லஞ்சாயினஸ் எப்படி நம்ம எஜமான சிலுவையில் அரைஞ்சன என்கிட்ட சொன்னா? அவரை சாட்டையால் அடிச்சு துன்புறுத்தினத சொன்னா. ஆனா அவருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தினது அவன் இல்ல, நான் தான். நான் தான் லஞ்சாயினஸ் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவரை சந்தேகப்படுறேன், அவரை சந்தேகப்படுறேன். நான் என்னைய சந்தேகப்படுறேன், நான் ஒன்ன சந்தேகப்படுறேன், என்னோட சகோதரர்களையும் நான் சந்தேகப்படுறேன்.
2: அதுக்குதான் நீங்க அவங்களை பார்க்க போனீங்களா?
1: அவங்க மன்னிப்புக்கு நான் தகுதியானவன் இல்ல. அவங்க எப்படி என்ன மன்னிப்பாங்க? இயேசுவோட நண்பர்களுக்கு மத்தியில எனக்கு இடம் இல்ல.
2: அது உண்மை கிடையாது தோமா. உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. இதுவரைக்கும் நடந்ததை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்.

0: வாங்க, பயப்படாதீங்க. உள்ள வாங்க.
1: பேதுரு, தோமா, தோமா, நீ வந்துட்டியா? தோமா, என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க பேதுரு, என்ன மன்னிச்சிருக்க.
2: நீ வந்துட்டியா?
1: என்ன மன்னிச்சிருங்க சகோதரர்களே, நான் சந்தேகத்தால நிறைஞ்சிருந்தேன்.
3: நாங்களும் தான் தோமா.
1: உண்மைதான், நான் விசுவாசம் இல்லாம இருந்தேன். கண்டுபிடிக்க முடியாத ஒண்ண நான் வீணா தேடிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிக்க எதுவுமே இல்ல. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவரை தேடணும்.
2: தோமா,
1: யோசேப், விடுதலை ஆயிட்டியா?
2: சிறை கதவுகள் திடீர்னு திறந்துச்சு, அவர் அங்க இருந்தாரு.
1: நீயும் அவரை பார்த்துட்டியா?
3: இப்போவாவது நம்புறியா?
1: நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க.
4: சமாதானம் உண்டாவதாக. தோமா, தோமா, நீ என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்க, இப்ப நான் நேர்ல வந்துட்டேன், என்கிட்ட வந்து பேச மாட்டியா?
1: ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருக்க, என் விசுவாசம் என்ன விட்டு போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருக்க.
4: நீ அடையாளங்கள் வேணும்னு கேட்டல, என்கிட்ட வா.
1: இல்ல எஜமா, எனக்கு அடையாளம் தேவையில்லை, எனக்கு ஆதாரம் எதுவும் தேவை. நான் விசுவாசிக்கிறேன்.
4: என் காயங்களை தொட்டு பாரு.
1: நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்.
4: என் கைகளையும் என் விலாவையும் தொட்டு பாரு. இப்பவாவது என்ன நம்புறியா?
1: ஆண்டவரே, என் தேவனே, என்ன மன்னிச்சிருக்க.
4: எழுந்திருத்தோமா, என்னை பார். கண்டதினால் நீ என்னை விசுவாசிக்கிறாய். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.

0: சமாதானத்தோட போ.
1: ஆண்டவர் உன்னோடு இருப்பார்.
2: தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்.
0: உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.
2: யோசப், தேவன் உன்னோடு இருப்பாராக. ஜாக்கிரதையாக போ. சீக்கிரமா நான் உன்னை சந்திக்கிறேன்.
0: நான் வரேன் யாக்கோபு. யோசேப்,
2: தோமா,
0: இத நீ வச்சுக்க.
2: வேண்டாம், இத நீயே வச்சுக்க.
0: இல்ல, இனிமே இது எனக்கு தேவையில்லை.
2: பத்திரமா போயிட்டு வா. தேவன் உன்னோடு இருப்பாராக.
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நேராஜ் நாம கிளம்பணும். ஜோனா, ரொம்ப நன்றி.

0: ஏமாறியாள். என்ன ஆசிர்வதீங்க.
1: புறப்பட்டு போத்தோமா. நீ பார்த்ததை இந்த உலகத்துக்கு போய் சொல்லு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்.

இப்ப நம்ம நம்பிக்கை நம்ம பயத்தை விட அதிகமா இருக்கு. இந்த கோதுமை தானியத்தை பாருங்க, நாம இது போலதான் இருக்கோம். இது மண்ணில் விழும்போது தெரியாது, ஆனா இது வளர்ந்து கதிரா மாறும். அதனால நாம பாக்கிற விஷயங்களை வச்சு நம்பிக்கையை வளர்த்துக்க கூடாது, ஆனா பார்க்காத விஷயங்களை நம்பி விசுவாசிக்க கத்துக்கங்க. ஏன்னா பார்க்கிற விஷயங்கள் ரொம்ப நேரம் நிலைக்காது, விசுவாசமா பார்க்க காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நிரந்தரமானது.

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனி சமூகப்பறிவுகள் தான் தப்புன்னு சொல்லி எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காலசத்தம் கேட்டோடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அவங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேற்று நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆய்ந்து இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15வது வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை நோக்கி கூப்பிடுவான், மறுத்தர் அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவனை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்துல அவன் நம்ம என்ன செய்ய நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்ம என்ன செய்வான், கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடாம அறுபத்தி வலிச்சு ஆபத்துல நானே அவனோடு அவனை என்ன செய்வேன், தப்புப்பேன்னு வாக்கு பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க. அவருதான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மருவத்தை வலிச்சு ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு விட்டு அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கத்திர உங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கத்திர இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்க அந்த இடத்துல கனப்படுத்துவாரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள்செய்து மாத்திரல ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திரம் உங்களை கனப்படுத்துகிற தேவன். முதல் நம்ம தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணி எழுந்துன்னு செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவம் பண்ணி சும்மா செவம் பண்ண சொல்றாங்க, அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ஆசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும்
1: சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மளும் அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா, எவ்வளவு ஆராய்ச்சி டயர்டா இருக்கு படுத்துக்கலான்னு பார்த்தா செவம் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு இருக்கணும். எப்பொழுதும் செவம் நமக்கு பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் தப்பு வைத்து அது மாத்திர தப்பு வைக்கிற தேவன் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்ப செவத்தை விட்டுறாதீங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாம் குடும்பச்சம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும் போதும் காலையில எந்திரிச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்க வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செவிக்காட்டா என்ன பரவாயில்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செபிச்சு இப்பொழுதே செபிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்தில் நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். செபிக்க வைங்க, முதல் இடைவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பா. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க மேல மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்பு வீணா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இடவிடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 பத்தாவது வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு விரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களை எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மள காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மள எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும் வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: பாத்தீங்களா யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தர் சொல்றாரு, ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தம்.

0: கேட்ட பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா. ஆண்ட சொல், நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேவியராகமம் 22:32.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்டா போதும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல, கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா? 1 Corinthians 6:11.
1: உங்களில் சிலர்,
0: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்
1: ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவையினர் அவர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு. யோவான் சுவிசேஷம் 7:38-39.
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
1: அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவான்வர் பத்தி என்ன சொல்ற? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: ஜீவத்தண்ணியுள்ள நதிகள், அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டா நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல, எபிரேயர் புத்தகம் 11:12.
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம் நமக்காக, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தரம் நகரத்துக்கு குறைமே படுபட்டான்னு, கைகள் ஆணி கால் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார். நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் நிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்டார்த்த. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தம் ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யறாரா? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மளை என்ன செய்யறாரு? தப்பு வைக்கிற தேவன். நமக்கு ஆண்டுட்டு கேட்போம், ஆண்டு என்னை காப்பாத்து, என்னை ஆத்துமா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே, என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றார். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதலாம் பிக்கப்பட்டார், முழுபட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தனை, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்னு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் வேதஞ்சொல் நம்ம மீறுதல் நிமித்தமாக பாதிக்கப்பட்டாரா, மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டாரா, மக்கள் மித்தம் நொறுக்கப்பட்டாரா, நமக்கு சமாந்தம் உண்டாக்குறதுக்கு ஆக்கிரை ஏற்றுக்கொண்டாரா, ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும்

0: பாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தம் என்னை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது நம்ம ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கருக்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பிப்பார். எந்த உலகத்துல என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவி சொல்ற கர்த்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்திருக்கிற, அவர் என் வலதுவர்ஷத்தில் இருக்கிற அப்படின்னா நான் என்ன செய்யல, அசைக்கப்படுதல. வாசித்து பாருங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்துல என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வரலாம் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தன் பலத்தில் நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா கர்த்தரை நம்ம மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளை கர்த்தரே செய்வாரு. துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்புவிக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். அவர் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகாலம் முற்பதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்தமான சாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரு ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே நம்பணும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் நம்ம நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான ஜெப சிந்தை எனக்கு தாரு ஆண்டவரே. எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜபாவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவது, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? அதை திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்புவிக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உண்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உண்மை ஆராதித்தரலாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தரலாமே. நாங்கள் அப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்கு உண்மை நிற்க பாத்திரமல்லாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மாக்களை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவானை தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள் ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் எல்லார் மீது உங்க கரம் படுவதாக. எல்லாரையும், எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே. எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களிலாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் மேல கிரு வைச்சேரி, இறக்க வைச்சேரி, எங்கள் மேல அன்பு வைச்சீரப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்தப்போதெல்லாம் என் தேவனா கேட்ட எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களோடு கூட நீங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமாந்த கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பங்களாவே ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்க, செபித்துக் கொண்டிருக்க அப்பா, இடவிடாம ஆராதிக்க அப்பா. நாங்கள் பரிசுத்த ஆள் எங்களுக்கு கற்றுத்தாரு சொல்லித்தாரு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யாண்டவர கரம் பிடித்து நடத்துங்க உன்னத பலத்துல இடக்கட்டுங்க நீ ரக்கினி மலாந்து காத்துக்கோங்க நானே லவ் டீச்சர கத்துன்னு சொன்னீங்க நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திரம் தேவனையுமே துதிக்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா இருப்பது செய்யப்பா சமாந்தை கொடுங்க சந்தோஷம் கொடுங்க நீங்க சொன்னீங்களா பொல்லக்கும் கொடுக்கற சமாந்தம் இல்ல என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன் உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராங்க என்று சொன்னீங்க அப்படி ஆக நீர் எல்லாரும் உள்ளத்திலும் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா நாங்க சமாதானமா இருக்கிறோம் எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினே உங்க மேல வந்ததாண்டவர் அப்பாமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ராஜா இயேசுவே எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க சமாதத்தை தாங்க சந்தோஷம் தாங்க முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா மே ஸ்தோத்திரம் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் சமாதத்தில் நிரம்பியிருக்கணும் சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா ஆராதிக்கிறவங்களா அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி உன்னதாவில் நிரப்புக உன்னத பலத்தில் இடக்கிட்டு எங்க அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோமே என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா குணமாக்கிருங்க ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா சுடர்வழி பட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கி தப்பு வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்றே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும் குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்த்தை தர முடியாது செபிக்கிறோம் பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசை தாரு தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டு மகத்தான காரியத்தை செய்யுங்க பிரசவிக்க பண்ணுகிறேன் நான் பிரசவத்தை தடுப்பினோ என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே சுகப்பிரசவம் தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யற தேவன் கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்கே சப்பா தாங்கே சப்பா அதே போல கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் செபிக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா ஏசப்பா குடி பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா ஆண்டவரே இப்படி வருகை பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா மாத்திருங்க தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா மே ஸ்தோத்திரம் அப்பா நன்றியோடு துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளாம் சந்திக்க முடியாது செபிக்கிறோம் எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலையும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியாது செபிக்கிறோம் மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ஒவ்வொரு உள்ளத்திற்கு கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரே நீங்க தானே அப்ப சொன்னீங்க நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாசம் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுன்னு சொல்லிடுறேன் எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க ஞானத்தை கொடுங்க தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பொருட்படுத்துக்கோங்க வழி நடத்துங்க காத்துக்கோங்க எல்லா துதி கனா மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே ஆமே
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும் உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும் அதை அட்டன் செய்யுங்கள் சகோதரி எஸ்ஆர் ராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு அம்மாரிமானவர்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும் பரிசுத்தவனை கேளுங்க பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் பரிசுத்தவனை தருவார் எல்லாத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை கண்ணியிலிருந்து விடுதலை
2: இது முற்றிலும் இலவசம் எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம் அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு கனவின் விசித்திரம் என்னவென்றா, நான் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எதுவாக நடந்தாலும் அது எவ்வளவு பைத்தியமா இருந்தாலும் எல்லாமே அர்த்தம் உள்ளது போல தோன்றும். மில்லியன் கணக்கான மக்கள் பூமியில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்ற நிகழ்வில் நானும் இருந்தேன். ஆனாலும் நான் விழிக்கவில்லை. உலக அமைதிக்காக ஒன்றிணைந்த போது நான் ஆரவாரம் செய்தேன். இனோ, அரசியல், மதம் இவை இனி முக்கியமில்ல. நான் தெரிஞ்சிருக்க வேண்டும், அது உண்மையா இருக்க மிகவும் நல்லதா இருந்தது. அது உண்மையா இருக்கும் போல இருந்தது. ஒரே ஒரு தனி மனிதன் உலகையே ஆள முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிய போது அந்த எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர் அந்த இடத்திற்கு செல்ல நான் உதவிறேன். அப்பதான் அந்த கனவு ஒரு கனவு கொள்கையா மாறியது. ஒரு கனவுல கீழே விழும் அந்த கணம் போல அப்போதுதான் நான் படுக்கையில நேராக எழுந்திருக்க வேண்டும். ஆனா நான் அப்படி செய்யல. நான் நம்புவது உண்டே, நான் இங்கே என்றென்றும் சிக்கிக் கொள்ளவில்லை என்று, நான் ஏற்கனவே இறந்து விட்டேன் என்று இல்லை என்று, நரகத்தில் என்றென்றும் கழிப்பது போல கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

0: அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து அனைவரும் இங்கே விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கே வந்து சேருங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயக்கம் காட்டாமல் உடனடியாக விரைந்து வாருங்கள்.
1: இந்த புனிதமான பைபிள்கள் அனைத்தும் இப்போது எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன? இவை அனைத்தும் யூட்டா மாகாணத்திற்கு தான் செல்கின்றன. மிகவும் விரைவாக செல்லுங்கள், நேரம் இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் வேகமாக செயல்படுங்கள்.
2: அவர்கள் வந்து விட்டார்கள். சட்ட கோரோடு வாத, அவர்கள் வந்து விட்டார்கள்.
3: அவன் வருகிறான், மேலே திரும்பி வா. நீ கைது செய்யப்பட்டுள்ளாய் கிறிஸ். அவனை விட்டுவிட்டு போக முடியாது. இந்த பைபிள்களை இங்கிருந்து எடுத்து செல்லணும்.
2: அவனை விட்டுவிட்டு போக முடியாது.

0: நீ யாருக்காக வேலை செய்கிறாய்? மனுஷகுமாரனே, இதுதான் உனக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு. நீ இப்போது யாருக்காக பணிபுரிகிறாய் என்று சொல்.
1: சக்தி வாய்ந்த கடவுள், தவறால பதில்.
2: நீ சுடுவது புறாக்கள் அல்ல, இல்ல
3: இல்ல.
2: நான் அந்த ஜிசி கட்டிடத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள், காணாமல் போன ஆயுதங்கள் மற்றும் ஏதோ காரணத்திற்காக சமாதானத்தை ஏற்க முடியாத சிலரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் யோசித்து விட்டுருக்கல, அந்த தீய நுண்ணறிவு இன்னும் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் கடந்த வாரம் பேசின அந்த உரையாடலை பத்தியோ, நம்முடைய ஆயுதங்களை அதிகமாக குறைத்து விட்டா நாம் எவ்வளவு பலவீனமாகி விடுவோம் என்பதையும், நிறுத்து, என்ன சொல்ற? மிலிஷியாவுக்கு அந்த ஏவுகணை எங்கே இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் அந்த குறியீடுகளையும் வைத்திருந்திருக்க வேண்டும். அதை பற்றி உனக்கு என்ன நினப்பு சா? உன்னை சுத்தி பாரு, அவர்கள் நம்மை நோக்கி கூட பார்க்கவில்லை. ஏன் அவர்கள் பார்க்க வேணும்? நீ என் துணை ஜனாதிபதி, என் நெருங்கிய நண்பர், விசுவாசமானவன். நீ என்னை அவர்கள் என்ன நடந்தது என்று அறிந்ததற்கு முன்பே சுட முடியும்.
4: நான் அமெரிக்காவுக்காக போராடுகிறேன், அதற்கு எதிராக அல்ல. நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும்.
2: அமெரிக்கா என்பது அதன் மக்களின் விருப்பம். மற்ற உலகம் போலவே இது ஒரு புதிய வழி.
4: ஒரே ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க.
2: அந்த மக்கள் மறைந்த போதே எல்லாமே மாறிவிட்டது. அவர்கள் பெரிய பார்வையில பார்த்தாரு. அரசியல், மதம், இனம் அது முக்கிய இல்ல. அப்போதுதான் நிக்கோலை வந்த
4: அமெரிக்கா வெளியேறியது.
2: இந்த உலகத்துல 172 நாடுகள் இருக்கின்றன. அந்த 172 நாடுகளும் அமைதிக்காக தங்கள் ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டன. இது ஒரு புதிய வழி, அதில் நான் ஒரு பகுதியா இருப்பதுல மகிழ்ச்சி.
4: ஓ, நீயும் அதுல ஒரு பகுதிதான். நிக்கோலை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டிருக்கிறார், அதை நான் நிரூபிக்க முடியும்.

0: நீங்கள் பிடித்ததாக சொல்வது அந்த ஒளிபரப்புகள். அவ சரியா என்ன சொல்கின்றன?
1: அவை குறியீட்டில் இருந்ததால் அவை என்ன சொன்னதுன்னு சரியா தெரிஞ்சு கொள்ள முடியல. நாம் சில அறிவியல் குறிப்புகள், இரசாயன சூத்திரங்களை கண்டுபிடிச்சோம்.
0: சூத்திரங்களா? என்ன மாதிரியான சூத்திரங்கள்?
1: உயிரியல் சார்ந்தரே, ஒரு நாடு முழுவதையும் சில நாட்கள் அழிக்கக்கூடியவட அந்த மாதிரியான தொழில்நுட்ப திறமை கொண்டவர்கள் சுமார் 200 பேர் இருக்கிறாங்க. அந்த உயிரியல் போர் நடத்தும் திறமை கொண்டவர்கள் அவர்கள் பாதி பேர் இருக்காத திட்டங்களுக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர்.

0: பாரு, நாம இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்று நீ சொல்ற, சரியா?
1: ஆமா.
0: அப்படி என்றால் நீ ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லவில்லை?
1: நான் சொல்ல போறேன்.
0: வாதத்துக்காக வேணும் ஜிசி உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அமெரிக்கா இருக்கிறது என்று உனக்கு என்ன காரணமாக தோன்றியது?

ஏய், நீ என்ன செய்யறா? ஏய், நீ எங்க போற? அலை மாநகராதிபதியிடம்

0: காதல் பொறுமையுடன் இருக்கும், காதல் கனிவாக இருக்கும், அதை பொறாம கொள்ளாது. அது பெருமைப்படவும் அகந்தையுடன் அல்லது மரியாதை இல்லாமலும் இருக்கவும் இல்லை. அது தன் விருப்பத்தை மட்டும் பிடிப்பதில்லை. காதல் எரிச்சலாகவோ விரோதமாவோ இருக்காது. அது தவறில் மகிழ்வதில்லை, ஆனா நியாயத்துல மகிழ்கிறது. காதல் எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும், எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும், எல்லாவற்றையும் பொறுக்கும். காதல் ஒருபோதும் முடிவில. நம்பிக்கை, நம்பிக்கை, காதல், இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். ஆனா இதுல மிக பெரியது காதல். பக் பக்
1: And நான் உன்னை சந்தித்த அந்த கணத்திலிருந்து நான் முன்பு ஒருபோதும் காதலை அறிந்ததில்லை என்று உணர்ந்தேன். க்ளோயி ஸ்டீல், நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை என் மனைவியாக தேர்ந்தெடுக்கிறேன். உன்னுடன் வாழ, உன்னை சிரிக்க வைக்க, உன் பக்கத்தில் நிற்க மற்றும் ஆரிகஸ் பூங்க, உன் இதயத்துக்கு மகிழ்ச்சி, கடவுளின் உதவியுடன் உன் ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிப்பவனாக இருக்க. நீ என்ன மிக முக்கியமான உண்மையை நோக்கி வழி நடத்துகிறாய். இதற்காக நான் உனக்கு என்றென்றும் நன்றி கூறுகிறேன். இப்போதிலிருந்து நான் என்றென்றைக்கும் உனக்கு மட்டுமே உரியவளாக இருக்கிறேன். ஒன்று.

நீங்களே தெரியும், நான் முதல்ல பேசியிருக்க வேண்டும். யாமரன் மையன் சார், சரி, நீ ஒருபோதும் கேட்க மாட்டா என்று நினைக்க, நான் ஒரு முட்டாள் பெண், பெரிய கனவுடன் இருந்த மற்றும் ஒரு பெரிய விருப்பக்கடன், உன்னுடையவளாகவும் உன்னுடையவளா மட்டும் இருக்க, நல்ல நேரங்கள்ல உன்னுடன் சிரிக்க, கஷ்ட நேரங்கள்ல உனக்கு துணையாக என் உடனால் உனக்கு ஆறுதல் அளிக்க, யான்மாவால உன்னை பிரதிபலித்தோமோ உன்னுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடமோ. இப்போது என் கனவு நனவாகியுள்ளது. நாம் இருவரும் உயிருடன் இருக்கும் வரை நான் உன்னுடையவளாக இருப்பேன். இப்போது முதல் என்றென்றோ.

0: என் சொந்த மகளால மேடை பிடிக்கப்படுகிறார். என் புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தில் உன்னை சந்திட்டேன்.
1: நான் தயாராக இருமே.
0: பிரச்சனை, தியாகம், உலகத்தின் முடிவு எதுவாக இருந்தாலும், ஆனா உன்னை சந்திப்பதற்கு இல்ல.
1: அமாண்டா சூசன் மைட்,
0: நீ என்னை சிரிக்க வைக்கும் விதத்திற்கோ என்னை உணர வைக்கும் விதத்திற்கோ நீ என்ன சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கும் நான் தயாரில்லை. நீ என் வாழ்க்கைக்கு நான் சற்றும் எதிர்பாராத மிகவும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். இன்று முதல் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிப்பேன் என்று கடவுளிடம் வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: கேப்டன் ரெய்ஃபோர்ட் ஸ்டீல. நான் மனப்பவர் நீ என ஒருபோதும் நினைக்கவில்லை.
1: நம்பி,
0: மிகவும் அழகானவர், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த வெற்றியுடன், மிக உயரமாகவும் இருக்கிறீங்க. ஆனா பிறகு நீ அந்த மனிதராகவும் அப்பாவாகவும் இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்ததை நான் பார்த்தேன். நடவ உன்னை தேர்ந்தெடுத்த தலைவராக இருக்க வேண்டும்னு. அந்த நேரத்துல உனக்கு துணையாகவும், வாழ்க்கை துணையாகவும், நண்பராகவும் மனைவியாத பேர்வானத உணர்ந்த ரெய்ஃபோர்ட், நான் திருமணம் செய்யும் மனிதர் நீதான். கடவுள் மகிமை விக்குது. உன்னை எனக்கு அளித்ததற்காக என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கூறுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: இதனுடன் உங்களை அறிவிப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் கிடைக்கிறது. பக் மற்றும் குளோயி, ரே மற்றும் அமாண்டா, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிவிட்டீர்கள்.
1: நீங்கள் உங்கள் மணமக்களை முத்தமிடலாம்.
0: அப்படியென்றா ரே நிக்கோலையோ உன்னை எங்கு பார்க்க சொல்கிறார்?
2: வதந்தி என்னவென்றால் புதிய பாபிலோன் தான், ஆனா அது தினமும் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு
3: புதிய பாபிலோன் இல்ல, ஹனிக்வா. அவன் அங்க ரொம்ப கலக்கறானா, அழகும் எல்லாம் இருக்குமா.
0: உங்களோட மேல எப்படி மெம்பர்களே?
4: தெரியல, ஏதாவது செய்ய நிச்சயமா வழி கண்டுபிடிப்போன்னு நம்புறேன்.
0: ஓ பையா,
4: நீங்க என்ன நம்ம தைரியமான தலைவரே.
0: கிரிசின் குடும்பத்தை பார்க்க போய் அப்பாவை வேலைய செய்ய போற.
2: நீயும் அவரோட சேர போறிய?
5: அப்பா, இத பத்தி பேசிட்டோம்.
0: இந்த பைபிள்களை மீண்டும் பகிர நாங்க அழைக்கப்பட்டோம். என் பெரும்பகுதி வாழ்க்கைய கடவுளுக்கு சேவை செய்வது போல நடித்தே கழித்து விட்டேன். இனி நடிப்பது போறோம்.
2: ஆமா, எனக்கு தெரியும். பாருங்க, நீங்க பேசுறது நேற்று சுடப்பட போன ஒரு இளம் பெண்ணின் அப்பாவும் கணவரும் இருக்கிறவரோட தான்.
0: நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த பாதுகாப்பு காவலர், ஜிசி படையினர் இல்லையெனில் நிக்கோலைய கூட நம்ம பயணம் எப்போது முடியும் என்று தீர்மானிக்க மாட்டாங்க. அத கடவுள் தான் முடிவு செய்வா. அவரது கையில், அவருடைய சித்தத்தின் நடுவுல நாம பாதுகாப்பா இருப்போம்.
4: கிறிஸ்து மாதிரியா?
0: என்ன

0: வைஸ் பிரசிடென்ட் மல்லடி கொலை செய்யப்பட்டுறது. ரெசிடென்ட் ஃபிட்ஸாக காயமடைந்திருக்கிறார், ஆனாலும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்.
1: ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். சரி பிதாவே, நாங்கள் உங்களை அறிந்தோம், உங்களை நேசிப்பதாக ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் எங்களை மறுபயிற்சி முகாமுக்கு அனுப்புகிறார்கள். உங்க வார்த்தையை பரப்ப ஒரு விரல் கூட நாங்க உயர்த்தினானோ, அவர்கள் எங்களை பயங்கரவாதிகளா தண்டிக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அது இரண்டும் பயமூட்டும் உலகம். ஆனாலும் உங்க வார்த்தை எங்களை நினைவூட்டுகிறது. மரண நிழல் பள்ளத்தாச்சில நடந்தாலும் எங்களுக்கு தீமைக்கு பயம் இல்ல, ஏனெனில் நீர் எங்களுடன் இருக்கே. உங்க கோலம் உங்க தண்டம் எங்களை ஆறுதல் அளிக்கும், ஏனெனில் நீர் தயார் செய்திருக்கிறீர். எங்கள் எதிரிகளின் முன்னிலையில எங்களுக்கு ஒரு மேசை அமைச்சிருக்கிறீர்.
2: மிஸ்டர் பிரசிடென்ட்,
3: எல்லா தகவல்களும் அந்த மிலிஷியாவை சுட்டி காட்டுகிறது.
4: சரி, உடல்கள் பற்றி என்ன?
5: ஒன்றும் இல்ல, எல்லாம் சரி. விரல் ரேகைகள் டிஎன்ஏ ஆய்வில் உள்ளன.
6: அந்த இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை பற்றி இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையா?
2: ஒன்றும் இல்ல ஐயா.
4: என்ன
5: அது? என்னவென்றால், மரியாதைக்குரிய நிகோலையின் அலுவலகத்திலிருந்து இப்போதுதான் அழைப்பு வந்திருக்கிறது ஐயா. அவர் உங்களை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக தெரிவித்தார்.

0: நீங்க கடினமானவர் ஜெரால். கடவுள்களுக்கு நன்றி. வைஸ் பிரசிடென்ட் விஷயத்துல வருந்துகிற அவர் உங்கள் நண்பர் என்று எனக்கு தெரியும். இவையெல்லாம் நடக்கும் போதும் நாம் நம் பாதையில நிலைத்திருக்க வேணும். மிலிஷியா என்ன பெரிய அண்ணன் நின்று நினைக்குது, கிறிஸ்தவர்கள் என்ன சாத்தா நின்று நினைக்கிறாங்க. நல்லது அல்லது கருணை காட்டினாலும் அவர்களில் யாருடைய மனமும் மாறப்போவதில்லை. அது எல்லாம் விளையாட்டின் ஒரு பகுதி தான் என்று அவர்கள் நினைப்பார்கள். நாம் உருவாக்கிய உலகளாவிய சமூகத்தை பாருங்கள். நாம் எதை சாதிச்சிருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். அது சிந்திக்க முடியாத விஷயம். வணக்கம் பாருங்க மிஸ்டர் பிரசிடென்ட், எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்னதான் பாப்பீங்க?
1: நான்
0: பாக்குற நேரம் நீங்க பச்சைன்னு சொல்லுவதாக இருக்கலாம். உண்மையில அது அறிய வழியே இல்லையே, இல்லையா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அது அந்த சிறிய கடுகு வித மாதிரி. அதுதான் எதிர்ப்பாளர்கள் செய்யும் வேலை ஜெராய்டு. அவர்கள் சந்தேகத்தின் விதைகளை விதைக்கிறார்கள். அந்த மிலிஷியா பயத்தினால் அப்படி செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களை நம்ப முடியாததான் அப்படி செய்கிறார்கள். நன்றாக அவர்கள் எந்த வகையான நம்பிக்கையை விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார்கள். கண்மூடித்தனமானது.
2: சிறிது சந்தேகம் போவோ, நம் முழு கனவையும் மங்கு செய்ய. மனித குலத்தின் நலனுக்காக இது நடக்காம நாம் தடுப்பது அவசியம்.
3: ஸ்டீவ் பிளாங்க் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஐயா.
2: சரி, 5 நிமிஷம். மிஸ் மில்லரை வரவழைத்து ஜனாதிபதியை வெளியே அழைத்து செல்ல சொல்லுங்க.
3: ஆம் ஐயா.
2: நீங்கள் நல்ல மனிதர் ஜெரால். உங்களை நண்பனாக அழைக்க முடிகிறது என்பதில் நான் நன்றி கொண்டுள்ளேன். இரு ஜனாதிபதி, இது என் உதவியாளர் மிஸ் மில்லர்.
3: வணக்கம்.
4: வணக்கம். வைஸ் ஜனாதிபதி மல்லரியன் விஷயத்தை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் ஒரு நல்ல மனிதர், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்.
2: ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஜெரால்?
5: ஓ இல்லையா. உண்மையில மிஸ் மில்லரும் நானும் ஒரு சில வருடங்களுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில சந்தித்தோம்.
4: என்ன நினைவிருப்பது மகிழ்ச்சி ஜனாதிபதி.
5: நான் எப்படி மறக்க முடியும்?

0: ஏய் எபிசோடு நீங்க யாருக்காக வேலை செய்கிறீர்க?
1: நீங்கள் அதை ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் என்பதே என் ஊகம்.
0: எனக்கு பதில் சொல்லுங்க.
1: குளோபல் கம்யூனிட்டி டிடே.
0: இங்க யாருக்கு பதில் சொல்லுகிறீர்கள்?
1: உலக நாடுகளின் தலைவராகவும் மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதராகவும் கருதப்படுகின்ற நிக்கோலை கார்பேரியா என்பவரை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்ப்போம்.
0: இது ஒரு பைபிள். உங்கள் பைபிள் வில்லியம்ஸ். ஜிசி வெறுப்பு இலக்கியங்களை எப்படி வெறுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா?
1: நான் ஆராய்ச்சி செய்து கொண்டேன்.
0: நிச்சயமா நீங்க செய்திருப்பீல்ல. உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் இருக்கின்றன. முதல் விருப்பம், என் கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அனைத்தையும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் தலையில் ஒரு குண்டு வைக்காமல் இருப்பதை பற்றி யோசிக்கவும். இரண்டாவது விருப்பம்.
1: முதல் விருப்பம் போதும்.
0: நீங்கள் அவர்களில் ஒருவரா? கிறிஸ்தவர்கள்.
1: நான் எதுவும் செய்யவில்லை.
0: அதை நான் தான் தீர்மானிப்பேன். இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மறுக்கிறீங்களா? ஆமனது இல்ல.
1: பிசா இல்ல, நான் மறுக்கவில்லை.
0: இருந்தாலும் அந்த பதிலால் நிக்கோலை மகிழ்வார் என்று எனக்கு தோணல.
1: ஜனாதிபதி,
0: இது ஒரு அவசரமான காவோ. இது நம்பிக்கையின் விஷயம். விரியம்ஸ், நான் ஒரு கிறிஸ்தவர்.
1: அடுத்து
0: இந்த நாட்டில் முழுமையான உயிரியல் தாக்குதல் நடத்த யாரோ திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு சொன்னார்கள். அது உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறதா? நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன், நான் ஒரு பயங்கரவாதியின் நினைத்தா உயிரியல் ஆயுதங்களால கோடிக்கணக்கான மக்களை கொல்ல விரும்பினால் நான் என்ன செய்வேன்? உங்களை போன்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ன செய்வார்? உங்களால் முடிந்த அளவு தடுப்பூசிகளை சேகரிப்பதை நிறுத்துங்க. இப்போது பதில்கள் மீனும் பிரார்த்தனைகள் புரு.
1: பதில் அதற்குள் இருக்காது.

0: மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 3. அவர் ஒலிவமலையில் அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனிப்பட்ட முறையில வந்து, இந்த நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உங்கள் வருகையின் அறிகுறியும் உலகத்தின் முடிவும் எப்போது என்று எங்களுக்கு சொல்லுங்கள்னு கேட்டாங்க. அப்போது இயேசு அவர்களுக்கு பதில் அளித்து சொன்னார்,
1: அதை வாசிக்கமோ, எஸ்டலன்சஸ் அதுதானா சுவர்க்காக்கா நிலநடுத்தமா?
0: அவையெல்லாம் அதுல இருக்கின்றன, ஆனாலும் அதற்கான தடுப்பூசிகளும் இல்ல. வெப்ஸ்டர் அகராதி பேஸ்டிலன்ஸ் என்பத விரைவாக பரவி பெரிய அளவுல மக்களை கொல்லும் ஒரு தீவிர தொற்று நோயா வர இருக்குது. அதனால ஒரு வார்த்தையில சொன்னா, நீங்க இத வெறும் பயன்னு நினைக்காம அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அப்போது அவர்கள் உங்களை வேதனைப்படுத்த ஒப்படைத்து உங்களை கொல்லுவார்கள். மீஞ்ச என் பெயருக்காக அனைத்து ஜாதிகளாலும் வெறுக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள், சரியா?
0: நன்றாக புரிஞ்சுகிறது இல்லையே? அவரது பெயருக்காக நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்பு என் தலையில துப்பாக்கி வைத்து சுட முயற்சித்தீர்கள்.
1: சரி, மிலிட்டரி குழுவை பத்தி என்ன?
0: நிக்கோலையை எதிர்க்க அவர்களுக்கு சொந்த காரணங்கள் உண்டு, அது நம்ம மூட சம்மந்தம் இல்ல.
1: நீங்களும் நிக்கோலையை வெறுப்பதே ஒட்டுல.
0: நாங்க அவர் யார் என்று அதுவோம். பைபிள்ல அவரை வெளிப்படுத்தலின் மிருகம் என்று குறிப்பிடுகிறது. அவர் எதிர்கிறிஸ்து.
1: நீங்கள் அவரை இறக்க விரும்ப மாட்டீர்களா?
0: அவர் எதிர்கிறிஸ்து, நீங்கள் அவரை கொல்ல முடியாது.
2: இங்க நிஜ உலகத்துல உங்கள் ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன?
0: நிக்கோலை பல்வேறு துறைகளில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உயிரியல் மற்றும் வேதியியல் விஞ்ஞானிகளை ஒன்றாக சேர்த்துள்ளார். ஏன் அல்லது எதற்காக அவர் அவர்களுடன் சந்திக்கிறார் என்று நாங்கள் அறியவில்லை. ஆனால் அவர்கள் பேசும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இங்கே அமெரிக்காவில தான் நடக்குது.
1: எப்போது
0: எனக்கு தெரியவில்ல.
2: சரி, நீங்க செல்லவா, நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருப்போம். அந்த குறிப்பிட்ட நிலநடுக்கங்களுக்கு மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏய், வாக்கியம் எண் 32.
3: ஏய், சென்டென்ஸ் 32.
2: அந்த மனிதருக்கு செக்ஸ் மொழியை பற்றி வாசிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ தெரியாது என்று நீங்கள் உண்மையிலேயே மனதார நினைக்கிறீர்களா?
4: ஹாட்டி, வரக்கு.
2: நீ இங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன்.
4: அழகான புதிய மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்த நேரம் கிடைக்காதுன்னு நினைத்தேன். அதனால நானே உங்களங்க நான் மாடிக்கு வாழ்த்துதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். மேலும் உன்ன பத்தி அவளுக்கு சில குறிப்புகளும்
5: சொன்னேன். நிலையாய பொறுத்தவரை ஹார்ட்டி மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டா. பெண்கள் ஆண்களை விட விரைவாக குணமாக மாட்டார்கள்.
4: மிக இனிது மாண்டி, நிக்கோலையின் அரவணைப்புல நான் குணமடைந்து விட்டதாக நினைக்கிறேன். நாம் நண்பர்களாக இருக்கலாம் என நம்புகிறேன். ரேயும் நானும் இருந்த கடந்த காலத்தை பொறுத்தால.
5: நிச்சயமா, அது எனக்கும் பிடிக்கும்.
4: நீங்க மிகவும் இனிமையா இருக்கிறீங்க மாண்டி. உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கட்டும் நம்புதேன்.
5: பாட்டி, உங்களுக்கும் நன்றாக நடக்கட்டும் நம்புகிறேன். ஓ, மனசு கேளு, சரியா?
4: நான் எப்போதும் அப்படிதான்
6: செய்தேன். ஹலோ, ஹாய் பேக். உனக்கு 1 நிமிஷம் நேரமா? ஆமா, 2 நிமிஷம் இருக்கு.
7: சரி, நன்றி.
6: சரி, என்ன விஷயம்? ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு தொற்று பரவுக்கு நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. டாக்டரிடம் போச. சிகாகோவில 18 வழக்குகள் உள்ளன. அவர்கள் அடிக்கடி சந்திக்கும் ரகசிய உறுப்பினர்கள். சரி, அது அங்கேயே நிக்கும்னு நம்புகிறேன். ஆமா, ஆனா நாடெங்கும் உள்ள கிளை தேவாலயங்களிலும் இது நடக்கிறது. அப்படின்னா யாரோ இத கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு புதிய முகமும் ஒரு கொலைகாரா இருக்கா? நிகோனை அனுப்பியோம்ல, அந்த்ராக்ஸ் நிறைந்த பாக்கெட்டோட வருமுங்க. ஆமா, நம்மால் ஒருபோதும் கதவுகளை மூட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். நமக்கு தடுப்பூசிகள் தேவை. அவ வேலை செய்யுமோன்னு பாக்க யாரையாவது அனுப்பி தடுப்பூசிகளை வாங்கி வா. லோயாங் இருந்து வெளியே கொண்டு வா.

0: ஒரு வரிசை எடுக்கலாமா?
1: அந்த சிவப்பு கொடியே தவனிங்க
0: கொடி. ஆமா, நன்றி. ஆஹா, மிஸ் மில்லர் இங்க சாப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். வேலை ஒரு போதும் முடியாது.
1: இதை விட மோசமான இடங்கள் பல உண்டு.
0: வெண்டி, நான் சொல்லணும், அந்த எம்பி ஃபை இல்லாம நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த நாள்ல எப்படி தெரிந்தது?
1: நமக்கு ஒரு தகவல் வந்தது. துரதிருஷ்டவசமா அந்த தகவல் ஜானகா பற்ற போது போது நேரத்துல வரவில்லை.
0: நீங்க என்ன கண்டுபிடிச்சிருங்க?
1: பக் வில்லியம் சொல்வது சரிதான் என்று தெரிய வந்தது. நாம் இப்போது தேடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான உயிரியல் விஞ்ஞானிகள் உண்மையில் இங்கே அமெரிக்காவில தான் இருக்கிறாங்க.
0: அது பெரிய நாடு.
1: அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இன்னும் சரியா தெரியவில்லை. ஆனா நாம தெரிஞ்சது என்னன்னா, கடந்த 48 மணி நேரத்துல ஜிசி தலைமையகத்துக்கு பாதுகாப்பான லைன்களில் வரும் டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: நீங்க ஏதாவது குறியீடுகளை உடைக்க முடிஞ்சா அல்லது ஏதாவது தகவல் பிடிக்க முடிஞ்சா?
1: இல்ல, இன்னும் முடியலையா. ஆனா பெரும்பாலான தொடர்புகளையும் ஒரு மின் நிலையத்துக்கு திரும்பி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. வாஷிங்டனுக்கு வெளிய சில கேக்கிதல் தூரத்துலதான்
2: பெரிய தொடருங்க.

0: அப்படின்னா ஜான் ராக்கு மிஸ் மில்லர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?
1: என் பேர் காரலின். ஆமா, நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். என் கணவர் மறைவுகளுக்கு பிறகு சில நாட்கள்ல இறந்தார்.
0: மன்னிக்கணும்,
1: அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு பெரிய செய்தி மேல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதுல எங்கோ யாரையோ பாதிச்சிருப்பார் போல இருக்கு.
0: என்ன நடந்துச்சு?
1: எரிக் எனக்கு போன் பண்ணி அவன் ஒரு பெரிய செய்திய கண்டுபிடிச்சிருக்கான். அது முன்னாடி பக்கம் வரும் மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொன்னான். அவன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை ஒருபோதும் பார்க்கவே இல்ல. அவங்க எனக்கு சொன்னாங்க அவன் ஸ்டேட்டன் ஐலண்ட் பேரில இருந்து விழுந்துட்டான் அப்படின்னு. அதனாலதான் நான் ஜான தொடர்பு கொண்டு அவன் உதவி கேட்டேன். ஒன்றா சேர்க்க முடியாம சிரமப்பட்டான். ஆனா மிக்குலை எல்லா ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ய ஆரம்பிச்சதும்
0: அதனாலதான் அவன் உனக்கு நிக்குலையின் பணியாளராக வேலை வாங்கி வைத்தான். மற்றும் அந்த மிலிடியாவிலும்
2: தெரியுமா,
1: நான் என்ன செய்ய சொல்லப்பட்டதோ அதுதான் செய்கிறேன். நாம் எல்லாரும் அதைத்தான் செய்யறோம்.
2: உன் கைய அடுத்ததாக யார் பிடிக்கிறாரோ அவங்கதான்.
1: அப்படி நினைக்காத. இப்படி நேரங்கள்ல நம்ம நம்பிக்கைய நாம காப்பாத்திக்கிறோம். சில சமயம் அதுதான் நம்மிட இருக்கும் ஒரே விஷயம். இப்ப நீ எனக்கு எல்லாமே சரியாகிவிடும்னு சொல்லணும் இல்லையா?
2: அட, கண்டிப்பா எல்லாமே சரியாகும். நம்ம கல்யாணத்துல ப்ரூஸ் என்ன சொன்னார்னு நினைவு இருக்கா? கடவுள் நேரம் வந்து சொல்லும் வர நாம் அறிய முடியாது.
1: சரி, அது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது.

அங்க போகலாம். சரி, இந்த மாடியில் இருக்கக்கூடிய ஜிசிஎஸ் குழுவினர் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. அவர்கள் எப்போதும் இதே போலதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என் பிரச்சனை. நடந்து போயிட்டு இருக்க என்ன நடந்தாலும் அவங்க இதை கடந்து விடுவாங்க. அவர்கள் வழக்கமாகவே எல்லா நேரங்களிலும் இதே போன்ற காரியங்களை தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சரி, அதை நாம் இப்போது கவனிக்க வேண்டியது.

சரி, இப்ப நாங்க ரெடி. அத உள்ள கொண்டு வா, அது பரவாயில்ல. இப்ப இன்னும் கொஞ்சம் செய்ய போறேன். அது ஒன்றுதான். நீங்க இப்போதைக்கு எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா?

என்னுடைய பெயர் மைக்கேல் பாய்ஸ். அத பத்தி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் இப்போது இங்க முழுமையாக வந்து சேர்ந்து விட்டேன். நான் முழுக்க வந்துட்டேன் விளையாடலா. நிஜமாவே எனக்கு இப்போ இதுக்கு நான் ரெடியா இல்லைன்னு தான் தோணுது. ஓ மை காட், என்ன பண்றதுன்னே தெரியலையே.

0: உனக்கு என்ன வேணும்? வெஸ்டர்ன் கார் தான். செக்ஷன் 3 தண்ணீர். நாங்க வழியில இருக்கோம். வாங்க போய் திரும்ப வாங்க. நான் என்ன பண்ணித?
1: நீங்க தெரியாம பண்ணீங்க.
0: நான் அவன உலகளாவிய ஹிட்லரா ஆக உதவிட்டேன். அப்போ நான் வேற என்ன வித்தியாசம்? நீங்க தெரிஞ்சுக்கோ, என் அப்பா கலிபோர்னியா முதன்மை தேர்தல்கள்ல இருந்தார். அவர் என்ன ஜனாதிபதி ஆகிறத காணவே இல்ல. ஆனா அவர் அதை நம்பி இருந்தார் என்பதுல எனக்கு சந்தேகம் இல்ல.
1: அவர் உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாருன்னு எனக்கு நிச்சயம்.
2: நீங்க தெரிஞ்சுக்கோ, அவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், சரி நீ உலகத்தை மாத்த போற. அவர் என் கைய பிடிச்சு சிரிச்சார், அப்புறம் இறந்தார். அவர் சொல்லி இருப்பது நிச்சயமாக ஒரு சரியான விஷயம்தான். நான் உலகத்தை மாத்திட்டேன், சரிதான்.
1: ஓ, நம்ம ரொம்ப குழுக்கிருக்கே. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மிஸ் நல்லவா? ரூம்ல அவளுக்கு ஒரு பைபிள் ஒளிச்சு வச்சிருக்கா தெரியுமா? பரவாயில்ல, நான் அதை புகார் செய்ய நாம இருவரும் தெரிஞ்சுக்கிறோம். நான் செய்திருந்தா என்ன நடக்கும்னு கவலைப்படாத. நான் ரகசியம் வைக்க தெரியும். நான் விரும்பினா மட்டும் நீ கிறிஸ்துவ என்ற நிக்கோலாய்க்கு நான் ஒருபோதும் சொன்னதே இல்ல. நீயும் நானும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் என்பதையும் ஒருபோதும் சொல்லல. நான் ஏன் உனக்கு சொல்லலன்னு தெரியுமாறே?
0: நீ
1: ஒரு காலத்துல என்ன காதலிச்ச, அதையாவது ஒத்துக்கோ. நம்ம ரோம்ல ஓவர் நினைவு இருக்கா? அப்போ நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ திருமணமானவன், உன் கல்யாணம் முக்கியம்னு தயங்கின. அப்புறம் அவள் மறந்து போனா. கடவுளோ ரொம்ப முக்கியமானார். இப்போ உனக்கு புதுசா ஒரு பெண் இருக்கா? ஏமாட்ட, நீ என்ன விரும்புறதையே ஒத்து கொடுக்க மாட்டாரு. நீ எப்போதும் விரும்பின, இப்ப கூட.
0: நிகுலை பற்றி என்ன?
1: மிக்குனைக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டிருப்போம்.
0: பாரு,

0: நீ சில தவறான முடிவுகள் எடுத்திருக்க, சரியா? நீ உண்மைய பார்த்தா போதும்.
1: தயவு செய்து வாரே. என்ன ஒரு முறை முத்தமிடு பாபா, தயவு செய்து ஒரு முறை மட்டும் முத்தமிடுங்கள். நான் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த நபர் இப்போது உங்களிடம் இதை பற்றி விரிவாக பேச போகிறேன்.
0: உன்னை காதலிக்கல, மன்னிச்சுக்கோ.
1: நானும் மன்னிக்கிறேன், உனக்கும் அமாண்டாவுக்கும்.
0: நான் ஒரு நிமிஷம் தேவா. என் உள்ள ரொம்ப குளிரா இருக்கு.
2: நீங்க சொல்லுங்க.
0: நீக்கு தண்ணீர் வேணுவா? உன் கண்களை மூடிக்கோ, நீ நல்லா உணருவ. எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் எங்க?
3: அவங்க எல்லாரும் போயிட்டானே. அவங்க கடவுளை நம்பி காத்திருந்தாங்க, ஆனா இப்போ அவர் இங்க இல்ல.
0: நீ போய் சொல்ற?
3: நான் தானே. உன்னை பாரு, கடவுள் உன் வழியை எடுத்துட்டாரா? அவர் ஏன் உன்னை இங்க விட்டுட்டால?
0: அவர்
3: இதோ இத கூடி. அப்படிதான், இதோ செய். என்ன ஆயிடுச்சு? என்ன நம்பு?
0: ஓ அப்படியா?
3: நீ எனக்கு யார் என்று தெரியும். நான் முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்தோம். ஆஹா,
2: நீ நல்லா இருக்கியா? பரவாயில்ல ப்ரூஸ், பரவாயில்ல பரவாயில்ல. சற்று ஓய்வெடுத்து விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பரவாயில்லைங்க.

0: இத ஜான் செய்தாரா?
1: அவருக்கு இது தேவைப்படும் என்று தெரிந்திருந்தது. ஜனாதிபதி, இவர் மேஜர் கெண்ட்.
0: மேஜர் வரவேற்கிற ஐயா. இதற்கு தவிர வேற என்ன இருக்கிறது?
2: பிரிட்டிஷ், எகிப்தியர்கள், பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா ஆகிய அனைவரும் தகவல் பெற்றுள்ளனர். அவர்கள் இப்போது ஆன்லைனில் இருக்கிறார்கள் ஐயா.
0: இது பாதுகாப்பானதா?
1: இன்னும் எப்பவாதையும் ஒளிபரப்புகளை தடுக்க முயற்சித்தீர்களா ஐயா? அந்த
0: கேள்வி என்னவென்றா, நிக்கோலை பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா நிகோலை உயிரி ஆயுதங்களை உருவாக்கி உள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
3: மன்னிக்கவும் திரு ஜனாதிபதி, நமது தகவல்களின் படி நிகோலை அழிக்க வேண்டியதாக இருந்த தந்திர ஆயுதங்களை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டுள்ளார். இதை கவனிக்கவும். உலகளாவிய செயற்கை கோள்முதோ 2 மணி நேரத்திற்கு முன் குறியிட்ட உடச்சோம்.
0: நேர கட்டமைத்து
3: நாட்கு.
0: நாம் இப்போது 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிர்ச்சி தான் நம்முடைய ஒரே வாய்ப்பு.
2: இந்த வழி ஐயா.
0: ஆயுதண்டு யார்க்கு, சிகாகோ, வாஷிங்டன்.
2: ஆமா ஐயா, அதே 3 நகரங்கள்.

0: சொன்ன அவ தடுப்பூசிகளை மீண்டும் தங்குமிடத்திற்கு கொண்டு சேர்ந்த அதுதான் அவ விரும்பியது. உனக்கு அவளை தெரியோரே,
1: அவ தனியாவ நோயாளிகளும் இறப்பவர்களோட அவளை கவனிப்பது இதுதானா உன் எண்ணம்?
0: என்ன எப்போது
2: லோய் திரும்பி விமானத்துல வருகிற?
0: எவ்வளவு மோசமா இருக்கியே.
1: புரூஸ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா, இன்னும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. மற்ற தேவாலயங்களும் இதையே தெரிவித்துள்ளன, அதே நிலைதான். இதை கட்டுப்படுத்த எதுவும் இல்ல. சரி,
0: நாம் அங்க போக வேண்டும்.
1: கொஞ்சம்
0: போறேன், வா, வழியை விட்டு விளவி.
2: பக்கு க்ளோயி நம்ம இங்க இடத்துல, நீ வர விரும்புவா என்று அவள் அறிந்தாள். ஆனால் அங்கே நீ எதையும் செய்ய முடியாது.
0: அவ என் மனைவி, புரூஸ் என் நண்பர், நான் போகிறேன்.
2: நீ ஒரு தடுப்பூசி அல்லது மருந்த கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்தவர்கள். அவ உன்னிடம் என்ன செய்ய சொல்கிற? அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தம்பிலே.
0: உங்கள் வழிகாட்டுதல் தேவை.
3: க்ளோயி, பக், இது ஃபிட்சே. நீ சொன்னது சரிதான் என்று உனக்கு சொல்லும்படி என்னை அழைத்தார்கள். நிக்கோலே பைபிள்களில் ஒரு புதிய வகை வைரஸ் பரப்புகிறான்.
0: என்ன? என்ன?
3: மேலும் அவன் அமெரிக்காவை தாக்க போகிறான். நாம அவனை தடுக்க முயற்சிக்க போகிறோம். நீங்க இருந்தா பெரிய நகரங்களுக்கு அருகில் போகாம இருப்பேன்.
0: இவனை ஆயுதங்களால தடுக்க முடியாது. இப்போ அந்த வைரஸ் பற்றி என்ன?
3: இனி எனக்கே தெரியவில்லை. வாழ்த்துட்டல் மத்து.
0: அது பைபிள் வெள்ள இருக்கு.
4: நினைக்கலாம். பொய்களை புரிஞ்சு கொள்ளவில்லை என்றாலும் நீங்க சரி என்று நினைச்சத முழுக்க முழுக்க செய்துள்ளீர்கள்.
3: நான் தாமதமா வரவில்லை என்று நம்புகிறேன்.
4: என்ன
3: சொல்லவில்லை?
4: புரூஸ், அது பைபிள்கள். நிக்கோலை பைபிள்கள் விஷம் கலந்து நம்மிடம் கொண்டு செல்ல விட்டார்.
3: அவரை எதிர்த்து பரிசுத்தவான்களுடன் போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
4: நீ என்ன சொல்ற?
3: அது என் காரணம்னா? அது ஏன் காரணம்னா?
4: இல்ல இல்ல, நீ செய்தது ஆண்டவரின் வார்த்தைய கோடிக்கணக்கான உயிர்களுக்கு முன்வைத்ததுதான். அவர் என்ன வாக்குறுதி செய்கிறார்? அவர் என்ன வாக்குறுதி செய்கிறார்?
3: அவரது வார்த்தை வெறுமனே திரும்பாது என்று. நிச்சயமா அவர் தான் அனுப்பப்பட்ட அந்த பணிய முழுமையாக நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன்.
2: அதுவும் தான் நடந்தது. அவர்கள் ஏற்கனவே அழைப்புகளை ஆரம்பித்து விட்டார்கள். நாம் பல உயிர்கள் அடைந்தோம்.
5: அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீர்கள். பரவாயில்ல,
3: நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது அது நிச்சயமாக எவ்வளவு ஒரு பேரின்பமான திருநாளாக அமையும் தெரியுமா? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் சென்று அடையும் வேளையில நாம் மகிழ்ச்சியுடன் பாடி நமது வெற்றியை பெரிய அளவில் ஆரவாரம் செய்வோம்.
5: என்ன
3: கையில்
5: மற்றும் என்னை வாக்குறுதியான நாட்டிற்கு வழிநடுக்க. என்ன ஒரு நாள், என்ன ஒரு மகிழ்ச்சியான நாள். அது எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் ஆகும்?
2: கர்த்தாவே, நம் சகோதரனை மீண்டும் வழி நடத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி. ஆமா,
6: நன்றி.

0: தேவனை அணுகும் அனைவரும் அவர் இருக்கிறார் என்றும் அவரை ஆர்வமாக தேடும்பவர்களுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்றும் நம்ப வேண்டும்.
1: நான் நம்புகிறேன்.
0: இங்க பாருங்க, இவர் தான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். கர்த்தர் ஆபிரகாமிடம் தன் சொந்த மகனை பலியாக்குமாறு கேட்டார். ஆபிரகாம் அனைத்தையும் தேவனுடைய கையில் ஒப்படைத்ததால் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது.
1: நீங்கள் அனைவரும் இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
0: நம்பிக்கையின் வீரர்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது? அவர்கள் அனைவரும் பலன் பெற்றாங்களா?
2: இல்ல.
0: ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள், தீயில் எரிக்கப்பட்டார்கள், நம்முடைய ஆண்டவரை போல சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் பாடுபட்டார்களா?
2: இல்ல.
0: எண்ணற்றோரு செங்கடலை கடந்த போது, சிங்கங்களின் வாயை அடைத்த போது, அவர்கள் கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய அதிசயங்களை பெற்றார்கள். அவர்கள் தீ கொளுத்தும் அடுப்பிலே நடந்தாண்டில். அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது?
1: நிலைப்பட.
0: அவர்கள் அனைத்தையும் ஒப்படைத்தார்கள். அவர்கள் தங்களது சொந்த வழிகளை பின்பற்றாம விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை எதிர்பார்க்கும்வர்கள் தங்கள் பலத்தை புதுப்பித்து கழுதிதல் போல் இறக்கைகள் விரித்து உயர்வார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நடந்தாலும் மயங்க மாட்டார்கள்.
1: அசையாமல் அசையாமல் மற்ற ஆண்டவரை எதிர்பார்த்திரு. என்ன?

0: நான் இங்கேயே இருக்க வேண்டும். நம்முடைய பெண்ணை கவனிச்சுக்கோ. விமானம் எல்லாம் தயாரே, நான் கிளம்ப தயாராடுதோம்.
1: சரி, நான் நிக்கோலைக்கு இன்று காலை ஒரு விமானம் இருப்பதை எனக்கு தெரியவில்லை.
0: அவருக்கு இருக்கிறதே
1: இல்லையா? அப்ப நீ எங்க போதலாய்?
0: சிக்காதோ, நண்பர்கள் சிலருக்கு உடல் நலம் இல்ல, மகளுக்கு நான் வேணும்.
1: அது வருத்தமாக இருக்கிறது. உனக்கு இங்க பொறுப்புகள் இருக்கின்றன.
0: ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்துட்டேன், இனிமே உனக்கு
1: பிரச்சனை வரும். உன் பிரச்சனைகளை கேட்டு சமாளிக்க எனக்கு சலிச்சிருச்சு.
2: பாட்டி, தயவு செய்து எங்களுடன் வா, நாம் ஒருவருக்கொருவர் உதவ முடியும்.
1: நான் முடியாது, நீங்க புரிந்து கொள்ள மாட்டேன்.
2: நான் புரிஞ்சு கொள்கிறேன் நினைக்க. இப்போ எவ்வளவு மாதம் ஆகியது?
1: மூணு மாதம்.
0: நீ கர்ப்பமாக இருக்கனாய்.
2: நிக்கோலைக்கு தெரியுமோரா?
1: அவருக்கு தெரியாது நினைக்கிற.
2: அப்படின்னா நீ எங்களோட வா, நாங்க உன்ன கவனித்து கொள்கிறோம்.
0: பாட்டி, எங்களோட நாங்க உன்ன பாதுகாக்க முடியும்.
1: நீங்க என்ன பாதுகாக்க முடியாது? நீங்கள் நிக்கோலை அறியவில்லை. அவர் என்ன ஒருபோதும் விட அனுமதிக்க மாட்டார்.
0: அதனாலதான் நீ எங்களுடன் வர இடம்.
1: நான் முடியாது. என் வாழ்க்கை இங்குதான். நான் உன்ன போலீஸ்ல ஒப்படைக்க நினைச்சேன்.
0: ஹார்ட்பீட்
1: எதுவும் சொல்லாத. நான் என் மனதை மாற்றும் முன் நீங்க இங்கிருந்து போய்விடுங்க.

0: நீ மிகவும் சோர்வாக இருக்கிற, இன்றிரவு கடினமாக இருந்தாதா? அது
1: மிகவும் அருமையா இருது, நன்றி.
0: மற்றும் திருமதி மில்லரா, அவர் எப்படி இருக்கிறார்?
1: மிகவும் நன்றாக இருக்கிறார்.
0: உங்கள் சூடான மீண்டும் சந்திப்பு கிடையில கூட ஒரு வெயிட ஆணையிட்டதற்கு நேரம் எடுத்துக் கொண்டீர்கள்.
1: ஒரு கிடங்கல மிலிட்டரிகள் மறைவிடம் வைத்திருக்கிறாங்க, அதில் பெரும் அழிவு சக்தி கொண்ட ஆயுதங்கள் இருக்கலாம் என்று ஒரு தகவல் வந்தது.
0: அது உண்மையா?
1: முடியதே இல்ல. முன்பு அப்படி இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்களுடைய நுண்ணறிவு என நினைத்ததை விட சற்று மேம்பட்டதாக இருந்தது என்று நினைக்கிறேன்.
0: அல்லது உன்னுடையது குறைவாக இருந்திருக்கா? அஜெண்டுகள் அங்கு முதலில் வரவில்லை என்று எனக்கு தெரிகிறது.
1: அந்த தகவல் நம்பகமற்றதாக இருந்தால் என்ற ஒரு சிறிய குழுவை மட்டும் அனுப்ப விரும்பின.
0: இன்று நீ வேறுபடுகிறாய் ஜரான், உன் கண்கள்ல ஏதோ புதிதா தெரிகிறது. நான் விஷயங்களை கவனிக்கிறேன் தெரியுமா? ரெசிடென்ட் ஃபிட்ஸ்யூ, அற்புதம்.
2: ஐயா பிரசிடென்ட்,
0: எனக்கு தெரியும் யூனிஸ் 3 மற்றும் பில் காலின்ஸ் மேஜர் உங்களுக்கு எங்கள் திட்டங்களை காட்டலாம். எகிப்திலிருந்து நியூ பாபிலானில் உள்ள அவனது அதிகார அமைப்பை தாக்கலாம். முதல்ல தந்திர கலவியல் தாக்குதல், அதற்கு பிறகு விரைவான தரை முன்னேற்றம்.
3: பிரிட்டிஷ் படைகள் ஹீத்ரோவை முற்றுகையிட்டு தாக்கும், அது அவனது விமானப்படை மையம். நாம் நகர தயாராக இருக்கிறோம். அவனது முதன்மை அமினிகா கைப்பற்றிய போட்ட
2: நமக்கு வேறு வழி இருக்கலனா?
3: நீங்களே சொன்னீங்க அவன் ஆச்சரியப்படுத்த இதுதான் நமக்கு ஒரே வாய்ப்பு.
1: அப்படி இருக்கலாம், ஆனாலும் நமக்கு நிகோலையை அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது அவனை கொன்று விட்டோம் என்ற உலக போரை தவிர்த்து விட்டோம். ஆனா நாம் அவனை செய்யவில்லை என்றால் நிகோலை அவன் வழியில் யாரையும் எல்லோரையும் அழித்து விடுவான்.
0: அதுதான், அதனாலதான் நம்ம
1: வாய்ப்பு. நமக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்கிறாயிடும். இப்போது நிகோலே 2200 மணிக்குள் இறக்கப்படவில்லை என்றால் நாம் தாக்குதல் நடத்துவோம்.
3: உங்களுக்கு என்ன யோசனை இருக்கிறது?
1: இன்னும் தேரப்படவில்லை, வெறும் செராமிக்கே.
2: நீங்க அதை செய்ய முடியாது.
1: நான் தான் அதை செய்யக்கூடிய ஒரே நபர். இது நம்முடைய புதிய டிரான்ஸ்பாண்டர்களில் ஒன்று. இது 3 வெவ்வேறு செயற்கை கோள்களுடன் தொடர்பு கொள்ளும். இதை செயல்படுத்தியவுடன் ஒரு ஏவுகணை 1 நிமிடத்திற்குள் அங்கு வந்துவிடும்.
2: அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக போதுமான நேரம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
1: வெளியேறுவதற்கா நம்புங்கிறேன்?

0: ஜெரால்டு, நேரத்துக்கு சரியா வந்து விட்டாய்.
1: நீ என்ன ஏமாத்து நாய், நான் உன்னுடைய வலதுகை போல இருந்த
0: உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிறாக. என் உண்மையான வலதுகை யார் என்று உனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
1: நான் வைரஸ் பற்றி தெரியும், நீ அவளை தாக்கக்கூடியதாய்
0: நிச்சயமா உனக்கு தெரியும். நான் ஜான் அல்லது கேரோலின் பத்தி தெரியாது என்று நீ உண்மையிலே நினைத்தாயா? அந்த சிறிய சாகசம் பற்றி இப்போ என்ன செய்ய போன? என்ன வெளிப்படுத்த போகலையா? அந்த சிறிய டிரான்ஸ்பாண்டரை இயக்க போகிறீரா? இப்பவே பதற்றப்பட ஆரம்பித்து விட்டுறீரா?
1: உன்னை தடுக்க எனக்கு ஏவுகணை தேவையில்லை.
2: நீ என்ன சுடுவதற்கு முன் ஒரு விஷயம்,
3: மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது. உலகளாவிய எதிர்ப்பு படைகள் தாக்குகின்றன. அமெரிக்கா ஒரு பலமான கூட்டாளி. ஈராக்கியர்கள் நெடுங்காலமாக போராடுகின்றனர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். ஈராக் மக்கள் மிக நீண்ட காலமாகவே தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். அமெரிக்காவில நாடு முழுவதும் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது மிலிட்டியா மற்றும் அணு தாக்குதல்கள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க், சிக்காகோ மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்கள் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. ஏனெனில் ஜிசி படைகள் மிலிட்டியா பயங்கரவாதிகளுடன் நேரடியாக மோதுகின்றன. கடுமையான பரவலான சேதமும் உயிரிழப்பும் குறித்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜிசி நில வானம் கடல் படைகள் தற்போது ஒவ்வொரு பெரிய நகரத்துக்கும் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் அனைத்து வழிகளையும் மூடிவிட்டன. போரில் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக எங்களிடம் உறுதிப்படுத்தல் இல்லை. ஆனால் பரவலான சேதமும் உயிரிழப்பும் பார்க்கும்போது சில பெரும் அழிவுக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. உலக அமைதிக்கும் நிக்கோலை கார்பாத்தியாவின் உலக சமூகத்துக்கும் எதிராக இருப்பவர்கள் இன்று இரவு நம்மை அனைவரையும் தாக்கியுள்ளனர்.
4: கடவுளே, இங்கு வெறுமனே உட்காராதீர்கள்.
3: உலக அதிகாரத்தில் சில நிலைகளில் ஈடுபட்டுள்ள தலைவர்கள், பிரிட்டனின் பிரதமர் டாம் வால்ஷ், எகிப்தின் ஜனாதிபதி அபாஸ் பாஷா, மேலும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜெரால்டு ஃபிட்ஸியும் ஆகியோரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர்களை கைது செய்ய பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இது நம்மை தாண்டியது.
4: இவன் யார் தெரிந்திருந்தாரு?
3: அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது
4: நிக்கோலை கார்பாத்தியாவின் தன்னையே எதிர்த்து பிரிந்துள்ள ஒவ்வொரு ராஜ்யமும் அழிவுக்கு தள்ளப்படுகிறது. நம்புகிறாள். உலக என்ன நம்பவும் எனக்கு எதிராக நிற்கும் அனைவரையும் வெறுக்கவும் காரணம் அளித்ததற்கு நன்றி.

நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனாதிபதி? இது காலியா? நீங்கள் காய அடைவதற்கு முன் அதை வைக்கலாமே.

0: நீங்க வந்து சந்திச்சது நல்லது. இப்போது வெளியேற வேண்டிய நேரம்.
1: என் உலகத்துக்கு வரவேற்கிறேன் திரு ஜனாதிபதி அவர்களா.

0: அது மனிதர்களால சாத்தியம் அல்ல அல்லவா? அப்படியா? ஒரு துப்பாக்கி சுடுவதற்கு முன்பே எல்லா முனைகளிலும் தாக்கப்பட்டுள்ளோம். அதாவது
1: அவர் உடைந்திருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா
2: நிச்சயமா அவரேதான் அவர்.
0: இது முடிஞ்சு விட்டது, நாம் சரணடைய வேண்டும்.
3: நமக்கு
0: போராட எதுவும் மீதமில்ல.
3: அது அவன் பிரித்து விட்டா என்ன ஆகும்?
0: உன் மனசுல நன்றாக பதிய சொல்கிறேன், நம்ம துரோகசன்மா
1: அவர் செய்யவில்லை.
3: ஐயா ஜனாதிபதி,
1: ஆமா நிக்கோலைட் ஒரு பொம்மை மாதிரி நடிக்கிறார். அவர் போற விரும்பினார் நாவோ, அவர் அத அவருக்கு கொடுக்கார்.
3: நாம் எப்படி அதை செய்தோம்?
1: அவர் நம்ம பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார். அவர் எப்படி இதையெல்லாம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ரொம்ப அவருடையவர் ஆகிட்டார். அவர் நம்ம துரோக சிங்கா.
0: நாம் எல்லோரும் விரைவில் இறந்து விட போகிறோம்.
3: என்ன நடந்தது? நீங்கள் அவரை கொன்று விட்டீர்களா?
1: அவர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி அனைத்தும் தெரிந்து கொண்டார். அவரது தாக்குதல்கள் ஏற்கனவே தூங்கிவிட்டன. அவர் செய்திகளை திருப்பி பார்த்து சிரித்த.
3: நான்
1: அவர் பிடிச்சிருங்க, நான் அவரை நேரில் சுட்ட. அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். நான் 3 அடி தூரத்திலிருந்து முழு கிளிப்பையும் காலியா சுட்டேன். அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்.
3: தவற விட்டாயா?
1: இவ்வளவு அருகில் நான் தவறவிட முடியாது.
4: ஓ செல்லம், நீ நலமா இருக்கிறியா? நீ எப்படி இருக்கிற? ப்ளூஸ் எப்படி இருக்க?
5: அவர் வீட்டுக்கு போகிறார் பக்கெட்.
4: இப்போது சில நிமிடங்களின் விஷயம்தான்
5: பக்கெட். நான் உன்னை மிகவும் காவலிக்கிறேன்.
4: ஓ செல்லம், எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கிறது. நான் தவறாக இருங்க, நான் உன்னுடன் இருக்குமேனோ?
5: இல்ல, நீ கடவுளின் விருப்பத்தை செய்கிறாய்.
4: இல்ல, நான் என் அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து ஜன்னல் வழியா 3rd உலக போற பாக்கற. நீ கோடி மைல் தூரத்துல இருக்கிற.
6: ஆனா இதுவும் என்னையும் பாதிச்சிருக்கு.
4: என்ன செல்லம்? செல்லம் எனக்கே நீ நன்றாக இருக்க போகிறாய். நான் உன்னுடன் இருக்க வேண்டும்.
6: தயவு செய்து அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உண்மையை சொல்ல போனா என்ன பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால்,
7: க்ளோய் அங்கே கொஞ்சம் நில்ல,
4: நான் உன்னை குளிச்சிருக்கேன்.
7: க்ளோய் இங்க கொஞ்சம் பால.
4: மோய், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். இது நான் அறிந்த கடவுள் இல்ல. வாய
0: மூன்றடி தூரம் இருந்தோம். நீ தவற விட்டதோடு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு அதிசயமா தப்பிச்சு போனாயே. நீ நிக்கோலாய நோக்கி துப்பாக்கி வெடிக்கும் போது யாரும் உன்னை தடுக்க முயற்சிக்கலையா? நான்
1: ஒரு ஜன்னல் வழியா தூக்கி எறியப்பட்ட.
0: அன்பிற்குரிய மிஸ் மில்லர், கடவுள் என்ற ஒருவர் உண்மையாகவே இந்த உலகில் இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை எப்போதும் பாதுகாப்பாராக.
1: உங்களை நீங்கள் என்னை சுடப்போவது கிடையாது. அப்படித்தானே? நான் சொல்வது சரிதானே?
3: நான் இதை எப்படி சாத்தியமானது? நீ எங்களை எல்லாம் இவ்வளவு தந்திரமாக ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்தது எப்படி?
1: நீங்க உண்மையிலே அதை நம்புறீங்களா?
3: நீ என்ன நம்ப சொல்றியா? நிகுலி நம்ம எல்லாரும் செய்ய போகும் ஒவ்வொரு நகர்வையும் மாயமாக தெரிந்து கொண்டார் என்று? அவன் குண்டுகள் தாக்காதவன், நீ ஒரு ஜன்னல்ல இருந்து விழுந்து எழுந்து நடந்தே போனாய் என்று? ஐயா
1: அது உண்மைதா?
4: ஏன் இதை நடக்க விட்டாய் கடவுளே? நான் என்ன செய்த சொல்லுங்க, இது ஏதாவது விளையாட்டா? இது ஏதாவது சோதனையா? ஏ நீ ஏன் இதை எனக்கு செய்யற? நோய்க்காரவா? இப்போதே சிக்காகோவுக்கு போயிடு. நீ என்ன செய்ய போற? என்னை கொல்ல போகிறாயா?

0: எப்படி எல்லாரையும் மாட்டிவிட்ட? எல்லாரையும் எப்படி மாட்டினா?
1: நீ எப்படி முடிந்தது? அவர் ஒரு
0: நல்ல விஷயம். நீ எல்லாரையும் எப்படி துரோகம் செய்தாய்? ஜான்வா,
1: நீ என்ன நம்ப சொல்கிறாயா? கடவுளே தயவு செய்து எனக்கு உதவி செய்.

0: சேலத்தின் அறலே
1: வேதம்
0: மதிப்பீடுகள் பில்லியன்கள் இருக்குது. சாத்தியமாக நூற்று கணக்கான 1000 பேர் இறந்திருக்கலாம்.
1: பில்லியன் கணக்கான புதிய பாபிலோன், புதிய மில்க் சிட்டி, செம்டன் ஹைலாண்ட்ஸ்.
2: முகம் சுடுவாங்க.
0: உன் முகத்தை நீ என்ன சொல்ல போகிறாய் என எனக்கு தெரியவில்லை. ப்ரூஸ், இங்க பாருங்கள்.
3: உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ வலிமையா இருக்க வேண்டும் ரே.
4: கவலைப்படாத, நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் ப்ரூஸ்.
3: நான் இல்ல.
4: அவ எங்க? ஓ இல்ல, ஓ இல்ல, ஓ இல்ல. நான் உன்னை போக சொல்ல நான் சொன்ன. ஏன் சகோதரா?
3: நான் மிகவும் வருந்துகிறேன். அவ கடவுளின் விருப்பத்தை செய்ய விரும்பலாம். உன்னப்பாலவே கடவுள் வலிய புரிந்து கொள்கிறார். உன் நம்பிக்கை நீ நினைப்பதை விட வலிமையானது. நீ அவனது பெயரில் பெரிய காரியங்களை செய்வாய்.
4: இப்போது நான் இங்கே என்றென்று சிக்கிக் கொண்டு போகவில்லை. நான் ஏற்கனவே இறந்து நரகத்தில் என்றென்று தண்டனை அனுபவிக்கிறேன் என்பதே இல்லை என்றே நம்பிக்கையோடு இருக்க முடியும். கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்கிறார் என்று நாம் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

ஏன் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து நீ இருக்கும் இடத்தை என்னிடம் கொஞ்சம் விரிவா சொல்லுவாயா? அது எங்க? எதுவும் இல்ல. ஏய், நீங்க இருக்கீங்க? ஓ இல்ல,

0: ஜனாதிபதி. பாருங்க, நீங்களும் அந்த படையணியும் இல்லையெனில் வேறு யாராவது இருந்தாலும் இந்த நாள் வரப்போகிறேன்.
1: இது நாட்டில் காலத்தின் முடிவாகும். நீங்க என்ன செய்ற?
0: நான் உங்களுக்கு போன்ல சொன்னேன், நடவங்க என்ன இங்கே இருக்க சொல்றாருன்னு எனக்கு உணர்ச்சி இல்லது.
1: உனக்கு வேற எங்காவது போக இடம் இல்ல?
0: அந்த வைரஸ் அது என் நெருங்கிய நண்பரையும் என் மனைவியையும் பாதிச்சு அவர்கள் இறக்கிறார்கள்.
1: நீ என்னோட இங்க ஏன் இருக்கிற?
0: க்ளோயும் புரூஸும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க. ஜனாதிபதி, இப்ப நீங்க அந்த நிலையில இல்ல, தயவு செய்து என்ன கேளுங்க. நீங்களும் நானும் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும், மக்கள் முன்னிலையில செய்யும் காரியங்களிலும் அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படையவும் அவர் அழைக்கிறார். நாம் ரகசியமா செய்யும் காரியங்கள், நம்மால் நினைக்கப்படுகிற எண்ணங்கள் கூட, அவற்றுக்கெல்லாம் அவர் நம்மை பொறுப்பேற்க வைப்பார். ஜனாதிபதி பாருல, நேரம் விரைவா ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க நரகத்துக்கு போக வேண்டாம்னு நான் விரும்புகிற.
1: அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு போல எனக்கு தோணுது.
0: கடவுள் உங்களை நேசிக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் அதை நிரூபித்தார். கடவன் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தா உங்களை காப்பாற்ற அவர் சிலுவையில துன்பப்பட்டு இறந்தார். உங்களுடைய தண்டனையையும் என்னுடைய தண்டனையையும் அவர் தன்னை மேல் ஏற்று நம்மை மன்னித்து விடுவிக்க அவர் உண்மையிலேயே இறந்தார். திரு ஜனாதிபதி, இயேசு இறந்தவர்களிலிருந்து எழுந்து அவர் விண்ணகத்துக்கு ஏறிய போது அவர் மரணத்தையும் நரகத்தையும் வென்றார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை வழங்கும். கடவுளால் எதுவும் செய்ய முடியும். நீங்கள் தயாராக இருந்தா கடவுள் உங்களை ரட்சிக்க முடியும். அவர் என்னை இங்கே வழி நடத்தினார். உங்க பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்க, அவற்றிலிருந்து விலகுங்கள். உங்கள் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவில் வையுங்க.

0: தயவு செய்து மன்னிக்கலாம். என்ன, நான் அதற்கு தகுதியான அல்ல. எனக்கு வழிகாட்டுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லுங்க.
1: கடவுளே, தயவு செய்து என்ன மன்னிலையா? உங்களை சந்தேகித்ததற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமே.
0: என்ன விஷயம் ப்ரூஸ்?
2: வேற நெறிஞ்சு வருகிறது.
3: தயவு செய்து நான் உங்கள் நினைவில் கடைசியாக இருக்கலாம்.
4: நமது வாழ்க்கையில நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டமானது மிகவும் கவனிக்கத்தக்க மற்றும் முக்கியமான ஒரு தருணமாக கருதப்படுகிறது.
0: உங்கள் அழைப்பு ஒரு ஜெபத்திற்கு பதிலாக இருந்தது. அது எனது முதல் முறையாக.
1: இப்போது நீங்க என்ன செய்ய போவீங்க?
0: நான் நிகோலைய கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவரை கொஞ்சம் தாமதப்படுத்த முடியுமோ என நினைக்கிறேன். நான் அங்க முதல்ல சென்ற போது அவர் காங் துவங்கி இருந்தார். நான் அவனுடைய கட்டளை மையத்தை அழிக்க முடிஞ்சா இறுதியா ஏதாவது செய்ய முடியும்.
1: நான் எப்படி உதவலாம்?
0: நீங்கள் முடிஞ்சவரை அதிகமான மக்களுக்குள் சென்று உதவுங்க. எனக்கு உண்மையை காட்டுனது போலவே மற்றவர்களுக்கும் உண்மையை காட்டுங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இதை உருவாக்க உதவியது நான் தான். நிக்கோலாய்க்கு ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொல்ல தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தேன். இது என் பணி, எனக்கு மட்டும் சொந்தமானது. ஆனா நீ என்னவிய இன்னொரு விஷயம் செய்ய வேண்டும்.
2: பாவம் இல்லாதவர், தூயவர், பரிசுத்தர்.
5: நான் நம்முடைய பாவங்களுக்கு வேதனைப்பட்டோம்.
2: அந்த உடல் நமக்காக உடைக்கப்பட்டது. நாம் வாழ முடியும் என்பதற்கால.
5: அவர் சொன்னார்,
2: யார் மனம் திரும்பி அவரை நம்புகிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மற்றும் என்றென்றும் வாழ்வார்கள்.

இங்கே நாம் மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கோம். இந்த மனிதரின் பெயர் தான் சாம் என்று அனைவராலும் மிகவும் அன்போடு அழைக்கப்படுபவர். இவர் தனது துறையில் மிகவும் திறமையானவர் மட்டுமல்லாம பலருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழும் ஒரு உன்னதமான மனிதராகவும் இங்கே காட்சியளிக்கிறார். இவருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இவர் தனது தனித்துவமான திறமையால் பல சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறார்.

0: ஒட்டிச்சுன்னா ஜெனரல் ஸ்கோருக்கு டிசலே டோஸ்னோவேஸ் நடஸ்திரி ஸ்டோனோ வேணும். செயல்பாட்டு நிஷானியும் திவ்யா சசிவ்
1: குஷ்மதேவி.
0: ஆமா ஐயா, யூஸ்வலி ஃபன் ஃபுட்டிங் வாயும் டிடிக் ஜான் மோமாட்டாய் கோங்க குள்ளேரா. ஓ நான் பிளபி மதிய உணவு மேல மிக ஜெராலு, இங்க எப்படி உள்ள வந்தீங்க?
1: நான் முன்கதவு வழியா உள்ளே வந்தேன்.
2: இந்த திராட்சரசம் உங்களுக்காக கிறிஸ்து சிந்திய விலை உயர்ந்த ரத்தத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. தயவு செய்து இத முழுமையா குடிச்சிட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கொள். நீங்க அந்த வார்த்தைய சொல்லலாம், மேலும் நான் குணமடைறேன். மரணம் அல்லது சுவைத்து பார்க்கிறார்.

0: ஜனாதிபதி அவர்களே, நீங்க
1: மாறி இருப்பதாக தெரிகிறது. நான் உன்னிடம் சொன்ன நான் விஷயங்களை காண்கிறேன். நீங்க நல்ல நாளா இல்லையா ஜனாதிபதி அவர்களே?
2: சரியே, உண்மையில எனக்கு இன்று மிக சிறந்த நாள். நான் படையில இருந்து ராஜினாமா செய்து விட்டேன். மேலும் உங்க உண்மையான எதிரியை சேர்ந்துட்டேன்.

0: ரோய் என்ன நடந்த?
1: இந்த திராட்சை ரசத்தை குடிச்சு உயிரோடலே. அது இந்த திராட்சை ரசம் தான். நான் மூச்சு விட முடியறது.

0: நீங்க கேரோலின் மில்லர் நினைவு இருக்கிறீங்க?
1: அழகான ஒரு சிறிய பெண் இல்லையா அவள்?
0: சரி, உங்களை வெல்ல ஒரே வழி ஆயுதங்கள் தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் போல. படையுடன்
2: மற்றும் பதில் நம்மை முன்னிலையிலேயே இருக்கிறது.
0: இயேசு கிறிஸ்து, இந்த வாழ்க்கையிலோ அடுத்த வாழ்க்கையிலோ உங்களை வெல்ல ஒரே வழி அவரை ஏற்க வேண்டும்.
1: நீங்கள் கடைசியாக பார்ப்பது என் சக்தி அவருடையதை விட அதிகம் என்பதுதான்.
0: சில நேரங்கள்ல அவர் உங்களுக்கு அனைத்தையும் காண விட மாட்டார்.

0: ஐயா. ஜனாதிபதி அவர்களே.
1: ஐயா,
0: மக்கே,
1: நாங்க எதிர்வினை மருந்த கண்டுபிடித்து விட்டோம். அது சிவப்பு திராட்சரசம். என்ன இது ஒரு அதிசயம்! நாங்க திருச்சப பங்களை கலந்து கொண்டோம், அது அந்த திராட்சரசம் தான். நீங்கள் நிச்சயமா நலமா இருக்கிறீர்களா?
0: ஆமா, நான் உயிரோட இருப்பேன். நான் இங்கேயும் உன்னை காத்திருக்க போறேன்.
2: ஓ க்ளோய்,
1: ப்ரூஸ்க்கு என்ன ஆயிடுச்சு?
0: அவர் இப்போது வீட்டுக்கு போய்விட்டார்.
1: எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. கடவுள் விரும்பியர் போல.
0: ஓட்ஸ் எல்லாம்
1: நான் உன்னை காதலிக்கிறேன்.
0: நானும் உனக்கு காதலிக்கிறேன்.
1: சரி கேள், நான் முடிங்க வரை விரைவில் அங்கே வரப்போகிறேன்.
0: சரி, நான் வாழ்கிறேன்.
1: நான் பேச வேண்டி இருக்குதே.

செல்லம், நான்மா. ஏ குட்டி செல்லம், நான் கார்ல கிளம்பிட்டேன், நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். சரி அப்புறம் பாப்போம். உன்னை காதலிக்கிறேன் செல்லம். நானும் உன்னை காதலிக்கிறேன். ஒரு பூங்காவை விட்டு வெளியே வந்து விட்டேன். சேன் தேவர்

0: சகரியான் புஸ்தகம் 14:5
1: ஜெக்கரியா 14:5
2: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்,
0: என் தேவனாய் கர்த்தர் வருவார்,
2: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்,
0: தேவரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவார்கள்.
1: Thus the Lord my God will come and all the saints with you.
0: தேவனாய் கர்த்தரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க.
1: All the saints will come with the Lord God.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: All the promises of the Lord are fulfilling.
0: எல்லா இடத்திலே அவர் சொன்ன வாக்குத்தத்தை ஒண்ணுகூட வீணா போகல, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.
1: Nothing is vain. Every promise of God is fulfilling in all over the places.
0: நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We should be prepared to meet the Lord Jesus Christ.
0: ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது.
1: We don't know when the Lord Jesus Christ will come.
0: அருவருகைக்காக நாம் ஆயத்தத்தோடு விழித்திருக்க வேண்டும்.
1: We should be prepared and watchful to take part in the coming of the Lord Jesus Christ.
0: லூக்காவின் சுவிசேஷம் 21:10-11.
2: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
0: இப்ப நடக்குதா இல்லையா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
2: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
2: பஞ்சங்களும்
0: கொள்ளை நோய்களும் உண்டாகும்,
2: வானத்திலிருந்து
0: பயங்கரமான தோற்றங்களும்
2: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
1: Then he said to them, nation will rise against nation and kingdom against kingdom, and there will be great earthquakes in various places and famines and pestilences, and there will be fearful signs and great signs from heaven. Nations will rise against nation.
0: இங்க பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், அடிதடி, இத்தனை பேர் இறந்துடுறாங்க.
1: Now wherever see the riots and strugglings and wars, and then many people are dying.
0: கொள்ளை நோய், அதனால நம்ம கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறியது.
1: So the all promise of the Lord are fulfilling.
0: கொள்ளை நோய்,
1: plagues,
0: பஞ்சங்கள்,
1: famines,
0: அன்று சொல்லியிருக்கார் மகா பூமி அதிர்ச்சின்னு சொன்னார்.

0: Shepherd said there will be great earthquakes will happen.
1: ரெண்டு தரம் பூமி அதிர்ச்சி வந்ததாம் ஜப்பான்ல.
0: There were two times the earthquakes happened in Japan.
1: அங்க எங்க பார்த்தாலும் செபிக்கறவங்க எழும்பிட்டாங்க, கர்த்தர் காத்து கொண்டார்.
0: Because many people are praying for these things, so the Lord protected all the people without an earthquake.
1: அதனால நம்ம என்ன செய்யணும், அதிகமா நம்ம செபிக்கணும்.
0: So we must pray to God more and more.
1: ஆண்டவரே இயேசுகிறது வர போறாரு.
0: The Lord Jesus Christ is going to come.
1: அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது.
0: All the promises of the Lord are fulfilling.
1: நாம எப்படி இருக்கணுமா?
0: So how should we be to
1: தேவன் வர போறாரு. அவர் பண்ணை பரிசுத்தவான்களோடு வருவாராம்.
0: The Lord is coming with many saints with him.
1: சகரியா 14:5.
0: Let us read Zechariah 14:5.
1: நம்ம நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது.
0: When our soul will be taken we do not know.
1: எடுத்துக்கொள்ளப்பட்டா நம்ம கர்த்தரோட வருவோம்.
0: When our souls be taken then we will come with the Lord.
1: இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசுக்கு வருவ ரகசியரியல பரிசுத்தமா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும்.
0: If we are holy then we will be taken in the rapture.
1: பரிசுத்தமா இல்லாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது.
0: If we do not be holy we will not enter into the kingdom of God.
1: ஆண்டவராகிய இயேசுக்கு வரும்போது பரிசுத்தமா இருந்தா தான் அவரோடு நம்மளும் வருவோம். நம்ம ஒருவேளைக்கு நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் வரும்போது நம்ம கூட வருவோம்.
0: If we are holy when we will be taken into the rapture then we will come with the Lord to the into the earth.
1: கர்த்தருடைய வேதஞ்சில் எல்லா பரிசுத்தங்களோடு அவர் வருவாராம்.
0: The word says that the Lord God will come with all his saints.
1: நம்ம கர்த்தர் வரும்போது நம்ம வரணும்னு சொன்னா இந்த உலகத்திலே பரிசுத்தமா வாழ வேண்டும்.
0: If we want to come with the Lord means we should be in holy in the living holy in the world.
1: அதுக்கு பல பாத்துக்கலாம்னு சொன்னா முடியாது.
0: We could not say that then we will see it is impossible.
1: ஒரு கதை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க மூணாவது புத்தகத்துல. அதுல ஒரு கதை என்ன, வருமோன்னு காப்போம், வருங்காலம் காப்போம், வந்த மீன் காப்போம் சொல்லி மீன் மூன்று மீன்கள் வசித்து வந்ததான்.
0: You could hear think that a story that we can be protected before coming. We will be protected in the happening. We will be protected after the coming.
1: அந்த கோலத்துல வந்து ஒரு வாங்குறதுக்கு வந்துட்டாங்களாம்.
0: Some people came to fishes from the pond.
1: அந்த மீன் பேசு மூணு பேர் வருமோன்னு காப்போம், அந்த வருமோன்னு காப்புற மீன் அவங்க பேசி கொண்டிருக்கும் போதே வேற இடத்துக்கு வசிக்க போயிருச்சு.
0: That fish which told we will be kept protected before coming.
1: வருங்கால் காப்புங்கிற மீன் வந்து அது வரதுக்குள்ளாகவே அந்த வந்த பிறகு தப்பிச்சு எப்படியோ ஓடிருச்சு.
0: Another fish told that we will be escape after coming. It also escaped.
1: வந்தாப்பர் காப்ப வந்தவர் பாத்துக்கலாம்னு சொன்ன மீன் அந்த மீன் என்ன அகப்பட்டுச்சு. அந்த மீன் அவர் கையில அகப்பட்டுச்சு.
0: The fish that told after we will be protected after coming it was caught by the fishermen.
1: அதே போல நாம இந்த உலகத்துல வாழும் போதே பரிசுத்தம் வாழ்ந்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும்.
0: Likewise if we live in this world holy then only we can enter into the kingdom of God.
1: நாம எப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கவலை இல்ல.
0: There will be no fear when we will be taken.
1: எப்போ நம்ம இருதயம் கர்த்தரோட இருந்தா எப்ப வேணாலும் ஆண்டவர் கூப்பிட்டா போகலாம்.
0: When our hearts be with the Lord always then when the Lord calls us we will go.
1: நமக்கு நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும்னாலும் பரலோகத்தில் நம்ம இருப்போம்.
0: When the souls of ours taken we will be in the heaven.
1: இந்த உலகத்துல எப்படியானால் வாழனால் வாழ முடியாது.
0: We could not say that I can live according to own my wish and will.
1: உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது.
0: This world is not own of us.
1: பரலோகத்துக்கு நம்ம போறவங்க.
0: We are the people who are entering into the kingdom of heaven.
1: அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, எல்லா தேவன் வருவார், என் தேவன் வருவார், எல்லா பரிசுத்தங்களோடு வருவார்.
0: So the Bible says the Lord will come, he will come with all his saints.
1: நம்ம இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும்.
0: We have only one life in this world, we should use that for the Lord Jesus Christ.
1: பரிசுத்தமா வாழ வேண்டும்.
0: We should be holy in this world.
1: அப்ப இந்த உலகத்துல இருந்து நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தரோடு வருவோம்.
0: So when our souls will be taken

0: from this world we will come with the Lord with all saints.
1: இல்ல நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருந்தாலும் ஆண்டு பரலோகத்துக்கு ரகசிய வரையிலே நம்ம போக முடியும்.
0: Otherwise, if we have the live the whole life in this world, we can enter into the second coming of the Lord Jesus Christ.
1: கர்த்தர் வசனம் சொல்லுகிறது.
0: The Bible says,
1: 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3 அதிகாரம் 13 வசனம்.
0: 1 Thessalonians 3rd chapter 13th verse.
2: இவிதமாய்
1: இவிதமாய்
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
2: தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது
1: நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது
2: நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி
1: பரிசுத்த மாத்திர எப்படி இருக்கணுமா பழையற்ற பரிசுத்தவளம் இருக்கும்படி
2: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக
0: So that he may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழும்போது
0: when we live with our Lord Jesus Christ
1: நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: He will establish our hearts.
1: நம்ம தப்பு பண்ணவன் கண்டித்து உணர்த்துவார்.
0: When we do mistakes he will rebuke and clear us.
1: பரிசுத்தவானே வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
0: The Holy Spirit will come and convict of the sin of the righteousness of the all things.
1: பரிசுத்தவானே யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்றமே.
0: We are not asking the Holy Spirit to leave.
1: எப்படி உங்களுக்குலாம் அந்த கண்டித்து உணர்த்துவாரு?
0: When he will come and convict you.
1: பரிசுத்தவானே வந்தாதான் நமக்குள்ள இந்த பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய் தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: When the Holy Spirit comes into us, he will convict of the sin of the world of the justification.
1: நம்ம கரெக்டா தான் இருக்கோம், நம்ம பரிசுத்தவில் நிறைய மாட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சா ஆண்டவர் கட்டாயம் வந்து பரிசுத்தவனை உள்ளத்துல ஊற்ற மாட்டார்.
0: If we think that I am correct, I will not fill in with the Holy Spirit, then he will not make you constrained to come into you.
1: கம்பல்சரி நீ பெற்றுக்கொள்ள தான் ஆகணும்னு சொல்ல மாட்டார்.
0: He will not constrain you to get the Holy Spirit.
1: ஆண்டவர் வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு கையில.
0: The Lord has given us the written word.
1: கையில பைபிள் கொடுத்திருக்காரு.
0: He has given the Bible into our hands.
1: பரிசுத்தவான் வந்து பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தி சொல்லி வச்சிருக்காரு.
0: He said that the Holy Spirit will come and convict the world of sin, of righteousness and of judgment.
1: நான் வந்து கேட்க மாட்டேன் சொன்னா என்ன செய்ய முடியும்?
0: If you say I do not hear that, what will we do?
1: மகனே மகளே கட்டாய நீ பெற்றுக்கொண்டு தான் ஆகணும் சொல்ல மாட்டாரு.
0: Son, daughter, you should surely get the Holy Spirit. The Lord will not say like that.
1: அது நம்ம கையில கர்த்தர் விட்டிருக்கிறாரு.
0: He gave response over it into your hand only.
1: ஆண்டவர் சொன்னார் கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்வான் சொன்னார்.
0: The Lord said whoever asks he receives.
1: ஆனா நம்ம கேட்காம இருந்த கட்டாயம் கேளு மகளை கேட்டு மகளை சொல்ல மாட்டாரு.
0: If you do not ask, son, please ask, he should not do that.
1: பரிசுத்தவான் உங்களுக்கு இருக்காரா இல்லையோன்னு எதை வச்சு நம்ம தியானிக்க எதை வச்சு நம்ம கண்டுகொள்ள முடியும்?
0: How can we know that is there in you the Holy Spirit?
1: நம்மளே பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் சொல்லி நம்மளே திருப்தி அடையக்கூடாது.
0: We should not satisfy that we have the Holy Spirit.
1: நம்ம பரிசுத்தவான் இந்த கை தட்டுறதுக்கு மாத்திரல்ல அன்னி பேச பேசுறதுக்கு மாத்திரல்ல.
0: The Holy Spirit is not coming only for clapping and for using the tongues.
1: அவருடைய காரியங்களை நான் சில காரியத்தில் சொல்றேன்.
0: I say some things about the Holy Spirit.
1: 1 John 2:27.
0: 1 John 2nd chapter 27th verse.
2: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது
1: பரிசுத்தவானது பெற்ற அபிஷேகம் ஆண்டு திட்டமா சொல்றாரு. நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது.
0: But the anointing which you have received from him abides in you and you do not need that anyone teach you, but as the same anointing teaches you concerning all things and is true and is not a lie, and just as it has taught you will abide in him. So the Holy Spirit anointing is abides in you.
1: அவர் நிலைத்திருக்கிறாரா உங்களுக்குள்ள?
0: Is the Holy Spirit abides in you?
1: சந்தோஷம்தான் துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அன்னிப்பத்தில் பேசுறீங்க, ஏதாவது உள்ளத்துல குழப்பம் தான் அமைதியா உட்கார்ந்துறீங்க.
0: இஃப் யூ ஹேவ் ஹாப்பினஸ் யூ ஆர் filling with the Holy Spirit and dancing and singing the Lord, but if you have worriness you are not doing that.
1: அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார்.
0: The anointing of the Holy Spirit is abides in us.
1: நம்ம எந்த சூழலையும் கத்த நமக்குள் நிலைச்சிருக்கிறார். நம்ம சந்தோஷமா எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் பத்திரங்கள் வந்தாலும் கத்த நமக்குள் நிலைச்சிருக்கிறார்.
0: In all our situations, all problems, all agonies, the Lord is abides in us.
1: அதுதான் சந்தோஷம்.
0: That is the joy of the Holy Spirit.
1: மற்ற சந்தோஷம் நிலையானது அல்ல.
0: All other happiness are not stable.
1: பரிசுத்தாவியே நமக்குள் இருக்கிறது தான் சந்தோஷம்.
0: The Holy Spirit in us, that is the great joy.
1: அது மட்டும்
0: not only that.
1: பொன்னியவா 2:20
0: First John 2:20.
2: நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று,
1: நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று
2: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்.
1: பரிசுத்தான் இருந்தனே சகலத்தை அறிந்து கொள்ள முடியும்.
0: But you have an anointing from the Holy Spirit one and you know all things. When the Holy Spirit is in you, you know all things.
1: அவர் எல்லாமே சொல்லி தருவார்.
0: He will teach all things.
1: அதனாலதான் கர்த்தர் சொன்னார்.
0: So the Lord said,
1: கர்த்தரை போல போதிப்பவன் யார்?
0: Who can teach like the Lord God?
1: அவரை போல யாருமே போதிக்க முடியாது.
0: Nobody can teach like the Lord God.
1: நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: We must ask the Lord and receive the anointing of the Holy Spirit.
1: உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்காரா?
0: Is the Holy Spirit in you?
1: உங்களுக்கு வசனத்தை சொல்லி தராரா?
0: He is teaching anything to you.
1: உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி தராரா?
0: He is teaching all things to you.
1: ஆண்டவரே இயேசுவே எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தருவார்.
0: He will teach how to pray to the Lord.
1: என்ன பேசணும்னு சொல்லி தருவார்.
0: He will teach what you should do.
1: நாம தப்பா பேசினா கொஞ்ச நேரத்துல சொல்லுவார், மகளே நீ இப்படி பேசிருக்க கூடாது.
0: If you speak wrong, the Lord will convict you and say you do not do like that.
1: இப்படி தப்பி பண்ணிட்டியே.
0: Oh, you have done a mistake like this.
1: ஏன் இந்த வார்த்தை பேசுன?
0: Why you speak like that?
1: இது கர்த்தர் பிடிக்காது.
0: This is not pleased to the Lord.
1: பரிசுத்தாவியே சொல்லி தருவார்.
0: The Holy Spirit will teach these things to you.
1: அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: You should receive the experience in your lives.
1: 1 Thessalonians 3:13 வாசிப்போம்.
0: 1 Thessalonians 3:13. Let us read.
2: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
2: தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது,
1: தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது
2: நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக,
1: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
2: பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி,
1: பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி
2: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
1: நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: So that he may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints.
1: அவர்தான் இருதயங்களை ஸ்திரப்படுத்த முடியும்.
0: He will only establish our hearts.
1: யாருமே ஸ்திரப்படுத்த முடியாது.
0: Nobody can establish our hearts.
1: அது மட்டுமல்ல,
0: not only that,
1: எபேசியன் புத்தகம் 1:4
0: Ephesians 1:4.
2: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும்.
1: அன்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவராக இருக்கும். தமக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக தான் நம்ம இருக்கிறோம். அன்பில் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்.
0: Should be holy and without blame before him in love.
1: அது மட்டுமல்ல,
0: not only that,
1: யாக்கோபு 4:8
0: James 4:8.
2: தேவனிடத்தில் சேருங்கள்,
1: தேவனிடத்தில் சேருங்கள்,
2: அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
1: நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தாதான் அவர் நம்மிடத்தில் சேருவார். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
2: பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்,
1: உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்.
2: இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
1: நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். எங்க எதை பரிசுத்தமாக்கணும்? நம்ம இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்.
0: Draw near to God and he will draw near to you. Cleanse your hearts and you sinners and purify your hearts, you double minded. So we must cleanse our hearts and hands.
1: நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்கணும்.
0: We must purify our hearts.
3: கர்த்தருக்குரியமானவர்களே, இதுவரை ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த அப்பா அம்மை ஸ்தோத்திரோட பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தியை சந்தோஷத்தை தாரும், மகத்தான காரியத்தை செய்யுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தாங்க, சம இல்லாத மக்களுக்கு சமாளித்தாங்க, கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க, தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, கத்தடி கரம் தாங்கி வழி நடத்தவங்கள பாத்துல கெஞ்சி மண்டாடி கேட்கிறோமையா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டித்தாங்க சப்பா, தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது செபிக்கிறோம், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, கெஞ்சிறப்பா கெஞ்சிறோம் ஐயாமை துதிக்கிறோம் ஐயா, தகப்பனே கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்க, கண்ணீரில் வேதனை இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, எல்லா முகத்தில் இந்த கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரை, துடைக்க முடியாது செபிக்கிறோம், கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண் பார்வை தாங்க, காது கேட்காத மக்களுக்கு காது கேட்க உதவி செய்ய, ஆண்டவரே வாய் பேசாத மக்களுக்கு வாய் பேச உதவி செய்ய, தேவைகளை சந்திங்க சப்பா, ஆண்டவரே இறக்க கட்டிலிடுங்கப்பா, இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா, தேவனேமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், டிவி அதனால் கஷ்டப்படுறவங்களை சுகமாக்குங்க சுகமாக்குங்க சுகமாக்குங்க சப்பா, அப்போ அலர்ஜினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க சப்பா குணமாக்குங்க சப்பா, பரிபூர்ண சுகத்தை தாரும், எங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்யுங்க, நானே இல்லாத டீச்சரை கத்தனு சொன்னீங்க, நீங்கள் தான் செய்யணுமே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா, தகப்பனையுமே துதிக்கிறோம், குடிக்கிற மக்களுக்கு குடுக்கிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரில் தொடங்க கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனையெல்லாம் மாத்திருங்க சப்பா, அன்றுவரையுமே துதிக்கிறோம் எஸ்ப்பா, பெரிய காரியத்தை செய்ய, தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, அவாரஞ்சர் மக்களை ஆசிரியங்க, கேஸில் இருக்கிற மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமல்லாத குடும்பத்தில் சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா, ஆண்டு உரிமை ஸ்தோத்திர எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கப்பா, எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க, எந்த குடும்பத்திலுமே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டு உரிய, குடும்பத்தில் தேவை சமாதானம் சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி தாரும், இயேசுவே இயேசுவே இயேசுவே அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க, மனநோயில் கஷ்டப்படுற மக்களுக்கு மனநோய் குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க குணமாக்கிருங்கப்பா, ஆண்டு உரிய தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர பொல்ல சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம், அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம், ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000002229. மே காட் பிளஸ் யூ.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
6: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
7: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: விழுந்து கொண்டிருக்கிறது. நிலையம் விழுந்து
1: கொண்டிருக்கிறது. மேல இப்போதே எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
2: இன்னொரு பாட்டாளர்
3: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: சாரா பிடிச்சுக்கோ, நான் வர்றேன்.
1: நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கீங்க.

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குது? முழு கட்டடமும் முழுக்க முழுக்க கீழே விழுந்து கொண்டிருக்குது.
2: அடிகட்டின் அடியோ ஹாம்டோட சனிகிறது.
3: இந்த கோபுரம் விழுவதற்கு முன் 10 நிமிடங்களில் நாம் வெளியேற வேண்டும். இப்போதே

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டது. அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராக அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன, ஒரு ஜெர்மன் திரும்பி வருது. கேன்
1: நான் முன்னுரிமைக்காக பணம் செலுத்தின, ஏன் போக்குவரத்து கூற மேறையா?
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீரி
4: சீருது.
5: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலன் அளிக்கும் என்று.
0: அப்ப உணர்ந்தையா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்றேன்.
1: அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ் நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நாம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகர்த்துற
3: பிளேட்டுகள் நடுவேன்,
0: ஆயத்த கண்காணிக்கிறேன்.

0: அனிக்ஸ் அவர்கள் அப்பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள்ல மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்மை அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்படமாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் பீச்சு.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சுற்றுப்புறத்தை மூடும். ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல. அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினைப் பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப் போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹைடெல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1-2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் AI உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 லரனும்

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறக. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றன. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க. காவலை

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர்காற்ற ஊதுகிறது. நான் முடியவல்ல, என் கைகளையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அரைக்கலோ இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அதை நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமா? விரிவாக
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ

0: அது என்ன? முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருமருது. அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்கம் இல்ல, இது நிலைபெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: வா, இன்னும் சில கேலன்கள் மட்டும்.
1: எனக்கு சில கேலன்கள் பிடிக்கும்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
2: சிக்னல்கள் தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்கு.
3: எங்கு ஏதோ ஒன்னு நடக்குது.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரு டிசில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.
0: இந்த வழி, நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீல்ல. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லையென்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே வித்துறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
0: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரசு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது. அலெக்ஸ் அவசர சிகிச்சை வார்டில் நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஹேன், காத்து போய்விட்டது.
1: பனி, அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதைதிருட்டோம்.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: அலெக்ஸ்,
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: வலையை

0: பிடி மறந்தல பிடி.
1: நான் முடியவில்லை, நான் காட்ச வடிகட்ட முடியற, இது சுவாசிப்பது போல இருக்கிறது கண்ணாடி.

0: பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க,
1: அது போய்விட்டது.
0: நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நாம் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: வெளிப்படுத்தின விசேஷம் 1:3.
1: இந்த தீர்க்க தரிசன வசனங்களை
0: வாசிக்கிறவனும்
1: கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும்
0: பாக்கியவான்கள்.
1: காலம் சமீபமாயிருக்கிறது.
0: காலம் என்ன செய்யிருக்கு? சமீபமா இருக்கு. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டு சொன்ன காரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்குது. இதை கை கொள்றவங்களும் வாசிக்கிறவங்களும் இதன்படி செய்கிறவங்களும் என்ன செய்ய பாக்கியவான்கள். நம்ம வசனத்தை வாசிக்கிறது மாத்திரல, கை கொள்றது வாசிக்கிறது மாத்திரல, கேட்கறது மாத்திரல, அது கை கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம பாக்கியவான்களை கருத்து நம்மளை மாற்றுவார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. காலம் என்னதான், காலம் என்ன செய்யுது? சமீபாயிருச்சு. சொன்ன ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. பூமி எதிர்ச்சி வரும்னு சொன்னார், பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. அது மாத்திரல, கொள்ளை நோய் வருன்னு சொன்னார், கொள்ளை நோய் வந்துருச்சு. இன்னும் கொள்ளை நோய் வந்துட்டு தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் காய்ச்சலும் பலவீனங்களும். யுத்தங்கள் வருன்னு சொன்னார், யுத்தங்களும் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள். சனத்துக்குறமா சனமும் ராஜ்யத்துக்குறமா ராஜ்யமும் யுத்தங்கள். அன்று சொன்ன இயற்கை எல்லாமே வந்துருச்சு. இப்போ அன்று எங்க இருக்காரு? வாசல் அருகே இருக்காரு. எங்க இருக்கிறாரு? வாசல் அருகே இருக்கிறாரு. வாசித்து பாருங்க, Matthew 24:33.
1: அப்படியே
0: இவைகளெல்லாம்
1: நீங்கள் காணும் போது, அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
0: இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அவர் சந்திக்க ஆயத்த பண்ணு. ஏன்னா இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல, உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். அவர் சந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். 1 Thessalonians 5:2.
1: இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
0: கர்த்தர் நாள் எப்படி இருக்கும்? இரவிலே திருடன் வருகிற விதமா வருமா? எல்லாம் நீங்களே எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ திருடன் நமக்கு வருவான் யாருக்காவது தெரியுமா? எப்ப வருவான் என்ன வருவான்னு தெரியாது. லூக்காலின் சுவிசேஷம் 12:56.
1: மாயக்காரரே
0: வானத்தின் தோற்றத்தையும்
1: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறது என்ன?
0: கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தோடும் நிறைவேறுது. நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டு எப்போ வருவாரு? அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறு. ஆண்டு சொன்னார், பிதா தவிர ஆண்டு வருகிறது யாரும் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்து நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நம்ம சொந்தல்ல, உலகத்தின் வேஷம் ஒரு நாள் கடந்து போயிடும். ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருந்தால் தான் பரலோகத்து போக முடியும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருப்பதுனால பரலோகத்து போக முடியாது. கர்த்தர் பிரியமான பிள்ளையில இருந்தால் தான் பரலோகத்து போக முடியும். கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், நம்மளோட எல்லாமே செய்கிறேன், பரலோகத்து போக முடியாது. ஏன்னா கர்த்தர் சித்தமானதை செய்தவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ள முடியும். எல்லாரும் சுதந்திரத்துக்கொள்ள முடியாது இல்லையா? கர்த்தர் சித்தத்தை செய்யணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து என்ன சித்த வச்சிருக்கிறாரோ அதை செஞ்சால் தான் பரலோகத்து போக முடியும். நம்ம வச்சு கிறிஸ்தவங்களாக இருப்பதுனாலையோ, நம்ம ஊழிஞ்சதுனாலையோ, நான் கண் தெரியாமல் ஊழிஞ்சிறேன், அதனாலே ஒன்றும் இல்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் அப்போ தான் பரலோகத்து போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன, ஒருத்தருக்குமே சொந்தம் கிடையாது. உலகத்தின் வேஷம் என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். இங்கே சொல்கிறாரு, யோவில் வாசிக்கிறோம், யோவின் புஸ்தகம் 9:24 பாருங்க.
1: உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது.
0: உலகம் எங்க விடப்பட்டிருக்குது? துன்மார்க்கையில் விடப்பட்டிருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால அவர் சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும் தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இனி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது நூறுரைக்கு வரணும் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். முதலாவது பார்க்குறோம் மத்தேயு சுவிசேஷம் 24:30 37-40 வரைக்கும் வாசிப்போம்.
1: நோவாவின் காலத்தில்
0: எப்படி நடந்ததோ
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: நோவா காலத்தில் எப்படி நடந்தது அதே போலதான் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
1: எப்படி எனில் ஜல பிரயத்துக்கு முன்னால காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து
0: இப்பெல்லாம் என்ன செய்யறது, நிறைய பேர்லாம் வீட்டில சமையல் செய்யறது இல்லை, எந்த ஹோட்டல் போயிட்டு புசித்து குடிச்சு ஜாலியா போயிட்டு தலையா குடும்பமா போய் சாப்பிட்டுட்டு புசித்து குடித்து
1: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
0: பெண் சொல்றாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் வச்சுறாங்க கொண்டு போய் விட்டுறாங்க பொண்ணு. ஏன்னா பெண் கொண்டு பெண் கொடுத்தது கத்தர் சொன்ன வாக்கு. பெண் கொள்றாங்க திரும்ப கொண்டு விட்டுறாங்க, டைபஸ் பிரச்சனை இப்படிதான் இருக்குது பார்த்தீங்களா. பெண் கொண்டு பெண் கொடுத்தோம்,
1: ஜல பிரளயம்
0: வந்து
1: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மாட்டோம் உணராதிருந்தார்கள்
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: மனுஷகுமார் வருங்காலத்து அப்படியே எப்போ நோவா காலத்தில் எப்படி இருந்தாங்களோ, 8 பேர் தான் பேழைக்குள் பிரவேசித்தாங்க, எத்தனையோ சனங்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க நோவா காலத்துல. ஆனா எத்தனை பேர் பிரவேசித்தாங்க, 8 பேர் தான் அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. அப்படியே
1: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: அப்பொழுது
1: இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
1: ஒருவன் கைவிடப்படுவான்.
0: ரெண்டு பேர் இருப்பாங்க வயல்ல, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பாருங்க ஒருத்தர் கைவிடுப்பாரு. அது யாரை குறிப்பு, ஊழியர் தான் குறிக்குது. வயலுங்கும் போது ஊழியரை குறிக்குது. ரெண்டு ஊழியர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. நம்ம இந்த கர்த்தர் ஏற்றுக்கொள்றாங்களா நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, அந்த ஊழியரை நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி பார்க்கணும், இன்னைக்கு என்ன குறை இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன செஞ்சிருக்கேன், மனசில் என்னென்ன இருக்குது சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, உன் பிரிவில்லாத காரியம் எனக்குள்ள என்ன ஆண்டவரே இருக்கு, என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டாதான் காமிப்பாரு. பில்லிகரம் அப்படிதான் பெருமாள் என்ன சொல்றேன்னா, நைட்டு படுக்க போறும்போது உள்ளத்தை அலசி பார்ப்பாரா, இன்னைக்கு நம்ம என்ன பேசுன, உன் பிரியமில்லாத காரியம் என்ன பேசியிருக்க, உன் பிரியமில்லாத காரியம் என்ன பார்த்துருக்க, ஒன்று பிள்ளைமில்லாத காரியத்தில் எந்த காரியத்தில் இடப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அலசி பார்ப்பாராம். நம்மளும் கூட நம்ம அலசி பார்த்து நம்ம ஆத்மம் மீட்பு மிகவும் என்னது மிகவும் வெளியேறப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது. நம்ம எப்போ நம்ம கத்தர் வருவார்னு தெரியாச்சு, கத்தர் வரே நாளாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் தெரியுமா, தெரியாது. 1 பேதுரு 1:24
1: மாம்சம் எல்லாம் புள்ளை போலவும்,
0: நம்ம மாம்சம் எப்படி இருக்குதா புள்ளை போலவும்,
1: மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது.
0: புல்லு உலர்ந்துருச்சு காஞ்சிருச்சு, அது பூ என்ன செஞ்சிருது, பூவு உதிர்ந்தது, அவ்வளவுதான். மனிதத்தில் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆத்மா இப்ப எடுத்துக்கொள்ளப்படுவோம் நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து நம்ம அதிகமாக அண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பாடுகள் பட்டுட்டோம், பரலோகத்துக்கு நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிஷமும் செவிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும், ஆண்டோடு நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். வேற ஆண்டு என்ன பொண்ணை கொடு பொருளை கொடு கேட்கல. உங்க இறுதியை எப்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கும். என்னுடைய இறுதியும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படியானாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவங்களா இருப்பதனால பரலோகத்துக்கு போயிடும் சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். கண்டு தெரியாதனால ஊழியம் செய்ய பரலோகத்துக்கு போயிடும் சொல்லி ஏமாந்து வேண்டும். என் இறுதியுமோ கத்திரி இறுதியுமோ இணைக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை கத்திற்காக நம்ம வாழ வேண்டும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். உணர்வு இல்லை, உணர்வுகளால் சன்னங்கள் வந்து இருந்து பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறதான் சொல்றாருங்க. ரோமர்களின் நிருபம் 1:21
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்
0: தேவனை அறிஞ்சிருக்காங்க, தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்
1: சோத்ரியாமலும் இருந்து
0: தங்கள்
1: சிந்தனைகளினாலே வீணரானார்கள்.
0: தங்கள் சிந்தனை நினைச்சோம் வீணர் ஒண்ணுக்கு விதமாதங்களாயிடுறோம். சின்ன அதை நீ கற்பனை இந்த கற்பனை அந்த கற்பனை பண்ணி நம்ம என்ன வீணர் ஆயிடுறோம்.
1: உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது.
0: உணர்வில்லாம நம்ம அப்படி தேவையில்லாத சிந்திட்டு இருந்தா சிந்தித்து கொண்டிருந்தா என்ன செய்தோம் நம்ம இருதயம் என்ன ஆயிரும் இருள் அடைஞ்சிரும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? சங்கீதம் 119 34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: எனக்கு உணர்வை யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு உணர்வே இல்லை சப்பா, நான் என்ன சரி எனக்கே தெரியலன்னு கேட்டிருக்கம்மா. சங்கீதக்காரன் கேட்கிற கத்தாவே எனக்கு உணர்வை தாரும்.
1: அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும்
0: அதை கை கொள்ளுவேன். உளிரத்தோடு வேதத்தை பற்றி கொண்டு முழுத்தோடு கை கொள்ள உலர் நமக்கு வேணும். எப்போ உணர்வு வரும்? கத்தடி வேதத்தை வாசிக்கும் போது உணர்வு வரும். பசு தேவையில் மக்கள் வந்தாருனா உணர்வு வரும். இல்லாட்டா உணர்வு தெரியாம சேர்த்து கரெக்டு நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உணர்வு வேணும். உணர்வு இல்லாட்டா நம்ம ஆண்டோட வேதத்தை பற்றி கொள்ள முடியாது. உணர்வை கேட்கணும். அது மாத்திரல நம்ம இப்போ நம்ம உணர்வு இல்லாதனால மற்றவங்க உள்ளத்தை பட்டு கட்டு டப்பு டிப்புன்னு பேசுகிறோம். உணர்வு வேணும். மற்றவங்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு வேணும், உணர்வு வேணும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டோட எனக்கு உணர்வை தாருமாப்பா. சங்கீதக்காரன் கேட்டார், நம்மளும் கேட்கணும். 2 பேதுரு 2:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி.
0: பாத்தீங்களா, பூர்வ உலகத்தை என்ன செய்யும்? ஆண்டு விழுந்து பலத்து கேட்கலையே. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நோவா என்ன செஞ்சதா?
1: நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல்.
0: அவபக்தி அந்த உலகத்துல எப்படி இருந்துச்சு அதே தான் இப்பயும் அந்த மாதிரி இருக்கு. அவபக்தி நிறைந்த உலகத்தில்
1: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி.
0: இப்ப எங்க பார்த்தாலும் அக்கினி எது குண்டு எங்க பார்த்தாலும் அக்கினி நிறைஞ்சிருக்குது. அப்ப தண்ணினால் அழிச்சாரு, இப்ப அக்கினால் அழிப்பாரு. அதற்குள்ளாக நம்ம ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். சொன்னார் கொஞ்ச கால சங்கீத வாசல கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள் அண்டி கொள்ள வேண்டும். ஏன் அப்படி கத்துடைய கோபம் வருது? அப்படி பாத்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 6:12
1: தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது.
0: பூமி எப்படி இருந்ததா? சீர்கெட்டதாய் இருந்தது.
1: மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள்.
0: மாம்சமான யாவரும் என்ன செஞ்சாங்களா? தம்முடைய வழியை என்ன செஞ்சிருந்தாங்க? கெடுத்து கொண்டு இருந்தாங்க. இப்ப எப்படித்தான் ஆடம்பரம் பழங்கிரமான காரியங்கள்னால தங்கள் நம்ம தங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க? கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நியூஸ் காக்கிறதுக்கே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிள்ளைகள் பாமான வழிக்கு டீச்சர்ஸே பண்ணிடுறாங்க. நேற்று ஒரே நாளில் 3 ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டிவி கேட்கறதுக்கே பயமா இருக்கு. பயங்கரமான காலம். எங்க பார்த்தாலும் பூமி மேல தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கும், நம்ம நாளைக்கு எங்க போங்கிறது உணர்வு இல்லாத சனங்களுக்கு உணர்வு இல்லை. பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நரகத்துக்கு அவங்க போகக்கூடாது. நம்ம தான் ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. நோவா காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. நோவா அந்த காலத்தில் அவர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆதியாம புஸ்தகம் 6:9 வசனம்.
1: நோவா தன் காலத்தில்
0: அவர் கலந்த காலத்தில் தான் மக்கள் தங்கள் வழியை பூமி மேல கெடுத்து கொண்டிருந்தார்கள். நோவா தன் காலத்தில்
1: இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்
0: மக்கள்லாம் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா நோவா மட்டும் என்ன செஞ்சார், தன் நீதிமானம்
1: உத்தமனமாய் இருந்தான்.
0: அவர் எப்படி இருந்தாரா, நீதிமானம் உத்தமனாய் இருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
0: நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு. என்ன செஞ்சார், தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் கூட இந்த உலகத்தை எப்படியாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்காம நீதிமானா உத்தமனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவாவை தேவன் 8 பேர், நோவாவையும் நோவா மனைவி பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் 3 மருமகளையும் 8 பேரும் தேவன் காப்பாத்தினார். உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா, நம்ம இந்த உலகத்துல நீதிமானம் உத்தமனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம நீதிமான உத்தமனா மாற முடியும். தேவனோட சஞ்சரிக்காட்ட எப்படி நம்ம உத்தமனா நீதிமான மாற வேண்டும், யோசித்து பாருங்க. ரெண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 17:28-30 வரைக்கும்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
0: முதல் யார் காலத்தில் நடந்த போல நடந்துச்சு, நோவா காலத்தில் நடந்தது போலும் மனுஷகுமார் வரும்போது நடக்கும்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
0: லோத்துடைய காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்.
1: ஜனங்கள் புசித்தார்கள்
0: குடித்தார்கள்
1: கொண்டார்கள்
0: விற்றார்கள்
1: நட்டார்கள்.
0: எங்க பாரு மரம், எங்க பாரு வீடு கட்டுறாங்க, கட்டிட்டே இருக்காங்க. வீடு மேல வீடு கட்டிட்டே இருக்காங்க.
1: கொண்டார்கள்
0: விற்றார்கள்
1: நட்டார்கள்
0: மரம் நட்டுறாங்க, நட்டார்கள்
1: கட்டினார்கள்.
0: வீடெல்லாம் எங்க பாருங்க, மேல வீட கட்டிட்டு இருக்காங்க, கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு பெறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது.
0: வானத்திலிருந்து அக்கினி கந்தகம் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
0: மனுஷகுமாரன் நான் இயேசுக்கு வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். இப்பதான் அது அடையாளமா நிறைய எங்க பார்த்தாலும் மருந்து குண்டு என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க வேண்டாம். அருமையானவர்களே, எப்போ வந்தாலும் கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். எசேக்கியேல் புஸ்தகம் 16:49-50
1: இதோ கெர்வமும்
0: கெர்வம் அங்க பாருங்க, கெர்வமும்
1: ஆகார திரட்சியும்
0: நல்ல வசதி இருக்கு, நல்ல ஆகார திரட்சி,
1: நிர்விசாரம்
0: அப்படியே நாளை செவிச்சுக்கல. இன்னைக்கு என்ன, நாளை பைபிள் வசதி அதான் நிர்விசாரம். நிர்விசாரமும்
1: சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம்,
0: அவன் சகோதரியாக சோதோமின் அக்கிரமம்
1: இவைகளே அவளிடத்திலும்
0: அவளிடத்திலும்
1: அவள் குமாரத்திகள் இடத்திலும் இருந்தன,
0: குமாரத்திலிடத்தில் இருந்தன.
1: சிறுமையும் எளிமையுமானவனுடைய
0: எளிமையுமானவர்களுடைய கையை
1: அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள்
0: தங்களை உயர்த்தி
1: என் முகத்திற்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள்.
0: தங்களை உயர்த்தது என்ன இருந்தது? கருவம். அப்புறம் என்ன இருந்தது? ஆகர திரைச்சி. எனக்கு என்ன, யாரா எப்படி நான் நல்லா இருக்கலாம் போதும், மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதில்ல, மற்றவங்களை பத்தி விசாரிக்கிறது இல்ல, மற்றவங்களை பலவீனமோ பிரச்சனையோ கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் விசாரிக்கிறது இல்ல, நான் நல்லா இருக்கிறேன்.
1: அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன்.
0: இயேசு கிறிஸ்து சொல்ற இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன செஞ்சிட்டேன், அவங்கள ஒழித்து விட்டேன். தங்களை உயர்த்தி மற்றவங்களை அற்பமான நினைக்கிறது இவளை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா, ஒழித்து விட்டேன். அவர்களை கண்டபோது நான் என்ன செஞ்சிட்டேன், அவங்கள ஒழித்து விட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுறார், நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். ஏன் நிர்வாகமா இருக்கக்கூடாது? நீதிமொழி புத்தகத்தில் வாசி பாருங்க, 1:32 செபிக்கிறதுக்கு நிர்வசரம், துதிக்கிறதுக்கு நிர்வசரம், பைபிள் வாசிக்கிறதுக்கு நிர்வசரம். இங்க சொல்ற பாருங்க, நிர்வசாரத்தில் என்ன வருவோம் பாருங்க.
1: பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம்.
0: நிர்வசாரம் யாரா இருக்கிறோம்? மூடர நிர்வசாரம்
1: அவர்களை அழிக்கும்.
0: நிர்வசாரம் தான் என்ன செஞ்சிடும், அழிக்கும். மூட நிர்வசர அவர்களை அழிக்கும். நிர்வசாரமாயிராதீங்க, செபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க, ஆண்டவரோடு எப்போது இருங்க, பரிசுத்தம் நிறைங்க, கண்ணீர்லாம் துடைக்கப்படுவாங்க, கவலையெல்லாம் மாற்றுவாரு. நம்ம நிர்வசரத மூடர்னு சொல்லி கத்துடி வேதனம் பேர் கொடுக்கறது. அப்படி யாரெல்லாம் இருக்கிறோமா இன்னைக்கு மாற்றி செவிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும். 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், 3 மணி அது இல்லை. பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, கொலேசியர் 4:2 என்ன சொல்றாரு, இடவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல நான் 3 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் போதுமா? பரிசுத்த பவுல் நமக்கு என்ன சொல்றாரு வாசிங்க,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொன்னார், லூக்காவின் சுவிசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண
0: வேண்டும். 2 மணி நேரம் ஜெபிச்சிட்ட அவ்வளவுதான், நான் பெரிய இதையோ முடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் நினச்சிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஜெபிச்சிட்டேன்னு. ஜெபிக்கணும், ஜெபிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜெபிக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம், சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அதை தான் கேட்பாங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும் அதை தான் கேட்பாங்க. அது இல்லை செபம், அது இல்லை. நம்ம ஆத்மா ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எங்க இருக்கிறோம்னு சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். 2 பேதுரு 2:8
1: நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு,
0: மற்றவங்களுடைய அக்கிரமத்தின் கிரியைகளை கண்டு
1: கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில்
0: வாதிக்கப்பட்ட
1: நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க.
0: மற்றவங்களுக்காக நான் வாதிக்கப்படுற, ஐயோ என் தேசம் இப்படி இருக்குதே, என் தேசம் மக்கள் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, எங்க பார்த்தாலும் உபச்சாரம் வேசித்தானே, எங்க பார்த்தாலும் அசுத்தமான பாவங்கள், எங்க பார்த்தாலும் ஆடாமரம், ட்ரெஸ்ஸு மக்களுடைய ட்ரெஸ்ஸு சரி இருக்கிறது இல்லை, எத்தனை பிள்ளைங்களோட பாவம், எத்தனுடைய பெற்றவங்க அது வந்து கண்டிக்கிறது கிடையாது, பெற்றவங்க பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்றாங்க. கடைசியில் எங்கே போயிரு பார்த்தீங்களா? அதை பார்த்து தான் லோகத்துடைய இறுதியை பாதிக்கப்பட்டது. அவர் நீதிமான, அவர் ரசித்தார, கர்த்தர் ரசித்திருக்கிறாரு. மற்றவங்களை பத்தி உங்களுக்கு பாதிப்பு இருக்குதா? மற்றவங்களை பத்தி கஷ்டப்படுற மனசுல ஏதாவது யோசிக்கிறோமா? கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில ஒரு உணர்வு வருதா? யோசிப்பாரு. லோத்து பாதிக்கப்பட்டிருந்தாராம், தேவன் அவரை ரட்சித்தார். நம்ம அதை பத்தி யோசிக்க, மற்றவங்களை பத்தியே கவலை. நான் நல்லா இருந்த போதும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், அதை மட்டும் தான் யோசிக்கிறோமா? ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்து நிறைவேறுது. மத பார்த்தோம், நோபா என்ன செஞ்சார்? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உத்தமனும் நீதிமானும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ரெண்டாவது லோத்து, மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்து மற்றவங்களை செய்யற பாவத்தை பார்த்து உள்ளத்துல பாதிக்கப்பட்டார். மூன்றாவதாக பாருங்க, இது என்ன காலம்? முத என்ன காலம்? நோபாவின் காலம். நோபாவின் காலத்துல எப்படி நடந்து அப்படிதான் மனசுக்குமாரின் காலத்திலயும் நடக்கும். ரெண்டாவது என்ன காலம்? லோத்து காலத்துல எப்படி நடந்து அப்படியே மனசுக்குமார் காலத்திலயும் நடக்கும். மூன்றாவது என்ன காலம்? ரெண்டு பேதின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம்.
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில்
0: பரியாசக்காரர் வந்து
1: தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து.
0: பரியாசக்காரர் என்ன சொல்லுங்க? மனம் போல நவளாடுவாங்க. அவங்க வந்து
1: அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே?
0: இப்ப கேக்குறாங்களே, வருவார் சொல்றாங்க. கிறிஸ்தவங்க வருவாரு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கே?
1: பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு
0: சகலமும்
1: சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள்.
0: இருந்த விதமா தான் இருக்கு. எங்க அப்பா அம்மா காலத்துல எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குன்னு சொல்லி பரியாசக்கார சொல்லுவாங்க. இப்ப சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. முத பார்த்த முதல் என்ன காலம்? முதல் நோவா காலத்தில் எப்படி நடந்தோ அப்படிதான் மனுசுகுமாரன் காலத்தில் நடக்குனாரு. ரெண்டாவது என்ன காலம்? லோத்தின் காலத்தில் எப்படி நடந்தோ அப்படியே மனுசுகுமார் காலத்திலயும் நடக்கும். இப்ப பரியாச கூட்டத்துக்காரங்க நெலும்பிட்டாங்க, இப்பதான் அதே போலதான் மனுசுகுமார் காலத்திலயும் நடக்கும். ஹல்லேலூயா. இங்க சொல்ற பாருங்க, யூதா ஒரே அதிகாரம் தான், 18 வசனம் 19 வசனம்.
1: கடைசி காலத்திலே
0: தங்கள் துன்மார்க்கமான
1: இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே
0: இவர்கள்
1: பிரிந்து போகிறவர்களும்.
0: அந்த பரியாசக்காரர் எப்படிப்பட்டவங்களா? பிரிந்து போகிறவர்களும்,
1: ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே.
0: பரிசுத்தாவினர் அவங்களுக்குள்ள என்ன இல்ல? இல்ல, பரிசுத்தவன் இல்ல. சின்ன சின்ன காரியெல்லாம் கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு கர்த்தரை பேத்தி வருவாருன்னு சொல்லி எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. பரிசுத்தாவினர் இல்லாத ஒரு மாமே. பரிசுத்தாவில் இருந்தால் அன்பை நாவி ஊற்றிடுவார். ரோமர் 5:5 ஆவியானவர் இருந்தா நம்ம என்ன செய்ய? பிரிஞ்சு போக மாட்டோம்.
1: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
0: நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிரு? தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் ஆவி இல்லாதவங்க தெரிஞ்சு போவாங்க. நம்மளுக்கு பரிசுத்தவன் இருக்காரா? அவர் நம்மளை விட்டு வெளியே இருக்காரா? நம்ம பார்க்கணும். பரியாசக்காரர் எழும்பிட்டாங்க. முத பார்த்த யாருக்கா? முத என்னது? நோவா காலத்துல எப்படி அப்படிதான் மனுசுகுமார் காலத்திலும் நடக்கணும்னு சொன்னார். ரெண்டாவது யாரு காலத்துல? லோத்து காலத்துல எப்படி நடந்ததோ அப்படித்தான் மனுசுகுமார் காலத்தில் நடக்கணும்னு சொன்னார். மூன்றாவது என்னது? பரியாசக்காரர். இப்ப காலம் பரியாசக்காரர் காலம். இன்னும் ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்காரு தெரியுமா? ரெண்டு பேர்

0: தாமதிக்கிறார் என்று
1: சிலர் எண்ணுகிறபடி
0: கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து
1: தாமதமாயிராமல்
0: ஒருவரும் கெட்டு போகாமல்
1: நினைச்சு கூட ஒருத்தரையான அவர் படத்த பிள்ளைங்க நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்துல பூமி எங்கும் குடியிருக்கிறவங்க அத்தனை பேரும் தேவனால படைக்கப்பட்டவங்க ஒருதரும் கெட்டு போகாமல்
0: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
1: நம்ம எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். பூமியில முழுவதும் கத்தரால் உருவாக்குற பிள்ளைங்க அதை நம்ம நம்ம இந்தியா மாத்திரல உலகம் முழுவதும் பூமி மீதெங்கும் குடியிருக்க அத்தனை பேரும் கர்த்தரால உண்டாக்குன பிள்ளைங்க மக்கள் தான் நம்பலாம். அதனால ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி விரும்பி இன்னும் என்ன செய்ய நீடி பொறுமையா இருக்கிறார். இது பரியாசக்காரர் காலம். முத நோபாவின் காலம், ரெண்டாவது லோத்துடைய காலம், மூணாவது பரியாசக்காரருடைய காலம். கடைசியில் ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17-18.
0: கடைசி நாட்களில்
1: நான்
0: மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது உங்கள் குமாரரும்
1: உங்கள்
0: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்
1: உங்கள்
0: மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
1: என்னுடைய
0: ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய
0: ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அந்நாட்கள் என்ன செய்வாரா? அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவேன்.
0: அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் பரிசு தேவையாளர் ஊற்றி கொண்டே இருக்கிற இது கடைசி நாள். முத எது கடைசி நாள்? நோவா நாட்கள். பெண் கொண்டு பெண் கொடுத்தோம் உணர்வு இல்லாம இருந்தாங்க, அது கடைசி நாள். ரெண்டாவது லோத்து காலம், அக்கினி அன்பி கடைசியில கட்டுவார்கள் நட்டுவார்கள் கட்டுவாங்களா நட்டுவாங்க இதை செய்வாங்க, அது கடைசி நாட்கள். மூணாவது பரியாசக்காரர் பிதா, எங்க பிதா நாட்கள் இப்படித்தான் இருந்துச்சு இப்படித்தாரு வருவார் வருவன்னு சொல்ற வாக்கு தெங்கின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. நான்காவதாக கடைசி நாட்களின் மாம்சமன் யார் மேல் ஆவிய ஊற்றுவேன் சொன்னார். ஹலேலூயா, ஹலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17.
0: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்.
1: ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்.
0: கேட்கிறவனும் வா என்பானாக,
1: கேட்கிறவனும் வா என்பானாக.
0: தாகமா இருக்கிறவன் வரக்கடவன்.
1: யாரு தருவாரா? தாகமா இருக்கிற வரக்கடவன்,
0: விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
1: விருப்பம் இருந்தா ஜீவ தண்ணி என்ன செய்யலாம்? இலவசமா வாங்கி கொள்ள விருப்பம். நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவியார் மேல தாகம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? பரிசுத்தாவியார் மேல நமக்கு விருப்பம் வேணும். அப்பதான் ஊற்றுவாரு. இல்லம்மா நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கோமா? இல்லையா, நீங்க பரிசுத்தாவியின் விஷயத்தை பெற்றுக்கோங்க அப்படி எல்லாம் தரமாட்டாரு. தாகமுள்ள பரிசுத்தாவியை தருவாரு. ரெண்டாவது விருப்பம் இருக்கா? தாகம் இருக்கா? விருப்பம் இருக்கா? இல்ல உலகத்தின் மேலதான் உங்களுக்கு தாகம் இருக்கா? எனக்கு அவங்க எல்லாம் வீடு மேல வீடு வாங்கிட்டாங்க. அவங்க பிள்ளைலாம் பாருங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. இப்ப உலகம் அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி தாகம். டாக்டர் படிக்கிறாங்க, என் பிள்ளைகள், என் பேரன் பேத்தி, என் குடும்பம், அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க, நான் கட்டணும். இந்த மாதிரிதான் இருக்கம்மா. நீங்க விருப்பம் தாகம் இருந்தா பரிசுத்தேவன் உங்களுக்கு தருவாரு. விருப்பம் இருந்தா உங்க பரிசுத்தேவன் தருவாரு. கட்டாய நீ பெற்றுக்கோன்னு ஆண்டு தள்ள மாட்டாரு.
0: தாகமா இருக்கிறவன் வரக்கடவன்.
1: தாகமா இருந்தா தாகம் இருக்கா? ஏன்டவா வரக்கடவன்.
0: விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
1: உங்கள் விருப்பம் இருக்க பரிசுத்தேவன் மேல இருப்பிருந்த ஜீவ தண்ணீர் இலவசம் வாங்கிக்கோங்க. காசெல்லாம் கிடையாது, பரிசுத்தேவன் நமக்கு தருவார். நம்ம உள்ளத்துல வரணும்னு தான் அவர் வாஞ்சேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6.

0: அன்றியும்
1: அவர் என்னை நோக்கி
0: ஆயிற்று
1: ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன்.
0: அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன்.
1: தாகமாயிருக்கிறவனுக்கு
0: தாகமாயிருக்கிறவனுக்கு
1: நான் ஜீவத்தண்ணீர் ஊற்று
0: ஜீவத்தண்ணீர் ஊற்றி
1: இலவசமாய் கொடுப்பேன்.
0: யாருக்கு? பரிசுத்தாவின் மேல தாகம், பரிசுத்தாவியனர் மேல தாகம். தண்ணி தவறுக்குள்ள கொடுக்க மாட்டாரு. உலக தாகத்து மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அது வேணும் இது வேணும், உலக தாகம் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. பரிசுத்தாவியர் மேல தாகம், அவங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தாகம் இருக்கா? நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உலகத்தில் வாழ்ந்தனாலும் அதை தான் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 7:37-39.
1: பண்டிகையின் கடைசி நாளாகிய
0: பிரதான நாளிலே
1: இயேசு நின்று
0: சத்தமிட்டு
1: ஒருவன் தாகமா
0: எது மேல தாகம்? பரிசுத்தாவினர் மேல. ஒருவன் தாகமா இருந்தா
1: என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்
0: வேதவாக்கியம் சொல்லுகிறபடி
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
0: யாரா இருந்தாலும் சரி, ஏழையா பணக்காரா கண்ணு தெரிஞ்சா கண் தெரியல இல்ல, விசுவாசமா இருக்கிறவன் எவனோ
1: அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: அவர் உள்ளத்தில்தான் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார்.
1: தன் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தாக இருக்கா? பரிசுத்தவன் மேல விருப்பம் இருக்கா? நீங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இந்த இன்றே ரச்சனைனா இன்றே அனுக்கிற நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்தவனால் வருங்காலத்தில் நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. எவ்ரியின் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான
0: பலத்த செய்கைகளினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்தவருமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால்
0: தண்டனைக்கு
1: எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?
0: அருமையான சகோதரியே, சகோதரியே, இந்த வசந்த கேட்டுக்கொண்டிருக்கு, லைவ்ல கேட்டிருந்தாலும் சரி, ரேடியோ மூலமா கேட்டாலும் சரி, யூடியூப்ல கேட்டாலும் சரி, நம்ம காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலம் என்ன காலம்? கர்த்தர் வருகை சமயமா இருக்கிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகை சமயமா இருக்குது. முதல்ல பார்த்தோம் என்ன செய்யணும், முதல் என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஹல்லேலூயா. உணர்வுல இருந்தா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது என்ன செய்யணும்? லோத்தை போல மற்றவங்களுக்கு பாவத்தை குறித்து நம்ம வந்து பாதிக்கப்பட வேண்டும். ஐயோ, என் தேசம் இப்படி பாவத்தில் ஜீவிக்கிறாங்களே, என் ஜனங்கள் இப்படி ஜீவிக்கிறாங்களேன்னு சொல்லி பாதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? பரியாசம் பண்ற காலம் வந்துருச்சு. நான்காவது கடைசி தேவனுடைய ஆவி ஊற்றக்கூடிய காலம் வந்துருச்சு. விரும்பி கேட்டால் தருவாரு, தாகத்தோடு கேட்டால் தருவாரு. இந்த காலத்தை அறிந்து வாழாவிட்டால் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாயின்னு சொல்லி ஒரு பக்தன் பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம யாருமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நாம கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோம்.
2: அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, வருகிற நானும் பங்கு பெறுவதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? உணர்வை தாரும் ஆண்டவர். நோவா காலத்து மக்கள் உணராமல் போனார்கள். நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தன் வருகை சமீபமாக இருக்கிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. அதை திறந்து கேளுங்க. எனக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தயவாய் தாரும் ஆண்டவரே. என்னை மாற்றும் ராஜா. லோத்து காலத்தில் ஜனங்கள் கர்வம், ஆகார திரட்சி, சிறுமியான் கைகளை பலப்படுத்தல. ஆனா அந்த லோத்து மாத்திரம் அதை பார்த்தவர் உள்ளத்திலே வேதனைப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நீதிமானாக இருந்தார். சொல்ல மாண்டவர் என்னையும் மாற்றம் ஆண்டவரே. மற்றவருடைய பாவத்தை பார்க்கும்போது உணர்வடைந்து அவன் உள்ளத்துல வாதிக்கப்படணும், அதுக்காக மன்றாடணும், ஜெபிக்கணும். எனக்கு கிருபையை தாங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரியாசக்கார கூட்டம் எழும்பி விட்டது. இயேசு எங்க வருகிறார் என்று சொல்லி பரியாசம் பண்ற மக்கள் எழும்பி விட்டார்கள். நாட்டில் வாழ்கிற நாம் இந்த பரியாசம் பண்ற மக்களுக்குள்ள இருக்கிற குணம் அதிசயம் பற்றி சொன்னார். அவர் ஆவி இல்லாதவர்கள் மாமே, ஆவியர் இல்லை என்றால் பரியாசம் பண்ணுவாங்க. தேவனே வருகையில் நான் பங்கு பெற எனக்கு கிருபை கொடுங்கப்பா, ஜெபம் பண்ணுவோமா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்கப்பா. இருக்க அது மாத்திரம் இல்லை, ஆவியரை பின்மாறி மலை ஊற்றப்பட்டு கொண்டிருக்க காலம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நோவாவின் காலம், லோத்தின் காலம், பரியாசம் பண்ண மக்கள் எழும்பியிருக்கிற காலம் மாத்திரமல்ல, கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஹல்லேலூயா. என் மீது அபிஷேகத்தை ஊற்றும், நிர்விசாரம் பேதையில் மாறுபாடுவர்களை கொல்லும், நிர்விசாரம் அழித்து போடுமா. எவரே நிர்விசாரம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. அந்த மகிமையின் வருகையிலே அடியான் பங்கு பெறணும் ஆண்டவரே, அடியால் பங்கு பெறணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த காலத்தை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிகிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. நோவா காலத்து மக்கள் உணர்வில்லாமல் போனார்கள் அப்பா, எனக்கு உணர்வை கொடுங்கப்பா. லோத்து காலத்து மக்கள் ஆகார திரட்சினால் கர்வத்தினால் அழிந்து போனார்கள் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில தாழ்மையை கொடுங்க, நிர்வீசாரம் வரக்கூடாது ஆண்டவரே. பரியாசம் பண்ற கூட்டம் எழுந்திருச்சு அப்பா, நான் ஒருபோதும் அந்த கூட்டத்தில் நான் சேர்ந்திருக்கூடாது, இணங்கிடக்கூடாது. எனக்கு ஆவியானவரை தாரும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிக்கலாமா எல்லாம். தேங்க்யூ லார்ட். இந்த பின்மாறி காலம், இந்த பரிசுத்தம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்க காலமா இருக்கிறது தகப்பன. என் மீது ஆவியான ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா. பறந்துடுவேன், நான் பறந்துடுவேன். ஆமென், தேங்க் யூ. ஜெபிக்கலாம் என்னவாய் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கத்தோடு வருகை இரவுல திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொன்னீரே தேவனே. இந்த வருகையில பங்கு பெறுவதை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ரெண்டு பேர் படுக்கையில படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொன்னீரே. அப்ப வயலில் இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொன்னீரே. திரிகி திரிகிற ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவான் சொன்னீரே. தேவனே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் வருகிற நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. உணர்வை தாரும் ஆண்டவரே. கடைசியாக நம்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. இருப்பதிலே பெரிய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் வருகிற நாம் பங்கு பெற வேண்டும். பரலோகத்துக்கு செல்லணும், வேற எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இயேசு நமக்கு வேண்டும். அவர் பாதம் வேணும், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னர் பாதத்திலே சரணடைய வேண்டும். அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
1: ஜீவனுள்ள பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமாக்குங்கப்பா, நோய்கள் சுகமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திரக்கட்டி செவனக்கட்டை இயேசுக்கு நாமத்தை உடைக்கப்பட்டு போட்டுமா ஆண்டவரே. ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா, சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும்ப்பா, கடன் பற்றினோடு இருக்க மக்கள் கடன் அடைக்கு உதவிச்சிங்கப்பா. வே அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம், தேவையில் அனைத்து சந்திங்கப்பா. கத்தாவையுமே நோக்கி ஜெபிக்கிறோம், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமா மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவை நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொழிற்சிற மக்களை ஆசீர்விக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா கடன் பிரச்சினோடு மக்கள் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாதிகள் நோய்கள் குணமாக்குங்கப்பா. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர் கொடுக்க மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீரை துடைங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. உங்க நாம் மகிப்படட்டும், கத்தோடி மகி மூடட்டும் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு மக்களுக்கு தேவையினை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும், சமாளாத குடும்பத்தோட சமான் தரணும், பிரச்சனையை மாற்றணும். எந்த நிலைமை இருந்தாலும் தேவனை அண்டி கொள்ளட்டும், தேவனை சார்ந்து கொள்ளட்டும், தேவரோடு இணைந்து வாழட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியும், வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, உலகத்தை நம்பி ஜீவிக்காதபடிக்கு ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு இணைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு சேர்ந்திருக்க ஒரே ஆவியார் பண்ணி சொன்னீரே, ஒரே ஆவியாருக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரேமே ஸ்தோத்திரம். சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை நம்பி ஜீபிக்கிறாங்கப்பா, அவங்கள பார்த்தா அப்படி பெருமையா இருக்காங்கப்பா. என்ன எங்க போவாங்கப்பா அப்பா, அந்த ஆத்மா எங்க போவோம் ஆண்டவரே? ஐயா யா யா, எத்தனையோ பேர் பெருமை ஆயிடுறாங்க சப்பா. எங்க போவாங்கப்பா? அந்த மக்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிகிறோம். கத்தாவையுமே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்கப்பா. அந்த உலகத்துல கோடி பணம் இருந்தாலும், கோடி கோடி பணம் இருந்தாலும் பரலோகத்து போக முடியாது ஆண்டவரே. உண்மை அறியற அறிவில் நிரப்ப முடியா ஜெபிக்கிறோம். தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாகி உமக்கு செலுத்துறோம். சிறு பிள்ளைகளை ரசித்தல்லும் அப்பா, பாலிவ சகோதர சகோதரர் ரசித்தல்லும், போனுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரசித்தல்லும், அண்டு உரையமை நோக்கி கெஞ்சிரும் கெஞ்சிரும் கெஞ்சிரும் அப்பா, போனுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரசித்தல்லும், அன்பின் தகப்பனேமே ஸ்தோத்திரம், வாலிபர்களை ரசித்தல்லும், சிறு பிள்ளைகளை ரசித்தல்ல ஐயா, சிறு பிள்ளைகளை ரசித்தாலும், தேவனை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே, முதியவர்களை ரசித்தல்லும் ஐயா, கர்த்தாவையுமே ஸ்தோத்திரம், அப்ப நடுத்தர வாலிபர்களை ரசிங்க ஆண்டவரே, அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம், மனமும் மாம்சம் இருமனப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா, நீர் வரும்போது எங்க போவாங்க ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே, மனசு என்ன சொல்லுது அதன்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மாம்சம் என்ன சொல்லுது அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா, நீர் வரப்போறீர் ஆண்டவரே, மக்கள் வாழ்க்கை எங்க போவோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்மண்டை இழுத்துக்கொள்ளும் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள விட்டா அவனிடத்துல வரானுச்சு, நீரே பரம பிதாவை இழுத்துக்கொள்ளும் இழுத்துக்கொள்ளும், உங்களோடு சேர்த்து கொள்ளுங்க, எல்லா துதிகனமாகிமையும் அகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரட்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேய சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு
3: அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 96 10 வசனம்.
1: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
0: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மள ஒரு நாள் அவரோட தான் ராஜரீகம் பண்ண போறோம். ஹலேலூயா. அதுக்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், என்ன வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, அதுக்கு தான் நம்ம இந்த பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மளும் என்ன செய்ய போகிற ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அவருக்கு ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அந்த ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்மளும் ஒரு நாள் ஆள போகிறோம். அந்த அழுகைக்குத்தான் நம்ம இவ்வளோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலையிலும் அவருக்காக வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலிலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஓதினான்.
0: ஏழாம் தூதன் எக்காலம் ஓதினான்.
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்ம வாழ்றோமா இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின,
0: அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜரீகம்
1: பண்ணுவார்
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
0: அல்லேலூயா. நம்ம வாழுகிற இந்த ராஜ்யம் எப்படி ராஜ்யமே வரப்போகுது? கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. அங்க கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சதா காலம் அரசாளுவார். அந்த அரசாளும் போது நம்மளும் கர்த்தராகி தேவனோடு தான் அரசாள போறோம். அதுக்கு தான் இந்த உலகத்துல ஒரே வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழணும். சரியா? அதுதான் சொல்றாரு. இன்னொருக்கு வாசிக்கு கேட்கலாமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
0: கர்த்தர் வேதம் சொல்லுது, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகம் நம்ம வாழ்றோம் இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும்
0: அவருடைய
1: கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும்
0: ராஜ்யபாரம்
1: பண்ணுவார்
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
0: கர்த்தர் ராஜ்யமும் கிறிஸ்து ராஜ்யமும் அந்த உலகம் முழுவதும் மாறப்போகுது. நம்ம ஒரு நாள் நினைக்கிறீங்கன்னா நம்ம குடியிருக்கிற இடம் எப்படி மாறப்போதா அப்படின்னு பாக்கலாம். கட்டாயம் 1000 வருஷ ஆட்சியில கர்த்தருடைய ராஜ்யமும் கிறிஸ்துவோட ராஜ்யமும் அந்த உலகம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதுல அப்பல இப்படில இருக்காது, அப்பல வேற மாதிரி இருக்கும். அப்ப அத நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல வாசித்து பாருங்க. ஏசாயர் 11:11
1: அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
0: ஓனாய் என்ன செய்யும்? ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
1: புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்.
0: புலி என்ன செஞ்சிடும்? வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்.
1: கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும்
0: காளையும்
1: ஒருமித்து இருக்கும்.
0: பாத்தீங்களா, கன்றுக்குட்டி காளை
1: ஒருமித்து இருக்கும்.
0: பிரெஞ்சால இருப்பாங்களா.
1: ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்.
0: சிங்கம் இப்ப மாம்சம் திங்கிற சிங்கம் என்ன ஆயிரும்? 1000 வருஷத்துல என்ன செய்யும்?
1: வைக்கோல்
0: வைக்கோல் திங்கும். இப்ப மாம்சத்தை பார்த்தா விடுறதில்ல, எந்த மிருகத்தை பார்த்தாலும் விடுறதில்ல, எந்த மனுஷரை பார்த்தாலும் விடுறதில்ல. அந்த சிங்க என்ன செய்யப்போது? இந்த 1000 வருஷ அரசாட்சியில
1: வைக்கோல்
0: தின்கும்.
1: பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்.
0: பால் குடி குழந்தை எதுல விளையாடுமா? விரியன் பாம்பு வலையில் விளையாடும்.
1: பால் மறந்த பிள்ளை
0: கட்டி
1: விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும்.
0: தன் கையை வைக்கும்.
1: என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
0: பூமி என்ன கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். நீ வந்து இயேசு அறிஞ்சுக்கோ, நீ யாரும் சொல்ல வேண்டாம். சமுத்திரம் எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கோ அதே போல பூமி உழுது எப்படி இருக்குமா? கத்திர அறிகிற அறிவில் நிறைந்திருக்கு. யாரு போய் நீங்க இயேசுவை அறிஞ்சிக்கோங்க, நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 1000 வருஷ அரசியல் அப்படி இருக்கும். அதுதான் சொல்றாரு, இந்த உலகத்தின் ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறப்போது? கிறிஸ்துடைய ராஜ்யமா மாறப்போகுது. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும், கர்த்தர் நமக்கு பைபிளையும் கொடுத்து இப்படிலாம் வாழணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. இல்லைன்னா நம்ம சொல்லியிருப்போம், எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்குத்தான் வேதாகமத்தை நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் மொழியிலே கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தாய்மொழியில பைபிள் கிடையாது, நமக்கு தாய்மொழியில் தமிழ் மொழியை கொடுத்து படிப்பை கொடுத்து. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர்லாம் படிக்காம இருப்பாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்க வச்சு, எல்லாரையும் தமிழ் மொழி கூட இல்லை இங்கிலீஷ்லயும் படிக்க வச்சு எல்லா தாய்மார் நல்லா செஞ்சிருக்காங்க. நாளைக்கு கர்த்தர் என்னை பத்தி இது தெரியாது, யாருமே எனக்கு சொல்லலன்னு யாரும் என்ன சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நாளைக்கு எனக்கு ஆண்டவரே உங்களோட வசனத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகம் எப்படி மாறப்போகுது, கர்த்தருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. கர்த்தருங்க சதா காலம் ராஜ்யபாரம் பண்ண போற. அல்லேலூயா அல்லேலூயா. சகரியன் புஸ்தகம் 14:9
1: அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார்.
0: கர்த்தர் பூமி மீதெங்க எப்படி இருப்பாரா, ராஜாவா இருப்பார். அப்பதான் பூமி மீதெங்க ராஜாவா இருப்பார். அப்பதான் சிங்கம் என்ன செய்ய வாய்க்கோல் சாப்பிடுவோம். அல்லேலூயா. பால் மருந்த குழந்தைங்க என்ன செய்ய கட்டுரையும் பெத்துல கையவிடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாலும் நான் ஆயத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்ட நிச்சயமா அவர் அரசாங்கத்தை செய்ய போறார். ஆயத்தமா இருந்தா நம்ம கத்தரோட அரசாள்வோம், அதுதான் முக்கியம். நான் அரசாலாம நம்ம இப்படியே இருப்போம் நினைச்சா இருக்கா, இருந்த உடனே இருக்கலாம். ஆனா இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டு சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் வாசனத்தை கீழ்ப்படிந்து வாழ்வோம்னா அவர் ராஜ்யத்துல என்ன செய்வான், அரசால முடியும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால்,
0: அவரோட பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
0: அவரோட கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். சும்மா வீட்டு நம்ம நம்ம பாவம் செஞ்சிட்டு நம்ம பாடுகள் இருக்கு, நம்ம பாடு என்ன கஷ்டப்படுறேன், என்ன பாடு என் பிள்ளைகளால பாடு, அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தமா வர்ற பாடு. நம்ம குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் அதெல்லாம் பாடு இல்ல, கர்த்தர் நிமித்தமாய் வருகிற பாடுகளை சபித்தமான அவரிடத்துல என்ன செய்வோம், ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் நிமித்தம் பைபிள் தூக்கிட்டு வரீங்க, வர்றவங்க சொல்லுங்க என்ன பைபிளை தான் தூக்கிட்டு போற, உனக்கு என்ன நடந்துச்சு, பைபிள் தான் தூக்கிட்டு போற, எப்ப உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கஷ்டம் மாறிடுச்சா இல்லையான்னு சொல்லி அவமானம் பேசுறாங்களா, அந்த மாதிரி பாடுகள். நீ ஆண்டவரை தேடினா உன அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட பாடுகள் சபித்தோமானால் அவர் என்ன செய்வ, அவரவர் கூட ஆளுகையும் செய்வோம். சும்மா ஏதோ பாடு நம்ம தப்பு பண்ணிட்டு பாடு செஞ்சுட்டா, ஐயோ நான் எவ்வளவு பாடு, எனக்கு பிறந்திலிருந்து பாடுதான் அப்படி நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, நான் பிறந்திலிருந்து பாடுதாங்க, என் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் கடன் பிரச்சனை கஷ்டம், வேலை எவ்வளவு கஷ்டப்படலாம் செஞ்சிருக்கிறேன், நான் பிறந்திலிருந்து கஷ்டம்தான் துன்பம் தான், அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தம் பாடுற பாடத்தான் பாடும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அந்த பாடுகள் பாடும்போது நம்ம என்ன செய்வோம், அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. நம்ம என்ன கர்த்தருக்காக எதை செஞ்சிருக்கோம் யோசித்து பாருங்க. 1 பேர் புத்தகம் 4:16
1: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்,
0: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்
1: பாடுபட்டால்,
0: பாடுபட்டால்
1: வெட்கப்படாமல் இருந்து,
0: வெட்கப்படாது இருந்து
1: அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்,
0: அது நிமித்த தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்து நிமித்தம் பாடுபடும் போது வெட்கப்படக்கூடாது. என்ன பைபிள் தூக்கிட்டு போறியா, என்ன நீ அங்க போய் என்ன செய்ய போற, நம்மள பேசுவாங்க, பைபிள் தூக்கிட்டு போய் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, இதுதான் கிடைச்சி, குடும்பத்துல துன்பம் தான் கஷ்டம் தான் கிடைச்சிச்சு அப்படிலாம் குழப்புவாங்க. அதை பார்த்து என்ன செஞ்சது, வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க இனிமேல் நான் பைபிளே தூக்க மாட்டேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் பைபிள் வேண்டாம் வசனம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா இருக்க வேண்டியது இருக்கலாம். 1000 வருஷம் நமக்கு ஆளுகை கிடைக்காது. கிறிஸ்து நிமித்தமாய் பாடுபட்டால் வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டாங்க, நீ மேல பைபிள் தூக்கிட்டு வரமாட்டேன், எங்க வீட்டு பக்கம் அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு போயிருந்த விருப்பமானா கத்திரத்துல என்ன செய்ய முடியாது, ஆளிக செய்ய முடியாது. சொல்லத்தான் செய்வாங்க, என்ன வந்தாலும் சொல்லுவாங்க. நம்ம பத்தி சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஒன்னு பேதுரு புஸ்தகம் 4:13-14.
1: கிறிஸ்துவின் மகிமை,
0: கிறிஸ்துவின் மகிமை
1: வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக.
0: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது என்ன செய்ய, களி கூர்ந்து
1: மகிழும்படியாகவும் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள்.
0: அவர் பாடுகளுக்கு பங்காளி ஆனதால் என்ன செய்ய, சந்தோஷப்படுங்கள். எத்தனை பேர் பாருங்க, பாடுகள் பங்காளி, எத்தனை பேர் அவங்களுக்காக ஆண்டவருக்காக சீமனை கொடுக்கறாங்க. அவங்களாம் இந்த நாள் பார்த்தா கஷ்டமா இருக்கும். பரலோகத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பாடுகளுக்கு பங்காளி ஆனப்பிள்ளை அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நமக்கு சின்ன பாடாது, கத்திர நிமித்தம் பாடணும். 2 Timothy 2:12 வாசிக்க கேட்போம். என்ன இருக்க,
1: அவரோடு கூட
0: பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோடு கூட
0: ஆளுகையும் செய்வோம். ஏதாவது பாடு இல்ல, நம்ம வீட்டுக்காக உலகத்துக்காக பாடுபட்டோம், குடும்பத்துக்காக பாடுபடுறோம், நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம், நம்ம குடும்பத்துக்கு, அந்த பாடல இல்ல, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அவருக்காக பாடுபட வேண்டும், அவருக்காக அவமானப்பட வேண்டும், அவருக்காக நிந்திக்கப்பட வேண்டும். கத்திற்கான என்ன பாடுபட்டாலும் நம்ம வெக்கப்படாம இருக்கணும். பாடுகள் வரும்போது மகிழ்ந்து களி கூறணும், அதான் பெரிய பாக்கியம். 1 Peter 4:14.
1: கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்,
0: நீங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்
1: நிந்திக்கப்பட்டால்
0: பாக்கியவான்கள்.
1: ஏனென்றால்
0: தேவனுடைய ஆவியாகிய
1: மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார்.
0: அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்.
1: உங்களாலே மகிமைப்படுகிறார்.
0: பாத்தீங்களா, நம்ம நித்திட்டவங்களால தூஷிக்கப்படுற நம்ம நிமித்தம் என்ன செய்யறாரு, மகிழப்படுகிறார். பாடுகள் பட வேண்டும், கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அப்பதான் 1000 வருஷ ஆட்சியில அவரோட ஆளுகை செய்வோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போற, நம்மளெல்லாம் கூட்டிட்டு போவார். அதுக்கு இப்பயே தகுதி ஆகணும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம மரிச்ச பிறகு தகுதியெல்லாம் முடியாது. இப்பயே நம்ம தகுதி ஆகணும். இந்த உலகத்தில் வாழும் போதே நம்ம தகுதி ஆகணும். அல்லேலூயா. அதனால நம்ம பாடுகளை பார்த்து நினைச்சு வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஐயோ, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த பாடுகளை நம்ம பாடுறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே நம்மள அப்படின்னு சொல்லி நம்ம வெக்கப்பட்டு ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதாங்க பரிசுத்த பேதுரு சொல்றாரு, 1 Peter 5:1.
1: உங்களில் உள்ள மூப்பருக்கு
0: உடன் மூப்பரும்
1: கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி
0: வெளிப்படும் மகிமைக்கு
1: பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால்,
0: பாத்தீங்களா, அவர் என்ன சொல்ற, இனி வெளிப்படுற மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பங்காளியுமா இருக்கிற. நம்மளுக்கு பாடுபடும் போது நம்மள இந்த மகிமைக்கு என்ன செய்வோம், பங்காளியாய் மாறுவோம். கிறிஸ்து நிமித்தம் பாடுபடணும். ஏதோ பாடு, எங்க வீட்டுல பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் காடன் கஷ்டம், என் பிள்ளைகள் ரொம்ப எனக்கு திட்டுறாங்க, என் பிள்ளைங்க அப்படி செய்யறாங்க இப்படி, அந்த பாடு இல்ல. கிறிஸ்து நிமித்தமா பாடுபட வேண்டும். கர்த்தர் எங்க அரசல போறாரு, பூமி எங்கும் இந்த உலகத்துல அரசால போறாரு. அப்ப நம்ம அவரோட அரசாழ்வோம். அப்படித்தானே வாசிக்க கேட்டோம். வாசி பாருங்க, சகரியன் புஸ்தகம் 14:9.
1: அப்பொழுது கர்த்தர்
0: பூமியின் மீதெங்கும்
1: ராஜாவாயிருப்பார்.
0: ஹல்லேலூயா. பூமியின் மீதெங்க அவர் எப்படி இருப்பாரு, ராஜாவாயிருப்பார். ஆளிகை செய்ய போறோம், அதுக்குத்தான் நம்ம தொழுகத்துல பாடுபட வேண்டும், கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். 1 Peter 5:1. பேதுரு சொல்ற பாருங்க, உங்களில் மூப்பருக்கு
1: உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான்.
0: இனி வெளிப்படும் மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பங்காளியுமா இருக்கிறாரா. நமது பங்காளியாய் மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக சின்ன சின்ன பாடுகளாவது நாம் பாட வேண்டும். ரோமர்களின் நிருபம் 8:18.
1: ஆதலால்
0: இக்காலத்து பாடுகள்
1: இனி நம்மிடத்தில்
0: வெளிப்படும்
1: மகிமைக்கு
0: மகிமைக்கு
1: ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்.
0: ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவே இல்லை. சின்ன சின்ன பாடுகள் தான் நம்பலாம். அதனால அந்த பாடுகளை பற்றி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் கிறிஸ்துக்காக மறிப்பேன்னு சொல்லி உண்மையா நிலைச்சிருக்கணும். அதை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிட பண்ணத்தக்க இல்லைன்றி நான் என்ன செய்யறேன் என்றேன் பரிசுத்த பவுல் சொல்றாரு. கர்த்தரா பாடுபாடட்டா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம், விலகி போயிடுறோம். கர்த்தரோட பாடுபாடட்டா அவர் இடத்துல என்ன செய்ய முடியாது, அழுகையும் செய்ய முடியாது. 1000 வருஷத்துல நம்ம வந்து அரசியல் அரசாட்சி செய்ய முடியாது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 5:40-41
1: அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து
0: அடித்து
1: இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு
0: அவர்களை விடுதலையாக்கினார்கள்.
1: அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும்
0: வீதிகளிலேயும்
1: இடைவிடாமல்
0: உபதேசம் பண்ணி
1: இயேசுவே கிறிஸ்து என்று
0: பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, அடிச்சு இனிமேல் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அலசங்கத்தை விட்டு போங்க, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனால் அவர் அவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது அது ஒரு பாக்கியம் என்னாங்களாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லி என்னாங்களாம். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் எனக்காக பயப்படவே இல்லை. உங்களுக்காக எனக்காக வெக்கப்படவே இல்லை. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யல, வெக்கப்படவே இல்லை. இது என்னுடைய மகா, இந்த மகா வந்து கண் பார்வை இல்லை, இவ்வளவு போய் என் பிள்ளைன்னு சொல்லணுமான்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. நம்மளை பார்த்து என்னுடைய மகன்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்னுடைய மகன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்பட்டாரா, வெக்கப்படவே இல்லை. அவரை பற்றி சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்ற, அவரோட பாடுபட்டு அவரோட ஆளிகையும் செய்வோம். ரெண்டாவது ஆண்டு எடுத்த ஆளிகை சொன்ன என்ன செய்யணும் பாருங்க, தானியேல் புத்தகம் 7:18
1: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள்
0: ராஜரீகத்தை பெற்று
1: என்றென்றைக்குமுள்ள
0: சதா காலங்களிலும்
1: ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
0: ராஜ்யத்தை என்ன செய்வாங்க,
1: சுதந்தரித்துக்
0: கொள்வார். உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வாங்க, என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நமக்கு அதுல ஒரு பங்கு கட்டாயம் வேணும். நம்ம கிறிஸ்தவங்களை இருந்துட்டு இதோட போயிடக்கூடாது. அந்த உன்னதனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற என்ன செய்யணும், பரிசுத்தமானா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்தமானா இருக்க வேண்டும். அதே தான் கீ சொல்றாரு பாருங்க, தானியேல் 7:27
1: வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னமாரி பரிசுத்தவன்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டும். தப்பா நினைச்சிக்காதீங்க, நம்ம சர்ச்சைக்கு வர உண்மைதான். நம்ம சுபாவம் மாற வேண்டும், நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், வந்த பிறகு எப்படி இருக்கோம், ஒன்னு என்ன பண்ணிருக்கோம், நம்ம சினிமா பாக்கறது விட்டுருக்கோம். அது கூட நிறைய பேர் சீரியல்ல வீட்டுல பார்த்தாலும் பாப்பீங்க. பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு, புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறதா, நம்மளையும் நம்ம அலசி போக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க
0: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
1: புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின,
0: பழைய காரியங்கள் நம்ம வீட்டு என்ன செஞ்சிருந்தா முன்பு போலதான் கோழி குத்துறோம், சண்டை போடுறோம், முன்பு போலதான் பின்னால பேசுறோம், முன்பு போலயேதான் இருக்கிறோம், முன்பு பலதான் மாற்றங்களை அற்பமா நினைக்கிறோம், பின்னால பேசுறோம், குறை சொல்றோம். அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? அருமையானவர்களே, நம்மளே நினைச்சு பாருங்க. ஒரு புது சிறுச்சியா மாற வேண்டும். நம்ம ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம், தேவனை துதிக்கிறோம். அந்த பாயிலே நம்ம திரும்ப குறை சொல்றோம், அங்க சொல்றோம், இங்க சொல்றோம், இதை பண்ணிட்டு சொல்லிக்கிறோம், குழப்பிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை மாற வேண்டும்? நம்ம எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். நான் பழைய காரியத்தில் இருந்து தான் இருக்கிறோம். வாழ்க்கை மாற வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியாய் மாறும். பழையவில என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். வாழ்க்கையில ஒளிஞ்சு போயிருக்கா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? முன்பிருந்த வாழ்க்கை தான் வாழ்றோம். தயசின் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களாலேயே என்னாலே மாற முடியாது. கர்த்தரத்தை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் ஒரு புது சிருஷ்டியை நம்ம மாற்ற முடியும். நல்லா நினைச்சு பாருங்க. கர்த்தருக்குள் வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இப்ப வந்தாப்புறம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்னால்தான் பேசுறோம், மற்றவங்க தான் குறை சொல்றோம், அப்படி சொல்றோம், இப்படி சொல்றோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். பழைய காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பழைய காரி ஓடிக்கிட்டே இருக்குது. புது சிருஷ்டியை மாற வேண்டும். நம்ம புது சிருஷ்டியை மாத்திரம்தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம இப்படி செய்யறோமா யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும் ஐயா. நான் இப்படியே தான் இப்ப என்ன ஒன்னே ஒன்னே சினிமா பாக்குறது விட்டுருப்போம். அது கூட வீட்டில் விட நிறைய பேர் சீரியல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமாலாம் பார்ப்பாங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? கிறிஸ்தவனா கிறிஸ்தை போல மாற வேண்டும் அருமையானவர்களே. அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்பட்டால் ஒழிய பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை நாளுக்கு நாள் நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர்க்கத்துல அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவே நீ மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பா எனக்கு மாற்றமே இல்லையே. ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றும், என் வாழ்க்கை மாற்றும் ஆண்டவரே.
1: நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் புதிய நாளைக்கு கொஞ்சம் புதிய இப்படியே மாறப்பட வேண்டும்.
0: நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஆண்டு கையில அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீ மாற்றும், நான் இப்படியே இருக்கேன் பையன். சுவா மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும், நடை மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 7:27.
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும் உன்னதமானோருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம துதிக்கிறதுல மாறணும். துதிக்கிற நாட்கள் அதிகமா துதிக்கணும். செபத்துல மாற வேண்டும். துதிக்கிறத மாற செவம் பண்ணுங்க. செபிக்காதவங்களாம் செவம் பண்ணுங்க. அப்படி சொன்னா தான் நம்ம செபிப்போம். நம்மளுக்கு நம்ம கற்று நம்ம செய்த நன்மை நினைச்சு துதிக்கிறது இல்ல. செபிக்காதவங்கெல்லாம் சேவம் பண்ணுங்க, அமைதியா இருப்பாங்க. சேவம் பண்ணுங்க, செபிக்காதவங்களாம் சேவம் பண்ணுங்க. தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே. நாங்க சொல்றேன்னு சொல்லி கோவிச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கை பரலோகத்துக்கு வரணும். நம்ம சபையிலிருந்து ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு வரணும். மனவாட்டியே தேவை நம்மளை மாத்தணும். அதுக்கு தான் எங்களுக்கு வாஞ்ச கத்தை சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகம் 20:26. எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுங்க.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
0: பாத்தீங்களா, ஆண்டு கேட்ட பரிசுத்தம் ஏதோ பரிசுத்தம் இல்ல, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்துக்கா தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவரே ஏதோ வாரம் போறோம், அவ்வளவுதான் போயிட்டு உட்கார்ந்துடுறோம். திரும்ப இந்த இடத்துக்கு போனவொடனே நம்ம என்ன செய்யறோம்? பழைய காரியத்தை நம்ம ஆரம்பிச்சிடறோம். பழைய வாழ்க்கை நமக்குள்ள வந்துருது. எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நான் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களா இருந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய மொணமொணம் முணங்குறது, பழைய குழப்பம், பழைய சிந்தனை, பழைய கசப்பு, பழைய வெறுப்பு, பழைய வயிறாய்க்கோ, பழைய காரியங்கள், மற்றவங்களை பேசுறதுல, இதுலயே நமக்குள்ள மாற்றம் இல்லையே, எப்படி பரலோக்கு போக முடியும்? நீங்க பைபிள் வாசித்தா தானே, நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லையே, எப்படி பரலோக்கு? ஒரு பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, பைபிள் வாசித்து வசனத்தை வச்சு நம்மளே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் பைபிள் வாசிக்கிறாண்டவரே, நான் எங்க இருக்கிறேன்? பைபிள் தான் நமக்கு முகம் பார்க்கற கண்ணடி. பைபிள் வாசித்தா தான் கண்ணடி வாழ்க்கை மாற முடியும். கர்த்தாவே, நான் இவ்வாழ்க்கை இது இருக்கு, என்னை விட்டு எடுத்து போடுங்க, எதோ செய்யறோம், என்ன மாதிரி ஊழிஞ்சு கண்தெரியாம ஊழிஞ்சா மட்டும் கர்த்தர் என்னை கூட்டிட்டு போற மாட்டாரு. நம்ம எல்லாமே நம்ம கருதிடுவோம். ஆண்டு சொல்ற பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? உள்ள தலைச்சி பாருங்க, பழைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குது, எப்படி பரலோக்கு போக முடியும்? கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பின்னால பேசுறோம், மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோம், அவங்களை பாருங்க நான் பரவாயில்லன்னு சொல்றோம், எப்படி பரலோக்கு போக முடியும்? அருமையான யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறேனே, நான் எப்படியா மாற வேண்டும் சொல்லி நினைப்போம், கேட்போம், எப்படி இருக்கும் ஆண்டவர் விரும்புற பாருங்க. ஒன்னு பேதர் புஸ்தகம் 1:14-16.
1: நீங்கள் முன்னே
0: உங்கள் அறியாமையினாலே
1: கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது
0: போல
1: நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
0: உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள்.
1: நான் பரிசுத்த
0: நான் பரிசுத்தல்
1: ஆகிய நீங்களும் பரிசுத்த இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர்கள் நீங்கள் பரிசுத்தர் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியும். ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அரசாழ்வோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை அருமையானவர்களே. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போக போகுது. இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. நீங்க கோடி பணமே சேர்த்து வச்சாலும் உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. கத்திரிட்ட நான் பரிசுத்தர்கள் நீங்கள் பரிசு நடக்கல எல்லாவற்றையும் பரிசுமா இருங்க. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும், உலகத்தாழ முடியும். உலகத்தாழன்னு சொன்ன தேவனை போல பரிசுத்தம் இருந்தாத்தான் அவர் ராஜ்யத்துல உலகத்தாழ முடியும். கத்திர வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. எப்ப பரிசுத்தமாக்க போறோம்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாளுக்குள்ள நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் பரிசுத்தம், நாளைக்கு கொஞ்சம் பரிசுத்தம். அந்த வாசல் அருமையா சொல்லு பாருங்க, நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிக்கலாம், 2 Corinthians 4:16 என்ன அருமையா சொல்லுது பாருங்க.
1: ஆனபடியினாலே
0: பவுல் எழுதுறாரு பாருங்க, ஆனபடியினால
1: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை,
0: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எங்கள் புறம்பான மனுஷனானது
0: அழிந்தும் அழிந்தும்
1: உள்ளான மனுஷனானது
0: உள்ளாந்த மனுஷனானது
1: நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: எப்படி இருக்கணுமா? நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புதிதாக்கப்படணும். நம்ம இதே இப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு கத்திரிக்கு எப்படி சம்பந்தம் முடியும்? அவர் தீமை பார்க்க மாட்டாத சித்தக்கண்ணன். அப்புறம் பாவத்தையே இருந்து நம்ம ஜெபத்தை கேட்பாரா? யோசிச்சு பாருங்க, நான் எப்படி வேணாலும் ஜெபிச்சா கேட்டுருவாருன்னு சொல்லி மியாமாந்திரக்கூடாது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம சுபாவம் மாற வேண்டும். நீங்க என்னதான் உலகத்தை சேர்த்து வச்சாலும் உலகத்துக்கு 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. ஆண்டவர் வழி சொல்லியிருந்தா போயிருக்கலாம். நீங்க 10 லட்சம் கொண்டு இருந்தீங்கன்னா உலகத்தாள முடியும். நீங்க வந்து இந்த 1000 அரசாட்சி இருக்க முடியும் சொன்னா வேணா நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து வச்சு போயிடலாம். அப்படி அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படும். அப்ப நம்ம பரிசுத்தம் இருக்க வேண்டும். 1 Corinthians 3:15
1: கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
0: உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டே தேடிட்டு துதிச்சிட்டும் செவிச்சிட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமே அற்றவரான யாருமே பரிசுத்தவன்கள் இல்ல. இப்ப நம்ம

0: பாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜ்யத்தை பத்தி தான் பேசணும். காண்டு திட்டமா சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க சரி கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் நினைங்க, செவ் மண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். நான் இப்படி கோபப்படுறேன், இப்படியே தான் பழைய சுவா எனக்குள்ள இருக்கு. என்ன நம்ம விட்டுருக்கோம் யோசித்து பாருங்க. கடவுளை அறியாதுக்கு முன்னால எப்படி, கிறிஸ்து அறியாதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், கிறிஸ்து அறிஞ்ச அப்புறம் என்னென்ன வாழ்க்கையில வாழ்க்கையில மாற்றம் இருக்குது யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு நான் அதிகமா சேமன்றேன்னு நினைக்கலாம். கர்த்தர் சொன்னார் மிகுதியா சேமனால் நான் என்ன செய்ய மாட்டேன் கேளேன்னு சொல்லியிருக்கிறாரு. மிகுதியா என்ன சேமன் கேட்க மாட்டாரு. பரிசுத்தவன் செவத்தை தான் கர்த்தர் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களாலும் பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும், என் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஆண்டவரே நடக்கல, எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா? அதுக்கு தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்காக தான் பாடு சகிச்சார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். வாசித்து பாருங்க எபிரேயர் புஸ்தகம் 13:12.
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கைகளானே கால்களானே விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுகெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காய் உங்களுக்காய் நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவணும் அப்பா. நம்மளை பரிசுத்தமாக தான் பாடுபட்டார் அருமையானவர்களே. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் அல்லவா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஐயா, என்னோட அக்கிரமத்தை மன்னியும், நாம் ராஜ்யத்துக்கு வரணும் அப்பா, என் பரிசுத்தமான சனமாய் என்னை மாற்றும். நம்முடைய 1000 வருஷம் அரசாட்சியில் வாழ்கை செய்யணும், உம்மோட ஆளுகை செய்யணும், நான் உம்மோட இருக்கணும். எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, ரத்தத்தில கழுவுங்க. நம்ம அலசி பார்க்கறதே கிடையாது, நம்ம ஒத்துக்கொள்வோம் ஆண்டவரே என்னால முடியலப்பா, என்னை பரிசுத்தமான எனக்கு உதவிச்சிங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், நான் உம்மோட ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, இந்த பூமியை ஆள வேண்டும் ஆண்டவரே, இந்த 1000 வருஷத்துல நானும் கூட இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். கேட்கணும், கேட்ட ஆண்டவர் கட்டாயம் தருவார். நம்மளை மீட்கிறது தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, நகரத்துக்கு புறமே பாடுபட்டு அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவுப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவுப்படணும். இயேசுக்கு தெரியாது கழுவும் ஐயா. நம்ம உள்ளத்தை அலசி அலசி பார்க்கணும். நம்ம துணியில ஒரு அழுக்கு ஒட்டிச்சுனா எப்படி பாக்குறோம்? அதை பாருக்கலாம். நம்ம ஆத்மா கோடி மடங்கு வெளியேறப்பட்டது. ஆத்மா பார்க்கணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா, உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உண்மை போல மாற்றும், என்னை மாற்றுங்கப்பா, நீங்க மாற்ற முடியும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரா இல்லையா? லேபிராமத்தில் வாசித்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:32. கத்திட்டு ஒப்பு கொடுத்தா உங்களை மாத்துவார், ஒப்பு கொடுக்காம இருந்தேன்னு விட்டுருவார். அவ்வளவுதான்,
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீ பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமான சனமாய் மாற்றும், நம்மோட ஆளிகை செய்யணும் ஆண்டவர். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர், நம்மோட ஆளிகை செய்யணும், கர்த்தர் ரத்தத்தினால கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க, 119:9-11.
1: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்?
0: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்?
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்.
0: கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை என்ன செய்யணும்? காத்துக் கொள்ளணும். வசனத்தை யோசிக்காம கேட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு அப்படி எங்கேயோ யோசிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் வசனம் உள்ளத்துல ஒண்ணுமே செய்ய, வசனத்தோட தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: பாருங்க, நான் உமக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உன் வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அப்பதான் அவரோட ஆள முடியும். முத என்ன செய்யும்? 2 தீமோத்தேயு 2:12.
1: அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்,
0: பாடுகள் என்ன பாடுபடுறது மட்டும், பாடுகள் என்ன செய்யணுமா? சகிக்கணும். பாடுபடுறது இல்ல, பாடுகளை சகிக்கணும். அவர் முறுமுறுக்காம அதுல தான் நல்லா சொல்றாரு. பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
0: பாடுபட்டா மட்டும் இல்ல, பாடுகள் என்ன செய்யணும்? சகிக்கணும், முறுமுறுக்க கூட. பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. ரெண்டாவதாக தானியல்ல வாசிக்கிறோம், 7:27. என்ன சில உன்னதமான பரிசுத்தவனங்களை சனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும்? எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால்

0: எனக்கேற்ற பரிசுத்தம், ஏதோ பரிசுத்தம் இல்லை, எனக்கேற்ற பரிசுத்தங்கள் இருக்குன்னு சொன்னார். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தங்கள் இருக்கணும். மூன்றாவதாக தேவன் ஆளுகை செய்யும் போது நம்ம ஆளுகை செய்ய முடியும் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 20:4.
1: அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி, அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள்
0: உயிர்த்து
1: கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்.
0: அவங்க கையிலாவது நெற்றிலாவது மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவங்க அரிச்சவங்க கர்த்தருடைய 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்ப நம்ம முத்திரை தரிச்சிட கூடாது, முருகத்தின் முத்திரையோ கையிலையோ நெத்திலையோ தரிக்காம இருக்கணும். நானே சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுவான். முத்திரை குத்தலைன்னா உங்களுக்கு என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, விற்கவும் முடியாது, வாங்க முடியாது, பொருளுக்குள்ள விற்கவும் முடியாது, நீங்க இந்த ஏதோ தேவைன்னு சொன்னா அங்க இப்ப வாங்கவும் முடியாது. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அன்று கொடுத்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும். சரி, முத்திரை குத்தனை என்ன கிடைக்கும் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 14:11.
1: அவர்களுடைய வாதையின் புகை, சதா காலங்களிலும் எழும்பும்.
0: பாத்தீங்களா, அவர்களுடைய வாதையின் புகை என்ன செய்யுமா, சதாக்கலம் எழும்போ,
1: மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும்
0: அதனுடைய
1: நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
0: பாத்தீங்களா, மிருகத்தின் முத்திரை தரிசி கொண்டு என்ன இராது, இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காது. பரவாயில்லங்க, நம்ம எவ்வளோ ஒரு வாழ்க்கை வளர்ந்துருப்போம்னா நம்ம மித்திரை தறி கேட்டா விக்க முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒண்ணும் முடியாது. சரி தரிச்சிக்கலாம்னு தரிச்சா என்ன, சரி இரவும் பகலும் இளைப்பார்களே இருக்காது. பைபிள் கிடைக்காது அப்பெல்லாம், அந்த கிறிஸ்து காலத்துல பைபிள் கிடைக்காது, வாசிக்க முடியாது, பயங்கரமான கஷ்டங்கள் காலம். பைபிள் வாங்க முடியாது, பைபிள் கிடைக்காது, அபிஷேகத்தில் நிறைஞ்சு செபிக்க நமக்கு இடம் கிடைக்காது, எங்க போய் செய்ப்புன்னு செபிக்க முடியாது. நம் வாழ்க்கையில என்ன எண்ணங்கள் இருக்கு, எண்ணங்களையும் சிந்தனைகள் கூட கத்துறேன்னு செய்யறோம். ஒரு நாள் நம்மள நம்ம தானே மனசுல என்றோம், யாருக்கு தெரியும் நினைக்க கூடாது. நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகள் கூட கத்துற ஒரு நாளைக்கு என்ன செய்வார், ஞாயிற்றுக்கு நாளுக்கு ஒரு நாள் இருக்குது இல்லையா. அதனால இப்பயே நம்ம பரிசுத்தமாக வேண்டும். முத்திரை தரிசி கொண்டா என்ன கிடைக்காது, நமக்கு என்ன இருக்காதான், இரவும் பகலும் இளைப்பாறு இருக்காது. வெளிப்படுத்தும் விசேஷம் 13:16-17 பாருங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க.
1: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும்,
0: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள்
1: தரித்திரர்
0: சுயாதீனர்
1: அடிமைகள்
0: இவர்கள் யாவரும்
1: தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர
0: வேறொருவனும்
1: கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
0: கொல்லவும் வாங்க முடியாது, விற்க முடியாதபடி செய்தது.
1: இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666.
0: அதன் விளக்கம் எப்படி இருக்குமா, 666. அப்ப பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசு சொல்லி வச்சிருக்கிறார், நமக்கு யாருக்கும் தெரியும், புத்தி உள்ளவன் என்ன செய்யும், கணக்கு பார்க்க கடவுது. அதனால என்ன செய்யணும், புத்தியில் இருந்தா நம்ம கடவு பார்க்க முடியும். அதனால முத்திரை போய் நம்ம குத்தாத விடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எப்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் குத்துவாங்களா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13:8
1: உலக தோற்றம் முதல்,
0: உலக தோற்றம் முதல்
1: அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய,
0: அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள்,
0: பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள்
1: யாவரும் அதை வணங்குவார்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டு புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாம இருக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அதை வணங்குவாங்க. அப்ப அது வணங்க கூட என்ன செய்யணும், இப்பயே நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவர என் பேர் என்ன செய்யுங்க சீப் புஸ்தகத்துல எழுதுங்க, ஆண்டவர என் பேர சீப் புஸ்தகத்துல எழுதுங்க. ஆண்டவர யார் பேர் ஆண்டவர் சீப் புஸ்தகத்துல எழுதுவா, வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும்,
0: பொய்யையும்
1: நடப்பிக்கிறதுமாகிய,
0: நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: தீட்டுள்ளது, அருவறுப்பு, பொய்ய சொல்றவங்க அங்க என்ன செய்யறது, அங்க என்ன செய்ய முடியாது,
1: பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியனுடைய
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஆட்டுக்குட்டியவருடைய ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: தீட்டான காரியங்கள், பொய் நம்மளுக்கு நினைச்செல்லாம் பொய் பேசிட்டு இருந்தா தேவனுடைய புஸ்தகத்துல பேர எழுத முடியாது. நம்ம இப்பயே அதை சரிபட்டிக்கணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டு தருணத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த தருணத்துல வாழ்க்கைய சீர்படுத்தணும். அல்லேலூயா. அவரோட என்ன செய்ய முடியும், ஆளிகை செய்ய முடியும். மத யார் ஆளிகை செய்வார், பாடுகளை சகித்தோமானா அவரோட ஆளிகையும் செய்வோம். ரெண்டாவது பரிசுத்தோட சனங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளிகை கொடுக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தம் வாழ்ந்தா அவர் இந்த உலகத்தை நம்ம ஆளிகை செய்வோம். அல்லேலூயா. இந்த உலக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் வைப்பது, கிறிஸ்துவுக்கு சொந்தம் வைப்பது. அப்ப நம்மளும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளும் அதை என்ன செய்வோம், ஆளிகை செய்வோம். மூன்றாவது ஆளுக்கு ஆளிகை கொடுக்கிறாரு, மிருகத்தையும் சொருவத்தையும் வணங்காத யாவருக்கு என்ன செய்யறாரு, அந்த அந்த ராஜ்யத்தின் ஆளிகை நமக்கு கொடுக்கிறாரு. சாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் யார் ஆளிகை செய்வாங்களா பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 22:4-5
1: அவருடைய ஊழியக்காரர்,
0: அவருடைய ஊழியக்காரர்
1: அவரை சேவித்து,
0: அவரை சேவித்து
1: அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்,
0: அவர் சமூகத்திலே தரிசிப்பார்கள்,
1: அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும்.
0: யார் நாம நம்ம நெற்றியில் இருக்கோம், கர்த்தருடைய நாமம் நம்முடைய ஊழியஞ்சரவங்க நெத்தியில
1: இருக்கும்.
0: ஹல்லேலூயா. எவ்வளவு தெரியும் பாக்கி பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமம் யார் நெத்தியில இருக்கோ, அவருடைய ஊழியக்கார் நெத்தியில இருக்கோ.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க ராக்காலம் இராது,
1: விளக்கும்,
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும்,
0: சூரியனுடைய வெளிச்சமும்
1: அவர்களுக்கு வேண்டுவதில்லை,
0: அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு பிரவேசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர் சதா காலங்கள் எது செய்வாங்க, அரசர் ஊழியருக்கு பெரிய பாக்கியம். அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்ய வேண்டும். அதங்க சொல்றாரு ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி, கொலாசியர் 4:17 ஏதா தானாதன்னு செய்யலாம் போக முடியாது.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமா இருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தர் ஊழியத்தை நம்ம கையில பெற்றிருக்கோம், அதை நிறைவேற்றின எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏதோ ஏனதோன்னு ஒளிஞ்சிருதல்ல, முடிஞ்சா போற முடியல இல்ல, நாளை போய்க்கலாம், நாளைக்கு இல்ல, நாளைக்கு நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும், அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம நினைச்சிடும், அவர் அவரோட ஆளிகை செய்ய முடியும், சதாக்காலம் ஆளிகை செய்ய முடியும். உலகத்தை நம்ம ஒரு நாள் ஆள போறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு ஆள் நம்ம கர்த்தரோட ஆளிகை செய்யணும்னு சொன்னா, முதலாவது நினைச்ச பாடுகளை சகிக்கணும். பாடு வந்து எனக்கே அந்த பாடு, எனக்கே அந்த பாடு மொறுமொறு இருக்க கூடாது. பாடுகளை சகிக்கணும், கத்திற்காக பாடுகளை சகிக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கை பாடுகள்ல, இப்ப நான் அந்த கண்ணு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டம் இல்ல, கத்திற்காக பாடுகளை சகிக்க வேண்டும். ரெண்டாவதாக பரிசுத்தமா வாழ வேண்டும். மூன்றாவதாக மிருகத்தின் முத்திரைய தரித்து கொள்ளக்கூடாது, வணங்கக்கூடாது. மிருகத்தை வணங்க கூடாது, அவனை தரித்துக் கொள்ளவும் கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தில் என்ன செய்யணும், செய்யறதுக்கு எப்படி இருக்கணும், சாக்கிரதையா இருக்கணும். எப்படி செய்யணுமா? இங்க சொல்றாரு கொலோசியர் 3:24 எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி.
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அதை மனிதருக்கு என்று செய்யாமல், பேருக்காக புகழ்காக நம்ம பாத்தி ஒளிஞ்சிட்டாங்க மற்றவங்க புகழாத விடிக்கு, மனுஷனுக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் அருமையானவர்களே. ஒளிஞ்சியர் முக்கியம் அல்ல, மனிதருக்கு அல்ல, கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கர்த்தர் ஊழியத்தை செய்யற நாம் கவனமாய் செய்ய வேண்டும். என்ன சின்ன ஒளியமா பெரியமா, கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம இதைத்தான் செய்யணும். இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய ஊழியரை போல நம்ம வந்து ட்ரேஜில பிரசங்கம் பண்ண முடியாது. கொடுத்திருக்க ஊழியத்தை, நம்ம கரியில கொடுத்த ஊழியத்தை மனப்பூர்வமா செய்ய வேண்டும், கவனமா செய்ய வேண்டும். அதான் ஆண்டு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும்
1: இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: ஊழியம் செய்யறவங்க ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்க, நம்ம அங்கே இருப்போம், பிதாவை நம்மள கனம் பண்ணுவார். அதுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யறோம். என்ன நம்ம பெரிய பெரிய ஊழியம் நம்ம கையில கத்திரியாத கொடுத்திருக்கிறாரோ அதை கரெக்டா செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யாம இருப்போம்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அதை ஏனாவதான் நம்ம செய்வோம்னா எப்படி கர்த்தர் நம்மளுக்கு அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவரோட எப்படி நம்ம ஆளுகை செய்ய முடியும்? கர்த்தர் கையில கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். பாடுகளை சகித்தோமானால், பாடுகளை வரும்போது ஆண்டவர் ஒருமுருக்கம் அல்ல, சகிக்க வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், மிருகத்தை வணங்கக்கூடாது, முத்தில நெத்திலையாவது கையிலாவது முத்திர தரிக்க கூடாது. அப்பதான் அவரோட ஆளுகை செய்ய முடியும். 4வது ஊழியம் செய்ய வேண்டும். இப்பதான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டு சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 4:35.
1: அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும்,
0: அற்பு காலம் வருது இன்னும்
1: 4 செல்லும்,
0: 4 செல்லும்
1: என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா?
0: நீங்க சொல்லுறது இல்லையா?
1: இதோ வயல் நிலங்கள்,
0: இதோ வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல்கள் என்ன ஆச்சு? அறுப்புக்கு
1: விளைந்திருக்கிறது என்று
0: பாருங்க. எங்க பார்த்தாலும் சமாளம் இல்ல, சந்தோஷம் இல்ல. எங்க பார்த்தாலும் இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டிய காலம் இதுதான்.
1: இதோ வயல் நிலங்கள்,
0: வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
1: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்,
0: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்
1: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பத்தி சொல்லணும். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரும் வேதனையிலும் இருக்காங்க. இயேசு பத்தி எதை ஒண்ணு சொல்லக்கூடாது. இயேசுக்கு உங்களை ஆசீர்விப்பார், இயேசுக்கு கண்ணீர் துடைப்பார். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு மதமாற்ற வரல, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு பத்தி மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் நரகத்து போக கூடாது. அதுக்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். இயேசுகத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டும், அவரை பத்தி நம்ம சொல்லணும். நம்ம தேவனை கேட்டு எங்கேயும் மதம் மாற்றுங்க, அந்த மதம் இந்த மதம் சொல்லவே இல்லை. நம்ம கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமாய் செய்ய வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணும் கருத்துமா ஒழுங்கும் கிருமாய் செய்ய வேண்டும். இந்த நாளில் நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் தான் சொன்னார் சுவிசேஷத்தை அறிவிக்கவிட்டால் உனக்கும் எனக்கும் ஐயோ. 1 Corinthians 9:16-17.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை,
0: எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை.
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது,
0: விழுந்த கடமையா இருக்கிறது.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ.
0: சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு
1: ஐயோ.
0: ஐயோ,
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு.
0: உற்சாகமா அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்,
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
0: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் இருக்குது. அதனால கத்திரி ஊழியத்தை நம்ம உண்மையா செய்வோம், உத்தமா செய்வோம். கத்திரி வரப்போறார், அவர் ஒருத்தர் ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? கத்திரோட பாடுகளை சகிக்க வேண்டும். 2வதாக பசுத்தவன்களா இருக்க வேண்டும். 3வதாக முத்திரையை தரிக்க கூடாது, மிருகத்தை வணங்க கூடாது. அப்பதான் ஆண்டு விடத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளிக்க. 4வதாக ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்பதான் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய சதாக்கள் அவரோட ஆளுகை செய்வோம். கர்த்தர் வரப்போற கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தரத்தில் ஒப்பு வித்து சவம் பண்ணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நம்ம எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார், நிறைய சனங்களுக்குள்ள குறை சொல்ற புத்தி, அங்க பேசுறது, இங்க பேசுறது, அப்படி பேசுறதெல்லாம் இருக்கு. நீ எத்தனை நாள் ஒழிச்சு வைக்க போற, சொல்லாம இருந்தா எத்தனை நாள் அவங்க மனம் திரும்ப போறாங்க, கட்டாயம் சொல்லுனாரு. நாங்கள சொன்ன எல்லாம் கோவிச்சுக்கோங்க, இல்ல சொல்லு, அங்க பேசுறது, இங்க பேசுறது, கூடி பேசுறது, மற்றவங்களை குழப்புறது, இந்த காரியங்களாம் மக்கள் இருந்து எப்படி போக முடியும் சொல்லுன்னு சொன்னார். அதான் சொன்னேன், யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ மன்னி ஐயா, நீ மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும், என் குணங்கள் மாற வேண்டும். நான் எல்லாம் தானே இருக்க, இப்படியே இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யும், நாளுக்கு நாள் என்ன செய்யும், நம்ம புதிதாக்கப்படணும். இன்னைக்கு புதியதாக, நாளைக்கு அதோட புதிதாக்கப்படணும். கத்து சொன்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆண்டு ஒப்பு கொடுக்கறது கொடுக்காத உங்க கையில இருக்கு.
1: எப்படி இந்த உலகத்தில் இயேசு இரட்சகராக பிறந்தாரோ, அவருடைய இன் உயிரை நமக்காக அளித்தாரோ, அதே போல இன்னும் சில காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. மத்திய வானத்திலே ஆண்டவராய் கர்த்தர் வந்து ஒரு கூட்டத்தை, அவர் தமக்கென்று ஆயத்தமாயிருக்கிற ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இயேசுவின் வருகை வந்த பிறகு இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுமை செய்ய போகிறான். அவனுடைய ஆளுகை 7 வருடம் முடிகின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகிற்கு வரப்போகிறார். இந்த உலகில் அந்தி கிறிஸ்தனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாமல், அவன் நாமத்தை தரித்துக் கொள்ளாமல், அவனை வணங்காமல், யார் யாரெல்லாம் பரிசுத்த கூட்டம் காத்திருக்கிறதோ அந்த கூட்டத்தை ஆண்டவராய் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கும். அந்தி கிறிஸ்துவையும் அவனது முத்திரையும் தரித்துக் கொண்டவர்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இரவும் பகலும் இலை பாறுதல் இராது. சாத்தான் 1000 வருடம் கட்டி வைக்கப்படுவான். இயேசு இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இந்த செய்தி தான் நம்ம கேட்டோம். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே நாமும் அந்த ஆட்சியிலே ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி 4 காரியங்களை ஆவியன் நம்மோடு கூட பேசினார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகின்ற பாடுகளை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பங்காளிகள் ஆனதால், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுகள் என்று சொன்னார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னார். எனவே ஒருவேளை இயேசு நிமித்தமா பாடுபட்டு கொண்டிருக்கீங்களா, கலங்காதீங்க. ஆண்டவரே, என்ன பாடு வந்தாலும் ஒருபோது நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் உள்ளான மனிதன் புதிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. 2வதாக, பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மேல் ஆளுகை ஆண்டவர் தருவார். உன்னதமான தேவன் இந்த உலகத்தின் கீழ் இருக்க சகல ராஜ்யத்தின் ஆளுகையை பரிசுத்த வான்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கேட்டோம். கேட்போமா, கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் மாற்றும், நீ சொல்கின்ற சொல்லியிருக்கின்ற பாவ சுபாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடும், என் மனிதன் உள்ளான மனிதனை புதிதாக மாற்றும், எனக்குள் இருக்கிற அனைத்து பாவ ரோகங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ராஜா என்று சொல்லி கேட்போமா. 3வதாக, அந்தி கிறிஸ்தன் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களும் அவனை வணங்காதவர்களும் ஆகியிருக்கிற கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். யார் அவனை வணங்காமல் இருப்பார்கள்? ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அவனை வணங்க மாட்டார்கள். கர்த்தர் சமுத்தினோ கேட்போம், ஆண்டு அப்படியானால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும். இனி ஒரு காலம் வரப்போகிறது, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. நான் ஒருபோதும் அவனுடைய முத்திரை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அவனை வணங்க கூடாது. இப்பொழுது என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். 4வதாக, கர்த்தர் சொன்னார், அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ. ஆமென். அவர்கள் இயேசுவோடு கூட உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள். சதா காலம் ஆயிரம் வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே அவர் சொன்னார், கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, எங்கும் மகிழ்ச்சி, எதிலும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. என் உலகம் எங்கிலும் சமாதானம் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு நேராய் நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா?

கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். சற்று கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்தில் இயேசு ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? 5 வருடம் ஒருவர் அரசாட்சி செய்யும் பொழுதே எத்தனையோ மகிழ்ச்சி. இயேசு 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாரு. ஹலேலூயா. எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம். ஹலேலு. எல்லாம் செழிப்பு. எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம், எங்க பார்த்தாலும் தேவ தூதர்கள், எங்க பார்த்தாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பார். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த ஆட்சி. ஹலேலூயா. கேட்கலாம், ஆண்டவரே அந்த ஆட்சியில் என்னையும் ஏற்று. யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போறீங்க? நானும் வரணும் ஆண்டவரே. பாடுகளை பொறுமையோடு கிறிஸ்துவுக்காய் நான் சகிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்ப மிருகத்தின் முத்திரையை, அந்த கிறிஸ்துவின் முத்திரையை நான் தரித்து கொள்ள கூடாது ஆண்டவரே. என்னை மாற்றும், என்னை மாற்றும், மாற்றும். உமக்குண்டு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்தரே, நன்றியோடு கொடுமை துதிக்கின்றோமாப்பா. இந்த வேலையில யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து அப்பா இந்த மகிமையான ராஜ்யத்திலே, இந்த உலகத்தின் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறீரே, அந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே உமது பிள்ளைகளை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் இந்த கூடுதல் ரகசிய வருகைகளுக்கு என்று வைத்திருக்கிறீர்களோ அவரை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. 1000 வருஷ அரசாட்சிக்கு என்று யார் யாரெல்லாம் இதற்கென்று இதில் ஆயத்தப்படுத்த சித்தம் ஆயிருக்கிறீரோ அவரை வேறு பிடித்து எடுப்பீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்மோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய, 1000 வருடம் ஆளுகை செய்ய ஆண்டவர் உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை செய்யிக்க, ஆண்டவரே உம்மோடு கூட பரிசுத்தமாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே சூத்திரம். அப்பா அந்த கிறிஸ்தன் முத்திரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த முத்திரை தரித்து கொள்ளாதபடிக்கு, அவன் வணங்காதபடிக்கு எங்களை காத்து கொள்ளவும் ஆண்டவரே சூத்திரம். இந்த உலகத்தில் உமக்குன்று இப்பொழுதே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் முழு மனதோடு ஊழியம் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யார் எல்லாம் இந்த சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடுமடிக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி. கடைசியாக இந்த காரியங்களுக்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையோடு கொடுக்கும்.

0: எல்லாரும் கேட்கும் தகப்பனே பொழுதீடு வல்லமை.
1: தொடுங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அபிஷே ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமை ஆண்டவரே. அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்ப கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நாலு விதமாக நாங்கள் ஊழியம் செஞ்சு எப்படியாவது கத்தாவி ஊழியம் செய்யவும் அப்ப பாடுகளை சகிக்கவும் பரிசுத்தம் வாழவும் முத்திரை தரிக்காது இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவோ நாட்கள் வேதனைப்பட்டு சுவாமி உம்மிடத்தை ஆளுகை செய்ய வேண்டுமே, அதுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும், சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்கப்பா, உன்னதாவில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்கப்பா, தகப்பறையை அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லை அப்பாமை ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் போராடி செபிக்கிறவங்களாய் மாற்றும் ஆண்டவரே, கண்ணீரோடு செபிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, பலம் இருந்தாலும் குணமாக்க, மந்திரம் செய்வினைகள் பெலிசினியங்களை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கோங்க, எல்லா துதிகனமாக்கி உங்க செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் செபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. காட் பிளஸ் யூ.

¡Toma!

0: 等我。等我，别跟跑，你来，俺的阿布打的，你来，
1: 你别的，
0: 你来找嘛，说了的可怜，别拉木的就吃，因为我能帮他不了的，我能帮他不了的。
1: நான் அவரை பார்க்கலாம். என்ன விட
0: டோமா.
2: ஆண்டவரே எங்களை மன்னியுங்கள்.

0: அவங்க உங்களை என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க?
1: Huh.

0: சீக்கிரம் சீக்கிரம் போங்க.
1: இயேசுவே,
0: சீக்கிரமா போங்க, வேகமா நடங்க.
2: இயேசுவே,
0: வேகமா போங்க, நேரம் இல்ல, சீக்கிரம் போங்க. என்ன இது, என்ன நடக்குது?
1: இயேசுவே,
3: தோமா,
1: இயேசுவே, உங்களை என்ன பண்ணாங்க?
3: ஒரு வழியா வந்துட்டியா?
1: ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க.
0: மத்தவங்க எல்லாம்
1: எனக்கு தெரியாது. இயேசுவே, இயேசுவே, உங்களை இந்த நிலைமைக்கு நாங்க ஆளாகிட்டவே. இயேசுவே,
0: வேகமா போங்கன்னு
1: சொன்னாங்க.
0: சீக்கிரம்
1: அவரை தொடாத.
0: வேண்டாம், நிறுத்து.
1: பெரிய பாவம் பண்றீங்க.
4: நீங்க நிக்காத
0: போங்க.
1: எங்க போறோம்?
5: இந்த பக்கம் போறோம். எங்க குடும்ப கல்லறை இங்கதான் இருக்கு. நமக்கு நேரம் இல்ல, ஓய்வு நாள் ஆரம்பமாக போகுது.
0: சீக்கிரமா அவனை உள்ள கொண்டு போங்க.
6: யூதர்களே, நான் சொல்றத கேளுங்க. ரோமானியர்கள் உங்க எஜமான
0: சாகடிச்சிட்டாங்க.
7: இங்க இருந்து போயிடுங்க.
6: ஒரு உண்மையான மனிதனை சாகடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில்
0: சொல்லியே
6: ஆகணும்.
7: எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க.
6: வரை அவர்களை சும்மா விடக்கூடாது.
7: அவங்கள பிடிங்க,
6: போயிடலாம்.
5: நேரம் ஆயிடுச்சு. நாம இந்த கல்லற கதவை சாத்திட்டு கிளம்பணும், சீக்கிரம்.
1: இல்ல, இவரை இந்த நிலைமையில விட்டு போக முடியாது. இவரை காப்பாத்ததான் முடியல. அடக்கமாவது ஒழுங்கா பண்ணுவோம்.
5: புரியுது, ஆனா வேற வழி இல்ல. வா, போகலாம், சீக்கிரம்.
0: நாம இப்ப கிளம்பின தோமா,
5: வா வா, போகலாம்.
0: சீக்கிரம் கல்லறைய மூடுங்க.
8: யாரும் கேட்கவே மாட்டாங்களா?
0: பிலோத்தோட ஆளுங்க வராங்க, சீக்கிரம் போங்க.
5: பெண்களை கூட்டிட்டு போங்க. நாம உடனே கிளம்பி ஆகணும். வா.
1: நீங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. எங்க எஜமான விட்டுட்டு என்னால வர முடியாது.
5: நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. இங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல.
0: சீக்கிரம் இங்க இருந்து போங்க.
5: அவங்க அம்மாவை பாரு, அங்க இருக்கிறவங்கள பாரு, அவங்களுக்கு உதவி தேவை. நீ அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ.
0: சின்ன, எதுக்காக இங்க நிக்கிறீங்க? பைத்தியமா உங்களுக்கு? என் மனசு மாறத்துக்குள்ள அவனை இருந்து கூட்டிட்டு போ,
5: சீக்கிரம்.
1: உங்களை எப்படி விட்டுட்டு போறனே?
5: ரொம்ப நன்றி.
4: முட்டாள், ஒரு ரோமானிய வீரன் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு?
0: எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க நல்லதான் போயிட்டு இருக்கேன்.
4: எங்க அந்த பைத்தியக்காரன் பராபாஸ்?
5: தப்பு செய்யாதவரை சிலுவையில அரைஞ்சிட்டீங்க.
4: பிலாத்தோட தீர்ப்பு அது. நீ எங்க கூட வா. அந்த சவத்தை பின்பற்றினவங்க எங்க?
0: அவங்க கூட்டத்தோட எப்பவும் போயிட்டாங்க.
4: அவங்கள தப்பிக்க விட்டுட்டியா? இந்த புரட்சிக்கு காரணமானவங்க எல்லாரையும் கைது பண்ணிடு. அவங்கள போய் தேடுங்க. ராத்திரி இங்கேயே காவலுக்கு இருங்க. சில பைத்தியக்காரர்கள் திரும்பி வந்தாலும் வரலாம்.
0: அப்படியே செய்யறேன்.
4: என் கூட வரணும்னு சொன்னேன்.

0: நாம எங்க போறது? இந்த நகரம் நமக்கு பழக்கம்
1: இல்லாது. ஏதாவது இடத்த கண்டுபிடிப்போம்.
2: எஜமான் கடைசியா இரவு விருந்துக்கு போன அந்த வீட்டுக்கு போவோம்.
1: அது அங்க இருக்கு, வாங்க போலாம்.
3: இங்க வா, உடன் படிக்கனா உனக்கு என்னன்னு
1: சொல்லித்தர.
2: இந்த பக்கம்

0: நீங்க வந்துட்டீங்களா தோமா?
1: அவங்கள உட்காரவை.
2: யோவான்
0: யாக்கோப் வாங்க. மெதுவா,
3: நல்ல வேளை நீங்க உயிரோட இருக்கீங்க.
1: எங்க இருந்தீங்க நீங்க எல்லாம்? எங்க இருந்தீங்க?
0: நாங்களாம் இங்கதான் இருந்தோம்.
2: உனக்கு அடிபட்டுருச்சா தோமா?
1: இல்ல, இது என்னோட ரத்தம் இல்ல, இது இயேசுவின் ரத்தம். ரோமானிய மிருகங்கள் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க?
4: தோமா, உங்களை மாதிரி தான் நாங்களும் வேதனையில் இருக்கோம்.
1: அவர் நம்மள நண்பர்கள்னு சொன்னார். அவர் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இந்த அப்பத்தை தான் அவர் நமக்கு கொடுத்தார். நாம தான் துரோகிகள். அவருக்காக நாம என்ன செஞ்சோம்?
3: ஓடி போயிட்டோம். போய் சொல்லிருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே 3 முறை அவரை மறுதளிச்சிட்டோம். நான் பயந்துட்டேன்.
0: சமாதானம் சகோதர.
3: சமாதானம், சமாதானம், சமாதானம். உனக்கு என்னாச்சு?
1: நாங்க தாமதமா போன, எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சது.
3: நாம எல்லாரும் இங்க இருக்கோமா?
2: யூதாஸ் தவிர நம்ம எல்லாரும் இங்க தான் இருக்கோம்.
3: யூதாஸ் தூக்கு போட்டுக்கிட்டான்.
4: ஏன் அப்படி பண்ணா? எதுக்கு எதுக்கு அப்படி செஞ்சா?
3: நம்ம எதிரிங்க கிட்ட அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான்.
1: அதுவும் முத்தத்தால.
3: நம்மளையும் யாராவது காட்டி கொடுப்பாங்க. நம்ம பெயர் பட்டியல் அவங்க கிட்ட இருக்கு. நகரத்தில் உள்ள எல்லா இடங்கள்லயும் பிலாத்து நம்ம பெயர்களை போட்டிருக்கான். அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க.
2: நாம உடனே கிளம்பணும். உடனே?
0: ஆமா, உடனடியா கலீலியாவுக்கு போ.
3: சரியா சொன்ன. கலீலியாவுல நாம சமாதானமா வாழலாம்.
1: சமாதானமா? சமாதானத்தோடயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அவருக்கு சொந்தம் இல்லாத கல்லறையில அவர் இருக்காருங்கிறத மறந்துட்டீங்களா?
3: நாங்க யாரும் அவரை மறக்கல தோமா. அவரை பின்பற்றதுனாலதான் இன்னும் நாங்க இங்க இருக்கிறோம்.
1: ஆமா, ஆனா இப்ப அவரை கைவிட்டுடலாம் சொல்றீங்களா? ரோம வீரர்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவரை நாம முறைய அடக்கம் பண்ணணும்.
3: ஆனா நாம செத்து போறதை இயேசு பிரபு விரும்ப மாட்டார்.
1: இதுதான் உங்க முடிவா? சரி, நான் தனியாவே போறேன்.

0: எஜமானே, நான் உங்களை தனிமையில விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன்.
1: உங்க கைகளை கழுவிக்கோங்க. நீங்க அவரை விசுவாசிச்சீங்க, அது அவருக்கு தெரியும்.
0: ஆமா, ஆனா இப்போ அவர் ஏதோ ஒரு கல்லறையில இருக்காரு.
1: அவர் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பண்றது, நாம அதை ஏத்துக்கணும்.
0: முடியாது, நான் அவர் கல்லறைக்கு போயாகணும்.
1: தாமஸ் அப்படி பண்ணக்கூடாது, அது நல்லதில்ல. ஓய்வு நாள் ஆரம்பமாயிடுச்சு.
0: அவரை எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்.
1: ஆனா அது ஆபத்தானது, நீங்க தனியா போகாதீங்க, மத்தவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க, யாராவது உங்க கூட வரலாம்ல. நான் வரேன்.
0: வேண்டாம் ஜோயனா, இது என்னோட கடமை.
2: அவர் இறந்து போன இடத்துல ரோமானியர்களோட அதிகாரம் என்னன்னு நீங்க காட்டிருக்கணும். அந்த சிலுவையை நாம இன்னும் உறுதிப்படுத்திருக்கணும்.
3: யூத தீர்க்க தரிசி, அதுவும் பஸ்கா பண்டிகையில ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கூட்டத்தை அமைதியாக்கத்தான் அவரோட உடலை அங்கிருந்து எடுத்தோம்.
2: அமைதியாக்கவா? இந்த மாதிரி எல்லாம் உன்னால எப்படி பேச முடியுது? சரி ஜோசப், உன் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்த நீ கொடுத்திருக்க, எதுக்காக அப்படி செஞ்சனு நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: ஆமா, நான் ஒரு ரோம குடிமகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன்.
4: அந்த நாசரேயன சிலுவையில போடும்போது கூட இவன் கூட தான் இருந்தான்.
2: ஏன், அவன் உனக்கு சொந்தமா?
3: அவன் ஒரு அந்நிய, ஆனா யூத விதிமுறைகள் இரக்கம் காட்ட சொல்லுது.
2: அவங்களை நீ பார்த்திருக்க, அதனால உன்னால அடையாளம் காட்ட முடியும். அவங்க இப்ப எங்க இருக்காங்க?
3: தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அவங்களை எப்பவும் பார்த்ததில்ல.
2: உன்னோட பேரும் இந்த பட்டியல் இருக்கு, அரிமத்தேயு யோசேப், இயேசுவை பின்பற்றவங்களுடைய பட்டியல் இது. அவங்களை பிடிக்கணும், பிடிச்சு தண்டனை கொடுக்கணும்.
3: இதுல அப்படி இல்லையே.
2: உனக்கு நிச்சயமா தெரியணுமா?
3: நிச்சயமா.
2: உங்ககிட்ட இருக்கிற தலைவனை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. நீ அவங்கள பாதுகாக்கிறியா?
3: நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கள எனக்கு தெரியாது.
2: தெரிஞ்சிருக்கணுமே, உன் கல்லறையை தானே நீ கொடுத்த, அதனால திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது நீ சொல்லணும், சொல்லுவல. ஆனா ஒரு எச்சரிக்கை, கல்லறையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு நான் எடுத்துப்பேன்.
5: அந்த நசரேனோட உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
2: இப்போ நீ கிளம்பலாம்.

0: முட்டாள் தனமா இந்த இடத்துக்கு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும்.
1: அப்ப என்ன கைது செய்.
0: அவங்க உன்ன உயிரோட எதிர்பார்க்கல.
1: இன்னும் எதுக்காக தயங்குற?
0: நீ சாக தயாரா இருக்க இல்லையா?
2: அதுக்காக நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். முட்டாள சாகடிச்சா கெட்டது நடக்கும். நீங்க எது கிளம்பு.
1: நீ எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு நீ எங்களை தப்பிக்க விட்ட.
0: இத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் அந்த தப்ப பண்ண நான் விரும்பல. போ, கலீலியரோட பட்டத போதும். அவங்க வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிட.
1: பயப்படுறியா? யார பார்த்து பயப்படுற? சிலுவையில் அரைஞ்சவரை பார்த்தா இல்ல செஞ்ச பாவத்தை நினைச்சா? சீக்கிரம் அவரை கொண்டல்ல, அதே மாதிரி என்னையும் கொண்டுட.
3: நூற்றுக்கு அதிபதி, என்னங்க?
2: ஒன்னும் இல்ல, ஏதோ மிருகம் கயஸ். நீ தூங்க.
1: ஒன்னு என்ன கொல்ல இல்ல உதவி செய். அவரோட உடலை எடுக்காம நான் இங்கிருந்து போக போறதில்ல.
2: உனக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு உதவ முடியாது. தேவாலயத்தில் இருக்கிற போதகர் கிட்ட போ.
1: கையப்பா கிட்டயா? அவர்கிட்ட உதவிக்கு போறதுக்கு பதிலா என் கைய வெட்டிக்குவேன். ஆரம்பத்தில இருந்தே எங்க எஜமானுக்கு எதிராக இருந்தவர் அவரு.
0: அப்படின்னா அரிமத்தா யோசேப்பு உங்களுக்கு உதவலாம்.
1: அவர் யாரு?
0: இந்த கல்லறைய உனக்கு கொடுத்தவர். அவரை விட அதிகமா அந்த இடத்துல இருக்கிறவங்கள உனக்கு தெரியும்ல. அவரை நீ சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து நகரத்துல அவரோட தான் பெரிய வீடு.
3: என்ன மிருகமா? எந்த மாதிரி மிருகம்னு சொல்ல முடியுமா லொஞ்சாயினஸ்? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா?
2: மிருகம்னு சொன்ன, ஒரு மிருகம். நீயே இந்த காவல் வேலையை பாத்துக்க, நான் தூங்குறேன்.
3: மிருகம்னு சொல்றியா? பொய்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது லொஞ்சாயினஸ்.
1: நண்பா, அரிமட்டியா யோசேப்போட வீடு எங்கன்னு தெரியுமா?
4: அந்த பக்கம் இருக்கு.
1: நன்றி.
4: அவங்க சீடன்ல ஒருத்தன் அரிமத்தையா யோசப் வீட்டுக்கு போறான்னு சொல்லு.
5: சரி. யாரது? என்ன வேணும்?
1: யோசேப்ப பாக்கணும். அரிமத்தையா யோசேப்பு,
5: வாங்க உள்ள வாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்?
1: வெளியில என்ன தேடிட்டு இருக்காங்க?
5: அந்த நாசரேனோட சிஷியாரா நீங்க? வாங்க. உன் பின்னால யாராவது வந்தாங்களா? நீங்க வரும்போது யாராவது பார்த்தாங்களா?
1: ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தான்.
5: சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
1: இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எஜமானோட உடலை அங்கிருந்து வெளியே எடுக்கணும்.
5: கல்லறையில காவல் இருக்குன்னு உனக்கு தெரியும்?
1: தெரியும். ஆனா ஆலயத்துல நீங்க ஒரு அங்கத்தினர். இது பிலாத்தோட உத்தரவுன்னு சொல்லுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க.
5: அது நிச்சயமா நடக்காது.
1: உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப பின் வாங்குறீங்க?
5: அதுக்காக நான் சொல்லல.
1: இல்ல, எனக்கு புரியுது. நீங்க நிறைய இழக்க வேண்டியிருக்கும். நீங்க பணக்காரர்.
5: ஆமா, பணக்காரன் தான்.
1: எஜமான் அடிக்கடி சொல்வாரு, ஓசியின் காதல ஒட்டகம் நுழையிறது சுலபம், ஆனா
5: தேவனோட ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவன் நுழையிறது கஷ்டம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எங்கள ஒருத்தரா நீங்க இருக்க முடியும்னு என்னால நம்ப முடியல. ஆனா நீங்க அவர் உடலை கேட்டீங்க, எதுக்காக?
5: இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கணும்.
1: இல்ல, எஜமானோட உடல் இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
5: என்ன பேசுற? ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் உனக்கு உதவ முடியாது.
1: நீங்க உதவி செய்ய வேண்டியது எங்களுக்கு இல்ல, அவருக்கு.
5: நான் கைஃபா கிட்ட பேசுறேன்.
1: அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார்.
5: அவருக்கு சாதகமா இருந்தா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
1: நானும் வரேன்.
5: வேண்டாம், அது ஆபத்தானது.
1: தெரியும், உங்களுக்கும் தான்.

0: உன் பேர் என்னன்னு சொல்றியா?
1: என் பேரு தோமா, கப்பர் நகும சேர்ந்த தோமா.
0: கைஃபா.
2: சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம்.
0: ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன பேசினாலும் எதுவும் பேசக்கூடாது.
2: யோசப், என்ன விஷயம் யோசப்?
0: நசரேனோட சிஷ்யம் ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தான்.
2: பிலாத் பட்டியல் இருக்கிற அவர் பேரை அடிக்க வேண்டியது தானே? கொஞ்ச நேரமாவது அவர் சமாதானமா இருக்கும்.
1: உங்க கேலி பேச்ச கேட்க நான் ஒன்னும் இங்க வரல. எங்க எஜமா உடல் எங்களுக்கு வேணும்.
2: என் கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் உனக்கு?
0: இவன் இப்படி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க, எருசலேம்ல நாசரேனோட உடல் இருக்கிற வரைக்கும் புரட்சி வெடிக்காம இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
2: நீ சொல்றதும் சரிதான். உடல் அங்க இருக்கிறது சரியில்லதான். இன்னொரு இடத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரமா தேடுறது நல்லது.
1: கலிலேயா, அதுதான் எங்க எஜமானோட ஊரு. அங்கதான் அவர் அடக்கம் செய்யப்படணும்.
0: அதனால எருசலேமுக்கு சமாதானம் வரும்.
2: இங்க பாரு, நீ இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பிட்டேன்னா உன்னை நாங்களும் எதுவும் செய்யாம விட்டுடுவோம்.
1: முடியாது. இயேசுவோட வார்த்தைகளை மறக்க முடியாது. அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
2: ஆமா, அவர் ஒரு ராஜா. தாவீதை விட ஒரு நல்ல ராஜா. ஆனா இஸ்ரவேல அதனுடைய வேதனையிலிருந்து விடுவிச்சாரான்னு சொல்லு. அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தாரா? இல்ல, அவர் எதை செய்யணுமோ அது எதையுமே அவர் செய்யல.
0: எல்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசுவும் செத்துட்டாரு. ஆனா நாம் எடுக்கிற முடிவு மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தலாம்.
2: உண்மைதான்.
0: அவரோட பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல பிலாத்துவும் சந்தோஷப்படுவாரு. உங்களுக்கு நன்றியும் சொல்லுவாரு.
2: உனக்கு அந்த உடல் தேவையா? சரி, உனக்கு அந்த உடல் கிடைக்க நான் உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி நான் பொந்தி பிலாத்து கிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: நல்லாவே போய் சொல்றீங்க, உண்மையான வியாபாரி.
0: நீ உன் வாய் அடக்க கத்துக்கணும். இங்கிருந்து நீ உயிரோட திரும்பி போறதே பெரிய விஷயம்.
1: உண்மையிலேயே நீங்க யாரு? மாறு வேஷத்துல இருக்கிற சீடனா, இயேசுவுக்கும் அவரோட எதிரிகளுக்கும் நண்பனா? உண்மையிலேயே நீங்க யார் பக்கம்?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உயிரோட இருக்க உனக்கு தேவையானது கிடைக்க போகுது.

0: கல்லறைக்கு சொந்தக்காரனான யோசேப்ப சந்திச்ச. நாங்க கைப்பா கிட்ட போனோம்.
1: கைப்பாவா? எஜமானுக்கு எதிராக சாட்சி சொன்னவனுக்கு காசு கொடுத்தவன் கைப்பாங்கறத மறந்துட்டிய? ஒருவேளை இவனுக்கும் காசு கொடுத்துட்டான் போல இருக்கு.
0: என்ன சொன்ன?
1: நீ ஒரு துரோகின்னு.
2: யூதாஸ் மாதிரி.
3: இங்க பாரு, இங்க பாரு தோமா. இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு தெரியாதா?
0: தெரியும். இதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும்.
4: வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தான்.
0: இப்ப என்ன செய்யறது பேதுரு?
1: நாம கிளம்பணும் உடனடியா.
3: நாம காத்திருக்கணும்.
0: காத்திருக்கணுமா? எதுக்காக யோவான்?
3: ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக எஜமான் சொல்லலையா? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நிறைய அறைகள் உண்டு.
0: உன்கிட்ட ரகசியமா சொன்னாரா? அங்க போய் சேர்றதுக்கான ஏதாவது வரைபடம் கொடுத்தாரா?
3: உனக்குள்ளேயே நீ தேடணும்.
0: எங்க எங்க
3: நீ தொட்டு பார்க்கிற விஷயத்த மட்டும் விசுவாசிச்சா போதாது.
0: இங்க பாரு, அவர் பட்ட பாடுகளை என்னால மறக்க முடியாது.
5: சகோதரா, நான் சொல்றது கேளு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்மளை நாமே காயப்படுத்திக்கிறதுனால எந்த துன்பமும் விலகிடாது.

0: தற்குள்ளாரையா தேவகுமாரனுடைய ஆவி இருக்கு.
1: எந்த தேவன் தன்னுடைய குமாரனுக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பார்?
0: மரியாள்,
1: என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அளவு நானும் வச்சிருக்கேன். அவருக்கு நாம மரியாதை செலுத்தணும். அதுக்காக தான் நான் கைபா கிட்ட போனேன். கைபாவும் அவருடைய உடலை கலிலேயாவுக்கே கொண்டு போக சம்மதிச்சிட்டான். அவரோட ஊருக்கே அவர் கொண்டு போவோம்.
2: அது எப்படி முடியும்?
3: இது ஒரு சதி, நம்மளை வெளியில கொண்டு வரதுக்கான சதி. கல்லறையிலே கைது பண்ணிடுவாங்க.
0: பெண்கள், பெண்கள் சடங்கு செய்யறதுக்காக கல்லறைக்கு போயிட்டாங்க.
1: நாம என்ன கோழைகளா பெண்களை அனுப்பியிருக்கீங்க?
2: அமைதியார், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க அந்த பட்டியல்ல இல்ல.
1: மரியாள்,
2: என்னாச்சு? மத்தவங்க எங்க?
4: உங்களை ஏதாவது பண்ணாங்களா?
5: நம்ம எஜமானர்,
1: அவருக்கு என்னாச்சு சொல்லு.
5: காணும்.
1: காணுமா? என்ன சொல்ற?
5: அவரை காணும். அவர் உடல் வச்ச இடத்துல இல்ல.
3: அப்ப அவரோட உடலை திருடிட்டாங்களா?
1: யார் அது?
5: எனக்கு தெரியல. கல்லறை திறந்திருந்தது.
1: அங்க இருந்த காவலர்கள் எங்க?
5: அவங்க அங்க இருந்த அடையாளமே தெரியல.
3: சொன்னல்ல, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு.
2: உன்ன அவங்க ஏமாத்திருக்காங்க.
0: மத்தவங்க எல்லாம் எங்க?
5: அவங்க அங்கதான் இருக்காங்க.
0: வாங்க போலாம்.
2: இங்கே இருங்க. நாங்க திரும்பி வரலன்னா நீங்க உடனே கிளம்புங்க. எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம்.
3: தோமா,
1: நான் போய் ஆகணும். என்ன தடுக்காதீங்க.

0: Joana. என்னாச்சு? உனக்கு ஒன்னும் ஆகலையே? யாரையாவது பாத்தியா?
1: இல்ல.
0: நல்லா யோசிச்சு சொல்லு, யாரையாவது பாத்திருக்கணுமே? ஆசாரியார், ரோமர்கள், வீரர்கள்.
1: யாரையும் பாக்கல தோமா, யாரையும் பாக்கல.
0: சரிவா.
2: சொன்னது உண்மைதான், இங்க அவரோட உடல் இல்ல.
3: இந்த சமாதானத்தை உணர முடியலையா? மரணமே இந்த இடத்தை விட்டு போன மாதிரி இல்லை.

0: பலம் வாய்ந்தவங்க தான் இதை செஞ்சிருக்க முடியும்.
1: அவரை அவமானப்படுத்த தான் இப்படி செஞ்சிருக்காங்க. மரணத்துக்கு அப்புறமும் அவரை தோக்கடிக்க நினைச்சிருக்காங்க.
0: ரத்தக்காரையும் இல்லை, சண்டை போட்டதுக்கான அடையாளமும் இல்லை.
1: இங்க இருந்த காவலர்கள் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே.
0: ஒருவேளை அவங்க சரீரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆடைகளை விட்டுட்டு போயிருக்கலாம்.
1: கல்லறை திருடர்கள்
0: இல்ல, அவங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்ல.
2: அவர் இங்கதான் இருந்தாரு, அவர் விலை மதிப்பு இல்லாதவர்.
1: ஆமா, நாம அவரை தேடி பார்க்கணும்.
3: அதுதான் உன் பிரச்சனையா தோமா?
1: ஏதாவது செய்யணும்னு முயற்சியாவது பண்றனே.
3: அவரோட வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எந்த பொய்யும் சொல்லல.
1: அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகப்படல.
3: உண்மையா சொல்றியா தோமா?
0: ரோமர்கள் வந்துருவாங்க, நாம உடனே கிளம்பி ஆகணும்.
1: எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான்.
2: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அவரை நினைவு கூறுவோம்.
0: அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, உடனே கிளம்பிடும். சீக்கிரம் வாங்க, போலாம். யவன் சீக்கிரம் வாங்க போலாம். சேனியர்களை சேர்ந்த ரோமர்களும் அவரை பின்பற்றுவோம் நினைச்சு பயப்படுறாங்க. சரீரம் இல்லனா அவர் உயிரோட இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே. அவரை பத்தி பேசினாலும் நிச்சயம் அவரை பத்தி யாருமே நம்ப மாட்டாங்க.
1: முட்டாள்தனம்.

0: இருந்தாலும் உறுதியானவங்க. அரிமத்திய யோசிப்பு நம்மளை பத்தி அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கான்.
1: நாம பதிஞ்சிருக்கிற இடத்த பத்தி சொன்னிய?
0: இல்ல இல்ல,
1: என்ன மன்னிச்சிருத்தோமா? ரோமர்களுடைய நண்பனை போய் நீ நம்பியிருக்கேன்.

0: யோசேப்பு எங்க?
1: யோசேப்பு இங்க இல்ல. குந்தே பிலாத்திய கூப்பிட்டதுனால அரண்மனைக்கு போயிருக்காரு.
0: துரோகி.
2: அவன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். எதிர்த்து சண்டை போட மாட்டான். நான் அப்புறம் பேசுறேன்.

0: ஐயா, கொஞ்சம் தயவு செய்து உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா தயவு செய்தியா?
1: என்ன?
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: இதுவரைக்கும் வாங்கினது பத்தாதா?
1: அந்த அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த வெளிச்சம்
0: ரொம்ப நேரமா எங்களை காக்க வச்சிட்ட.
1: எல்லா இடத்திலயும் இருந்துச்சு.
0: இழுத்துட்டு போங்க அவனை, நோவா மலைக்கு கொண்டு போங்க. இவன் பைத்தியக்காரன், ஆபத்தானவன். இயேசுவுடைய சிஷ்யர்களோட உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னல, நேத்து நடந்தது எதுவும் தெரியாதுன்னு வேற சொன்ன.
2: எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
3: நீ போய் சொல்ற, எங்க ஆளுங்க உன்னை பின்தொடர்ந்தாங்க.
0: இங்க பார், உண்மைய மரியாதையா சொல்றியா இல்லையா?
1: சொல்றேன் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன்.
0: நல்லது, கல்லறைக்கு போலாம், அவங்களை இழுத்துட்டு வாங்க.
1: Oh, my God.

0: ஸ்திரீயே.
1: யஜமானரே,
0: நீ எதற்காக அழுகிறாய்? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்?
1: யஜமானரே,
0: மரியாள்.

0: தள்ளி போங்க, வழிய விடுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
2: நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா?
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மரியா, உனக்கு என்னாச்சு?
3: அவர் என்ன பார்த்த?
1: யார பார்த்த?
3: ஹேஜமானர்.
1: அவரோட உடலை பாத்தியா?
3: உயிரோட பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு.
2: உன்கிட்ட பேசினாரா? நிஜமாவ சொல்ற?
0: எந்த இடத்துல?
3: நான் கல்லறைக்கு போனேன், அவரை பார்க்கணும்னு போனேன். நான் அவரை பார்த்தேன். இந்த செய்தியை அவரோட சகோதரர்களுக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு.
0: மரணத்தை ஜெயிச்சு வந்துட்டாரு.
2: லாசர் மாதிரி நிச்சயமா இருக்கலாம்.
0: அவர் உன்னை தொட்டாரா?
3: அவரோட கால்களை நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு.
0: பேதரு, இது உண்மையா இருக்க முடியாது.
2: அமைதியா இரு சைமன்.
3: என்ன நீங்க நம்பலையா? இது வெறும் கனவில்ல. அவரை நான் பார்த்த, அவர் என்ன கூப்பிட்டாரு.
1: ஒருவேளை உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது உன்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம்.
3: இல்ல, அவர் எஜமானர் தான். அவர் உயிர் தெழுவேன்னு நம்ம கிட்ட சொன்னார்ல?
1: ஆமா, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மரியாள், அவர் காட்சி தரதா இருந்தா அவர் பேதுருக்கோ சீமோனுக்கோ யோவானுக்கோ அவங்க அம்மாக்கோ காட்சி தந்திருக்கலாம். ஏன் எனக்கு கூட தந்திருக்கலாம். மரியாள், எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு எதுக்காக முதல்ல காட்சி கொடுக்கணும்?
4: தோமாவும் இருதயத்துக்கு என்னாச்சு? உனக்கு விசுவாசம் இல்லையா?
5: இது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதே.

0: எஜமானே, அது நீங்க தானே? என்கிட்ட பேசுங்க எஜமானே. எஜமானே, எஜமானே, மறுபடியும் என்னை விட்டு போகாதீங்க எஜமானே. ஜாயினா, என்ன ஏன் பின்தொடர்ந்த? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா?
1: ஆமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ விசுவாசிக்கிற, அவர் உயிர் தெழுந்துட்டாரு விசுவாசிக்கிற.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட பேசிதான் ஆகணும்.
1: அப்படி என்ன உண்மையா அவரை தேடணும்?
0: அவர் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது.
1: அவர் உனக்காக வருவாரு தோமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: இந்த பக்கம் வாங்க, இங்கதான்.

0: சீக்கிரம் போங்க.
1: அரிமத்தியா யோசிப்,
2: சீக்கிரம் காயப் சொல்லு என்ன நடந்தது.
3: நாங்க ஓய்வு எடுக்கணும்னு கட்டளை இட்டாரு. முதல் காவல்ல அவர் தான் நின்னாரு. நாங்க அந்த இடத்துல நெருப்புக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பயங்கர சத்தம் கேட்டது.
2: யார் அது?
3: அது இறந்து போனவரோட சீடர்கள்.
2: அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா?
3: ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்கள ஒருத்தங்கிட்ட லோஞ்சைனஸ் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த. அவன் இயேசுவை பின்பற்றுகிறவங்கறத புரிஞ்சுகிட்டேன். அதுக்கப்புறம் நசரேனோட உடலை அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க. கல்லறை விட்டு போகும்போது கத்துனாங்க. போர்ல கத்துறா மாதிரி அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போனாங்க.
2: என்னால நம்பவே முடியல. கடமைய மறந்துட்டு ஏன் தூங்குனீங்க? உங்களை சிலுவையில அறையாம இருந்தது உங்க அதிர்ஷ்டம். இங்க நிக்காதீங்க, போங்க. போ. இப்பவாத நீ உண்மைய சொல்றியா?
4: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்.
0: என்ன தைரியம் இருந்தா ஒரு ரோம் அதிகாரி கிட்ட இப்படி பேசுவ?
2: ஒருவேளை அவங்க மேல இறக்கப்பட்டு பேசியிருந்தா அது தப்புன்னு உணர்வ. இந்த மக்கள் உன் விசுவாசத்துக்கு உரியவங்க இல்ல.
4: எதுக்காக அவங்க உடல திருடணும்?
0: புரட்சியை உண்டு பண்றதுக்காக.
2: ஒரு தியாகியா அவரை உருவாக்கலான்னு. நீயும் அவங்கள ஒருத்தன்.
4: ஆனா நான் அப்படி இல்ல, பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
2: அப்படியா? காய்ஃபா எதுக்காக என்கிட்ட வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து அவர் உடல் அங்கிருந்து எடுக்கணும்னு நீ சொன்னதா ஏன் சொல்லணும்?
4: அது உண்மைதான். மக்களோட மனசுல என்ன இருக்குங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட நோக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கல.
2: நீ நல்லா புரிஞ்சுகிட்ட போல இருக்கு. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? அந்த உடலை என்ன பண்ணாங்கன்னு
4: எனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க ஆலயத்தை விட்டு போகும்போது அந்த ஆள் அங்கிருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம்
2: நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க.
0: கொஞ்ச நாள் ரோமோட சிறைச்சாலையில நீ இருந்தீனா வந்து கெஞ்சுவ. காப்பாத்துங்க, காப்பாத்துக்கண்ணு.
2: சரி, போகலாம்.
5: அது எல்லாம் போய் எதுக்காக?
3: அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
5: எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க?
3: முதல்ல உடலை ஒளிச்சு வச்சு நம்மளை குற்றவாளிகளாக்கி நம்ம எல்லாரையும் நாடோடிகளா அலைய விட போறாங்க. நாம நினைச்சது சரிதான், ஏமாத்த பாக்குறாங்க.
5: கைஃபா உன்னை மாட்டி விட பாத்திருக்கான்.
3: ஆமா, அரிமத்தியா யோசிப்பு கிட்ட பேசி பாக்கணும். அவன் பேசுறத விட அதிகமா அவனுக்கு தெரியும்.
5: ஆனா பிலாத்தோட இருட்டறையில அவன் இருக்கான்.
3: நீ அரண்மனையில தானே வேலை செஞ்ச, நீ எனக்கு உதவி செய்யலமே. என்னாச்சு ஜுவேனா?
5: மரியல் சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நான் அவளை நம்புறேன்.
3: அது உன்னோட விருப்பம். நீ வந்தாலும் வரலனாலும் நான் உள்ள போறேன்.
5: தோமா, நான் உனக்காக உதவி பண்றேன். ராத்திரி சந்திக்கலாம்.
3: இல்ல, காலையில வர. நான் ஆலயத்துக்கு போய் ஜபம் செய்ய போறேன். என் சகோதரங்க கிட்ட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு வேணா, நான் எஜமானோட தான் திரும்ப வருவேன். இல்ல அவரை தேடி உயிரை விட்டுருவேன்.
5: உண்மையிலே அவர் உயிர் தெழுந்திருந்தாருனா?
3: அப்படி இருந்தா நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன்.
6: இஸ்ரவேல் மக்களே, நன்றி சொல்லுங்கள். கள்ள போதகத்திலிருந்து நாம் அனைவரும் தப்பித்து விட்டோம். நஸ்ரேனுடைய கள்ள போதகத்திலிருந்து நாம் தப்பித்தோம். நீங்கள் ஜபியுங்கள். அவரை பின்பற்றுபவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜபியுங்கள். அவர்கள் அவருடைய உடலை திருடிவிட்டனர். அவரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய தேவையில்லாத நினைவுகளை நமது சந்ததியினருக்கு கொண்டு வர வேண்டும் என்று.
3: நீ சொல்றது பொய் கயப்பா. நாங்க அவரை எடுக்கல. அவர் எங்க எஜமா. யார் எடுத்தான்னு உனக்கு தெரியும். ரோமர்களுக்கு அவரை வித்துட்ட பிலாத்து உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? மக்களை எத்தனை அவமானங்களை தான் தாங்குவீங்க? எத்தனை சாபங்களை ஏத்துக்குவீங்க? எங்க எஜமா மேல நாங்க அன்பு வச்சிருந்தோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் அடக்கம் பண்ணும்போது அவரை போத்தின துணி. நாங்க அவர் உடலை எடுக்கல. நான் சொல்றத நீங்க நம்பித்தான் அகணும். வேணும்னா உங்க கண்ணாலேயே வந்து பாருங்க. ஆமா, என் கூட வாங்க. நேத்து ராத்திரி அந்த கல்லறையை யாரோ திறந்திருக்காங்க.
6: போக விடாதீங்க.
3: வாங்க,
6: சீக்கிரம்
3: போங்க.
6: பிடிங்க அவனை.
3: ஏ விடாதீங்க. வாங்க,
6: விரட்டி பிடிங்க. அவனை இங்கிருந்து போக விடாம தடுத்து நிறுத்துங்க.
7: எல்லாரும் எங்க போறீங்க?
4: ரொம்ப நல்லா பேசின நண்பா. நாங்க பேசுற மாதிரி நல்ல எழுச்சியா இருந்தது.
7: பரபாஸ்,
4: என்ன ஞாபகம் வச்சிருக்கியா?
7: என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல.
4: எனக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா உங்க எஜமானர் உயிரோட இருந்திருப்பார்.
7: அவரால் தன்னை தானே காப்பாத்திட்டு இருக்க முடியும், ஆனா அவர் அப்படி செய்யல.
4: சாகரத்துக்கு அவரே வந்தாருன்னு சொல்றியா? சரியான முடிவைத்தான் எடுத்திருக்காரு. உயிரோட இருந்ததை விட செத்து போனதுதான் மன்றத்துக்கு பயனுள்ளதா இருந்தது. உனக்கு அது தெரியாது. உங்க எஜமா மாதிரியே நீயும் செத்து போனவன் தானே.
7: நீ எஜமா ஒரு தீர்க்க தரிசி. அவரோட வார்த்தைகளை கேட்க நீ மறுத்துட்ட.
4: இஸ்ரேலுக்கு நிறைய தீர்க்க தரிசிங்க இருக்காங்க. எங்களுக்கு தேவை வீரர்கள் தான். உங்க நசரேன் புதிய ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொன்னாரு. எவ்வளவு பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க, ஆனா அவர் சண்டை போடுறதுக்கு தயாராவே இல்ல. அதனாலதான் அவர் செத்து போனாரு.
7: அவருக்கு பதிலா உன்னதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும்.
4: உனக்காவது வீரர் இருக்க, உன்னை பாராட்டுற. நீ வீரன்தான், நீ எங்க கூட வந்துரு. எங்களோட போராட்டம் ஆரம்பிக்க போகுது, இதுதான் சரியான நேரம். அவரோட உடல் காணாம போயிடுச்சு. மக்கள் ஆயுதங்களை ஏந்த ஆரம்பிச்சுட்டாங்க.
7: அவரோட உடலை எடுத்தது நீ தானே?
4: நாங்க சண்டை போடுறவங்க பிணந்தின்னீங்க இல்ல.
7: அப்ப வேற யாரு எடுத்தாங்க?
4: காக்காவோ கழுகோ, உனக்கு என்ன?
7: எனக்கு தெரியணும்.
4: நிறைய நண்பர்களை இழந்திருக்க, எனக்கும் அந்த வேதனை தெரியும். கனவுல வாழ்றத விட்டுட்டு செயல்முறையில இறங்குற நேரம் இது. மக்களுக்கு என்ன பிடிக்கும்? கொஞ்ச நாள்ல எரிசலமே நம்முடையது. எங்க கூட வந்துரு. நீயும் உன் கூட இருக்கிற மத்தவங்களும் உயிர் வாழ்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது.
8: தயவு செஞ்சு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. எனக்கு அடையாளம் வேணும். கண்டிப்பா

0: நல்லா கவனமா பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா சீக்கிரமா. ஆமா, சீக்கிரமா அவ வேலையை முடிக்கலாம். பெஞ்சமின்
2: சொல்லுங்க.
1: தோமா, இதா பெஞ்சமின், இவர் என் நண்பர். சிறைக்குள்ள போறதுக்கு உனக்கு உதவுவாரு.
2: என் கூட வாங்க, இந்த பக்கம். அமைதியா வாங்க. இதுதான் அந்த இடம். அவர் இங்கதான் இருக்காரு.
3: யோசேப்பு, தோமா, நீ இங்க என்ன பண்ற?
4: அது முக்கியம் இல்ல. நீ ஏன் இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்க தான் வந்தேன். நீ எதுக்காக என்ன காயபா கிட்ட கூட்டிட்டு போன?
3: நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? நான் அவங்களை சார்ந்தவனா இருந்தா நான் ஏன் இங்க இருக்கணும்? கைஃபா ஒரு ரோம் அதிகாரி, அதனால நான் அவனை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன்.
4: இங்க எல்லாரையும் மாட்டிவிட முயற்சி பண்ணிருக்கேன்.
3: நிச்சயமா இல்ல. முதல்ல கைஃபா நம்ம கூட தான் இருந்தான்.
4: அவங்க உன்னையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வரியா?
3: ஆமா.
4: கல்லற கிட்ட காவலர்கள் சொன்னதை நீ நம்புறியா?
3: உனக்கு எப்படி அது தெரியும்?
4: நான் அங்கதான் இருந்தேன்.
3: அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் சொன்னாங்க.
4: யார் சொன்னது?
3: பிலாத்து சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான். நியூட்ரிக் அதிபதி சொன்னதையும் லான்சஸ் சொன்னதையும் அவன் நம்பல.
4: ரோமர்கள் இயேசுவோட உடலை எடுத்திருப்பாங்களா?
3: எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை மரபாஸ் எடுத்திருக்கலாம்.
4: மரபாசம் எடுக்கலையா? நான் அவன் கிட்ட பேசினேன்.
5: ஒழுங்கா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீ இப்ப எங்க கூட வந்தாக்கணும். வா வா, சீக்கிரமா வா. கைஃபா, பராபாசும் நாசரனை பின்பற்றவங்களும் திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
6: அது இல்ல,
5: நாங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்களா?
6: அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானது. நசரேனோட சேர்ந்து அந்த பரபாசிய நான் சிலுவையில நிச்சு அரைஞ்சிருக்கணும். போராட்டம் வெடிச்சு எருசலேமை பத்தி எரிஞ்சிருக்கணும்.
5: கொஞ்ச நேரம் பேசாம இரு கைஃபா, என் கோபத்துல இந்த நகரமை எரிஞ்சிடும்.
6: சடலத்தை காணாம மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மறுபடியும் தண்டனையை கடுமையாக்க வேண்டியதுதான்.
5: இல்ல, அந்த சடலம் எங்க?
7: உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்.
5: விக்டோரியஸ்,
7: அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவருடைய சீடர்களும் ஒன்னும் பண்ணல.
5: ஓ, அவங்கள ஒருத்தன் தானா நீ? நீ அதை ஒத்துக்கிறல்ல?
7: ஆமா, நானும் ஒருத்தன் தான்.
5: வந்துட்டியா வழிக்கு? உங்ககிட்ட இருந்து நான் எப்படி உண்மைய வரவழைச்சேன் பாத்தியா? சிறைச்சாலைக்கு கொண்டு போங்க, அங்கேயே கிடந்து அழுகட்டும். போ.
6: நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நசரேனை பின்பற்றவங்க மக்கள் மத்தியில ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க.
3: நாம தான் அந்த சடலத்தை திருடிட்டோம் சொல்றாங்களா?
6: இல்ல, அவங்களோட மேசியா மரணத்திலிருந்து உயிர் தெழுந்துட்டாரா?
5: உயிர் தெழுந்துட்டாரா? இந்த மக்கள் எதவானாலும் நம்புவாங்க.
6: அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க நூற்றுக்கு அதிபதி லஞ்சா எனசு எரிசிலம விட்டு உடனே அனுப்புறதுதான் நல்லது. ஏன்னா இந்த பொருளை மேலும் பரவச்சுனா இவங்களை நாம தடுக்கவே முடியாது.
5: உங்க ஆளுங்களை நீ தான் பாத்துக்கணும் கைஃபா. லான்ஜைனஸால எந்த பிரச்சனையும் வராது.
6: ஏதோ நான் சொல்ல வேண்டியது
8: சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சு யோசேப், எல்லாம் என் தப்புதான். உன்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போற.
3: என்னை பத்தி யோசிக்காத.
8: அவங்க உங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியல.
3: கொஞ்சம் அமைதியா இருத்தோமா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும்.
8: நிஜமாவா? இயேசு இறந்துட்டாரு, நாங்க தோத்துட்டோம். அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது.
3: நீ அற்புதத்தை நம்ப மாட்டியா?
8: இயேசு இந்த உலகத்தை ஜெயிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மரணத்தை அவரால் ஜெயிக்க முடியாது.
3: ஜெயிச்சிட்டாரா?
4: அவரை கல்லற கிட்ட பார்த்ததா ஒரு ஸ்திரீ சொல்றாங்க.
3: அவங்க உண்மையதான் சொல்றாங்களா?
4: எங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அவ தன்னோட கற்பனையில பார்த்திருப்பான்னு நினைக்கிறோம்.
3: சொல்றத கேளு தோமா, இது முடிவில்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு.
2: சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க.

0: அதோ அங்க இருக்கான், சீக்கிரம் வாங்க, அவனை விடாதீங்க. சீக்கிரம் நீ அந்த பக்கமா போ. ஒரு இடம் விடாம சுத்தி வளைங்க, போங்க.
1: அவர்கிட்ட பேசினீங்களா?
2: பேசின. ஆனா லாஞ்சானேசா அவங்க சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டயும் நான் பேசியாகணும்.
1: ஜாக்கிரதை தோமா, அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க.
2: கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்.
1: தேவன் உங்க கூட இருந்து வழி நடத்திட்டோம்.

0: என் கூட வரியா? ரொம்ப கம்மிதான்.
1: வேண்டாம்.
0: நானா கூப்பிட்ட கூட வர மாட்டேங்கிறாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல?
2: ஆமா
0: ஆமா, அது எப்படி அதுல இருந்து மறைஞ்சிருப்பாரு?
2: அதுதான் அதிசயமா இருக்கு.
0: யாரும் சும்மா வேணும்னே கதை கட்டி விட்டு இருக்காங்க. மட்டும் நல்லா தெரியுது.
1: இல்ல வச்சுக்க, இங்க பாரு. ஏதோ திடீர்னு உடல் மறைஞ்சதா வினோதமான கதை ஒண்ணு சொல்றாங்க.
3: இது தெரியாதா? அத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்சைனஸ் துன்புறுத்தர் தான் சொல்றாங்க, பிலாத்தோட நூற்றுக்கு அதிபதி.
1: லஞ்சைனஸ் அவனை தெரியுமா?
3: நல்லாவே தெரியும். அதாவது ரோமர்கள் அவனை பைத்தியக்காரன் சொல்றாங்க, ஆனா நான் நம்பல.
1: அந்த கவலாளி இப்ப எங்க இருக்கான்?
3: தெரியாது நண்பா, யாருக்கும் தெரியாது.
1: அந்த கல்லறகிட்ட இருந்த மத்த காவலாளிகளுக்கு தெரியுமா?
3: காயஸ்னு ஒருத்தன் இருந்தான், அவனையும் சவுக்கால் அடிச்சிருக்காங்க. குளிக்கிற இடத்துக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான்.
1: கண்டிப்பா.
4: சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? யாராவது வந்து என் உடம்ப பிடிச்சு விடுங்க. அறிவு கட்டவன், அறிவு கட்ட பொந்தி பிலாத்து. 25 வருஷமா வேலை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? இதுக்கு அவன் என்ன சாகடிச்சிருக்கலாம். இனிமே இந்த காயஸ் தன்னோட சொந்த வாழ்க்கையில தான் கவனம் செலுத்த போறான். நியாயமே இல்லாத உலகம் இது. நசரத்தை சேர்ந்த இயேசு அவனை அடிச்சு அடிச்சு எங்களுக்கு தான் கைவலி. 2 மணி நேரம் அடிச்சோம், அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனை சிலுவையில வேற அறையணுமா? எங்களுக்கு பசி தாங்கல, ஆனா வேலை செய்யணும். என்ன பாரு எப்படி இழைச்சு போயிருக்க. அதுவும் இல்லாம 2 ராத்திரி அவனை காவல் காக்கணுமா? காவல் காக்கும் போது தூங்கினாலும் அதுக்குன்னு தனியா தண்டனை வச்சிருக்காங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு கடவுளா பார்த்து கருணை காட்டினாதான் உண்டு.
1: ஒருவேளை நீங்க சவுக்கால் அடிச்சது அவரோட கடவுளா இருக்கலாம்.
4: நான் ஒரு ரோம வீரன், அவன் யூத குற்றவாளி.
1: குற்றவாளியா?
4: மத்தவங்களோட ரொம்ப மோசமானவன், அவனை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்கிறான். லஞ்சைனஸ்க்கு என்னாச்சு? பரிதாபப்பட்டான், அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறான்.
1: லஞ்சைனஸ் அவனுக்கு என்னாச்சு?
4: பத்திரமா இருக்கான். ஏன் கேக்குற?
1: வேற ஒண்ணும் இல்ல, இயேசுவோட உடல் எங்க போச்சுங்கறது அவனுக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க.
4: ரொம்ப ஆர்வம் காட்டுற. எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. நான் உன் அந்த கலரை கிட்ட பார்த்தனே, நீ அந்த நசரேனை பின்பற்றவன் தானே?
1: வேண்டாம், நான் சொன்னதை நீ செஞ்சா உனக்கு இதுல நிறைய லாபம் இருக்கு. ஆனா நீ எனக்கு சரியான தகவலை கொடுக்கணும்.
4: அதாவது அவரோட உடல் பத்தின தகவல் உனக்கு வேணும் இல்லையா?
1: உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன்.
4: சரி சரி, அதிகமா பேசாம நான் சொல்றத கேளு. சாயங்காலம் நீ தனியா நான் சொல்ற இடத்துக்கு தங்கத்தோட வா.
5: இது வாங்கிங்க, இது நல்லா இருக்கு.
2: நல்லாவே இல்ல.
5: இத பாருங்க.
2: பரவாயில்ல, குடுக்கலாம், கொடுங்க.
5: சரி கொடுங்க.
1: சகோதரர்களே,
6: தோமா
1: மரியா
6: போயிருந்த,
1: நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன், அவரை கொண்டு வரப்போறேன். ஜோயனா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவரை கொண்டு வரப்போறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள.
6: தோமா, அவரை நாங்க பார்த்தோம். எங்கேயே வந்தார்? அவர் உயிரோட இருக்காரு.
7: அவர் திரும்ப வந்துட்டாரு.
6: இயேசு சொன்ன மாதிரியே உயிர் தெழுந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் தேவகுமாரன் தான்.
1: இல்ல இருங்க, நாங்க எல்லாருமே பார்த்தோம்.
6: அவர் எங்க கிட்ட பேசினாரு. எப்போ?
7: எங்கதான் தோமா? சாயங்கால நேரத்துல. நீ போனதுக்கு அப்புறம் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா திருவிருந்து எடுத்தோமே, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
8: எங்க கிட்ட வந்தார் தோமா, அவர் சொன்னபடியே.
1: ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தார்? ஜோயனா, நீ அவரை பாத்தியா?
8: நான் உன் கூட இல்ல இருந்தேன்.
1: ஆமா, என் உயிரை பணைய வச்சு பல ஆபத்துகளை தாண்டி அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இல்லாதப்ப உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு.
6: சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. என்னோட தகப்பன் என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை சுவிசேஷத்தை பரப்பவும் ஞான ஸ்நானம் பண்ணவும்
7: என்னோட நாமத்தினால நோய்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை விரட்டவும் அனுப்புவேன்னாரு.
9: நாம மன்னிக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாரு.
1: நம்ம எஜமானுக்கு நடந்த கொடுமைய உன்னால எப்படி மன்னிக்க முடியும் சிமோன்? நீங்க காத்துக்கிட்டு இருந்ததால இப்ப இயேசுவோட பேரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்பனா இவ்வளவு நேரம் தேடினது வீணா?
8: தோமா கொஞ்சம் அமைதியாயிரு.
7: முதல்ல உனக்கு கிருபைய காட்ட.
1: நீங்களும் என்ன மன்னிக்க நினைக்கிறீங்களா பேதுரு?
7: அப்போதான் நீயும் அத மத்தவங்களுக்கு பண்ணலாம்.
1: நீங்க ரொம்ப அன்பானவர். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவரை பாத்தீங்க.
9: ஆமா,
1: உங்க முன்னாடி நின்னாருன்னு சொல்றீங்க. ஆனா நான் பார்க்கலையே. நான் தப்பான இடத்துல இருந்துட்டேன். எப்பவும் தப்பான இடத்துல தான் இருந்திருக்கேன்.
7: தோமா நில்லு, நாங்க சொல்றத நம்பு.
1: என்னால முடியாது. நீங்க எல்லாரும் கனவு காண்றவங்க, கோழைங்க.
8: நான் விசுவாசிக்கிறேன், நீயே விசுவாசிக்க மாட்டேங்கிற. இருக்கிறவரை இல்லாதவர்னு நீதான் தேடிட்டு இருக்க தோமா. நீயே அத நம்ப மாட்டேங்கிற.
1: என்னால முடியாது. அவரோட கரங்கள்ல ஆணியால் அடிச்ச தழும்புகள் இருக்கு, அதுல கைய வச்சு பார்த்தா தான் நம்புவேன். அவரோட விலாவை தொட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் நம்புவேன். இன்னைக்கு ராத்திரி அவரோட உடலை கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் நீங்க நம்புங்க.
8: தோமா, தோமா, இருக்கிற ஒரு விஷயத்த நீ ஏன் இல்லாதது போல தேடிட்டு இருக்க?

0: கொஞ்ச நேரத்துக்கு இங்க யாரும் வராம பாத்துக்கங்க. இவனை மத்தவங்களோட சேர்த்து போடுங்க.
1: சரி
2: கயாஸ்,
0: உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
2: இல்ல, முதல்ல உடல கூட
0: உண்மைய சொல்லு. உனக்கு தங்கம் யார் கொடுத்தது?
2: கல்லறைக்கு சொந்தக்காரன்.
0: நீ போய் சொன்னா தப்பிக்க முடியாது.
2: வழிய காட்டு.

0: இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்?
1: இது நல்ல கேள்விதான்.
0: இங்க வச்சிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்?
1: அவர் இறந்துட்டார்ல, இவங்க எல்லாருமே இறந்தவங்க தான். இறந்தவங்களை இங்கதான் வைப்பாங்க. பாஸ், நீ தேடுறதும் இங்கதான் இருக்கு. எப்படி இருக்கான் பாரு.

0: இந்த இடம் நரகம் மாதிரி இருக்கு.
1: எல்லாரும் கடைசியில இங்கதான் வந்தாகணும். இதோ இங்க இருக்கான் பாரு.

0: இது அவர் இல்ல.
1: என்ன சொல்ற?
0: இது எஜமானோட உடல் இல்ல.
1: நான் சரியா தான் காட்டிருக்கேன். மரியாதையா தங்கத்தை கொடுத்துட்டு உடலை எடுத்துட்டு போ, இல்லனா பிலாத்துக்கிட்ட மாட்டிப்ப.
2: காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது உதவி செய்யுங்க.
1: நீ எதுக்காக என்ன காப்பாத்தின? நான் உன்னை எப்படியும் பிலாத்துக்கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு தெரியாதா?
3: எதிரிகள் அன்பு செய்யணும்னு இயேசு சொல்லியிருக்காரு.
1: கொஞ்சம் இரு, உனக்கு நான் என்ன செய்யணும்?
3: லஞ்சாயினஸை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க.
1: ஊருக்கு ஒதுக்குப்புறமா பைத்தியக்காரங்களை அடைக்கிற இடத்துல அவனை அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. சீக்கிரமா போனா அவனை உயிரோட பிடிக்கலாம். கிளம்பு.

சீக்கிரம் வேகமா நடங்க, சீக்கிரமா முன்னால போங்க, சீக்கிரமா.

0: திரும்பி போங்க.
1: இங்க இருக்கிற அறுவறுப்பான உங்க கூட தான் உன்னோட நாள் முழுக்க கழிக்க போறியா? வா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா குடிக்கலாம்.
2: இவனை விட்டுட்டு வர சொல்றீங்களா?
1: மத்தவங்கள மாதிரி அவனும் ஒரு பைத்தியம்தான். அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். வா.
2: சரி, வரேன், வாங்க.

0: எனக்கு அப்பமா அப்பம் கொடுங்க.
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா?
0: லஞ்சைனஸ்
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா? லஞ்சைனஸ் லஞ்சைனஸ் என்ன பாரு, உனக்கு என்ன தெரியும்? நசரேனோட உடலை யார் திருடினாங்க? எனக்கு தெரியும், நான் தருந்த எனக்கு தெரியும். எழுந்துற, ஏன் கூட வா.

0: நீதானே இயேசுவோட உடலை கொண்டு போகணும்னு ஆர்வமா இருந்தவன்.
1: ஆமா, யார் எடுத்தாங்க?
0: வெளிச்சம்.
1: வெளிச்சமா? என்ன சொல்ற?
0: வெளிச்சம், வானம், ராத்திரியில பிரகாசம், கல்லறையில இருந்த கல்லு திறந்துடுச்சு.
1: அதுக்கப்புறம் என்னாச்சு?
0: நான் கல்லறைக்குள்ள போன, முழுங்கால் படியிட்ட.
1: அப்புறம்
0: அவரை அங்க காணும்.
1: காணும்?
0: கல்லறை காலியா இருந்துச்சு. தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க.

எவ்வளவு வெளிச்சம், எவ்வளவு எவ்வளவு வெளிச்சம். பார்வம் போயிடுச்சா?

Oh.

0: நான் எங்க இருக்கேன்? கவலைப்படாத, பாதுகாப்பான இடத்துல இருக்க. எனக்கு எதுக்காக நீ உதவி செய்யற?
1: எல்லாரும் சகோதரர்கள்னு இயேசு சொல்லியிருக்காரு.
0: என்னோட சொந்த கைகளால தான் நான் அவரை சிலுவையில் அரைஞ்ச. அவர் சத்தம் போட்டு, பிதாவே உன்னுடைய கரங்களில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றார். உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரன் தான். நான் தான் அவரை ஈட்டியால குத்துன. அந்த ரத்த குடை அமல தெளிச்சது. நான் அதை மறக்க முடியாது. அந்த கலரையில நீ என்கிட்ட தெரியுமான்னு கேட்டல்ல. நான் அவரை பார்த்த
1: இன்னும் இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்க.
2: நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க.

நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் களி கூறும். அந்த மகிழ்ச்சி அளவில்லாததாக இருக்கும்.

0: உதவுங்க.
1: நான் எருசலேம் விட்டு போறேன், தயவு செஞ்சு என் கூட வா.
2: இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும்ல?
1: தெரியும்.
2: உங்க நண்பர்களை நீங்க பார்க்க வேணா?
1: நண்பர்களா?
2: அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க?
1: நண்பர்களா? நண்பர்கள் அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு என் நண்பர்கள் உங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது. என்னால முடியாது, முடியாது.
2: தோமா, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க.
1: ஆனா அவருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தினது அவன் இல்ல, நான் தான். நான் தான் லஞ்சாயினஸ் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். நான் அவரை சந்தேகப்படுறேன், அவரை சந்தேகப்படுறேன். நான் என்னைய சந்தேகப்படுறேன், நான் உன்ன சந்தேகப்படுறேன், என்னோட சகோதரர்களையும் நான் சந்தேகப்படுறேன்.
2: அதுக்குதான் நீங்க அவங்களை பார்க்க போனீங்களா?
1: அவங்க மன்னிப்புக்கு நான் தகுதியானவன் இல்ல. அவங்க எப்படி என்ன மன்னிப்பாங்க? இயேசுவோட நண்பர்களுக்கு மத்தியில எனக்கு இடம் இல்ல.
2: அது உண்மை கிடையாது தோமா. உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. இதுவரைக்கும் நடந்தத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்.

0: வாங்க, பயப்படாதீங்க. உள்ள வாங்க.
1: பேதுரு, தோமா, தோமா, நீ வந்துட்டியா? தோமா, என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க பேதுரு, என்ன மன்னிச்சிருக்க.
2: நீ வந்துட்டியா?
1: என்ன மன்னிச்சிருங்க சகோதரர்களே, நான் சந்தேகத்தால நிறைஞ்சிருந்தேன்.
3: நாங்களும் தான் தோமா.
1: உண்மைதான், ஆனா நான் விசுவாசம் இல்லாம இருந்தேன். கண்டுபிடிக்க முடியாத ஒண்ண நான் வீணா தேடிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிக்க எதுவுமே இல்ல. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவரை தேடணும்.
4: தோமா,
1: யோசேப், விடுதலை ஆயிட்டியா?
4: சிறை கதவுகள் திடீர்னு திறந்துச்சு, அவர் அங்க இருந்தாரு.
1: நீயும் அவரை பார்த்துட்டியா?
3: இப்போவாவது நம்புறியா?
1: நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க.
5: சமாதானம் உண்டாவதாக. தோமா, தோமா, நீ என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இப்ப நான் நேர்ல வந்துட்டேன், என்கிட்ட வந்து பேச மாட்டியா?
1: ஓ ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, என் விசுவாசம் என்ன விட்டு போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க.
5: நீ அடையாளங்கள் வேணும்னு கேட்டல, என்கிட்ட வா.
1: இல்ல ஏஜமா, எனக்கு அடையாளம் தேவையில்லை, எனக்கு ஆதாரம் எதுவும் தேவை. நான் விசுவாசிக்கிறேன்.
5: என் காயங்களை தொட்டுப்பாரு.
1: நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்.
5: என் கைகளையும் என் விலாவையும் தொட்டுப்பாரு. இப்பவாவது என்ன நம்புறியா?
1: ஆண்டவரே, என் தேவரே, என்ன மன்னிச்சிருக்க.
5: எழுந்திருத்தோமா, என்னை பார். கண்டதினால் நீ என்னை விசுவாசிக்கிறாய். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.

0: சமாதானத்தோட போ.
1: ஆண்டவர் உன்னோடு இருப்பார்.
2: தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்.
0: உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.
2: யோசப், தேவன் உன்னோடு இருப்பாராக. ஜாக்கிரதையாக போ.

0: சீக்கிரமா நான் உன்னை சந்திக்கிறேன்.
1: நான் வரேன் யாக்கோபு. யோசேப்.
0: தோமா,
1: இத நீயே வச்சுக்க.
0: வேண்டாம், இத நீயே வச்சுக்க.
1: இல்ல, இனிமே இது எனக்கு தேவையில்லை.
0: பத்திரமா போயிட்டு வா, தேவன் உன்னோடு இருப்பாராக.
1: கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்கட்டும். ஞாயிறாச்சு நாம கிளம்பணும். ஜோனா, ரொம்ப நன்றி.

0: தாயே மரியாள், என் ஆசிர்வதிங்க.
1: புறப்பட்டு போத்தோமா, நீ பார்த்ததை இந்த உலகத்துக்கு போய் சொல்லு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்.

இப்ப நம்ம நம்பிக்கை நம்ம பயத்தை விட அதிகமா இருக்கு. இந்த கோதுமை தானியத்தை பாருங்க, நாம இது போலதான் இருக்கோம். இது மண்ணில் விழும்போது தெரியாது, ஆனா இது வளர்ந்து கதிரா மாறும். அதனால நாம பார்க்கிற விஷயங்களை வச்சு நம்பிக்கையை வளர்த்துக்க கூடாது, ஆனா பார்க்காத விஷயங்களை நம்பி விசுவாசிக்க கத்துக்கங்க. ஏன்னா பார்க்கிற விஷயங்கள் ரொம்ப நேரம் நிலைக்காது, விசுவாசமா பார்க்க காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நிரந்தரமான

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்புறது எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனிமே இனி சமூகப்பறிவுகளுக்கு தப்புன்னு சொல்லி எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காலசத்தம் கேட்டோடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்காலசத்தம் கேட்கும்னு சொல்லி தான் நம்ம காத்திருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டு ராஜ்யத்தில் 1000 வருஷம் நம்ம அங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேரத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயுதம் இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15வது வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வே.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வே, நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்,
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்தில் அவன் நம்ம என்ன நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை என்ன செய்வான், கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நோக்கி விட்டா போதும். ஆபத்திற்கு காலத்தில் நோக்கி கூப்பிடான மறுபத்திரம் அழிச்சு ஆபத்தில் நானே அவனோடு அவனை என்ன செய்வேன், தப்புப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனை அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மறுபத்திரம் அழிச்சு ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கத்திர உங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பாப்பாங்க, அப்படியா கத்திர இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பாப்பாங்க. உங்களை அந்த இடத்துல கனப்படுத்துவாரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள்செய்து மாத்திர ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திர உங்களை கனப்படுத்துகிற தேவன். முத நம்ம தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்புன்னு நினைச்சு எப்பொழுதும் செவம் பண்ணி அவர் மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: எப்போதும்
1: சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவமான சும்மா செவமான சொல்றாங்க அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ராசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும்
1: சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மள அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யமாண்டவரே. என்ன செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா, எவ்வளவு நேரம் ஆச்சு, டயர்டா இருக்கு, படுத்துக்கலான்னு பார்த்தா செவமனை சொல்றாங்களே அப்படின்னு கூட. எப்பொழுதும் செவம் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். செவம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வைத்து அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவன் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்பச்சவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லா குடும்பச்சவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும் போதும் காலையில எந்திரிச்சும் ஆண்டவர் நன்றி சொல்லி செவம் பண்ணி, அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க செவம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, சிறு பிள்ளைங்க தானே செவிக்காட்டா என்ன பரவாயில்ல இல்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செவிச்சு இப்பொழுதே செவிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செவிக்க வைங்க, முதல் இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொன்னார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பா. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க மேல மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்புவினா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும், இட விடாம ஆராதிக்கணும், அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிற பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு ரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களை எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மள காப்பாத்துகிறார், துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மள எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும் வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமையை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: பாத்தீங்களா யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தரங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவன்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தர இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு, ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமாப்பா. ஆண்ட சொல், நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர்,
0: உங்கள் சிலர்
1: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
0: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
1: ஆயினும்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னாரு, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது என்ன, இயேசுக்கு நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு யோவான் சுவிசேஷம் 7:38 வசனம். 39 வசனம்.
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
0: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
1: அவன் உள்ளத்திலிருந்து,
0: அவன் உள்ளத்திலிருந்து
1: ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள்,
0: தம்மை விசுவாசிக்கிறவர்கள்
1: அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். சீபத்தண்ணியுள்ள நதிகள், அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டா நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல்ல, எப்ரே புத்தகம் 13:12
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம், நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காக தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தரன் நகரத்துக்கு புறமே பாடுபட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் மீறி நிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்டு. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், உங்க எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்ன மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அவளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவன் ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்தவன்களுடைய ஆத்மாக்களை என்ன செய்யறாராம்? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மள என்ன செய்யறாரு? தப்பு வைக்கிற தேவன். நமக்கு ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டு என்னை காப்பாத்தி, என் ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே, என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தனு சொன்னார். கத்ரா இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக நீதிமான மாற்றார். இயேசுக்கு ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதலாம் பிக்கப்பட்டார், முழுபட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தனை, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்னு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கத்திர வேதஞ்சல் நம்ம மீறுதலிமித்தமாக பாதிக்கப்பட்டாராம், மீறுதலிமித்தமா காயப்பட்டாரா, மக்கள் மத்தம் ஒறுக்கப்பட்டாரா, நமக்கு சமாந்தம் உண்டாக்குறது ஆக்கினை ஏற்றுக்கொண்டாராம், ஆக்கினை அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தரின்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கத்தராய் இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தினை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது ஆத்மாக்களை காப்பாத்துகிறார், அது மாத்திர துன்மார்க்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். என்று சொன்னார், வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும், மூன்றாவது நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும், நான்காவதாக நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்துல என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவி சொல்ற கர்த்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்திருக்கிற, அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யல, அசைக்கப்படுவதில்லை. வாசி பாருங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால்,
0: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்துல என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியும் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தன் பலத்தில் நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக நம்ம பரிசுத்தமா கர்த்தரை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நம்மளை கர்த்தரே செய்வாரு. துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம புகுந்து ஜெபம் பண்ணுமா?

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிற தேவன், பொல்லாத மனிதன் கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்பு வைப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகால முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்தமான சாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரு ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதும் நம்பணும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் உம்மை நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான ஜப சிந்தை எனக்கு தாரு ஆண்டவரே. எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜப ஆவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ. நான்காவது, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? அதை திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்பு வைக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமலும் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உம்மை ஆராதித்தார்களாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்களாமே. நாங்கள் அப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உம்மை நம்பிக்கொண்டிருக்க எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்கு உண்பாய் நிற்க பாத்திரமானாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மகளை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்பு வைப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்பு வைக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள் ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமை கேட்ட பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் எல்லார் மீது உங்க கரம் படுவதாக. எல்லாரையும், எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததுப்பா. எங்களிலாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இறக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் மேல கிரு வைச்சேரி, இறக்க வைச்சேரி, எங்கள் மேல அன்பு வைச்சீரப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்த போதெல்லாம் என் தேவனா கேட்ட, எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே இந்த நாளிலும் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமாளத்தை கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பங்களாவே ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்க செபித்துக் கொண்டிருக்க அப்பா, இடவிடாம ஆராதிக்க அப்பா, நாங்கள் பரிசுத்தம் ஆலயங்கள் கற்றுத்தாரு சொல்லித்தாரு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர கரம் பிடித்து நடத்துங்க, உன்னத பலத்துல இடக்கட்டுங்க, நீ ரக்கினி மலாந்து காத்துக்கோங்க, நானே லவட்டி சேர கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா இருப்பது செய்யப்பா, சமாதத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. நீங்க சொன்னீங்கள பொல்லக்கும் கொடுக்கற சமாதத்தை இல்ல, என்னுடைய சமாதத்தை வைத்திருக்கிறேன், உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீரே. அப்படி ஆக நீர் எல்லாரும் உலகத்திலும் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. நாங்க சமாதானமா இருக்கிறோம், எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினே உங்க மேல வந்ததாண்டவரு. அப்பாமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ராஜா. இயேசுவே எல்லா மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா அம்மே ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் ஆசிரியக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாதத்தோடு நிரம்பியிருக்கணும், சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும். செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. ஆராதிக்கிறவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. உன்னதாவில் நிரப்புக, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோமே, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா, குணமாக்கிருங்க. ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா, சுடருளை பட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கியும் தப்பு வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்று வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும், குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்த்தை தர முடியாது செபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசை தாரும், தேப கிருவா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்க. பிரசவிக்க பண்ணுகிறேன் நான், பிரசவத்தை தடுப்பீனவோ என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, சுகப்பிரசவம் தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா, வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யற தேவன். கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்க சப்பா, தாங்க சப்பா. அதே போல கத்தாமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா, ஏசப்பா குடி பார்க்கும் போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஆண்டவரே முடி வருகை பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளா சந்திக்க முடியாது செபிக்கிறோம். எங்க படிக்கிற தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலையும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துல கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவர, நீங்க தானே சொன்னீங்க. நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாச முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக்கி பொறுமையோடு ஓட கடவுள்னு சொல்லிடுறே. எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொறுப்படுத்துக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: உங்களின் எஸ்லின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

ஒரு கனவின் விசித்திரம் என்னவென்றா, நான் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எதுவாக நடந்தாலும், அது எவ்வளவு பைத்தியமா இருந்தாலும், எல்லாமே அர்த்தம் உள்ளது போல தோன்றும். மில்லியன் கணக்கான மக்கள் பூமியில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்ற நிகழ்வில் நானும் இருந்தேன். ஆனாலும் நான் விழிக்கவில்லை. உலக அமைதிக்காக ஒன்றிணைந்த போது நான் ஆரவாரம் செய்தேன். இனோ, அரசியல், மதம் இவை இனி முக்கியமில்லை. நான் தெரிஞ்சிருக்க வேண்டும், அது உண்மையா இருக்க மிகவும் நல்லதா இருந்தது. அது உண்மையா இருக்கும் போல இருந்தது. ஒரே ஒரு தனி மனிதன் உலகையே ஆள முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிய போது அந்த எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர் அந்த இடத்திற்கு செல்ல நான் உதவிறேன். அப்பதான் அந்த கனவு ஒரு கனவு கொள்கையா மாறியது. ஒரு கனவுல கீழே விழும் அந்த கணம் போல அப்போதுதான் நான் படுக்கையில நேராக எழுந்திருக்க வேண்டும். ஆனா நான் அப்படி செய்யல. நான் நம்புவது உண்டே, நான் இங்கே என்றென்றும் சிக்கிக் கொள்ளவில்லை என்று, நான் ஏற்கனவே இறந்து விட்டேன் என்று இல்லை என்று. நரகத்தில் என்றென்றும் கழிப்பது போல கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து அனைவரும் இங்கே விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கே வந்து சேருங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே தயக்கம் காட்டாமல் உடனடியாக விரைந்து வாருங்கள். இந்த புனிதமான பைபிள்கள் அனைத்தும் இப்போது எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன? இவை அனைத்தும் யூட்டா மாகாணத்திற்கு தான் செல்கின்றன. மிகவும் விரைவாக செல்லுங்கள், நேரம் இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் வேகமாக செயல்படுங்கள். அவர்கள் வந்து விட்டார்கள். சட்ட ஒரு வாத அவர்கள் வந்து விட்டார். அவன் வருகிறான், மேல திரும்பி வா, நீ கைது செய்யப்பட்டுள்ளாய். அவனை போக முடியாது. இந்த பைபிள்களை இங்கிருந்து எடுத்து செல்லணும். அவனை விட்டு விட்டு போக முடியாது.

0: நீ யாருக்காக வேலை செய்கிறாய்? மனுஷகுமாரனே, இதுதான் உனக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு. நீ இப்போது யாருக்காக பணிபுரிகிறாய் என்று சொல்.
1: சக்தி வாய்ந்த கடவுள், தவறால பதில்.

0: நீ சுடுவது புறாக்கள் அல்ல இல்லா?
1: இல்ல.
0: நான் அந்த ஜிசி கட்டிடத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள், காணாமல் போன ஆயுதங்கள் மற்றும் ஏதோ காரணத்திற்காக சமாதானத்தை ஏற்க முடியாத சிலரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் யோசித்து விட்டுருக்கல, அந்த தீய நுண்ணறிவு இன்னும் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் கடந்த வாரம் பேசின அந்த உரையாடலை பத்தியோ, நம்முடைய ஆயுதங்களை அதிகமாக குறைத்து விட்டா நாம் எவ்வளவு பலவீனமாகி விடுவோம் என்பதையும், நிறுத்து, என்ன சொல்ற, மிலிஷியாவுக்கு அந்த ஏவுகணை எங்கே இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் அந்த குறியீடுகளையும் வைத்திருந்திருக்க வேண்டும். அதை பற்றி உனக்கு என்ன நினப்பு சா? உன்னை சுற்றி பாரு, அவர்கள் நம்மை நோக்கி கூட பார்க்கவில்லை. ஏன் அவர்கள் பார்க்க வேணும்? நீ என் துணை ஜனாதிபதி, என் நெருங்கிய நண்பர், விசுவாசமானவன். நீ என்னை அவர்கள் என்ன நடந்தது என்று அறிந்ததற்கு முன்பே சுட முடியும்.
2: நான் அமெரிக்காவுக்காக போராடுகிறேன், அதற்கு எதிராக அல்ல. நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும்.
0: அமெரிக்கா என்பது அதன் மக்களின் விருப்பம். மற்ற உலகம் போலவே இது ஒரு புதிய வழி.
2: ஒரே ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க.
0: அந்த மக்கள் மறைந்த போதே எல்லாமே மாறிவிட்டது. அவர்கள் பெரிய பார்வையில பார்த்தாரு. அரசியல், மதம், இனம் அது முக்கிய இல்ல. அப்போதுதான் நிக்கோலை வந்த
2: அமெரிக்கா வெளியேறியது.
0: இந்த உலகத்துல 172 நாடுகள் இருக்கின்றன. அந்த 172 நாடுகளும் அமைதிக்காக தங்கள் ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டன. இது ஒரு புதிய வழி. அதில் நான் ஒரு பகுதியா இருப்பதுல மகிழ்ச்சி.
2: ஓ, நீயும் அதுல ஒரு பகுதிதான். நிக்கோலை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டு இருக்கிறார், அதை நான் நிரூபிக்க முடியும்.

0: நீங்கள் பிடித்ததாக சொல்வது அந்த ஒளிபரப்புகள். அவை சரியா என்ன சொல்கின்றன?
1: அவை குறியீட்டில் இருந்ததால் அவை என்ன சொன்னதுன்னு சரியா தெரிஞ்சு கொள்ள முடியல. நாம் சில அறிவியல் குறிப்புகள், இரசாயன சூத்திரங்களை கண்டுபிடிச்சோம்.
0: சூத்திரங்களா? என்ன மாதிரியான சூத்திரங்கள்?
1: உயிரியல் சார்ந்தரே, ஒரு நாடு முழுவதையும் சில நாட்கள் அழிக்கக்கூடியவட
0: பேர் என்ன?
1: அந்த மாதிரியான தொழில்நுட்ப திறமை கொண்டவர்கள் சுமார் 200 பேர் இருக்கிறாங்க. அந்த உயிரியல் போர் நடத்தும் திறமை கொண்டவர்கள், அவர்கள் பாதி பேர் இருக்காத திட்டங்களுக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர்.

0: பாரு, நாம இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்று நீ சொல்ற, சரியா?
1: ஆமா.
0: அப்படி என்றால் நீ ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லவில்லை?
1: நான் சொல்ல போறேன்.
0: வாதத்துக்காக வேணும் ஜிசி உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அமெரிக்கா இருக்கிறது என்று உனக்கு என்ன காரணமாக தோன்றியது?
1: போ போ

0: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
1: மீமையார்
2: மல்லரி நல்ல மனிதன், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய பெருத இதன் நினைவை வை.

0: காதல் பொறுமையுடன் இருக்கும், காதல் கனிவாக இருக்கும், அதை பொறாம கொள்ளாது. அது பெருமைப்படவும் அகந்தையுடன் அல்லது மரியாதை இல்லாமலும் இருக்கவும் இல்லை. அது தன் விருப்பத்தை மட்டும் பிடிப்பதில்லை. காதல் எரிச்சலாகவோ விரோதமாவோ இருக்காது. அது தவறில் மகிழ்வதில்லை, ஆனா நியாயத்துல மகிழ்கிறது. காதல் எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும், எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும், எல்லாவற்றையும் பொறுக்கும். காதல் ஒருபோதும் முடிவில. நம்பிக்கை, நம்பிக்கை, காதல், இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். ஆனா இதுல மிக பெரியது காதல். பக் பக்
1: அண்ட் நான் உன்னை சந்தித்த அந்த கணத்திலிருந்து நான் முன்பு ஒருபோதும் காதலை அறிந்ததில்லை என்று உணர்ந்தேன். க்ளோயி ஸ்டீல், நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை என் மனைவியாக தேர்ந்தெடுக்கிறேன். உன்னுடன் வாழ, உன்னை சிரிக்க வைக்க, உன் பக்கத்தில் நிற்க, மற்றும் வாரிகஸ் பூங்க, உன் இதயத்துக்கு மகிழ்ச்சி, கடவுளின் உதவியுடன் உன் ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிப்பவனாக இருக்க. நீ என்ன மிக முக்கியமான உண்மையை நோக்கி வழி நடத்துகிறாய். இதற்காக நான் உனக்கு என்றென்றும் நன்றி கூறுகிறேன். இப்போதிலிருந்து நான் என்றென்றைக்கும் உனக்கு மட்டுமே உரியவளாக இருக்கிறேன். ஒன்று.

நீங்களே தெரியும், நான் முதல்ல பேசியிருக்க வேண்டும். சரி, நீ ஒருபோதும் கேட்க மாட்டா என்று நினைக்க, நான் ஒரு முட்டாள் பெண், பெரிய கனவுடன் இருந்த மற்றும் ஒரு பெரிய விருப்பக்குடன் உன்னுடையவளாகவும் உன்னுடையவளா மட்டும் இருக்க. நல்ல நேரங்கள்ல உன்னுடன் சிரிக்க, கஷ்ட நேரங்கள்ல உனக்கு துணையாக என் உடனால் உனக்கு ஆறுதல் அளிக்க, யான்மாவால உன்னை பிரதிபலித்தோமோ உன்னுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளமோ. இப்போது என் கனவு நனவாகியுள்ளது. நாம் இருவரும் உயிருடன் இருக்கும் வரை நான் உன்னுடையவளாக இருப்பேன், இப்போது முதல் என்றென்றோ.

0: என் சொந்த மகளால மேடை பிடிக்கப்படுகிறார். என் புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தில் உன்னை சந்திட்டேன்.
1: நான் தயாராக இருமே.
0: பிரச்சனை, தியாகம், உலகத்தின் முடிவு எதுவாக இருந்தாலும், ஆனா உன்னை சந்திப்பதற்கு இல்ல.
1: அமாண்டா சூசன் மைட்,
0: நீ என்னை சிரிக்க வைக்கும் விதத்திற்கோ என்னை உணர வைக்கும் விதத்திற்கோ நீ என்ன சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கும் நான் தயாரில்லை. நீ என் வாழ்க்கைக்கு நான் சற்றும் எதிர்பாராத மிகவும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம்.
2: இன்று முதல் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிப்பேன் என்று கடவுளிடம் வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: கேப்டன் ரெய்ஃபோர்ட் ஸ்டீல. நான் மணப்பவர் நீ என ஒருபோதும் நினைக்கவில்லை.
1: நம்பி,
0: மிகவும் அழகானவர், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த வெற்றியுடன், மிக உயரமாகவும் இருக்கிறீங்க. ஆனா பிறகு நீ அந்த மனிதராகவும் அப்பாவாகவும் இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்ததை நான் பார்த்தேன். நடவ உன்னை தேர்ந்தெடுத்த தலைவராக இருக்க வேண்டும்னு. அந்த நேரத்துல உனக்கு துணையாகவும், வாழ்க்கை துணையாகவும், நண்பராகவும் மனைவியாத பேர்வானத உணர்ந்த ரெய்ஃபோர்ட், நான் திருமணம் செய்யும் மனிதர் நீதான். கடவுள் மகிமை விக்கது. உன்னை எனக்கு அளித்ததற்காக என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கூறுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: இதனுடன் உங்களை அறிவிப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் கிடைக்கிறது. பக் மற்றும் குளோயி, ரே மற்றும் அமாண்டா, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிவிட்டீர்கள்.
1: நீங்கள் உங்கள் மணமக்களை முத்தமிடலாம்.
0: அப்படி என்றால் ரே நிக்கோலையோ உன்னை எங்கு பார்க்க சொல்கிறார்?
2: வதந்தி என்னவென்றால் புதிய பாபிலோன் தான், ஆனா அது தினமும் மாறிக்கொண்டே இருக்கு.
3: ஒரு புதிய பாபிலோன் இல்ல, ஹனிக்வா. அவன் அங்க ரொம்ப கலக்கறானா, அழகும் எல்லாம் இருக்குமா.
0: உங்களோட வேலை எப்படி மெம்பர்களே?
4: தெரியல, ஏதாவது செய்ய நிச்சயமா வழி கண்டுபிடிப்போருன்னு நம்புறேன்.
0: ஓ பையா, வேன்
4: நீங்க என்ன நம்ம தைரியமான தலைவர.
0: கிரிசின் குடும்பத்தை பார்க்க போய் அப்பாவ வேலைய செய்ய போறேன்.
2: நீயும் அவரோட சேர போறிய?
5: அப்பா, இத பத்தி பேசிட்டோம்.
0: வே, இந்த பைபிள்களை மீண்டும் பகிர நாங்க அழைக்கப்பட்டோம். என் பெரும்பகுதி வாழ்க்கைய கடவுளுக்கு சேவை செய்வது போல நடித்தே கழித்து விட்டேன். இனி நடிப்பது போறோம்.
2: ஆமா, எனக்கு தெரியும். பாருங்க, நீங்க பேசுறது நேற்று சுடப்பட போன ஒரு இளம் பெண்ணின் அப்பாவும் கணவரும் இருக்கிறவரோட தான்.
0: நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த பாதுகாப்பு காவலர், ஜிசி படையினர் இல்லையெனில் நிக்கோலைய கூட நம்ம பயணம் எப்போது முடியும் என்று தீர்மானிக்க மாட்டாங்க. அத கடவுள் தான் முடிவு செய்வா. அவரது கையில், அவருடைய சித்தத்தின் நடுவுல நாம பாதுகாப்பா இருப்போம்.
4: கிறிஸ்து மாதிரியா?
0: என்ன

0: வைஸ் பிரசிடென்ட் மல்லடி கொலை செய்யப்பட்டுறார். ரெசிடென்ட் ஃபிட்ஸாகே காயமடைந்திருக்கிறார், ஆனாலும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்.
1: அடப்பாவமே, ஓ என் கடவுளே.
0: நான் வாஷிங்டனுக்கு போகலாம்,
1: கொஞ்சம் இருங்க, நாங்க உள்ளே வருவோம், ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். சரி பிதாவே, நாங்கள் உங்களை அறிந்தோம், உங்களை நேசிப்பதாக ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் எங்களை மறுபயிற்சி முகாமுக்கு அனுப்புகிறார்கள். உங்க வார்த்தையை பரப்ப ஒரு விரல் கூட நாங்க உயர்த்தினானோ? அவர்கள் எங்களை பயங்கரவாதிகளா தண்டிக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அது இரண்டும் பயமூட்டும் உலகம். ஆனாலும் உங்க வார்த்தை எங்களை நினைவூட்டுகிறது. மரண நிழல் பள்ளத்தாச்சில நடந்தாலும் எங்களுக்கு தீமைக்கு பயம் இல்ல, ஏனெனில் நீர் எங்களுடன் இருக்கே. உங்க கோலம் உங்க தண்டம் எங்களை ஆறுதல் அளிக்கும், ஏனெனில் நீர் தயார் செய்திருக்கிறீர். எங்கள் எதிரிகளின் முன்னிலையில எங்களுக்கு ஒரு மேச அமைச்சிருக்கிறீர்.
2: மிஸ்டர் பிரசிடென்ட்,
3: எல்லா தகவல்களும் அந்த மிலிஷியாவை சுட்டி காட்டுகிறது.
4: சரி, உடல்கள் பற்றி என்ன?
2: ஒன்றும் இல்ல, எல்லாம் சரி. விரல் ரேகை டிஎன்ஏ ஆய்வில் உள்ளன.
5: அந்த இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை பற்றி இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையா?
2: ஒன்றும் இல்ல ஐயா.
4: என்ன
2: அது? என்னவென்றால், மரியாதைக்குரிய நிகோலையின் அலுவலகத்திலிருந்து இப்போதுதான் அழைப்பு வந்திருக்கிறது ஐயா. அவர் உங்களை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக தெரிவித்தார்.

0: நீங்க கடினமானவர் ஜெரால். கடவுளுக்கு நன்றி. வைஸ் பிரசிடென்ட் விஷயத்துல வருந்துகிற அவர் உங்கள் நண்பர் என்று எனக்கு தெரியும். இவையெல்லாம் நடக்கும் போதும் நாம் நம் பாதையில நிலைத்திருக்க வேணும். மிலிஷியா என்ன பெரிய அண்ணன் நின்று நினைக்குது, கிறிஸ்தவர்கள் என்ன சாத்தா நின்று நினைக்கிறாங்க. நல்லது அல்லது கருணை காட்டினாலும் அவர்களில் யாருடைய மனமும் மாறப்போவதில்லை. அது எல்லாம் விளையாட்டின்னு ஒரு பகுதி தான் என்று அவர்கள் நினைப்பார்கள். நாம் உருவாக்கிய உலகளாவிய சமூகத்தை பாருங்கள். நாம் எதை சாதிச்சிருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். அது சிந்திக்க முடியாத விஷயம். வணக்கம் பாருங்க மிஸ்டர் பிரசிடென்ட், எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்னதான் பாப்பீங்க?
1: நீலம்.
0: நான் பாக்குற நேரம் நீங்க பச்சைன்னு சொல்லுவதாக இருக்கலாம். உண்மையில அது அறிய வழியே இல்லையே, இல்லையா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அது அந்த சிறிய கடுகு வித மாதிரி. அதுதான் எதிர்ப்பாளர்கள் செய்யும் வேலை ஜெராய்டு. அவர்கள் சந்தேகத்தின் விதைகளை விதைக்கிறார்கள். அந்த மிலிஷியா பயத்தினால் அப்படி செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களை நம்ப முடியாததான்.

0: நம்பிக்கையை விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார்கள். கண்மூடித்தனமானது.
1: சிறிது சந்தேகம் போவோ, நம் முழு கனவையும் மங்கு செய்ய. மனித குலத்தின் நலனுக்காக இது நடக்காம நாம் தடுப்பது அவசியம்.
2: ஸ்டீவ் பிளாங்க் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஐயா.
1: சரி, 5 நிமிஷம். மிஸ் மில்லரை வரவழைத்து ஜனாதிபதியை வெளியே அழைத்து செல்ல சொல்லுங்க.
2: ஆம் ஐயா.
1: நீங்கள் நல்ல மனிதர் ஜெரல், உங்களை நண்பனாக அழைக்க முடிகிறது என்பதில் நான் நன்றி கொண்டுள்ளேன். இரு ஜனாதிபதி, இது என் உதவியாளர் மிஸ் மில்லர்.
3: வணக்கம்.
4: வணக்கம். வைஸ் ஜனாதிபதி மல்லரியன் விஷயத்தை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் ஒரு நல்ல மனிதர், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்.
1: ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஜெரல்?
2: உண்மையில மிஸ் மில்லரும் நானும் ஒரு சில வருடங்களுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில சந்தித்தோம்.
4: என்ன நினைவிருப்பது மகிழ்ச்சி ஜனாதிபதி.
2: நான் எப்படி மறக்க முடியும்?

0: சொல்லு. நீங்க யாருக்காக வேலை செய்கிறீர்கள்?
1: நீங்கள் அதை ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் என்பதே என் ஊகம்.
0: எனக்கு பதில் சொல்லுங்க.
1: குளோபல் கம்யூனிட்டி தீதே.
0: நீங்க யாருக்கு பதில் சொல்லுகிறீர்கள்?
1: உலக நாடுகளின் தலைவராகவும் மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதராகவும் கருதப்படுகின்ற நிக்கோலை கார்பேரியா என்பவரை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்ப்போம்.
0: இது ஒரு பைபிள். உங்கள் பைபிள் வில்லியம்ஸ் ஜிசி வெறுப்பு இலக்கியங்களை எப்படி வெறுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா?
1: நான் ஆராய்ச்சி செய்து கொண்டேன்.
0: நிச்சயமா நீங்கள் செய்திருப்பீல்ல. உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் இருக்கின்றன. முதல் விருப்பம், என் கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அனைத்தையும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் தலையில் ஒரு குண்டு வைக்காமல் இருப்பதை பற்றி யோசிக்கவும். இரண்டாவது விருப்பம்?
1: முதல் விருப்பம் போதும்.
0: நீங்கள் அவர்களில் ஒருவரா? கிறிஸ்தவர்கள்?
1: நான் எதுவும் செய்யவில்லை.
0: அதை நான் தான் தீர்மானிப்பேன். இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மறுக்கிறீங்களா? ஆமல்லது இல்ல.
1: பிசா இல்ல, நான் மறுக்கவில்லை.
0: இருந்தாலும் அந்த பதிலால் நிக்கோலை மகிழ்வார் என்று எனக்கு தோணல.
1: ஜனாதிபதி,
0: இது ஒரு அவசரமான காவம். இது நம்பிக்கையின் விஷயம். விரியம்ஸ், நான் ஒரு கிறிஸ்தவர்.
1: அடுத்து என்ன?
0: இந்த நாட்டில் முழுமையான உயிரியல் தாக்குதல் நடத்த யாரோ திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு சொன்னார்கள். அது உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறதா? நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன், நான் ஒரு பயங்கரவாதின்னு நினைத்தா உயிரியல் ஆயுதங்களால கோடிக்கணக்கான மக்களை கொல்ல விரும்பினா நான் என்ன செய்வேன்? உங்களை போன்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ன செய்வார்? உங்களால் முடிந்த அளவு தடுப்பூசிகளை சேகரிப்பதை நிறுத்துங்க. இப்போது பதில்கள் மீனும் பிரார்த்தனைகள் புரு.
1: பதில் அதற்குள் இருக்காது.

0: அப்போது இயேசு அவர்களுக்கு பதிலளித்து சொன்னார்,
1: அதை வாசிக்கவும். எஸ்டலன்சஸ், அதுதானா சுவர்காற்றா நிலநடுத்தமா?
0: அவையெல்லாம் அதில் இருக்கின்றன, ஆனாலும் அதற்கான தடுப்பூசிகளும் இல்லை. வெப்ஸ்டர் அகராதி பேஸ்டிலன்ஸ் என்பதை விரைவாக பரவி பெரிய அளவுல மக்களை கொல்லும் ஒரு தீவிர தொற்று நோயா வர இருக்குது. அதனால ஒரு வார்த்தையில சொன்னா, நீங்க இத வெறும் பயன்னு நினைக்காம அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அப்போது அவர்கள் உங்களை வேதனைப்படுத்த ஒப்படைத்து உங்களை கொல்லுவார்கள். மீஞ்ச என் பெயருக்காக அனைத்து ஜாதிகளாலும் வெறுக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள், சரியா?
0: நன்றாக புரிஞ்சுகிறது இல்லையே? அவரது பெயருக்காக நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்பு என் தலையில துப்பாக்கி வைத்து சுட முயற்சித்தீர்கள்.
1: சரி, மிலிட்டரி குழுவை பத்தி என்ன?
0: நிக்கோலையை எதிர்க்க அவர்களுக்கு சொந்த காரணங்கள் உண்டு, அது நம்மோடு சம்மந்தம் இல்ல.
1: நீங்களும் நிக்கோலையை வெறுப்பதே ஒட்டுல.
0: நாங்க அவர் யார் என்று அதுவோம். பைபிள்ல அவரை வெளிப்படுத்தலின் மிருகம் என்று குறிப்பிடுகிறது. அவர் எதிர்கிறிஸ்து.
1: நீங்கள் அவரை இறக்க விரும்ப மாட்டீர்களா?
0: அவர் எதிர்கிறிஸ்து, நீங்கள் அவரை கொல்ல முடியாது.
2: இங்க நிஜ உலகத்துல உங்கள் ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன?
0: நிக்கோலை பல்வேறு துறைகளில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உயிரியல் மற்றும் வேதியியல் விஞ்ஞானிகளை ஒன்றாக சேர்த்துள்ளார். ஏன் அல்லது எதற்காக அவர் அவர்களுடன் சந்திக்கிறார் என்று நாங்கள் அறியவில்லை. ஆனால் அவர்கள் பேசும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இங்க அமெரிக்காவில தான் நடக்குது.
1: எப்போது
0: எனக்கு தெரியவில்ல.
1: அது சரி, நீங்க செல்லமா, நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருப்போம். அந்த குறிப்பிட்ட நிலநடுக்கங்களுக்கு மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏய், வாக்கியம் எண் 32.
2: ஏ, சென்டென்ஸ் 32.
1: அந்த மனிதருக்கு செக்ஸ் மொழியை பற்றி வாசிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ தெரியாது என்று நீங்கள் உண்மையிலேயே மனதார நினைக்கிறீர்களா?
3: ஹாட்டி வரக்கு,
1: நீ இங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன்.
3: அழகான புதிய மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்த நேரம் கிடைக்காதுன்னு நினைத்தேன். அதனால நானே உங்களை அங்க நான் மாடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன். மேலும் உன்னை பத்தி அவளுக்கு சில குறிப்புகளும்
4: சொன்னேன். நிலையாய பொறுத்தவரை ஹார்ட்டி மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டா. பெண்கள் ஆண்களை விட விரைவாக குணமாக மாட்டார்கள்.
3: மிக இனிது மாண்டி, நிக்கோலையின் அரவணைப்புல நான் குணமடைந்து விட்டதாக நினைக்கிறேன். நாம் நண்பர்களாக இருக்கலாம் என நம்புகிறேன். ரேயும் நானும் இருந்த கடந்த காலத்தை பொறுத்தால
4: நிச்சயமா அது எனக்கும் பிடிக்கும்.
3: நீங்க மிகவும் இனிமையா இருக்கிறீங்க மாண்டி, உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கட்டும் நம்புதேன்.
4: பாட்டி, உங்களுக்கும் நன்றாக நடக்கட்டும் நம்புகிற ஓ மனச கேளு, சரியா?
3: நான் எப்போதும் அப்படிதான்
5: செய்கிறேன். ஹலோ, ஹாய் பேக், உனக்கு 1 நிமிஷம் நேரமா? ஆமா, 2 நிமிஷம் இருக்கு.
6: சரி, நன்றி.
5: சரி, என்ன விஷயம்? ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு தொற்று பரவுகு. நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. டாக்டரிடம் போச. சிகாகோவில 18 வழக்குகள் உள்ளன. அவர்கள் அடிக்கடி சந்திக்கும் ரகசிய உறுப்பினர்கள். சரி, அது அங்கேயே நிக்கணும்னு நம்புகிறேன். ஆமா, ஆனா நாடெங்கும் உள்ள கிளை தேவாலயங்களிலும் இது நடக்கிறது. அப்படின்னா யாரோ இதை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு புதிய முகமும் ஒரு கொலைகாரலா இருக்கா? நிக்கோலை அனுப்பியோம்ல, அந்த்ராக்ஸ் நிறைந்த பாக்கெட்டோட வருமுங்க. ஆமா, நம்மால் ஒருபோதும் கதவுகளை மூட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். நமக்கு தடுப்பூசிகள் தேவை. அவ வேற செய்யுமோன்னு பாக்க, யாரையாவது அனுப்பி தடுப்பூசிகளை வாங்கி வா, லோயாங்கிருந்து வெளியே கொண்டு வா.

மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 3. அவர் ஒலிவ மலையில் அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனிப்பட்ட முறையில வந்து இந்த நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உங்கள் வருகையின் அறிகுறியும் உலகத்தின் முடிவும் எப்போது என்று எங்களுக்கு சொல்லுங்கள்னு கேட்டாங்க.

0: ஒரு வரிசை எடுக்கலாமா?
1: அந்த சிவப்பு கொடியே தவனிங்க
0: கொடி. ஆமா, நன்றி. ஆஹா, மிஸ் மில்லர் இங்க சாப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். வேலை ஒரு போதும் முடியாது.
1: இதை விட மோசமான இடங்கள் பல உண்டு.
0: வெண்டி, நான் சொல்லணும், அந்த எம்பி ஃபைவ் இல்லாம நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த நாள்ல எப்படி தெரிந்தது?
1: நமக்கு ஒரு தகவல் வந்தது. துரதிருஷ்டவசமா அந்த தகவல் ஜான காப்பாற்ற போது போது நேரத்துல வரவில்லை.
0: நீங்க என்ன கண்டுபிடிச்சிருங்க?
1: பக் வில்லியம் சொல்வது சரிதான் என்று தெரிய வந்தது. நாம் இப்போது தேடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான உயிரியல் விஞ்ஞானிகள் உண்மையில் இங்கே அமெரிக்காவில தான் இருக்கிறாங்க.
0: அது பெரிய நாடு.
1: அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இன்னும் சரியா தெரியவில்லை. ஆனா நாம தெரிஞ்சது என்னன்னா, கடந்த 48 மணி நேரத்துல GC தலைமையகத்துக்கு பாதுகாப்பான லைன்களில் வரும் டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: நீங்க ஏதாவது குறியீடுகளை உடைக்க முடிஞ்சா அல்லது ஏதாவது தகவல் பிடிக்க முடிஞ்சா?
1: இல்ல, இன்னும் முடியலையா. ஆனா பெரும்பாலான தொடர்புகளையும் ஒரு மின் நிலையத்துக்கு திரும்பி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. வாஷிங்டனுக்கு வெளியே சில கேக்கிதல் தூரத்துலதான்.
0: அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நாம போய் அதை நேரில் பார்ப்போம் நினைக்கிறேன். இன்னைக்கு இரவேன் உங்களுக்கு ஆதாரம் தேவைன்னு எனக்கு தெரியும் ஐயா. ஜான் உங்களுக்கு சொல்ல முயற்சிச்சா, அதுக்கு பிறகு சில நிமிஷத்துல அவங்க அவனை கொண்டுட்டாங்க.
0: பெரிய தொடருங்க.

0: அப்படின்னா ஜான் ராக்கு, மிஸ் மில்லர், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?
1: என் பேர் காரலின். ஆமா, நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். என் கணவர் மறைவுகளுக்கு பிறகு சில நாட்கள்ல இறந்தார்.
0: மன்னிக்கணும்,
1: அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு பெரிய செய்தி மேல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதுல எங்கோ யாரையோ பாதிச்சிருப்பார் போல இருக்கு.
0: என்ன நடந்துச்சு?
1: எரிக்கு எனக்கு போன் பண்ணி அவன் ஒரு பெரிய செய்திய கண்டுபிடிச்சிருக்கான். அது முன்னாடி பக்கம் வர மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொன்னான். அவன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவளை ஒருபோதும் பார்க்கவே இல்ல. அவங்க எனக்கு சொன்னாங்க அவன் ஸ்டேட்டன் ஐலண்ட் பேரில இருந்து விழுந்துட்டான் அப்படின்னு. அதனாலதான் நான் ஜான தொடர்பு கொண்டு அவன் உதவி கேட்டேன்.
0: ஜான் எனக்கு ஒருபோதும் சொல்லவே இல்ல. நான்
1: முதல்ல அவங்க ஒரு பழைய நண்பரின் மனைவிக்கு உதவி செய்ய வந்ததுதான். ஆனா நான் அவனுக்கு எல்லா இமெயில்களையும் எரிக்கின் எல்லா குறிப்புகளையும் நான் கண்டுபிடிக்க முடிந்ததை எல்லாம் கொடுத்தேன். அவன் அந்த துண்டுகளை ஒன்றா சேர்க்க முடியாம சிரமப்பட்டான். ஆனா நிக்கோலை எல்லா ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ய ஆரம்பிச்சதும்
0: அதனாலதான் அவன் உனக்கு நிக்கோலையின் பணியாளராக வேலை வாங்கி வைத்தான். மற்றும் அந்த மிலிடியாவிலும் இந்த யோசனை எனக்கு பிடிக்கவில்லை. உன் அப்பாவுக்கு இது பிடிக்காதே.
1: நீ காதலிக்கவும் கீழ்ப்படையும் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: இந்த தடுப்பூசிகள் ரொம்ப ஏழாதிகம்.
1: நாமும் சாதாரண மக்களா மாதிரி நம்மோட ஹனிமூனுக்காக பைசு கட்டணும் இல்லையா?
0: நான் கூட உன்னோட வரணுமா?
1: இல்ல, நீ இங்கதான் இருக்கணும்.
0: நான் உன ரொம்ப பெருமைப்படுறேன் தெரியுமா?
1: நான் என்ன செய்ய சொல்லப்பட்டதோ அதைதான் செய்கிறேன். நாம் எல்லாரும் அதைதான் செய்யறோம்.
0: உன் கைய அடுத்ததாக யார் பிடிக்கிறாரோ அவங்கதான்.
1: அப்படி நினைக்காத. இப்படி நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையே நாம காப்பாத்திக்கிறோம். சில சமயம் அதுதான் நம்மிட இருக்கும் ஒரே விஷயம். இப்ப நீ எனக்கு எல்லாமே சரியாகிவிடும் சொல்லணும் இல்லையா?
0: அட, கண்டிப்பா எல்லாமே சரியாகும். நம்ம கல்யாணத்துல ப்ரூஸ் என்ன சொன்னார்னு நினைவு இருக்கா? கடவுள் நேரம் வந்து சொல்லும் வர நாம் அறிய முடியாது.
1: சரி, அது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது.

இந்த மாடியில் இருக்கக்கூடிய ஜிசிஎஸ் குழுவினர் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. அவர்கள் எப்போதும் இதே போலதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என் பிரச்சனை. நடந்து போயிட்டு இருக்க என்ன நடந்தாலும் அவங்க இதை கடந்து விடுவாங்க. அவர்கள் வழக்கமாகவே எல்லா நேரங்களிலும் இதே போன்ற காரியங்களை தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சரி, அதை நாம் இப்போது கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை அவர்கள் தாராளமாக செய்யட்டும். முடிஞ்சிருச்சு, போய் வரேன்.

சரி, இப்ப நாங்க ரெடி. அத உள்ள கொண்டு வா, அது பரவாயில்ல. இப்ப இன்னும் கொஞ்சம் செய்ய போறேன். அது ஒன்றுதான். நீங்க இப்போதைக்கு எல்லாம் சௌக்கியமா நல்லா

உங்களுடைய பேர் மைக்கேல் பாய்ஸ். அதை பத்தி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் இப்போது இங்க முழுமையாக வந்து சேர்ந்து விட்டேன். நான் முழுக்க வந்துட்டேன். விளையாடலா? நிஜமாவே எனக்கு

0: உனக்கு என்ன வேணும்? வெஸ்டர்ன் கார்டா? செக்ஷன் 3 வழியில இருக்கோம். வாங்க போய் திரும்ப வாங்க. நான் என்ன பண்ணிட்ட?
1: நீங்க தெரியாம பண்ணீங்க.
0: நான் அவன உலகளாவிய ஹிட்லரா ஆக உதவிட்டேன். அப்போ நான் வேற என்ன வித்தியாசம்? நீங்க தெரிஞ்சுக்கோ, என் அப்பா கலிபோர்னியா முதன்மை தேர்தல்கள்ல இருந்தார். அவர் என்ன ஜனாதிபதி ஆகிறத காணவே இல்லை, ஆனா அவர் அதை நம்பி இருந்தார் என்பதுல எனக்கு சந்தேகம் இல்ல.
1: அவர் உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாருன்னு எனக்கு நிச்சயம்.
2: நீங்க தெரிஞ்சுக்கோ, அவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், சரி நீ உலகத்தை மாத்த போற. அவர் என் கைய பிடிச்சு சிரிச்சார், அப்புறம் இறந்தார். அவர் சொல்லியிருப்பது நிச்சயமாக ஒரு சரியான விஷயம்தான். நான் உலகத்தை மாத்திட்டேன், சரிதான்.
1: ரொம்ப குழுத்திருக்கே. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மிஸ் நல்லவா? ஒரு ரூம்ல அவளுக்கு ஒரு பைபிள் ஒளிச்சு வச்சிருக்கா தெரியுமா? பரவாயில்ல, நான் அதை புகார் செய்ய நாம இருவரும் தெரிஞ்சுக்கிறோம். நான் செய்திருந்தா என்ன நடக்கும்னு அவனப்படாத. நான் ரகசியம் வைக்க தெரியும். நான் விரும்பினா மட்டும் நீ கிறிஸ்துவ என்ற நிக்கோலாய்க்கு நான் ஒருபோதும் சொன்னதே இல்ல. நீயும் நானும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் என்பதையும் ஒருபோதும் சொல்லல. நான் ஏன் உனக்கு சொல்லலன்னு தெரியுமாறே? ஏன்னா இன்னும் நான் உனக்கு காதலிக்கிறேன்னு இருக்கான். நீயும் என்ன என்ன காதலிக்கிறேன்னு இருக்கோம்.
0: தயவு செய்து வேண்டா.
1: வேண்டான்னு சொல்லாத. நீ ஒரு காலத்துல என்ன காவலிச்ச, அதையாவது ஒத்துக்கோ. நம்ம ரோம்ல ஓவர் நினைவிருக்கா? அப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ திருமணமானவ, உன் கல்யாணம் முக்கியம்னு தயங்கின. அப்புறம் அவள் மறந்து போனா. கடவுளோ ரொம்ப முக்கியமானார். இப்ப உனக்கு புதுசா ஒரு பெண் இருக்கா?
0: ஏமாட்டேன்.
1: நீ என்ன ஒத்து கொடுக்க மாட்டாரு. நீ எப்போதும்
0: விரும்பினைக்கு
1: நிறைய காதலிகள் இருக்காங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டிருப்போம்.
0: பாரு, நீ சில தவறான முடிவுகள் எடுத்திருக்க, சரியா? நீ உண்மைய பார்த்தா போதும்.
1: தயவு செய்து வாரே. என்ன ஒரு முறை முத்தமிடு மாப்தா. தயவு செய்து ஒரு முறை மட்டும் முத்தமிடுங்கள். நான் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த நபர் இப்போது உங்களிடம் இதை பற்றி விரிவாக பேச போகிறேன்.
0: உனக்கு காதலிக்கல, மன்னிச்சுக்கோ.
1: நானும் மன்னிக்கிறேன், உனக்கும் அமாண்டாவுக்கும்.
0: நான் ஒரு நிமிஷம் தேவா. என் உள்ள ரொம்ப குளிரா இருக்கு.
1: நீங்க சொல்லுங்க.
0: நீக்கு தண்ணீர் வேணுமா? உன் கண்ணுல மூடிக்கோ, நீ நல்லா உணருவ. எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் எங்க?
3: அவங்க எல்லாரும் போயிட்டானே. அவங்க கடவுளை நம்பி காத்திருந்தாங்க, ஆனா இப்போ அவர் இங்க இல்ல.
0: நீ பொய் சொல்ற.
3: நான் தானே உன்ன பாரு, கடவுள் உன் வழியை எடுத்துட்டாரா? அவர் ஏன் உன்னை இங்க விட்டுட்டால?
0: அவர்
3: இதோ இத கூடி. இதோ சரி. என்ன ஆயிடுச்சு? என்ன நம்பு?
0: ஓ அப்படியா?
3: நீ எனக்கு யார் என்று தெரியும். நான் முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்தோம். ஆஹா,
1: நீ நல்லா இருக்கியா? பரவாயில்ல ப்ரூ, பரவாயில்ல பரவாயில்ல. சற்று ஓய்வெடுத்து விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பரவாயில்லைங்க.

0: இத ஜான் செய்தாரா?
1: அவருக்கு இது தேவைப்படும் என்று தெரிந்திருந்தது. ஜனாதிபதி, இவர் மேஜர் கெண்ட்.
0: மேஜர் வரவேற்கிற ஐயா. இதற்கு தவிர வேற என்ன இருக்கிறது?
2: பிரிட்டிஷ், எகிப்தியர்கள், பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா ஆகிய அனைவரும் தகவல் பெற்றுள்ளனர். அவர்கள் இப்போது ஆன்லைனில் இருக்கிறார்கள் ஐயா.
0: இது பாதுகாப்பானதா?
1: நீங்கள் எப்பவாதையும் ஒளிபரப்புகளை தடுக்க முயற்சித்தீர்களா ஐயா? அந்த
0: கேள்வி என்னவென்றா, நிக்கோலை பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா, நிகோலை உயிரி ஆயுதங்களை உருவாக்கி உள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
3: மன்னிக்கவும் திரு ஜனாதிபதி, நமது தகவல்களின்படி நிகோலை அழிக்க வேண்டியதாக இருந்த தந்திர ஆயுதங்களை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டுள்ளார். இதை கவனிக்கவும்.
0: எங்கிருந்து பெற்றேரு?
3: உலகளாவிய செயற்கை கோள்முதோ. 2 மணி நேரத்திற்கு முன் குறியீட்டை உடைச்சோம்.
0: நேர கட்டமைப்பு
3: நான்கு.
0: நாம் இப்போது 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிர்ச்சி தான் நம்முடைய ஒரே வாய்ப்பு.
2: இந்த வழி ஐயா.
0: ஆயுதண்டு யார்க்கு? சிகாகோ, வாஷிங்டன்.
2: ஆமா ஐயா, அதே 3 நகவன்னு.

0: ஏய் உள்ளே வாரு.
1: உங்க மனைவி எங்க இருக்கிறார் என்று தெரியுமா?
0: அவ இருக்க விரும்பும் இடத்துல தான் நானே.
1: நீ அவளை கவனித்து பார்ப்பதாக சொன்ன.
0: அவளை நான் அவளுக்கு ஆதரவளிப்பேன்னு சொன்ன. அவ தடுப்பூசிகளை மீண்டும் தங்குமிடத்திற்கு கொண்டு சென்ற. அதுதான் அவ விரும்பியது. உனக்கு அவளை தெரியோரே?
1: அவ தனியாவ? நோயாளிகளும் இறப்பவர்களோட அவளை கவனிப்பது இதுதானா உயன்ம?
0: என்ன எப்போது
2: லோயின் திரும்பி விமானத்துல வருகிற?
0: எவ்வளவு மோசமா இருக்கியே.
1: புரூஸ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா. இன்னும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாத. மற்ற தேவாலயங்களும் இதையே தெரிவித்துள்ளன. அதே நிலைதான். இதை கட்டுப்படுத்த எதுவும் இல்ல. சரி,
0: நாம் அங்கே போக வேண்டும்.
1: கொஞ்சம் போறே.
0: வா, வழிய விட்டு வளவி.
2: பக்கு க்ளோயி நம்ம இங்க இடத்துல. நீ வர விரும்புவாய் என்றவள் அறிந்தாள். ஆனால் அங்கே நீ எதையும் செய்ய முடியாது.
0: அவ என் மனைவி, புரூஸ் என் நண்பர். நான் போகிறேன்.
2: நீ ஒரு தடுப்பூசி அல்லது மருந்த கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்தவர்கள். அவ உன்னிடம் என்ன செய்ய சொல்கிற? அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தம்பிலே.
0: உங்கள் வழிகாட்டுதல் தேவை.
3: க்ளோயி, பக் இது ஃபிட்சே. நீ சொன்னது சரிதான் என்று உனக்கு சொல்லும்படி என்னை அழைத்தார்கள். நிக்கோலே பைபிள்களில் ஒரு புதிய வகை வைரஸ் பரப்புகிறான்.
0: என்ன? என்ன?
3: மேலும் அவன் அமெரிக்காவை தாக்க போகிறான். நாம அவனை தடுக்க முயற்சிக்க போகிறோம். நீங்க இருந்தா பெரிய நகரங்களுக்கு அருகில் போகாம இருப்பேன்.
0: இவனை ஆயுதங்களால தடுக்க முடியாது. இப்போ அந்த வைரஸ் பற்றி என்ன?
3: இனி எனக்கே தெரியவில்லை.
0: அது பைபிள் வெள்ள இருக்கு.
4: நினைக்கிறேன் பொய்களை புரிஞ்சு கொள்ளவில்லை என்றாலும் நீங்க சரி என்று நினைச்சதை முழுக்க முழுக்க செய்துள்ளீர்கள்.
3: நான் தாமதமா வரவில்லை என்று நம்புகிறேன்.
4: அவர் வைரஸின் மூலத்தை கண்டுபிடிச்சார்.
5: ஓ நன்றி இயேசுவே, நீங்க அதை நிறுத்தலாம்.
4: அத நாம் பரவுவதை தடுக்க வேண்டும்.
5: அது என்ன? அவர் என்னிடம் என்ன சொல்லவில்லை?
4: புரூஸ், அது பைபிள்கள். நிக்கோலை பைபிள்கள்ல விஷம் கலந்து நம்மிடம் கொண்டு செல்ல விட்டார்.
5: அவரை எதிர்த்து பரிசுத்தவான்களுடன் போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
4: நீ என்ன சொல்ற?
5: அது என் காரணம்னா? அது ஏன் காரணம்னா?
4: இல்ல இல்ல, நீ செய்தது ஆண்டவரின் வார்த்தைய கோடிக்கணக்கான உயிர்களுக்கு முன்வைத்ததுதான். அவர் என்ன வாக்குறுதி செய்கிற? அவர் என்ன வாக்குறுதி செய்கிற?
5: அவரது வார்த்தை வெறுமனே திரும்பாது என்று. நிச்சயமா அவர் தான் அனுப்பப்பட்ட அந்த பணிய முழுமையாக நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன்.
2: அதுவும் தான் நடந்தது. அவர்கள் ஏற்கனவே அழைப்புகளை ஆரம்பித்து விட்டார்கள். நாம் பல உயிர்கள் அடைந்தோம்.
6: அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்ல. கவலைப்படாதீர்கள், பரவாயில்ல.
5: நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது அது நிச்சயமாக எவ்வளவு ஒரு பேரின்பமான திருநாளாக அமையும் தெரியுமா? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் சென்று அடையும் வேளையில நாம் மகிழ்ச்சியுடன் பாடி நமது வெற்றியை பெரிய அளவில் ஆரவாரம் செய்வோம்.
6: என்ன
5: கையில்
6: மற்றும் என்னை வாக்குறுதியான நாட்டிற்கு வழிநடுக்க. என்ன ஒரு நாள், என்ன ஒரு மகிழ்ச்சியான நாள். அது எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் ஆகும்?
2: கர்த்தாவே, நம் சகோதரனை மீண்டும் வழி நடத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி. ஆமா,
5: நன்றி.

0: நம்பிக்கை இல்லாம அவரை மகிழ்விப்பது சாத்தியம் இல்ல. தேவனை அணுகும் அனைவரும் அவர் இருக்கிறார் என்றும் அவரை ஆர்வமாக தேடும்பவர்களுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்றும் நம்ப வேண்டும்.
1: நான் நம்புகிறேன்.
0: இங்க பாருங்க, இவர் தான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். கர்த்தர் ஆபிரகாமிடம் தன் சொந்த மகனை பலியாக்குமாறு கேட்டார். ஆபிரகாம் அனைத்தையும் தேவனுடைய கையில் ஒப்படைத்ததால் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது.
1: நீங்கள் அனைவரும் இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
0: நம்பிக்கையின் வீரர்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது? அவர்கள் அனைவரும் பலன் பெற்றவங்களா? இல்ல, ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள், தீயில் எரிக்கப்பட்டார்கள், நம்முடைய ஆண்டவரை போல சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் பாடுபட்டார்களா? இல்ல. எண்ணற்றோரு செங்கடலை கடந்த போது, சிங்கங்களின் வாயை அடைத்த போது, அவர்கள் கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய அதிசயங்களை பெற்றார்கள். அவர்கள் தீ கொளுத்தும் அடுப்பிலே நடந்தாண்டு. அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது?
1: நிலைப்பட.
0: அவர்கள் அனைத்தையும் ஒப்படைத்தார்கள். அவர்கள் தங்களது சொந்த வழிகளை பின்பற்றாம விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை எதிர்பார்க்கும்வர்கள் தங்கள் பலத்தை புதுப்பித்து கழுதுதல் போல் இறக்கைகள் விரித்து உயர்வார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நடந்தாலும் மயங்க மாட்டார்கள்.
1: அசையாமனில் மற்றும் ஆண்டவரை எதிர்பார்த்திரு. என்ன?

0: நான் இங்கேயே இருக்க வேண்டும். நம்முடைய பெண்ணை கவனிச்சுக்கோ. விமானம் எல்லாம் தயாவே, நான் கிளம்ப தயாராடுதோம்.
1: சரி, நான் நிக்கோலைக்கு இன்று காலை ஒரு விமானம் இருப்பதை எனக்கு தெரியவில்லை.
0: அவருக்கு இருக்கிறதே
1: இல்லையா? அப்ப நீ எங்க போதலாய்?
0: சிக்காதோ, நண்பர்கள் சிலருக்கு உடல் நலம் இல்ல, மகளுக்கு நான் வேணும்.
1: அது வருத்தமாக இருக்கிறது. உனக்கு இங்க பொறுப்புகள் இருக்கின்றன.
0: ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்துட்டேன், இனிமே உனக்கு
1: பிரச்சனை வரும். உன் பிரச்சனைகளை கேட்டு சமாளிக்க எனக்கு சலிச்சிருச்சு.
2: பாட்டி, தயவு செய்து எங்களுடன் வா, நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ முடியும்.
1: நான் முடியாது. நீங்க புரிந்து கொள்ள மாட்டேன்.
2: நான் புரிஞ்சு கொள்கிறேன்னு நினைக்க, இப்போ எவ்வளவு மாதம் ஆகியது?
1: மூணு மாதம்.
0: நீ கர்ப்பமாக இருக்கனாய்.
2: நிக்கோலைக்கு தெரியுமோரா?
1: அவருக்கு தெரியாது நினைக்கிற.
2: அப்படின்னா நீ எங்களோட வா, நாங்க உன்னை கவனித்துக் கொள்கிறோம்.
0: பாட்டி, எங்களா நாங்க உன்னை பாதுகாக்க முடியும்?
1: நீங்க என்ன பாதுகாக்க முடியாது? நீங்கள் நிக்கோலை அறியவில்லை. அவர் என்ன ஒருபோதும் விட அனுமதிக்க மாட்டார்.
0: அதனாலதான் நீ எங்களுடன் வர இடம்.
1: நான் முடியாது. என் வாய்ஸ்க்கு இங்குதான். நான் உன்ன போலீஸ்ல ஒப்படைக்க நினைச்சேன்.
0: ஹார்ட்பீட்
1: எதுவும் சொல்லாத, நான் என் மனதை மாற்றம் முன் நீங்க இங்கிருந்து போய்விடுங்க.

0: நீ மிகவும் சோர்வாக இருக்கிற, இன்றிரவு கடினமாக இருந்தாதா? அது
1: மிகவும் அருமையா இருது, நன்றி.
0: மற்றும் திருமதி மில்லரா, அவர் எப்படி இருக்கிறார்?
1: மிகவும் நன்றாக இருக்கிறார்.
0: உங்கள் சூடான மீண்டும் சந்திப்பு கடையில கூட ஒரு வெயிட ஆணையிட்டதற்கு நேரம் எடுத்துக் கொண்டீர்கள்.
1: ஒரு கிடங்கல மிலிட்டரிகள் மறைவிடம் வைத்திருக்கிறாங்க, அதில் பெரும் அழிவு சக்தி கொண்ட ஆயுதங்கள் இருக்கலாம் என்று ஒரு தகவல் வந்தது.
0: அது உண்மையா?
1: முடியவே இல்ல. முன்பு அப்படி இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்களுடைய நுண்ணறிவு என நினைத்ததை விட சற்று மேம்பட்டதாக இருந்தது என்று நினைக்கிறேன்.
0: அல்லது உன்னுடையது குறைவாக இருந்திருக்கா? அஜெண்டுகள் அங்கு முதலில் வரவில்லை என்று எனக்கு தெரிகிறது.
1: அந்த தகவல் நம்பகமற்றதாக இருந்தால் என்ற ஒரு சிறிய குழுவை மட்டும் அனுப்ப விரும்பின.
0: இன்று நீ வேறுபடுகிறாய் ஜரான், உன் கண்கள்ல ஏதோ புதிதா தெரிகிறது. நான் விஷயங்களை கவனிக்கிறேன் தெரியுமா? ரெசிடென்ட் ஃபிட்ஸ்யூ, அற்புதம்.
2: ஐயா பிரசிடென்ட்,
0: எனக்கு தெரியும் யூனிஸ் 3 மற்றும் பில் காலின்ஸ் மேஜர் உங்களுக்கு எங்கள் திட்டங்களை காட்டலாம். எகிப்திலிருந்து நியூ பாபிலானில் உள்ள அவனது அதிகார அமைப்பை தாக்கலாம். முதல்ல தந்திர கலவியல் தாக்குதல், அதற்கு பிறகு விரைவான தரை முன்னேற்றம்.
3: பிரிட்டிஷ் படைகள் ஹீத்ரோவை முற்றுகையிட்டு தாக்கும், அது அவனது விமான படை மையம். நாம் நகர தயாராக இருக்கிறோம். அவனது முதன்மை அமீனிகா கைப்பற்றிய போட்டவர்.
2: ஏ, நமக்கு வேற வழி இருக்கலனா?
3: நீங்களே சொன்னீங்க அவன் ஆச்சரியப்படுத்த இதுதான் நமக்கு ஒரே வாய்ப்பு.
1: அப்படி இருக்கலாம், ஆனாலும் நமக்கு நிகோலையை அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போத அவனை கொன்று விட்டோம் என்ற உலக போரை தவிர்த்து விட்டோம். ஆனா நாம் அவனை செய்யவில்லை என்றால் நிகோலை அவன் வழியில் யாரையும் எல்லோரையும் அழைத்து விடுவான்.
0: அதுதான், அதனாலதான் நம்ம
1: வாய்ப்பு. நமக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்கிறோம். இப்போது நிகோலே 2200 மணிக்குள் இறக்கப்படவில்லை என்றால் நாம் தாக்குதல் நடத்துவோம்.
3: உங்களுக்கு என்ன யோசனை இருக்கிறது?
1: இன்னும் தேரப்படவில்லை. வெறும் செராமிக்கே,
2: நீங்க அதை செய்ய முடியாது.
1: நான் தான் அதை செய்யக்கூடிய ஒரே நபர். இது நம்முடைய புதிய டிரான்ஸ்பாண்டர்களில் ஒன்று. இது 3 வெவ்வேறு செயற்கை கோள்களுடன் தொடர்பு கொள்ளும். இதை செயல்படுத்தியவுடன் ஒரு ஏவுகணை 1 நிமிடத்திற்குள் அங்கு வந்துவிடும்.
2: அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக போதுமான நேரம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
1: வெளியேறுவதற்கா நம்புங்கிற?

0: ஜெரால்டு, நேரத்துக்கு சரியா வந்து விட்டாய்.
1: நீ என்ன ஏமாத்து நாய், நான் உன்னுடைய வலதுகை போல இருந்த
0: உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிறாக. என் உண்மையான வலதுகை யார் என்று உனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
1: நான் வைரஸ் பற்றி தெரியும், நீ அவளை தாக்க கூதிலாய்
0: நிச்சயமா உனக்கு தெரியும். நான் ஜான் அல்லது கேரோலின் பத்தி தெரியாது என்று நீ உண்மையிலே நினைத்தாயா? அந்த சிறிய சாகசம் பற்றி இப்போ என்ன செய்ய போன? என்ன வெளிப்படுத்த போகலையா? அந்த சிறிய டிரான்ஸ்பாண்டர் இயக்க போகிறீரா? இப்பவே பதற்றப்பட ஆரம்பித்து விட்டுறீங்க.
1: உன்னை தடுக்க எனக்கு ஏவுகணை தேவையில்லை.
2: நீ என்ன சுடுவதற்கு முன் ஒரு விஷயம்,
3: மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது. உலகளாவிய எதிர்ப்பு படைகள் தாக்குகின்றன. அமெரிக்கா ஒரு பலமான கூட்டாளி. ஈராக்கியர்கள் நெடுங்காலமாக போராடுகின்றனர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். ஈராக் மக்கள் மிக நீண்ட காலமாகவே தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றவர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். அமெரிக்காவில நாடு முழுவதும் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது மிலிட்டியா மற்றும் அணு தாக்குதல்கள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க், சிக்காகோ மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்கள் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. ஏனெனில் ஜிசி படைகள் மிலிட்டியா பயங்கரவாதிகளுடன் நேரடியாக மோதுகின்றன. கடுமையான பரவலான சேதமும் உயிரிழப்பும் குறித்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜிசி நிலவானம் கடல் படைகள் தற்போது ஒவ்வொரு பெரிய நகரத்துக்கும் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் அனைத்து வழிகளையும் மூடிவிட்டன. போரில் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக எங்களிடம் உறுதிப்படுத்தல் இல்லை. ஆனால் பரவலான சேதமும் உயிரிழப்பும் பார்க்கும்போது சில பெரும் அழிவுக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. உலக அமைதிக்கும் நிக்கோலை கார்பாத்தியாவின் உலக சமூகத்துக்கும் எதிராக இருப்பவர்கள் இன்று இரவு நம்மை அனைவரையும்
4: கடவுளே, இங்கு வெறுமனே உட்காராதீர்கள்.
3: உலக அதிகாரத்தில் சில நிலைகளை ஈடுபட்டுள்ள தலைவர்கள், பிரிட்டனின் பிரதமர் டாம் வால்ஷ், எகிப்தின் ஜனாதிபதி அபாஸ் பாஷா, மேலும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜெரால்டு ஃபிட்ஸியும் ஆகியோரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர்களை கைது செய்ய பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இது நம்மை தாண்டியது.
4: இவங்க யார் தெரிந்திருந்தாரு?
3: அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது
4: நிக்கோலை கார்பாத்தியாவின் தன்னையே எதிர்த்து பிரிந்துள்ள ஒவ்வொரு ராஜ்யமும் அழிவுக்கு தள்ளப்படுகிறது. நம்புகிறால் உலக என்ன நம்பவும் எனக்கு எதிராக நிற்கும் அனைவரையும் வெறுக்கவும் காரணம் அளித்ததற்கு நன்றி.

நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனாதிபதி? இது காலியா? நீங்கள் காய அடைவதற்கு முன் அதை வைக்கலாமே.

0: நீங்க வந்து சந்திச்சது நல்லது. இப்போது வெளியேற வேண்டிய நேரம்.
1: என் உலகத்துக்கு வரவேற்கிறேன் திரு ஜனாதிபதி அவர்களா.

0: எல்லா முனைகளிலும் தாக்கப்பட்டுள்ளோம். அதாவது
1: அவர் உடைந்திருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால்
2: நிச்சயமா அவரே தான் அவர்.
0: இது முடிஞ்சுவிட்டது, நாம் சரணடைய வேண்டும்.
3: நாம் நம்முடைய படைகளை திரும்ப ஒருங்கிணைத்து எது தாக்குதல் நடத்த வேண்டும்.
0: இப்படி ஜிசி ஒரு நகரத்தையோ ஒரு நாட்டையோ மட்டும் கைப்பற்றவில்லை, அது முழு உலகத்தையும் கைப்பற்றியுள்ளது.
3: அப்படின்னா முடிந்தவரை எங்கேயாவது தாக்குமா? குருல்லா ஸ்டா அவன் வெள்ள விட கூடாது.
0: எதான தாக்க நமக்கு போராட எதுவும் மீதம் இல்ல.
3: அது அவன் பிரித்து விட்டா என்ன ஆகும்?
0: உன் மனசுல நன்றாக பதிய சொல்கிறேன், பிச்சி உப்னம துரோக சென்பா
1: அவர் செய்யவில்லை.
3: ஐயா ஜனாதிபதி,
1: ஆமா நிக்கோலைட் ஒரு பொம்மை மாதிரி நடிக்கிறார். அவர் போற விரும்பினார் நாவோ, அவர் அதை அவருக்கு கொடுக்கார்.
3: நாம் எப்படி அதை செய்தோம்?
1: அவர் நம்ம பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார். அவர் எப்படி இதையெல்லாம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ட்ரம்ப் அவருடையவர் ஆகிட்டார். அவர் நம்ம துரோக சிங்கா.
0: நாம் எல்லோரும் விரைவில் இறந்துவிட போகிறோம்.
3: என்ன நடந்தது? நீங்கள் அவரை கொன்று விட்டீர்களா?
1: அவர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி அனைத்தும் தெரிந்து கொண்டார். அவரது தாக்குதல்கள் ஏற்கனவே தோங்கிவிட்டன. அவர் செய்திகளை திருப்பி பார்த்து
3: சிரித்தார்.
1: நான் அவரை நேரில் சுட்ட அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். நான் 3 அடி தூரத்திலிருந்து முழு கிளிப்பையும் காலியா சுட்டேன். அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்.
3: நீ தவற விட்டாயா?
1: இவ்வளவு அருகில் நான் தவற விட முடியாது.
4: ஓ செல்லம், நீ நலமா இருக்கிறிய? நீ எப்படி இருக்கிற? ப்ளூஸ் எப்படி இருக்க?
5: அவர் வீட்டுக்கு போகிறார் பக்கெட்.
6: இப்போது சில நிமிடங்களின் விஷயம்தான்
5: பக்கெட். நான் உன்னை மிகவும் காவலிக்கிறேன்.
4: எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கிறது. நான் தவறாக இருங்க, நான் உன்னோட இருக்குமேனோ?
5: இல்ல, நீ கடவுளின் விருப்பத்தை செய்கிறாய்.
4: இல்ல, நான் என் அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து

0: ஜன்னல் வழியா மூன்றாம் உலக போற பாக்கட, நீ கோடி மைல் தூரத்துல இருக்கிற.
1: ஆனா இதுவும் என்னையும் பாதிச்சிருக்கு.
0: செல்லும் செல்லும் எனக்கே நீ நன்றாக இருக்க போகிறாய். நான் உன்னுடன் இருக்க வேண்டும்.
1: தயவு செய்து அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உண்மையை சொல்ல போனா என்ன பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால்,
2: க்ளோய் அங்கே கொஞ்சம் நில்ல,
0: நான் உனக்கு குடிச்சிருக்கேன்.
2: க்ளோய் இங்க கொஞ்சம் பால.
0: மோய், ஏய் யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். இது நான் அறிந்த கடவுள் இல்ல. மாய
3: மூன்றடி தூரம் இருந்தும் நீ தவற விட்டதோடு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு அதிசயமா தப்பிச்சு போனாயே. நீ நிக்கோலாய நோக்கி துப்பாக்கி வெடிக்கும் போது யாரும் உன்னை தடுக்க முயற்சிக்கலையா? நான்
4: ஒரு ஜன்னல் வழியா தூக்கி எறியப்பட்ட.
1: ஆமா, அலுவலக ஜன்னலா?
4: ஆமா ஆமா, எனக்கு தெரியும்.
3: இது வெறிச்சோடியது. நான் அங்க இருந்திருந்தா நானே உன்னை சுடியிருப்பேன். அன்பிற்குரிய மிஸ் மில்லர், கடவுள் என்ற ஒருவர் உண்மையாகவே இந்த உலகில் இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை எப்போதும் பாதுகாப்பாராக.
4: உங்களை நீங்கள் என்னை சுடப்போவது கிடையாது. அப்படித்தானே நான் சொல்வது சரிதானே?
1: இது எப்படி சாத்தியமானது? நீ எங்களை எல்லாம் இவ்வளவு தந்திரமாக ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்தது எப்படி?
4: நீங்க உண்மையிலே அதை நம்புறீங்களா?
1: நீ என்ன நம்ப சொல்றியா? நிகுலி நம்ம எல்லாரும் செய்ய போகும் ஒவ்வொரு நகர்வையும் மாயமாக தெரிந்து கொண்டார் என்று. அவன் குண்டுகள் தாக்காதவன், நீ ஒரு ஜன்னல்ல இருந்து விழுந்து எழுந்து நடந்தே போனாய் என்று. ஐயா,
4: அது உண்மைதா?
0: ஏன் இத நடக்க விட்டாய் கடவுளே? நான் என்ன செய்த சொல்லுங்க? இது ஏதாவது விளையாட்டா? இது ஏதாவது சோதனையா? ஏ நீ ஏன் இதை எனக்கு செய்யற? ரோஹிக்காரவா? இப்போதே சிக்காகோவுக்கு போயிடு. நீ என்ன செய்ய போற? என்னை கொல்ல போகிறாயா?

0: எல்லாரையும் மாட்டிவிட்ட.
1: எல்லாரையும் எப்படி மாட்டின?
2: நீ எப்படி முடிந்தது? அவர் ஒரு
1: நல்ல விஷயம். எல்லாரையும் எப்படி துரோகம் செய்தாய்? ஜான்வா,
2: நீ என்ன நம்ப சொல்கிறாயா? கடவுளே தயவு செய்து எனக்கு உதவி செய்.

0: சேதம் மதிப்பீடுகள் பில்லியன்கள் இருக்குது. சாத்தியமாக நூற்றுக்கணக்கான 1000 பேர் இறந்திருக்கலாம்.
1: பில்லியன் கணக்கானது. புதிய பாபிலோன், புதிய மில்க் சிட்டி, செம்டன் ஹைலாண்ட்ஸ்.
2: முகம் சுடுவாங்க.
0: உன் முகத்தை நீ என்ன சொல்ல போகிறாய் என எனக்கு தெரியவில்லை. ப்ரூஸ், இங்க பாருங்கள்.
3: உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ வலிமையா இருக்க வேண்டும் ரே.
4: கவலைப்படாத, நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் ப்ரூஸ்.
3: நான் இல்ல.
4: அவ எங்க? ஓ இல்ல. ஓ இல்ல. ஓ இல்ல. நான் உன்னை போக சொல்ல நான் சொன்ன. ஏன் சகோதரா?
3: நான் மிகவும் வருந்துகிறேன். அவ கடவுளின் விருப்பத்தை செய்ய விரும்பலாம். உன்னப்பாலோயே போறே. கடவுள் வலிய புரிந்து கொள்கிறாரு. உன் நம்பிக்கை நீ நினைப்பதை விட வலிமையானது. நீ அவனது பெயர்ல பெரிய காரியங்களை செய்வாய்.
4: இப்போது நான் இங்கே என்றென்று சிக்கிக் கொண்டு போகவில்லை. நான் ஏற்கனவே இறந்து நரகத்தில் என்றென்று தண்டனை அனுபவிக்கிறேன் என்பதே இல்லை என்றே நம்பிக்கையோடு இருக்க முடியும். கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்கிறார் என்று நாம் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

ஏய், நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து நீ இருக்கும் இடத்தை என்னிடம் கொஞ்சம் விரிவா சொல்லுவாயா? அது எங்க? எதுவும் இல்ல. ஏய், நீங்க இருக்கீங்க? ஓ இல்லை.

0: ஜனாதிபதி. பாருங்க, நீங்களும் அந்த படையணியும் இல்லையெனில் வேறு யாராவது இருந்தாலும் இந்த நாள் வரப்போகிறேன்.
1: இது நாட்டில் காலத்தின் முடிவாகும். நீங்க என்ன செய்யற?
0: நான் உங்களுக்கு போன்ல சொன்னேன், நடவங்க என்ன இங்கே இருக்க சொல்றாருன்னு எனக்கு உணர்ச்சி உள்ளது.
1: உனக்கு வேற எங்காவது போக இடம் இல்ல?
0: அந்த வைரஸ் அது என் நெருங்கிய நண்பரையும் என் மனைவியையும் பாதிச்சு அவர்கள் இறக்கிறார்கள்.
1: நீ என்னோட இங்க ஏன் இருக்கிற?
0: க்ளோயும் புரூஸும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க. அர ஜனாதிபதி, இப்ப நீங்க அந்த நிலையில இல்ல. தயவு செய்து என்ன கேளுங்க. நீங்களும் நானும் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும், மக்கள் முன்னிலையில செய்யும் காரியங்களிலும் அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படையவும் அவர் அழைக்கிறார். நாம் ரகசியமா செய்யும் காரியங்கள், நம்மால் நினைக்கப்படுகிற எண்ணங்கள் கூட, அவற்றுக்கெல்லாம் அவர் நம்மை பொறுப்பேற்க வைப்பார். ஜனாதிபதி பாருல, நேரம் விரைவா ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க நரகத்துக்கு போக வேண்டாம்னு நான் விரும்புகிறேன்.
1: அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு போல எனக்கு தோணுது.
0: கடவுள் உங்களை நேசிக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் அதை நிரூபித்தார். கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தா உங்களை காப்பாற்ற அவர் சிலுவையில துன்பப்பட்டு இறந்தார். உங்களுடைய தண்டனையையும் என்னுடைய தண்டனையையும் அவர் தன்னமேல் ஏற்று நம்மை மன்னித்து விடுவிக்க அவர் உண்மையிலேயே இருந்தார். திரு ஜனாதிபதி, இயேசு இறந்தவர்களிலிருந்து எழுந்து அவர் விண்ணகத்துக்கு ஏறிய போது அவர் மரணத்தையும் நரகத்தையும் வென்றார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை வழங்கும். கடவுளால் எதுவும் செய்ய முடியும். நீங்கள் தயாராக இருந்தா கடவுள் உங்களை ரட்சிக்க முடியும். அவர் என்னை இங்கே வழி நடத்தினார். உங்க பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்க, அவற்றிலிருந்து விலகுங்கள். உங்கள் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவில் வையுங்க.

0: இவருக்கு வழிகாட்டுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லுங்க.
1: கடவுளே, தயவு செய்து என்ன மன்னிலையா? உங்களை சந்தேகித்ததற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமே.
2: ஆமே, அப்படியே ஆடுதோம்.
0: என்ன விஷயம் ப்ரூஸ்?
3: நேரம் நெருங்கி வருகிறேன்.
4: தயவு செய்து நான் உங்கள் நினைவில் கடைசியாக இருக்கலாம்.
5: நமது வாழ்க்கையில நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டமானது மிகவும் கவனிக்கத்தக்க மற்றும் முக்கியமான ஒரு தருணமாக கருதப்படுகிறது.
0: உங்கள் அழைப்பு ஒரு ஜெபத்திற்கு பதிலாக இருந்தது. அது எனது முதல் முறையாக.
1: இப்போது நீங்க என்ன செய்ய போவீங்க?
0: நான் நிகோலையை கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவரை கொஞ்சம் தாமதப்படுத்த முடியுமோ என நினைக்கிறேன். நான் அங்க முதல்ல சென்ற போது அவர் காங் துவங்கி இருந்தான். நான் அவனுடைய கட்டளை மையத்தை அழிக்க முடிஞ்சா இறுதியா ஏதாவது செய்ய முடியும்.
1: நான் எப்படி உதவலாம்?
0: நீங்கள் முடிஞ்சவரை அதிகமான மக்களுக்குள் சென்று உதவுங்க. எனக்கு உண்மையை காட்டினது போலவே மற்றவர்களுக்கும் உண்மையை காட்டுங்க.
1: இது என்ன?
0: பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இதை உருவாக்க உதவியது நான் தான். நிக்கோலாய்க்கு ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொல்ல தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தேன். இது என் பணி. எனக்கு மட்டும் சொந்தமானது. ஆனா நீ என்னவிய இன்னொரு விஷயம் செய்ய வேண்டும்.
3: பாவம் இல்லாதவர், தூயவர், பரிசுத்தர்.
6: நான் நம்முடைய பாவங்களுக்கு வேதனைப்பட்டோம்.
3: அந்த உடல் நமக்காக உடைக்கப்பட்டது. நாம் வாழ முடியும் என்பதற்காக. அவர் சொன்னார், யார் மனம் திரும்பி அவரை நம்புகிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மற்றும் என்றென்றும் வாழ்வார்கள்.

இங்கே நாம் மிக தெளிவா பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த மனிதரின் பெயர் தான் சாம் என்று அனைவராலும் மிகவும் அன்போடு அழைக்கப்படுபவர். இவர் தனது துறையில் மிகவும் திறமையானவர் மட்டுமல்லாம பலருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழும் ஒரு உன்னதமான மனிதராகவும் இங்கே காட்சியளிக்கிறார். இவருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இவர் தனது தனித்துவமான திறமையால் பல சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறார்.

0: இட்லிச்சுன்னா ஜெனரல் ஸ்கோர்கி டிசலே டோஸ் நோவிஸ் நடஸ்திரி ஸ்டோனோ வேணும் செயல்பாட்டு நிஷானியும் தேவியா சசிவ் குஷ்மதேவி. ஆமா ஐயா, யூஸ்வலி ஃபன் ஃபுட்டிங் வாயும் டிடிக் ஜான் மோமாட்டாய் கோங்க குள்ளையாரா. ஓ நான் பிளபி மதிய உணவு மேல மிக ஜெராலு. இங்க எப்படி உள்ள வந்தீங்க?
1: நான் முன்கதவு வழியா உள்ளே வந்தேன்.
2: இந்த திராட்சை ரசம் உங்களுக்காக கிறிஸ்து சிந்திய விலை உயர்ந்த ரத்தத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. தயவு செய்து இத முழுமையா குடிச்சிட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கொள். நீங்க அந்த வார்த்தைய சொல்லலாம், மேலும் நான் குணமடைறேன். அல்லது சுவைத்து பார்க்கிறார்.

0: ஆம் ஜனாதிபதி அவர்களே, நீங்க
1: மாறி இருப்பதாக தெரிகிறது. நான் உன்னிடம் சொன்ன நான் விஷயங்களை காண்கிறேன். நீங்க நல்ல நாளா இல்லையா ஜனாதிபதி அவர்களே?
2: சரியே, உண்மையில எனக்கு இன்று மிக சிறந்த நாள். நான் படையிலிருந்து ராஜினாமா செய்து விட்டேன். மேலும் உங்க உண்மையான எதிரியை சேர்ந்து விட்டேன்.

0: ரோயி என்னடா வந்தது?
1: இந்த திராட்சை ரசத்தை குடிச்சு உயிரோடலே. அது இந்த திராட்சை ரசம் தான். நான் மூச்சு விட முடியாதது, நான் மூச்சு விட முடியாதது.

0: நீங்க கேரோலின் மில்லர் நினைவு இருக்கிறீங்க?
1: அழகான ஒரு சிறிய பெண் இல்லையா அவள்? சரி,
0: உங்களை வெல்ல ஒரே வழி ஆயுதங்கள் தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் போல. படையுடன்
2: மற்றும் பதில் நம்மை முன்னிலையிலேயே இருக்கிறது.
0: இயேசு கிறிஸ்து, இந்த வாழ்க்கையிலோ அடுத்த வாழ்க்கையிலோ உங்களை வெல்ல ஒரே வழி அவரை ஏற்க வேண்டும்.
1: நீங்கள் கடைசியாக பார்ப்பது என் சக்தி அவருடையதை விட அதிகம் என்பதுதான்.
0: சில நேரங்களில் அவர் உங்களுக்கு அனைத்தையும் காண விட மாட்டார்.

0: ஐயா, ஜனாதிபதி அவர்களே. ஐயா,
1: பக்கு,
0: நாங்க எதிர்வினை மருந்த கண்டுபிடித்து விட்டோம். அது சிவகுத்ராட்சரசம். என்ன இது ஒரு அதிசயம்! நாங்க திருச்சப பங்களை கலந்து கொண்டோம், அது அந்த திராட்சரசம் தான். நீங்கள் நிச்சயமா நலமா இருக்கிறீர்களா?
2: ஆமா,
0: நான் உயிரோட இருப்ப. நான் இங்கேயும் உன காத்திருக்க போறேன்.
2: ஓ, க்ளோய்,
0: ப்ரூஸ்க்கு என்ன ஆயிற்று? அவர் இப்போது வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. கடவுள் விரும்பியர் போல ஓட் செல்லாம். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன காதலிக்கிறேன். சரி கேள், நான் முடிங்க வரை விரைவில் அங்கே வரப்போகிறேன். சரி, நான் வாழ்கிறேன். நான் பேச வேண்டி இருக்குதே.

செல்லம் நான்மா. ஏ குட்டி செல்லம், நான் கார்ல கிளம்பிட்டேன், நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். சரி அப்புறம் பாப்போம். உன்னை காதலிக்கிறேன் செல்லம். நானும் உன்னை காதலிக்கிறேன். இப்போது பூங்காவை விட்டு வெளியே வந்து விட்டேன். சேன் தேவர்.

0: சகரியான் புஸ்தகம் 14 அதிகாரம் 5 வசனம்.
1: ஜெக்கரியா 14th chapter 5th verse.
2: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாய் கர்த்தர் வருவார்.
2: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: தேவரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவார்கள்.
1: Thus the Lord my God will come and all the saints with you.
0: தேவனாய் கர்த்தரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவாங்க.
1: All the saints will come with the Lord God.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: All the promises of the Lord are fulfilling.
0: எல்லா இடத்திலே அவர் சொன்ன வாக்குத்தத்தை ஒன்னோட வீணா போகல, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.
1: Nothing is vain. Every promise of God is fulfilling in all over the places.
0: நம்ம அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We should be prepared to meet the Lord Jesus Christ.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது.
1: We don't know when the Lord Jesus Christ will come.
0: அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தத்தோடு விழித்திருக்க வேண்டும்.
1: We should be prepared and watchful to take part in the coming of the Lord Jesus Christ.
0: லூக்காவின் சுவிசேஷம் 21 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம்.
1: Luke 21:10-11.
2: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
0: இப்ப நடக்குதா இல்லையா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்
2: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
2: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்,
0: கொள்ளை நோய்கள் உண்டாகும்,
2: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்,
0: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
1: Then he said to them, nation will rise against nation and kingdom against kingdom, and there will be great earthquakes in various places and famines and pestilences, and there will be fearful signs and great signs from heaven.
0: சந்திரகுரம சரணம் எழும்புவார்கள்.
1: Nations will rise against nation.
0: இப்ப பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், அடிதடி, இத்தனை பேர் இறந்துடுறாங்க.
1: Now wherever see the riots and strugglings and wars, and then many people are dying.
0: கொள்ளை நோய். அதனால நம்ம கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது.
1: So the all promise of the Lord are fulfilling.
0: கொள்ளை நோய்,
1: plagues,
0: பஞ்சங்கள்,
1: famines,
0: அன்று சொல்லியிருக்கார் மகா பூமி அதிர்ச்சின்னு சொன்னார்.
1: The Lord said there will be great earthquakes will happen.
0: ரெண்டு தரம் பூமி அதிர்ச்சி வந்ததாம் ஜப்பான்ல.
1: There were two times the earthquakes happened in Japan.
0: எங்க பார்த்தாலும் ஜெபிக்கிறவங்க எழும்பிட்டாங்க, கர்த்தர் காத்து கொண்டார்.
1: Because many people are praying for these things, so the Lord protected all the people without any earthquake.
0: அதனால நம்ம என்ன செய்யணும், அதிகமா நம்ம ஜெபிக்கணும்.
1: So we must pray to God more and more.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர போறாரு.
1: The Lord Jesus Christ is going to come.
0: அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது.
1: All the promises of the Lord are fulfilling.
0: நாம எப்படி இருக்கணுமா?
1: So how should we be to
0: தேவன் வர போறாரு. அவர் பண்ணை பரிசுத்தவான்களோடு வருவாரா?
1: The Lord is coming with many saints with him.
0: சகரியா 14:5.
1: Let us read Zechariah 14:5.
2: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
2: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
1: Thus the Lord my God will come and all the saints with you.
0: தேவனாய் கர்த்தர் வர போறாரு.
1: The Lord God is going to come.
0: அவரோடு அநேக பரிசுத்த தேவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க.
1: With him all the saints will come.
0: நம்மளும் பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: We should also be holy to receive him.
0: நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது.
1: When our soul will be taken we do not know.
0: எடுத்துக்கொள்ளப்பட்டா நம்ம கர்த்தரோடு வருவோம்.
1: When our souls be taken then we will come with the Lord.
0: இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ரகசியரியில பரிசுத்தமா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
1: If we are holy then we will be taken in the rapture.
0: பரிசுத்தமா இல்லாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது.
1: If we do not be holy we will not enter into the kingdom of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமா இருந்தா தான் அவரோடு நம்மளும் வருவோம். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் வரும்போது நம்ம கூட வருவோம்.
1: If we are holy when we will be taken into the rapture then we will come with the Lord into the earth.
0: கர்த்தருடைய வேதஞ்சில் எல்லா பரிசுத்தங்களோடு அவர் வருவாரா?
1: The word says that the Lord God will come with all his saints.
0: நம்ம கர்த்தர் வரும்போது நம்ம வரணும்னு சொன்னா இந்த உலகத்திலே பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: If we want to come with the Lord means we should be in holy in the living holy in the world.
0: அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னா முடியாது.
1: We could not say that then we will see. It is impossible.
0: ஒரு கதை நான் படி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க மூணாவது புத்தகத்துல. அது ஒரு கதை என்ன, வருமோன்னு காப்போம், வருங்கால் காப்போம், வந்த மீன் காப்போம்னு சொல்லி மீன் மீன் மூன்று மீன்கள் வசித்து வந்ததுதான்.
1: You could hear think that a story that we can be protected before coming. We will be protected in the happening. We will be protected after the coming.
0: அந்த குளத்துல வந்து ஒரு வாங்குறதுக்கு வந்துட்டாங்களாம்.
1: Some people came to fishes from the pond.
0: அந்த மீன் பேசு மூணு பேர் வருமோன் காப்போம், அந்த வருமோன் காப்பற மீன் அவங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே வேற இடத்துக்கு வசிக்க போயிருச்சு.
1: That fish which they told we will be kept, protected before coming.
0: வருங்கால் காப்புங்கிற மீன் வந்து அது வர்றதுக்குள்ளாகவே அந்த வந்த பிறகு தப்பிச்சு எப்படியோ ஓடிடுச்சு.
1: Another fish told that we will be escape after coming. It also escaped.
0: வந்தவர் வந்தவர் பார்த்துக்கலாம்னு சொன்ன மீன் அந்த மீன் என்ன அகற்று அகப்பட்டுச்சு. அந்த மீன் அவர் கையில் அகப்பட்டுருச்சு.
1: The fish that told after we will be protected after coming, it was caught by the fishermen.
0: அதே போல நம்ம இந்த உலகத்தில் வாழும் போதே பரிசுத்தம் வாழ்ந்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும்.
1: Likewise, if we live in this world holy, then only we can enter into the kingdom of God.
0: நம்ம எப்பே எடுத்து கொள்ளப்பட்டாலும் கவலை இல்லை.
1: There will be no fear when we will be taken.
0: எப்போ நம்ம இருதயம் கர்த்தரோட இருந்தா எப்ப வேணாலும் ஆண்டவர் கூப்பிட்டா போகலாம்.
1: When our hearts be with the Lord always, then when the Lord calls us, we will go.
0: நமக்கு நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும்னாலும் பரலோகத்தில் நம்ம இருப்போம்.
1: When the souls of ours taken, we will be in the heaven.
0: இந்த உலகத்தில் எப்படியானால் வாழனால் வாழ முடியாது.
1: We could not say that I can live according to own my wish and will.
0: உலக நம்ம சொந்தம் கிடையாது.
1: This world is not own of us.
0: பரலோகத்துக்கு நம்ம போறவங்க.
1: We are the people who are entering into the kingdom of heaven.
0: அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எல்லா தேவன் வருவார், என் தேவன் வருவார், எல்லா பரிசுத்தங்களோடு வருவார்.
1: So the Bible says the Lord will come. He will come with all his saints.
0: நம்ம இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும்.
1: We have only one life in this world. We should use that for the Lord Jesus Christ.
0: பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: We should be holy in this world.
0: அப்ப இந்த உலகத்துல இருந்துக்கு நம்ம ஆத்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தரோடு வருவோம்.
1: So when our souls will be taken from this world, we will come with the Lord with all saints.
0: இல்ல நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருந்தாலும் ஆண்டு பரலோகத்துக்கு ரகசிய வரையில நம்ம போக முடியும்.
1: Otherwise, if we have the live the whole life in this world, we can enter into the second coming of the Lord Jesus Christ.
0: கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது.
1: The Bible says,
0: 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3 அதிகாரம் 13 வசனம்.
1: 1 தெசலோனிக்கேயர் 3rd chapter 13th verse.
2: இவ்விதமாய்
0: இவ்விதமாய்
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
2: தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது
0: நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது
2: நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி
0: பரிசுத்தம் மாத்திரம் எப்படி இருக்கணுமா பழையற்ற பரிசுத்தவங்களும் இருக்கும்படி
2: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக
1: So that he may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழும்போது
1: when we live with our Lord Jesus Christ
0: நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: He will establish our hearts.
0: நம்ம தப்பு பண்ணுவத கண்டிச்சு உணர்த்துவார்.
1: When we do mistakes, he will rebuke and clear us.
0: பரிசுத்தவனிருந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார்.
1: The Holy Spirit will come and convict of the sin, of the righteousness, of the all things.
0: பரிசுத்தவனர் யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்றமே.
1: We are not asking the Holy Spirit to live in us.
0: எப்படி உங்களுக்குள்ள அந்த கண்டித்து உணர்த்துவாரு?
1: When he will come and convict you.
0: பரிசுத்தவன் வந்தாதான் நமக்குள்ள இது பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
1: When the Holy Spirit comes into us, he will convict of the sin, of the world, of the justification.
0: நம்ம கரெக்டா தான் இருக்கோம், நம்ம பரிசுத்தவில் நிறைய மாட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன் நினைச்சா ஆண்டவர் கட்டாய வந்து பரிசுத்தவான் உள்ளத்துல ஊற்ற மாட்டார்.
1: If he think that I am correct, I will not fill in with the Holy Spirit, then he will not make you constrained to come into you.
0: கம்பல்சரி நீ பெற்றுக்கொள்ளதான் ஆகணும்னு சொல்ல மாட்டார்.
1: He will not constrain you to get the Holy Spirit.
0: ஆண்டவர் வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கார் கையில.
1: The Lord has given us the written word.
0: கையில பைபிள் கொடுத்திருக்காரு.
1: He has given the Bible into our hands.
0: பரிசுத்தவான் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்துன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு.
1: He said that the Holy Spirit will come and convict the world of sin, of righteousness and of judgment.
0: நான் வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்?
1: If you say I do not hear that, what will we do?
0: மகனே மகளே கட்டாய நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும் சொல்ல மாட்டாரு.
1: Son, daughter, you should surely get the Holy Spirit. The Lord will not say like that.
0: அது நம்ம கையில கர்த்தர் விட்டிருக்கிறாரு.
1: He gave response over it into your hand only.
0: ஆண்டவர் சொன்னார் கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்வார் சொன்னார்.
1: The Lord said whoever asks he receives.
0: ஆனா நம்ம கேட்காம இருந்த கட்டாயம் கேளு மகளை, கேட்டு மகளை சொல்ல மாட்டாரு.
1: If you do not ask, son, please ask, he should not do that.
0: பரிசுத்தவான் உங்களுக்கு இருக்காரா இல்லையான்னு எதை வச்சு நம்ம தியானிக்க, எதை வச்சு நம்ம கண்டுகொள்ள முடியும்?
1: How can we know that is there in you the Holy Spirit?
0: நம்மளே பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் சொல்லி நம்மளே திருப்தி அடைய கூடாது.
1: We should not satisfy that we have the Holy Spirit.
0: நம்ம பரிசுத்தவான் இந்த கை தட்டுறதுக்கு மாத்திரல்ல, அன்னி பேச பேசுறதுக்கு மாத்திரல்ல.
1: The Holy Spirit is not coming only for clapping and for using the tongues.
0: அவருடைய காரியங்களை சில காரியத்துல சொல்றேன்.
1: I say some things about the Holy Spirit.
0: ஒன்னியாவா 2:27.
1: First John 2:27.
2: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: பரிசுத்தவான் பெற்ற அபிஷேகம் ஆண்டு திட்டமா சொல்றாரு. நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது.
1: But the anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you, but as the same anointing teach you concerning all things, and is true and is not a lie, and just as it has taught, you will abide in him. So the Holy Spirit anointing is abides in you.
0: அவர் நிலைத்திருக்கிறாரா உங்களுக்குள்ள?
1: Is the Holy Spirit abides in you?
0: சந்தோஷம் தான் துதிக்கிறீங்க, செபிக்கிறீங்க, அன்னி பேசல பேசுறீங்க, ஏதாவது உள்ளத்துல குழப்பம் தான் அமைதியா உட்கார்ந்துறீங்க.
1: If you have happiness, you are filling with the Holy Spirit and dancing and singing the Lord. But if you have worriness, you are not doing that.
0: அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார்.
1: The anointing of the Holy Spirit is abides in us.
0: நம்ம எந்த சொல்லிலும் கத்த நமக்குள் நிலைச்சிருக்கிறார். நம்ம சந்தோஷமா எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பத்திரங்கள் வந்தாலும் கத்த நமக்குள் நிலைச்சிருக்கிறார்.
1: In all our situations, all problems, all agonies, the Lord is abides in us.
0: அதுதான் சந்தோஷம்.
1: That is the joy of the Holy Spirit.
0: மற்ற சந்தோஷம் நிலையானது அல்ல.
1: All other happiness are not stable.
0: பரிசுத்தாவியே நமக்குள் இருக்கிறதான் சந்தோஷம்.
1: The Holy Spirit in us, that is the great joy. Not only that.
0: பொன்னியாவா 2:20.
1: First John 2:20.
2: நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று,
0: நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று
2: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்.
0: பரிசுத்தான் இருந்தனே சகலத்தை அறிந்து கொள்ள முடியும்.
1: But you have an anointing from the Holy Spirit one, and you know all things. When the Holy Spirit is in you, you know all things.
0: அவர் எல்லாமே சொல்லி தருவார்.
1: He will teach all things.
0: அதனால தான் கர்த்தர் சொன்னார்.
1: So the Lord said,
0: கர்த்தரை போல போதிப்பவன் யார்?
1: Who can teach like the Lord God?
0: அவரை போல யாருமே போதிக்க முடியாது.
1: Nobody can teach like the Lord God.
0: நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: We must ask the Lord and receive the anointing of the Holy Spirit.
0: உங்களுக்கு பரிசுத்த ஆவி இருக்காரா?
1: Is there Holy Spirit in you?
0: உங்களுக்கு வசனத்தை சொல்லி தராரா?
1: he is teaching anything to you?
0: உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி தரறா?
1: He is teaching all things to you.
0: ஆண்டவரே இயேசுவே எப்படி ஜெபிக்கணும் சொல்லி தருவார்.
1: He will teach how to pray to the Lord.
0: என்ன பேசணும் சொல்லி தருவார்.
1: He will teach what you should do.
0: நாம தப்பா பேசினா கொஞ்ச நேரத்தில் சொல்லுவார், மகளே நீ இப்படி பேசிருக்க கூடாது.
1: If you speak wrong, the Lord will convict you and say you do not do like that.
0: இப்படி தப்பி பண்ணிட்டியே.
1: Oh, you have done a mistake like this.
0: ஏன் இந்த வார்த்தை பேசுனே?
1: Why you speak like that?
0: இது கர்த்தர் பிடிக்காது.
1: This is not pleased to the Lord.
0: பரிசுத்தாவினை சொல்லி தருவார்.
1: The Holy Spirit will teach these things to you.
0: அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: You should receive the experience in your lives.
0: 1 Thessalonians 3:13 மூன்றாம் அதிகாரம் 13 வாசிப்போம்.
1: 1 Thessalonians 3:13 Let us read.
2: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
1: So that he may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints.
0: அவர்தான் இருதயங்களை ஸ்திரப்படுத்த முடியும்.
1: He will only establish our hearts.
0: யாருமே ஸ்திரப்படுத்த முடியாது.
1: Nobody can establish our hearts.
0: அது மாத்திரல்ல.
1: Not only that.
0: எபேசியன் புத்தகம் 1:4
1: Ephesians 1:4
2: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்.
0: அன்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும். தமக்கு முன்பாக இயேசுக்கு முன்பாக தான் நம்ம இருக்கிறோம். அன்பில் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்.
1: Should be holy and without blame before him in love.
0: அது மாத்திரல்ல.
1: Not only that.
0: யாக்கோபு 4:8
1: James 4:8
2: தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
0: நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தாதான் அவர் நம்மிடத்தில் சேருவார். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
2: பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்.
0: இருமனம் உள்ளவர்களே
2: உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். எங்க எதை பரிசுத்தமாக்கணும்? நம்ம இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்.
1: Draw near to God and he will draw near to you. Cleanse your hearts and you sinners and purify your hearts, you double minded. So we must cleanse our hearts and hands.
0: நம்ம இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்.
1: We must purify our hearts.
3: கர்த்தர் பிரியமானவர்களே, இதுவரை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த அப்பாமே ஸ்தோத்திரோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தாங்க. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளித்தாங்க. கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் மாற்றிடுங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீச்சிங்க. கத்துடி கரம் தாங்கி வழி நடத்தவங்களோட பாத்துல கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டித்தாங்க ஏசப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம் ஐயாமை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்க. கண்ணீரில் வேதனை இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்தில் இந்த கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரை, துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண் பார்வை தாங்க. காது கேட்காத மக்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாய் பேசாத மக்களுக்கு வாய் பேச உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திங்க சப்பா. ஆண்டவரே இறக்க கட்டிலிடுங்கப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. தேவனேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். டிவி அதனால் கஷ்டப்படுறவங்களை சுகமாக்குங்க சுகமாக்குங்க சுகமாக்குங்க சப்பா. அப்ப அலர்ஜினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க சப்பா குணமாக்குங்க சப்பா. பரிபூர்ண சுகத்தை தாரும். எங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா ஒரு டீச்சரை கத்தனும் சொன்னீங்க. நீங்க தான் செய்யணுமே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடுகிலிருந்து விடுதலை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர்ல தொடங்க. கவலை எல்லாம் மாத்திருங்க. பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க சப்பா. அண்டு விரையுமே துதிக்கிற எஸ்ப்பா. பெரிய காரியத்தை செய்ய. தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் நினைக்கணும், சமல்லாத குடும்பத்துல சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும். ஐயா ஆண்டு உரிமை ஸ்தோத்திரம், எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கப்ப எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. எந்த குடும்பத்திலுமே டைபஸ் ஆகக்கூடாதப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆண்டு உரிய குடும்பத்துல தேவை சமாதானம் சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி தாரு. இயேசுவே இயேசுவே இயேசுவே அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க. மனநோயில கஷ்டப்படுற மக்களுக்கு மனநோய் குணமாக்கிருங்க, குணமாக்கிருங்க, குணமாக்கிருங்கப்பா. ஆண்டு உரிய தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர பொல்ல சாத்தானே, இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கனமாக்கி முன்பு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி வச்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
4: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000002229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், குன்னூர், நீலகிரிஸ், இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே
5: உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: விழுந்து கொண்டிருக்கிறது. மேல இப்போது எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
1: பாட்டாளர்
2: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குது? முழு கட்டிடமும் முழுக்க முழுக்க கீழே விழுந்து கொண்டிருக்குது.
2: அடிகட்டின் அடியும் ஹாம்டோட சனிகதை.

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டது. அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகன் அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: முன்னுரிமைக்காக பணம் செலுத்தின. ஏன் போக்குவரத்து கூற மேலைய
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீருது.
4: இறுதியாக இருப்பவனாக நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்று.
0: அவன் உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்றேன்.
1: அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ் நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நாம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகரத்துல
3: பிளேட்கள் நடுவேன்.
0: ஆயத்த கண்காணிக்கிறேன்.

0: அனிக்ஸ் அவர்கள் பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள்ல மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்ம அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்படமாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் பிடிச்சுக்கோ.

செய் செய் செய் செய் செய் செய் செய் செய் செய் சுற்றுப்புறத்தை மூடு. ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல. அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினை பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹைட்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1-2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் ஏஐ உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 ரன்னு

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறது. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றன. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க. காவலை

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர்காற்ற ஊதுகிறது. நான் முடியவில்ல, என் கைகளையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அரைக்கலோ இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அதை நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமோ விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ

0: அது என்ன? முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருந்தது. அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்கா இல்ல, இது நிலைபெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: பொய்மைக்குது அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை இம்மா, நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சு வை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோம், சாம்பல் உள்ளே அரைத்து வருகிறோம்.

0: வா, இன்னும் சில கேலன்கள் மட்டும்.
1: எனக்கு சில கேலன்கள் புடியும்.

0: அலெக்ஸ், நீ கேக்குறியா?
1: எதுவும் இல்ல, இனப்புழுக்கள் இல்ல, காற்று இல்ல,
0: காடு முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
2: சிக்னல்கள் தொடர்ந்து மறைந்து கொண்டே இருக்கு.
3: எங்கு ஏதோ ஒன்னு நடக்குது.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரே, டிசில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.

இந்த வழி நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீர்கள். அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே வித்துறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
0: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரசு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது அலெக்ஸ், அவசர சிகிச்சை வார்டில். நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஏ காத்து போய்விட்டது
1: பணி, அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதை திருட்டோம்.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: அலெக்ஸ்,
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: பலையா?

0: கட்டமைப்பு நிலைத்தன்மை 0.
1: மன்ஹாட்டன்.

0: பிடி, மரங்களை பிடி.
1: நான் முடியவில்லை, நான் காற்ற வடிகட்ட முடியற, இது சுவாசிப்பது போல இருக்கிறது. கண்ணாடி

பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க, அது போய்விட்டது. நான் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நான் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: வெளிப்படுத்தின விசேஷம் 1:3.
1: இந்த தீர்க்க தரிசன வசனங்களை
0: வாசிக்கிறவனும்
1: கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது.
0: காலம் என்ன செய்யிருக்கு? சமயமா இருக்கு. அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்று சொன்ன காரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்குது. இதை கை கொள்றவங்களும் வாசிக்கிறவங்களும் இதன்படி செய்யறவங்களும் என்ன செய்யற பாக்கியவான்கள். நம்ம வசனத்தை வாசிக்கிறது மாத்திரல, கை கொள்றது வாசிக்கிறது மாத்திரல, கேட்கறது மாத்திரல, அது கை கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பாக்கியவான்களை கருத்து நம்மளை மாற்றுவார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. காலம் என்னதுதான், காலம் என்ன செய்யுது? சமீபாயிருச்சு. சொன்ன ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. பூமி எதிர்ச்சி வருன்னு சொன்னார், பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. அது மாத்திரல, கொள்ளை நோய் வருன்னு சொன்னார், கொள்ளை நோய் வந்துருச்சு. இன்னும் கொள்ளை நோய் வந்துட்டு தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் காய்ச்சலும் பலவீனங்களும். யுத்தங்கள் வருன்னு சொன்னார், யுத்தங்கள் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள். சனத்துக்குறமா சனமும் ராஜ்யத்துக்குறமா ராஜ்யமும் யுத்தங்கள். அன்று சொன்ன இயற்கை எல்லாமே வந்துருச்சு. இப்ப அன்று எங்க இருக்காரு? வாசல் அருகே இருக்காரு. எங்க இருக்கிறாரு? வாசல் அருகே இருக்கிறாரு. வாசித்து பாருங்க, Matthew 24:33.
1: அப்படியே
0: இவைகள் எல்லாம்
1: நீங்கள் காணும் போது, அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
0: இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வாசல் அருகே வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அவர் சந்திக்க ஆயத்த பண்ணு. ஏன்னா உலக நம்ம வச்சு வந்த உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். அவரை சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். 1 Thessalonians 5:2.
1: இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
0: கர்த்தர் நாள் எப்படி இருக்கும்? இரவிலே திருடன் வருகிற விதமா வருமா? எல்லாம் நீங்களே எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ திருடன் நமக்கு வருவான் யாருக்காவது தெரியுமா? எப்ப வருவான் என்ன வருவான்னு தெரியாது. லூக்காவின் சுவிசேஷம் 12:56.
1: மாயக்காரரே
0: பூமியின் தோற்றத்தையும்
1: வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறது என்ன?
0: கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தோடும் நிறைவேறுது. நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டு எப்போ வருவாரு? அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறு. ஆண்டு சொன்னாரு, பிதா தவிர ஆண்டு வருகிறது யாரும் தெரியாது. ஆனா இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இந்த நடக்கெல்லாம் பார்த்து நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. அவர் வருகைக்கணும். ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல, உலகத்தின் வேஷம் ஒரு நாள் கடந்து போயிடும். ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் பிரியமான பிள்ளையில இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போறேன், நம்மளோட எல்லாமே செய்யறேன், பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா கர்த்தர் சித்தமானதை செய்தவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். எல்லாரும் சுதந்திரத்து கொள்ள முடியாது இல்லையா? கர்த்தர் சித்தத்தை செய்யணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செஞ்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் வச்சு கிறிஸ்தவங்களா இருப்பதுனாலயோ, நம்ம ஊழிஞ்சதுனாலயோ, நான் கண் தெரியாம ஊழிஞ்சிறேன், அதனாலே ஒன்னும் இல்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்றவங்க தான் அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன ஒருத்தருக்குமே சொந்தம் கிடையாது. உலகத்தின் பேசம் என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். இங்க சொல்றாரு, யோபுல வாசிக்கிறோம், யோபின் புஸ்தகம் 9:24 பாருங்க.
1: உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது.
0: உலகம் எங்க விடப்பட்டிருக்கிறது? துன்மார் கையில் விடப்பட்டிருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால அவர் சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. தெரியுமா யாருக்காச்சும்? தெரியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இனி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது இன்னொரு வரைக்கும் வரணும், ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். முதலாவது பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 24 37-40 வரைக்கும் வாசிப்போம்.
1: நோவாவின் காலத்தில்
0: எப்படி நடந்ததோ
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: நோவா காலத்தில் எப்படி நடந்தது அதே போலதான் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
1: எப்படி எனில் ஜல பிரயத்துக்கு முன்னால காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள்
0: என்ன செய்யுங்க? புசித்து குடித்து. இப்ப எல்லாம் என்ன செய்யறது? நிறைய பேர்லாம் வீட்டுல சமையல் செய்யறது இல்ல, எந்த ஹோட்டல் போயிட்டு புசித்து குடிச்சு ஜாலியா போயிட்டு தலையா குடும்பமா போய் சாப்பிட்டுட்டு புசித்து குடித்து
1: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
0: பெண் சொல்றாங்க, அப்புறம் கொஞ்சம் பேரிச்சாங்க கொண்டு போய் விட்டுறாங்க பொண்ணு. ஏன்னா பெண் கொண்டும் பெண் கொடுத்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் வாக்கு. பெண் கொள்றாங்க, திரும்ப கொண்டு விட்டுறாங்க. டைபஸ் பிரச்சனை இப்படிதான் இருக்குது பாத்தீங்களா. பெண் கொண்டு பெண் கொடுத்தோம்,
1: ஜல பிரளயம்
0: வந்து
1: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மாட்டோம் உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: மனுஷகுமார் வருங்காலத்து அப்படியே எப்போ? நோவா காலத்தில் எப்படி இருந்தாங்களோ. 8 பேர் தான் பேழைகள் பிரவேசித்தாங்க. எத்தனையோ ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க நோவா காலத்துல. ஆனா எத்தனை பேர் பிரவேசித்தாங்க? 8 பேர் தான் அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. அப்படியே
1: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: அப்பொழுது
1: இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
1: ஒருவன் கைவிடப்படுவான்.
0: ரெண்டு பேர் இருப்பாங்க வயல்ல, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பாருங்க ஒருத்தர் கைவிடுப்பாரு. யார குறிப்பு? ஊழியர் தான் குறிக்குது. வயலுங்கும் போது ஊழியரை குறிக்குது. ரெண்டு ஊழியர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. நம்ம இந்த கர்த்தர் ஏற்றுக்கொள்றவங்களா நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அந்த ஊழியரை நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி பார்க்கணும். இன்னைக்கு என்ன குறை இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன செஞ்சிருக்கேன், மனசுல என்னென்ன இருக்குது சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, உன் பிரிவில்லாத காரியம் எனக்குள்ள என்ன ஆண்டவரே இருக்கு, என்னை காமிங்க என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டால் தான் காமிப்பாரு. பிள்ளிகரம் அப்படிதான் பெருமாள் என்ன செய்வாருன்னா, நைட்டு படுக்க போகும்போது உள்ளத்தை அலசி பார்ப்பாரா, இன்னைக்கு நம்ம என்ன பேசினேன், உன் பிரியமில்லாத காரியம் என்ன பேசியிருக்க, உன் பிரியமில்லாத காரியம் என்ன பார்த்துருக்க, உன் பிள்ளைமில்லாத காரியத்தில் எந்த காரியத்தில் இடப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அலசி பார்ப்பாராம். நம்மளும் கூட நம்ம அலசி பார்த்து நம்ம ஆத்துவம் மீட்பு மிகவும் என்னது மிகவும் வெளியேறப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம ஆத்துவம் எப்போ எடுத்துக்கணும் நமக்கு தெரியாது. நம்ம எப்போ நம்ம கத்தர் வருவார்னு தெரியாச்சு. கத்தருவாரே நாலாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்துமா எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் தெரியுமா? தெரியாது. 1 பேதுரு 1:24
1: மாம்சம் எல்லாம்
0: புள்ளை போலவும், நம்ம மாம்சம் எப்படி இருக்குதா புள்ளை போலவும்,
1: மனுஷருடைய மகிமை எல்லாம் புல் உலர்ந்தது
0: அதின்
1: பூவும் உதிர்ந்தது.

0: எப்பவும் உதிர்ந்தது. அவ்வளவுதான், மனிதத்தில் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆத்மா இப்ப எடுத்துக் கொள்ளப்படும், நம்ம தெரியாது. இயேசு கிறிஸ்து அதிகமா அண்டி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பாடுகள் பட்டுட்டோம். பரலோகத்துக்கு நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷமும் செவிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும். ஆண்டோடு நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். வேற ஆண்டு என்ன கே, பொண்ணை கொடு, பொருளை கொடு கேட்கல. உங்க இறுதியை எப்போதும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய இறுதியும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படியானாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவங்களா இருப்பதுனால பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். கண்டு தெரியாதனால மூலியம் செய்ய நான் பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லி ஏமாந்து வேண்டாம். என் இறுதியுமோ கர்த்தர் இறுதியுமோ இணைக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம வாழ வேண்டும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். உணர்வு இல்லை, உணர்வுகளால் சன்னங்கள் வந்து இருந்து பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறத சொல்றாருங்க. ரோமர்களின் நிருபம் 1:21.
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்,
0: தேவனை அறிஞ்சிருக்காங்க தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்,
1: சோத்ரியாமலும் இருந்து
0: தங்கள்
1: சிந்தனைகளினாலே வீணரானார்கள்.
0: தங்கள் சிந்தனை நினைச்சோம் வீணர் ஒண்ணுக்கு விதமாதாங்களாயிடுறோம். சின்ன அதை நீ கற்பனை, இந்த கற்பனை அந்த கற்பனை பண்ணி நம்ம நினைச்சு வீணர் ஆயிடுறோம்.
1: உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்,
0: உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்
1: இருள் அடைந்தது.
0: இருள் அடைந்தது உணர்வில்லாம நம்ம அப்படி தேவையில்லாத சிந்திட்டு இருந்தா, சிந்தித்து கொண்டிருந்தா என்ன செய்தோம்? நம்ம இருதயம் என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? இருள் அடைஞ்சிரும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? சங்கீதம் 119 34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: எனக்கு உணர்வை யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு உணர்வே இல்லை சப்பா, நான் என்ன செய்யறேன் எனக்கே தெரியலன்னு கேட்டிருக்கம்மா. சங்கீதக்காரன் கேட்கிற, கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும்.
1: அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு,
0: அப்பொழுதுதான் உன் வேதத்தை பற்றி கொண்டு,
1: என் முழு இருதயத்தோடும்,
0: நான் என் முழு இருதயத்தோடும்
1: அதை கை கொள்ளுவேன்.
0: அதை கை கொள்ளுவேன் முழு இருதயத்தோடு, வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு கை கொள்ள. உணர்வு நமக்கு வேணும். எப்போ உணர்வு வரும்? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது உணர்வு வரும். பசு தேவையில்ல மக்கள் வந்தாருனா உணர்வு வரும். இல்லாட்ட உணர்வு தெரியாம சேர்த்து கரெக்டு கரெக்டு, நான் ஒன்று சொல்ல நீங்க ஒன்று சொல்லுவீங்க. அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உணர்வு வேணும். உணர்வு இல்லாட்டா நம்ம ஆண்டவருடைய வேதத்தை பற்றி கொள்ள முடியாது. உணர்வை கேட்கணும். அது மாத்திரல்ல, நம்ம இப்ப நம்ம உணர்வு இல்லாதனாலதான் மற்றவங்க உள்ளத்தை பட்டு கட்டு டப்பு டிப்புன்னு பேசுறோம். உணர்வு வேணும். மற்றவங்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு வேணும், உணர்வு வேணும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டோட எனக்கு உணர்வை தாரும் அப்பா. சங்கீதக்காரன் கேட்டாரு, நம்மளும் கேட்கணும். 2 பேதுரு 2:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி.
0: பாத்தீங்களா, பூர்வ உலகத்தை என்ன செய்ய ஆண்டு விழுந்து பலத்து கேட்கல. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நோவா என்ன செஞ்சதான்?
1: நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி.
0: நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி
1: அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல்.
0: அவபக்தி அந்த உலகத்துல எப்படி இருந்துச்சு, அதே தான் இப்பயும் அந்த மாதிரி இருக்கு. அவபக்தி நிறைந்த உலகத்தில்
1: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி.
0: இப்ப எங்க பார்த்தாலும் அக்கினி எது கொண்டு, எங்க பார்த்தாலும் அக்கினி நிறைஞ்சிருக்குது. அப்ப தண்ணினால் அழிச்சாரு, இப்ப அக்கினியால் அழிப்பாரு. அதற்குள்ளாக நம்ம ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். சொன்னார் கொஞ்ச கால சங்கீத வாசத்தால கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள் அண்டி கொள்ள வேண்டும். ஏன் அப்படி கர்த்தருடைய கோபம் வருது? அப்படி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12:12
1: தேவன் பூமியை பார்த்தார்.
0: தேவன் பூமியை பார்த்தார்
1: இது

0: இதோ
1: அது சீர்கெட்டதா இருந்தது.
0: பூமி எப்படி இருந்ததா? சீர்கெட்டதா இருந்தது.
1: மாம்சமான யாவரும்,
0: மாம்சமான யாவரும்
1: பூமியின் மேல்,
0: பூமியிலே,
1: பூமியின் மேல்,
0: பூமியின் மேல்
1: தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள்.
0: மாம்சமான யாவரும் என்ன செஞ்சாங்களா? தம்முடைய வழியை என்ன செஞ்சிருந்தாங்க? கெடுத்து கொண்டு இருந்தாங்க. இப்ப எப்படித்தான் ஆடம்பரம் பழங்கிமான காரியங்கள்னால தங்கள் நம்ம தங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க? கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நியூஸ் காக்கிறதுக்கே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிள்ளைகள் பாவமான வழிக்கு டீச்சர்ஸே பண்ணிடுறாங்க. நேற்று ஒரே நாளில் 3 ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டிவி கேட்கறதுக்கே பயமா இருக்கு. பயங்கரமான காலம். எங்க பார்த்தாலும் பூமி மேல தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும், நம்ம நாளைக்கு எங்க போவோங்கிறது உணர்வு இல்லாத சனங்களுக்கு உணர்வு இல்லை. பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நாம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நரகத்துக்கு அவங்க போகக்கூடாது. நம்ம தான் ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. நோவா காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. நோவா அந்த காலத்தில் அவர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆதியாம புஸ்தகம் 6:9
1: நோவா தன் காலத்தில்,
0: தன் காலத்தில் கலந்த காலத்தில் தான் மக்கள் தங்கள் வழியை பூமி மேல கெடுத்து கொண்டிருந்தார்கள். நோவா தன் காலத்தில்
1: இருந்தவர்களுக்குள்ளே,
0: இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்,
0: நீ அவர் மக்கள்லாம் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா நோவா மட்டும் என்ன செஞ்சார்? தன் நீதிமானம்
1: உத்தமனமாய் இருந்தான்.
0: அவர் எப்படி இருந்தாரா? நீதிமானம் உத்தமனா இருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
0: நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு. என்ன செஞ்சார்? தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரிய, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கூட இந்த உலகத்துல எப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? நம்ம அதை பார்க்காம நீதிமானா உத்தமனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தா நோவா தேவன் 8 பேர், நோவாவே, நோவா மனைவி, பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும், 3 மருமகளையும், 8 பேரும் தேவன் காப்பாத்தினார். உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா நம்ம இந்த உலகத்துல நீதிமானம் உத்தமனமா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம நீதிமான உத்தமனா மாற முடியும். தேவனோட சஞ்சரிக்காட்ட எப்படி நம்ம உத்தமனா நீதிமான மாற வேண்டும்? யோசித்து பாருங்க. ரெண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 17:28-30 வரைக்கும்.
1: லோத்தினுடைய நாட்களில்,
0: லோத்தினுடைய நாட்களில்
1: நடந்தது போலவும் நடக்கும்.
0: முதல்ல யார் காலத்தில் நடந்த போல நடந்துச்சு? நோவா காலத்தில் நடந்தது போலும் மனசுக்குமார் வரும்போது நடக்கும்.
1: லோத்தினுடைய நாட்களில்,
0: லோத்தினுடைய நாட்களில்
1: நடந்தது போலவும் நடக்கும்.
0: லோத்தினுடைய காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்.
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள். எங்க பாரு மரம், எங்க பாரு வீடு கட்டுறாங்க, கட்டிட்டே இருக்காங்க. வீடு மேல வீடு, வீடு மேல வீடு கட்டிட்டே இருக்காங்க.
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள், பெண் கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்ட மரம் நட்டுறாங்க, நட்டார்கள்,
1: கட்டினார்கள்.
0: வீடெல்லாம் எங்க பாருங்க, மேல மேல மேல வீட கட்டிட்டு இருக்காங்க, கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே
1: வானத்திலிருந்து அக்னியும்,
0: வானத்திலிருந்து அக்னியும்
1: கந்தகமும் வரிசித்து,
0: கந்தகம் வரிசித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது.
0: எல்லாரையும் வானத்திலிருந்து அக்னி கந்தகம் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் ஆகிய இயேசுக்கு வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். இப்பதான் அதுக்கு அடையாளமா நிறைய எங்க பார்த்தாலும் மருந்து குண்டு என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க வேண்டிய அருமையானவர்களே, எப்போ வந்தாலும், எப்போ வந்தாலும் கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். எசேக்கியேல் புஸ்தகம் 16:49-50
1: இதோ,
0: இதோ
1: கெர்வமும்,
0: கெர்வம் அங்க பாருங்க, கெருவமும்
1: ஆகார திருச்சியும்,
0: அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு. நல்ல ஆகார திரட்சி,
1: நிர்விசாரமான
0: நிர்விசாரம் நிர்விசாரம் அப்படியே நாளை செவிச்சுக்கல. இன்னைக்கு என்ன நாளை பைபிள் வசனம், அதான் நிர்விசாரம். நிர்விசாரமோ
1: சாங்கோபமும் ஆகிய இவைகளே
0: இவைகளே
1: உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம்,
0: அவன் சகோதரியாக சோதோமின் அக்கிரமம்
1: இவைகளே
0: இவைகளே
1: அவளிடத்திலும்
0: அவளிடத்திலும்
1: அவள் குமார்த்திகள் இடத்திலும் இருந்தன,
0: குமார்த்திகளிடத்தில் இருந்தன.
1: சிறுமையும் எளிமையுமானவனுடைய
0: சிறுமை எளிமையுமானவருடைய கையை
1: அவள் பலப்படுத்தவில்லை
0: பலப்படுத்தவில்லை.
1: அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்திற்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள்.
0: தங்களை உயர்த்தது என்ன இருந்தது? கருவம். அப்புறம் என்ன இருந்தது? ஆகார திரைச்சி. எனக்கு என்ன, யாரா எப்படி நான் நல்லா இருக்கலாம் போதும், மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதில்ல, மற்றவங்களை பத்தி விசாரிக்கிறது இல்ல, மற்றவங்களை பலவீனமோ பிரச்சனையோ கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் விசாரிக்கிறது இல்ல, நான் நல்லா இருக்கிறேன்.
1: அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன்.
0: இயேசுகிறிஸ்து சொல்ற இதெல்லாம் பார்க்கும் போது நான் என்ன செஞ்சிட்டேன், அவங்கள ஒழித்து விட்டேன். தங்களை உயர்த்தி மற்றவங்களை அற்பமான நினைக்கிறது இவளை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா, ஒழித்து விட்டேன். அவர்களை கண்டபோது நான் என்ன செஞ்சிட்டேன், அவங்கள ஒழித்து விட்டேன். ஆண்டவராக இயேசுகிறிஸ்து சொல்லுறார். நம்ம கொடுத்த நாட்கிற பிரயோஜனப்படுத்தணும். ஏன் நிர்வசரவா இருக்கக்கூடாது? நீதிமொழி புத்தகத்தில் வாசி பாருங்க, 1:32 செபிக்கிறதுக்கு நிர்வசரம், துதிக்கிறதுக்கு நிர்வசரம், பைபிள் வாசிக்கிறதுக்கு நிர்வசரம். இங்கே சொல்ற பாருங்க, நிர்வசாரத்தில் என்ன வருவோம் பாருங்க.
1: பேதைகளின் மாறுபாடு
0: அவர்களை
1: கொல்லும் மூடரின் நிர்விசாரம்.
0: நிர்வசாரம் தான் மேலே இருக்கிறோம், மூடர நிர்விசாரம்
1: அவர்களை அழிக்கும்.
0: நிர்வசாரம் என்ன செஞ்சிடும், அழிக்கும். மூடர் நிர்வசாரம் அவர்கள் அழிக்கும். நிர்வசாரமாயிராதீங்க, செபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க, ஆண்டவரோடு எப்போது இருங்க, பரிசுத்தம் நிறைங்க, கண்ணீர்லாம் துடைக்கப்படுவோங்க, கவலையெல்லாம் மாற்றுவாரு. நம்ம நிர்வசாரத மூடர்ன்னு சொல்லி கத்துடி வேதனம் பேர் கொடுக்கறது, அப்படி யாரெல்லாம் இருக்கிறோமா இன்னைக்கு மாற்றி செவிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும். 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், 3 மணி நேரம் அது இல்லை. பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, கொலேசியர் 4:2 என்ன சொல்றாரு, இடவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல. நான் 3 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், போதுமா? பரிசுத்த பவுல் நமக்கு என்ன சொல்றாரு வாசிங்க,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க,
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு என்ன சொன்னார், லூக்காவின் சுவிசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: ஒரு சிலர் 2 மணி நேரம் ஜெபிச்சிட்ட அவ்வளவுதான், நான் பெரிய இதையோ முறிச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் நினச்சிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபிச்சிட்டேன்னு. ஜெபிக்கணும், ஜெபிச்சா தான் பரலோகத்து போக முடியும். ஜெபிக்கலைன்னா பரலோகத்து போக முடியாது. இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம், சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அதை தான் கேட்பாங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பேரன் பேத்தி நல்லா இருக்கணும் அதை தான் கேட்பாங்க. அது இல்லை செவ, அது இல்லை. நம்ம ஆத்மா ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எங்க இருக்கிறோன்னு சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். 2 பேதுரு 2:8
1: நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு
0: மற்றவங்களுடைய அக்கிரமத்தின் கிரியைகளை கண்டு
1: கேட்டு நீதியுள்ள
0: தன்னுடைய இருதயத்தில்
1: வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க.
0: மற்றவங்களுக்காக நான் வாதிக்கப்படுறேன், ஐயோ என் தேசம் இப்படி இருக்குதே, என் தேசம் மக்கள் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, எங்க பார்த்தாலும் உபச்சாரம் வேசித்தன, எங்க பார்த்தாலும் அசுத்தமான பாவங்கள், எங்க பார்த்தாலும் ஆடாமரம், ட்ரெஸ்ஸு மக்களுடைய ட்ரெஸ்ஸு சரி இருக்கிறது இல்லை, எத்தனை பிள்ளைங்களோட பாவம், எத்தனை பெற்றவங்க அது வந்து கண்டிக்கிறது கிடையாது. பெற்றவங்க பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுத்துறாங்க. கடைசியில் எங்கே போயிரு பார்த்தீங்களா? அதை பார்த்து தான் லோத்துடைய இறுதி பாதிக்கப்பட்டது. அவர் நீதிமானா, அவர் ரச்சித்தார, கர்த்தர் ரச்சித்திருக்கிறாரு. மற்றவங்களை பற்றி உங்களுக்கு பாதிப்பு இருக்குதா? மற்றவங்களை பற்றி கஷ்டப்படுற மனசில் ஏதாவது யோசிக்கிறோமா? கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஒரு உணர்வு வருதா? யோசிப்பார். லோத்து பாதிக்கப்பட்டிருந்தாராம், தேவன் அவரை ரச்சித்தார். நம்ம அதை பற்றி யோசிக்க, மற்றவங்களை பற்றியே கவலை. ஏன் நான் நல்லா இருந்த போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் யோசிக்கிறோமா? ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்து நிறைவேறுது. மத பார்த்தோம், நோபா என்ன செஞ்சார்? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உத்தமனும் நீதிமானும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ரெண்டாவது லோத்து, மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்து மற்றவங்களை செய்கிற பாவத்தை பார்த்து உள்ளத்தில் பாதிக்கப்பட்டார். மூன்றாவதாக பாருங்க, இது என்ன காலம்? முத என்ன காலம்? நோபாவின் காலம். நோபாவின் காலத்தில் எப்படி நடந்து அப்படிதான் மனசுக்குமாரும் காலத்திலையும் நடக்கும். ரெண்டாவது என்ன காலம்? லோத்து காலத்தில் எப்படி நடந்து அப்படியே மனசுக்குமார் காலத்திலையும் நடக்கும். மூன்றாவது என்ன காலம்? ரெண்டு பேதின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம்.
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து.
0: பரியாசக்காரர் என்ன சொல்லுங்க? மனம் போல நாளாடுவாங்க. அவங்க வந்து
1: அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே?
0: இப்ப கேக்குறாங்களே, வருவார்னு சொல்றாங்க கிறிஸ்தவங்க. வருவாரு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கே?
1: பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும்
0: சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்
1: இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள்.
0: இருந்த விதமா தான் இருக்கு. எங்க அப்பா அம்மா காலத்துல எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குன்னு சொல்லி பரியாசக்காரர் சொல்லுவாங்க. இப்ப சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. முத பார்த்த முதல் என்ன காலம்? முதல் நோவா காலத்தில் எப்படி நடந்தோ அப்படிதான் மனுசுக்குமாரன் காலத்தில் நடக்கினாரு. ரெண்டாவது என்ன காலம்? லோத்தின் காலத்தில் எப்படி நடந்தோ அப்படியே மனுசுக்குமார் காலத்திலயும் நடக்கும். இப்ப பரியாச கூட்டத்துக்காரங்க நெலும்பிட்டாங்க. இப்பதான் அதே போலதான் மனுசுக்குமார் காலத்திலயும் நடக்கும். ஹல்லேலூயா. இங்க சொல்ற பாருங்க, யூதா ஒரே அதிகாரம் தான், 18 வசனம் 19 வசனம்.
1: கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார் என்று
0: உங்களுக்கு சொன்னார்களே
1: இவர்கள் பிரிந்து போகிறவர்களும்.
0: அந்த பரியாசக்கார எப்படிப்பட்டவங்களா? பிரிந்து போகிறவர்களும்,
1: ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே.
0: பரிசுத்தாவினர் அவங்களுக்குள்ள என்ன இல்ல? பரிசுத்தாவினர் இல்ல. சின்ன சின்ன காரியெல்லாம் கோவிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு கர்த்தரை பேத்தி வருவாருன்னு சொல்லி எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. பரிசுத்தாவினர் இல்லாத ஒரு மாமே. பரிசுத்தாவில இருந்தாலும் அன்பின் ஆவி ஊற்றிடுவார். ரோமர் 5:5 ஆவியானவர் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? பிரிஞ்சு போக மாட்டோம்.
1: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்.
0: நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிரு? தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். ஆவி இல்லாதவங்க தெரிஞ்சு போவாங்க. நமக்கு பரிசுத்தவன் இருக்காரா? அவர் நம்மளை விட்டு வெளியே இருக்காரா? நம்ம பார்க்கணும். பரியாசக்காரர் எழும்பிட்டாங்க. முத பார்த்த யாருக்கா? முத என்னது? நோபா காலத்துல எப்படி அப்படிதான் மனுசுக்குமார் காலத்திலும் நடக்கணும்னு சொன்னார். ரெண்டாவது யாரு காலத்துல? லோத்து காலத்துல எப்படி நடந்ததோ அப்படித்தான் மனுசுக்குமார் காலத்தில் நடக்கணும்னு சொன்னார். மூன்றாவது என்னது? பரியாசக்காரர். இப்ப காலம் பரியாசக்காரர் காலம். இன்னும் ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்காரு தெரியுமா? ரெண்டு பேர்த்தின் புஸ்தகம் 3:9
1: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
0: நினைச்சு கூட ஒருத்தர். ஏன்னா அவர் படைத்த பிள்ளைங்க. நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்துல பூமி எங்கும் குடியிருக்கிறவங்க அத்தனை பேரும் தேவனால படைக்கப்பட்டவங்க, ஒருதரும் கெட்டு போகாமல்
1: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
0: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
1: நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
0: நம்ம எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமையுள்ளவர்களா இருக்கிறார். பூமியில முழுவதும் கத்தரால் உருவாக்குற பிள்ளைங்க அதை நம்போம். நம்ம இந்தியா மாத்திரல்ல, உலகம் முழுவதும் பூமி மீது எங்கும் குடியிருக்க அத்தனை பேரும் கர்த்தரால உண்டாக்கின பிள்ளைங்க, மக்கள் தான் நம்பலாம். அதனால ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி விரும்பி இன்னும் என்ன செய்யற, நீடி பொறுமையா இருக்கிறார். இது பரியாசக்காரர் காலம். முத நோபாவின் காலம், ரெண்டாவது லோத்துடைய காலம், மூணாவது பரியாசக்காரருடைய காலம். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17-18.
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்,
1: உங்கள் குமாரத்திகளும்,
0: உங்கள் குமார்த்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: உங்க குமாரரும் உங்க குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் வாலிபர்,
0: உங்க வாலிபர்
1: தரிசனங்களை அடைவார்கள்,
0: தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர்,
0: உங்கள் மூப்பர்
1: சொப்பனங்களை காண்பார்கள்,
0: சொப்பனங்களை காண்பார்கள்.
1: என்னுடைய ஊழியக்காரர் மேலும்,
0: என்னுடைய ஊழியக்காரர் மேலும்,
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்,
0: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்.
0: என்ன அந்நாட்கள் என்ன செய்வாரா? அவருடைய ஆவியை நம்ம மேல போற்றுவே.
1: அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் பரிசு தேவையவர் ஊற்றி கொண்டே இருக்கிற. இது கடைசி நாள். முத எது கடைசி நாள்? நோவா நாட்கள். பெண் கொண்டு பெண் கொடுத்தோம், உணர்வு இல்லாம இருந்தாங்க, அது கடைசி நாள். ரெண்டாவது லோத்து காலம், அக்கினி அனுப்பி கடைசியில கட்டுவார்கள், நட்டுவார்கள், கட்டுவாங்களா நட்டுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க, அது கடைசி நாட்கள். மூணாவது பரியாசக்காரர் பிதா, எங்க பிதா நாட்கள் இப்படித்தான் இருந்துச்சு, இன்னும் இப்படித்தாரு வருவார் வருவன்னு சொல்ற வாக்கு தெங்கின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. நான்காவதாக கடைசி நாட்களின் மாம்சமன் யார் மேல் ஆவிய ஊற்றுவேன்னு சொன்னார். ஹலேலூயா, ஹலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்,
0: ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்,
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவனும் வா என்பானாக,
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
0: யார் தருவாரா? தாகமாய் இருக்கிற வரக்கடவன்,
1: விருப்பமுள்ளவன்,
0: விருப்பமுள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: விருப்பம் இருந்தா ஜீவ தண்ணீர் என்ன செய்யலாம்? இலவசமா வாங்கிக்கலாம். விருப்பம் நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவியார் மேல தாகம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? பரிசுத்தாவினர் மேல நமக்கு விருப்பம் வேணும். அப்பதான் ஊற்றுவாரு. இல்லம்மா நீ பரிசுத்தாவை பெற்றுக்கோமா, இல்ல இல்லையா நீங்க பரிசுத்தாவின் விஷயத்தை பெற்றுக்கோங்களா, அப்படிலாம் தரமாட்டாரு. தாகமுள்ள பரிசுத்தாவை தருவாரு. ரெண்டாவது விருப்பம் இருக்கா? தாகம் இருக்கா? விருப்பம் இருக்கா? இல்ல உலகத்தின் மேலதான் உங்களுக்கு தாகம் இருக்கா? ஆனாக்க அவங்க எல்லாம் வீடு மேல வீடு வாங்கிட்டாங்க. அவங்க பிள்ளையெல்லாம் பாருங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. இப்ப உலகம் அப்படித்தான் இருக்கு. அது மேல தாகம். டாக்டர் படிக்கிறாங்க, என் பிள்ளைகள், என் பேரன் பேத்தி, என் குடும்பம், அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க, நான் கட்டணும். இந்த மாதிரிதான் இருக்கம்மா. நீங்க விருப்பம் தாகம் இருந்தா பரிசுத்தவன் உங்களுக்கு தருவாரு, விருப்பம் இருந்தா அவங்க பரிசுத்தவன் தருவாரு. கட்டாய நீ பெற்றுக்கோன்னு ஆண்டு தள்ள மாட்டாரு. வெளிப்படுத்தும் 22:17.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்,
0: ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவனும் வா என்பானாக,
1: தாகமா இருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா இருந்தா ஏன்ட்ட வாப்பா, தாகம் இருக்கா ஏன்ட்ட வா, வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன்,
0: விருப்பமுள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: உங்கள் விருப்பம் இருக்க பரிசுத்தன் மேல விருப்பம் இருந்தா ஜீவ தண்ணீர் இலவசம் வாங்கிக்கோங்க. காசெல்லாம் கிடையாது, பரிசுத்தன் நமக்கு தருவார். நம்ம உள்ளத்துல வர்றதுதான் அவர் வாஞ்சேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6.
1: அன்றியும்
0: அன்றியும்
1: அவர் என்னை நோக்கி
0: ஆயிற்று ஆயிற்று
1: நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன்.
0: அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன்.
1: தாகமாய் இருக்கிறவனுக்கு
0: தாகமாய் இருக்கிறவனுக்கு
1: நான் ஜீவத்தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன்.
0: யாருக்கு? பரிசுத்தாவின் மேல தாகம், பரிசுத்தாவியனர் மேல தாகம். தண்ணி தவறுக்குலாம் கொடுக்க மாட்டாரு. உலக தாகத்து மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அது வேணும் இது வேணும், உலக தாகம் உள்ளவர்களும் கொடுக்க மாட்டாரு. பரிசுத்தாவியர் மேல தாகம், அவங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தாகம் இருக்கா? நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உலகத்தில் வாழ்ந்தனாலும் அதைத்தான் சொன்னாரு. யோவான் சுவிசேஷம் 7:37-39.
1: பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே
0: இயேசு நின்று
1: சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால்,
0: எது மேல தாகம்? பரிசுத்தாவினர் மேல. ஒருவன் தாகமாயிருந்தால்
1: என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
0: யாரா இருந்தாலும் சரி, ஏழையா பணக்காரா கண் தெரிஞ்சா கண் தெரியல இல்ல, விசுவாசமா இருக்கிறவன் எவனோ
1: அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: அவர் உள்ளத்தில்தான் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார்.
1: தன் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற
0: ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தாக இருக்கா? பரிசுத்தவன் மேல விருப்பம் இருக்கா? நீங்க இலவசமா பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இந்த இன்றே ரச்சனைனா இன்றே அனுக்கிற நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்தவனால் வருங்காலத்தில் நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. எவரின் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
0: பலவிதமான
1: பலத்த செய்கைகளினாலும்
0: தேவனுடைய சித்தத்தின்படி
1: பகிர்ந்து கொடுத்த
0: பரிசுத்தாவின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்தவருமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால்
0: தண்டனைக்கு
1: எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?
0: அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கு, லைவ்ல கேட்டிருந்தாலும் சரி, ரேடியோ மூலமா கேட்டாலும் சரி, யூடியூப்ல கேட்டாலும் சரி, நம்ம காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலம் என்ன காலம்? கர்த்தர் வருகை சமயமா இருக்கிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகை சமயமா இருக்குது. முதல்ல பார்த்தோம் என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஹல்லேலூயா. உணர்வுல இருந்தா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது என்ன செய்யணும்? லோகத்தை போல மற்றவங்களுக்கு பாவத்தை குறித்து நம்ம வந்து பாதிக்கப்பட வேண்டும். ஐயோ, என் தேசம் இப்படி பாவத்தை சீவிக்கிறாங்களே, என் ஜனங்கள் இப்படி சீவிக்கிறாங்களேன்னு சொல்லி பாதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? பரியாசம் பண்ற காலம் வந்துருச்சு. நான்காவது கடைசி தேவனுடைய ஆவி ஊற்றக்கூடிய காலம் வந்துருச்சு. விரும்பி கேட்டால் தருவார், தாகத்தோடு கேட்டால் தருவார். இந்த காலத்தை அறிந்து வாழாவிட்டால் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாயின்னு சொல்லி ஒரு பக்தன் பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம யாருமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்ம கொடுத்துருக்கிறாரு, நாம கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோம்.
2: அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, வருகிற நானும் பங்கு பெறுவதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? உணர்வை தாரும் ஆண்டவர். நோவா காலத்து மக்கள் உணராமல் போனார்கள். நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. அதை திறந்து கேளுங்க. எனக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தயவாய் தாரும் ஆண்டவரே. என்னை மாற்றும் ராஜா. லோத்து காலத்தில் ஜனங்கள் கர்ப்பம் ஆகார திரட்சி சிறுமியான் கைகளை பலப்படுத்தல, ஆனா லோத்து மாத்திரம் அதை பார்த்தவர் உள்ளத்திலே வேதனைப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நீதிமானாக இருந்தார். சொல்ல ஆண்டவர் என்னையும் மாற்றும் ஆண்டவரே. மற்றவருடைய பாவத்தை பார்க்கும்போது உணர்வடைந்து அவன் உள்ளத்துல வாதிக்கப்படணும், அதுக்காக மன்றாடணும், ஜெபிக்கணும். எனக்கு கிருபையை தாங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரியாசக்கார கூட்டம் எழும்பி விட்டது. இயேசு எங்க வருகிறார் என்று சொல்லி பரியாசம் பண்ற மக்கள் எழும்பி விட்டார்கள். நாட்டில் வாழ்கிற நாம் பரியாசம் பண்ற மக்களுக்குள்ள இருக்கிற குணம் அதிசய பத்தி சொன்னார், அவள் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆவியர் இல்லை என்றால் பரியாசம் பண்ணுவாங்க. தேவனே வருகிறேன், நான் பங்கு பெற எனக்கு கிருப கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்கப்பா. இருக்க அது மாத்திரம் இல்லை, ஆவியர்கள் பின்மாறி மலை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்க காலம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நோவாவின் காலம், லோத்தின் காலம், பரியாசம் பண்ண மக்கள் எழும்பியிருக்கிற காலம் மாத்திரமல்ல, கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற காலம். ஹல்லேலூயா. என் மீது அபிஷேகத்தை ஊற்றும், நிர்விசாரம் பேதையில் மாறுபாடுவர்களை கொல்லும், மூன்று நிர்விசாரம் அழித்து போடுமா? எவ்வளவு நிர்விசாரம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவர். அந்த மகிமையின் வருகையிலே அடியான் பங்கு பெறணும் ஆண்டவரே, அடியால் பங்கு பெறணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த காலத்தை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிகிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. நோவா காலத்து மக்கள் உணர்வில்லாமல் போனார்கள் அப்பா, எனக்கு உணர்வை கொடுங்கப்பா. லோத்து காலத்து மக்கள் ஆகார திரட்சினால் கர்வத்தினால் அழிந்து போனார்கள் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில தாழ்மையை கொடுங்க, நிர்விசாரம் வரக்கூடாது ஆண்டவரே. பரியாசம் பண்ற கூட்டம் எழும்பிருச்சு அப்பா, நான் ஒருபோதும் அந்த கூட்டத்தில் நான் சேர்ந்திருக்கூடாது, இணங்கிடக்கூடாது. எனக்கு ஆவியானவரை தாரும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிக்கலாமா எல்லாம். தேங்க்யூ லார்ட். இந்த பின்மாறி காலம், இந்த பரிசுத்தம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்க காலம் இருக்கிறது தகப்பன. என் மீது ஆவியான ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா. பறந்துடுவேன், நான் பறந்துடுவேன். ஆமென், தேங்க் யூ. ஜெபிக்கலாம் எல்லாம் வாய் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க் யூ அப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தர் வருகை இரவு திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொன்னீரே. தேவனே, இந்த வருகையில பங்கு பெறுவீங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, ரெண்டு பேர் படுக்கையில படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொன்னீரே. அப்ப வயலில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் சொன்னீரே. திரிகி திரிகிற ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவான் சொன்னீரே. தேவனே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் வருகிற நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. உணர்வை தாரும் ஆண்டவரே. கடைசியாக நம்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. இருப்பதிலே பெரிய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் வருகிற நான் பங்கு பெற வேண்டும். பர்வத்துக்கு செல்லணும், வேற எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இயேசு நமக்கு வேண்டும். அவர் பாதம் வேணும், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னர் பாதத்திலே சரணடைய வேண்டும். அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
1: சிவருள்ள பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உம்முடைய சீவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமாக்குங்கப்பா, நோய்கள் சுகமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திரக்கட்டு செவன்கட்டு இயேசுக்கு நாமத்தை உடைக்கப்பட்டு போட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும்ப்பா, கடன் பிரச்சனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா. வேற அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம், தேவையில் அனைத்து சந்திங்கப்பா. கத்தாவே மே நோக்கி ஜெபிக்கிறோம், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமா மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவை நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொழிற்சிற மக்களை ஆசீர்விக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, வியாதிகள் நோய்கள் குணமாக்குங்கப்பா. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர் கொடுக்க மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீரை துடைங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. உங்க நாம் மகிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்ன தேவையோடு இருக்கவங்களும் ஒவ்வொரு மக்களுக்கு தேவையினை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொருவரு கண்ணீரையும் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும், சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், பிரச்சனையை மாற்றணும். எந்த நிலைமை இருந்தாலும் தேவனை அண்டி கொள்ளட்டும், தேவனை சார்ந்து கொள்ளட்டும், தேவனோடு இணைந்து வாழட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியும், அருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் எங்களுக்கு சொந்த இல்லப்பா, உலகத்தை நம்பி ஜீவிக்காதபடிக்கு ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு இணைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு சேர்ந்திருக்க ஒரே ஆவியா இருப்பாரு சொன்னீரே, ஒரே ஆவியா இருக்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரேமே ஸ்தோத்திரம். சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை நம்பி ஜீபிக்கிறாங்கப்பா, அவங்கள பார்த்தா அப்படி பெருமையா இருக்காங்கப்பா. இன்னும் எங்க போவாங்கப்பா அப்பா, அந்த ஆத்மா எங்க போவோம் ஆண்டவரே? ஐயா யா யா, எத்தனையோ பேர் பெருமையாயிடுறாங்க சப்பா, எங்க போவாங்கப்பா? அந்த மக்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிரோம். கத்தாவே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்கப்பா. அந்த உலகத்துல கோடி பணம் இருந்தாலும், கோடி கோடி பணம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது ஆண்டவரே. உண்மை அரிய அறிவில் நிரப்பமடியா செபிக்கிறோம். தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாகி நமக்கு செலுத்துறோம். சிறு பிள்ளைகளை ரசித்தல்லும், அப்பா வாலிப சகோதர சகோதரர் ரசித்தல்லும், போனுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரசித்தல்லும், ஆண்டு உரையமை நோக்கி கெஞ்சிரும் கெஞ்சிரும் கெஞ்சிரும் அப்பா, போனுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரசித்தல்லும், அன்பின் தகப்பனேமை ஸ்தோத்திரம் வாலிபர்களை ரசித்தல்லும், சிறு பிள்ளைகளை ரசித்தல்ல ஐயா, சிறு பிள்ளைகளை ரசித்தாலும் தேவனை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. முதியவர்களை ரசித்தல்லும் ஐயா, கர்த்தாவையமே ஸ்தோத்திரம். அப்ப நடுத்தர வாலிபர்களை ரசிங்க ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். மனமும் மாம்சம் இருமனபடி வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா, நீர் வரும்போது எங்க போவாங்க ஆண்டவரே? இயேசுவே இயேசுவே, மனசு என்ன சொல்லுது அதன்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மாம்சம் என்ன சொல்லுது அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா நீர் வரப்போறீர் ஆண்டவரே. மக்கள் வாழ்க்கை எங்க போவோம் ஆண்டவரே? ஒவ்வொருவரையும் உம்மண்டை இழுத்துக்கொள்ளும். பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளா விட்டா அவனிடத்துல வரானுச்சு. நீரே பரம பிதாவை இழுத்துக்கொள்ளும், இழுத்துக்கொள்ளும், உங்களோடு சேர்த்து கொள்ளுங்க. எல்லா துதிகனமாகிமையும் அகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, தென் நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1909100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபயன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 96 10 வசனம்.
1: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
0: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மள ஒரு நாள் அவரோட தான் ராஜரீகம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் அந்த உலகத்தில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், என்ன வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, அதுக்கு தான் நம்ம இந்த பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறார். நம்மளும் என்ன செய்ய போறோம், ஒரு நாள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தோட அவருக்கு ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அந்த ராஜரீகம் பண்ணுற ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோட நம்மளும் ஒரு நாள் ஆள போறோம். அந்த அழுகைக்குத்தான் நம்ம இவ்வளோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலையிலும் அவருக்காக வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஓதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்ம ஆள்றமா இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின,
0: அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜரீகம்
1: பண்ணுவார்,
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின,
0: அல்லேலூயா. நம்ம வாழ்கிற இந்த ராஜ்யம் எப்படி ராஜ்யமா வரப்போகுது, எப்படி ராஜ்யமா இருப்போகுது, கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. அங்க கர்த்தர் என்ன செய்ய போறாரு, சதா காலம் அரசாளுவார். அந்த அரசாளும் போது நம்மளும் கர்த்தராகி தேவனோடு தான் அரசாள போறோம். அதுக்குத்தான் இந்த உலகத்துல ஒரே வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழணும், சரியா, அதுதான் சொல்றாரு. இன்னொருக்கு வாசிக்க கேட்கலாமா, வெளிப்படுத்தும் விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
0: கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்,
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகம் நம்ம வாழ்றோம் இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும்
0: அவருடைய
1: கிறிஸ்துவுக்கும் உரிய
0: ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜ்யபாரம்
1: பண்ணுவார்,
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின,
0: கர்த்தர் ராஜ்யமும் கிறிஸ்து ராஜ்யமும் அந்த உலகம் முழுவதும் மாறப்போகுது. நம்ம ஒரு நம்ம குடியிருக்கிறோட எப்படி மாறப்போதா அப்படின்னு பாக்கலாம். கட்டாயம் 1000 வருஷ ஆட்சியில கர்த்தர் கர்த்தருடைய ராஜ்யமும் கிறிஸ்துவோட ராஜ்யமும் அந்த உலகம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதுல அப்பல இப்படில இருக்காது, அப்பல வேற மாதிரி இருக்கும். அப்ப அத நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல வாசித்து பாருங்க. ஏசாயா 11:1
1: அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும்,
0: ஓனாய் என்ன செய்யும், ஆட்டுக்குட்டியோட தங்கும்,
1: புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்,
0: புலி என்ன செஞ்சிடும், வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்,
1: கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும்,
0: காளையும்
1: ஒருமித்து இருக்கும்.
0: பாத்தீங்களா, கன்றுக்குட்டி காளை
1: ஒருமித்து இருக்கும்.
0: ஒன்னா ஒன்னு பிரெஞ்சா இருப்பாங்களா.
1: ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்.
0: சிங்கம் இப்ப மாம்ச திங்கிற சிங்கம் என்ன, 1000 வருஷத்துல என்ன செய்யும்,
1: வைக்கோல்
0: திங்கம். இப்ப மாம்சத்தை பார்த்தா விடுறதில்ல, எந்த மிருகத்தை பார்த்தாலும் விடுறதில்ல, மனுஷரை பார்த்தாலும் விடுறதில்ல. அந்த சிங்க என்ன செய்யப்போது, இந்த 1000 வருஷ அரசாட்சியில
1: வைக்கோல்
0: தீங்கும்,
1: பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்.
0: பால் குடி குழந்தை எதுல விளையாடுமா, விரியன் பாம்பு வலையில் விளையாடும்.
1: பால் மறந்த பிள்ளை கட்டி விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும், தீங்கு செய்வாரும் இல்லை,
0: கேடு செய்வாரும் இல்லை.
1: சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
0: பூமி என்ன கர்த்தர் அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். நீ வந்து இயேசு அறிஞ்சுக்கோ, நீ யாரும் சொல்ல வேண்டாம். சமுத்திரம் எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கும், அதே போல பூமி முழுது எப்படி இருக்குமா, கத்திர அறிகிற அறிவில் இருந்திருக்கு. யாருக்கு போய் நீங்க இயேசுவை அறிஞ்சிக்கோங்க, நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 1000 வருஷ அரசியல் அப்படி இருக்கும். அதுதான் சொல்றாரு. இந்த உலகத்தின் ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறப்போகுது? கிறிஸ்துடைய ராஜ்யமா மாறப்போகுது. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும், கர்த்தர் நமக்கு பைபிளையும் கொடுத்து இப்படிலாம் வாழணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சொல்லியிருப்போம், எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்குத்தான் வேதாகமத்தை நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் மொழியிலே கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு தாய்மொழியில பைபிள் கிடையாது. நமக்கு தாய்மொழியில் தமிழ் மொழியை கொடுத்து படிப்பை கொடுத்து, ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க, கொஞ்ச பேர்லாம் படிக்காம இருப்பாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்க வச்சு, எல்லாரையும் தமிழ் மொழி கூட இல்லை இங்கிலீஷ்லயும் படிக்க வச்சு எல்லா தாய்மாரும் நல்லா செஞ்சிருக்காங்க. நாளைக்கு கர்த்தர் என்னை பத்தி இது தெரியாது, யாருமே எனக்கு சொல்லலன்னு யாரும் என்ன சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நாளைக்கு எனக்கு ஆண்டவர் உங்களுடைய வசனத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகம் எப்படி மாறப்போகுது? கர்த்தருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. கர்த்தருங்க சதா காலம் ராஜ்யபாரம் பண்ண போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியன் புஸ்தகம் 14:9.
1: அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார்.
0: கர்த்தர் பூமி மீதெங்க எப்படி இருப்பாரா? ராஜாவா இருப்பார். அப்பதான் பூமி மீதெங்க ராஜாவா இருப்பார். அப்பதான் சிங்கம் என்ன செய்ய வாய்க்கோல் சாப்பிடுவோம். அல்லேலூயா. பால் மருந்து குழந்தைங்க என்ன செய்ய கட்டுரையும் பித்தல கையை விடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நிச்சயமா அவர் அரசாங்கத்தை செய்ய போறார். ஆயத்தமா இருந்தா நம்ம கர்த்தரோட அசல்வோம், அதுதான் முக்கியம். நான் அரசாங்கம் நம்ம இப்படியே இருப்போம் நினைச்சா இருக்கலாம், இருந்த உடனே இருக்கலாம். ஆனா அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டு சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் வாசனத்தை கீழ்ப்படிந்து வாழ்வோம்னா அவர் ராஜ்யத்துல என்ன செய்வோம் அரசால முடியும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12.
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால்
0: அவரோட
1: கூட ஆளுகையும் செய்வோம்.
0: அவரோட கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். சும்மா வீட்டு நம்ம பாவம் செஞ்சிட்டு நம்ம பாடுகள் இருக்கு, நம்ம பாடு என்ன கஷ்டப்படுறேன், என்ன பாடு என் பிள்ளைகளால பாடு, அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தமா வர பாடு. நம்ம குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் அதெல்லாம் பாடு இல்ல, கர்த்தர் நிமித்தமாய் வருகிற பாடுகள் சபித்தமானா அவரிடத்துல என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் நிமித்தம் பைபிள் தூக்கிட்டு வாரீங்க, வர்றவங்க சொல்லுங்க என்ன பைபிளை தான் தூக்கிட்டு போற, உனக்கு என்ன நடந்துச்சு, பைபிள் தான் தூக்கிட்டு போற, எப்ப உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கஷ்டம் மாறிடுச்சா இல்லையான்னு சொல்லி அவமானம் பேசுறாங்களா, அந்த மாதிரி பாடுகள். நீ ஆண்டவரை தேடினா உன அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட பாடுகள் சபித்தோமானால் அவர் என்ன செய்வ, அவரவர் கூட ஆளுகையும் செய்வோம். சும்மா ஏதோ பாடு நம்ம தப்பு பண்ணிட்டு பாடு செஞ்சிட்டா ஐயோ நான் எவ்வளவு பாடு, எனக்கு பிறந்திலிருந்து பாடுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் பிறந்திலிருந்து பாடுதாங்க, என் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் கடன் பிரச்சனை கஷ்டம், வேலை எவ்வளவு கஷ்டப்படலாம் செஞ்சிருக்கிறேன், நான் பிறந்திலிருந்து கஷ்டம்தான் துன்பம் தான். அந்த பாடு இல்லை, கிறிஸ்து நிமித்தம் பாடுற பாடத்தான் பாடும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அந்த பாடுகள் பாடும்போது நம்ம என்ன செய்வோம், அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. நம்ம என்ன கர்த்தருக்காக எதை செஞ்சிருக்கோம் யோசித்து பாருங்க. 1 பேர் புஸ்தகம் 4:16.
1: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்
0: பாடுபட்டால்
1: வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்.
0: கிறிஸ்து நிமித்தம் பாடுபடும் போது வெட்கப்படக்கூடாது. என்ன பைபிள் தூக்கிட்டு போறியா, என்ன நீ அங்க போய் என்ன செய்ய போற, நம்மள பேசுவாங்க, பைபிள் தூக்கிட்டு போற, நமக்கு என்ன கிடைச்சிச்சு, இதுதான் கிடைச்சி, குடும்பத்துல துன்பம் தான் கஷ்டம் தான் கிடைச்சிச்சு அப்படிலாம் குழப்புவாங்க. அதை பார்த்து என்ன செஞ்சது, வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் பைபிளே தூக்க மாட்டேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் பைபிள் வேண்டாம் வசனம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா இருக்க வேண்டியதாக இருக்கலாம். 1000 வருஷம் அரசாட்சியில நமக்கு ஆளுகை கிடைக்காது.

0: இப்படி சொல்லிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு போயிருந்த மேற்போமானா கட்டுக்கிடத்துல என்ன செய்ய முடியாது, ஆளிக செய்ய முடியாது, சொல்லத்தான் செய்வாங்க, என்ன வந்தாலும் சொல்லுவாங்க, நம்ம பத்தி சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஒன்னு பேதுரு புஸ்தகம் 14:13-14
1: கிறிஸ்துவின் மகிமை,
0: கிறிஸ்துவின் மகிமை
1: வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக.
0: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது என்ன செய்ய, களி கூர்ந்து
1: மகிழும்படியாகவும் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள்.
0: அவர் பாடுகளுக்கு பங்காளி ஆனதால் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள். எத்தனை பேர் பாருங்க பாடுகள் பங்காளியாக, எத்தனை பேர் அவங்களுக்காக ஆண்டவருக்கு அச்சீவ்மெண்ட் கொடுக்கறாங்க. அவங்களாம் இந்த நாள் பார்த்தா கஷ்டமா இருக்கும், பரலோகத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பாடுகளுக்கு பங்காளி ஆனப்பிள்ளாரு அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நமக்கு சின்ன பாடாது, கத்திர நிமித்தம் பாடணும். 2 Timothy 2:12 வாசிக்க கேட்போம், என்ன இருக்கு,
1: அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
0: ஏதாவது பாடு இல்ல, நம்ம நம்ம நம்ம வீட்டுக்காக உலகத்துக்காக பாடுபட்டு குடும்பத்துக்காக பாடுபடுறோம், நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம், நம்ம குடும்பத்துக்கு அந்த பாடல இல்ல, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அவருக்காக பாடுபட வேண்டும், அவருக்காக அவமானப்பட வேண்டும், அவருக்காக நிந்திக்கப்பட வேண்டும். கர்த்தருக்காக என்ன பாடுபட்டாலும் நம்ம வெக்கப்படாமல் இருக்கணும். பாடுகள் வரும்போது மகிழ்ந்து களி கூறணும், அதான் பெரிய பாக்கியம். 1 Peter 4:14
1: கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்,
0: நீங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்
1: நிந்திக்கப்பட்டால்,
0: பாக்கியவான்கள்,
1: ஏனென்றால்
0: தேவனுடைய ஆவியாகிய
1: மகிமுள்ள ஆவியானவர்
0: உங்கள் மேல் தங்கியிருக்கிறார்.
1: அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்.
0: உங்களாலே மகிமைப்படுகிறார். பாத்தீங்களா, நம்ம நித்திட்டவங்களால தூசிக்கப்பட நம்ம நிமித்தம் என்ன செய்யறாரு, மகிழ்படுகிறார். பாடுகள் பட வேண்டும் கிறிஸ்து நிமித்தமா, கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அப்பதான் 1000 வருஷ ஆட்சியில அவரோட ஆளுகை செய்வோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு, நம்மளெல்லாம் கூட்டிட்டு போவார். அதுக்கு இப்பயே தகுதி ஆகணும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம மரிச்ச பிறகு தகுதியெல்லாம் முடியாது, இப்பயே நம்ம தகுதி ஆகணும். இந்த உலகத்தில் வாழும் போதே நம்ம தகுதியாகணும். அல்லேலூயா. அதனால பாடுகளை பார்த்து நினைச்சு வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த பாடுகளை நம்ம பாடுறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே நம்மள அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதங்க பரிசுத்த பேதுரு சொல்றாரு, 1 Peter 5:1
1: உங்களில் உள்ள மூப்பருக்கு
0: உடன் மூப்பரும்
1: கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி
0: வெளிப்படும் மகிமைக்கு
1: பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால்,
0: பாத்தீங்களா அவர் என்ன சொல்ற, இனி வெளிப்படுற மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பங்காளியுமா இருக்கிற. நம்மளுக்கு பாடுபடும் போது நம்மளும் இந்த மகிமைக்கு என்ன பங்காளியாய் மாறுவோம். கிறிஸ்து நிமித்தம் பாடுபடணும். ஏதோ பாடு எங்க வீட்டில் பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் காடான் கஷ்டம், என் பிள்ளைகள் ரொம்ப எனக்கு திட்டுறாங்க, என் பிள்ளைங்க அப்படி செய்யறாங்க இப்படி, அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தம் பாடுபட வேண்டும். கர்த்தர் எங்க அரசாளை போறாரு, பூமி எங்கும் இந்த உலகத்துல அரசாளை போறாரு, அப்ப நம்ம அவரோட அரசாளுவோம். அப்படித்தானே வாசிக்க கேட்டோம், வாசித்து பாருங்க. சகரியன் புஸ்தகம் 14:9
1: அப்பொழுது கர்த்தர்
0: பூமியின் மீதெங்கும்
1: ராஜாவா இருப்பார்.
0: ஹல்லேலூயா. பூமியின் மீதெங்க அவர் எப்படி இருப்பாரு, ராஜாவா இருப்பார். ஆளுகை செய்ய போறோம், அதுக்குத்தான் நம்ம தொழுகத்துல பாடுபட வேண்டும், கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். 1 Peter 5:1 பேதர் சொல்ற பாருங்க, உங்களுள்ள மூப்பருக்கு
1: உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான்.
0: இனி வெளிப்படும் மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பங்காளியமா இருக்கிறாரா. நமது பங்காளியாய் மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக சின்ன சின்ன பாடுகளாவது நம்ம பாட

0: வேண்டும். ராமர்களின் நிருபம் 8:18.
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள்
0: இனி
1: நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு
0: மகிமைக்கு
1: ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்.
0: இக்காலத்து பாடுகள் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவே இல்லை. சின்ன சின்ன பாடுகள் தான் நம்பலாம். ஆனால் அந்த பாடுகளை பற்றி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் கிறிஸ்துகா மறிப்பேன்னு சொல்லி உண்மையா நிலைச்சிருக்கணும். அதை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிட பண்ணத்தக்க இல்லைன்றி நான் என்ன செய்யறேன் என்றேன் பரிசுத்த பவுல் சொல்றாரு. கர்த்தர்ட்ட பாடுபாடட்டா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம், விலகி போயிடுறோம். கர்த்தரோடு பாடுபாடட்டா அவரிடத்துல என்ன செய்ய முடியாது, ஆளுகையும் செய்ய முடியாது. 1000 வருஷத்துல நம்ம வந்து அரசியல் அரசாட்சி செய்ய முடியாது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 5:40-41-42.
1: அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு
0: அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து
1: இயேசுவின் நாமத்தை குறித்து
0: பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு
1: அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும்
0: தேவாலயத்திலேயும்
1: வீதிகளிலேயும்
0: இடைவிடாமல்
1: உபதேசம் பண்ணி
0: இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, அடிச்சு இனிமேல் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. ஆலசங்கத்துக்கிட்டு போங்க, இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனால் அவர் அவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது அது ஒரு பாக்கியம் என்னாங்களாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லி என்னாங்களாம். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் எனக்காக பயப்படவே இல்லை, உங்களுக்காக எனக்காக வெக்கப்படவே இல்லை. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யல, வெக்கப்படவே இல்லை. இது என்னுடைய மகா, இந்த மகா வந்து கண் பார்வை இல்லை, இவ்வளவு போய் என் பிள்ளைன்னு சொல்லணுமான்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. நம்மளை பார்த்து என்னுடைய மகன்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்னுடைய மகன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்பட்டாரா, வெக்கப்படவே இல்லை. அவரை பற்றி சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்ற, அவரோட பாடுபட்டு அவரோட ஆளிகையும் செய்வோம். 2வது ஆண்டு ஆளிகை சொன்ன என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புத்தகம் 7:18.
1: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று
0: என்றென்றைக்குமுள்ள
1: சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
0: ராஜ்யத்தை என்ன செய்வாங்க,
1: சுதந்தரித்துக்
0: கொள்வார். உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வாங்க, என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நமக்கு அதுல ஒரு பங்கு கட்டாயம் வேணும். நம்ம கிறிஸ்தவங்களை இருந்துட்டு இதோட போயிடக்கூடாது. அந்த உன்னதனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற என்ன செய்யணும், பரிசுத்தமானா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை, பரிசுத்தோட இருக்க வேண்டும். அதே தான் கீ சொல்ற பாருங்க, தானியேல் 7:27.
1: வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டும். தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம சர்ச்சைக்கு வராம உண்மைதான். நம்ம சுபாவம் மாற வேண்டும், நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், வந்த பிறகு எப்படி இருக்கோம், ஒன்னு என்ன பண்ணிருக்கோம், நம்ம சினிமா பாக்கறது விட்டுருக்கோம். அது கூட நிறைய பேர் சீரியல்ல வீட்டுல பார்த்தாலும் பாப்பீங்க. பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறதா. நம்மளே நம்ம அலசி போக்க வேண்டும். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 5:17
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்,
0: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
1: புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
0: புது சிருஷ்டியாய் இருக்கிறான்.
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
0: பழைய காரியங்கள் நம்ம வீட்டு என்ன செஞ்சிருந்தா மின்புப்படதான் கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், முன்புகளைதான் பின்னால பேசுறோம், மின்புப்பழையதான் இருக்கிறோம், முன்புப்படதான் மற்றவங்களை அற்புமா நினைக்கிறோம், பின்னால பேசுறோம், குறை சொல்றோம். அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? அருமையானவர்களே, நம்மளே நினைச்சு பாருங்க, ஒரு புது சிகிச்சையா மாற வேண்டும். நம்ம ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம், தேவனை துதிக்கிறோம், அந்த பாயிலே நம்ம திரும்ப குறை சொல்றோம், அங்க சொல்றோம், இங்க சொல்றோம், இதை பண்ணி சொல்லிக்கிறோம், குழப்பிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை மாற வேண்டும்? நம்ம எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். நாம பழைய காரியத்தில் இருந்து தான் இருக்கிறோம். வாழ்க்கை மாற வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்த புது சிருஷ்டியாய் மாறும். பழையவில என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். வாழ்க்கையில ஒளிஞ்சு போயிருக்கா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? முன்பு இருந்த வாழ்க்கை தான் வாழ்றோம். கயசின் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களாலே என்னாலே மாற முடியாது, கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் ஒரு புது சிருஷ்டியை நம்ம மாற்ற முடியும். நல்லா நினைச்சு பாருங்க, கர்த்தருக்குள் வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இப்ப வந்தாப்புறம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்னால்தான் பேசுறோம், மற்றவங்க தான் குறை சொல்றோம், அப்படி சொல்றோம், இப்படி சொல்றோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். பழைய காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பழைய காரியம் ஓடிக்கிட்டே இருக்குது. புது சிருஷ்டியை மாற வேண்டும். நம்ம புது சிருஷ்டியை மாத்திரம்தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம அப்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும் ஐயா. நான் இப்படியே தான் இப்ப என்ன ஒன்னே ஒன்னே சினிமா பாக்குறது விட்டுருப்போம். அது கூட வீட்டில் விட நிறைய பேர் சீரியல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமாலாம் பார்ப்பாங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? கிறிஸ்தவனா கிறிஸ்தை போல மாற வேண்டும் அருமையானவர்களே. அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்பட்டால் வழியே பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை நாளுக்கு நாள் நாட்கள கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர்கத்துல அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவே நீ மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்பா, எனக்கு மாற்றமே இல்லையே. ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. 2 Corinthians 4:16
1: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்,
0: எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும்
1: உள்ளான மனுஷனானது,
0: உள்ளான மனுஷனானது
1: நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்.
0: நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் புதி, நாளைக்கு கொஞ்சம் புதி, இப்படியே மாறப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஆண்டு கையில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீ மாற்றும், நான் இப்படியே இருக்கேன்னா பையன் சுபாவம் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும், நடை மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். தானியேல் புத்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்,
0: ராஜ்யங்களும் ராஜரீகமும்,
1: ஆளுகையும்
0: ஆளுகையும்,
1: மகத்துவமும்
0: மகத்துவமும்,
1: உன்னதமானோருடைய பரிசுத்தவான்களாகிய,
0: உன்னதமானோருடைய பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம துதிக்கிறதுல மாறணும். துதிக்கிற நாட்கள் அதிகமா துதிக்கணும். செபத்துல மாற வேண்டும். துதிக்கிறதுல மாற சேவம் பண்ணுங்க. செபிக்காதவங்களாம் சேவம் பண்ணுங்க. அப்படி சொன்னா தான் நம்ம செபிப்போம். நம்மளுக்கு நம்ம கற்று நம்ம செய்த நன்மை நினைச்சு நம்ம துதிக்கிறது இல்ல. செவிக்காதவங்கெல்லாம் சேவம் பண்ணுங்க, அமைதியா இருப்பாங்க. சேவம் பண்ணுங்க, செவிக்காதவங்களாம் சேவம் பண்ணுங்க. தயசு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அருமையானவர்களே, அங்க சொல்றேன்னு சொல்லி கோவிச்சிக்காதீங்க. உங்க வாழ்க்கை பரலோகத்துக்கு வரணும். நம்ம சபையில இருந்து ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு வரணும். மனவாட்டியே தேவை நம்மளை மாத்தணும். அதுக்கு தான் எங்களுக்கு வாஞ்ச கத்த சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகம் 20:26 எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுங்க.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
0: நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
1: நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு,
0: நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு
1: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
0: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பாத்தீங்களா? ஆண்டவர் கேட்ட பரிசுத்தம் ஏதோ பரிசுத்தம் இல்ல, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்துக்கா தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவரே ஏதோ வாரம் போறோம், அவ்வளவுதானே போயிட்டு உட்கார்ந்துடுறோம். திரும்ப இந்த இடத்துக்கு போன உடனே நம்ம என்ன செய்யறோம், பழைய காரியத்தை நம்ம ஆரம்பிச்சிடறோம். பழைய வாழ்க்கை நமக்குள்ள வந்துருது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நான் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களா இருந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய மொணமொணம் முணங்கிறது, பழைய குழப்பம், பழைய சிந்தனை, பழைய கசப்பு, பழைய வெறுப்பு, பழைய வைராக்கியம், பழைய காரியங்கள், மற்றவங்களை பேசுறது இல்ல, இதுலயே நமக்குள்ள மாற்றம் இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீங்க பைபிள் வாசித்தா தானே, நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு? பைபிள் வாசிக்கிறது மாத்திரல்ல, பைபிள் வாசித்து வசனத்தை வச்சு நம்மளே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் பைபிள் வாசிக்கிறாண்டவரே, நான் எங்க இருக்கிறேன்? பைபிள் தான் நமக்கு முகம் பாக்குற கண்ணடி. பைபிள் வாசிச்சாதான் கண்ணடி வாழ்க்கை மாற முடியும். கர்த்தாவே, நான் வாழ்க்கை இது இருக்கு, என்னை விட்டு எடுத்து போடுங்க. எதா செய்யறோம், என்ன மாதிரி ஊழிஞ்ச கண்டறியா ஊழிஞ்சா மட்டும் கர்த்தர் என்னை கூட்டிட்டு போற மாட்டாரு. நம்ம எல்லாமே நம்ம கருதிடுவோம். ஆண்டு சொல்ற பரிசுத்தவான்களை சனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? உள்ள தலைச்சி பாருங்க, பழைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பின்னால பேசுறோம், மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோம், அவங்களை பார்க்க நான் பரவாயில்லன்னு சொல்றோம், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறேனே, நான் எப்படியா மாற வேண்டும் சொல்லி நினைப்போம், கேட்போம், எப்படி இருக்கும் ஆண்டவர் விரும்புற பாருங்க. ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:14-16
1: நீங்கள் முன்னே உங்கள்
0: அறியாமையினாலே
1: கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது
0: போல
1: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
0: உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள்.
1: நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தம், நீங்கள் பரிசுத்தம், நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியும். ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அரசு ஆளுவோம். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே. உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போக போகுது. இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்லை. உலகத்துல 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. நீங்க கோடி பணமே சேர்த்து வச்சாலும் உலகத்துல 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. கத்துட்ட நான் பரிசுத்தவர்கள், நீங்கள் பரிசு, நடக்கல எல்லாவற்றையும் பரிசுத்தம் வருங்க. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும், உலகத்தாழ முடியும். உலகத்தாழன்னு சொன்னேவனை போல பரிசுத்தம் இருந்தா தான் அவர் ராஜ்யத்துல உலகத்தாழ முடியும். கத்து வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. எப்ப பரிசுத்தமாக்க போறோம்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாளுக்குல நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் பரிசுத்தம், நாளைக்கு கொஞ்சம் பரிசுத்தம். அந்த வசனம் அருமையா சொல்லு பாருங்க. நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
1: எங்கள் புறம்பான மனுஷனானது
0: அழிந்தும்
1: உள்ளார்ந்த மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: எப்படி இருக்குமா? நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புதிதாக்கப்படணும். நம்ம இதே இப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு கத்திரிக்கு எப்படி சம்பந்தம் முடியும்? அவர் தீமையை பார்க்க மாட்டாத சித்தக்கண்ணன். அப்புறம் பாவத்தையே இருந்து நம்ம செபத்தை கேட்பாரா? யோசிச்சு பாருங்க, நான் எப்படி வேணாலும் செபிச்ச கேட்டுருவாருன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம சுபாவம் மாற வேண்டும். நீங்க என்னதான் உலகத்தை சேர்த்து வச்சாலும் உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. ஆண்டவர் வழி சொல்லியிருந்தா போயிருக்கலாம். நீங்க 10 லட்சம் கொண்டு இருந்தீங்கன்னா உலகத்தாழ முடியும். நீங்க வந்து இந்த 1000 அரசு அடிச்சு இருக்க முடியும்னு சொன்னா வேலை பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து வச்சு போயிடலாம். அப்படி அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாக ஜனங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படும். அப்ப நம்ம பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒன்னு புஸ்தகம் 3:15
1: கர்த்தராகிய தேவனை,
0: கர்த்தராகிய தேவனை
1: உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
0: உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டே தேடி துதிச்சிட்டு செபிச்சிட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமே அற்றவரான யாருமே பரிசுத்தவனுங்க அல்ல. இப்ப நம்ம காண்ற கையில பைபிள் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் நமக்கு பாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனோட வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜ்யத்தை பத்தி தான் பேச நமக்கு ஆண்டு திட்டமா சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க சரி கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் நினைங்க செவம் பண்ணுங்க துதிங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். நான் இப்படி கோபப்படுறேன் இப்படியேதான் பழைய சுவா எனக்குள்ள இருக்கு என்ன நம்ம விட்டு இருக்கோம் யோசித்து பாருங்க. கடவுள் அறியாதுக்கு முன்னால எப்படி கிறிஸ்து அறியாதுக்கு முன்னால எப்படி இருந்தோம் கிறிஸ்து அறிஞ்ச பிறகு என்னென்ன வாழ்க்கையின வாழ்க்கையில மாற்றம் இருக்குது யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு நான் அதிகமா செவம் பண்றேன் நினைக்கலாம். கர்த்தர் சொன்னார் மிகுதியா சேமனால் நான் என்ன செய்ய மாட்டேன் கேளேன்னு சொல்லி இருக்கிறாரு. மிகுதியா என்ன சேமன் கேட்க மாட்டாரு. பரிசுத்தவங்க செவத்தை தான் கர்த்தர் கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்களாலும் பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தரை கேளுங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என் வாழ்க்கை மாற வேண்டும் என் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் ஆண்டவரே. நடக்கல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா அதுக்கு தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தான் பாடு சகிச்சார் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். வாசித்து பாருங்க எபிரேயர் புஸ்தகம் 13:12.
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே
0: ஜனத்தை
1: பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கைகள் ஆணி கால்கள் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுகெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காய் உங்களுக்காய் நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவணும் அப்பா. நம்மளை பரிசுத்தமாக தான் பாடுபட்டார் அருமையானவர்களே. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் அல்லவா ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஐயா என்னோட அக்கிரமத்தை மன்னியும் நம்ம ராஜ்யத்துக்கு வரணும்ப்பா என் பரிசுத்தமான சனமாய் மாற்றும் நம்முடைய 1000 வருஷம் அரசாட்சியில் வாழ்கை செய்யணும் உம்மோட ஆளுகை செய்யணும் நான் உம்மோட இருக்கணும் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ரத்தத்தால கழுவுங்க. நம்ம அலசி பார்க்கறதே கிடையாது நம்ம ஒத்துக்கொள்வோம் ஆண்டவரே என்னால முடியலப்பா என்னை பரிசுத்தமான எனக்கு உதவிச்சேங்க உண்மை போல என்னை மாற்றுங்க உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும் நான் உம்மோட ஆளுகை செய்யணும் ஆண்டவரே இந்த பூமியை ஆள வேண்டும் ஆண்டவரே இந்த 1000 வருஷம் நானும் கூட இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும் கேட்ட ஆண்டவர் கட்டாயம் தருவார். நம்மளை மீட்கிறது தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சிருக்கிறாரு நகரத்துக்கு புறமே பாடுபட்டு அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும் ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவப்படணும் ஏசுகத்திரத்தை கழுவும் ஐயா நம்ம உள்ளத்தை அலசி அலசி பார்க்கணும். நம்ம துணியில ஒரு அழுக்கு ஒட்டிச்சு எப்படி பாக்குறோம் அதை பாருக்கல நம்ம ஆத்மா கோடி மடங்கு வெளியேறப்பட்டது ஆத்மா பார்க்கணும் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே உண்மை போல மாற்றும் என்னை மாற்றுங்கப்பா நீங்க மாத்த முடியும் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரா இல்லையா? லேபிராமத்தில் வாசித்து பாருங்க லேபிராம் புஸ்தகம் 22:32 கர்த்தர் ஒப்பு கொடுத்தா உங்களை மாத்துவார் ஒப்பு கொடுக்காம இருந்தேன்னா விட்டுருவார் அவ்வளவுதான்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்
0: கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தவே நீ பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமான சனமாய் மாற்றும் நம்மோட ஆளிகை செய்யணும் ஆண்டவர் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் நம்மோட ஆளிகை செய்யணும் கர்த்தர் ரத்தத்தினால கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க 119:9 11:11
1: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்
0: முது
1: வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்
0: கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை என்ன செய்யணும் காத்துக் கொள்ளணும். வசனத்தை யோசிக்காம கேட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு அப்படி எங்கேயோ யோசிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் வசனம் உள்ளத்துல ஒண்ணுமே செய்ய வசனத்தோட தன்னை காத்துக் கொள்கிற நாளே தானே.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: பாருங்க நான் உமக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உன் வார்த்தை என்ன செய்யணும் நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும் தேவனுடைய வசனத்தை இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்பதான் அவரோட ஆள முடியும். முதல் என்ன 2 Timothy 2:12
1: அவரோடு கூட
0: பாடுகளை சகித்தோமானால் பாடுகள் என்ன செய்ய பாடுபடுறது மட்டும் பாடுகள் என்ன செய்யணுமா சகிக்கணும், பாடுபடுறதில்ல, பாடுகளை சகிக்கணும். அவர் முறுமுறுக்காம அதுதான் நல்லா சொல்றாரு, பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
0: பாடுபட்டா மட்டும் பாடுகளை என்ன செய்யணும், சகிக்கணும், முறுமுறுக்க கூடாது. பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம், ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. இரண்டாவதாக தானியல வாசிக்கிறோம், 7:27 என்ன சொல்ற, உன்னதமான பரிசுத்தவான்கள் சனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், எப்படி வாழணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்த, ஏதோ பரிசுத்தல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் இருக்குன்னு சொன்னாரு, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்கள் இருக்கணும். மூன்றாவதாக தேவன் ஆளுகை செய்யும் போது நம்ம ஆளுகை செய்ய முடியும் பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 20:4
1: அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல்
0: உட்கார்ந்தார்கள்,
1: நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறைசீதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும்
0: மிருகத்தையாவது
1: அதன் சொரூபத்தையாவது
0: வணங்காமலும்
1: தங்கள் நெற்றியிலும்
0: தங்கள் கையிலும்
1: அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன்
0: அவர்கள்
1: உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 அரசாண்டார்கள்.
0: அவங்க கையிலாவது நெத்திலாவது மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவங்க அரிசிவங்க கர்த்தருடைய 1000 அரசாழ்வார்கள். அப்ப நம்ம முத்திரை தரிச்சிட கூடாது, மிருகத்தின் முத்திரையோ கையிலையோ நெத்திலையோ தரிக்காம இருக்கணும். நானே சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுவான், முத்திர குத்திரையினா உங்களுக்கு என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, விற்கவும் முடியாது, வாங்க முடியாது, பொருளுக்குள்ள விற்கவும் முடியாது, நீங்க இந்த ஏதோ தேவைன்னு சொன்னா அங்க வாங்கவும் முடியாது. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அன்று கொடுத்த நாட்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும். சரி, முத்திரை குத்தின என்ன கிடைக்கும் பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 14:11
1: அவர்களுடைய வாதையின் புகை,
0: அது அவர்களுடைய வாதையின் புகை
1: சதா காலங்களிலும் எழும்பும்.
0: பாத்தீங்களா, அவைகளுடைய வாதையின் புகை என்ன செய்யுமா, சதா காலங்களில் எழும்பும்.
1: மிருகத்தையும்
0: அதன் சொரூபத்தையும்
1: வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
0: பாத்தீங்களா, மிருகத்தின் முத்திரை தரிச்சு கொண்ட என்ன இராது, இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காது. பரவாயில்லங்க, நம்ம எவ்வளவு ஒரு வாழ்க்கை வளர்ந்துருப்பீங்கன்னா, நம்ம மித்திர தறி கேட்டா விக்க முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒண்ணு முடியாது. சரி தரிச்சிக்கலான்னு தரிச்சா என்ன, சரி இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காது, பைபிள் கிடைக்காது. அப்பெல்லாம் அந்த கிறிஸ்து காலத்துல பைபிள் கிடைக்காது, வாசிக்க முடியாது, பயங்கரமான கஷ்டங்கள் காலம், பைபிள் வாங்க முடியாது, பைபிள் கிடைக்காது, அபிஷேகத்தில் நிறைஞ்சு செபிக்க நமக்கு இடம் கிடைக்காது, எங்க போய் செய்ப்புன்னு செபிக்க முடியாது. நம் வாழ்க்கையில என்ன எண்ணங்கள் இருக்கு, எண்ணங்களின் சிந்தனைகள் கூட கர்த்தர் என்ன செய்யற, ஒரு நாள் நம்மதான மனசுல என்றோம், யாருக்கு தெரியும் நினைக்க கூடாது. நம்ம எண்ணங்களின் சிந்தனைகள் கூட கர்த்தர் ஒரு நாளைக்கு என்ன செய்வார், ஞாயிற்றுக்கு நாளுக்கு ஒரு நாள் இருக்குது இல்லையா. அதனால இப்பவே நம்ம பரிசுத்தமாக வேண்டும். முத்திரை தரிச்சு கொண்டா என்ன கிடைக்காது, நமக்கு என்ன இருக்காதான், இரவும் பகலும் இளைப்பாறு இருக்காது. வெளிப்படுத்தும் விசேஷம் 13:16-17 பாருங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க.
1: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும்,
0: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள்,
1: தரித்திரர்,
0: சுயாதீனர்,
1: அடிமைகள் இவர்கள் யாவரும்
0: தங்கள் தங்கள் வலது கையிலாவது
1: நெற்றியிலாவது
0: ஒரு முத்திரையை பெரும்படிக்கும்
1: அந்த மிருகத்தின் முத்திரையாவது,
0: அது மிருகத்தின் முத்திரையாவது,
1: அது நாமத்தையாவது,
0: அது நாமத்தையாவது,
1: அது நாமத்தின் இலக்கத்தையாவது,
0: அது நாமத்தின் இலக்கத்தையாவது
1: தரித்துக் கொள்கிறவன் தவிர,
0: தரித்துக் கொள்கிறவன் தவிர
1: வேறொருவனும்,
0: வேறொருவனும்
1: கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது,
0: கொல்லவும் வாங்க முடியாது விக்க முடியாதபடி செய்தது.
1: இதுல ஞானம் விளங்கும்,
0: இதுல ஞானம் விளங்கும்.
1: அந்த மிருகத்தின் இலக்கத்தை,
0: அதை மிருகத்தின் இலக்கத்தை
1: புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன்,
0: புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன்.
1: அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது,
0: அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது.
1: அதனுடைய இலக்கம் 666.
0: அதன் விளக்கம் எப்படி இருக்குமா? 666. அப்ப பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். நமக்கு யாருக்கும் தெரியும், புத்தி உள்ளவன் என்ன செய்யும், கணக்கு பாக்கு கடவுது. அதனால என்ன செய்யணும், புத்தியில் இருந்தாலும் நம்ம கடை பார்க்க முடியும். அதனால முத்திரை போய் நம்ம குத்தாத பிடிக்கு நம்ம கத்திற்குள்ள எப்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் குத்துவாங்களா பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 13:8.
1: உலக தோற்றம் முதல்,
0: உலக தோற்றம் முதல்
1: அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய,
0: அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள்,
0: பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள்
1: யாவரும் அதை வணங்குவார்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டு புஸ்தகத்துல பேரெழுதப்படாம இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அதை வணங்குவாங்க. அப்ப அதை வணங்க கூடாது, என்ன செய்யணும், இப்பே நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் பேர் என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்க ஆண்டவரே, என் பேரை சீப் போஸ்டர் எழுதுங்க ஆண்டவரே. யார் பேர் ஆண்டவர் சீப் போஸ்டர் எழுதுவா? வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்
1: அருவருப்பையும்,
0: அருவருப்பையும்
1: பொய்யையும்,
0: பொய்யையும்
1: நடப்பிக்கிறதுமாகிய,
0: நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய்ய சொல்றவங்க அங்க என்ன செய்யறது, அங்க என்ன செய்ய முடியாது,
1: பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியனுடைய
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஆட்டுக்குட்டியவருடைய ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: தீட்டான காரியங்கள், பொய், நம்மளை நினைச்செல்லாம் பொய் பேசிட்டு இருந்தா தேவனுடைய புஸ்தகத்துல பேரெழுத முடியாது. நம்ம இப்பயே அதை சரிபட்டிக்கணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டு தருணத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த தருணத்துல வாழ்க்கைய சீர்படுத்தணும். அல்லேலூயா. அவரோட என்ன செய்ய முடியும், ஆளிகை செய்ய முடியும். மத்த யார் ஆளிகை செய்வார், பாடுகளை சகித்தோமானா அவரோட ஆளிகையும் செய்வார். ரெண்டாவது, பரிசுத்தோட சனங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளிகை கொடுக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தம் வாழ்ந்தா அவர் இந்த உலகத்தை நம்ம ஆளிகை செய்வோம். அல்லேலூயா. இந்த உலக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் வைப்பது, கிறிஸ்துவுக்கு சொந்தம் வைப்பது. அப்ப நம்மளும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளும் அதை என்ன செய்வோம், ஆளிகை செய்வோம். மூன்றாவது, ஆளுக்கு ஆளிகை கொடுக்கிறாரு, மிருகத்தையும் சொர்வத்தையும் வணங்காத யாவருக்கு என்ன செய்யறாரு, அந்த அந்த ராஜ்யத்தின் ஆளிகை நமக்கு கொடுக்கிறாரு. சாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. நான்காவது, யார் ஆளிகை செய்வாங்களா பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 22:4-5.
1: அவருடைய ஊழியக்காரர்,
0: அவருடைய ஊழியக்காரர்
1: அவரை சேவித்து,
0: அவரை சேவித்து
1: அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்,
0: சமூகத்தை தரிசிப்பார்கள்,
1: அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும்.
0: யார் நம்ம நம்ம நெற்றியில் இருக்கோம், கர்த்தருடைய நாமம் நம்முடைய ஊழியக்காரங்க நெற்றியில
1: இருக்கும்.
0: ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமம் யார் நெற்றியில இருக்கோம், அவருடைய ஊழிகார் நெத்தியில் இருக்கோ.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க ராக்காலம் இராது,
1: விளக்கும்,
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும்,
0: சூரியனுடைய வெளிச்சமும்
1: அவர்களுக்கு வேண்டுவதில்லை,
0: அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு பிரவேசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர் சதா காலங்கள் என்ன செய்வாங்க, அரசர் ஊழியருக்கு பெரிய பாக்கியம். அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்ய வேண்டும். அதங்க சொல்றாரு ஊழியத்தின எப்படி செய்யணும்னு சொல்லி, கொலாசியர் 4:17. ஏதா தானாதன் செய்யலாம், இங்கெல்லாம் போக முடியாது.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தர் ஊழியத்தை நம்ம கையில பெற்றிருக்கோம், அதை நிறைவேற்ற எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏதோ ஏனதோன்னு ஒளிஞ்சிருதல்ல, முடிஞ்சா போற முடியல இல்ல, நாளை போய்க்கலாம், நாளைக்கு இல்ல, நாளைக்கு நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல நினைச்சிடும், அவர் அவரோட ஆளிகை செய்ய முடியும், சதாக்காலம் ஆளிகை செய்ய முடியும். உலகத்தின ஒரு நாள் ஆள போறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு ஆள் நம்ம கர்த்தரோட ஆளிகை சொன்னா முதலாவது பாடுகளை சகிக்கணும். பாடு வந்து எனக்கே அந்த பாடு, எனக்கே அந்த பாடு மொறுமொறுக்க கூட, பாடுகளை சகிக்கணும். கத்திற்காக பாடுகளை சகிக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கை பாடுகள் இல்ல. இப்ப நான் கண்ணு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டம் இல்ல. கத்திற்காக பாடுகளை சகிக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமா வாழ வேண்டும். மூன்றாவதாக மிருகத்தின் முத்திரைய தரித்துக் கொள்ளக்கூடாது, வணங்கக்கூடாது. மிருகத்தை வணங்கும் கூடாது, அவனை தரித்துக் கொள்ளவும் கூடாது. கத்திரத்தை பெற்ற ஊழியத்துல என்ன செய்யணும், செய்யறதுக்கு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி செய்யணுமா, இங்க சொல்றாரு கொலோசியர் 3:24 எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி.
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல், பேருக்காக புகழ்க்காக. நம்ம பார்த்து இவ்வளவு ஊழிஞ்சிட்டாங்க, மற்றவங்க புகழாத விடிக்கு. மனுஷனுக்கென்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஊழிஞ்சியர் முக்கியம் அல்ல, மனிதர்கள் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கர்த்தர் ஊழியத்தை செய்யற நாம் கவனமாய் செய்ய வேண்டும். என்ன சின்ன ஊழியமா பெரியமா, கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம இதைத்தான் செய்யணும். இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய ஊழியரை போல நம்ம வந்து டேஜில் பிரசங்கம் பண்ண முடியாது. கொடுத்திருக்க ஊழியத்தை, நம்ம கரியில கொடுத்த ஊழியத்தை மனப்பூர்வமா செய்ய வேண்டும், கவனமா செய்ய வேண்டும். அதான் ஆண்டு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும்
1: இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: ஊழியம் செய்யறவங்க ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்க, நம்ம அங்கே இருப்போம், பிதாவை நம்மளை கனம் பண்ணுவார். அதுக்குத்தான் நம்ம ஊழியம் செய்யறோம். என்ன நம்ம பெரிய பெரிய ஊழியர் நம்ம கையில கத்திரியாத கொடுத்திருக்கிறாரோ அதை கரெக்டா செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யாம இருப்போம்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும், அதை ஏனோதான் நம்ம செய்வோம்னா எப்படி கத்த நம்மளுக்கு அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவரோட எப்படி நம்ம ஆளுகை செய்ய முடியும். கத்தர் கையில கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்ய வேண்டும். பாடுகளை, பாடுகளை சகித்தோம் ஆனால் பாடுகளை வரும்போது ஆண்டவர் மொறுமுறுக்கம் அல்ல, சகிக்க வேண்டும். பரிசுத்தமா வாழ வேண்டும். மிருகத்தை வணங்கக்கூடாது. முத்தில நெத்திலையாவது கையிலாவது முத்திர தரிக்க கூடாது. அப்பதான் அவரோட ஆளிகை செய்ய முடியும். நான்காவது ஊழியம் செய்ய வேண்டும். இப்பதான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டு சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 4:35
1: அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும்,
0: அற்பு காலம் வருது இன்னும்
1: 4 செல்லும்,
0: 4 செல்லும்
1: என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா,
0: நீங்க சொல்லுறது இல்லையா.
1: இதோ வயல் நிலங்கள்,
0: இதோ வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலம் என்ன ஆயிடுச்சு, அறுப்புக்கு
1: விளைந்திருக்கிறது என்று.
0: பாருங்க எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. எங்க பார்த்தாலும் இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டிய காலம் இதுதான்.
1: இதோ
0: இதோ
1: வயல் நிலங்கள்,
0: வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
1: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்,
0: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்
1: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை பத்தி சொல்லணும். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரும் வேதனையிலும் இருக்காங்க. இயேசு பத்தி எதை ஒண்ணு சொல்லக்கூடாது. இயேசுக்கு உங்களை ஆசீர்விப்பார், இயேசுக்கு கண்ணீர் துடைப்பார். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு மதமாற்ற வரல, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு பத்தி மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் நரகத்துக்கு போக கூடாது. அதுக்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். இயேசுகத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டும், அவரை பத்தி நம்ம சொல்லணும். நம்ம தேவனை கேட்டு எங்கே மதம் மாற்றுங்க, அந்த மதம் இந்த மதம் சொல்லவே இல்லை. நம்ம கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமாய் செய்ய வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணும் கருத்துமா ஒழுங்கும் கிருமாய் செய்ய வேண்டும். இந்த நாளில் நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவர் தான் சொன்னாரு சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டார் உனக்கும் எனக்கும். ஐயோ 1 Corinthians 9:16
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை.
0: எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை.
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: விழுந்த கடமையா இருக்கிறது.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ.
0: சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு
1: ஐயோ.
0: ஐயோ,
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு.
0: உற்சாகமா அப்படி செய்தா எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
0: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்பிப்படு. ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் இருக்குது. அதனால கத்திரி ஊழியத்தை நம்ம உண்மையா செய்வோம், உத்தமா செய்வோம். கத்திரி வரப்போறாரு, அவர் இடத்துல ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? கத்திரோட பாடுகளை சகிக்க வேண்டும். இரண்டாவதாக பசுத்தவன்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக முத்திரையை தரிக்க கூடாது, மிருகத்தை வணங்க கூடாது. அப்பதான் ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளிக்க. நான்காவதாக ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்பதான் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய, சதாக்காலம் அவரோட ஆளிகை செய்வோம். கர்த்தர் வரப்போற, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தரத்தில் ஒப்புவித்து சேவம் பண்ணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நம்ம எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். நிறைய சடங்குக்குள்ள குறை சொல்ற புத்தி, அங்க பேசுறது, இங்க பேசுறது, அப்படி பேசுறதெல்லாம் இருக்கு. நீ எத்தனை நாள் ஒழிச்சு வைக்க போற? சொல்லாம இருந்தா எத்தனை நாள் அவங்க மனம் திரும்ப போறாங்க? கட்டாயம் சொல்லுனாரு. நாங்களை சொன்ன எல்லாம் கோச்சிக்கோங்க. இல்ல சொல்லு, அங்க பேசுறது, இங்க பேசுறது, கூடி பேசுறது, மற்றவங்களை குழப்புறது, இந்த காரியங்கள்லாம் மக்களுக்கு இருந்தா எப்படி போக முடியும் சொல்லுன்னு சொன்னாரு. அதான் சொன்னேன். யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ மன்னி ஐயா, நீ மாற்றும். என் வாழ்க்கை மாற வேண்டும், என் குணங்கள் மாற வேண்டும். நான் எல்லா இருந்தாலும் இருக்கேன், இப்படியே இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? நம்ம புதிதாகப்படணும். இன்னைக்கு புதியதாக, நாளைக்கு அதோட புதிதாகப்படணும். கர்த்தர் சொன்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கறது கொடுக்காத உங்க கையில இருக்கு.
1: எப்படி இந்த உலகத்தில் இயேசு இரட்சகராக பிறந்தாரோ, அவருடைய இன் உயிரை நமக்காக அளித்தாரோ, அதே போல இன்னும் சில காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. மத்திய வானத்திலே ஆண்டவராய் கர்த்தர் வந்து ஒரு கூட்டத்தை, அவர் தமக்கென்று ஆயத்தமாயிருக்கிற ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இயேசுவின் வருகை வந்த பிறகு இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுமை செய்ய போகிறான். அவனுடைய ஆளுகை 7 வருடம் முடிகின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகிற்கு வரப்போகிறார். இந்த உலகில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல், அவன் நாமத்தை தரித்துக் கொள்ளாமல், அவனை வணங்காமல், யார் யாரெல்லாம் பரிசுத்த கூட்டம் காத்திருக்கிறதோ அந்த கூட்டத்தை ஆண்டவராய் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கும். அந்த கிறிஸ்துவையும் அவனது முத்திரையும் தரித்துக் கொண்டவர்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது. சாத்தான் 1000 வருடம் கட்டி வைக்கப்படுவான். இயேசு அந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இந்த செய்தியை தான் நம்ம கேட்டோம். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே நாமும் அந்த ஆட்சியிலே ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி 4 காரியங்களை ஆவியர் நம்மோடு கூட பேசினார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானார். அவரோடு கூட ஆளுகையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற பாடுகளை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பங்காளிகள் ஆனதால், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுகள் என்று சொன்னார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு உட்படுத்தக்கவே அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னார். எனவே ஒருவேளை இயேசுவின் நிமித்தமா பாடுபட்டு கொண்டிருக்கீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவரே, என்ன பாடு வந்தாலும் ஒரு போது நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் உள்ளான மனிதன் புதிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா? இரண்டாவதாக, பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மேல் ஆளுகை ஆண்டவர் தருவார். உன்னதமான தேவன் இந்த உலகத்தின் கீழ் இருக்க சகல ராஜ்யத்தின் ஆளுகையையும் பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கேட்டோம். கேட்போமா, கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் மாற்றும். நீ சொல்கின்ற சொல்லி இருக்கின்ற பாவ சுபாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். என் மனிதன் உள்ளான மனிதனை புதிதாக மாற்றும். எனக்குள் இருக்கிற அனைத்து பாவ ரோகங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ராஜா என்று சொல்லி கேட்போமா. மூன்றாவதாக, அந்தி கிறிஸ்தன் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களும் அவனை வணங்காதவர்களும் ஆகியிருக்கிற கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். யார் அவனை வணங்காமல் இருப்பார்கள்? ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அவனை வணங்க மாட்டார்கள். கர்த்தர் சமுதனம் கேட்போம், ஆண்டு அப்படியானால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும். இனி ஒரு காலம் வரப்போகிறது, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. நான் ஒருபோதும் அவனுடைய முத்திரை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அவனை வணங்க கூடாது. இப்பொழுது என் பெயரை உங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நான்காவதை கர்த்தர் சொன்னார், அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள். சதா காலம் ஆயிரம் வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே அவர் சொன்னார், கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, எங்கும் மகிழ்ச்சி, எதிலும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, என் உலகம் எங்கிலும் சமாதானம், சந்தோஷம் நிரம்பி இருக்கும். பிரேஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு நேராய் நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா?

கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். சற்று கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல இயேசு ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? 5 வருடம் ஒரு அரசாட்சி செய்யும் பொழுதே எத்தனையோ மகிழ்ச்சி. இயேசு 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாரு. ஹல்லேலூயா. எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாம் செழிப்பு, எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம், எங்க பார்த்தாலும் தேவ தூதர்கள், எங்க பார்த்தாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பார். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த ஆட்சி. ஹல்லேலூயா. கேட்கலாம், ஆண்டவரே அந்த ஆட்சியில் என்னையும் ஏற்றுங்க. யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போறீங்க? நானும் வரணும் ஆண்டவரே. பாடுகளை பொறுமையோடு கிறிஸ்துவுக்காய் நான் சகிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்ப மிருகத்தின் முத்திரையை, அந்த கிறிஸ்துவின் முத்திரையை நான் தரித்துக் கொள்ளக் கூடாது ஆண்டவரே. என்னை மாற்றும், என்னை மாற்றும், மாற்றும். உமக்குண்டு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்தரே, நன்றியோடு கொடுமை துதிக்கின்றோமாப்பா. இந்த வேலையில யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து அப்பா இந்த மகிமையான ராஜ்யத்திலே, இந்த உலகத்தினர் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறீரே, அந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே மத்திய பிள்ளைகளை அதற்கென்று ஆயுதப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் இந்த கூடுதல் ரகசிய வருகைகளுக்கென்று வைத்திருக்கிறீர்களோ அவரை ரகசிய வருகைக்கு ஆயுதப்படுத்துவீராக. 1000 வருஷ அரசாட்சிக்கென்று யார் யாரெல்லாம் இதில் ஆயுத்தப்படுத்தி சித்தம் ஆயிருக்கிறீரோ அவரை வேறு பிடித்து எடுப்பீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்மோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய, 1000 வருடம் ஆளுகை செய்ய ஆண்டவர் உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை செய்யிக்க ஆண்டவரே, உம்மோடு கூட பரிசுத்தமாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே சூத்திரம். அப்பா அந்தி கிருஷ்ணன் முத்திரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த முத்திரை தரித்து கொள்ளாதபடிக்கு, அவன் வணங்காதபடிக்கு எங்களை காத்து கொள்ளவும் ஆண்டவரே சூத்திரம். இந்த உலகத்தில் உமக்குன்று இப்பொழுதே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் முழு மனதோடும் ஊழியம் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யார் எல்லாம் இந்த சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளை தொடுமடிக்கு செபிக்கிறோம். கத்தோலிக்க அவர் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி. கடைசியாக இந்த காரியங்களுக்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையோடு கொடுக்கும்.

0: எல்லாரும் கேட்காம தகப்பனே பொழுதீடு வல்லமை.
1: தொடுங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அபிஷே பூற்றுமைய பூற்றுமைய பூற்றுமைய பூற்றுமை ஆண்டவரே. அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்கப்பா. கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நாலு விதமாக நாங்கள் ஊழியம் செஞ்சு எப்படியாவது கத்தாவி ஊழியம் செய்யவும் அப்ப பாடுகளை சகிக்கவும் பரிசுத்தம் வாழவும் முத்திரை தரிக்காது இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவோ நாட்கள் வேதனைப்பட்டு சுவாமி உங்களுக்கு ஆளுகை செய்ய வேண்டுமே, அதுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும், சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும், குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்கப்பா, உன்னதாவை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்கப்பா, தகப்பறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலையில் அப்பாமை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் போராடி செபிக்கிறவங்களாய் மாற்றும் ஆண்டவரே, கண்ணீரோடு செபிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, பலம் இருந்தாலும் குணமாக்க, மந்திரம் செய்வனைகள் பெலிசினியங்களை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க. அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிருவோம் பிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

Thank you.

அவங்க உங்களை என்ன பண்ணாங்க, உங்களை என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க?

0: சீக்கிரம் சீக்கிரம் போங்க.
1: இயேசுவே,
0: சீக்கிரமா போங்க, வேகமா நடங்க.
2: இயேசுவே,
0: வேகமா போங்க, நேரம் இல்ல, சீக்கிரம் போங்க. என்ன இது, என்ன நடக்குது?
1: இயேசுவே,
3: தோமா,
1: இயேசுவே, உங்களை என்ன பண்ணாங்க?
3: ஒரு வழியா வந்துட்டியா?
1: ஆண்டவரே, மன்னிச்சிருங்க.
0: மத்தவங்க எல்லாம் இங்க
1: எனக்கு தெரியாது. இயேசுவே, இயேசுவே, உங்களை இந்த நிலைமைக்கு நாங்க ஆளாகிட்டோம்.
0: வேகமா போங்கன்னு சொன்னாங்க, சீக்கிரம்.
1: அவரை தொடாத,
0: வேண்டாம், நிறுத்து.
1: பெரிய பாவம் பண்றீங்க,
4: நீங்க நிக்காத போ,
0: போங்க.
1: எங்க போறோம்?
5: இந்த பக்கம் போறோம். எங்க குடும்ப கல்லறை இங்கதான் இருக்கு. நமக்கு நேரம் இல்ல, ஓய்வு நாள் ஆரம்பமாக போகுது.
0: சீக்கிரமா அவனை உள்ள கொண்டு போங்க.
6: யூதர்களே, நான் சொல்றத கேளுங்க. ரோமானியர்கள் உங்க எஜமானன சாகடிச்சிட்டாங்க.
0: வரவிடாதீங்க,
6: அவங்க அவரை சாகடிச்சிட்டாங்க.
4: இங்க இருந்து போயிடுங்க.
6: ஒரு உண்மையான மனிதனை சாகடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில்
0: சொல்லியாகணும்.
6: வரை அவர்களை சும்மா விடக்கூடாது.
4: அவங்களை பிடிங்க,
6: போயிடலாம்.
5: நேரம் ஆயிடுச்சு, நாம இந்த கல்லற கதவை சாத்திட்டு கிளம்பணும், சீக்கிரம்.
1: இல்ல, இவரை இந்த நிலைமையில விட்டு போக முடியாது. இவரை காப்பாத்ததான் முடியல. அடக்கமாவது ஒழுங்கா பண்ணுவோம்.
5: புரியுது, ஆனா வேற வழி இல்ல. வா, போகலாம், சீக்கிரம்.
0: நாம இப்ப கல்யாணம் தோமா,
5: வா வா, போகலாம்.
0: சீக்கிரம் கல்லறையை மூடுங்க.
1: பிச்சோரியஸ்,
0: பிலாத்தோட ஆளுங்க வராங்க, சீக்கிரம் போங்க.
5: பெண்களை கூட்டிட்டு போங்க.

0: நாம உடனே கிளம்பியாகணும் வா.
1: நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. எங்க எஜமான விட்டுட்டு என்னால வர முடியாது.
0: நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. இங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல.
2: சீக்கிரம் இங்கிருந்து போங்க.
0: அவங்க அம்மாவை பாரு, அங்க இருக்கிறவங்களை பாரு, அவங்களுக்கு உதவி தேவை. நீ அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ.
2: சின்ன எதுக்காக இங்க நிக்கிறீங்க பைத்தியமா உங்களுக்கு? என் மனசு மாறதுக்குள்ள அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ
0: சீக்கிரம்.
1: உங்களை எப்படி விட்டுட்டு போறனே?
0: ரொம்ப நன்றி
3: முட்டாள். ஒரு ரோமானிய வீரன் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு?
2: எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க நல்லாதான் போயிட்டு இருக்க.
3: எங்க அந்த பைத்தியக்காரன் பராபஸ்?
0: தப்பு செய்யாதவரை சிலுவையில அரைஞ்சிட்டீங்க.
3: பில்லாத்தோட தீர்ப்பு அது. நீ எங்க கூட வா. அந்த சவத்தை பின்பற்றினவங்க எங்க?
2: அவங்க கூட்டத்தோட எப்பவோ போயிட்டாங்க.
3: அவங்கள தப்பிக்க விட்டுட்டியா? இந்த புரட்சிக்கு காரணமானவங்க எல்லாரையும் கைது பண்ணிடு. அவங்கள போய் தேடுங்க. ராத்திரி இங்கேயே காவலுக்கு இருங்க. சில பைத்தியக்காரர்கள் திரும்பி வந்தாலும் வரலாம்.
2: அப்படியே செய்யறேன்.
3: என் கூட வரணும்னு சொன்னேன்.

0: நாம எங்க போறது? இந்த நகரம் நமக்கு பழக்கம்
1: இல்லாது. ஏதாவது இடத்தை கண்டுபிடிப்போம்.
2: எஜமான் கடைசியா இரவு விருந்துக்கு போன அந்த வீட்டுக்கு போவோம்.
1: அது அங்க இருக்கு, வாங்க போலாம்.
3: இங்க வா, உடன் படிக்கனா உனக்கு என்னன்னு சொல்லி தர.
2: இந்த பக்கம்
3: நீங்க வந்துட்டீங்களா? தோமா,
1: அவங்களோட கருவை.
4: யோவான்,
2: யாக்கோப்,
3: வாங்க. மெதுவா,
2: நல்ல வேலை நீங்க உயிரோட இருக்கீங்க.
1: எங்க இருந்தீங்க? நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்க?
3: நாங்கெல்லாம் இங்கதான் இருந்தோம்.
4: உனக்கு அடிபட்டுச்ச தோமா?
1: இல்ல, இது என்னோட ரத்தம் இல்ல, இது இயேசுவின் ரத்தம். ரோமானிய மிருகங்கள் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க?
0: தோமா, உங்களை மாதிரி தான் நாங்களும் வேதனையில் இருக்கோம்.
1: அவர் நம்மள நண்பர்கள்னு சொன்னாரு. அவர் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இந்த அப்பத்தை தான் அவர் நமக்கு கொடுத்தாரு. நாம தான் துரோகிகள். அவருக்காக நாம என்ன செஞ்சோம்?
5: ஓடி போயிட்டோம். போய் சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே மூன்று முறை அவரை மறுதளிச்சிட்டோம். நான் பயந்துட்டேன்.
3: சமாதானம் சகோதர.
5: சமாதானம், சமாதானம், சமாதானம். உனக்கு என்னாச்சு?
1: நான் அங்க தாமதமா போனேன். எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சது.
5: நாம எல்லாரும் இங்க இருக்கோமா?
4: யூதாஸ் தவிர நம்ம எல்லாரும் இங்க தான் இருக்கோம்.
5: யூதாஸ் தூக்கு போட்டுக்கிட்டான்.
0: ஏன் அப்படி பண்ணா? எதுக்கு எதுக்கு அப்படி செஞ்சா?
5: நம்ம எதிரிங்க கிட்ட அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான்.
1: அதுவும் முத்தத்தால.
5: நம்மளையும் யாராவது காட்டி கொடுப்பாங்க. நம்ம பெயர் பட்டியல் அவங்க கிட்ட இருக்கு. நகரத்தில் உள்ள எல்லா இடங்கள்லயும் பிலாத்து நம்ம பெயர்களை போட்டிருக்கான். அவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க.
4: நாம உடனே இங்கிருந்து கிளம்பணும். உடனே.
3: ஆமா, உடனடியா கலீலியாவுக்கு போ.
5: சரியா சொன்ன. கலீலியாவுல நாம சமாதானமா வாழலாம்.
1: சமாதானமா? சமாதானத்தோடயா? எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அவருக்கு சொந்தம் இல்லாத கல்லறையில அவர் இருக்காருங்கறத மறந்துட்டீங்களா?
5: நாங்க யாரும் அவரை மறக்கல தோமா. அவரை பின்பற்றதுனாலதான் இன்னும் நாங்க இங்க இருக்கிறோம்.
1: ஆமா, ஆனா இப்ப அவரை கைவிட்டுடலாம் சொல்றீங்களா?

0: ரோம வீரர்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவரை நாம முறைய அடக்கம் பண்ணணும்.
1: ஆனா நாம செத்து போறதை இயேசு பிரபு விரும்ப மாட்டார்.
2: இதுதான் உங்க முடிவா? சரி, நான் தனியாவே போறேன்.

0: எஜமானே, நான் உங்களை தனிமையில விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன்.
1: உங்க கைகளை கழுவிக்கோங்க. நீங்க அவரை விசுவாசிச்சீங்க, அது அவருக்கு தெரியும்.
0: ஆமா, ஆனா இப்போ அவர் ஏதோ ஒரு கல்லறையில இருக்காரு.
1: அவர் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பண்றது, நாம அதை ஏத்துக்கணும்.
0: முடியாது, நான் அவர் கல்லறைக்கு போயாகணும்.
1: தாமஸ் அப்படி பண்ணக்கூடாது, அது நல்லதில்ல. ஓய்வு நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு.
0: அவரை எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்.
1: ஆனா அது ஆபத்தானது, நீங்க தனியா போகாதீங்க, மத்தவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. யாராவது உங்க கூட வரலாம்ல? நான் வரேன்.
0: வேண்டாம் ஜோயனா, இது என்னோட கடமை.
2: அவர் இறந்து போன இடத்துல ரோமானியர்களோட அதிகாரம் என்னன்னு நீங்க காட்டியிருக்கணும். அந்த சிலுவையை நாம இன்னும் உறுதிப்படுத்திருக்கணும்.
3: யூத தீர்க்க தரிசி, அதுவும் பஸ்கா பண்டிகையில ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கூட்டத்தை அமைதியாக்கத்தான் அவரோட உடலை அங்கிருந்து எடுத்தோம்.
2: அமைதியாக்கவா? இந்த மாதிரி எல்லாம் உன்னால எப்படி பேச முடியுது? சரி ஜோசப், உன் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை நீ கொடுத்திருக்க, எதுக்காக அப்படி செஞ்சனு நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: ஆமா, நான் ஒரு ரோம குடிமகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன்.
4: அந்த நாசரேன சிலுவையில போடும்போது கூட இவன் கூட தான் இருந்தான்.
2: ஏன், அவன் உனக்கு சொந்தமா?
3: அவன் ஒரு அண்ணிய, ஆனா யூத விதிமுறைகள் இரக்கம் காட்ட சொல்லுது.
2: அவங்கள நீ பாத்திருக்க, அதனால உன்னால அடையாளம் காட்ட முடியும். அவங்க இப்ப எங்க இருக்காங்க?
3: தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அவங்களை எப்பவும் பார்த்ததில்ல.
2: உன்னோட பேரும் இந்த பட்டியல் இருக்கு. அரிமத்தேயு யோசேப், இயேசுவை பின்பற்றவங்களுடைய பட்டியல் இது. அவங்களை பிடிக்கணும், பிடிச்சு தண்டனை கொடுக்கணும்.
3: இதுல அப்படி இல்லையே.
2: உனக்கு நிச்சயமா தெரியணுமா?
3: நிச்சயமா.
2: உங்ககிட்ட இருக்கிற தலைவனை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. நீ அவங்களை பாதுகாக்கிறியா?
3: நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களை எனக்கு தெரியாது.
2: தெரிஞ்சிருக்கணுமே, உன் கல்லறையை தானே நீ கொடுத்த, அதனால திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது நீ சொல்லணும், சொல்லுவல. ஆனா ஒரு எச்சரிக்கை, கல்லறையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு நான் எடுத்துப்பேன்.
5: அந்த நசரேனோட உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
2: இப்ப நீ கிளம்பலாம்.

0: முட்டாள்தனமா இந்த இடத்துக்கு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும்.
1: அப்ப என்ன கைது செய்.
0: அவங்க உன்னை உயிரோட எதிர்பார்க்கல.
1: என்ன எதுக்காக தயங்குற?
0: நீ சாக தயாரா இருக்க இல்லையா?
2: அதுக்காக நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். முட்டாள சாகடிச்சா கெட்டது நடக்கும். நீங்க எது கிளம்பு.
1: நீ எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு நீ எங்களை தப்பிக்க விட்ட.
0: இத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் அந்த தப்ப பண்ண நான் விரும்பல. போ, கலீலியரோட பட்டத போதும். அவங்க வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிட.
1: பயப்படுறியா? யார பார்த்து பயப்படுற? சிலுவையில் அரைஞ்சவரை பார்த்தா இல்ல செஞ்ச பாவத்தை நினைச்சா? சீக்கிரம் அவரை கொண்டல்ல, அதே மாதிரி என்னையும் கொண்டுட.
3: நூற்றுக்கு அதிபதி, என்னங்க?
2: ஒன்னும் ஏதோ மிருகம் கயஸ், நீ தூங்க.
1: உன்னை என்ன கொல்ல இல்ல உதவி செய். அவரோட உடலை எடுக்காம நான் இங்கிருந்து போக போறதில்ல.
0: உனக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு உதவ முடியாது. தேவாலயத்தில் இருக்கிற போதகர் கிட்ட போ.
1: கையப்பா கேட்டியா? அவர்கிட்ட உதவிக்கு போறதுக்கு பதிலா என் கைய வெட்டிக்குவேன். ஆரம்பத்தில இருந்தே எங்க எஜமானுக்கு எதிராக இருந்தவர் அவரு.
0: அப்படின்னா அரிமத்தா யோசிப்பு உங்களுக்கு உதவலாம்.
1: அவர் யாரு?
0: இந்த கல்லறைய உனக்கு கொடுத்தவரு. அவரை விட அதிகமா அந்த இடத்துல இருக்கிறவங்கள உனக்கு தெரியும்ல. அவரை நீ சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து நகரத்துல அவரோட தான் பெரிய வீடு.
3: என்ன மிருகமா? எந்த மாதிரி மிருகம்னு சொல்ல முடியுமா லொஞ்சாயினஸ்? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா?
2: மிருகம்னு சொன்னல்ல, ஒரு மிருகம். நீயே இந்த காவல் வேலையை பாத்துக்க, நான் தூங்குறேன்.
3: மிருகம்னு சொல்றியா? பொய்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது லொஞ்சாயினஸ்.
1: நண்பா, அரிமத்தியா யோசப்போட வீடு எங்கன்னு தெரியுமா?
4: அந்த பக்கம் இருக்கு.
1: நன்றி.
4: அவங்க சீடன்ல ஒருத்த அரிமத்தையா யோசப் வீட்டுக்கு போறான்னு சொல்லு.
5: சரி. யாரது? என்ன வேணும்?
1: யோசேப்ப பாக்கணும். அரிமத்தையா யோசேப்பு.
5: வாங்க, உள்ள வாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்?
1: வெளியில என்ன தேடிட்டு இருக்காங்க?
5: அந்த நாசிரியனோட சிஷியாரா நீங்க? வாங்க. உன் பின்னால யாராவது வந்தாங்களா? நீங்க வரும்போது யாராவது பார்த்தாங்களா?
1: ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தான்.
5: சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
1: இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எஜமானோட உடலை அங்கிருந்து வெளியே எடுக்கணும்.
5: கல்லறையில காவல் இருக்குன்னு உனக்கு தெரியும்?
1: தெரியும். ஆனா ஆலயத்துல நீங்க ஒரு அங்கத்தினர். இது பிலாத்தோட உத்தரவுன்னு சொல்லுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க.
5: அது நிச்சயமா நடக்காது.
1: உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப பெண் வாங்குறீங்க?
5: அதுக்காக நான் சொல்லல.
1: இல்ல, எனக்கு புரியுது. நீங்க நிறைய இழக்க வேண்டியிருக்கும். நீங்க பணக்காரர்.
5: ஆமா, பணக்காரன் தான்.
1: எஜமான் அடிக்கடி சொல்வாரு, ஓசியின் காதல ஒட்டகம் நுழையிறது சுலபம், ஆனா
5: தேவனோட ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவன் நுழையிறது கஷ்டம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எங்கள ஒருத்தரா நீங்க இருக்க முடியும்னு என்னால நம்ப முடியல. ஆனா நீங்க அவர் உடல கேட்டீங்க, எதுக்காக?
5: இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கணும்.
1: இல்ல, எஜமானோட உடல் இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
5: என்ன பேசுற? ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுவாங்க, அப்புறம் நான் உனக்கு உதவ முடியாது.
1: நீங்க உதவி செய்ய வேண்டியது எங்களுக்கு இல்ல, அவருக்கு.
5: நான் கைஃபா கிட்ட பேசுறேன்.
1: அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார்.
5: அவருக்கு சாதகமா இருந்தா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
1: நானும் வர.
5: வேண்டாம், அது ஆபத்தானது.
1: தெரியும், உங்களுக்கும் தான்.

0: உன் பேர் என்னன்னு சொல்றியா?
1: என் பேர் தோமா, கபர்நகூம சேர்ந்த தோமா.
0: கைஃபா,
2: சரி நாம அப்புறம் சந்திக்கலாம்.
0: ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன பேசினாலும் எதுவும் பேசக்கூடாது.
3: யோசப், என்ன விஷயம் யோசப்?
0: நசரேனோட சிஷியம் ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தான்.
3: பிலாத் பட்டியல் இருக்கிற அவர் பேரை அடிக்க வேண்டியது தானே? கொஞ்ச நேரமாவது அவர் சமாதானமா இருக்கும்.
1: உங்க கேலி பேச்ச கேட்க நான் ஒன்னும் இங்க வரல. எங்க எஜமா உடல் எங்களுக்கு வேணும்.
3: என் கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் அவனுக்கு?
0: இவன் இப்படி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க பாருங்க, எருசலேம்ல நாசரேனோட உடல் இருக்கிற வரைக்கும் புரட்சி வெடிக்காம இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
3: நீ சொல்றதும் சரிதான், உடல் அங்க இருக்கிறது சரியில்லைதான். இன்னொரு இடத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரமா தேடுறது நல்லது.
1: கலிலேயா, அதுதான் எங்க எஜமானோட ஊரு, அங்கதான் அவர் அடக்கம் செய்யப்படணும்.
0: அதனால எருசலேமுக்கு சமாதானம் வரும்.
3: இங்க பாரு, நீ இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பிட்டேன்னா உன்னை நாங்களும் எதுவும் செய்யாம விட்டுடுவோம்.
1: முடியாது, இயேசுவோட வார்த்தைகளை மறக்க முடியாது. அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
3: ஆமா, அவர் ஒரு ராஜா, தாவீதை விட ஒரு நல்ல ராஜா. ஆனா இஸ்ரவேல அதனுடைய வேதனையிலிருந்து விடுவிச்சாரான்னு சொல்லு. அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தாரா? இல்ல, அவர் எதை செய்யணுமோ அது எதையுமே அவர் செய்யல.
0: எல்லாம் முடிஞ்சிருச்சு, இயேசுவும் செத்துட்டாரு. ஆனா நாம் எடுக்கிற முடிவு மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தலாம்.
3: உண்மைதான்,
0: அவரோட பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல பிலாத்துவும் சந்தோஷப்படுவாரு, உங்களுக்கு நன்றியும் சொல்லுவாரு.
3: உனக்கு அந்த உடல் தேவையா? சரி, உனக்கு அந்த உடல் கிடைக்க நான் உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி நான் பொந்தி பிலாத்து கிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: நல்லவே போய் சொல்றீங்க, உண்மையான வியாபாரி.
0: நீ உன் வாய் அடக்க கத்துக்கணும். இங்கிருந்து நீ உயிரோட திரும்பி போறதே பெரிய விஷயம்.
1: உண்மையிலேயே நீங்க யாரு? மாறுவேஷத்தில் இருக்கிற சீடனா, இயேசுவுக்கும் அவரோட எதிரிகளுக்கும் நண்பனா? உண்மையிலேயே நீங்க யார் பக்கம்?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உயிரோட இருக்க உனக்கு தேவையானது கிடைக்க போகுது.

0: கல்லறைக்கு சொந்தக்காரனான யோசேப்ப சந்திச்ச. நாங்க கைப்பா கிட்ட போனோம்.
1: கைப்பாவா? எஜமானுக்கு எதிராக சாட்சி சொன்னவனுக்கு காசு கொடுத்தவன் கைப்பாங்கறத மறந்துட்டிய? ஒருவேளை இவனுக்கும் காசு கொடுத்துட்டான் போல இருக்கு.
0: என்ன சொன்ன?
1: நீ ஒரு துரோகின்னு.
2: யூதாஸ் மாதிரி.
3: இங்க பாரு, இங்க பாரு தோமா, இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு தெரியாதா?
0: தெரியும், இது ஆபத்து இருக்குன்னு தெரியும்.
4: வாழ்க்கை ஆபத்துல இருக்கு, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தான்.
0: இப்ப என்ன செய்யறது பேதுரு?
1: நாம கிளம்பணும் உடனடியா.
3: நாம காத்திருக்கணும்.
0: காத்திருக்கணுமா? எதுக்காக யோவான்?
3: ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக எஜமான் சொல்லலையா? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நிறைய அறைகள் உண்டு.
0: உங்ககிட்ட ரகசியமா சொன்னாரா? அங்க போய் சேர்றதுக்கான ஏதாவது வரைபடம் கொடுத்தாரா?
3: உனக்குள்ளேயே நீ தேடணும்.
0: எங்க எங்க?
3: நீ தொட்டு பார்க்கிற விஷயத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது.
0: இங்க பாரு, அவர் பட்ட பாடுகளை என்னால மறக்க முடியாது.
3: சகோதரா, நான் சொல்றத கேளு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நம்மள நாமே காயப்படுத்திக்கிறதுனால எந்த துன்பமும் விலகிடாது.
5: அவர் நம்மோட இருக்கிறத நாம உணரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் தேவகுமாரனுடைய ஆவி இருக்கு.
0: எந்த தேவன் தன்னுடைய குமாரனுக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு?
5: மரியாள்,
0: என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அளவு நானும் வச்சிருக்கேன். அவருக்கு நாம மரியாதை செலுத்தணும். அதுக்காக தான் நான் கைபா கிட்ட போனேன். கைபாவும் அவருடைய உடலை கலிலேயாவுக்கே கொண்டு போக சம்மதிச்சிட்டான். அவரோட ஊருக்கே அவர் கொண்டு போவோம்.
3: அது எப்படி முடியும்?
1: இது ஒரு சதி, நம்மளை வெளியில கொண்டு வரதுக்கான சதி. கல்லறையிலே கைது பண்ணிடுவாங்க.
3: பெண்கள், பெண்கள்லாம் சடங்கு செய்யறதுக்காக கல்லறைக்கு போயிட்டாங்க.
0: நாம என்ன கோழைகளா பெண்களை அனுப்பியிருக்கீங்க?
3: அமைதியார், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க அந்த பட்டியல்ல இல்ல.
0: மரியாள்,
3: என்னாச்சு? மத்தவங்க எங்க?
2: உங்களை ஏதாவது பண்ணாங்களா?
6: நம்ம எஜமானர்,
0: அவருக்கு என்னாச்சு சொல்லு.
6: காணும்.
0: காணுமா? என்ன சொல்ற?
6: அவரை காணும். அவர் உடல் வச்ச இடத்துல இல்ல.
1: அப்ப அவரோட உடலை திருடிட்டாங்களா?
0: யார் அது?
6: எனக்கு தெரியல. கல்லறை திறந்திருந்தது.
0: அங்க இருந்த காவலர்கள் எங்க?
6: அவங்க அங்க இருந்த அடையாளமே தெரியல.
1: சொன்ன சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாரு.
3: உன்ன அவங்க ஏமாத்திருக்காங்க.
1: மத்தவங்க எல்லாம் எங்க?
6: அவங்க அங்கதான் இருக்காங்க.
1: வாங்க போலாம்.
3: இங்கே இருங்க. நாங்க திரும்பி வரலன்னா நீங்க உடனே கிளம்புங்க. எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம்.
1: தோமா,
0: நான் போய் ஆகணும். என்ன தடுக்காதீங்க.

0: Joana. என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலையே? யாரையாவது பாத்தியா?
1: இல்ல.
0: நல்லா யோசிச்சு சொல்லு, யாரையாவது பாத்துருக்கணுமே? ஆசாரியார், ரோமர்கள், வீரர்கள்.
1: யாரையும் பாக்கல தோமா, யாரையும் பாக்கல.
0: சரிவா.
2: சொன்னது உண்மைதான், இங்க அவரோட உடல் இல்ல.
3: இந்த சமாதானத்தை உணர முடியலையா? மரணமே இந்த இடத்தை விட்டு போன மாதிரி இல்ல.

0: பலம் வாய்ந்தவங்க தான் இதை செஞ்சிருக்க முடியும்.
1: அவர் அவமானப்படுத்ததான் இப்படி செஞ்சிருக்காங்க. மரணத்துக்கு அப்புறமும் அவரை தோக்கடிக்க நினைச்சிருக்காங்க.
0: ரத்த கரையும் இல்ல, சண்டை போட்டதுக்கான அடையாளமும் இல்ல.
1: இங்க இருந்த காவலர்கள் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே.
0: ஒருவேளை அவங்க சரீரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆடைகளை விட்டுட்டு போயிருக்கலாம்.
1: கல்லறை திருடர்கள்
0: இல்ல, அவங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்ல.
2: அவர் இங்கதான் இருந்தாரு, அவரு விலை மதிப்பு இல்லாதவர்.
1: ஆமா, நாம அவரை தேடி பாக்கணும்.
3: அதுதான் உன் பிரச்சனையா தோமா?
1: ஏதாவது செய்யணும்னு முயற்சியாவது பண்றனே.
3: அவரோட வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எந்த பொய்யும் சொல்லல.
1: அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகப்படல.
3: உண்மையா சொல்றியா தோமா?
0: ரோமர்கள் வந்துருவாங்க, நாம உடனே கிளம்பி ஆகணும்.
1: எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான்.
2: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அவரை நினைவு கூறுவோம்.
0: அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, உடனே கிளம்பிடும். சீக்கிரம் வாங்க, போலாம். யவன் சீக்கிரம் வாங்க, போலாம். சேனியர்களை சேர்ந்த ரோமர்களும் அவரை பின்பற்றுவோம் நினைச்சு பயப்படுறாங்க. சரீரம் இல்லைன்னா அவர் உயிரோட இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே. அவரை பத்தி பேசினாலும் நிச்சயம் அவரை பத்தி யாருமே நம்ப மாட்டாங்க.
1: முட்டாள்தனமா இருந்தாலும் உறுதியானவங்க. அரிமத்திய யோசப்ப நம்மளை பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்.
0: நாம பதுங்கி இருக்கிற இடத்த பத்தி சொன்னிய?
1: இல்ல இல்ல,
0: என்ன மன்னிச்சிருத்தோமா? ரோமர்களுடைய நண்பனை போய் நீ நம்பியிருக்கேன்.

0: யோசிப்பேங்க.
1: யோசிப்பீங்க இல்ல, பொந்தே பிள்ளாத்திய கூப்பிட்டதுனால அரண்மனைக்கு போயிருக்காரு.
0: துரோகி.
2: அவன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான், எதிர்த்து சண்டை போட மாட்டான். நான் அப்புறம் பேசுறேன்.

0: ஐயா, கொஞ்சம் தயவு செய்து உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, தயவு செய்து ஐயா.
1: என்ன?
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: இதுவரைக்கும் வாங்கினது பத்தாதா?
1: அந்த அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த வெளிச்சம்
0: ரொம்ப நேரமா எங்களை காக்க வச்சிட்ட.
1: எல்லா இடத்துலயும் இருந்துச்சு.
0: இழுத்துட்டு போங்க அவன, நோவா மலைக்கு கொண்டு போங்க. இவன் பைத்தியக்காரன், ஆபத்தானவன். இயேசுவுடைய சிஷ்யர்களோட உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னல, நேத்து நடந்தது எதுவும் தெரியாதுன்னு வேற சொன்ன.
2: எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
3: நீ போய் சொல்ற, எங்க ஆளுங்க உன்ன பின்தொடர்ந்தாங்க.
0: இங்க பாரு, உண்மைய மரியாதையா சொல்றியா இல்லையா?
1: சொல்றேன் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன்.
0: நல்லது, கல்லறைக்கு போலாம், அவங்களை இழுத்துட்டு வாங்க.
1: Oh, my God.

0: ஸ்திரீயை.
1: யஜமானரே,
0: நீ எதற்காக அழுகிறாய்? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்?
1: யஜமானரே,
0: மரியா

0: தள்ளி போங்க, வழிய விடுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
2: நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா?
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மரியா, உனக்கு என்னாச்சு?
3: அவரை நான் பார்த்தேன்.
1: யார பார்த்த?
3: ஹேஜமானர்.
1: அவரோட உடலை பாத்தியா?
3: உயிரோட பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு.
1: உன்கிட்ட பேசினார்? நிஜமாவ சொல்ற?
0: எந்த இடத்துல?
3: நான் கல்லறைக்கு போனேன், அவரை பார்க்கணும்னு போனேன். நான் அவரை பார்த்தேன். இந்த செய்தியை அவரோட சகோதரர்களுக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு.
0: மரணத்தை ஜெயிச்சு வந்துட்டாரு.
1: லாசர் மாதிரி நிச்சயமா இருக்கலாம்.
0: அவர் உன்னை தொட்டாரா?
3: அவரோட கால்களை நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு.
0: பேதுரு, இது உண்மையா இருக்க முடியாது.
2: அமைதியா இரு சைமன்.
3: என்ன நீங்க நம்பலையா? இது வெறும் கனவு இல்ல. அவரை நான் பார்த்தேன், அவர் என்ன கூப்பிட்டாரு.
1: ஒருவேளை உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது உன்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம்.
3: இல்ல, அவர் எஜமானர் தான். அவர் உயிர் தெழுவேன்னு நம்ம கிட்ட சொன்னார்ல?
1: ஆமா, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மரியாள், அவரு காட்சி தரதா இருந்தா அவர் பேதுருக்கோ சீமோனுக்கோ யோவானுக்கோ அவங்க அம்மாக்கோ காட்சி தந்திருக்கலாம். ஏன் எனக்கு கூட தந்திருக்கலாம். மரியாள், எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு எதுக்காக முதல்ல காட்சி கொடுக்கணும்?
4: தோமாவும் இருதயத்துக்கு என்னாச்சு? உனக்கு விசுவாசம் இல்லையா?
5: இது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதே.

0: எஜமானே, அது நீங்க தானே? என்கிட்ட பேசுங்க எஜமானே. எஜமானே, எஜமானே, மறுபடியும் என்னை விட்டு போகாதீங்க எஜமானே. என்ன ஏன் பின்தொடர்ந்த? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா?
1: ஆமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ விசுவாசிக்கிற, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு விசுவாசிக்கிற.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட பேசிதான் ஆகணும்.
1: அப்படின்னா உண்மையா அவரை தேடணும்.
0: அவர் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது.
1: அவர் உனக்காக வருவாரு தோமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: இந்த பக்கம் வாங்க, இங்கதான்.

0: சீக்கிரம் போங்க.
1: யோசிப்பு
2: சீக்கிரம் காயப் சொல்லு, என்ன நடந்தது?
3: நாங்க ஓய்வு எடுக்கணும்னு கட்டளை இட்டாரு. முதல் காவல்ல அவர் தான் நின்னாரு. நாங்க அந்த இடத்துல நெருப்புக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பயங்கர சத்தம் கேட்டது.
2: யார் அது?
3: அது இறந்து போனவரோட சீடர்கள்.
2: அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா?
3: ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்கள ஒருத்தங்கிட்ட லோஞ்சைனஸ் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த. அவன் இயேசுவை பின்பற்றுகிறவங்கறத புரிஞ்சுகிட்டேன். அதுக்கப்புறம் நசரேனோட உடல் அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க. கல்லறை விட்டு போகும்போது கத்துனாங்க. போர்ல கத்துறா மாதிரி அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போனாங்க.
2: என்ன நம்பவே முடியல. கடமைய மறந்துட்டு ஏன் தூங்குனீங்க? உங்களை சிலுவையில அறையாம இருந்தது உங்க அதிர்ஷ்டம். இங்க நிக்காதீங்க, போங்க. போ. இப்பவாது நீ உண்மையை சொல்றியா?
4: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்.
0: என்ன தைரியம் இருந்தா ஒரு ரோம் அதிகாரி கிட்ட இப்படி பேசுவ?
2: ஒருவேளை அவங்க மேல இறக்கப்பட்டு பேசியிருந்தா அது தப்புன்னு உணர்வ. இந்த மக்கள் உன் விசுவாசத்துக்கு உரியவங்க இல்ல.
4: எதுக்காக அவங்க உடல திருடணும்?
0: புரட்சியை உண்டு பண்றதுக்காக.
2: ஒரு தியாகியா அவரை உருவாக்கலான்னு. நீயும் அவங்கள ஒருத்தன்.
4: ஆனா நான் அப்படி இல்ல. பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
2: அப்படியா? காய்ஃபா எதுக்காக என்கிட்ட வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து அவர் உடல் அங்கிருந்து எடுக்கணும்னு நீ சொன்னதா ஏன் சொல்லணும்?
4: அது உண்மைதான். மக்களோட மனசுல என்ன இருக்குங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட நோக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கல.
2: நீ நல்லா புரிஞ்சுகிட்ட போல இருக்கு. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? அந்த உடலை என்ன பண்ணாங்கன்னு சொல்ல.
4: எனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க ஆலயத்தை விட்டு போகும்போது அந்த ஆள் அங்கிருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் பாக்க.
2: நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க.
0: கொஞ்ச நாள் ரோமோட சிறைச்சாலையில நீ இருந்தீனா வந்து கெஞ்சுவ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு.
2: சரி, போகலாம்.
5: அது எல்லாம் போய் எதுக்காக?
1: அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
5: எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க?
1: முதல்ல உடலை ஒழிச்சு வச்சு நம்மளை குற்றவாளிகளாக்கி நம்ம எல்லாரையும் நாடோடிகளா அலைய விட போறாங்க. நாம நினைச்சது சரிதான், ஏமாத்த பாக்குறாங்க.
5: கைஃபா உன்னை மாட்டி விட பாத்திருக்கான்.
1: ஆமா, அரிமத்தியா யோசிப்பு கிட்ட பேசி பாக்கணும். அவன் பேசுறத விட அதிகமா அவனுக்கு தெரியும்.
5: ஆனா பிலாத்தோட இருட்டறையில இருக்கான்.
1: நீ அரண்மனையில தானே வேலை செஞ்ச, நீ எனக்கு உதவி செய்யலாமே. என்னாச்சு ஜோயனா?
5: மரியாள் சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நான் அவளை நம்புறேன்.
1: அது உன்னோட விருப்பம். நீ வந்தாலும் வரலனாலும் நான் உள்ள போறேன்.
5: தோமா, நான் உனக்காக உதவி பண்றேன். ராத்திரி சந்திக்கலாம்.
1: இல்ல, காலையில வரேன். நான் ஆலயத்துக்கு போய் ஜபம் செய்ய போறேன். என் சகோதரங்க கிட்ட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க பார்த்துவேனா, நான் எஜமானோட தான் திரும்ப வருவேன். இல்ல, அவரை தேடி உயிரை விட்டுருவேன்.
5: உண்மையிலே அவர் உயிர் தெழுந்திருந்தாருனா?
1: அப்படி இருந்தா நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன்.
6: இஸ்ரவேல் மக்களே, நன்றி சொல்லுங்கள். கள்ள போதகத்திலிருந்து நாம் அனைவரும் தப்பித்து விட்டோம். நஸ்ரேனுடைய கள்ள போதகத்திலிருந்து நாம் தப்பித்தோம். நீங்கள் ஜபியுங்கள். அவரை பின்பற்றுபவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜபியுங்கள். அவர்கள் அவருடைய உடலை திருடிவிட்டனர். அவரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய தேவையில்லாத நினைவுகளை நமது சந்ததியினருக்கு கொண்டு வர வேண்டும் என்று.
1: நீ சொல்றது பொய் கயப்பா. நாங்க அவரை எடுக்கல. அவர் எங்க எஜமா. யார் எடுத்தான்னு உனக்கு தெரியும். ரோமர்களுக்கு அவரை வித்துட்ட பிலாத்து உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? மக்களை எத்தனை அவமானங்களை தான் தாங்குவீங்க? எத்தனை சாபங்களை ஏத்துக்குவீங்க? எங்க எஜமா மேல நாங்க அன்பு வச்சிருந்தோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் அடக்கம் பண்ணும்போது அவரை போத்தின துணி. நாங்க அவர் உடலை எடுக்கல. நான் சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். வேணும்னா உங்க கண்ணாலேயே வந்து பாருங்க. ஆமா, என் கூட வாங்க. நேத்து ராத்திரி அந்த கல்லறையை யாரோ திறந்து
6: போக விடாதீங்க.
1: வாங்க,
6: சீக்கிரம்
1: பாருங்க.
6: பிடிங்க அவனை, விரட்டி பிடிங்க அவனை. இங்கிருந்து போக விடாம தடுத்து நிறுத்துங்க.
7: எல்லாரும் எங்க போ?
4: ரொம்ப நல்லா பேசின நண்பா. நாங்க பேசுற மாதிரி நல்லா எழுச்சியா இருந்தது.
3: பரபாஸ்,
4: என்ன ஞாபகம் வச்சிருக்கியா?
3: என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல.
4: எனக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா உங்க எஜமானர் உயிரோட இருந்திருப்பார்.
3: அவரால் தன்னை தானே காப்பாத்திட்டு இருக்க முடியும், ஆனா அவர் அப்படி செய்யல.
4: சாகரத்துக்கு அவரே வந்தாருன்னு சொல்றியா? சரியான முடிவைத்தான் எடுத்திருக்காரு. உயிரோட இருந்ததை விட செத்து போனதுதான் மன்றத்துக்கு பயனுள்ளதா இருந்தது. உனக்கு அது தெரியாது. உங்க எஜமா மாதிரியே நீயும் செத்து போனவன் தானே.
3: எஜமா ஒரு தீர்க்க தரிசி. அவரோட வார்த்தைகளை கேட்க நீ மறுத்துட்ட.
4: இஸ்ரேலுக்கு நிறைய தீர்க்க தரிசிங்க இருக்காங்க. எங்களுக்கு தேவை வீரர்கள் தான். உங்க நசரேன் புதிய ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொன்னாரு. எவ்வளவு பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க, ஆனா அவர் சண்டை போடுறதுக்கு தயாராவே இல்ல. அதனாலதான் அவர் செத்து போனாரு.
3: அவருக்கு பதிலா ஒன்னதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும்.
4: உனக்காவது வீரர் இருக்க, உன்னை பாராட்டுற. நீ வீரன்தான், நீ எங்க கூட வந்துரு. எங்களோட போராட்டம் ஆரம்பிக்க போகுது, இதுதான் சரியான நேரம். அவரோட உடல் காணாம போயிடுச்சு. மக்கள் ஆயுதங்களை ஏந்த ஆரம்பிச்சுட்டாங்க.
3: அவரோட உடலை எடுத்தது நீ தானே?
4: நாங்க சண்டை போடுறவங்க பிணந்தின்னீங்க இல்ல.
3: அப்ப வேற யாரு எடுத்தாங்க?
4: காக்காவோ கழுகோ, உனக்கு என்ன?
3: எனக்கு தெரியணும்.
4: நிறைய நண்பர்களை இழந்திருக்க, எனக்கும் அந்த வேதனை தெரியும். கனவுல வாழ்றத விட்டுட்டு செயல்முறையில இறங்குற நேரம் இது. மக்களுக்கு என்ன பிடிக்கும்? கொஞ்ச நாள்ல எரிசலமே நம்முடையது. எங்க கூட வந்துரு. நீயும் உன் கூட இருக்கிற மத்தவங்களும் உயிர் வாழ்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது.
3: தயவு செஞ்சு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. எனக்கு அடையாளம் வேணும். கண்டிப்பா.

0: நல்லா கவனமா பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா சீக்கிரமா. ஆமா. சீக்கிரமா அவ வேலையை முடிக்கலாம். பெஞ்சமின்
2: சொல்லுங்க.
1: தோமா, இதா பெஞ்சமின், இவர் என் நண்பர். சிறைக்குள்ள போறதுக்கு உனக்கு உதவுவாரு.
2: என் கூட வாங்க. இந்த பக்கம் அமைதியா வாங்க. இதுதான் அந்த இடம். அவர் இங்கதான் இருக்காரு.
3: யோசேப்பு, தோமா, நீ இங்க என்ன பண்ற?
4: அது முக்கியம் இல்ல. நீ ஏன் இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்க தான் வந்தேன். நீ எதுக்காக என்ன கயபா கிட்ட கூட்டிட்டு போன?
3: நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? நான் அவங்களை சார்ந்தவனா இருந்தா நான் ஏன் இங்க இருக்கணும்? கைஃபா ஒரு ரோம் அதிகாரி, அதனால நான் அவனை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன்.
4: இங்க எல்லாரையும் மாட்டிவிட முயற்சி பண்ணிருக்கேன்.
3: நிச்சயமா இல்ல. முதல்ல கைஃபா நம்ம கூட தான் இருந்தான்.
4: அவங்க உன்னையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவறியா?
3: ஆமா.
4: கல்லற கிட்ட காவலர்கள் சொன்னதை நீ நம்புறியா?
3: உனக்கு எப்படி அது தெரியும்?
4: நான் அங்கதான் இருந்தேன்.
3: அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதைத்தான் சொன்னாங்க.
4: யார் சொன்னதை?
3: பிலாத்து சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான். நியூட்ரிக் அதிபதி சொன்னதையும் லான்சேஸ் சொன்னதையும் அவன் நம்பல.
4: ரோமர்கள் இயேசுவோட உடலை எடுத்திருப்பாங்களா?
3: எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை மரபாசம் எடுத்திருக்கலாம்.
4: மரபாசம் எடுக்கலையா? நான் அவன் கிட்ட பேசினேன்.
5: ஒழுங்கா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீ இப்ப எங்க கூட வந்தாகணும். வா வா, சீக்கிரமா வா. கைஃபா, பராபாசும் நாசரனை பின்பற்றவங்களும் திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
6: அது இல்ல,
5: நாங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்களா?
6: அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானது. நசரேனோட சேர்ந்து அந்த பரபாசியை நான் சிலுவையில நிச்சு அரைஞ்சிருக்கணும். போராட்டம் வெடிச்சு எருசலேமே பத்தி எரிஞ்சிருக்கணும்.
5: கொஞ்ச நேரம் பேசாம இரு கைஃபா, என் கோபத்துல இந்த நகரமே எரிஞ்சிரும்.
6: சடலத்தை காணாம மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மறுபடியும் தண்டனையை கடுமையாக்க வேண்டியதுதான்.
5: இல்ல, அந்த சடலம் எங்க?
7: உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்.
5: விக்டோரியஸ்,
7: அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவருடைய சீடர்களும் ஒண்ணும் பண்ணல.
5: ஓ, அவங்கள ஒருத்தன் தானா நீ? நீ அதை ஒத்துக்கிறல்ல?
7: ஆமா, நானும் ஒருத்தன் தான்.
5: வந்துட்டியா வழிக்கு? உங்ககிட்ட இருந்து நான் எப்படி உண்மையை வரவழைச்சேன் பாத்தியா? சிறைச்சாலைக்கு கொண்டு போங்க, அங்கேயே கிடந்து அழுகட்டும். போ.
6: நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நசரேன பின்பற்றவங்க மக்கள் மத்தியில ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க.
3: நாம தான் அந்த சடலத்தை திருடிட்டோம் சொல்றாங்களா?
6: இல்ல, அவங்களோட மேசியா மரணத்திலிருந்து உயிர் தெழுந்துட்டாரா?
5: உயிர் தெழுந்துட்டாரா? இந்த மக்கள் எதை வேணாலும் நம்புவாங்க.
6: அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க நூற்றுக்கு அதிபதி லஞ்சா எனசு எரிசலமை விட்டு உடனே அனுப்புறதுதான் நல்லது. ஏன்னா இந்த பொருளை மேலும் பரவுச்சுன்னா இவங்களை நாம தடுக்கவே முடியாது.
5: உங்க ஆளுங்களை நீ தான் பாத்துக்கணும் கைஃபா. லான்ஜைனஸால எந்த பிரச்சனையும் வராது.
6: ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.
8: என்ன மன்னிச்சிட்டு யோசேப், எல்லாம் என் தப்புதான். உன்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போறேன்.
3: என்ன பத்தி யோசிக்காத.
8: அவங்க உங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியல.
3: கொஞ்சம் அமைதியா இருத்தோமா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும்.
8: நிஜமாவா? இயேசு இறந்துட்டாரு, நாங்க தோத்துட்டோம். அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது.
3: நீ அற்புதத்தை நம்ப மாட்டியா?
8: இயேசு இந்த உலகத்தை ஜெயிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மரணத்தை அவரால் ஜெயிக்க முடியாது.
9: ஜெயிச்சிட்டாரா?
4: அவரை கல்லற கிட்ட பார்த்ததா ஒரு ஸ்திரீ சொல்றாங்க.
9: அவங்க உண்மையதான் சொல்றாங்களா?
4: எங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அவ தன்னோட கற்பனையில பார்த்திருப்பான்னு நினைக்கிறோம்.
9: சொல்றத கேளு தோமா, இது முடிவில்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு.
2: சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க.

0: அதோ அங்க இருக்கான், சீக்கிரம் வாங்க, அவனை விடாதீங்க. சீக்கிரம் நீ அந்த பக்கமா போ. ஒரு இடம் விடாம சுத்தி வளைங்க, போங்க.
1: அவர்கிட்ட பேசுனீங்களா?
2: பேசுன. ஆனா லாஞ்ச் அனேஸ் அவங்க சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டயும் நான் பேசி ஆகணும்.
1: ஜாக்கிரதை டோமா, அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க.
2: கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்.
1: தேவன் உங்க கூட இருந்து வழி நடத்திட்டோம்.

0: என் கூட வரியா? ரொம்ப கம்மிதான்.
1: வேண்டாம்.
0: நானா கூப்பிட்ட கூட வர மாட்டேங்கிறாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல?
2: ஆமா ஆமா,
0: அது எப்படி அதுல இருந்து மறைஞ்சிருப்பாரு?
2: அதுதான் அதிசயமா இருக்கு.
0: யாரோ சும்மா வேணும்னே கதை கட்டி விட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது.
1: இல்ல வச்சுக்க, இங்க பாரு, ஏதோ திடீர்னு உடல் மறைஞ்சதா வினோதமான கதை ஒண்ணு சொல்றாங்க.
3: இது தெரியாதா? அத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்சைனஸ் துன்புறுத்துறதா சொல்றாங்க. பிலாத்தோட நூற்றுக்கு அதிபதி
1: லஞ்சைனஸ், அவனை தெரியுமா?
3: நல்லாவே தெரியும். அதாவது ரோமர்கள் அவனை பைத்தியக்காரன் சொல்றாங்க, ஆனா நான் நம்பல.
1: அந்த கவலாளி இப்ப எங்க இருக்கான்?
3: தெரியாது நண்பா, யாருக்கும் தெரியாது.
1: அந்த கல்லறை கிட்ட இருந்த மத்த காவலாளிகளுக்கு தெரியுமா?
3: காயசன் ஒருத்தன் இருந்தான், அவனையும் சவுக்கால் அடிச்சிருக்காங்க. குளிக்கிற இடத்துக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான்.
1: கண்டிப்பா.
3: சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? யாராவது வந்து என் உடம்ப பிடிச்சு விடுங்க. அப்படித்தான் அப்படித்தான், அறிவு கட்டவன், அறிவு கட்ட பொந்தி பிலாத்து. 25 வருஷமா வேலை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? இதுக்கு அவன் என்ன சாகடிச்சிருக்கலாம். இனிமே இந்த காயஸ் தன்னோட சொந்த வாழ்க்கையில தான் கவனம் செலுத்த போறான். நியாயமே இல்லாத உலகம் இது. நசரத்தை சேர்ந்த இயேசு அவனை அடிச்சு அடிச்சு எங்களுக்கு தான் கைவலி. 2 மணி நேரம் அடிச்சோம், அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனை சிலுவையில வேற அறையணுமா? எங்களுக்கு பசி தாங்கல, ஆனா வேலை செய்யணும். என்ன பாரு, எப்படி இழைச்சு போயிருக்க. அதுவும் இல்லாம 2 ராத்திரி அவனை காவல் காக்கணுமா? காவல் காக்கும் போது தூங்கினாலும் அதுக்குன்னு தனியா தண்டனை வச்சிருக்காங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு கடவுளா பார்த்து கருணை காட்டினாதான் உண்டு.
1: ஒருவேளை நீங்க சவுக்கால அடிச்சது அவரோட கடவுளா இருக்கலாம்.
3: நான் ஒரு ரோம வீரன், அவன் யூத குற்றவாளி.
1: குற்றவாளியா?
3: மற்றவங்களோட ரொம்ப மோசமானவன். அவனை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்கிறான். லஞ்சைனஸ்க்கு என்னாச்சு? பரிதாபப்பட்டான், அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறான்.
1: லஞ்சைனஸ் அவனுக்கு என்னாச்சு?
3: பத்திரமா இருக்கான். ஏன் கேக்குற?
1: வேற ஒண்ணும் இல்ல, இயேசுவோட உடல் எங்க போச்சுங்கறது அவனுக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க.
3: ரொம்ப ஆர்வம் காட்டுற. எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. நான் உன்னை அந்த கல்லறை கிட்ட பார்த்தனே, நீ அந்த நசரேன பின்பற்றவன் தானே?
1: வேண்டாம், நான் சொன்னதை நீ செஞ்ச உனக்கு இதுல நிறைய லாபம் இருக்கு. ஆனா நீ எனக்கு சரியான தகவலை கொடுக்கணும்.
3: அதாவது அவரோட உடல் பத்தின தகவல் உனக்கு வேணும் இல்லையா?
1: உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன்.
3: சரி சரி, அதிகமா பேசாம நான் சொல்றத கேளு. சாயங்காலம் நீ தனியா நான் சொல்ற இடத்துக்கு தங்கத்தோட வா.
4: இது வாங்கிங்க, இது நல்லா இருக்கு.
2: நல்லாவே இல்ல.
4: இத பாருங்க.
2: பரவாயில்ல, குடுக்கலாம், கொடுங்க.
4: சரி கொடுங்க.
5: சகோதரர்களே,
6: தோமா
5: எங்கேயே
6: வந்தாரு, அவர் உயிரோட இருக்காரு.
5: அவர் திரும்ப வந்துட்டாரு.
6: இயேசு சொன்ன மாதிரியே உயிர் தெழுந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் தேவகுமாரன் தான்.
1: இல்ல இருங்க,
7: நாங்க எல்லாருமே பார்த்தோம்.
6: அவர் எங்க கிட்ட பேசினார்.
1: எங்க எங்க எப்போ?
8: இங்குதான் தோமா, சாயங்கால நேரத்துல. நீ போனதுக்கு அப்புறம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா திருவிருந்து எடுத்தோமே, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
9: எங்க கிட்ட வந்தார் தோமா, அவர் சொன்னபடியே.
1: ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தார்? ஜோயனா, நீ அவரை பாத்தியா?
9: நான் உன் கூட இல்ல இருந்த.
1: ஆமா, என் உயிரை பணைய வச்சு பல ஆபத்துகளை தாண்டி அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இல்லாதப்ப உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு.
6: சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. என்னோட தகப்பன் என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை சுவிசேஷத்தை பரப்பவும் ஞான ஸ்நானம் பண்ணவும்
8: என்னோட நாமத்தினால நோய்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை விரட்டவும் அனுப்புவேன்னாரு.
7: நாம மன்னிக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாரு.
1: நம்ம எஜமானுக்கு நடந்த கொடுமைய உன்னால எப்படி மன்னிக்க முடியும் சிமோன்? நீங்க காத்துக்கிட்டு இருந்ததால இப்ப இயேசுவோட பேரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்பனா இவ்வளவு நேரம் தேடினது வீணா?
9: தோமா கொஞ்சம் அமைதியாயிரு.
8: முதல்ல உனக்கு கிருபைய காட்ட.
1: நீங்களும் என்ன மன்னிக்க நினைக்கிறீங்களா பேதுரு?
8: அப்போதான் நீயும் அத மத்தவங்களுக்கு பண்ணலாம்.
1: நீங்க ரொம்ப அன்பானவர். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவரை பாத்தீங்க, உங்க முன்னாடி நின்னாருன்னு சொல்றீங்க. ஆனா நான் பாக்கலையே, நான் தப்பான இடத்துல இருந்துட்டேன். எப்பவும் தப்பான இடத்துலதான் இருந்திருக்கேன்.
8: தோமா நில்லு, நாங்க சொல்றத நம்பு.
1: என்னால முடியாது. நீங்க எல்லாரும் கனவு காண்றவங்க, கோழைங்க.
9: அவரோட
1: கரங்கள்ல ஆணியால் அடிச்ச தழும்புகள் இருக்கு, அதுல கைய வச்சு பார்த்தா தான் நம்ப. அவரோட விலாவை தொட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் நம்புவேன். இன்னைக்கு ராத்திரி அவரோட உடலை கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் நீங்க நம்புங்க.
9: தோமா, தோமா, இருக்கிற ஒரு விஷயத்த நீ ஏன் இல்லாதது போல தேடிட்டு இருக்க?

0: கொஞ்ச நேரத்துக்கு இங்க யாரும் வராம பாத்துக்கங்க.
1: இவனை மத்தவங்களோட சேர்த்து போடுங்க.
2: சரி
3: கயாஸ்,
0: உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
3: இல்ல, முதல்ல உடல கூட
0: உண்மையை சொல்லு. உனக்கு தங்கம் யார் கொடுத்தது?
3: கல்லறைக்கு சொந்தக்காரன்.
0: நீ போய் சொன்னா தப்பிக்க முடியாது.
3: வழிய காட்டு.

0: இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்?
1: இது நல்ல கேள்விதான்.
0: இங்க வச்சிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்?
1: அவர் இறந்துட்டார்ல, இவங்க எல்லாருமே இறந்தவங்க தான். இறந்தவங்களை இங்கதான் வைப்பாங்க. பரபாஸ், நீ தேடுறதும் இங்கதான் இருக்கு. எப்படி இருக்கான் பாரு.

0: இந்த இடம் நரகம் மாதிரி இருக்கு.
1: எல்லாரும் கடைசியில இங்கதான் வந்தாகணும். இதோ இங்க இருக்கான் பாரு.

0: இது அவர் இல்ல.
1: என்ன சொல்ற?
0: இது எஜமானோட உடல் இல்ல.
2: நான் சரியா தான் காட்டிருக்கேன். மரியாதையா தங்கத்தை கொடுத்துட்டு உடலை எடுத்துட்டு போ, இல்லன்னா பிள்ளாத்துக்கிட்ட மாட்டிப்ப.
3: காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது உதவி செய்யுங்க.
4: Yeah.

0: எதிரிகளை அன்பு செய்யணும்னு இயேசு சொல்லியிருக்காரு.
1: கொஞ்சம் இரு, உனக்கு நான் என்ன செய்யணும்?
0: லஞ்சைனஸ கண்டுபிடிக்க உதவி செய்.
1: ஊருக்கு ஒதுக்குப்புறமா பைத்தியக்காரங்களை அடிக்கிற இடத்துல அவனை அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. சீக்கிரமா போனா அவன் உயிரோட பிடிக்கலாம். கிளம்பு.

0: திரும்பி போங்க.
1: இங்க இருக்கிற அறுவறுப்பான உங்க கூட தான் உன்னோட நாள் முழுக்க கழிக்க போறியா? வா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா குடிக்கலாம்.
2: இவனை விட்டுட்டு வர சொல்றீங்களா?
1: மத்தவங்கள மாதிரி அவனும் ஒரு பைத்தியம்தான். அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். வா.
2: சரி வரேன், வாங்க.

0: எனக்கு எனக்கு அப்பமா அப்பம் கொடுங்க.
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா? லஞ்சைனஸ்
0: லஞ்சைனஸ்
1: லஞ்சைனஸ்
0: லஞ்சைனஸ் லஞ்சைனஸ்
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா? லஞ்சைனஸ் லஞ்சைனஸ் என்ன பாரு, உனக்கு என்ன தெரியும்? நசரேனோட உடலை யார் திருடினாங்க?
2: எனக்கு தெரியும், நான் அங்க தான் இருந்தேன்.

0: எனக்கு தெரியும். எழுந்திர, ஏன் கூட வா. நீதானே இயேசுவோட உடலை கொண்டு போகணும் ஆர்வமா இருந்தவன்.
1: ஆமா, யார் எடுத்தாங்க?
0: வெளிச்சம்.
1: வெளிச்சமா? என்ன சொல்ற?
0: வெளிச்சம், வானம், ராத்திரியில பிரகாசம், கல்லறையில் இருந்த கல்லு திறந்துடுச்சு.
1: அதுக்கப்புறம் என்னாச்சு?
0: நான் கல்லறைக்குள்ள போன, முழங்கால் படியிட்ட.
1: அப்புறம்
0: அவரை அங்க காணும்.
1: காணும்.
0: கல்லறை காலியா இருந்துச்சு. தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க.

0: அவ்வளோ வெளிச்சம் எவ்வளோ எவ்வளவு வெளிச்சம்
1: பார்ப்ப போயிடுச்சா.

Oh.

0: நான் எங்க இருக்கேன்?
1: கவலைப்படாத, பாதுகாப்பான இடத்துல இருக்க.
0: எனக்கு எதுக்காக நீ உதவி செய்யற?
1: எல்லாரும் சகோதரர்கள்னு இயேசு சொல்லியிருக்காரு.
0: என்னோட சொந்த கைகளால தான் நான் அவரை சிலுவையில் அரைஞ்ச. அவர் சத்தம் போட்டு, பிதாவே உன்னுடைய கரங்களில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன். உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரன் தான். நான் தான் அவரை ஈட்டியால குத்துன. அந்த ரத்த குடையாமல தெளிச்சது நான் அதை மறக்க முடியாது. அந்த கலரையில நீ என்கிட்ட தெரியுமான் கேட்டல்ல, நான் அவரை பார்த்த.
1: இன்னும் இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்க.
2: நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க.

நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் களி கூறும். அந்த மகிழ்ச்சி அளவில்லாததாக இருக்கும்.

0: எனக்கு உதவுங்க.
1: நான் எருசலேம் விட்டு போறேன், தயவு செஞ்சு என் கூட வா.
2: இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும்ல?
1: தெரியும்.
2: உங்க நண்பர்களை நீங்க பார்க்க வேணா?
1: நண்பர்களா?
2: அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க?
1: நண்பர்களா? நண்பர்கள், அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன். நண்பர்கள், உங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது, என்னால முடியாது, முடியாது.
2: தோமா, எனக்கு ஒன்னும் புரியல, என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லஞ்சாயினஸ் பாத்தீங்களா?
1: லஞ்சாயினஸ், லஞ்சாயினஸ், எப்படி நம்ம எஜமான சிலுவையில் அரைஞ்சேன்னு அவன் கிட்ட சொன்னா. அவரை சாட்டையால் அடிச்சு துன்புறுத்துறத சொன்னா. ஆனா அவருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தினது அவன் இல்ல, நான் தான், நான் தான். லஞ்சாயினஸ் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். நான் அவரை சந்தேகப்படுறேன், அவரை சந்தேகப்படுறேன். நான் என்னைய சந்தேகப்படுறேன், நான் ஒன்ன சந்தேகப்படுறேன், என்னோட சகோதரர்களையும் நான் சந்தேகப்படுறேன்.
2: அதுக்குதான் நீங்க அவங்களை பார்க்க போனீங்களா?
1: அவங்க மன்னிப்புக்கு நான் தகுதியானவன் இல்ல. அவங்க எப்படி என்ன மன்னிப்பாங்க? இயேசுவோட நண்பர்களுக்கு மத்தியில எனக்கு இடம் இல்ல.
2: அது உண்மை கிடையாது தோமா. உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. இதுவரைக்கும் நடந்தத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்.

0: வாங்க, பயப்படாதீங்க. உள்ள வாங்க.
1: பேதரோ, தோமா, தோமா, நீ வந்துட்டியா? தோமா, என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க பேதரோ, என்ன மன்னிச்சிருக்க.
2: நீ வந்துட்டியா?
1: என்ன மன்னிச்சிருங்க சகோதரர்களே, நான் சந்தேகத்தால நிறைஞ்சிருந்தேன்.
3: நாங்களும் தான் தோமா.
1: உண்மைதான், ஆனா நான் விசுவாசம் இல்லாம இருந்தேன். கண்டுபிடிக்க முடியாத ஒண்ண நான் வீணா தேடிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிக்க எதுவுமே இல்ல. உயிரோட இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவரை தேடணும்.
2: தோமா,
1: யோசேப், விடுதலை ஆயிட்டியா?
2: சிறை கதவுகள் திடீர்னு திறந்துச்சு, அவர் அங்க இருந்தாரு.
1: நீயும் அவரை பார்த்துட்டியா?
3: இப்போவாவது நம்புறியா?
1: நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க.
4: சமாதானம் உண்டாவதாக. தோமா, தோமா, நீ என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்க, இப்ப நான் நேர்ல வந்துட்டேன், என் கிட்ட வந்து பேச மாட்டியா?
1: ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருக்க, என் விசுவாசம் என்ன விட்டு போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருக்க.
4: நீ அடையாளங்கள் வேணும்னு கேட்டல, என் கிட்ட வா.
1: இல்ல எஜமா, எனக்கு அடையாளம் தேவையில்லை, எனக்கு ஆதாரம் எதுவும் தேவையில்லை.
4: என் காயங்களை தொட்டு பாரு. என் கைகளையும் என் விலாவையும் தொட்டு பாரு. இப்பவாவது என்ன நம்புறியா?
1: ஆண்டவரே, என் தேவனே, என்ன மன்னிச்சிருக்க.
4: எழுந்திருத்தோமா, என்னை பார். கண்டதினால் நீ என்னை விசுவாசிக்கிறாய். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.

0: சமாதானத்தோட போ.
1: ஆண்டவர் உன்னோடு இருப்பார்.
2: தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்.
0: உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.
2: யோசப், தேவன் உன்னோடு இருப்பாராக. ஜாக்கிரதையாக போ. சீக்கிரமா நான் உன்னை சந்திக்கிறேன்.
0: நான் வரேன் யாக்கோபோ. யோசேப்,
2: தோமா,
0: இதை நீயே வச்சுக்க.
2: வேண்டாம், இதை நீயே வச்சுக்க.
0: இல்ல, இனிமே இது எனக்கு தேவையில்லை.
2: பத்திரமா போயிட்டு வா. தேவன் உன்னோடு இருப்பாராக.
0: கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்கிட்டோம். நேராஜ் நம்ம கிளம்பணும். ஜோனா, ரொம்ப நன்றி.

0: ஏமாறியாள். என் ஆசீர்வதிங்க.
1: புறப்பட்டு போத்தோமா, நீ பார்த்ததை இந்த உலகத்துக்கு போய் சொல்லு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்.

இப்ப நம்ம நம்பிக்கை நம்ம பயத்தை விட அதிகமா இருக்கு. இந்த கோதுமை தானியத்தை பாருங்க, நாம இது போலதான் இருக்கோம். இது மண்ல விழும்போது தெரியாது, ஆனா இது வளர்ந்து கதிரா மாறும். அதனால நாம பாக்கிற விஷயங்களை வச்சு நம்பிக்கையை வளர்த்துக்க கூடாது, ஆனா பார்க்காத விஷயங்களை நம்பி விசுவாசிக்க கத்துக்கங்க. ஏன்னா பார்க்கிற விஷயங்கள் ரொம்ப நேரம் நிலைக்காது, விசுவாசமா பார்க்க காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நிரந்தரமானது.

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பறது எப்ப பசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனி சமூகப்பறிவுகளுக்கு தப்புன்னு சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காலசத்தம் கேட்டோடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும்னு சொல்லி தான் நம்ம காத்திருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேரத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயுதம் இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போகக்கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவரை நோக்கி கூப்பிட மறுத்து அருள்வேன். நானே அவனோடு இருந்து அவன் தப்புப்பேன். வாசிப்பா இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்துல அவன் நம்ம என்ன செய்ய நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்ம என்ன செய்வ கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். ஆபத்திற்காலத்தை நோக்கி கூப்பிடான மறுபத்திரம் அழிச்சு ஆபத்தில் நானே அவனோடு அவனை என்ன செய்வேன் தப்புப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மறுபத்தர் அழிச்சு ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து கத்திரவங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பாப்பாங்க. அப்படியா கத்திர இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி பாப்பாங்க. உங்க அந்த இடத்துல கனப்படுத்துவாரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள்செய்து மாத்திரல ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திர உங்களை கனப்படுத்துகிற தேவன். முத நம்ம தப்பு வைக்கணும் என்ன செய்யணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணி செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: நாங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவமான சும்மா செவமான சொல்றாங்க அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ஆசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்ம அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என்ன செவமணிதான் படுக்கணுமா, எவ்வளவு ஆராய்ச்சி டயர்டா இருக்கு படுத்துக்கலான்னு பார்த்தா செவமணி சொல்றாங்களே அப்படின்னு கூட எப்பொழுதும் செவம் நமக்கு பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். செவம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வித்து அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவர் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரணம் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணி தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்பச்சவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லா குடும்பச்சவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும் போதும் காலையில எந்திரிச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி செவம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க செவம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்கு வைங்க, சிறு பிள்ளைங்க தானே செவிக்காட்டா என்ன பரவாயில்லன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்கு வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செவிச்சு இப்பொழுதே செவிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செவிக்கு வைங்க, முத இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொன்னார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பா. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க மேல மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்புவினா எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும், இடவிடாம ஆராதிக்கணும், அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு ரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களை எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மள காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மளை எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமையை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: பாத்தீங்களா யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாற்றுகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்கு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தாருங்க சொல்றாரு. ஏதோ பரிசுத்த இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: பத்தி நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு, ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா. ஆண்ட சொல், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்டா போதும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர்,
0: உங்கள் சிலர்
1: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
0: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
1: ஆயினும்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னாரு, கர்த்தரை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது இயேசுக்கு நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு யோவான் சுவிசேஷம் 7:38 வசனம், 39 வசனம்.
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
0: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
1: அவன் உள்ளத்திலிருந்து,
0: அவன் உள்ளத்திலிருந்து
1: ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவான்கிற பத்தி என்ன சொல்ற? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள், அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டா நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல்ல, எபிரேயன் புத்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம், நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தரம் நகரத்துக்கு புறமே படுவட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சார், நம் நிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்டார்த்து. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அவளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தர் ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை என்ன செய்றாராம்? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மளை என்ன செய்றாரு? தப்பு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என்னை காப்பாத்து, என்னை ஆத்துமா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே, என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தராக இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றார். இயேசுக்கு ரத்தம் நமக்களுக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதுவெல்லாம் பிக்கப்பட்டார், முழுப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்கு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் வேதஞ்சொல் நம்ம மீறுதலிமித்தமா பாதிக்கப்பட்டாரா, மீறுதலிமித்தமா காயப்பட்டாரா, மக்கள் நொறுக்கப்பட்டாரா, நமக்கு சமாந்தம் உண்டாக்குறதுக்கு ஆக்கிரை ஏற்றுக்கொண்டாரா, ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கர்த்தராக இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தம் என்னை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். என்று சொன்னார், வேடனி கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்பவும் செவம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்துல என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவி சொல்ற கத்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்திருக்கிற, அவர் வலதுவர்த்தத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யல, அசைக்கப்படுவதில் வாசித்து பாருங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலதுவர்சத்தில் இருக்கிறபடியா,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்துல என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியா பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தன் பலத்தில் நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா கர்த்தரை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம கர்த்தரே செய்வாரு, துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கத்திர கத்துல நம்ம பூட்டு சவம் பண்ணுமா.

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகாலம் முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்தமான சாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரு ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே நம்பணும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான ஜெப சிந்தை எனக்கு தாரு ஆண்டவரே. எல்லாருக்கும் அத்தை நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜப ஆவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவதாய், பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? ஆய் திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்பு வைக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உண்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உண்மை ஆராதித்தார்களாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்களாமே. நாங்களும் அப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் இடைவிடாமல் நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்குன்பாய் நிற்க பாத்திரமல்லாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மாக்களை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்பு வைக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் எல்லாரும் மீது உங்க கரம் படுவதாக. எல்லாரையும், எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌரி வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களிலாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இறக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் மேல கிரு வச்சிரு, இறக்க வச்சிரு, எங்கள் மேல அன்பு வச்சிருப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்தப்போதெல்லாம் என் தேவனா கேட்ட, எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமாதானத்தை கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபை நாவி விண்ணப்பங்களாவி ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்க செபித்துக் கொண்டிருக்க அப்பா, இடவிடாம ஆராதிக்க அப்பா, நாங்கள் பரிசுத்த மாலை எங்களுக்கு கற்றுத்தாரு, சொல்லித்தாரு, எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யாண்டவரை கரம் பிடித்து நடத்துங்க, உன்னத பலத்துல இடக்கட்டுங்க, நீ ரக்கினி மலாந்து காத்துக்கோங்க, நானே லவட்டி சேர கத்தனு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறகமா இருப்பது செய்யப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. நீங்க சொன்னீங்க பொல்லக்கும் கொடுக்கற சமாந்தம் இல்ல, என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன், உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீங்க. அப்படி ஆக நீர் எல்லாரும் உள்ளத்திலும் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. நாங்க சமாதானமா இருக்கிற எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினே உங்க மேல வந்ததாண்டவரு. அப்பாமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ரச்சா. இயேசுவே எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாங்க, சந்தோஷத்தாங்க. முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஆண்டு உரையுமே துதிக்கிறோம் அப்பா மே ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாந்தத்தில் நிரம்பியிருக்கணும், சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும். செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. ஆராதிக்கிறவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. உன்னதாவில் நிரப்புக, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோமே. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா, குணமாக்கிருங்க. ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா, சுடருடைய பட்டையிட்டு காத்துக்கொள்ளுங்க அண்டவர. வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கி தப்புவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்றே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும். குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்க்கு தர முடியாது செபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசை தாரும். தேவ கிருபா உங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்க. பிரசவிக்க பண்ணுகிறேன் நான், பிரசவத்தை தடுப்பினோ என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, சுகப்பிரசை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யற தேவன். கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்க சப்பா, தாங்க சப்பா. அதே போல கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று செவிக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ள வேண்டுமா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா, ஏசப்பா. குடி பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இப்படி வருகை பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழில் செய்ற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா. நெஞ்சோடு துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளாம் சந்திக்க முடியா செபிக்கிறோம். எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலையும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு உலகத்தில கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரை. நீங்க தானப்பா சொன்னீங்க நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசம் தொடங்குறவர் விசுவாசம் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுள்னு சொல்லிடுறே. எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொருட்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் பரிசுத்தவனை தருவார். எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: போங்க.
1: ஒரு கனவின் விசித்திரம் என்னவென்றா, நான் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எதுவாக நடந்தாலும் அது எவ்வளவு பைத்தியமா இருந்தாலும் எல்லாமே அர்த்தம் உள்ளது போல தோன்றும். மில்லியன் கணக்கான மக்கள் பூமியில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்ற நிகழ்வுல நானும் இருந்தேன், ஆனாலும் நான் விழிக்கவில்லை. உலக அமைதிக்காக ஒன்றிணைந்த போது நான் ஆரவாரம் செய்தேன். இன்னும் அரசியல் மதம் இவை இனி முக்கியம் இல்ல. நான் தெரிஞ்சிருக்க வேடோ, அது உண்மையா இருக்க மிகவும் நல்லதா இருந்தது. அது உண்மையா இருக்கும் போல இருந்தது. ஒரே ஒரு தனி மனிதன் உலகையே ஆள முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிய போது அந்த எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர் அந்த இடத்திற்கு செல்ல நான் உதவிறேன். அப்பதான் அந்த கனவு ஒரு கனவு கொள்கையா மாறியது. ஒரு கனவுல கீழே விழும் அந்த கணம் போல அப்போதுதான் நான் படுக்கையில நேராக எழுந்திருக்க வேண்டும். ஆனா நான் அப்படி செய்யல. நான் நம்புவது உண்டே, நான் இங்கே என்றென்றும் சிக்கிக் கொள்ளவில்லை என்று, நான் ஏற்கனவே இறந்து விட்டேன் என்று இல்லை என்று, நரகத்தில் என்றென்றும் கழிப்பது போல கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து அனைவரும் இங்கே விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கே வந்து சேருங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயக்கம் காட்டாமல் உடனடியாக விரைந்து வாருங்கள். இந்த புனிதமான பைபிள்கள் அனைத்தும் இப்போது எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன? இவை அனைத்தும் யூட்டா மாகாணத்திற்கு தான் செல்கின்றன. மிகவும் விரைவாக செல்லுங்கள். நேரம் இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் வேகமாக செயல்படுங்கள். அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து விட்டார். அவன் வருகிறான். மேல திரும்பி வா. நீ கைது செய்யப்பட்டுள்ளாய் கிறிஸ். அவனை விட்டு விட்டு போக முடியாது. இந்த பைபிள்களை இங்கிருந்து எடுத்து செல்லணும். அவனை விட்டு விட்டு போக முடியாது.

0: நீ யாருக்காக வேலை செய்கிறாய்? மனுஷகுமாரனே, இதுதான் உனக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு. நீ இப்போது யாருக்காக பணிபுரிகிறாய் என்று சொல். சக்தி வாய்ந்த கடவுள், தவறால பதில்.
1: நீ சுடுவது புறாக்கள் அல்ல, இல்லா
0: இல்ல.
1: நான் அந்த ஜிசி கட்டிடத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள், காணாமல் போன ஆயுதங்கள் மற்றும் ஏதோ காரணத்திற்காக சமாதானத்தை ஏற்க முடியாத சிலரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் யோசித்துக்கிட்டிருக்கல, அந்த தீய நுண்ணறிவு இன்னும் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் கடந்த வாரம் பேசின அந்த உரையாடலை பத்தியோ, நம்முடைய ஆயுதங்களை அதிகமாக குறைத்து விட்டா நாம் எவ்வளவு பலவீனமாகி விடுவோம் என்பதையும், நிறுத்த, என்ன சொல்ற, மிலிஷியாவுக்கு அந்த ஏவுகணை எங்கே இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் அந்த குறியீடுகளையும் வைத்திருந்திருக்க வேண்டும். அத பத்தி உனக்கு என்ன நினப்பு சார்? உன்னை சுத்தி பாருங்க, அவர்கள் நம்மை நோக்கி கூட பார்க்கவில்லை. ஏன் அவர்கள் பார்க்க வேணும்? நீ என் துணை ஜனாதிபதி, என் நெருங்கிய நண்பர், விசுவாசமானவர். நீ என்னை அவர்கள் என்ன நடந்தது என்று அறிந்ததற்கு முன்பே சுட முடியும்.
2: நான் அமெரிக்காவுக்காக போராடுகிறேன், அதற்கு எதிராக அல்ல. நீயும் அப்படிதான் இருக்க வேணும்.
1: அமெரிக்கா என்பது அதன் மக்களின் விருப்பம். மற்ற உலகம் போலவே இது ஒரு புதிய வழி.
2: ஒரே ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க.
1: அந்த மக்கள் மறைந்த போதே எல்லாமே மாறிவிட்டது. அவர்கள் பெரிய பார்வையில பார்த்தாரு, அரசியல், மதம், இனம் அது முக்கியம் இல்ல. அப்போதுதான் நிக்கோலை வந்த
2: அமெரிக்கா வெளியேறியது.
1: இந்த உலகத்துல 172 நாடுகள் இருக்கின்றன. அந்த 172 நாடுகளும் அமைதிக்காக தங்கள் ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டன. இது ஒரு புதிய வழி, அதில் நான் ஒரு பகுதியா இருப்பதுல மகிழ்ச்சி.
2: ஓ, நீயும் அதுல ஒரு பகுதிதான். நிக்கோலை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டு இருக்கிறார், அதை நான் நிரூபிக்க முடியும்.

0: நீங்கள் பிடித்ததாக சொல்வது அந்த ஒளிபரப்புகள். அவ சரியா என்ன சொல்கின்றன?
1: அவை குறியீட்டில் இருந்ததால் அவை என்ன சொன்னதுன்னு சரியா தெரிஞ்சு கொள்ள முடியல. நாம் சில அறிவியல் குறிப்புகள், இரசாயன சூத்திரங்களை கண்டுபிடிச்சோம்.
0: சூத்திரம்களா? என்ன மாதிரியான சூத்திரங்கள்?
1: உயிரியல் சார்ந்தரே, ஒரு நாடு முழுவதையும் சில நாட்கள் அழிக்கக்கூடிய விட
0: வேற என்ன?
1: அந்த மாதிரியான தொழில்நுட்ப திறமை கொண்டவர்கள் சுமார் 200 பேர் இருக்கிறாங்க. அந்த உயிரியல் போர் நடத்தும் திறமை கொண்டவர்கள். அவர்கள் பாதி பேர் இருக்காத திட்டங்களுக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர்.

0: பாரு, நாம இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்று நீ சொல்ற, சரியா?
1: ஆமா.
0: அப்படி என்றால் நீ ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லவில்லை?
1: நான் சொல்ல போறேன்.
0: வாதத்துக்காக வேணும் ஜிசி உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அமெரிக்கா இருக்கிறது என்று உனக்கு என்ன காரணமாக தோன்றியது?

ஏய், நீ என்ன செய்யற? ஏய், நீ எங்க போற? அலை மாநகராதிபதியிடம்

0: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
1: மீமையார்
2: மல்லரி நல்ல மனிதன், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய விடுதல் இதன் நினைவை.

காதல் பொறுமையுடன் இருக்கும், காதல் கனிவாக இருக்கும், அது பொறாம கொள்ளாது. அது பெருமைப்படவும் அகந்தையுடன் அல்லது மரியாதை இல்லாமலும் இருக்கவும் இல்லை. அது தன் விருப்பத்தை மட்டும் பிடிப்பதில்லை. காதல் எரிச்சலாகவோ விரோதமாவோ இருக்காது. அது தவறில் மகிழ்வதில்லை, ஆனா நியாயத்துல மகிழ்கிறது. காதல் எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும், எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும், எல்லாவற்றையும் பொறுக்கும். காதல் ஒருபோதும் முடிவில. நம்பிக்கை, நம்பிக்கை, காதல், இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். ஆனா இதுல மிக பெரியது காதல். பாக் பாக்

நான் உன்னை சந்தித்த அந்த கணத்திலிருந்து நான் முன்பு ஒருபோதும் காதலை அறிந்ததில்லை என்று உணர்ந்தேன். க்ளோயி ஸ்டீல், நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை என் மனைவியாக தேர்ந்தெடுக்கிறேன். உன்னுடன் வாழ, உன்னை சிரிக்க வைக்க, உன் பக்கத்தில் நிற்க. மற்றும் ஆரிகஸ் பூங்க, உன் இதயத்துக்கு மகிழ்ச்சி, கடவுளின் உதவியுடன் உன் ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிப்பவனாக இருக்க. நீ என்ன மிக முக்கியமான உண்மையை நோக்கி வழி நடத்துகிறாய், இதற்காக நான் உனக்கு என்றென்றும் நன்றி கூறுகிறேன். இப்போதிலிருந்து நான் என்றென்றைக்கும் உனக்கு மட்டுமே உரியவளாக இருக்கிறேன். ஒன்று.

நீங்களே தெரியும், நான் முதல்ல பேசியிருக்க வேண்டும். கேமரன் மியன் சார், சரி, நீ ஒருபோதும் கேட்க மாட்டா என்று நினைக்க, நான் ஒரு முட்டாள் பெண், பெரிய கனவுடன் இருந்த மற்றும் ஒரு பெரிய விருப்பக்கடன், உன்னுடையவளாகவும் உன்னுடையவளா மட்டும் இருக்க, நல்ல நேரங்கள்ல உன்னுடன் சிரிக்க, கஷ்ட நேரங்கள்ல உனக்கு துணையாக என் உடனால் உனக்கு ஆறுதல் அளிக்க, ஆன்மாவால உன்னை பிரதிபலித்தோமோ உன்னுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளமோ. இப்போது என் கனவு நனவாகியுள்ளது. நாம் இருவரும் உயிருடன் இருக்கும் வரை நான் உன்னுடையவளாக இருப்பேன், இப்போது முதல் என்றென்றோ.

0: என் சொந்த மகளால மேடை பிடிக்கப்படுகிறார். என் புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தில் உன்னை சந்திட்டேன்.
1: நான் தயாராக இருமே.
0: பிரச்சனை, தியாகம், உலகத்தின் முடிவு எதுவாக இருந்தாலும், ஆனா உன்னை சந்திப்பதற்கு இல்ல.
1: அமாண்டா சூசன் மைட்,
2: நீ என்னை சிரிக்க வைக்கும் விதத்திற்கோ என்னை உணர வைக்கும் விதத்திற்கோ
0: நீ என்ன சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கும் நான் தயாரில்லை.
2: நீ என் வாழ்க்கைக்கு நான் சற்றும் எதிர்பாராத மிகவும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம்.
0: இன்று முதல் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிப்பேன் என்று கடவுளிடம் வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: கேப்டன் ரெய்ஃபோர்ட் ஸ்டீலே. நான் மணப்பவர் நீ என ஒருபோதும் நினைக்கவில்லை.
1: நம்பி,
0: மிகவும் அழகானவர், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த வெற்றியுடன், மிக உயரமாகவும் இருக்கிறீங்க. ஆனா பிறகு நீ அந்த மனிதராகவும் அப்பாவாகவும் இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்ததை நான் பார்த்தேன். நடவ உன்னை தேர்ந்தெடுத்த தலைவராக இருக்க வேண்டும்னு. அந்த நேரத்துல உனக்கு துணையாகவும், வாழ்க்கை துணையாகவும், நண்பராகவும் மனைவியாத பேர்வானத உணர்ந்த நான் திருமணம் செய்யும் மனிதர் நீதான். கடவுள் மகிமை விக்குது. உன்னை எனக்கு அளித்ததற்காக என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கூறுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: இதனுடன் உங்களை அறிவிப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் கிடைக்கிறது. பக் மற்றும் குளோயி, ரே மற்றும் அமாண்டா, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிவிட்டீர்கள்.
1: நீங்கள் உங்கள் மணமக்களை முத்தமிடலாம்.
0: அப்படி என்றா ரே நிக்கோலைய உன்னை எங்கு பார்க்க சொல்கிறார்?
1: வதந்தி என்னவென்றால் புதிய பாபிலோன் தான், ஆனா அது தினமும் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு
2: புதிய பாபிலோன் இல்ல, ஹனிக்வா. அவன் அங்க ரொம்ப கலக்கறானா, அழகும் எல்லாம் இருக்குமா.
0: உங்களோட வேலை எப்படி மெம்பர்களே?
3: தெரியல, ஏதாவது செய்ய நிச்சயமா வழி கண்டுபிடிப்போம்னு நம்புறேன்.
0: ஓ பையா,
1: டன்.
3: நீங்க என்ன நம்ம தைரியமான தலைவரே.
0: கிறிஸ்டின் குடும்பத்தை பார்க்க போய் அப்பாவை வேலையை செய்ய போறேன்.
1: நீயும் அவரோட சேர போறிய?
4: அப்பா, இத பத்தி பேசிட்டோம்.
0: இந்த பைபிள்களை மீண்டும் பகிர நாங்க அழைக்கப்பட்டோம். என் பெரும்பகுதி வாழ்க்கைய கடவுளுக்கு சேவை செய்வது போல நடித்தே கழித்து விட்டேன். இனி நடிப்பது போறோம்.
1: ஆமா, எனக்கு தெரியும். பாருங்க, நீங்க பேசுறது நேற்று சுடப்பட போன ஒரு இளம் பெண்ணின் அப்பாவும் கணவரும் இருக்கிறவரோட தான்.
0: நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த பாதுகாப்பு காவலர் ஜிசி படையினர் இல்லையெனில் நிக்கோலைய கூட நம்ம பயணம் எப்போது முடியும் என்று தீர்மானிக்க மாட்டாங்க. அத கடவுள் தான் முடிவு செய்வா. அவரது கையில் அவருடைய சித்தத்தின் நடுவுல நாம பாதுகாப்பா இருப்போம்.
3: கிறிஸ்து மாதிரியா?
0: அவனே

0: வைஸ் பிரசிடென்ட் மல்லடி கொலை செய்யப்பட்டுற ரெசிடென்ட் ஃபிட்ஸாக காயமடைந்திருக்கிறார், ஆனாலும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்.
1: ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். சரி பிதாவே, நாங்கள் உங்களை அறிந்தோம், உங்களை நேசிப்பதாக ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் எங்களை மறுபயிற்சி முகாமுக்கு அனுப்புகிறார்கள். உங்க வார்த்தையை பரப்ப ஒரு விரல் கூட நாங்க உயர்த்தினானோ, அவர்கள் எங்களை பயங்கரவாதிகளா தண்டிக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அது இரண்டும் பயமூட்டும் உலகம். ஆனாலும் உங்க வார்த்தை எங்களை நினைவூட்டுகிறது. மரண நிழல் பள்ளத்தாச்சில நடந்தாலும் எங்களுக்கு தீமைக்கு பயம் இல்ல, ஏனெனில் நீர் எங்களுடன் இருக்கே. உங்க கோலம் உங்க தண்டம் எங்களை ஆறுதல் அளிக்கும், ஏனெனில் நீர் தயார் செய்திருக்கிறீர். எங்கள் எதிரிகளின் முன்னிலையில எங்களுக்கு ஒரு மேசை அமைச்சிருக்கிறீர்.
2: எல்லா தகவல்களும் அந்த மிலிஷியாவை சுட்டி காட்டுகிறது.
3: சரி, உடல்கள் பற்றி என்ன?
4: ஒன்றும் இல்ல, எல்லாம் சரி. விரல் ரேகை டிஎன்ஏ ஆய்வில் உள்ளன.
3: அந்த இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை பற்றி இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையா?
4: ஒன்றும் இல்ல ஐயா.
3: என்ன
4: அது? என்னவென்றால், மரியாதைக்குரிய நிகோலையின் அலுவலகத்திலிருந்து இப்போதுதான் அழைப்பு வந்திருக்கிறது ஐயா. அவர் உங்களை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக தெரிவித்தார்.

0: நீங்க கடினமானவர் ஜெரால். கடவுள்களுக்கு நன்றி. வைஸ் பிரசிடென்ட் விஷயத்துல வருந்துகிற அவர் உங்கள் நண்பர் என்று எனக்கு தெரியும். இவையெல்லாம் நடக்கும் போதும் நாம் நம் பாதையில நிலைத்திருக்க வேணும். மிலிஷியா என்ன பெரிய அண்ணன் நின்னு நினைக்குது, கிறிஸ்தவர்கள் என்ன சாத்தா நின்னு நினைக்கிறாங்க. நல்லது அல்லது கருணை காட்டினாலும் அவர்களில் யாருடைய மனமும் மாறப்போவதில்லை. அது எல்லாம் விளையாட்டின்னு ஒரு பகுதி தான் என்று அவர்கள் நினைப்பார்கள். நாம் உருவாக்கிய உலகளாவிய சமூகத்தை பாருங்கள். நாம் எதை சாதிச்சிருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். அது சிந்திக்க முடியாத விஷயம். வணக்கம் பாருங்க மிஸ்டர் பிரசிடென்ட், எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்னதான் பாப்பீங்க? நான் பாக்குற நேரம் நீங்க பச்சைன்னு சொல்லுவதாக இருக்கலாம். உண்மையில அது அறிய வழியே இல்லையே, இல்லையா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அது அந்த சிறிய கடுகு விதம் மாதிரி. அதுதான் எதிர்ப்பாளர்கள் செய்யும் வேலை ஜெராய்டு. அவர்கள் சந்தேகத்தின் விதைகளை விதைக்கிறார்கள். அந்த மிலிஷியா பயத்தினால் அப்படி செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களை நம்ப முடியாததான் அப்படி செய்கிறார்கள். நன்றாக அவர்கள் எந்த வகையான நம்பிக்கையை விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார்கள். கண்மூடித்தனமானது.
2: சிறிது சந்தேகம் போவோ. நம் முழு கனவையும் மங்கு செய்யா. மனித குலத்தின் நலனுக்காக இது நடக்காம நாம் தடுப்பது அவசியம்.
3: ஸ்டீவ் பிளாங்க் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஐயா.
2: சரி, 5 நிமிஷம். மிஸ் மில்லரை வரவழைத்து ஜனாதிபதியை வெளியே அழைத்து செல்ல சொல்லுங்க.
3: ஆம் ஐயா.
2: நீங்கள் நல்ல மனிதர் ஜெரால். உங்களை நண்பனாக அழைக்க முடிகிறது என்பதில் நான் நன்றி கொண்டுள்ளேன். திரு ஜனாதிபதி, இது என் உதவியாளர் மிஸ் மில்லர்.
3: வணக்கம்.
4: வணக்கம். வைஸ் ஜனாதிபதி மல்லரியன் விஷயத்தை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் ஒரு நல்ல மனிதர், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்.
2: ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஜெரால்?
5: ஓ இல்லையா. உண்மையில மிஸ் மில்லரும் நானும் ஒரு சில வருடங்களுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில சந்தித்தோம்.
4: என்ன நினைவிருப்பது மகிழ்ச்சி ஜனாதிபதி.
5: நான் எப்படி மறக்க முடியும்?

0: எபிசோடு. நீங்க யாருக்காக வேலை செய்கிறீர்கள்?
1: நீங்கள் அதை ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் என்பதே என் ஊகம்.
0: எனக்கு பதில் சொல்லுங்க.
1: குளோபல் கம்யூனிட்டி டிடி.
0: நீங்க யாருக்கு பதில் சொல்லுகிறீர்கள்?
1: உலக நாடுகளின் தலைவராகவும் மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதராகவும் கருதப்படுகின்ற நிக்கோலை கார்பேரியா என்பவரை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்ப்போம்.
0: இது ஒரு பைபிள். உங்கள் பைபிள் வில்லியம்ஸ். ஜிசி வெறுப்பு இலக்கியங்களை எப்படி வெறுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா?
1: நான் ஆராய்ச்சி செய்து கொண்டேன்.
0: நிச்சயமா நீங்கள் செய்திருப்பீல்ல. உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் இருக்கின்றன. முதல் விருப்பம், என் கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அனைத்தையும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் தலையில் ஒரு குண்டு வைக்காமல் இருப்பதை பற்றி யோசிக்கவும். இரண்டாவது விருப்பம்.
1: முதல் விருப்பம் போதும்.
0: நீங்கள் அவர்களில் ஒருவரா? கிறிஸ்தவர்கள்.
1: நான் எதுவும் செய்யவில்லை.
0: அதை நான் தான் தீர்மானிப்பேன். இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மறுக்கிறீங்களா? ஆமல்லது இல்ல.
1: பிசா இல்ல, நான் மறுக்கவில்லை.
0: இருந்தாலும் அந்த பதிலால் நிக்கோலை மகிழ்வார் என்று எனக்கு தோணல.
1: ஜனாதிபதி,
0: இது ஒரு அவசரமான காவோ. இது நம்பிக்கையின் விஷயம் வில்லியம்ஸ். நான் ஒரு கிறிஸ்தவர்.
1: அடுத்த
0: இந்த நாட்டில் முழுமையான உயிரியல் தாக்குதல் நடத்த யாரோ திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு சொன்னார்கள். அது உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறதா? நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன், நான் ஒரு பயங்கரவாதியின் நிமித்தா உயிரியல் ஆயுதங்களால கோடிக்கணக்கான மக்களை கொல்ல விரும்பினால் நான் என்ன செய்வேன்? உங்களை போன்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ன செய்வார்? உங்களால் முடிந்த அளவு தடுப்பூசிகளை சேகரிப்பதை நிறுத்துங்க. இப்போது பதில்கள் மீனும் பிரார்த்தனைகள் புரு.
1: பதில் அதற்குள் இருக்காது.

0: மத்தேயோ அதிகாரம் 24 வசனம் 3. அவர் ஒலிவமலையில் அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனிப்பட்ட முறையில வந்து, இந்த நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உங்கள் வருகையின் அறிகுறியும் உலகத்தின் முடிவும் எப்போது என்று எங்களுக்கு சொல்லுங்கள் கேட்டாங்க. அப்போது இயேசு அவர்களுக்கு பதில் அளித்து சொன்னார்,
1: அதை வாசிக்கமோ, எஸ்டலன்சஸ், அதுதானா சுவர்க்காக்கா நிலநடுத்தமா?
0: அவையெல்லாம் அதுல இருக்கின்றன, ஆனாலும் அதற்கான தடுப்பூசிகளும் இல்ல. வெப்ஸ்டர் அகராதி பேஸ்டிலன்ஸ் என்பத விரைவாக பரவி பெரிய அளவுல மக்களை கொல்லும் ஒரு தீவிர தொற்று நோயா வர இருக்குது. அதனால ஒரு வார்த்தையில சொன்னா, நீங்க இத வெறும் பயன்னு நினைக்காம அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அப்போது அவர்கள் உங்களை வேதனைப்படுத்த ஒப்படைத்து உங்களை கொல்லுவார்கள். மீஞ்ச என் பெயருக்காக அனைத்து ஜாதிகளாலும் வெறுக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள், சரியா?
0: நன்றாக புரிஞ்சுகிறது இல்லையா? அவரது பெயருக்காக நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்பு என் தலையில துப்பாக்கி வைத்து சுட முயற்சித்தீர்கள்.
1: சரி, மிலிட்டரி குழுவை பத்தி என்ன?
0: நிக்கோலையை எதிர்க்க அவர்களுக்கு சொந்த காரணங்கள் உண்டு, அது நம்மோட சம்மந்தம் இல்ல.
1: நீங்களும் நிக்கோலையை வெறுப்பதே ஒட்டுல.
0: நாங்க அவர் யார் என்று அதுவோம். பைபிள்ல அவரை வெளிப்படுத்தலின் மிருகம் என்று குறிப்பிடுகிறது. அவர் எதிர் கிறிஸ்து.
1: நீங்கள் அவரை இறக்க விரும்ப மாட்டீர்களா?
0: அவர் எதிர் கிறிஸ்து, நீங்கள் அவரை கொல்ல முடியாது.
2: இங்க நிஜ உலகத்துல உங்கள் ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன?
0: நிக்கோலை பல்வேறு துறைகளில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உயிரியல் மற்றும் வேதியியல் விஞ்ஞானிகளை ஒன்றாக சேர்த்துள்ளார். ஏன் அல்லது எதற்காக அவர் அவர்களுடன் சந்திக்கிறார் என்று நாங்கள் அறியவில்லை, ஆனால் அவர்கள் பேசும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இங்க அமெரிக்காவில தான் நடக்குது.
1: எப்போது
0: எனக்கு தெரியவில்ல.
1: அவ்வளவுதானா? அது
2: சரி, நீங்க செல்லவா, நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருப்போம். அந்த குறிப்பிட்ட நிலநடுக்கங்களுக்கு மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏய், வாக்கியம் எண் 32.
1: ஏய், சென்டென்ஸ் 32.
2: அந்த மனிதருக்கு செக்ஸ் மொழியை பற்றி வாசிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ தெரியாது என்று நீங்கள் உண்மையிலேயே மனதார நினைக்கிறீர்களா?
3: ஹாட்டி வரக்கோ,
2: நீ இங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன்.
3: அழகான புதிய மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்த நேரம் கிடைக்காதுல.
4: நிலையாய பொறுக்கவரை ஹார்ட்டி மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டார். பெண்கள் ஆண்களை விட விரைவாக குணமாக மாட்டார்கள்.
3: மிக இனிது மாண்டி, நிக்கோலையின் அரவணைப்புல நான் குணமடைந்து விட்டதாக நினைக்கிறேன். நாம் நண்பர்களாக இருக்கலாம் என நம்புகிறேன். ரேயும் நானும் இருந்த கடந்த காலத்தை பொறுத்தால.
4: நிச்சயமா, அது எனக்கும் பிடிக்கும்.
3: நீங்க மிகவும் இனிமையா இருக்கிறீங்க மாண்டி. உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கட்டும் நம்புதேன்.
4: பாட்டி, உங்களுக்கும் நன்றாக நடக்கட்டும் நம்புகிற. ஓ, மனச கேளு சரியா?
3: நான் எப்போதும் அப்படித்தான்
5: செய்கிறேன். ஹலோ, ஹாய் பேக். உனக்கு 1 நிமிஷம் நேரமா? ஆமா, 2 நிமிஷம் இருக்கு.
6: சரி, நன்றி.
5: சரி, என்ன விஷயம்? ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு தொற்று பரவுது. நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. டாக்டரிடம் போச. சிகாகோவில 18 வழக்குகள் உள்ளன. அவர்கள் அடிக்கடி சந்திக்கும் ரகசிய உறுப்பினர்கள். சரி, அது அங்கேயே நிக்கும்னு நம்புகிறேன். ஆமா, ஆனா நாடெங்கும் உள்ள கிளை தேவாலயங்களிலும் இது நடக்கிறது. அப்படின்னா யாரோ இத கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு புதிய முகமும் ஒரு கொலைகாரலா இருக்கா? நிகோனை அனுப்பியோம்ல, அந்த்ராக்ஸ் நிறைந்த பாக்கெட்டோட வருமுங்க. ஆமா, நம்மால் ஒருபோதும் கதவுகளை மூட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். நமக்கு தடுப்பூசிகள் தேவை. அவ வேலை செய்யுமோன்னு பாக்க, யாரையாவது அனுப்பி தடுப்பூசிகளை வாங்கி வா, லோயாங்கிருந்து வெளியே கொண்டு வா.

0: வரிசை எடுக்கலாமா?
1: அந்த சிவப்பு கொடியை கவனிங்க.
0: கொடி? ஆமா, நன்றி. ஆஹா, மிஸ் மில்லர் இங்க சாப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். வேலை ஒரு போதும் முடியாது.
1: இதை விட மோசமான இடங்கள் பல உண்டு.
0: வெண்டி, நான் சொல்லணும், அந்த எம்பி ஃபை இல்லாம நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த நாள்ல எப்படி தெரிந்தது?
1: நமக்கு ஒரு தகவல் வந்தது. துரதிருஷ்டவசமா அந்த தகவல் ஜான காப்பாற்ற போது போது நேரத்துல வரவில்லை.
0: நீங்க என்ன கண்டுபிடித்தீங்க?
1: பக் வில்லியம் சொல்வது சரிதானே என்று தெரிய வந்தது. நாம் இப்போது தேடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான உயிரியல் விஞ்ஞானிகள் உண்மையில் இங்கே அமெரிக்காவில தான் இருக்கிறாங்க.
0: அது பெரிய நாடு.
1: அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இன்னும் சரியா தெரியவில்லை. ஆனா நாம தெரிஞ்சது என்னன்னா, கடந்த 48 மணி நேரத்துல ஜிசி தலைமையகத்துக்கு பாதுகாப்பான லைன்களில் வரும் டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: நீங்க ஏதாவது குறியீடுகளை உடைக்க முடிஞ்சா அல்லது ஏதாவது தகவல் பிடிக்க முடிஞ்சா?
1: இல்ல, இன்னும் முடியலையா. ஆனா பெரும்பாலான தொடர்புகளையும் ஒரு மின் நிலையத்துக்கு திரும்பி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. வாஷிங்டனுக்கு வெளிய சில கேக்கிதல் தூரத்துலதான்.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நாம போய் அத நேரில் பாப்போம் நினைக்கிறேன். இறைவன், உங்களுக்கு ஆதாரம் தேவைன்னு எனக்கு தெரியும் ஐயா. ஜான் உங்களுக்கு சொல்ல முயற்சிச்சா, அதுக்கு பிறகு சில நிமிஷத்துல அவங்க அவனை கொண்டுட்டாங்க.
0: பெரிய தொடருங்க.

0: அப்படின்னா ஜான் ராக்கு மிஸ் மில்லர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?
1: என் பேர் காரலின். ஆமா, நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். என் கணவர் மறைவுகளுக்கு பிறகு சில நாட்கள்ல இருந்தார்.
0: மன்னிக்கணும்,
1: அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு பெரிய செய்தி மேல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதுல எங்கோ யாரையோ பாதிச்சிருப்பார் போல இருக்கு.
0: என்ன நடந்துச்சு?
1: எரிக்கு எனக்கு போன் பண்ணி அவன் ஒரு பெரிய செய்திய கண்டுபிடிச்சிருக்கான். அது முன்னாடி பக்கம் வரும் மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொன்னான். அவன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை ஒருபோதும் பார்க்கவே இல்ல. அவங்க எனக்கு சொன்னாங்க அவன் ஸ்டேட்டன் ஐலண்ட் பேரில இருந்து விழுந்துட்டான் அப்படின்னு. அதனாலதான் நான் ஜான தொடர்பு கொண்டு அவன் உதவி கேட்டேன்.
0: ஜான் எனக்கு ஒருபோதும் சொல்லவே இல்ல.
1: முதல்ல அவங்க ஒரு பழைய நண்பரின் மனைவிக்கு உதவி செய்ய வந்ததுதான். ஆனா நான் அவனுக்கு எல்லா இமெயில்களையும் எரிக்கின் எல்லா குறிப்புகளையும் நான் கண்டுபிடிக்க முடிந்ததை எல்லாம் கொடுத்தேன். அவன் அந்த துண்டுகளை ஒன்றா சேர்க்க முடியாம சிரமப்பட்டான். ஆனா நிக்கோலை எல்லா ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ய ஆரம்பிச்சதும்
0: அதனாலதான் அவன் உனக்கு நிக்கோலையின் பணியாளராக வேலை வாங்கி வைத்தான். மற்றும் அந்த மிலிடியாவிலும்
1: தெரியுமா, நான் என்ன செய்ய சொல்லப்பட்டதோ அதுதான் செய்கிறேன். நாம் எல்லாரும் அதைத்தான் செய்யறோம்.
2: உன் கைய அடுத்ததாக யார் பிடிக்கிறாரோ அவங்கதான்.
1: அப்படி நினைக்காத. இப்படி நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையே நாம காப்பாத்திக்கிறோம். சில சமயம் அதுதான் நம்மிட இருக்கும் ஒரே விஷயம். இப்ப நீ எனக்கு எல்லாமே சரியாகிவிடும் சொல்லணும் இல்லையா?
2: அட, கண்டிப்பா எல்லாமே சரியாகும். நம்ம கல்யாணத்துல ப்ரூஸ் என்ன சொன்னாருன்னு நினைவிருக்கா? கடவுள் நேரம் வந்து சொல்லும் வர நாம் அறிய முடியாது.
1: சரி, அது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது.

சரி, இந்த மாடியில் இருக்கக்கூடிய ஜிசிஎஸ் குழுவினர் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. அவர்கள் எப்போதும் இதே போலதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என் பிரச்சனை. நடந்து போயிட்டு இருக்க, என்ன நடந்தாலும் அவங்க இதை கடந்து விடுவாங்க. அவர்கள் வழக்கமாகவே எல்லா நேரங்களிலும் இதே போன்ற காரியங்களை தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சரி, அதை நாம் இப்போது கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை அவர்கள் தாராளமாக செய்யட்டும். முடிஞ்சிருச்சு, போய் வரணும்.

சரி, இப்ப நாங்க ரெடி. அத உள்ள கொண்டு வா, அது பரவாயில்ல. இப்ப இன்னும் கொஞ்சம் செய்ய போறேன். அது ஒன்றுதான். நீங்க இப்போதைக்கு எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா?

என்னுடைய பெயர் மைக்கேல் பாய்ஸ். அத பத்தி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் இப்போது இங்க முழுமையாக வந்து சேர்ந்து விட்டேன். நான் முழுக்க வந்துட்டேன் விளையாடலாம். நிஜமாவே எனக்கு இப்போ இதுக்கு நான் ரெடியா இல்லைன்னு தான் தோணுது. ஓ மை காட், என்ன பண்றதுன்னே தெரியலையே.

0: உனக்கு என்ன வேணும்? வெஸ்டர்ன் கார்டா? செக்ஷன் 3 வாய தண்ணீர். நாங்க வழியில இருக்கோம். வாங்க, போய் திரும்ப வாங்க. நான் என்ன பண்ணித?
1: நீங்க தெரியாம பண்ணீங்க.
0: நான் அவன உலகளாவிய ஹிட்லரா ஆக உதவிட்டேன். அப்போ நான் வேற என்ன வித்தியாசம்? நீங்க தெரிஞ்சுக்கோ, என் அப்பா கலிபோர்னியா முதன்மை தேர்தல்கள்ல இருந்தார். அவர் என்ன ஜனாதிபதி ஆகிறத காணவே இல்ல. ஆனா அவர் அதை நம்பி இருந்தார் என்பதுல எனக்கு சந்தேகம் இல்ல.
1: அவர் உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாருன்னு எனக்கு நிச்சயம்.
2: நீங்க தெரிஞ்சுக்கோ, அவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், சரி நீ உலகத்தை மாத்த போற. அவர் என் கைய பிடிச்சு சிரிச்சார், அப்புறம் இறந்தார். அவர் சொல்லி இருப்பது நிச்சயமாக ஒரு சரியான விஷயம்தான். நான் உலகத்தை மாத்திட்டேன், சரிதான்.
1: ஓ, நம்ம ரொம்ப குழுப்பிருக்கே. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மிஸ் நல்லவா? ஒரு ரூம்ல அவளுக்கு ஒரு பைபிள் ஒளிச்சு வச்சிருக்கா தெரியுமா? பரவாயில்ல, நான் அதை புகார் செய்ய நாம இருவரும் தெரிஞ்சுக்கிறோம். நான் செய்திருந்தா என்ன நடக்கும்னு கவலைப்படாத. நான் ரகசியம் வைக்கத்தேயும். நான் விரும்பினா மட்டும் நீ கிறிஸ்துவ என்ற நிக்கோலாய்க்கு நான் ஒருபோதும் சொன்னதே இல்ல. நீயும் நானும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் என்பதையும் ஒருபோதும் சொல்லல. நான் ஏன் உனக்கு சொல்லலன்னு தெரியுமாறே? ஏன்னா இன்னும் நான் உனக்கு ஆதரிக்கிறேன்னு இருக்கான். நீயும் என்னோ என்ன காதலிக்கிறேன்னு இருக்க.
0: தயவு செய்து வேண்டா.
1: வேண்டான்னு சொல்லாத. நீ ஒரு காலத்துல என்ன காதலிச்ச, அதையாவது ஒத்துக்கோ. நம்ம ரோம்லே ஓவர் நினைவிருக்கா? அப்போ நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ திருமணமானவ, உன் கல்யாணம் முக்கியம்னு தயங்கின. அப்புறம் அவள் மறந்து போனா. கடவுளோ ரொம்ப முக்கியமானார். இப்போ உனக்கு புதுசா ஒரு பெண் இருக்கா? ஏமாட்ட. நீ என்ன விரும்புறதையே ஒத்து கொடுக்க மாட்டார். நீ எப்போதும் விரும்பின. இப்ப கூட
0: நிகோலை பற்றி என்ன?
1: நிகோலைக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டிருப்போம்.
0: பாரு, நீ சில தவறான முடிவுகள் எடுத்திருக்க, சரியா? நீ உண்மைய பார்த்தா போதும்.
1: இயேசு, தயவு செய்து வாரே. என்ன ஒரு முறை முத்தமிடு. பாபா, தயவு செய்து ஒரு முறை மட்டும் முத்தமிடுங்கள். நான் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த நபர் இப்போது உங்களிடம் இதை பற்றி விரிவாக பேச போகிறேன்.
0: உன்னை காதலிக்கல, மன்னிச்சுக்கோ.
1: நானும் மன்னிக்கிறேன், உனக்கும் அமாண்டாவுக்கும்.
0: நான் ஒரு நிமிஷம் தேவா. என் உள்ள ரொம்ப குளிரா இருக்கு.
1: நீங்க சொல்லுங்க.
0: நீக்கு தண்ணீர் வேணுமா? உன் கண்ணுல மூடிக்கோ, நீ நல்லா உணருவ. எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் எங்க?
3: அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க கடவுளை நம்பி காத்திருந்தாங்க. ஆனா இப்போ அவர் இங்க இல்ல.
0: நீ பொய் சொல்ற.
3: நான் தானா? உன்னை பாரு, கடவுள் உன் வழிய எடுத்துட்டாரா? அவர் ஏன் உன்னை இங்க விட்டுட்டால?
0: அவர்
3: இதோ இத கூடி